0: நீ ஆராதிக்கு உதவிச்சவங்க செவிச்சவங்களா செவிக்கிறல்லப்பா, செவிக்காதவங்களும் செவிக்கிறான்டவர் அப்பா. எல்லாருமே தேடணும், அண்டிக்கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும்ப்பா, உம்மோடு இருக்கணும் அப்பா. கத்தாவே மே துதிக்கிறோம், உங்களுடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியா செபிக்கிறோம். ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க அப்பா, எந்த மந்திரம் செய்வதாலும் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லா சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவிச்சிங்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாற்றுங்காண்டவர். தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்காண்டவர். உன்னத பலத்தலை இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கொள்ள முடியா செபிக்கிறோம் ஆண்டவர். மகன் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. கடன் பிரச்சனை எல்லாம் மாத்திருங்க. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை முறித்து போடுங்க அப்பா. பாவத்திற்கு மக்களை முறித்து போடுங்க. சாபத்திற்கு மக்களை சாபத்தில் முறித்து ஆண்டவர் விடுதலை தந்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. எங்களுக்காகத்தான் ஆண்டவர் சாவமானியரே தகப்பனே. சாபத்திற்கு மக்களை விடுதலை செய்ய முடியா செபிக்கிறோம். பொறுப்படுத்துக்கோங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளும் செவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. உங்க குமாரர் மேலையும் குமார்த்தி மேலையும் என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீரப்பா. அந்த அபிஷேகம் எல்லாரும் மேலும் இறங்கட்டும் ஏசப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் செய்கிறோம் பரமபிதாவே. ஆமே.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபியால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகனா ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம். நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிடம் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒர 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க

0: ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.com. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2-3 வசனம்.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்
0: சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடி வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டு திரும்ப நம்மளை நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ளப்போறாரு. அதான் பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பத்து பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து
0: கர்த்தராய் இருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும், வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்துல பாடுகள்லாம் நம்மளால சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மள அறியாமல இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்துல யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல இந்த உலகத்துல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், இன்னொன்னு என்ன, நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்னு இருக்கு. கர்த்தர் பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம்தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டு வருக ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டு நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதிலும்
0: மேன்மையான
1: பரமதேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர்கள் வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ண விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ இந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்துல ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, பரலோக ராஜ்யம்தான் நமக்கு சொந்தம். அப்ப அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தா கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, அவருடைய தேவைன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி நம்ம உண்மையா வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மள ஆயத்துப்படுத்து. அந்த நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புறது பத்தி நம்ம எங்க விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புறாரு, நான் எங்க இருக்குன்னு அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குளத்துல கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தா 95 லெட்டர் 100 வயசு அவ்வளவுதான், அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பரமராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசேயர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும் போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பச்சையா இருக்கும். கத்தர் தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம் அது அதுக்கு முன்னால நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்துல அவர் மடியில நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோட விருப்பம்ல அதுதான். இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாம். நல்லா பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்துல அவருடைய மடியில உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்சிடலாம். இந்த உலகத்துல எவ்வளவு பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்துல போய் அவர் மடியில உட்காரணும். அல்லேலூயா. அதுக்குத்தான் மேலானவர்களை நாம் நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்ல, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்மளை கூட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான் கர்த்தர் எப்ப வருவாரு தெரிஞ்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேல மாடி கட்டினாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்களை அறிந்து கொள்ளணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும். நம்ம பணம் கேட்கிறோம், எல்லாம் நினைச்சுக்கிறாங்க என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்கறாங்க, பணம் பணம் அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏன் படத்தை கேட்கிறேன்னு சொன்னா சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாம இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்ப நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்ல, கத்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம இப்ப இருந்ததுக்குன்னா சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்ப பாருங்க இந்த டிவிடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வை இல்லாதவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்பம் இப்ப எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்க எப்படி இதெல்லாம் பாக்கணும், டிவியில என்ன எப்படி பாக்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டியது சொல்லி. ஹலேலூயா. ஹலேலூயா. அது ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்க எப்படியாவது ஏசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில பாக்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க. அந்த பத்திரிக்கை நீங்க படிச்சுட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்து பாத்துக்குவோம், நாங்க ஏசு அறிஞ்சுக்கணும், நாங்க மற்றவர்களுக்கு சொல்லணும் சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வாஞ்சியோட கேட்கிறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்ய வாஞ்சையும் இல்லை, தாகம் இல்லை, யாருக்கா சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில. ஆனா பார்வை இல்லாதவங்க அவ்வளவு வாஞ்சியா இப்ப கேட்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவரையே இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போய் சுவர் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இதுக்கு தான் பணத்தை கேட்கிறேன். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கத்தர் போதுமான அளவு கொடுத்துருக்கிறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த பச்சிபுசேச்சு எப்படி அதை அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால
1: கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில்
0: இந்த கூடாரத்திலே
1: நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்ச தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தை நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கர்த்தரை எப்ப போல, எப்ப கர்த்தரை பத்தி பேச மாட்டாங்களா, எங்க கர்த்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டவரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிரும். அதுதான் நம்ம சரீரம். சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூறாரோ அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு தான் நமக்குள்ள வாஞ்சேன். ரெண்டாவது ஆசனாசமா,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக் கொள்ள
1: மிகவும் வாஞ்சவளவா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவளவா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தரை தேடி வந்தார், அல்லேலூயா, கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவரே என்னை தேடி வந்தார், அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலோகத்தையும் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனா என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசத்தலங்கள் உண்டு, அப்படி இல்லா இருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லியிருக்கிற அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இதுவரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபிக்க போறோம். எங்களை அன்பாரு இயேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்ப அந்த நிகழ்ச்சி பாத்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வர தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஸ்தூத்திரமே வண்டி கொள்ள மை சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு உரே எத்தனையோ குடும்பங்கள்ல வேலை கிடைக்காத முடிக்கி போட்டி போறாம இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்யற இடத்துலயும் நல்ல சமாதானம் சந்தோஷம் தாரும். அண்டு உரே உங்களை பார்த்து விழுந்து நாங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடி நாம மாத்திரம் மகிப்பிடட்டும் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ நோய்கள் அப்பா, எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவித்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்பா. ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான காரியத்தை செய்ய, மகிமையான காரியம் செய்ய. கர்த்தருடைய பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தாருங்க, வேலையில் உயர்வை தாரு, உயர் வராத தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பிரிந்து கொடுமை அணைக்கிடுமையா, டைபஸ் ஆகணும் நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வரதை முடிச்சு சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பெல்லாம் பாஸ் பண்ணணும். உங்க மகத்துவம் நாமத்தை மகிப்படுத்துங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாக்கி செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜீவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andofusers.com. God bless you.

0: மற்றவங்க வியாதிய குணமா கொடு. செபத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், வியாதியை குணமாக்கவும்
1: பிசாசை துரத்தும்படி,
0: பிசாசை துரத்தும்படி
1: அவர்கள் அதிகாரம் உடையவளா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்காரு? நம்மள அதிகாரம் உடையவளா இருக்கிறதுதான் தேவன் நம்மளை ஏற்படுத்திருக்கிறாரு. பிசாசு துரத்து நோய்களை குணமாக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லணும், அதுக்குதான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 15:18
1: புறச்சாதியாரை,
0: புறச்சாதியாரை
1: வார்த்தையினாலும்,
0: வார்த்தையினாலும்
1: செய்கையினாலும்,
0: செய்கையினாலும்
1: கீழ்படிய பண்ணும்படிக்கு,
0: வார்த்தையினாலும் செய்கினாலும் கீழ்படும் பொருட்டு
1: அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும்,
0: அற்புதம் அடையாளம் பலத்தினாலும்,
1: தேவ ஆவியின் பலத்தினாலும்,
0: தேவ ஆவியின் பலத்தினாலும்,
1: கிறிஸ்துவானவர்,
0: கிறிஸ்துவானவர்
1: என்னை கொண்டு நடப்பித்தவைகளை,
0: என்னை கொண்டு நடப்பித்தவைகளை
1: சொல்வதும் அல்லாமல்,
0: சொல்லுவதும் அல்லாமல்
1: வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை,
0: வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. பார்த்தீங்களா, அற்புதம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை என்ன செய்யணும்? மற்றவங்க மத்தியில் நம்ம நம்மளை கொண்டு தேவன அற்புதம் செய்யணும், அடையாளங்களை செய்யணும், நம்மளை கொண்டு அநேக வியாதிகள் பலவீனங்களை குணமாக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை அனுப்பியிருக்கிறார். முத கர்த்தர் எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரு? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது கர்த்தர் தெரிஞ்ச நோக்கம், கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். கர்த்தர் நம்ம செய்த நன்மைகளை, அன்பு, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பாராட்டிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். நான் எப்போதும் தேவனோடு கூட இருக்கணும். அது மாத்திரல, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், வியாதி சுகமாக்கணும், பிசாசை துரத்தணும். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் நம்மளை தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம செய்யறோமா யோசித்து பாருங்க. நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, இதே போகுது அப்படின்ட்டு இருக்கிறோமா? கர்த்தருக்கு எதையாவது நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எபேசியன் புஸ்தகம் 1:4
1: தமக்கு முன்பாக,
0: தமக்கு முன்பாக
1: நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும்
1: குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு,
0: குற்றம் இல்லாதவர்கள் இருப்பதற்கு
1: அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: உலக தோற்றத்துக்கு முன்னே
1: கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே,
0: கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொள்ள, நம்ம எப்படி இருக்கணும்? அன்பில குற்றம் இல்லாதவர்கள் இருக்கணும், அன்பா இருக்கணும். வேற என்ன செய்யக்கூடாது? குற்றம் இல்லாம பரிசுத்தமா இருக்கணும். யாரும் நம்மளை குற்றம் கண்டுபிடிக்காத விடுக்கி இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய, உலகம் எப்ப தெரிஞ்சிட்டேன் நம்மள இல்ல, உலகம் தோற்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டேன். அவரோட ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய பாக்கியம். உலகம் தோன்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிட்டாரு. 3:5-6
1: பிரியமானவனே,
0: பிரியமானவனே
1: நீ சகோதரருக்கும்,
0: சகோதரருக்கும்
1: அந்நியருக்கும்,
0: அந்நியருக்கும்
1: செய்கிற யாவற்றையும்,
0: செய்கிற யாவற்றையும்
1: உண்மையாய் செய்கிறாய்,
0: உண்மையாய் செய்கிறாய்.
1: அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து,
0: அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து
1: சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள்.
0: சபைக்கு முன் என்ன செஞ்சாங்களா? அவங்க உண்மையான அன்பு குறித்த பத்தி சபைக்கு முன்னால எல்லாரும் சாட்சி சொல்லலாம். அத நம்ம அன்பு குறை உள்ளத்திலொன்னு உதட்டோடு இருக்கக்கூடாது. உள்ளத்துல அன்பா இருப்போம், வெளியே வந்து ஒரு மாதிரி இருப்போம். சிலர் உள்ளத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியே வந்து ரொம்ப அன்பா பேசுற மாதிரி இருப்பாங்க. அவங்க அன்பை பத்தி சபையில இருந்து சாட்சி சொன்னாங்களாம், அவங்களுக்கு உண்மையா இருந்தாங்களாம். நம்ம அன்புல குற்றம் இருக்கவே கூடாது. அப்படி ஒரு அன்பு குற்றம் தான் தேவன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. முத கர்த்தர் எது தெரிஞ்சாரு? ரட்சிக்கப்படுது. ரெண்டாவதாக ஆண்டு புண்ணியங்களை எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்காக. மூன்றாவது, நம்ம அன்பில பரிசுத்தமும் குற்றம் இல்லாத எப்ப தெரிஞ்சிட்டாரு? நம்மள இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிஞ்சிட்டாரு. யோவான் சொல்றாரு, அந்த சபை மக்கள் எப்படி இருந்தாங்களா? அன்பில உண்மை உள்ளவர்களா இருந்தாங்க. சில எல்லாம் சொல்லுவாங்க, நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம், எவ்வளவு செஞ்சிருக்கேன்னு வாங்க. இவர் என்ன செய்யற? யோவான் வந்து அவங்க சபை மக்களை பத்தி சொல்றாரு, பாரு நீ செய்யற யாவற்றையும்
1: உண்மையாய் செய்கிறாய்.
0: பத்திகள் உண்மையாய் செய்யறாங்க. நம்ம எல்லாம் என்ன செஞ்சோம்? கொஞ்சம் ஏதாவது ஒன்னு செஞ்சிட்டோம்னா, இவங்களுக்கான எவ்வளவு செஞ்சிருக்கேன், செஞ்சு என்ன கிடைச்சிச்சு எனக்கு, கிடைச்சது இதுதான் கிடைச்சிச்சு, என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சேன், எப்படிதான் செஞ்சேன், நம்மளே சொல்லி கட்டிடுறோம். ஆனா யோவான் சொல்றாரு, அவங்க சபை மக்களை பார்த்து அவங்க செய்யறதெல்லாம் எப்படி செஞ்சாங்களா? உண்மையா செஞ்சாங்க. நம்ம உண்மையா செய்யறோமா? அருமையான கொஞ்சம் உள்ள தளசி பாருங்க. நம்ம வெளியே ஒரு பேசுறோம், உள்ளத்துக்குள்ள ஒன்று பேசுறோம். அவங்க செய்யறதெல்லாம் எப்படி செஞ்சாங்களா? உண்மையா செஞ்சிருக்காங்க. நம்ம செஞ்ச ஒரு சின்ன ஒரு காரியம் செஞ்சுட்டா அது எத்தனை தடவை சொல்லி காமிப்போம்? நிறைய தடவை சொல்லி காட்டிடுவோம். நிறைய தடவை நிறைய பேர் காணிக்க கொடுத்த கூட பின்னால்தான் போய் சொல்லிடுறாங்க. காணிக்கு யாருக்கு கொடுக்கறோம்? காணிக்கு யாருக்கு கொடுக்கறோம்? அது கூட நிறைய பேர் நினைச்சிருக்க பின்னால் போய் இப்படிலாம் நான் அவ்வளவு செஞ்சேன் இவ்வளவு செஞ்சேன் அவ்வளவு செய்யறேன். கத்துடி வேதம் சொல்லுது வலதுகை செய்யறது இடதுகைக்கு தெரியக்கூடாது. நிறைய பேர் நம்ம அப்படி இருக்கிறதே இல்லை, செய்யறோம் எதை செய்யறோம் இதை செய்யறோம் அதை செய்தன்னு பின்னால போய் சொல்லிடுறோம். ஆனா யோவான் காலத்துல சபை மக்கள் என்ன செஞ்சாங்களா, அவங்க செய்யறது எப்படி செஞ்சாங்களா, உண்மையா செய்தாங்க. யார் சாட்சி கொடுக்கிறார், அவங்க சபை மக்களை பார்த்து அவரு சாட்சி கொடுக்கிறாரு. ஹலேலூயா. நம்ம வாழ்க்கை அப்படி மாற வேண்டும். அஞ்சு பீசா கொடுத்தா கூட கத்திரி தானே கொடுக்கிறோம், அது வந்து யாருக்கு என்ன செஞ்சிருக்கு, வலதுகை செய்யறது இடதுகைக்கு தெரியக்கூடாது. யாருக்கு சின்ன உதவி செஞ்சாலும் அதை நம்ம சொல்லி காட்டக்கூடாது. அது சொல்லி காட்டிட்டா அது உங்களுக்கு பலனே இருக்காது. சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல உங்களுக்கு பலன் இருக்காது. சின்ன காரியம் செஞ்சாலும் சரி, பெரிய காரியம் செஞ்சாலும் சரி, அதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. இல்ல செய்யாம இருந்துடலாம், அதோட என்ன செஞ்சிடலாம் சொல்லுங்க, அதோட செய்யாம இருந்துடலாம். செஞ்சிட்டு செஞ்சிட்டு நம்ம சொல்லி காட்டுறதோட அதோட செய்யாம இருந்துடலாம். சொல்லிட்டோம்னா அந்த உதவி என்ன செய்யலாம், ஒண்ணுமே இல்லாம போயிடுது. எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்யணும், அது உண்மையா செய்ய வேண்டும், உண்மையான அன்பு கூற வேண்டும். அதுக்குத்தான் தேவராய் கத்த நம்மள என்ன செய்யறது, உள்ளக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனாய் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மளை தெரிந்து கொண்டார். பரிசுத்தமும் குற்றமற்றவளா இருக்கிறது கர்த்தர் நம்மள தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம அன்பு உண்மையா இருக்க வேண்டும். வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு பேசினா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். எதை செய்தாலும் கர்த்தருக்காக நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம், உள்ளத்தை அலசி பார்ப்போம். அலசி பார்த்து இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒன்னு குறிஞ்சி புஸ்தகம் 1:8
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
0: நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே
1: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி,
0: குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி
1: முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்,
0: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்ப ஆண்டவரே, குற்றம் சாட்டப்படக்கூடாது ஆண்டவரே, என்னை முடிவு பறிந்து ஸ்திரப்படுத்தும், என்னை மாற்றும் சொல்லி நம்ம கர்த்தரை கேட்போம். அதுக்குத்தான் தேவனை கர்த்தர் உலகம் தோற்றதுக்கு முன்னாலேயே கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தமும் எப்படி வாழ, நம்ப பரிசுத்தமும் குற்றமற்றவர்களா வாழ வேண்டும். இங்க உண்மையான அன்பு கூற வேண்டும். உள்ளத்தில் ஒண்ணு வெளியொன்று இருக்கவே கூடாது, உண்மையான அன்பு கூற வேண்டும். அதுக்குத்தான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சாரு, குற்றம் சாட்டப்படா இருக்கு. கர்த்தர் முடிவரை நம்மள ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 12:41
1: யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு,
0: யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு
1: நினைவே பட்டணத்தார்,
0: நினைவின் பட்டத்தார்
1: மனம் திரும்பினார்கள்,
0: மனம் திரும்பினார்கள்.
1: இதோ
0: இதோ
1: யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்,
0: யோனாவிலும் பெரியவர் ஆண்டவரை இயேசுக்கு நம்ம நடுவுல இருக்கிறார், இங்க இருக்கிறார்.
1: அதனால்
0: அதனால்
1: நியாய தீர்ப்பு நாளிலே,
0: நியாய தீர்ப்பு நாளிலே
1: நினைவே பட்டணத்தார்,
0: நினைவே பட்டணத்தார்
1: இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று,
0: இந்த சந்ததியோட எழுந்து நின்று
1: இவர் மேல் குற்றம் சுமத்துவார்கள்,
0: இவர் மேல் குற்றம் சுமத்துவார்கள். நம்ம கர்த்தருக்குள்ள உண்மையான அன்பு இல்லாம, உண்மையான பரிசுத்தம் இல்லாம வாழ்வோமானா அந்த நினைவு பட்டத்தை நினைச்சுறா நியாய தீர்ப்பு நாளில எழுந்து நம்ம மேல குற்றம் சாட்டுவார்களாம். அப்பதான் வாசிக்க கேட்டோம், நினைவு பட்டத்துல எந்திரிச்சவங்க எழுந்து உங்க பிள்ளைகள் இப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம மேல குற்றப்படுத்துவாங்களாம். அதுக்குனால இப்பயே நம்ம உலகத்துல இருக்கும் போது வாழ்க்கையில நம்ம கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கே நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உண்மையான அன்பு கூறணும், அன்பில பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு குற்றம் சாட்டப்படாது இடிக்க நிறுத்த முடிவரையும் ஸ்திரப்படுத்துமப்பா, என் சரிப்படுத்துன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. 4 பாக்க புஸ்தகம் 7:6
1: நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம்,
0: நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம்,
1: பூச்சக்கரத்தில் உள்ள
0: எல்லா ஜனங்களிலும், எல்லா ஜனங்களிலும்
1: உன் தேவனாகிய கர்த்தர்,
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார்.
0: நம்மளை எழுச்சிருக்க எல்லா ஜனத்தோட நம்மளை எப்படி தெரிஞ்சிருக்கிறாரு, சொந்தமா இருக்கிறதுக்காக தேவன் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. மொத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எது தெரிஞ்சாரு, ரட்சிக்கப்படுறதுக்காக தெரிஞ்சு கொண்டார். ரெண்டாவது, நம்ம தேவனுடைய புண்ணியங்கள் மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது. மூன்றாவதாக, நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்ம பரிசுத்தமும் கர்த்தர் வரும்போது அன்பில் பரிசுத்தமா இருக்கிறதுக்காகவும் குற்றமற்ற வாழ்க்கை கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு. நான்காவதாக எது தெரிஞ்சுக்கிறாரு, கர்த்தருக்கு சொந்தமான சடம் இருக்கிறதுக்காக கர்த்தர் அவரை தெரிஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் சொந்த சடமா இருக்கிறதுக்காக கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறாரு. எபேசியர் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் 12 வசனம்.
1: அவருடைய தீர்மானத்தின்படியே,
0: அவர் தீர்மானத்தின்படியே
1: நாங்கள் முன்குறிக்கப்பட்டு,
0: அவர் தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு
1: கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி,
0: அவர் சுதந்திரமாகும்படி
1: தெரிந்து கொள்ளப்பட்டோம்.
0: நம்ம எதுக்காக கர்த்தர் தெரிஞ்சிருக்க? நான்காவதாக கர்த்தருடைய சுதந்திரம், சொந்த சாதியா இருக்கிறதுக்காக. இங்க என்னத்துக்காக தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு? கர்த்தருடைய சுதந்திரமா இருக்கும்படி. ரோமர்ல வாசிக்கிறோம் 8:17, சுதந்திரம்னா அவர் பிள்ளைகளா இருக்கிறோம். வாசிங்க, ரோமர் 8:17,
1: நாம் பிள்ளைகளானால்,
0: நாம் பிள்ளைகளானால்
1: சுதந்திரமாமே,
0: சுதந்திரமாமே. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய சுதந்திரமா இருக்கிறோம். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. பிள்ளைன்னு அவருடைய சுதந்திரம், சொந்த பிள்ளை நம்ம மாத்தி இருக்கிறாரு. அதுக்கு தான் கர்த்தர் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. 1 Yohan 3:1-2.
1: நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே,
0: தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே
1: பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு,
0: பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு
1: எவ்வளவு பெரியதென்று பாருங்கள்,
0: எவ்வளவு பெரியதென்று பாருங்கள்.
1: உலகம் அவரை அறியாதபடியினாலே,
0: உலகம் அவரை அறியாதபடியினாலே
1: நம்மையும் அறியவில்லை,
0: நம்மை அறியவில்லை.
1: பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே,
1: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
0: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
1: இனி எவ்விதமாய் இருப்போம் என்று,
0: எவ்விதமாய் இருப்போம் என்று
1: இன்னும் வெளிப்படவில்லை,
0: வெளிப்படவில்லை.
1: ஆகிலும்,
0: ஆகிலும்
1: அவர் வெளிப்படும் போது,
0: அவர் வெளிப்படும் போது
1: அவர் இருக்கிற வண்ணமாகவே,
0: அவர் இருக்கிற வண்ணமாகவே
1: நாம் அவரை தரிசிப்பதினால்,
0: தரிசிப்பதினால்
1: அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
0: அவர் இருக்கிற வண்ணமே நம்ம தரிசிக்கணும். நம்ம எப்படி ஆயிரும் பரலோகத்துல? அவருக்கு ஒப்பாயிரும், அவரை போலே மாற போறோம். ஹல்லேலூயா! அவர் பிள்ளை நம்ம இருப்பதுனால பரலோகத்துல நம்ம எப்படி இருப்போம்? அவருக்கு ஒப்பா இருப்போம், அவரை போலே நம்ம இருக்க போறோம். அதுக்கு தான் தேவன் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? கர்த்தர் தெரிந்து கொள்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுக்கு நம்ம இழந்து போகாதபடி பிசாசன் எத்தனையோ வஞ்சனையை கொண்டு வருவான். அவனுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. எந்த நிலையில வஞ்சித்தாலும் அவனுக்கு இடம் கொடுக்காத படிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் செபித்து செபித்து நம்ம என்ன செய்யணும்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை கர்த்தருடைய வார்த்தை கேட்டேன்னா இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சிவன்ல வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்திலிருந்து இறங்கி வருகிறது. மாறுதல் இல்ல வேற்றுமான எந்த நிலையில சொன்னீங்களே அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சகல நன்மையும் சம்பூர்ணமா கொடுத்துடல முடியாது செபிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தர் தேவடங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னேன். எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சகல நன்மையும் சம்பூர்ணமா கொடுத்து அவங்க வாழ்க்கையிலுடைய கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ரச்சனை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க, பிடிச்சிங்க உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியா கெஞ்சுகிறங்க தாவே. ஐயாமை நோக்கி கெஞ்சிரும். ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும். சப்பா உம்மோடு இணைந்து வாழ இறக்கம் பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம். பரிசுத்தன் அபிஷேக அளவுலாம் ஊற்றுங்கப்பா, கிணி போட முடியாது, கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையும் நிறைவேற்றி அவங்களை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் கெஞ்சுகிறோம். நன்மையான காரியத்தர் வாழ்க்கையில் செய்து உங்க நாமத்தை மகிப்படுத்தப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலவீனம் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. அப்பா எங்க பலவீனத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு நோய்களை சிறுவர் சுமந்துட்டீங்கப்பா. அப்ப ஒவ்வொரு வியாதி பலவீனங்கள் நோயெல்லாம் நீக்கிப்பட முடியாது கெஞ்சி மண்டாடி கேட்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லிசுனிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணமாக்காத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கில்லா சகோதரில் குழந்தை பாய்க்கத்தை தரணும். சம இல்லாத குடும்பத்துல சமாளித்து தரணாண்டவரே. கடன் கண்ணீர் வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யணும் ஐயா. அப்பாமை ஸ்தோத்திரம். பிரகாசமான கண்ணில திறந்து விடுங்கப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. அப்பாமை ஸ்தோத்திரம். கண் பார்வை குறைவுள்ளவங்களை கண்ணை தொட்டு சுகமாக்குங்க. காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க உதவி செய்யுங்க சப்பா. ஐயாமை துதிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. ஐயாமை நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. தகப்பனே, கேன்சர் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. சுகர்ல கஷ்டப்படுற மக்களை சுகர் குணமாக்குங்க. ஐயாமை துதிக்கிறோம். கிட்னி பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. குணமாக்குங்க, குணமாக்கும் ஐயா, குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வசன் தனிப்பை குணமாக்கின்னு சொன்னீங்கள் ஆண்டவரே, அப்படி ஆய் குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. தலை சுத்து பலவீனம் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரும்பாடு நாள் கஷ்டப்படுற மக்களுக்கு குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்த முடியாது கெஞ்சிரும். தகப்பனை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செபிக்கிறோம். தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பா. தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க நாம மகிழ்படுத்தும் அப்பா. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. வாகன வச்சிருக்க மக்களை ஆசீர்விக்க வேண்டும், உங்க நாம மகிழ்பட வேண்டும். கத்துடி கிருவ கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். பரலோக அக்கினி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்கள் ஒரு வாழ்க்கையில செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்யப்படுறதற்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் யஸ்பா நாமத்துக்கு மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்த நம்ம செவத்தை கேட்டார், கலங்காதீங்க.
2: என்னோட பேர் ஷாரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது, அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அந்த ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அந்த மயிறு கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சி வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.
3: கர்த்தரே பரிசுத்தாமல் ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போக வேணாம், ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதுன்னா சொல்றாங்க அக்கா, டாக்டர் ஜெபம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த அக்காக்கும் நன்றி.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-49-10-00-00-2229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-33-10-00-00-2624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
4: பிரியமானவர்களே, உங்களின் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.
5: எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனு 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னாளிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2:11
1: இன்று கர்த்தராகிய கிறிஸ்து
0: என்னும்
1: இரட்சகர்
0: உங்களுக்கு
1: தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
0: அருமையானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த பொன்னாளிலே, இந்த நன்னாளிலே நம்மளுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனாய் கர்த்தர் நம்மளுக்காக வானத்தின் பூமி விட்டு வந்து பா உலகத்தில் நமக்காக அவதரித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நம்ம உள்ளத்துல சொந்தரச்சை ஏற்றுக்கொள்ளுமானா நம்ம வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் தான் நம்ம பார்க்க போறோம். 1 தீமோத்தேயு 1:15
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்.
0: ஆமா அருமையான, ஒருவேளைக்கு நீங்க நினைக்கலாம், வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஏன் இந்த உலகத்தில் வரணும், எதற்காக மனிதரா அவதரிக்க வேண்டும் சொல்லி நீங்க நினைக்கலாம். பாவியாகி நம்மளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம் பாவம் ஜெயத்தான் நமக்கு தெரியும், அல்லது விடுதலை பெற நம்மளால முடியாது. எத்தனையும் நம்ம நினைக்கல, இதை செஞ்சா நம்ம விட்டுறலாம், நான் நல்ல பிள்ளையா வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி வாழலாம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க சன்மார்க்கமாய் வாழ முடியும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விடுதலையா கொடுக்க முடியும். அவர் கருத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மளை பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு விசேஷம் 1:21
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள்
0: அவருக்கு இயேசு என்று

0: இடுவாயாக,
1: பெயர் இடுவாயாக.
0: ஏனெனில்,
1: ஏனெனில்
0: அவர் தமது,
1: அவர் தமது
0: ஜனங்களின் பாவங்களை,
1: தம்முடைய ஜனங்களின் பாவங்களே
0: நீக்கி,
1: நீக்கி
0: அவர்களை ரட்சிப்பார் என்றான்.
1: அவர்கள் ரட்சிப்பார் என்றார். நம்ம பாவங்களை நீக்கி என்ன செய்யறாரு? நம்ம ரட்சிக்கிறார். அவர் ஒருவர் தான் நம்ம ரட்சிக்க முடியாருமையானவர்களே. இவர் யாராலையும் நம்ம ரட்சிக்க முடியாது. அவர் ஒருவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். நம்ம எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறோம். பிள்ளைக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த அஞ்சு விரட்டு ஒருத்தர் கூட சின்ன பாவங்களை செய்யலன்னு சொல்லி. இல்லாருமையானவர்களே, எவ்வளவு பாவங்கள் நம்ம எண்ணத்தினால, சிந்தனையினால, செயலினால, நம்ம பேசினால எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம். நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்தின் விடுதலாக்கணும் சொன்னா ஆண்டவரை இயேசுக்கு மாத்திரம்தான். அதனாலதான் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் சொல்லி. 1 யோவான் 1:7
0: அவருடைய,
1: அவருடைய
0: குமாரனாகிய,
1: குமாரனாகிய
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
1: கிறிஸ்துவின் ரத்தம்
0: சகல பாவங்களையும் நீக்கி,
1: சகல பாவங்களையும் நீக்கி
0: நம்மை சுத்திகரிக்கும்,
1: நம்மை சுத்திகரிக்கும். பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பார். அவரால் மட்டும்தான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் ரத்தம் தான் நம்மளை கழுவ முடியும். அவர் ரத்தம் தான் நம்ம சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்க முடியும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ஒரு நாளும் இயேசுவேன் உள்ளத்துல வாங்க, பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா. என்னைக்காகத்தான் ஆண்டவரை 2000 வருஷத்துக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்களே, உங்க ரத்தம் என்னை கழுவுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பரிசுத்தமாக்குவார். தீத்தின் புஸ்தகம் 3:5
0: பரிசுத்த ஆவியினுடைய,
1: பரிசுத்த ஆவியினுடைய
0: புதி தாகுதலினாலும்,
1: புதி தாகுதலினாலும்
0: நம்மை ரட்சித்தார்,
1: நம்ம ரட்சித்தார். பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியின் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நம்மளை புதிதாக்குவார், அவளை நம்ம ரட்சிப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவனை கூப்பிட வேண்டும். அவர் நம்ம உள்ளத்துல வந்துட்டாருன்னா அவர் நம்மளை புதிதாக்கி நம்மளை ரட்சிப்பார். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகம் 7:25
0: அவர்,
1: அவர்
0: எப்பொழுதும்,
1: எப்பொழுதும்
0: உயிரோடு இருக்கிறவர் ஆகையால்,
1: ஆண்டவராக இயேசுக்கு எப்போது உயிரோடு இருக்கிற ஆகையால்
0: அவர்களை,
1: அவர்களை
0: முற்றுமுடிய,
1: முற்றுமுடிய
0: ரட்சிக்க,
1: ரட்சிக்க
0: வல்லவருமாயிருக்கிறார்,
1: வல்லவருமாயிருக்கிறார். பாத்தீங்க அருமையானவர்களே, நாம் முற்றுமுடிய ரட்சிப்பார். ஆண்டவர் ரத்தத்தை நம்ம கழுவப்பட வேண்டும். பரிசுத்தவான் உள்ளத்துல வந்துட்டாருன்னா நம்மளை கழுவி நம்மள நினைச்சாரு, நம்மளை புதிதாக்கி நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி நம்ம செவம் பண்ணுமா?

0: இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்க்கு வந்தார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 10:10
1: திருடன் திருடவும்
0: கொள்ளவும்
1: அழிக்கவும்
0: வருகிறானே அன்றி
1: வேறொன்றுக்கும் வரான்
0: நானோ
1: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
0: அது பரிபூர்ண படவும் வந்தேன் என்று சொல்கிறார். ஆமா அருமையானவர்களே, திருடன் யாரை குறிக்குது? சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் எதுக்கு வரான் இந்த உலகத்துல? திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரான். நம்ம எப்படி கொல்லலாம், எப்படி அழிக்கலாம்னு சொல்லி எதை திருடுவான்? நம்முடைய வெளியேறப்பட்ட நம்ம ஆத்மா திருடுறதுக்கு, பாவம் செய்து வச்சு நம் பாவத்தை செய்த பிறகு நரகத்தில் தள்ளுறது அவனுடைய வேலை. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுறார், பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லுறார். ஒருத்தர் சிக்கப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கப்படுத்த என்ன இருக்கும்? அப்படி சரீரத்துல உயிர் இருக்கானா? ஆனா எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பக்கத்துல ஒரு பாம்பு வந்தாலும் கூட அவங்களால அடிக்க முடியாது, ஒரு பூச்சி இருந்தா கூட அடிக்க முடியாது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவன் உண்டாயிருக்க அவர் பரிபூர்ணப்படும். ஆமா அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமா இருக்க வேண்டும். நம்ம பரிபூர்ணமா சந்தோஷமா மகிழ்ச்சியா நிறைவான ஜீவனோடு இருக்க வேண்டும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்காக தான் தேவனை கத்த அவருடைய பேர ஒரே பிறன குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாசிக்க கேட்போமா, யோவான் சுவிசேஷம் 3:16
1: தேவன்
0: தம்முடைய
1: ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
0: நித்திய ஜீவனை
1: அடையும்படிக்கு அவரை தந்தருளி
0: இவ்வளவாய்
1: உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு தம்முடைய குமாரனை தந்துவிட்டார். ஆனால் நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நினைச்சு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு ஒரு அன்பு தேவனாய் கர்த்தர் நம்மளை அவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கிறார். அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவராக இயேசுக்கு. அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது, தேவனாய் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்லி. 1 Corinthians 4:8
1: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
0: மேலவர்களே, நமக்காக தான் சொந்த குமரன்று பாராம நமக்காக ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தார்? சீர்வில் ஒப்பு கொடுத்தார். நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுமல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காக தான் விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். எதற்காக? என்னை உங்களை மீட்கிறதுக்காகத்தான், உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான். அதன் கட்டுவதை சொல்லி தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புக்கு அளவே இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் தெரியுமா? அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். அது நமக்காக நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவன். உங்களுக்காக, எனக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக அதை விசுவாசித்தால் போதும், நம்ம கெட்டு போகணும், நித்திய ஜீவனை அடைய முடியும். அவர் முழுமையா விசுவாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கத்தில் வேற ஒண்ணுமே கேட்கல, எதையுமே கேட்கல. நீங்க விசுவாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து எனக்காகத்தானே ஜீவனை கொடுத்தார், என்னை மீட்கிறதுக்காகத்தானே, நான் கெட்டு போகலான்னு தானே, எனக்காகத்தானே 1000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக ரத்தத்தையே சிந்தினாருன்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் வரும். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனாக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்கள் வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டும் நீங்க கலங்க வேண்டாம், கெட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை நித்திய ஜீவன் இருக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 Corinthians 5:12
1: குமாரனை உடையவன்
0: ஜீவனை உடையவன்
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்
0: ஜீவன் இல்லாதவன். ஆமா அருமையானவர்களே, இயேசுக்கு விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசுக்கு வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்களுக்கு ஜீவன், நித்திய ஜீவன் நிச்சயமா உங்களுக்குள்ள, நித்திய ஜீவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேறுதல். நம்ம ஒரு நாளும் நரகத்துக்கு போக மாட்டோம், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 10:28
1: நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
0: அவைகள்
1: ஒரு காலம்
0: கெட்டு போவதில்லை.
1: ஒருவனும்
0: அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும்
1: இல்லை.
0: பாத்தீங்களா, கர்த்தராகிய தேவன் நம்ம கெட்டு போக கூடாதுதான் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் கையில இருந்து நம்ம யாரும் பறிக்க முடியாது. எந்த மந்திரமோ சீவனையோ வெள்ளிய சூரியமோ எந்த அந்தகர் சக்தியோ பிசாசின் கிரிகளோ நம்ம பறிக்கவே முடியாது. நம்ம ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். நமக்குள்ள நித்திய ஜீவன் கர்த்தராகிய இயேசுக்கு நமக்குள்ள இருப்பார். நம்ம ஒரு நாளும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் வாழ முடியுமா அருமையானவர்களே? எனக்கெல்லாம் பாருங்க, கண் பார்வையினாலும் இந்த உலகத்துல மகிழ்ச்சி வாழணும்னா ஆண்டவராகிய இயேசுக்கு எனக்குள்ள இருப்பதனால தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்களும் முழுமையா ஆண்டவரே என் உள்ளத்துல வரணப்பா, எனக்குள்ளே நீங்க தங்கணும், எனக்குள்ளே நீங்க வரணும் சுவாமி. இந்த கிறிஸ்துவ நாளிலே எனக்குள்ளே இங்க பிறக்கணும், என் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணணும் ஆண்டவரே, எனக்குள்ளே இங்க தங்கணும்னு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வருவார். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவீங்களா?

0: மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உலகத்துக்கு எதுக்கு வந்தது தெரியுமா? ஒன்னு யோவான் 3:8
1: பிசாசினுடைய கிரியைகளை
0: அழிக்கும்படிக்கு
1: தேவனுடைய குமாரன்
0: வெளிப்பட்டார். ஆமா அருமையானவர்களே, மூன்றாவதாக பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. எத்தனை சனங்களை பிசாசு பயமுறுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை குடும்பங்களை பிசாசு, நிறைய பேர் இப்ப பிசாசினால் கஷ்டப்பட்டு வியாதி நாளும் கஷ்டப்படுறாங்க, நோய் நாள் கஷ்டப்படுறாங்க, பலவீனத்தாலும் கஷ்டப்படுறாங்க. அந்த பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்குத்தான் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 1 யோவான் 4:4
1: பிள்ளைகளே,
0: நீங்கள்
1: தேவனால் உண்டாயிருந்து
0: அவர்களை ஜெயித்தீர்கள்.
1: ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும்
0: உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருந்துட்டார்னா எந்த பிசாசும் எந்த சாத்தாலும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம கூப்பிடுவோம், ஆண்டவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா எந்த பிசாசும் நம்ம மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசும் நம்ம தொடவே முடியாது, எந்த பிசாசும் வியாதியை பலவீனத்தை உண்டாக்கவே முடியாது. அருமையானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா எந்த பிசாசும் மேற்கொள்ளாது. 1 யோவான் 2:14
1: வாலிபரே, நீங்கள்
0: பலவான்களாய் இருக்கிறதினாலும்
1: தேவவசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள்
0: பொல்லாங்கானவனை
1: ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன்.
0: பாத்தீங்களா அருமையானவரே, பலவான்னு சொன்னா நல்ல டானிக் எல்லாம் குடிச்சு நல்ல நிறைய பூஸ்ட் அது இதுன்னு குடிச்சு அது பலவான்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்திருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து பலவானாய் மாற்றுகிறார். எத்தனை பானங்கள் குடித்தால் என்ன செய்தால் என்ன, நமக்கு பலன் கிடைக்காது. கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து, அவர் பாதத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நம்ம செபித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட பலப்படும் போது பரிசுத்தால் நமக்குள்ள வருவாரானால் நம்மளுக்குள்ள பலன் தருவார். அப்ப நம்ம பலன் அடைவோம். நம்ம அது மாத்திர தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம பலனடை முடியும். அப்பதான் பொல்லாங்கானவையே ஜெயிக்க முடியும். பொல்லாங்கானவனை ஜெயிக்கணும்னு சொன்னா தேவ வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். பைபிள் ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். பைபிள் வாசித்து தேவ சித்தத்தை நம்ம செய்ய ஆண்டவர் கர்த்தரை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கணும், பரிசுத்தால் இறங்கியிருக்கணும். அப்பதான் பொல்லாங்கானவை ஜெயிக்க முடியும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க, ஆண்டவரே உங்களுடைய வசனம் என் உள்ளத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். நீங்களும் பொல்லாங்கானவளை ஜெயிக்க முடியும். அது மாத்திரல்ல, லூக்கான சுவிசேஷம் 10:19
1: இதோ சர்ப்பங்களையும்
0: தேள்களையும்
1: மிதிக்கவும்
0: சத்துருவனுடைய
1: சகல வல்லமையையும்
0: மேற்கொள்ளவும்
1: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
0: ஒன்றும்
1: உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
0: பாத்தீங்களா, சர்ப்பங்களையும் தேளும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நமக்கு எதிராளியாகலன்னு பிசாசு தான், அவன் மேற்கொள்ள அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவாகிய பிசாசு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் கூட சின்ன குழந்தைகளெல்லாம் சின்ன பிள்ளைப்பெல்லாம் 7-8 வயசு எத்தனையோ தோட பாம்பு மீச்சிருக்கிறேன், எத்தனையோ தோட தேளெல்லாம் மீச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவரை இயேசுக்கு எனக்கு எதுவுமே சேதப்படுத்தாதபடி தேவன் என்னை காத்துக்கொண்டார். அதுதான் சொல்லுங்க, சர்ப்பங்களும் தேளும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அது மிக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம தேவன் தந்திருக்கிறார், நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது, பயப்படாதீங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4:7
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
0: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
1: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: தேவன் கீழ்ப்படிந்திருங்க, தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் கை கொண்டு நடந்து பாருங்க. தேவன் கீழ்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துலுங்க. போ பிசாசு, இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்லி பாருங்க, ஓடியே போயிருவான், உங்களை விட்டு ஓடியே போயிருவான். நம்ம தேவன் கீழ்ப்படிந்து இருக்கணும். தேவன் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காரோ, ஆண்டவருடைய வசவை என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கை கொண்டு அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பிசாசு போ இயேசுவின் நாமத்துல சொன்னீங்கன்னா ஓடியே போயிருவான். எந்த பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம், பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துலுங்க, நிச்சயமா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிருவான்.
2: Let's celebrate our Lord's birthday and spread the love. Yeah.

0: நான்காவதாக ஆண்டவராகிய இயேசுக்கு எதிர்கொள்ளத்துக்கு வந்தார் தெரியுமா? லூக்காவின் சுவிசேஷம் 12:49
1: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்
0: அது இப்பொழுதே
1: பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அம்மாரி மாணவர்களே, நம் அக்கினியை கத்தராகி தேவன் போட வந்திருக்க நம் இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும். ஆண்டவருக்காக எழுவி பிரகாசிக்க வேண்டும். இயேசுக்கிறிஸ்துக்காக நம்ம வாழ வேண்டும். அவருக்காக ஜீவிக்க வேண்டும் சொல்லி கத்தர் விரும்புகிறார். 105:39
1: அவர் மேகத்தை
0: மறைவுக்காக விரித்து
1: இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியும் தந்தார்.
0: அமரி மாணவர்களே, நம் வாழ்க்கையில எத்தனை இருள்கள், பாவ இருள்கள், வியாதியின் இருள்கள், பிரச்சனையின் இருள்கள், பிசாசின் இருள்கள், எத்தனை இருள்கள் இருக்கிறது. அதை வெளிச்சமாக்குறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கினியை தந்தார். அதான் பூமி மேல அக்கினியை போட வந்தே இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவரும் அவருக்காக பற்றியறி வேண்டும் சொல்லி தான் அக்கினி நமக்காக தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அக்கினி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அக்கினியினால் என் நிரப்பு, அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, யாத்திரா புஸ்தகம் 13:21
1: அவர்கள்
0: இரவும் பகலும்
1: வழி நடக்க கூடும்படிக்கு
0: கர்த்தர்
1: பகலில் அவர்களை
0: வழி நடத்த
1: மேகஸ்தம்பத்திலும்
0: இரவில்
1: அவர்களுக்கு
0: வெளிச்சம் காட்ட
1: அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளை வழி நடத்த நம்ம இந்த உலகத்துல உலக பிரகாரமான காரியத்துக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்தை நம்ம ஒரு நாள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால நம்மளை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கின் ஸ்தம்பமாக இருந்து, பகல்ல மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, இரவில அக்கின்ஸ்தமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. இந்த உலகம் வந்து நமக்கு சொந்தமானதும் அல்ல. அதனால நம்ம பரலோகத்தை நோக்கி நம்ம ஒரு நாள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பயணத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுக்கு நம்ம முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்குள்ள வாரும், எனக்கு முன்னால செல்லணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:3-4
1: அல்லாமலும்
0: அக்கினி மயமான நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும்
0: வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
0: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே
0: பேச தொடங்கினார்கள். ஆமா அருமையானவர்களே, நம்ம மேலும் தேவனாய் கர்த்தர் அக்கினி நம்ம போட வாஞ்சிக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்குள்ள அக்கினி வரணும். ஆண்டவரே, நானும் அன்னை பாஷையில வேற பாஷையில பேசணும், பேசி உண்மை துதிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் அவங்க தருவாரு, அக்கினி அபிஷேகத்தை தந்துருவாரு. நம்மளும் வேற பாஷையில அன்னை பாஷையில பேசி தேவனை ஆராதிப்போம், துதிப்போம். நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எசாயின் புஸ்தகம் 28:11
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய பாஷையினாலும்
1: இந்த சனத்தோட பேசுவார்.
0: இதுவே
1: நீங்கள்
0: இழைத்தவனை
1: இளைப்பாறப்பண்ணத்தக்க இளைப்பாறுதல்
0: இதுவே ஆறுதல் என்று
1: அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
0: பாத்தீங்களா? அதெல்லாம் தேவனை கர்த்தர் மேல் பூமி மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னார். அக்கினி அபிஷேகத்தை நம்ம தர ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அபிஷேகத்தை பெற்று நம்ம என்ன செய்யணும்? அன்னி பாசையில பேசும்போது நமக்கு ஆறுதலும் இழைப்பாறுதலும் கிடைக்கும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு அதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். கேட்டு பெற்றுக்கொள்வோமா?

0: ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 19:10.
1: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
0: என்னது இழந்து போனத? ஆதாம் யாவாளுக்கும் கர்த்தர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கர்த்தராகிய தேவன் அவர்கள் கொண்டு வந்து உலகத்துல எல்லா காரியத்தையும் அவங்களுக்காக கொடுத்தார். மிருகத்தை கொடுத்தார், பிராணிகள் பறக்கும் பறவைகள் எல்லாமே கொடுத்தார். வானத்தை உண்டாக்கினார், பூமி உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், எல்லாம் உண்டாக்கினார். சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்குறது மாத்திரமல்ல, அவர் நீங்க இந்த இதெல்லாத்தையும் ஆளுங்கள்னு சொல்லி கொடுத்தார். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமும் ஏவாளும் பிசாசு சொன்னதை கேட்டு கீழ்படியாம போயிட்டாங்க. தேவன் கீழ்படியாம போனதுனாலதான் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க. அதுதான் காண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே வந்தார். இழந்து போயிட்டாங்க மனசு, எல்லாரும் இழந்து தேவனை விட்டு தூரமா போய் பாவத்தில் ஜீவித்தாங்க. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம வைத்த அன்பினால நம்மளை தேடி வந்தார். எழுந்து போன நம்மளை தேடி வந்து ரட்சித்தார். அருமையானவர்கள், எவ்வளவு அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா? அவர் அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது! அவர் அன்புக்கு ஈடு என ஒன்றுமே இல்லை. அவ்வளவு நம்ம அன்புள்ள தேவன். எசேக்கியேல் புஸ்தகம் 14:11.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்
0: இதோ
1: நான்
0: என் ஆடுகளை விசாரித்து
1: அவைகளை தேடி பார்ப்பேன்,
0: ஆமா அருமையானவளே, ஒரு உதாரணம், ஒரு மேய்ப்பன் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஆடு இருக்குது. சரி, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னு வைங்க. அப்ப அந்த ஒரு ஆடு தானே போனா பரவாயில்ல அப்படின்னு மெய்ப்பன் இருப்பானா? அவனுக்கு வந்து 10,000 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போன ஆடு மேலதான் அவருடைய கண்ணு. ஐயோ, ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க, தேடி விசாரிப்பாங்க. எங்க ஆடு எங்க பாத்தீங்க, இந்த ஆடு எங்க காணாம போயிடுச்சு அப்படின்லாம் மெய்ப்பன் தேடி கொண்டிருப்பார். எங்க ஊர்லாம் நாங்க பாத்துருக்கிற தோட்டத்துல எல்லா தோட்டத்திலயும் வந்து மந்தை வந்து அங்க அமர்த்துவாங்க. அமர்த்தும் போது ஆடு ஒரு ஆடு காணாம போயிடுச்சாலும் தேடுவாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை, ஆனாலும் அதை நான் கரெக்டா கவனிச்சிருக்கிறேன். அதே போல அருமையானவர்களே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அவரே உருவாக்கி நம்மளுக்காக ஜீவனே கொடுத்தார். நம்மளை தேடி கொண்டிருக்கிறார். என் மக காணாம போயிட்டாலே, இன்னும் என்கிட்ட வரலையே, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டது, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது 1 Peter 5:7.
1: அவர் உங்களை
0: விசாரிக்கிறவர் ஆனபடியால்
1: உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
0: உங்கள் கவலை எல்லாம் என்ன செஞ்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. உங்களை விசாரிக்கிறாரு, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்குது, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்கிறா, என்ன உங்களுக்கு குறை, என்ன செய்ய நாங்களுக்கு போய் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யணும், ஏன் சோர்ந்து இருக்காங்க, ஏன் கவலையோடு இருக்காங்க, என்ன அவங்களுக்கு போற, என்ன பிரச்சனை, என்ன கவலைகள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்படியால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்திருக்க, எத்தனை கவலைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிருங்க. அவர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார், கவலையெல்லாம் மாற்றி உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். அவரை விட்டு இழந்து எங்கேயோ தூரம் போயிட்டோம், நம்மளை தேடி வந்த தேவன் அவர். அவர்கிட்ட உங்க கவலையெல்லாம் சொல்லுங்க, கட்டாயம் உங்க கவலையை மாத்திடுவார். கவலைப்படாதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. லூக்கான் சுவிசேஷம் 15:4.
1: காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும்
0: தேடி திரியானோ. ஆமா அருமையானவர்களே, நம்ம ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம தேடாம இருப்போமா? அதே போலதான் மெய்ப்பெண் காணாமல் போன ஆடுகளை எப்படி தேடி திரிவானோ அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை தேடிக்கொண்டே இருக்கிறார். என் மக இன்னிடத்துல வரலையே, என் மக இன்னிடத்துல வரலையே, என் மக என்னை விட்டு தூரமா இருக்காங்க, என் மக கண்ணீரோடு இருக்கிறாங்க, என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறேன், என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறான், நான் அவங்களுக்காக ஜீவனே கொடுத்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்களை தான் தேடி பார்க்கிறார். உங்களை தான் ஆண்டவராக இயேசுக்கு ஒவ்வொரு நாளும் தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மக ஏன் கலங்கணும், ஏன் கண்ணீர் ஒடிக்கணும், எல்லாம் இருக்குது, நிறைய பேர் சொல்ற நான் கேட்டிருக்கிறேன், எல்லாம் இருக்குது ஆனா எனக்கு சமாதானம் மாத்திரம் இல்ல, எல்லாம் இருக்குது எனக்கு சந்தோஷம் மாத்திரம் இல்ல, எல்லாம் இருக்கு ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிற எத்தனை பேர் சொல்றோம். அருமையானவர்களை, உங்களை தாண்டவராக இயேசுக்கு தேடி திரிகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் அவரிடத்துல சொல்லுங்க, அவர் நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் மாத்த அவரால் முடியும். அவர்கிட்ட வருவீங்களா? அது ஆண்டிச்சனை வருத்தப்பட்டு பாற சமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நானும் கிளைப்பார்கள் தருவேன் சொல்லி நீங்க இடத்துல வந்து பாருங்க, உங்களுக்கு கிளைப்பார்கள் தருவார். சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேர்தல் எல்லாமே தர அவரால் மட்டும் முடியும். பார்த்தப்பட்டு சொல்லுவீங்களா?

0: நம்ம கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்துறீங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, முடிச்சியுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க வந்த நோக்கத்தை நீ சொன்னீங்க ஆண்டவர், பிசாசின் கீழ் அழிக்கும்படி தேவக்குமார் வெளிப்பட்டார்னு சொன்னீங்க ஆண்டவர். அன்பின் தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுற எங்களுக்காக ஜீவனு கொடுக்கறதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர, நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சொன்னீங்க ஆண்டவர. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கண்ணீரையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மாத்துங்க. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளுங்க. எழுந்து போன தேடுவேன்னு சொன்னீர். ஒவ்வொருவர் மீட்டுக் கொள்ளுங்க, ரச்சித்தல்லும் உங்களோடு இணைத்துக் கொள்ளும், சார்ந்து கொள்ளும், அண்டிக் கொள்ள உங்களோடு இணைந்து வாழ கிருபை தர முடிக்காய் செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அரியர் அறிவல் நாள் நிரப்பப்படட்டும், அண்டிக் கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு இணைந்து வாழணும், தேவ கிருபாவுல சூழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யே சப்பா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் எல்லாம் நிற்குங்க ஆண்டவர. என்ன வியாதினாலும் சுகமாக்குங்க அப்பா. கண்ணில் பலவீனமா அப்ப காது கேட்கலையா? நீங்க குணமாக்கு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா குணமாக்குங்க. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. ரச்சனை கொம்பேமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமே ஐயா. ஒவ்வொரு பிரச்சனையும் மாத்துங்க. எல்லா மக்களும் செவிக்க சொல்லித்தாரும், துதிக்க சொல்லித்தாரும், ஆராதிக்க சொல்லித்தாருமே, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. உள்ள பிதாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யேசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தையில்லாத மக்கள் குழந்தை பைத்த தரணும். சமாளாத மக்கள் சமான் தரணும். கடனோடு இருக்க மக்கள் கடனடைக்கு உதவிச்சிங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க அப்பா. சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தல் கொடுங்க. தொழிற்சேர குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபார சேர குடும்பங்களை ஆசிரியங்க. கேசல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க. வாகனம் வச்சிருக்க மக்கள் ஆசிரியத்தை உயர்த்த முடியாது செய்விக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை தொடங்க அப்பாமி. ஸ்தோத்திரம் பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமானத்தை தரணும். சந்தோஷம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் தரணும். மகிழ்ச்சி ஆறுதலையும் தேர்தலையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்திருக்க சீப்பஸ் எழுதி கொள்ளுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலும் சிறந்து வளரணும். உண்மை தேடக்கூடிய மனது எல்லாருக்கும் தாரும். ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையே கெஞ்சுகிறோம் பரமசிதாவே. ஆமே. கத்த நம்ம சேர்த்த கேட்டாரு, கலங்காதீங்க.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களை அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asvinkaram@gmail.com. Our website handupjesus.tv. God bless you.

0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளை நம்ம ஈஸ்டர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தெழுந்த நாள் தான் நம்ம பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவர் உயிர் தெழுந்த நாள் தான் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வாசிக்க கேட்போமா? ஒன்னுக்கு ஒரு நீர் புஸ்தகம் 15:4
1: கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி
0: நமது
1: பாவங்களுக்காக மரித்து
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து
0: நம் ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால தான் இந்த நாள்ல மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால பெரிய மகிழ்ச்சி நமக்கு. தேவனாய் கர்த்தர் உயிர்த்தெழுந்தனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் நம்ம பார்க்க போகிறோம். முதலா பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 3:26.
1: அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள்
0: பொல்லாங்குகளிலிருந்து
1: விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி
0: தேவன்
1: தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை
0: எழுப்பி
1: முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார்.
0: எதற்காகனா பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கும்போதுதான் பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளையாகிய இயேசு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். பொல்லாங்குக்குள்ள கடந்தோம், பாவத்தில் உழந்து இருந்தோம், அதில் விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி கர்த்தருக்கு என்னன்னா நம்மளால ஆசீர்வதிக்கு தான் கர்த்தர் பிரியும். ஏன்னா அவருடைய

0: பிள்ளைகள் ஆகிய நம்ம ஒவ்வொருவரும் கண்ணீர் வடிக்கிறதோ வேதனைப்படுறதோ கர்த்தருடைய பிரியம் அல்ல, நம்மளை ஒருவரை ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியம். எண்ணாம் புஸ்தகம் 24:1 வாசிக்க கேட்போமா?
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே,
0: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
1: கர்த்தருக்கு பிரியம்,
0: கர்த்தர் பிரியம். ஆமா அறிவியானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியம். நம்ம யாரெல்லாம் இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ ஒவ்வொருவரின் தேவையான கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா ஆசீர்வதிக்குதான் அவருக்கு பிரியம். யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? நீதிமொழி புஸ்தகம் 28:20
1: உண்மையுள்ள மனுஷன்,
0: உண்மையுள்ள மனுஷன்
1: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்,
0: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வாழ்க்கையில் உண்மை இருப்போமானால் நிச்சயம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தையில, பேச்சில், எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம வேலை ஸ்தலத்துல, நம்ம குடுக்கல் வாங்கல்ல, எல்லாவற்றிலுமே நம்ம உண்மையா இருக்க வேண்டும். உண்மையா இருப்போமானால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தராரு, ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அது மாத்திரல்ல, நீதிமொழி புஸ்தகம் 10:22
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே,
0: கர்த்தருடைய ஆசீர்வாதமே
1: ஐஸ்வர்யத்தை தரும்,
0: ஐஸ்வர்யத்தை தரும்,
1: அதனோட அவர் வேதனையை கூட்டார்,
0: அதனோட அவர் வேதனை கூட்டார். பாத்தீங்களா அருமையானவர்களே, உண்மையுள்ள பரிபூர்ணம் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தர, அதனுடைய வேதனைய கூட்ட மாட்டார். நம்ம இப்படி சம்பாரிச்சாலும் அப்படி சம்பாரிச்சோம்னா கட்டாயம் ஒரு நாள் வேதனை. கர்த்தரே நம்ம ஆசீர்வச்சிட்டாருன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனை கூட்டவே மாட்டார். உங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படித்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உபாகம் புஸ்தகம் 15:5
1: உன் தேவனாகிய கர்த்தர்,
0: உன் தேவனாய் கர்த்தர்
1: உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்,
0: உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
1: உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்,
0: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
1: உன் தேவனாகிய கர்த்தர்,
0: உன் தேவனாய் கர்த்தர்
1: உனக்கு சொன்னபடி,
0: உனக்கு சொன்னபடி
1: உன்னை ஆசீர்வதிப்பதினால்,
0: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
1: நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்,
0: நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய்,
1: நீயோ கடன் வாங்குவதில்லை,
0: நீயோ கடன் வாங்குவதில்லை.
1: நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய்,
0: நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய்,
1: உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை,
0: உன்னையே அவர்கள் ஆளுவதில்லை. பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிடம் மென்மேல் ஆசீர்வதிப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்க கடன் வாங்கறதில்ல, அவங்க உங்களை ஆள மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? அதுக்காக தான் ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தெழுந்த உடனே என்ன செஞ்சிருக்காரு? நம்மளை கொள்ளாங்கிறது விலைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிதாவாகி தேவன் அவருடைய குமாரனாக இயேசுக்கு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். நிச்சயமா ஆசீர்விக்கப்படுறார், கலங்காதீங்க.

0: இரண்டாவதாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் நம்மள நீதிமானை மாற்றுகிறதுக்காக. ரோமர்கள் நிறுவம் 4:25
1: அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம்
0: நீதிமான்களாக்கப்படுவதற்காக
1: எழுப்பப்பட்டும் இருக்கிறார்
0: ஆமா அருமையானவர்களே, நம்மளை நீதிமான்களாக்கப்படுகிறதுக்காக கர்த்தராகிய தேவன் நமக்காக 3 உயிரோடு எழுந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் முதலாவது நம்ம ஆசீர்வித்தார், இரண்டாவதாக நம்மளை நீதிமானா மாற்றுகிறார். அப்ப நீதிமான மாறினால் என்னென்ன ஆசீர்வாதம் பார்க்கலாமா? ஏசாயின் புஸ்தகம் 3:10
1: உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள்
0: நம்ம நீதிமான் ஆளுனா நமக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். நம்மளை நம்ம ஒருவர் நன்மை அனுபவிக்கணும் தான் கர்த்தராய் தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தந்தார். நாம் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போன நம்மள கர்த்தராகி தேவன் நீதிமானாய் மாற்றினார். நீதிமான மாற்றுமத்துல நமக்கு என்ன கொடுக்கறா? நன்மை உண்டாகும். 1 Peter 3:12
1: கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு
0: கவனமாயிருக்கிறது. பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம நீதிமன்ற அற்புதமான நம்ம செவத்துக்கு தேவனுடைய செவி கவனமா இருந்து கேட்கிறார். நம்ம செவிக்கும் போது நம்ம என்ன செவித்தாலும் தேவனை கேட்க நம்ம செவத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பார். நீதிமன்ற நன்மை கொடுக்கிறார், ரெண்டாவது நம்ம செவத்தை கேட்கிற தேவன். அது மாத்திரல்ல, மத்தேயு சுவிசேஷம் 13:43
1: அப்பொழுது
0: நீதிமான்கள்
1: தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: நம்ம பிதாவின் ராஜ்யத்தில் என்ன செய்வாங்க? சூரியனை போல பிரகாசிப்போம். அதுக்குத்தான் கர்த்தராகிய தேவன் நம்மளை நீதிமான மாத்திற்காக தான் கர்த்தராகிய ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல இருக்க போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டவற்றை வருவீங்களா? கர்த்தர் எனக்காக உயிர் தந்தார்னு சொல்லி நம்புங்க, விசுவாசிங்க, உங்களின் தேவன் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர அருமையானவர்களே, நீதிமணி புஸ்தகம் 10:30
1: நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை
0: நம்ம நீதிமான இருப்போமானால் எந்த நாளிலும் அசைக்கப்பட மாட்டோம். நம்மள கர்த்தர் என்ன செய்யறாரு? முதல் நன்மை கொடுக்கிறார் நீதிமானுக்கு, ரெண்டாவது என்ன செய்யறாரு நீதிமானுக்கு? நம்ம செபத்தை கேட்கிறார். மூன்றாவதாக பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்போம். நீதிமானா இருந்தா அசைக்கப்பட மாட்டோம். அதுக்காக தான் தேவனை கர்த்த நமக்காக மரித்து 3 உயிர் விழுந்தார். முதல் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது நம்மள நீதிமானை மாற்றுகிறார். கர்த்தர் ஒப்பு கொடுத்து சாம்பு போடுமா?

0: அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 1:5
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல்
0: என்னிடத்தில் கேள்விப்பட்ட
1: பிதாவின்
0: வாக்குத்தத்தம் நிறைவேற
1: காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
0: ஆமா அருமையானவர்களே, பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியும். உடனே வந்ததுனாலும் பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போய்கூடாது. நான் சர்ச்சைக்கு தானே போயிட்டு இருக்கேன், அங்க போறேனே இங்க போறேனே, எனக்கு ஏன் கிடைக்கல, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கலங்கக்கூடாது. கர்த்தருடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் போது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திர நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன கொடுக்கிறாராம் பாருங்க. பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருந்தோம்னா ஏசாயின் புஸ்தகம் 40:31
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
0: புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல
1: செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.
0: பத்தீங்க, நடந்தாலும் சோர்ந்து மாட்டாங்க, ஓடினாலும் இளைப்பட மாட்டாங்க. அது கர்த்தருக்கா நம்ம காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பரிசுத்தன் அபிஷேகத்தினம் பெற்றிருக்கும் போது ஓடினாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். அதுக்கு தான் பரிசுத்தவனை பெற்றுக்கொள்ளும். அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், உயிர் தெழுந்த உடனேயும் என் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள்னு சொன்னார். நம்ம ஒவ்வொரு நாள் காத்திருந்து தேவனிடத்துல பரிசுத்தவனை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்காக காத்திருக்கும் போது ஓடினாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். பரிசுத்தவனை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அருமையானவர்களே, நம்ம காத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க, காத்திருக்கிறோமா இல்லையே? நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோமா? எவ்வளவு நேரம் காத்திருக்கோம்? 5 நிமிஷம், 10 நிமிஷம், திடீர்னு தோசை, திடீ திடீர்னு பரோட்டா, எல்லாம் திடீர் திடீர், அதை மாதிரி நினைக்காதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தா பிதான் வாக்குத்தத்தை நிறைவேறத்தக்கதா பரிசுத்தவன் அபிஷேகத்தை கொடுப்பார். அது மாத்திர பரிசுத்தவனர் வந்துட்டாருன்னா நம்ம நடந்தா ஓடினாலும் இழைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். அது மாத்திரல சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 40:1
1: கர்த்தருக்காக
0: பொறுமையுடன் காத்திருந்தே
1: அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார்.
0: என் செவத்து பதிலே இல்லையே, நான் செவிச்சுதானே பாக்குறேன், எனக்கு மட்டும் பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல கேட்டார். நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது பொறுமையோடு காத்திருக்கீங்களா? 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களா? ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? அந்த ஜெபம் இல்ல. அருமையானவர்களே, நீங்க பொறுமையோடு கர்த்தரை பார்த்து அதிக நேரம் காத்திருக்க வேண்டும். உங்களிடமா சாய்ந்த உங்களுக்கு கூப்பிடுதல் கட்டாயம் கேட்டு கட்டாயம் பதில் கொடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அது மாத்திரல சங்கீதக்காரர் சொல்றாரு, 37:34
1: நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்,
0: அப்பொழுது
1: நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார்.
0: கர்த்தர் காத்திருந்து அவர் வழியை கைக்கொள்ளுங்க. நீங்க பூமி சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை உயர்த்துவார். என் வாழ்க்கையில் இவ்வளவுதானா? என் வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் கஷ்டமா? என் வாழ்க்கையில வேதனையா இருக்குதே, எனக்கு ஒரு நிம்மதி கூட இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? நிச்சயமா கர்த்தர் காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளுங்க. அவர் என்ன உங்களை பூமியை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு உங்களை உயர்த்துவார், கட்டாயங்களை உயர்த்துவார். கவலைப்படாதீங்க, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசுவுக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், கலங்காதீங்க. அது மாத்திரல 33:20
1: நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது,
0: அவரே நமக்கு துணையும்
1: நமக்கு கேடகம் ஆனவர்.
0: நம்ம ஆத்துமா கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் நமக்கு துணையும் கேடகமா இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை அழி நடத்தி செல்வார். கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. இந்த உலகத்துல யார் துணை இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் துணையும் கேடகமா இருந்து நம்மளை வழி நடத்துவார்.

0: நான்காவதாக மார்க்கன் சுவிசேஷம் 16:15
1: பின்பு அவர் அவர்களை நோக்கி
0: நீங்கள்
1: உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்
0: ஆமாரிமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த கட்டளை சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க. இயேசு கிறிஸ்து பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், வேற ஒண்ணும் இல்ல. இயேசு கிறிஸ்து பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், நம்ம அதை மாதிரி சொல்றதில்ல. இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், சொன்னா போதும் சிவனுள்ள தேவன் அவர்கள் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். அது மாத்திரல்ல, 1 Corinthians 9:17
1: நான் உற்சாகமாய்
0: அப்படி செய்தால்
1: எனக்கு பலன் உண்டு
0: பாத்தீங்களா. உற்சாகம் செய்யணும், ஐயோ சொல்லணுமா, வெக்கத்தோட கஷ்டப்பட்டு அப்படி சொல்லக்கூடாது. உற்சாகமா தேவனை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும், அப்படி சொன்னா நிச்சயமா நமக்கு பலன் உண்டு. இயேசுக்கு வாழ்க்கையில கண்ணீர் துடைப்பார், கஷ்டத்தை மாத்தார், அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்களா, உற்சாகமா சொன்னீங்களா, உங்களுக்கு பலன் உண்டு. ஐயோ சொல்லணுமே சொல்லி கஷ்டப்பட்டு நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டும். 2 Timothy 4:2
1: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு
0: தேவனுடைய வசனத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம ஆண்டவரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். பெரிய பெரிய ஊழியத்துல இருந்துதான் சொல்லணும் இல்ல, நம்ம என்ன செய்யணும், எந்த நேரம் கிடைச்சாலும் யார பார்த்தாலும் நம்ம யாரோ கஷ்டப்படுறாங்க, வியாதியினால் கண்ணீர் வடிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லணும். நீங்க சாம் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவர் உங்க வியாதி சுகமாக்குவார். நம்ம அவங்களை பார்த்துட்டு அமைதியே போயிடக்கூடாது, அவங்க கண்ணீர் நம்ம துடைக்கணும். உள்ளத்துல சாமான் இல்லாம இருப்பாங்க, அவங்கள பத்தி ஏன் கலங்குறீங்க, ஏன் சாமியை கும்பிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்ல வேண்டும். அதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம நேரம் கிடைக்கிறப்ப இயேசு கிறிஸ்து பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம சொல்லணும், நம்ம சொல்லணும்னா நமக்கு அதை அறிஞ்சு அதுக்கேற்ற பலன் தேவன் நம்ம கட்டாயம் தருவார். நீங்க சொல்லணும், சமய வாய்த்தால் வாய்க்கேட்டாலும் அன்றை பத்தின மற்றவங்களுக்கு சொல்லணும். 2 Timothy 2:15
1: நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு
0: நிதானமாய் போதிக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், நம்ம உத்தமனா இருக்க முடியும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, நம்ம இங்க இருக்க நம்ம பூமியில் இருக்கோம், தேவன் வானத்தில் இருக்க நம்ம பாக்கிறாரு, நம்ம நினைவுகள் எல்லாம் தூரத்துல இருந்து அறிந்திருக்கிறாரு, நம்ம உட்கார்ந்துலயும் எழுந்திருக்கிற அறிந்திருக்கிறாரு. நிதானமா போதிக்கணும், உத்தமனா இருக்கணும், அவருக்கு முன்பாக நிற்க நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனால நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை எப்படியாவது நம்ம செய்யணும், கத்திரி ஊழித்து நம்ம செய்யணும். இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்ம வாழ்க்கை எப்ப முடியுமோ நமக்கு தெரியாது. இந்த சரீரத்துல இந்த உயிருக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டு பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். நம்ம சொல்லும் போது என்ன ஆசீர்வாதம் தந்திருக்கேன் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால்
0: என்னை
1: பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பாத்தீங்களா, ஆண்டவர் எங்க இருக்கிறோம், ஊழியக்காராகி நம்மளும் அவர் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருப்போம்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்
0: பாத்தீங்களா, பிதாவானவர் கனம் பண்ணுவார். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இருப்போம், பிதாவானவர் கனம் பண்ணுவார். அருமையானவர்களே, ஆண்டவர் கர்த்தரை ஒப்பு கொடுத்து நம்ம சேவம் பண்ணுமா, நம்ம கேட்ட வசனத்துக்கு கர்த்தரை அர்ப்பணிப்போமா.

எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய தேவன், அப்பா பயப்படாதே என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே வாழ்கை என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் நீங்க விரும்புகிறீங்க அப்பா. நீ வாழ வைக்க முடியாது செவிக்கிறோம். பெரிய காரியத்தை செங்கே சப்பா உமா காத்திருக்கும் போது கர்த்தாவே அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் காத்திரு புது பல்லெடுத்து சட்டை எடுத்து கழுகை போல எழும்பார்கள், ஓடினாலும் இழைப்பட நடந்தாலும் சொல்வடைன்னு சொன்னீரே. அப்படியாக உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரியத்து உயர்த்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துக்காக நாங்கள் எப்படியாவது உங்களுக்கு சின்ன ஊழியமாவது நாங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இறக்க செய்யுங்க, கிருவை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு செவிக்கிறோம் ஐயா. அண்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிற தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில தேவைகளை சந்திக்க முடியாது செவிக்கிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவா. என்னை நான் கொடுத்து விட்டேன், அவரே பார்த்துக்கொள்ளும் பக்தன் பாடியிருப்பது போல உங்க ஒவ்வொருவர் தேவையை நீர் அறிந்திருக்கிறப்பா. தேவைகளை சந்தித்து நிறைவேற்ற முடியாது செவிக்கிறோம் ஐயா. கர்த்தரி நாம மகிப்படட்டும் ஐயா. பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில செய்ய முடியாது செவிக்கிறோம். உன்னத பலத்துல இடக்கட்டுங்க தேவ கிருவச்சு விழுந்து கொள்ளட்டும் ஐயா. அப்பா கண்பார் இல்லாத மக்கள் கண்பார்வை தாங்க. காதுகாக்காதவங்களுக்கு காதுகாக்க உதவி செய்யுங்க. வாய் பேசாதவங்களுக்கு வாய் பேச உதவி செய்யுங்க. கை கால் முடியாதவங்களுக்கு கை கால் சுகத்தை தாரும். அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா முட்டி வலி கை வலி இடுப்பலினால கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கன்றவரே. ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ளணும், இயேசுவோடு இணைந்து வாழணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிற மகத்தான காரியத்தை செய்யேஸ் அப்பா. நானே நல்ல மெய்ப்பன் சொன்னீங்கப்பா. நீ நல்ல மெய்ப்பனாக இருந்து வழி நடத்துங்காண்டவரே. கெஞ்சிரப்பா கெஞ்சிரப்பா. உள்ளத்திரி வெளியிறங்கமா அற்பு செய்யுங்கே சப்பா. தேவனே தேவனே ஒருத்தர் கூட கைவிட்டுறாதீங்க சப்பா. ஒரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கற்றிட முடியாது செவிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீங்களே. நீங்க ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தேவைகளான்னு சந்திங்கப்பா. அன்பின் ஆண்டவரே நாங்க யார் இடத்துல போவோம் ஆண்டவரே. வாழ்வுதர் வார்த்தையெல்லாம் இடத்துல உண்டாண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க சப்பா. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. கடனோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க சப்பா. கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் குடிச்சு வெறிச்சு தண்ணீர் ஓடு இருக்காங்களப்பா. சமையல் செஞ்சா கூட சாப்பிட முடியாத கஷ்டப்படுறாங்களே சப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அசிங்களை செய்யுங்க சப்பா. அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க சப்பா. கத்தோடி நாம ஒன்றே மகிழ்படட்டும். தகப்பனை ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க சப்பா. பெரிந்த குடும்பம் அணைக்க வேண்டிய சப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டிய சப்பா. அதிசயங்களை செய்யுங்க சப்பா. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க சப்பா. கெஞ்சிரே சப்பா கெஞ்சிரோ. ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் ஆளிகை செய்ய முடியாச்சு வைக்கிறோம். ஒவ்வொரு மலையும் தேவண்ட ஆளிகை இறங்கட்டும் இறங்கட்டும். இயேசுவே இயேசுவே இயேசுவே. தேவண்ட ஆளிகை இறங்கட்டும். உன்னோட பிரசனத்தை உணரட்டும், மகத்துவத்தை உணரட்டும். மகிமை அப்பா உங்க மேல மூடட்டும். செக்கின மகிமை பார்க்கட்டும் ஆண்டவர. பழத்த காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் யேசப்பா நாமத்தில் தாழ்மையாக ஜீரோவும் பரமபிதாவே ஆமே. யேசப்பா நம்ம செவத்தை கேட்டிருக்கிறாரு. இங்க சந்தோஷமா இருங்க.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக, யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரங்களின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகனா ஆதியாம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பேர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நெட் இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website

0: பிலிப்பியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 20 வசனம்.
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து
0: கர்த்தராய் இருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்,
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர்
1: வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆயத்தத்தோட எப்ப வந்தாலும் தேவனை சந்திக்க நம்ம என்ன செய்யணும், எதிர்பார்த்தோட இருக்கும். நாளைக்கு வருவாரா, இன்னைக்கு வருவாரான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். நான் கர்த்தர் என்ன செய்வாரு, திடீர்னு வர்றாலே வந்துருவார். நம்ம எதிர்பார்க்காத இருக்க நாள வந்துட்டாருன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம ஒரு நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகத்துல இருக்கு. இந்த ஊர்ல எவ்வளவோ சொத்து சுகம் எல்லாமே இருந்தாலும், இந்த ஊர்ல நமக்கு நிறைய செல்வாக்கு இருந்தாலும், நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது, பரலோகத்துல தான். அங்கதான், அதான் நிரந்தரமான இடம். இது வந்து நமக்கு நிரந்தரமான இடமே கிடையாது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வருகை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்ப வருவார், அவரோடு நம்ம இருக்க வேண்டும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். 1 தெசலோனிக்கேயர் 4:15-17 காட்சி கேட்போமா.
1: கர்த்துடைய வார்த்தையை
0: முன்னிட்டு
1: நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது கர்த்துடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக்கொள்வதில்லை.
0: ஏனெனில்
1: கர்த்தர் தாமே
0: ஆரவாரத்தோடும்
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்.
0: கர்த்தர் எப்படி வருவாரு, ஆரவாரத்தோடும் பிரதான தூதடி சத்தத்தோடும்
1: தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவா.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
0: முதலாவது எழுந்திருப்பார்கள்.
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல் அவர்களோட கூட
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமாய் எப்பொழுதும்
0: கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தடி வாஞ்சி பாத்தீங்களா, நம்மளே எப்படியோ இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தடி வாஞ்சி எப்படி இருக்குது, அவருடனே கூட எப்போது இருக்கணும். எவ்வளவு அன்பு பாத்தீங்களா, நம்ம மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாரு. கர்த்தரோட கூட இருக்கணும் சொல்லி நம்ம மேல வாஞ்சியா இருக்கிறாரு. எப்போது அவரோட கூட இருப்போம். அல்லேலூயா. அந்த விருப்பம் தாகம் எப்போது என் கூட இருக்கணும், எப்போது என் பிள்ளைகள் என் கூட இருக்கணும் தான் தாகம். ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எங்க போனாலும் எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன்.

0: எங்க அம்மா சொல்லுவாங்க, என் கூட ஒரு நாளாவது இருக்கிறியாடா, ஒரு நாளாச்சு என் கூட உட்காந்து என் கூட பேசி என் கூட சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கவலைப்படுவாங்க. உள்ளக்க தாய் கவலைப்படும் போது தேவநாய் கர்த்தர் எப்படி நம்மிடத்தில் விரும்புறாரு, எப்படி விரும்புறாரு, எப்போதும் அவரோடு கூட இருக்கணும்னு விரும்புறாரு. உலக தாயும் அப்படிதான் சொன்னாங்க, எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு அந்த அன்பு புரியல. அப்ப அந்த அன்பை பார்க்கணும், தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, கோடி மடங்கு. எப்போது நம்ம அவரோடு இருக்கணும்னு சொல்லி விரும்புறாராம். நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்தில் தான் இருக்கு. இந்த உலகத்துல எத்தனை சொத்து சுகம் செல்வாக்குகள் எவ்வளவு இருந்தாலும் நம்ம போட ஒண்ணு கொண்டு போறதும் இல்ல, கொண்டு வந்ததும் கிடையாது. நம்ம எப்போது என்ன செய்ய அவரோட தான் இருக்க போறோம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6:39.
1: அவர் எனக்கு தந்தவர்களில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை
0: எழுப்புவதே
1: என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது.
0: அதனால ஆண்டவர் சொல்ற, ஒருவரும் கெட்டு போறது தன்னுடைய விருப்பமே அல்ல. கடைசியில் நம்ம எழுப்பி நம்ம என்ன செய்யணும், அவர் எங்க இருக்கிறோம், நம்மளும் அவரோடு கூட இருக்குன்னு தான் அவர் விரும்புறாரு. அவர் வாஞ்சை பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அன்பு, எவ்வளோ நம்ம எல்லாரு பாக்கி. இங்கேயும் அதை தான் சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 17:24.
1: பிதாவே,
0: உலக தோற்றத்திற்கு முன்
1: நீர் என்னில் அன்பா இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
0: அங்கே என்னுடனே கூட இருக்க விரும்புறேன். பாத்தீங்களா, முதல்ல எங்க சொல்லியிருக்காரு, முதல்ல வாசித்து பார்த்தா யோவான் சுவிசேஷம் 14:3 பாருங்க.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும் இருக்கும்படி
1: நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: பாத்தீங்களா, எவ்வளவு அன்புள்ள தேவன். இயேசுக்கு அன்புக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே ஈடு இணை இல்ல. நான் இருக்கும் இடத்துல உங்களை மறுபடியும் வந்து என்ன செஞ்சிருவேன், சேர்த்துக்கொள்வேன்னு சொல்றாரு. நம்ம தேவன் இடத்துல எவ்வளவு அனுபவிச்சிருக்க, அவர் நம்ம அனுபவிச்சிருக்காரு. உண்மை நம்ம ஆண்டுகிட்ட எவ்வளவு நேரம் அனுபவிச்சிருக்கிறோம், ஆண்டுகிட்ட எவ்வளவு நேரம் அவரோடு பேசுறோம், எவ்வளவு நேரம் அவருக்காக எதையாவது செய்யறோமா. அவர் நமக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார். அவர் நம்ம அவருக்காக என்ன செய்திருக்கோம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், எவ்வளவு நேரம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறோம், எவ்வளவு நேரம் கர்த்தருக்காக எதை செய்திருக்கோம், யோசித்து பாருங்க. தேவட அன்பெல்லாம் நம்ம ஆழ நீளம் உயிரம் இன்னொன்று அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல அனுபவிச்சிருக்கிறார். நம்ம இயேசுக்கிறது எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கிறோம், அனுபவிச்சா நிச்சயமா நம்மளால செபிக்காம இருக்க முடியாது, துதிக்காம இருக்க முடியாது, நம்ம அவரை எடுத்து விட்டோம் ஆராதிக்காம இருக்க முடியாது. அது மாத்திர நம்ம அவருக்கு ஊழியம் செய்யாம நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம அவரிடத்துல என்ன அனுபவிச்சிருக்கோம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கோம் கொஞ்சம் நம்ம ஆழமா யோசித்து பார்க்கணும். எதாவது முடிச்சிட்டு நம்ம போறதுனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இயேசுக்கிறதுக்காக நான் எதை செய்திருக்கிறேன், இயேசு எனக்காக இவ்வளவுதான் செஞ்சிருக்கேன், நான் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறேன். நிறைய பேர் இயேசுக்கிறது குறை சொல்றோம், ஒருமுறுக்கிறோம், செபிக்கிறோம், எனக்கு என்ன கொடுத்தாரு, எனக்கு என்ன செஞ்சாரு, நான் இப்படிதான் செபிக்கிறேன்னு நம்ம செபித்தை தான் நம்ம பெருசா நினைச்சு கத்தரை குறை சொல்றோம். கத்தை நிச்சயமா அவர் நமக்கு ஆண்டு அவருக்கு அவரோடு கூட இருக்கும்னு நினைக்கிற நம்மளுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, மற்ற காரியத்துல கட்டாயம் செய்வார். ஒரு நன்மை குறைபடாம அதை சொன்னார், சிங்க குட்டிகள் தாழ்டடைந்து கத்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது, ஒரு நன்மை சின்ன நன்மை கூட குறைபடாம அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம பரலோகத்துல குடியிருக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு தான் பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் 6:40.
1: குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது
0: என்றார். முதல் அங்க போன நமக்கு என்ன வேணும்? அவர் நம்மளை எழுப்புன நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாட்டா பிரயோஜனமே இல்லை. விசுவாசம் வேணும். நம்ம ஏசுபாட்டை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாரும் ஐயா. விசுவாசத்தோடு உள்ளத்திலும் உள்ளத்தின் ஆலயத்திலும் அவர் துதிக்கணும், செபிக்கணும், அவரோடு இருக்கணும். அதான் லூக்கா விசேஷம் 18:8
1: ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது,
0: மனுஷகுமாரன் வரும்போது
1: பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: பூமியை என்ன செய்ய என்னத்தை காண்பாரா? விசுவாசத்தை காண்பாரோ. பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது எத்தனையோ சனங்கள் பின்வாங்கிடுவாங்க. விசுவாசத்துல பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், மனசுக்கு வர பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரு. என்ன வந்தாலும் என்ன இல்லாமல் போனாலும் என் இயேசு என்ன போகுதுன்னு சொல்லி அவர் பாதத்தை முழுமையாய் பற்றி கொள்றவங்களுக்கு கத்த நிச்சயமா கைவிடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கணும், என்ன இல்லாமல் போனாலும் எனக்கு ஏசு போகுதுன்னு சொல்லி முழு மனதோடு அவர் பற்றி கொள்ளுமானா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் புஸ்தகம் 11:6
1: விசுவாசம் இல்லாமல்,
0: விசுவாசம் இல்லாமல்
1: தேவனுக்கு பிரியமா இருப்பது,
0: தேவனுக்கு பிரியமா இருப்பது
1: கூடாத காரியம்,
0: கூடாத காரியம். விசுவாசம் இருந்தா தான் அவருக்கு பிரியமா இருக்க முடியும். இல்ல இதை செய்யாம இருந்தா பிரியமா இருப்பது கூட, அதை செய்த அப்படி சொல்ல கர்த்தர் என்ன சொன்னாரு? விசுவாசம் இல்லாட்டா தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியம். இஸ்ரேல் மக்கள் எப்படி வனாந்தரத்து வழியாக ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். ஏதாச்சும் இருக்குமா? கடையில இருக்குமா? இல்ல. என்ன கொடுத்தாரு அவங்களுக்கு? மண்ணவையும் காடையும் கத்தர் கொடுத்தார். அதே போல நம்ம வாழ்க்கையிலும் கூட என்ன இல்லாம போனாலும் நமக்கு சாப்பிடறதுக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவன் கட்டாயம் தருவார, தர மாட்டாரா? இஸ்ரேல் மக்களுக்கு அதான் மாதிரி, நமக்கு மாதிரியா தான் கத்தர் கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? மண்ணவையும் காடையும் போசித்த தேவன் உங்களையும் நீ கட்டாயம் போசிப்பார். அவர் மட்டும் விசுவாசிக்காம விட்டுறாதீங்க. அவர் தான் நமக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. அது சொல்ற விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன உத்தரவு வந்தாலும் ஏசு என போகுதுன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. மனசுக்குமாரர் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. நம்ம ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எந்த சூழ்நிலையும் விசுவாசத்தை உண்மை வீட்டு நான் பின்வாங்காதோடு என்னை காத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 10:37-38 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவா,
1: தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்,
0: விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பா,
1: பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார்.
0: பின் வாங்கி போன கத்துடைய ஆத்மா என்ன செய்யாது? பிரியமாயிராது. யாரும் தோலத்தில் பிரியமல்லட்டால் நம்ம உலகத்துல வாழ்ந்துடலாம். இயேசுக்கு நம்ம பிரியமல்லட்ட எங்க போவோம்? அதனால விசுவாசத்தில் ஆண்டவர் கேட்டு ஒவ்வொரு நாள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தோலத்தில் யார் நம்மளத்தில் பிரியமா இல்லாட்டாலும் இருந்தாலும் உலகத்துல என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இயேசுக்கு தர்மத்தில் பிரியமல்லாட்டா வாழ முடியாது. வாசிக்க கேட்ட எபிரேயன் புஸ்தகம் 4:3 வாசிங்க.
1: விசுவாசித்தவர்களாகிய நாமோ,
0: விசுவாசிகளாகிய நாமோ
1: அந்த இலை பாறுதலில் பிரவேசிக்கிறோம்.
0: விசுவாசித்தவர்களாகிய நாமோ எங்க பிரவேசிக்கிறோம்? இலை பாறுதலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசித்தா தான் நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? இழைப்பாதில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். கத்துக்கள் அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டனா இப்பொழுது தேவன் நோக்கி நம்ம செபிக்க போறோம். என்னோடு சேர்ந்து செவிங்க. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம். கத்துடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் தரும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனே, நம்முடைய கிருபை, நம்முடைய பிரசுரம், நம்முடைய மகிமை முடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்குங்க, தலைவலியை குணமாக்குங்க ஏசப்பா, தலைவலியை குணமாக்குங்க. அன்பின் ஆண்டவரே, தலைப்பாரத்தெல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லக்கரத்தினால மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வயிறு வலியை குணமாக்குங்க ஏசப்பா, இடுப்பு வலியை குணமாக்குங்க ஏசப்பா. அன்பின் தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க உம்மால முடியும். இதான் நீங்க தானப்பா சொன்னீங்க. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனை கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணு உண்டோ என்று சொன்னீங்களப்பா. உங்களால கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் குடமாக்கபடியா செபிக்கிறோம் அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோமாப்பா. அப்பா திருமணம் ஆகாத பிள்ளைகள் திருமணம் நடக்க உதவி செய்ய, குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தாங்க சப்பா, வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க சப்பா, சமாளாத மக்கள் சமான் தாங்க சப்பா, சுகப்பரிசுக்கா காத்திருக்கிற மக்களுக்கு சுகப்பரிசை தர முடியாது செபிக்கிறோம். உன்னத படத்தில எடுக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. சிறு பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்து விளங்கணும். தேவண்ட அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா, அக்கீழ் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். வாலியர்களையும் தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க சப்பா. கத்துடைய வல்லக்காரன் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். எத்தனை பேர் வெளிநாட்டு போறேன்னு சொல்லி அப்பா விசா கிடைக்கலன்னு கலங்கிருக்காங்கப்பா. விசா கிடைக்க கிருபை செய்ய, யாரெல்லாம் ஆண்டவர் வெளிநாட்டு போகணும்னு சொல்லி ஆத்தியத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு விசா கிடைக்க உதவி செய்யப்பா. தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். பாஸ்போர்ட் கிடைக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யப்பா. வேண்டி கொடுத்திருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்த தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பெரியவர்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நீங்க ஆராய்ந்த முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையும் துடிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தப்பா அதிசயங்களை செய்யப்படுறதுக்காய் கோடான கொடி நன்றி. இந்த செபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து நீ உயர்த்தத்தான் வேண்டுமப்பா. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காய் கோடி கோடி நன்றி. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பானத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே. கத்தனம் சேர்த்து கேட்டாரே, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் இன்று திருமண நாளை கொண்டாடும் சகோதரர் டேவிட் மோகன், சகோதரி தமிழ்செல்வி குடும்பத்தினர். சகோதரர் டேவிட் மோகன், சகோதரி தமிழ்செல்வி அவர்களே, இயேசுவின் கரம் ஊழியத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நமது அன்பு சகோதரி எஸ்தராணி அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள்.
3: அன்பான சகோதரன் டேவிட் மோகன் அவர்களுக்கும் அன்பான சகோதரி தமிழ்செல்வி அவர்களுக்கும் திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பான இயேசுவை வழி நடத்துறீங்க பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மோகன் பெருமாள் செபிக்கிறோம், தமிழ்ச்சிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய ஆண்டவரே, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய ஆண்டவரே. இந்த நாளிலையும் கூட தேவாதி தேவன் அவங்களை உட்கொண்டு இருந்து அவங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்ப முடியாது செபிக்கிறோம் ஐயா. தேவாதி தேவனையும் ஸ்தோத்திரம் கிருபாக்காய் செபிக்கிறோம். அப்பால் இடிக்காய் செபிக்கிறோம். கத்துடைய கிருபை, கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். நீர் வாழ்க்கையில் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக செவினாக இருந்து வழி நடத்துங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபா கூட நல்ல திருமண காரியங்களை வாழ்க்கை பண்ணித்தாங்க. லிடி நல்லா படிச்சு முடிக்க உதவி செய்யுங்க. பிறருக்கு நல்ல வேலை உயிர்வை தாரும். கடை நல்ல ஆசீர்வாதமா இருக்கட்டும். தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகமாக நெருங்கி செபிக்க சார்ந்து கொள்ளும் எண்ணிக்கொள்ள அதிகமாய் பலப்படுத்துங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அன்று வரை அவங்க செபித்துக் கொண்டிருக்கிற எல்லா கரியங்களும் வாய்க்கு பண்ணித்தாங்க சப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனையமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. கத்தொடி கிருபை, கத்தொடி பிரசனம், கத்தொடி மகிமை அவங்களோடு இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி செல்ல முடியாது செபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி சொன்ன வார்த்தைபடி நீர் ஆலோசனை தந்து வழி நடத்தும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரசிகர் யஸ்பானாமத்தில் தாழ்மையாக்கி ஜிகிறோம் பரமபிதாவே. ஆமே.

கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: மனுஷன் மந்தைகள் வேலை எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார், கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும், கவனமா செய்யணும். எதை செய்யல, எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமா செய்யணும். அப்ப கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதல்ல கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு, அந்த ராஜ்யத்து போறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு வரும். மூணாவது மூணாவது என்ன செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும், ஊழியத்தை நிறைவேற்ற கவனமா இருக்கணும், மந்திக்கு நம்ம மாதிரியா இருக்கணும், வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்க வேண்டும், அப்பதான் அத்துமக்களை கொண்டு வர முடியும். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:31-32.
1: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
0: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
1: அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா, கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே,
0: பயப்படாதே சிறுமந்தையே,
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க,
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க
1: உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அந்த ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு, நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டு வாஞ்சியோடு இருக்கிறாரு, பிரியமா இருக்காரு. நம்ம ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு கத்துடைய எல்லாம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டு ரொம்ப வேதனையோடு இருக்கிறாரு. ஐயோ தேசத்துல இப்படி நடக்குதே, தேசத்துல இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கத்துற என்ன செய்யறாரு, அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்து வேதனையோடு சொல்றாரு, கடைசி நாளுக்குல வந்துட்டோம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாள் நம்ம ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்தை கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா,
0: அப்பொழுது ராஜா
1: தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல்
0: உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
0: சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக என்ன ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா. 35
1: பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அதை செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
1: ஏழைக்கு இறங்குகிறவன்,
0: ஏழைக்கு இறங்குறவன்
1: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா, கடன் கொடுக்கற. ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறமோ அவங்க யாரு கடன் கொடுக்கறாங்க, கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்கினா போதும்,
1: ஏழைக்கு இறங்குகிறவன்
0: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்,
1: அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பாத்தீங்களா, ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவி செய்றாங்க, கர்த்தர் என்ன செஞ்சிருவார், அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27.
1: தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ,
0: தம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க, எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறை வராது, தாழ்ச்சி என்ன குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வராது, தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 2:10.
1: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன்.
0: யார் சொல்ற இது, பரிசுத்த பவுல் சொல்ற. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்களா, பெரிய மூலிகாரலா அது சொல்ற. நான் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சேன், கருத்துள்ளவனாயிருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு, முத ராஜ்யத்துக்கு மேல வாஞ்ச இருக்கிறவங்க, ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு, மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, நான்காவதாக நம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு என்ன செய்ய, ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக் கொள்வோமா, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது உங்களுக்கு செய்யணும், ஏன்னா நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எனக்கு கொடுத்ததை நீங்க எனக்கு கொடுத்ததை நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்துல எத்தனையோ பெரிய ஏழை எழுதியிருப்பாங்க, நம்ம கொடுக்காம நம்ம இருப்போமானா கர்த்தர் நம்ம கடன் கேட்பாரு ஒரு நாள். ஏழைகளுக்கு இறங்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்கறா, கர்த்தர் என்ன செய்வாரா, திரும்ப கொடுத்துருவாரு. ஏழை எளியங்களை பார்க்கும்போது உதவி செய்யணும், நம்மளால முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை செய்யணும், கர்த்தர் அன்பு கொள்ளணும், உயிரித்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு முழு மனதோடு கர்த்தர் அன்பு கொள்ளணும். அது மாத்திர கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒரு ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் இருந்தா கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துல நமக்கு பங்கு இருக்கு. பெற்றுக்குள்ள நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம்ம உலகத்துல இருக்கும் போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்கொள்ள கூட நமக்கு தெரியாது, நம்ம எப்ப பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது, நம்ம எப்போது ஆயத்தமா இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ல, கர்த்தர் சந்திக்க நீங்க ஆயத்தப்படுங்க, திடீர்னு ஆயத்தப்பட முடியாது, நீ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேப்போமா.
1: நம்ம எல்லாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்ப்போமா.

அபராய் கர்த்தர் சொன்னார், இதோ உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகணும் என்று சொன்னார். நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீங்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்க வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போனோம், ஆனா பரலோகத்தை மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க, ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவர்களை விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கிடந்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்புக்குரியோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிற இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகலங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஊழியத்தை அசட்டை பண்ணி இருக்கிறோமா, சரிவர ஊழியத்துக்கு வராம செய்யாம இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், மற்றவர்களுக்கு உதவி, தரித்திரருக்கு, ஏழை எளியவர்களுக்கு யார் எல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனக்கு தான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள திவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில், வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்ப அந்த வாஞ்சை விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் இல்ல, மேலானவர்கள் நாடுகள் சொன்னீரே, உம்மீது இந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களை எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்கு எங்களுக்கு உருவை கொடுங்க அப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியின் ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியின் இறங்கி அப்ப அந்த வசனத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. வேதம் சொல்கிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே ஆம்,
பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்க அப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஐயா எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே, எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன் அப்பா, என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சியை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சி எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே, தேவனுக்கு அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பலத்தை கொடுங்க ஆவியானவரே, ஏழை எளிய மக்கள் மீது நான் தரித்திரம் நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்கும், அந்த அன்பை என் உள்ளத்துல ஊற்றும், வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சியோடு நம்ம கேட்போமா. பிரைஸ் தி லார்ட்.

0: ஐக்கிரியை போடுங்க ஆண்டவர், ஐக்கிரியை போடுங்க ஆண்டவர், ஐக்கிரியை போடுங்க ஆண்டவர், ஐக்கிரியை போடுங்க ஆண்டவர். பல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பல்லமே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. பல்லமையினால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக, தேப்பிரசுகள் நிரப்புகிறாக, மகிமையினால் நிரப்புகிறாக, அக்கில நிரப்புகிறாக. அன்னை கண்களை திறந்துருங்க ஆண்டவர், திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உங்க கிட்ட அன்பு கொள்ளட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச, வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குறமையா. நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்க பழத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராஜா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா. மனக்கண்களை திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்தர்களும். அண்ணி கண்களை திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பா, பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமையில் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்களை கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்துங்க ஐயா, பரலோகாசியா மாற்றுங்கப்பா. அக்கினி மாறாந்து காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லம் இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கு ஆண்டவர். இப்படி வல்லம் எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும் அப்பா, நோயை குணமாக்கும், பலேண்ட குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து படுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்து படுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, அறிந்து கொள்ளும், அண்ணிக்கொள்மை சார்ந்து கொள்ளணும் ஆண்டவர. அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுலருக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாயமந்திர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. சீமனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கும் மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞான சக்தியை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா, பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்க மகத்துமில்ல நாம மாத்திரம் மகிப்படட்டுமே, எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உங்க பரிசுத்த நாமம் மகிப்படுவதாக கத்தாவே. எங்க பிள்ளைகள் யார் பெயிலாக கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும் அப்பா. எல்கேஜியிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுங்க, நாம் மகிப்படணும். யாருமே பயிலாக கூடாது ராஜா, உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும். பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம், ஏஸ்பானாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது, வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது, ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமோ ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுங்கர் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கிருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலியமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரின் செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless.

0: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம்பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவர இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைப்புக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் அவர் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறந்து எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் ஊழியத்தின் தலைவர் அப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பரியந்து நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும் அப்பா. இந்த வெள்ளிக்கிழம வாசல் பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை இயேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழம வாச கொடுத்து எழுப்பலை என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும். சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்கும் மக்கள் உறுதியாய் உமிழே அப்ப வழி போகாமல் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு குருவையை தாரும். முடிவு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கிற பத்திரிகை ஒழித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்தை உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதழ் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் ஏழுக்குற ஜபங்கள் அனைவரும் விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே, வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா. மாதந்தோறும் 2 லட்சம் ஆகிறது. அதன் பணத்தை சந்திப்பீனாக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பி கொடுப்பீராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா. தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஏசப்பா குருவை கொடுங்க ஆண்டவரே. சண்டை கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியர் தடையில்லாமல் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களை ஒரு அசைவு உண்டு பண்ணும்.

உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தூண்டுங்க, அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிழ்ப்பிடணும், அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்க அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்குள்ள பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்டு அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. எடுத்து செல்லுங்க, எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தருளும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸை காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும், ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியக்கு நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியும் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்கப்பா, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களை மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்களும் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தினையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போவதற்காய் கோடான குடி சோத்து. யாரெல்லாம் வந்து இயேசுங்க உள்ளதுக்காக ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்களா எழுமணும் நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தெல்லான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போவதற்காய் கோடான குடி சோத்திரம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நல்லாமத்தில் தாழ்மை உண்டுகிற பிதாவே. ஹல்லேலூயா.

0: அதான் சொல்ற உங்க ஆத்மாக்கள் என்ன செய்யுங்க, பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிசாசு என்ன செய்வான்னு நமக்கு பொறுமையா இருக்க முடியாத வரைக்கும் குழப்பத்தை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான், எத்தனையோ பிரச்சனை. அதை நம்ம பார்த்து யோசித்து சோர்ந்து போக கூடாது. நம்ம ஆத்மாக்கள் எப்படி கத்துக்கொள்ளணும், பொறுமையோடு கத்துக்கொள்ளணும். அதுதான் கீ சொல்றாரு. எபிரேயன் புஸ்தகம் 10:36-37.
1: நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து,
0: நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து
1: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு,
0: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு
1: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது,
0: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
0: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
1: தாமதம் பண்ணார்,
0: தாமதம் பண்ணார். பத்திக்கலாம் என்ன செய்யும், முதல் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். அப்படித்தான் வாஸ்தவம். எப்படியாவது வாழ்ந்துட்டோம், எப்படியாவது பரலோகம் போயிடலாம், நம்ம யோசித்து நம்ம செஞ்சிடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து
1: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு,
0: வாக்கு தத்தம் நமக்கு என்ன சொல்ற, உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நானே ஆயத்தம் பண்ண போறேன்னு சொன்னார். அது பெரும்படிக்கு
1: பொறுமை உங்களுக்கு வேண்டியதான் இருக்கு,
0: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
0: வருகிறவர் எப்ப வருவாரு, கொஞ்ச காலத்தில் வருவாரு,
1: தாமதம் பண்ணார்,
0: தாமதம் பண்ணார், கட்டாயம் வரப்போறார். சொன்ன ஒரு கட்டாயம் வருவார். நம்ம என்ன செய்யணும், ஆத்மாக்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும், வாக்கு தத்துவம் பெற்றுக்கொள்ளணும். நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும். பிசாசு அந்த நம்ம பொறுமை இருக்காத வடிக்கு குழப்பம் சோர்வுகள்லாம் கொண்டு வரும். அதை பார்த்து நம்ம ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பொறுமையோடு இருக்கணும். ஆண்டவர் வருவார், அவர் வருகைக்கு நான் போய் அவர் மடியில் உட்காருவேன். அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. 2 பேதுரு 3:12.
1: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு,
0: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள்.
0: ரெண்டாவது என்ன செய்யணும், முதல் எப்படி காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ரெண்டாவது எப்படி காத்திருக்கணும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். இப்ப நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம சகோதரர்களோ இல்ல யாராச்சும் வெளியே இருந்தாங்கன்னா என்ன செய்வோம், எப்ப வருவாங்கன்னு சொல்லி மிகுந்த அவளோடு காத்திருப்போம். யாராவது நடந்து போனா வந்துட்டாங்களா, ஐயா அவங்க குரல் மாதிரி கேட்டுச்சு எப்படி சொல்லுவோம் இல்லையா. இதே மாதிரி கத்தராக இயேசுக்கு வருகைக்கு முதல்ல பொறுமையோடு காத்திருக்கணும். ரெண்டாவது எப்படி காத்திருக்கணும், மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். எப்போ வருவீங்க ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும், உங்களுடைய முகத்தை பார்க்கணும்.

0: மடியில வந்து உட்காருன்னு ஆண்டவரே, இந்த உலகத்துல பாடுகள் எல்லா ஒருத்தர்களும் முடிஞ்சு மடியில வந்து சந்தோஷம் உட்காருன்னு ஆண்டவரே சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். எப்படி படிச்ச உள்ள இருந்தாலும் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். ஆண்டவராக இயேசுக்கு சீக்கிரம் வரப்போறாரு. அல்லேலூயா. அவர் சொன்னதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அவர் வருகை நமக்கு எப்பன்னு தெரியாட்டாலோ அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு. மாவாவின் காலத்துல எப்படி நடந்துச்சு அப்படியே மனசுக்குமார் வரும்போது நடக்கும். ரெண்டாவது என்ன சொன்னாரு, லோத்தின் காலத்துல எப்படி நடந்துச்சு அப்படியே மனசுக்குமாரின் காலத்திலேயே நடக்கும்னு சொன்னாரு. கடைசி காலத்துல கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக சொன்னாரு. அது நடந்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. 8 வயசு குழந்தைய பாருங்க, எவ்வளவு பால் பண்ணி அப்படி கொண்டு போட்டிருக்காங்கன்னா மனசாட்சி அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா அந்த மாதிரி செய்ய முடியாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு கொடிய மனிதர்கள் தான் அப்படி செய்ய முடியும். தான் பாருங்க, இதெல்லாம் சொல்லும் போது கத்தர் பாருங்க ரொம்ப சமீபம். மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மிகுந்த ஆவலோடு வாஞ்சோடு காத்திருக்க வேண்டும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்திற்கு. Philippians 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர,
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்ப வருவார் சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தாப்பதை பண்ணார், வருவார். இந்த உலகத்துல வீடு மேல வீடு வாங்கினாலும், நிறைய காடு நல்லா நிறைய நிலம் எல்லாம் இருந்தாலும், இந்த உலகம் நமக்கு சொந்தமானது இல்லவே இல்லை. நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு? பரலோகத்துல இருக்கு. இந்த உலகம் நம்ம சொந்தமே இல்லை. இந்த உலகத்தின் பேச ஒரு நாள் கடந்து போகும். உலகத்தின் பேச ஒரு நாள் கடந்து போகிறதுனால உலகத்தை நம்பி வாழக்கூடாது. ஏசி நம்பி தான் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை நம்பி வாழ வேண்டும். 1 Thessalonians 1:10
1: அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரச்சிக்கிறவருமாயிருக்கிற,
0: கோபாக்கினைக்கு நீங்களாக்கி ரச்சிக்கிறவராய் இருக்கிற
1: அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே.
0: எதுக்கு கோபாக்கில் நீங்களாக்கி நம்ம ரட்சிக்க நம்ம என்ன கூட்டிட்டு போவ வரப்போறாரு. அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. ஆயத்தத்தோடு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். என்னைக்கும் ஆயத்தம் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்ம கவலை நம்ம ஏற்கொள்ள கூடாது. அதான் ஆண்டு சொன்னார், உங்க கவலை இல்ல கத்திர மேல வச்சு. என் கவலை இதான் ஆண்டவர், என் பிரச்சனை இதான் ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கவலையும் அவர் இடத்துல சொல்லிடணும். நம்ம கவலை எல்லாம் அவர் இடத்துல வச்சிடணும். அதா ஒன்றுக்கும் கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு என்ன செய்யணும் தெரியப்படுத்தும். நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்ம கவலைப்பட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம விடிவிடியா உட்கார்ந்து அழுதாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உடம்புதான் கெட்டு போயிரும். நம்ம கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் வர போறாரு. எங்க இருப்போம் நம்ம? அவர் மடியில இருக்க போறோம். அல்லேலூயா. Hebrews 11:16
1: அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால்
0: தேவன்
1: அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை.
0: பரம தேசத்தையே விரும்புவது தேவன். நம்மளை தேவன் சொல்ல அவர் என்ன செய்ய மாட்டாரு? வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அல்லேலூயா. நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிருக்காரு. அந்த நகரத்துக்கு தான் போக போறோம். இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் மாய எல்லாம் போயிரு. உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்தும் இல்ல, உலகத்துல ஒண்ணு கொண்டு போறதும் இல்ல. அவர் நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 17:24 இப்படி எல்லாம் இருக்குமா இருக்க முடியுமா நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்க முடியும்.
1: நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
0: அவர்கள் என்னுடனே கூட
1: இருக்க விரும்புகிறேன்.
0: கர்த்தர் எங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறார் நம்ம என்ன செய்ய போறோம்? அங்கதான் இருக்க போறோம். அல்லேலூயா. முதல்ல பொறுமையோடு காத்திருக்கிறோம். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவளோடு கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அவளோடு காத்திருக்க வேண்டும். 2 Corinthians 5:1
1: பூமிக்குரிய
0: பூமிக்குரிய
1: கூடாரமாகிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால் கட்டப்பட்ட
0: தேவனால் கட்டப்பட்ட
1: கைவேலையில்லாத
0: கைவேலையில்லாத
1: நித்திய வீடு
0: நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம்.
0: கர்த்தரத்துல குடியிருக்க எப்படி விரும்புறோமா? அதிகமா விரும்புகிறோம். அல்லேலூயா. அந்த வாஞ்சையெல்லாம் இருக்கா? கட்டாய விரும்ப அந்த பாக்கியத்தை தேவன் கட்டாயம் நமக்கு தருவார். கத்தர் வர போறார். அல்லேலூயா. பாம்பு இல்லாம தரிசனி ஆவார் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு. முத என்ன செய்ய எப்படி காத்திருக்கணும்? பொறுமை. ரெண்டாவது அவளோடு காத்திருக்கணும். மூன்றாவதாக நம்ம எப்படி காத்திருக்கணும் பாருங்க. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 1:7. அப்படியே
1: நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள்.
0: நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு என்ன செய்யணும்? வரத்துல குறையில்லாதவர்களா இருக்க வேண்டும். வரங்களை பெற்றுக்கொள்ளணும். 9 வரங்கள், 9 கனிகள், தேவனுடைய வல்லமை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளதான் ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த முடியும். வரங்கள் இல்லைன்னா ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த முடியாது. அதனாலதான் யாதொரு வரத்திலையும் குறைவில்லாம அவர் வெளிப்படுறதுக்காக எப்படி காத்திருக்கணுமா?
1: யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களா
0: நம்முடைய
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு
0: காத்திருக்கிறீர்கள். எப்ப கத்திருவார் எப்ப கத்திருவாரு சொல்லி வெளிப்படுத்த காத்திருக்க வரங்களை வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே 9 வரங்களை தாங்கப்பா, 9 கனிகளை தாங்க, தேவ வல்லமை களவுலாம கொடுங்க ஆண்டவர் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். கேட்ட ஆண்டு தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கணும். கேட்கணும் ஆண்டவரே 9 வரங்களை தாங்க, 9 கனிகளை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கேட்டா கட்டாயம் ஆண்டு தருவார். ரோமர் 1:10 வாசிப்போம். ரோமர் 1:10,
1: நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும்.
0: ஆவிக்குரிய வரங்களை சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும். நம்ம ஆண்டுகள் ஸ்திரப்படணும் சொன்னா என்ன வேணும்? ஆவிக்குரிய வரங்கள் வேணும். கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படணும் சொன்னா ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் ஆத்துமாக்களை ஆண்டவர் ராஜ்யத்துக்கு கொண்டு வர முடியும். இப்ப நீங்க ஆண்டவருக்காக யார்ட்டே யாரோ ஒருத்தர் சிக்கா இருக்காங்க, நீங்க போய் ஆண்டவர் பத்தி சொல்றீங்க, சொல்லிட்டு அவங்களுக்காக செபிக்கும் போது அவங்களுக்கு சொகனம் ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். வரங்கள் வேணும், வல்லமை வேணும். நாம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலான்னு நம்ம இருக்கக்கூடாது. வரங்களை பெற்றுக்கொள்ளணும். நான் ஒரு கால வரங்களை பெற்றிருந்தேன், இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்றீங்களா? கத்த நிச்சயமா நமக்கு உங்க இழந்து போன வரங்களை கட்டாயம் கத்த தருவார். ராமர்கள் நிறுவம் 11:29.
1: தேவனுடைய கிருபை வரங்களும்
0: தேவனுடைய கிருபையின் வரங்களையும்
1: அவர்களை அழைத்த அழைப்பும்
0: அவர் அழைத்த அழைப்பும்
1: மாறாதவைகளே
0: மாறாதவைகளே. அவர் கொடுத்த வரங்கள் நம்ம அழைத்த அழைப்பு மாறாதவர் மாறாதவைகள் தான். எத்தனையோ தர கத்தருடைய பின்வாங்கியிருக்கோம். எத்தனையோ பேர் அவரை விட்டு தூரம் போயிருக்கோம், அவர் விட்டு விலகி இருக்கோம். எனக்கு கத்தரே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம பழைய வழிக்கெல்லாம் போயிருக்கிறோம். ஆனாலும் கத்தர் இழைச்சிடறாரு, நம்மளை அழைத்த அழைப்பும் கிருபையின் வரங்களும் மாறாதவைகள். கத்தர் திரும்ப உங்களுக்கு வரங்களை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கணும். கேட்டாதான் தருவார், கேட்காட்ட தரமாட்டாரு. கேட்கணும். எலிசா என்ன செஞ்சாரு? எலியப பின்பற்றியே வந்தாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டுக்குள்ள வரணும்னா கொஞ்சம் தடை வரத்தான் செய்யும். எரிய வரும் தான் தண்ணி, நமக்கு தடை வரும். இன்னைக்கு உங்க எஜமான எடுத்துக்கொள்ளப்பட போறாங்க, நீங்க என்ன செய்ய போற அப்படின்றாங்க. அதெல்லாம் தாண்டிட்டு தான் இவர் வந்தாரு. அதனாலதான் அவருக்கு அந்த வரங்களை கிடைச்சது. வாஸ்து பாருங்க, 2:9.
1: அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு
0: எலியா
1: எலிசாவை நோக்கி
0: நான்
1: உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே
0: நான்
1: உனக்கு செய்ய வேண்டியது என்ன?
0: கேள்
1: என்றான்.
0: அதற்கு
1: எலிசா
0: உம்மிடத்தில்
1: உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார்.
0: அல்லேலூயா. பாத்தீங்களா எத்தனை தடைகளை தாண்டி வந்தாரு. அந்த தடைகள்லாம் தாண்டி வந்த போது அப்ப எலியா சொல்றாரு, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போனா என்ன வேணும் கேளுன்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற வரத்தை எனக்கு எப்படி வேணும்? ரெட்டிப்பா வேணும். நமக்கு அந்த வரத்து மேல வாஞ்சி இருந்ததா? வரத்து மேல தாகம் இருந்துச்சா? வரங்களை பெற்றுக்கொள்ள வர வாஞ்ச தாகம் இருக்கா? இருந்தா கத்தர் உங்களுக்கு ரெட்டிப்பாய் தருவாரு. ஹலிலூயா ஹலிலூயா. முதல்ல நம்ம ஆண்டு வருகைக்கு எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு. ரெண்டாவது மிகுந்த அவரோடு. மூணாவது வரங்களை பெற்று ஆண்டு வருகைக்காக காத்திருக்கணும். கடைசியாக நம்ம எப்படி காத்திருக்கணும் பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 12:35-36
1: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்
0: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்
1: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்
0: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்
1: தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது
0: தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து தட்டும் போது
1: உடனே அவருக்கு திறக்கும்படி
0: உடனே அவருக்கு திறக்கும்படி
1: எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனசிற்கு ஒப்பாகவும் விருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணுமா? எப்பொழுது வருவார் எஜமான் எப்பொழுது வருவார் காத்திருக்கிற மனுஷனுக்கும் ஒப்பாய் இருங்கள் சொல்றார். முதல் பொறுமையோடு, ரெண்டாவது மிகுந்த அவரோட, மூணாவது வரங்களை பெற்றுக்கணும், நாலாவது அவர் எப்பொழுது வருவார்னு சொல்லி அறைகளை முதல் அறைகளை கட்டியிருக்கணும், ரெண்டாவது நமக்குள்ளே இருக்க விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? எஜமான் எப்போ வருவான்னு சொல்லி காத்திருக்க ஒப்பான மனிதரை போல நீங்கள் காத்திருக்கணும். எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார்னு சொல்லி. எது அறை? 1 பேதுரு 1:13
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்தவர்களாயிருந்து தெளிந்து புத்தி உள்ளவர்களாயிருந்து.
0: பாத்தீங்களா, மனதின் அறைய கட்டணும். மனசுதான் அங்க இங்க அங்க இங்க உட்கார்ந்துருப்போம். வீட்டுல எப்ப ஐயோ என்ன முடியல, எப்ப போறது வீட்டுக்கு, எப்படி போய் தண்ணி எடுக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும், அங்க இங்க அங்க அப்படியே அலமோதிட்டு இருக்கும். மனதுதான் மனதின் அறைய கட்டணும். அறைய கட்டப்பட்டிருக்கணும். எந்த அறை? மனதின் அறை. மனிதனார கட்டப்பட்டிருக்கணும். கட்டப்பட்டிருக்கா பாருங்க. இல்லாட்டி அங்க அங்க யோசிச்சுட்டே உட்காந்துருக்கிறோமா? யோசிச்சுட்டு உட்காந்து அந்த வாசனை நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எழுதுவீங்க ஆனா வீட்டுல போய் வாசிப்பீங்களான்னு தெரியல. மனிதனார கட்டப்பட்டிருக்கணும். மனிதனார எப்படி கட்டணும் வாசித்து பாருங்க. எபேசியர் புஸ்தகம் 6:14
1: சத்தியம் என்னும் கச்சையை
0: சத்தியம் என்னும் கச்சையை
1: உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
0: சத்தியம் நமக்குள்ள வசனம். சத்தியம் என்னது? வசனமே. வாசிப்பாரு யோவான் சுவிசேஷம் 17:17
1: உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம்.
0: வசனம் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை மனசுல வச்சு கட்டணும். இல்லாண்டவரே நான் யோசிக்க மாட்டேன், தேவையில்லாத சிந்தனைக்கு வேண்டாம், வீணான சிந்தனையை வெறுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, வீணான சிந்தனை வேண்டாம், எல்லாம் என்ன பாத்துக்கோங்க, கஷ்டம்தான் என் மனசுல வாழ்க்கையில கஷ்டம்தான், எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, வசனத்தை கவனிக்கணும் சொல்லி வசனத்தை என்ன மனதில் அறையில கட்டணும். வசனம் நமக்குள்ள இருக்கணும்.
2: இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை சேர்ந்து சேவம் பண்ணுங்க. எங்களை அன்பை நேசித்து வழி நிறுத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த பக்தியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, தண்ணீரை தொடங்க, கவலையை மாற்றுங்க, பிரச்சனை நீக்கிருங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பதுங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கும், என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் சேவனைகள் உடைத்து படுங்க, பிசாசுக்கு அழித்து படுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க சப்பா. மந்திரம் சேவனைகள் உடைத்து படுங்க சப்பா. கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்குங்க சப்பா. கண்ணீரோடு வேதனோடு மக்களை விடுதலையாக்குங்க சப்பா. கடன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாத்திருங்க சப்பா. உள்ளத்திலேயே வெளியிறங்கமா இருக்க செய்யுங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க சப்பா. அப்பா மிஸ் ஸ்தோத்திரம். வியாபாரம் ஜெயப்படுங்களை ஆசீர்வதிங்க. பேசல இருக்க மக்களை விடுதலை தாங்க. தகப்பனையும் துதிக்கிறோம். அப்பா வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க தகப்பனையா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. வாலிபர்களாம் ஜெபிக்கணும் ஐயா, சிறு பிள்ளைகளாம் ஜெபிக்கணும், பெரியவங்களும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. உங்களை துதிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. முடி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க, உங்களை சந்திக்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க தகப்பனையும். கிருபை தாங்கட்டும். ஆசீர்வதிங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் யேசுபான் நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. யேசுபான் நம்ம சிவத்தை கேட்டிருக்கா, கலங்காதீங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் hendajesus.com. God bless you.

0: நம்ம வாழ்கிற காலம் கடைசி பின்னாடியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமல்,
0: குமாரன் கோபம் கொள்ளாமலும்
1: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு,
0: நீங்கள் வழியிலே அழியாம இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள்,
0: அவரை முத்த செய்யுங்கள்.
1: கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்,
0: அவர் கொஞ்ச காலத்திலுடைய கோபம் பற்றி எரியும்.
1: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்,
0: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்திலுடைய கோபம் என்ன செய்யப்போகுது, பற்றி எரிய போகுது. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஓரியனைத்திருக்க பாவம் அமலுக்கு வந்துருச்சு. அது மாத்திரம் இல்ல, இன்னும் பலவிதமான காரியங்கள் எங்க பாருங்க, கொலை கொள்ளை. வெளி போனா வீட்டுக்கு வந்தாதான் நிச்சயம். பாருங்க, இந்த 4 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு விழுப்புரத்துல, அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் காப்பி குடிச்சிட்டு இருந்தாங்களாம். காப்பி குடிச்சிருந்தப்ப அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு லாரியில போட்டு. இப்படி பயங்கரமான நம்ம தமிழ்நாட்டிலே இவ்வளவு பாவங்கள் அதிகமா இருக்குது. குமாரன் கோவங்கள்லாம் நீ வழியில் அழியாமல் நினைச்சிங்க, அவரை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவன்கள். நம்ம என்ன செய்யணும், கோபம் கத்தோடைய கோபம் வரதான் செய்யும். நம்ம அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு நம்ம இருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு வினாடி நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம இந்த உலக நம்ம சொந்த இல்ல, பரலூர் ராஜ்யத்து போகணும்னு சொன்னா அவர் கோபம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும், அவர் என்ன செய்யணும், முத்தஞ்சூரி அண்டிக் கொள்ற அவரும் பாக்கிய பண்கள். நம்ம முழுமையாக அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். அவர் பாதத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். கடைசி நாளில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் பாதத்தை அதிகமாய் பற்றி பிடித்து கொள்ளணும், வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் சீவர், அவர் தவிர அவர் வழியே இல்லை. நம்ம இனிமேல் வர போற தேவனுடைய கோவாக்கினிக்கு தப்பணும்னு சொன்னா அவர் தான் நமக்கு வழி. உலகத்துல பாருங்க எத்தனை அநியாயங்கள் துன்மார்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்குமே நீதி நியாயம் எதுவுமே கிடையாது. பயங்கரமான காலங்கள். 57 சங்கீதம் 1 வசனம்.
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும் தேவனே,
1: எனக்கு இறங்கும்,
0: எனக்கு இறங்கும்,
1: உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது,
0: உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்றது. அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொரு வினாடியும் நம்ம கர்த்தர் அண்டிக் கொள்ள வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும். எப்போது அவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி எப்போதும் ஜெபத்திலும் உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கும் நமக்கும் சரியா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம் உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஏன்னா காலம் கடைசி. அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 73 சங்கீதம் 28 வசனத்துல, எனக்கும் அவர் அண்டிக் கொள்ளதே நலம். வாசிங்க,
1: எனக்கோ,
0: எனக்கோ
1: தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்.
0: பாத்தீங்களா, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கதே நலம். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும். ஒவ்வொரு வினாடி அவரோடு இருக்க வேண்டும். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம். இப்ப எல்லாம் என்ன செய்யணும், பரிசுத்த பவுல் நமக்கு எழுதுறாரு, என்ன செய்யுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருங்க. அதுதான் கொலோசியின் புத்தகம் 4:2 வாசித்து பாருங்க.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
0: எப்படி ஜெபம் பண்ணணுமா, இடைவிடாமல். நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் நம்ம கண்ணுல தூக்க வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அவரோடே இருக்கணும். அப்ப நம்ம தூங்கினா கூட நம்ம ஆத்மா ஆண்டவரோட தான் இருக்கும். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லி,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க.
0: ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்போது அவரோடு இருந்தா மட்டும்தான் வரப்போற தேவனுடைய கோவாக்கி நம்ம தப்ப முடியும். இப்ப சங்கீதம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும்,
0: குமாரன் கோபம் கொள்ளாமலும்
1: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி.
0: நம்ம இப்ப என்ன செய்யறோம், பரலோகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள்,
0: அவரை முத்தம் செய்யுங்கள்.
1: கொஞ்சம் காலத்திலே,
0: கொஞ்ச காலத்திலே
1: அவருடைய கோபம் பற்றி எரியும்,
0: கோபம் பற்றி எரியும்.
1: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்,
0: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை ஒவ்வொரு நிமிஷமும் அண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில தேவன் அண்டி இருக்குமா, இல்ல நம்ம எப்படியோ இருக்கிறோமா, அப்படி இருக்குமா? இந்த நாள்லயே நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உடைய கோபாக்கினை என் மேல வராது அடிக்கணும், அண்டிக் கொள்ள ஆண்டவரே. எப்போதும் செவ்வாய், துதி, ஸ்தோத்திரம். எப்போதுமே நம்ம வாழ்க்கை சரியா இருக்கான்னு அதை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கணும். நம்ம கரெக்டா இருக்கிறோமா, கர்த்தருக்கும் நமக்கும் கரெக்டா இருக்குதா, கர்த்தருக்கும் நமக்கும் எந்த தடையும் இல்லாம இருக்கிறோமா நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தர் வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 7 பதினொன்னாவது வசனம்,
1: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
0: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
1: அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன்.
0: பாவியின் மேல என்ன செய்கிறாரு? சினம் கொள்ளுகிற தேவன். பாவி நேசிக்கிறாரு. நான் பாமா இருந்தாலும் அவர் அன்று அன்று சொல்றேன், என்ன இடத்துல வருவார்? பாவியில ஒருபோதும் தள்ள மாட்டேன். யோவான் சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:37 வசனம்,
1: என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தரிடத்தில் வந்தவனை எப்படிப்பட்ட பாவர்தான் நினைச்சுக்கிறாரு? புறம்பே தள்ளமட்டாரு, மன்னிச்சிருவாரு. நம்ம பாவத்தை மன்னிச்சு ஆண்டவர் ரத்தத்தினால கழுவி நம்மள பரிசுத்தப்படுத்த, நம்ம பாவம் செய்து திருப்பி திருப்பி திருப்பி பாவம் செய்யும் போது அவர் அவர் எப்படிப்பட்டவரு? நீதியுள்ள நியாயாதிபதி. பிசாசு கேட்பான், என்ன ஆண்டவர் உங்க பிள்ளை மட்டும் இப்படி பாவம் செய்யலாமா, அவங்களுக்கு மட்டும் இப்படி மன்னிக்கிறீங்க போல? அதான் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்ம பாவம் செய்யும் போது அவர் என்ன செய்யறாரா? கர்த்தர் என்ன செய்யறாரு? பாவிகள் மேல சென்னங்குளி, என்ன என் பிள்ளைக்கு இத்தனை சொல்லுமே இன்னும் திருந்தலையான்னு சொல்லிட்டு நம்ம மேல சென்னம் கொள்ளுகிறோம். அப்பதான் அவர் கோவம் வருது. நம்ம அறியாத செய்த பாவங்களை கர்த்தர் கிருபையா மன்னிப்பாரு. நம்ம திரும்பி திரும்பி அதையே நம்ம பழைய காரியங்களை செய்யும்போது கர்த்தர் மேல என்ன செய்யறாரா? சென்னம் கொள்ளுகிறார். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏன்னா பாவியை நேசிக்கிறார். உண்மைதான், நம்ம பாவம் செய்யும் போது என்ன செஞ்சார்? நம்ம மேல கோப்ப சனம்ல என்ன கோபப்படுறாரு. வாசித்து பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் 7:26 வசனம்,
1: பரிசுத்தரும்
0: பரிசுத்தரும்
1: குற்றமற்றவரும்
0: குற்றமற்றவரும்
1: மாசில்லாதவரும்
0: மாசில்லாதவரும்
1: பாவிகளுக்கு விலகினவரும்.
0: பாவிகள் பாருங்க, குற்றமற்றவர், பரிசுத்தர், மாசில்லாதவர். நம் பாவம் செய்யும் போது கத்திரன்னு செஞ்சாரு, நம்மளை விட்டு விலகிடுறாரு. ஆண்டு சொன்னாரு, ஒன்னு விட்டு விலகுதும் இல்ல ஒன்ன கைவிடுங்கல்ல. பாவம் செய்யும் போது என்ன செஞ்சாரு? நம்மளை விட்டு விலகிறாரு. உண்மைதான், உன்னை விட்டு விலகுதும் இல்ல உன்னை கைவிடுமதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் முடிவிருந்த உங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், நம்ம பாவம் செய்யும் போது, நம் பாவியா இருக்கும் போது நம்மளை விலகிடுறாரு. அதனால நம்ம என்ன செய்யணும்? பாவத்துக்கு இடம் கொடுக்காத ஒடிக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, நம்முடைய கோவாக்கினை நாள் வருதுக்குள்ளாக நம்ம அண்டிக்குள்ளனப்பா, என் பாவங்கள் என்ன இருந்தாலும் என்னை மன்னிம்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நம்ம துணி மாத்திரப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா என்ன இருக்குன்னு பாக்குறோம். முகத்தை கழுவுறப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து கண்ணாடி பார்த்து சோப் போட்டு எப்படி எல்லாம் கழுவுறோம். அப்படியான ஆண்டவராக இயேசுக்கு திரு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த பாவம் எனக்குள்ள இருக்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை ஆத்துவம் பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அது மாத்திர நம்ம பாவம் செய்யுமா, நமக்கார நன்மைகள் நம்மளே கெடுத்துக்கொள்றோம். பாருங்க, பிரசிங்க புத்தகம் 9:18 வசனம் பாருங்க,
1: பாவியான ஒருவன்
0: பாவியாக ஒருவன்
1: மிகுந்த நன்மையை கெடுப்பான்.
0: பத்தி நம்ம காண்டு நன்மை கொடுக்கணும் தான் நினைக்கிறாரு. பாவியான மனிதன் மிகுந்த நன்மை என்ன செஞ்சிடறோம்? கெடுத்துறோம். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்ய அலசி பார்க்க வேண்டும். ஆண்டவரே என் பாவத்தை என்னென்ன குறை இருக்கப்ப என்னை காமிங்க. அதான் சக இங்க வாசிக்கிறோம், பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இறக்கம் பெறுவான். அதான் பாவிகள் என்ன செய்யறா, என்ன செய்யற, மிகுந்த நன்மைய கெடுக்கிற. நம்மளே நம்ம தப்பு பண்ணு, பாவம் சொன்ன பெரிய பெரிய பாவம் இல்ல, கொலை பண்ணி கொள்ளையடிச்சாதான் பாவம் அப்படி இல்ல. கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாள் ஒரு கோவப்பட்டாலும் சரி, ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதாச்சும் நம்ம யாரையும் வெடுக்குன்னு பேசிடுறோம், அதை செஞ்சிடறோம் இதை செஞ்சிடறோம், அதுவே நம்ம பாவம் தான். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கோ ஒவ்வொரு காரியமும் நம்ம பாவம் தான் செய்யறோம். பாவி என்ன செய்யற, மிகுந்த நன்மைய கெடுக்கிறான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே என்னுடைய என்ன குறை இருக்கப்பா, எதை ஆச்சிருந்தேன் என்ன காமிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கருத்துல அர்ப்பணிக்க வேண்டும். என்னைக்கும் அர்ப்பணிக்கிறது இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே என்னை மாற்றுமாப்பா, என்னை பிரியமான பிள்ளை நீங்க தான் மணிந்துக்கல, என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் அவர் ரத்தத்தினால நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குறார். ஹல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கிறது தான் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாராம், கிறிஸ்தியஸ் உலகத்துக்கு வந்தார். 1 Timothy 1:15 வசனம்,
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியஸ் உலகத்தில் வந்தார்.
0: பாத்தீங்களா, உங்களை என்னை ரட்சிக்கதான் வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறைகள் குற்றங்கள் என்ன இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்து நம்ம ஆண்டு விட்டு அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டா தான் நம்ம பாவங்களை மன்னிச்சிருவாரு. நம்மளை ரட்சிக்கதான் உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நம்ம திரும்பி திரும்பி செய்து தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு பாவம் செஞ்சோம்னா மன்னிக்க மாட்டாரா இல்லையா? அது எவரே 2:4 என்ன சொல்லுது? இவ்வளவு பேர் ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும்? ரட்சிப்பாக நாம் போராட வேண்டும். வாஸ்து பாருங்க,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போம்.
0: நம்ம கவலை அற்றிருப்போம், கவலைப்படாமல் ரட்சிக்கப்பட அந்த எண்ணமே நமக்கு வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவர் ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டுடுறனா இறக்கவன். நம்ம மிக மிக அவசியம் எல்லாவற்றை பார்க்கலும் நம்ம ஆத்மா குணமடை வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன் கேட்கிறார் பாருங்க, 41:4
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என் மேல் இரக்கமாயிரும்,
0: என் மேல் இரக்கமாயிரும்,
1: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
1: என் ஆத்மாவை குணமாக்கும்,
0: என் ஆத்மாவை குணமாக்கும்
1: என்று நான் சொன்னேன்
0: என்று நான் சொன்னேன். பாத்தீங்களா, ஆத்மா குணமடை வேண்டும். நம்ம சரீரத்துக்காக எவ்வளவு நம்ம கேட்கிறோம், ஆத்மா குணமடை வேண்டும். 119:81 பாருங்க,
1: உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது.
0: ரட்சிப்புக்காக என்ன செய்தான்? என் ஆத்மா தவிக்கிறது. அந்த அளவுக்கு கண்ணீரோடு நம்ம கேட்க வேண்டும், ஆண்டவரே ரட்சிப்பு என் ஆத்மா தவிக்க வேண்டும். ரட்சிமையை எப்படியாவது ரட்சித்தல் உடைய பிள்ளையானே மாத்திக்கோங்க. நான் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், எனக்கும் உமக்கு இருக்க தடை எதுவா இருந்தாலும் என் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டி கொள்ள முடியும். அல்லேலூயா. அத கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி எறியும், அவர் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டி கொள்ள முடியும், அவருக்கு நமக்கு எந்த தடையுமே இருக்காது. நம்ம ஒரு நாள் கேட்க வேண்டும், ஆண்டவரே நீ ரட்சியும் சொல்லி. ரெண்டாவதாக எது நம்ம ஆண்டவருக்கு கோபத்தை நம்ம கொண்டு பாருங்க, சகரியான் புஸ்தகம் 7:11-12
1: அவர்களோ
0: கவனிக்க மனதில்லாமல்,
1: தங்கள் தோளை முரட்டுத்தனமாக விலக்கி,
0: கேளாதபடிக்கு
1: தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள், வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர், தம்முடைய ஆவியின் மூலமாய், முந்தின தீர்க்க தரிசிகளை கொண்டு, சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும்,
0: கேளாதபடிக்கு
1: தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள், ஆகையால் மகா கடுங்கோபம், சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
0: கடுங்கோபம் கவனிக்கணும். நம்ம மேல கோபம் வராது. வசந்த கவனிக்கலைனா தான் நம்ம மேல கர்த்தருடைய கோபம் வரும். வசந்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். ஆமா ஆண்டவரே, நான் இந்த வசந்தத்துக்கு செவி கொடுக்கல, இப்படிலாம் செஞ்ச உண்மைதான் ஆண்டவர்னு சொல்லி ஒத்துக்கொண்டு கர்த்தரோடு நம்ம இணைந்து வாழ வேண்டும். அதுங்க சொல்றாரு, ஓசியன் புஸ்தகம் 8:12 என் மகத்துவங்களை எழுதி கொடுத்து அவர்களோ அந்நியக்காரம் என்று எண்ணினார்கள். வாசிங்க,
1: என்
0: வேதத்தின் மகத்துவங்களை
1: அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்.
0: அவர்கள் என்ன செஞ்சாங்களா? அந்நிய காரியமா எண்ணினார்கள். வேதத்தில் மகத்துவத்தை படிக்கிறோமா? படிச்சுட்டு அதை நம்ம அந்த வசனத்தின் மீது நடக்கிறோமா? வசனத்தை தியானிக்கிறோம். ஏதாவது அவசரமா ஒரு அதிகாரம் 2 படிச்சுட்டு விட்டுறோமா? கர்த்தர் சொல்றாரு, வேதத்தில் மகத்துவங்களை அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவர்களோ அந்நிய காரியமா எண்ணினார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் வேதம் சொல்லு, கர்த்தடி வேதத்து மேல பிரியமா இருந்து இரவு மாலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்க அவர் எப்படி இருப்பானா? சங்கீதம் 1:3
1: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து,
0: நம்ம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்ல, கர்த்தருடைய வசந்த கவனிக்காம நம்ம செபி அப்படியே விலக்கி நம்ம இதயத்தை வைரமாக்கி கொள்றோமா? பாருங்க, கர்த்தர் வேதம் சொல்லுது,
1: இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்,
0: அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்,
1: அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்,
0: வாய்க்கும். ஹல்லேலூயா. வேதத்துக்கு நம்ம செவி சாய்க்காம இருக்கிறோமா? தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காம சத்தியத்தை கேட்காம இருக்கிறோமா? சத்தியத்துக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு நடக்கும் நமக்குள்ள வாஞ்சா இருக்குதா? அறிவியான யோசித்து பாருங்க. தேவனுடைய சொல்ற வேதத்துல மகத்துவத்தில அவர்களுக்கே எழுதி கொடுத்த அவர்களோ அந்நிய கரிமை என்றார்கள். வசனத்துக்கு செவி கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆண்டவரே வசனத்து மேல பிரியமா இருக்கிறோமா? ஆண்டவரே உம்முடைய வசனத்து மேல என்னை பிரியமா பிரியமா இருக்க உதவி செய்யுமா? ஆண்டவரே கர்த்தர் வேதத்து மேல பிரியமா இருக்கும் போவளோ தியானம் இருக்கிற மனுஷன் அவர் நீர்க்கால் உடம்பு நடப்பட்டு தம் காலத்துல தன் கடிதந்து இலையுதிரன் மரத்தை பிறக்க செய்வதெல்லாம் வைக்கும். வசனத்துக்கு அதே நேரம் கொடுக்கணும், சத்திய வசனத்துக்கு கேட்கணும். வேதத்தை வாசித்தாலும் கன்வென்ஷன் போனாலும் எதையோ பார்த்து வரக்கூடாது, வசனத்து மேல கவனமா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ரெண்டு பேதின் புஸ்தகம் 1:19
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
0: விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: பார்த்தீங்களா, வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். இது வரைக்கும் சீவனுடைய தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவம் போடுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஊர் மக்களை ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தம் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க உதவி செய்ய, துதிக்க உதவி செய்ய ஆண்டவரே. எப்போதும் மோடு இருக்க கிருவை தாரும் அப்பா. பரலோக பிதாவே மே துதிக்கிறோம், நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன எங்கள் தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளிரங்கமா அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு தேவையை நீங்க சந்திக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பா அவன் எல்லா ஞானத்திலையும் தேவ கிருவியிலும் தேவ பிரசனத்திலையும் தேவனுடைய மகிமையிலையும் உன்னுடைய பிள்ளைகள் சிறந்து வழங்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆசிரியத்து உயர்த்த முடியாது செபிக்கிற ஆண்டவரே. அப்பா என்ன வியாதியோடு இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. எல்லா மாயம் வந்த சக்திகள் பொல்லாத அபிகளும் நம்முடைய பிள்ளைகளை விடுவித்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா அமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா நாங்கள் அப்பா இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே அப்பா அவனுடைய வல்லமை மகத்துவம் அவங்களுக்கு உணரத்தக்கதாக ஒரு பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்ய முடியாது கெஞ்சி செபிக்கிறேன் அப்பா. அப்பா அப்படி டிவி பார்க்கும் போதே தேவனே உங்களுடைய பிள்ளைகள் உள்ளத்துல பழத்த கிரியை நீங்க செய்யணும் ஆண்டவரே, இல்லாட்டா யார் நம்புவாங்க ஆண்டவரே? நீர் அற்புதத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம், ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம், பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். கத்தர் தம்முடைய சனத்துக்கு பலன் கொடுத்து சமான் தெரியல ஆசீர்வதிக்கிறான்னு சொல்ல வாக்குபடி உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்தாலும் பலன் கொடுங்க, சமாத்தி சந்தோஷத்தை தந்துடலும் ஆண்டவர. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க எஸ்அப்பா, திருமணம் ஆகாத குடும்பங்களை திரும்ப நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தாரணும், கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க, சமான் இல்லாத குடும்பத்தில் சமான் தாரணும், கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிற தேவனை ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, அபரஜர குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேசில் இருக்கும் மக்களை வெட்டித்தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. கர்த்தாவே தேவன் அணைத்தது மனிதன் பிரிக்காத இருக்க கடன் சொல்லியிருக்கீங்க, எந்தெந்த குடும்பம் பிரிஞ்சிருக்காங்களோ அந்த குடும்பம் எல்லாம் ஒன்றி சேர கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வச்சு உயர்த்த முடியாது கூட கெஞ்சுகிற ஐயா. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுடைய பிள்ளைகள் அப்ப குழந்தைகளுக்கு நல்ல உன்னத ஞானத்தை கொடுங்க, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிற ஐயா. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிம்மடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிப்படுத்த முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய வல்லக்காரன் தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற பரிசுத்த பிதாவே நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலையும் கர்த்தாவே நீ உள்ளத்துல அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டும். காண ஒரு கல்யாணத்துல அற்புதங்களை அதிசயங்களை செய்தீரே, அதே போல ஒவ்வொரு உள்ளத்திலேயே அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. அப்பா அமை ஸ்தோத்திர எல்லா மக்களும் செபிக்கணும் துதிக்கணும், பைபிள் வாசித்து இயேசுவை அறிந்து கொள்ள கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து கத்துக்கோங்க எஸ்அப்பா. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம் எங்களை அன்புரட்சகர் யேசுபா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரவப்பிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டிருக்கார், கலகாதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 6431 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, ilovejesus.com. God bless you.

0: நீதிபதியின் புஸ்தகத்துல 8:17 சிநேகிக்கிறவங்களா, நீங்க ஆண்டவர் சிநேகிக்கணும், அப்ப ஆண்டவர் உங்களை சிநேகிப்பார் சொல்றாரு. பாருங்க,
1: என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன்,
0: கர்த்தர் சொல்றாரு. என்னை சிநேகிக்கிறவங்கள சிநேகிக்கிறேன். சிநேகிக்கிறேன் என்ன, கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு சிநேகன என்ன செய்வாங்க, சிநேகர் ஒருத்தர் சொன்ன ஒருத்தர் கீழ்படியாங்க, ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்லுவாங்க. அப்ப நம்ம கர்த்தர் சொன்ன கீழ்படியும் போது, கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்ற நம்ம கேட்டு கீழ்படிந்தனால போமானா கர்த்தர் நிச்சயமா சிநேகிப்பார். எவ்வளவு எப்படி சிநேகிக்கிறாரு பாருங்க, ஓசியன் புஸ்தகம் 14:4
1: நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன்,
0: சீர்கேட்டை குணமாக்குவேன்,
1: அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன்.
0: மனப்பூர்வமாய், மனசு பூர்வமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மள கர்த்தர் என்ன செய்யறாரா, சிநேகிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிநேகத்தை பத்துறத நம்ம பார்க்க போறோம், யாரெல்லாம் சிநேகித்தாருன்னு சொல்லி. அப்ப நம்மளையும் சிநேகிக்கணும், நமக்குள்ள ஒரு வாஞ்சி வரணும், கர்த்தரனை சிநேகிக்கணும். கர்த்தர் என்ன என் கூட என்னை சிநேகிக்கணும், அவர் என் கூட நான் கர்த்தரோடு நடக்கணும். உலக பிரகாரம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யறோம், எல்லாத்தையும் மறந்து எல்லா குடும்பத்தை கூட மறந்துட்டு என்ன செய்யறோம், நேரம் மணிக்கு எனக்கு நேரமா உட்கார்ந்து பேசுறோம், குடும்பத்தையே மறந்துடுவோம். ஆனா கர்த்தர் சிநேகிக்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. உலக பிரகாரம் சிநேகத்துக்கே நம்ம இப்படி செய்யறோம், கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார், உங்களோடு இருக்க வாஞ்சிக்கிறார். நீங்களும் கர்த்தரை சிநேகிப்பீங்கன்னா உங்களை கர்த்தர் உங்களையும் சிநேகிப்பார். அவர் சிநேகிக்கணும் சொல்லிதான் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார், விரும்புறார். என் மகனோடு சிநேகிக்கணும், என் மகளோடு சிநேகிக்கணும். அவங்க என் கூட பேசவே மாட்டேன்றாங்களே, நிறைய பேர் செவத்துல குறைவா இருக்கிறோம், செவம் பண்றதே இல்லை. கர்த்தர் சொல்ல சொன்னார், நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, செவமே பண்றதில்ல, என்ன சொன்னாலும் செவிக்கிறது இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் கர்த்தர் வரும்போது என்ன செய்வீங்க, கர்த்தர் இன்னைக்கு நம்ம கர்த்தரோடு இருந்தா தான் கர்த்தர் வரும்போது அவர் எக்கால சத்தம் கேட்கும் போது அவர் சத்தம் எக்கால சத்தம் கேட்க வைப்பாரு, அன்னைக்கு அவரோட பறந்து செல்ல முடியும். இன்னைக்கு நம்ம கர்த்தரத்தை செவிக்காம துதிக்காம ஆண்டவரோட இல்லாம வாழ்வோமானால் கர்த்தருடைய கர்த்தரை வரும்போது நம்ம அவர் எக்கால சத்தம் நம்மளால கேட்க முடியாது. கடைசி நாட்கள்ல ரொம்ப ரொம்ப ரொம்ப காலங்கள் நெருங்கிருச்சு, இந்த காலத்துல நாட்கள் பொல்லாதான் அப்படின்னால என்ன செய்யணும், காலத்தை பிரயோஜனம். நிறைய பேர் இங்க செவிக்கிறதுலன்னு யாசா சொல்ல சொன்னாரு, நிறைய பேர் செவிக்கிறது இல்ல, 5 நிமிஷம் 10 நிமிஷம் சிலர் செவிக்காமே இருக்கிறோம். அருமையான விலை செபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு அன்பா இருக்கும் நினைக்கிறாரு. நீங்க செவிங்க, கர்த்தர் உங்களுக்கு செபத்தை தான் அதிகமா விரும்புறாரு. செவிங்க, அதிகமா செபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. ஆண்டவர் இருந்தீங்களா தான் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரு. அவர் வரும்போது எக்கால சத்தத்தை கேட்கணும் நினைச்சா சேவம் பண்ணத்தான். எக்கால சத்தை அவர் வரும்போது எக்கால சத்தை எப்படி கேட்பீங்க, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல உறவு இல்லாம இருப்போமானால் எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. அன்னைக்கு நம்ம ஒரு நாள் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தயவு செய்து கர்த்தர் நம்மள எல்லாம் ரொம்ப நேசிக்கிறார், ஒவ்வொரு சபை மக்களையும் கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார், எல்லாரும் செபிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம தேசல் பாருங்க, எத்தனை அழிவு எத்தனை பிரச்சனைகள், இதுக்காக நம்ம சேவம் பண்ணும் போது கர்த்தர் யோவெளிச்சரிய தன் சிறையினருக்காக சேவம் பண்ணும் போது அவங்களுடைய சிறைப்பை மாற்றினான். எத்தனை பயங்கரமான காரியங்களை மத்தியில் தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டே இருக்குது. எத்தனை விபத்துக்கள், எத்தனை கற்பழிப்பு, எத்தனை வேதனைகள் நம்ம தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய பிரச்சனை அவர் மாற்றுவார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சிநேகித்த பக்தர்களை பார்ப்போம். முதலாவது பார்க்கிறோம் யாக்கோபின் புஸ்தகம் 2:23
1: அப்படியே
0: ஆபிரகாம்
1: தேவனை விசுவாசித்தார்,
0: தேவனை விசுவாசித்தார்,
1: அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது,
0: அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது.

0: விசுவாசித்தார். அவர் சர்வல்லமுள்ள தேவன், அவர் சொன்ன கட்டாயம் நடக்கும், அவரால் முடியும்னு சொல்லி அவர் விசுவாசித்தார். அது ஒரு நீதியானப்பட்டது. தேவன் அவர் என்ன செஞ்சாரா? சிநேகித்தார். நம்மளுக்கு விசுவாசம் வேணும். நம்ம தேவன் சொன்னது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. தேவன் சொன்னார்னா கட்டாயம் நடக்கும், நடக்கும். அவர் சொன்னார் நடக்கும். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அதை ஆண்டு சொன்னான், சர்வல்லமுள்ள தேவன், அவர்கிட்ட சர்வல்லமே இருக்குது, எல்லாமே அவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட இல்லாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை நம்ம விசுவாசிக்கணும். அவர் விசுவாசத்தினால ஆபிரகாமுக்கு என்னது நீதி என்னப்பட்ட கர்த்தர் தேவன் என்ன செஞ்சார்? அவரை சிநேகித்தார். உங்களையும் என்னையும் சிநேகிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? முதலாவது விசுவாசம் வேணும். ஆபிரகாமை விசுவாசித்தார். அதனால அவருக்கு என்னாச்சு? தேவனுடைய சிநேகம் என்று சொல்லி என்னப்பட்டார். எப்ரேயன் புஸ்தகம் 11:6
1: விசுவாசம் இல்லாமல்,
0: விசுவாசம் இல்லாமல்
1: தேவனுக்கு பிரியமாயிருப்பது,
0: தேவனுக்கு பிரியமாயிருப்பது
1: கூடாத காரியம்,
0: கூடாத காரியம். தேவனிடத்தில் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். தேவன் சொன்ன நிறைவேற்றுவார். தேவன் உயிருள்ள தேவன். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி. இந்த தேவன் என்னென்றைக்குள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பிறகு நம்மளை நடத்துவார். அந்த விசுவாசம் வேணும். நிறைய பேர் விசுவாசம் இருந்தவங்க குறைஞ்சிருக்கிறோம். விசுவாச ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு எதிர செய்ய முடியாது, பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் வேணும். கர்த்தர் சொன்னார், நடத்துவார். விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமைய பார்க்க முடியும். நம்ம நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லாதனாலதான் நம்ம வாழ்க்கையில குறைவா இருக்குது. விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 11:8
1: விசுவாசத்தினாலே ஆபிரகாம்,
0: விசுவாசத்தினாலே ஆபிரகாம்
1: தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
0: போற இடம் இன்னதென்று அறியாம புறப்பட்டு போனார். ஆண்டவர் சொன்னாரு, உன் தகப்பன் வீட்டையும் என்ன செய்யணும், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னாரு. எங்க போனு என்ன போனு என்னமே தெரியல. ஆண்டு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து, கர்த்தர் சொன்னார் நிச்சயமா தேவன் நடத்துவார் சொல்லி உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். அதனால ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் நிமித்தமாக தான் இஸ்ரேல் சந்ததிகள் உருவாயிடுச்சு இல்லையா. ஆபிரகாம் உடனே சொன்னதுக்கு, ஆண்டு சொன்னதுக்கு உடனே கீழ்ப்பட்டு கீழ்ப்படிந்து போனார். கீழ்ப்படிந்து போனதுனால கீழ்ப்படிந்தார். மனசுல என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. தேவன் சொல்லியிருக்காரு, என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார்னு சொல்லி விசுவாசத்தோடு அவர் என்ன செஞ்சார்? அவர் கீழ்ப்படிதல் இருந்தது. ரெண்டாவதுக்குள்ள என்ன இருந்தது சொல்லுங்க? என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. உடனே கீழ்ப்படிந்து விசுவாசத்தோட போனா இன்னைக்கு அவங்க மூலியமா உண்டாக்குற சந்ததி தான் இஸ்ரேல் மக்கள். ஹலேலூயா. இஸ்ரேல் மக்கள் மாத்திரல்ல, முஸ்லீம் மக்கள் ஆபிரகாம் எங்க தந்தைன்றாங்க. விசுவாசி நம்மளுக்கு கிறிஸ்தவங்க நம்ம என்ன செய்யறோம்? ஆபிரகாம என்னோட தந்தைன்னு சொல்றோம். அவருக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம். ஏன்னா தேவனுக்கு ஒரு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினால புறப்பட்டு போனார். ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது? கீழ்ப்படிதல் இருந்தது. ரெண்டாவது என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. விசுவாசம் வேணும், கீழ்ப்படிதல் வேணும். ஆபிரகாமுக்கு அது இருந்துச்சு. அதனால தேவன் அவரை ஆசீர்வதிச்சு உயர்த்தினார். வாசித்து பாருங்க, ரோமர்க்கு எழுதி நிறுவோம் 4:18-19.
1: உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே,
0: உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
1: தான் அநேகம் ஜாதிகளுக்கு,
0: அநேகம் ஜாதிகளுக்கு
1: தகப்பனாவதை,
0: தகப்பனாவதை
1: நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்,
0: சாராளுக்கு வயசாயிருச்சு எப்படி நடக்குன்னு சொல்லி என்ன என்றதுக்கு என்ன இல்ல, ஏதுவே கிடையாது. நினைக்கிறதுக்கு ஒரு எண்ணத்துக்கு ஏதுவே இல்லைன்னு நினைக்கிறதுக்கோ ஒரு உண்மையான எப்படி நடக்கும் சொல்லி நினைக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும்
1: நம்புகிறதற்கு ஏதுவில்லாத இருந்தும்,
0: நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது,
1: அது நம்பிக்கையோட விசுவாசித்தா,
0: நம்பருக்கு ஏதுவில்லை. ஆனா அவர் என்ன செஞ்சாரா? நம்பிக்கையோட விசுவாசித்தார்.
1: அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை.
0: அவர் விசுவாசத்துல என்ன இல்ல? பலவீனம். விசுவாசிக்கிறதுக்கு இல்லை, நம்பருக்கு ஏதுவே கிடையாது. எப்படி நடக்கும்? சாராளுக்கு வயசாயிருச்சு, எனக்கு வயசாயிருச்சு, எப்படி குழந்தை கிடைக்குமான்னு சொல்லி நம்பருக்கு ஏதுவே இல்லை. ஆனால் அவர் என்ன செய்ய, நம்பிக்கையோட என்ன செஞ்சாரா? விசுவாசி.
1: அவர் ஏறக்குறைய 100 இருக்கும் போது,
0: அவருக்கு எத்தனை வயசு அப்ப? ஏறக்குறைய 100 இருக்கும் போது
1: தன் சரீரம் செத்து போனதையும்,
0: தன் சரீரம் செத்து போனதையும்,
1: சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும்,
0: சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும்
1: என்னாதிருந்தான்?
0: என்னாதிருந்தார்? சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு, அவரகம் கர்ப்பம் செத்து போய் என்ன இல்லை. ஏன்னா அவர் என்ன நினைச்சாரு? தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் எல்லாம்

0: முடியும், அவரால் செய்ய முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நான் விசுவாசித்தேன், நம்புறதுக்கு எதுவே கிடையாது. ஆனா சரீரம் செத்து போச்சு, அதெல்லாம் நினைக்கல. அவர் எதை நினைச்சு பார்த்தாரு? அவர் எதை நினைச்சு பார்த்தாரு? அவரு பாக்குத்தத்தை என்னாரு. அவர் சர்வல்லமுள்ள தேவன், சந்தை நட்சத்திரத்தை போல பெருகப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாது, செய்வார்னு அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எங்க விசுவாசமே குறைஞ்சிருது. இத்தனை வருஷம் ஆச்சு, இனிமே எங்க நடக்க போதுன்னு சொல்லி நம்ம விட்டுறோம். ஆனா அவர் விசுவாசத்தோடு காத்திருந்தார். ஆண்டு சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன். அந்த தேவனாய் கத்திர மாத்திர அவர் நோக்கி பார்த்தார். அதனாலதான் அவருக்கு 100 வயசுல கத்திர குழந்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க மூலியமா வந்ததுதான் இஸ்ரேல் சந்ததி. அதே போல கத்திட்ட நம்ம கேட்கணும், விசுவாசத்தின் ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. பரிசுத்த பவுல் சொல்றாரு, விசுவாசித்த ஆவியை நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே எனக்கு விசுவாசமே வரல, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4:13
1: விசுவாசித்தேன்,
0: விசுவாசித்தேன்,
1: ஆகையால் பேசினேன்,
0: ஆகையால் பேசினேன்
1: என்று எழுதியிருக்கிறபடி,
0: என்று எழுதியிருக்கிறபடி
1: நாங்களும்,
0: நாங்களும்
1: அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து,
0: விசுவாசின் ஆவி உடையவர்களா இருந்து
1: விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்.
0: பாத்தீங்களா, முதல்ல என்ன சொல்லி, விசுவாசத்தின் ஆவியை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளணும். விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவரே எனக்கு விசுவாசமே இல்லப்பா, நம்முடைய ஆவி எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. விசுவாச கட்டாயம் கத்தர் தருவார். உங்க வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு செய்த அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அது மாத்திரம் நீங்களும் தேவனுடைய சின்னத்தரா எண்ணப்பட முடியும். விசுவாசம் இல்லாதனாலதான் தேவனுடைய சின்ன நம்ம எண்ணப்பட முடியல. நம்ம கொஞ்சம் விசுவாசம் இருந்தா அப்படியே மாறிடுறோம். ஆபிரகாம் தேவனுக்கு சின்னதனாய் மாறினது போல நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு சின்னதனாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் சின்னதரா மாறதுக்கு அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்துச்சு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அவருக்கு என்ன இருந்துச்சு? விசுவாசம். நம்மளுக்கு விசுவாசம் இருந்தா நம்மளும் தேவனுடைய சிநேகிதனா மாற முடியும். இரண்டாவது ஒரு பக்தரை பார்க்கும் போது, ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனா மாறினார். இரண்டாவதாக மல்கியான் புஸ்தகம் 1:2
1: ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன்,
0: யாக்கோபை நான் சிநேகித்தேன். இரண்டாவது ஆண்டவர் யாரை சிநேகித்தாரு? யாக்கோப்பை. சரி, முதல்ல ஆபிரகாம் சிநேகித்தார், இரண்டாவது யாக்கோப்பை தேவன் சிநேகித்தார். யாக்கோப்பை சிநேகித்தார். ஓசியா 11:1 ஓசியா 11:1
1: இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த போது,
0: இஸ்ரேல் இளைஞனாய் இருந்த போது
1: நான் அவனை நேசித்தேன்,
0: அவரை நேசித்தேன். பார்த்து இளைஞனா இருக்கும் போதே தேவன் என்ன செஞ்சாரா? யாக்கோப்ப நேசித்தார். இளைஞன் இருக்கும் போதே அவர் என்ன செஞ்சாரு? யாக்கோப்ப சிநேகித்தார். காரணம் என்ன பாருங்க, ஓசியன் புஸ்தகம் 12:3
1: அவன் தாயின் கர்ப்பத்திலே,
0: அவன் தாயின் கர்ப்பத்திலே
1: தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான்,
0: சகோதரனுடைய குடிங்காலை பிடித்தான்,
1: தன் பலத்தினாலே,
0: பலத்தினாலே
1: தேவனோட போராடினான்,
0: போராடி தேவனோட என்ன செஞ்சாரா? போராடினான்.
1: அவன் தூதனானவரோடே,
0: தூதனானவரோடே
1: போராடி மேற்கொண்டான்,
0: போராடி மேற்கொண்டான்,
1: அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்.
0: அப்ப என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவனாய் கர்த்தரோட என்ன செஞ்சாரா? அழுது கெஞ்சினாராம். நம்ம எத்தனை நாள் தேவனத்தை அழுது கெஞ்சிரும்? நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஆண்டவரே நீ இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு அழுகுறோம். ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அழுகுறோம், அவ்வளவுதான். மற்றபடி தேவனே நீ சிநேகிக்கணும்னு சொல்லி நம்ம அழுதவங்க யாருமே இல்லை. இல்ல, தேவனோட அவர் அழுது கெஞ்சினாராம் யாக்கோப்பு. அதனாலதான் யாக்கோப்ப தேவன் என்ன செஞ்சாரு? தேவன் சிநேகித்தார். முத யாரை சிநேகித்தாரு? ஆபிரகாம். ரெண்டாவது யாக்கோப்ப சிநேகித்தார். நம்மளும் தேவனிடத்துல என்ன செய்யணும்? அழுது கெஞ்சணும். ஆண்டவர் பாதத்தை பற்றி பிடிச்சுக்கணும். ஆண்டவரே நீ தான் எனக்கு உதவி செய்யணும் சொல்லி அவர் அழுது நம்ம கெஞ்சி ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னையும், என்னையும் அப்படி உங்களை போல மாற்றுங்க. யாக்கோப்பு எப்படி அழுதாரோ அதே போல நானும் இடத்துல அழுது ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை கேட்கணும். அழுது கெஞ்சினாராம் பாருங்க. ஆதியாகம் புஸ்தகம் 32:26
1: அவர் நான் போகட்டும்,
0: நான் போகட்டும்,
1: பொழுது விடுகிறது என்றார்,
0: பொழுது விடுகிறது என்றார்.
1: அதற்கு அவன்,
0: அதற்கு அவன்,
1: நீரை ஆசீர்வதித்தால் ஒழிய,
0: நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
1: உம்மை போக விடேன் என்றார்.
0: போக விடுகின்ற பாத்தீங்களா, போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இல்ல ஆண்டவர், நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நினைச்சு போறதில்ல, உங்களை போக விடவே மாட்டேன்னு சொல்லி உறுதியா இருந்தாரு. ஜெபத்துல உறுதியா இருந்தாரு. நான் போறேன்னு ஆண்டவர் கேக்குறேன், இல்ல நீங்க என்னை ஆசீர்வதித்தால நினைச்ச மாட்டார், உண்மை போகவே விட மாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, போக விடவே மாட்டேன்டவர். நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி செவிச்சிருக்கீங்களா? யாராவது அப்படி செவிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் போறேன்னு சொன்னா கூட, இல்ல ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்தால விடமாட்டேன், சிபத் 10 நிமிஷம் 5 நிமிஷம் நம்ம ஜெபம் இல்லையா? இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவரத்தில் போராடி செவிக்கணும். எத்தனை தரம் நம்ம ஒரு ரைட் ஒரு கரண்ட்டுக்கு நம்ம கரண்ட் கிடைக்கல வச்சுக்கோங்க, எத்தனை தரம் அலையிறோம். ரேஷன் கார்டு கிடைக்கலன்னா எத்தனை தரம் அலையிறோம். நமக்கு ஒரு ஏதோ ஒரு பொருள் கிடைக்கினா அதை வாங்குற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம், அதை விடவே மாட்டோம். ஏதாவது நமக்கு அரசாங்கத்தில் ஒரு பொருள் கிடைக்கல வச்சுக்கோங்க, என்ன செய்ய மாட்டோம், வாங்குற வரைக்கும் விடவே மாட்டோம். போராடி இல்லை எனக்கு கிடைக்கணும் இப்படி சொல்லி வாங்குறோம். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் கேட்கலன்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம்? ஒரு 10 நாள் ஜெபம் பண்ண, 11 நாள் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, அவ்வளவுதான், என்னை ஆண்டவர் விட்டுட்டாரு. என்னென்ன சொல்றோமே தெரியாது, ஜெபம் பண்ணி என்ன இருக்குது, ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி என்ன இருக்குது, கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, நான் இனிமேல் ஜெபிக்க மாட்டேன், இனிமேல் நான் வந்து ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சிடறோம், பழைய காரியத்துக்கு நம்ம போயிடுறோம், திரும்பிடுறோம். ஆனா யாக்கோப் என்ன செஞ்சாரா, இது ஆச்சரியத்தில் ஒழிய என்ன செய்ய மாட்டேன், உண்மை போகவே விட மாட்டேன்னு சொல்லி போராடி செவிச்சாரு. கர்த்தர் ஆசீர்வித்தாரா இல்லையா? கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வித்தார். நம்மளும் செவிக்கணும். கொலோசியர் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: நம்ம என்ன செய்யணுமா, இடைவிடாம என்ன செய்யணும், தேவனிடத்துல ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருக்கணும், போராடி செவிக்கணும், அழுது கெஞ்சணும். ஆண்டவரே நிச்சயமா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த தேவை இருக்கு ஆண்டவரே நீ தரணும் சொல்லி இடைவிடாம செவிக்கணும். நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் கண்ணீரோடு செவிக்கும் போது கட்டாயம் தேவன் உங்களை என்ன செய்வாரு, நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆசீர்விக்க மாட்டாரா? கட்டாயம் ஆசீர்விப்பார். அதனாலதான் ஆண்டவருக்கு யாக்கோப்பை சரித்தார். ஆபிரகாமத்தில் என்ன இருந்தது, விசுவாசம். யாக்கோப்பிட்ட போராடி அழுது செவிக்கக்கூடிய ஒரு கிருபை அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன, யாக்கோப்பை சிநேகித்தார். ஆபிரகாம் வந்து விசுவாசம் இருந்தது, இவருக்கு என்ன செஞ்சு என்ன இருந்தது, செபிக்கக்கூடிய கிருபை இருந்துச்சு. நீ ஆசீர்வதித்தாலும் விடவே மாட்டான்னு சொல்லி செபித்தார். கர்த்தர் அவர் ஆசீர்விச்சார். அது மாத்திர அவர் சிநேகிதனாய் மாற்றப்பட்டார். அல்லேலூயா. 3வது பாருங்க, நெகேமியன் புஸ்தகம் 13:26.
1: அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான்
0: பாத்தீங்களா. 3வது யாரு,
1: சாலமோன்.
0: சாலமோன் ராஜா என்ன செஞ்சார், தேவனாலே சிநேகிக்கப்பட்டார். முதல்ல அவர் நல்ல சிநேகிப்பட்டார், கடைசியெல்லாம் பின்வாங்கிட்டாரு. முதல்ல தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனா இருந்தார். 2 சாமுவேல் புஸ்தகம் 12:24.
1: அவள் ஒரு குமாரனை பெற்றாள்,
0: அவனுக்கு
1: சாலமோன் என்று பெயரிட்டான்.
0: சாலமோன் என்று பெயரிட்டார்.
1: அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார்.
0: சாலமோனிடத்தில் என்ன இருந்தார், கர்த்தர் அன்பாயிருந்தார். பாத்தீங்களா, கர்த்தர் அன்பா இருந்தாரு. சாலமோன் கர்த்தரிடத்துல அன்பா இருந்தாரு. எப்படி அன்பா இருந்தார் பாருங்க, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3:3, 4வது.
1: சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து,
0: சாலமோன் என்ன செஞ்சாரா, கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து
1: தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான்.
0: தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைப்படியெல்லாம் நடந்தான்.
1: அப்படியே
0: ராஜா
1: பலியிட கிபியோனுக்கு போனான்.
0: சாலமோன் என்ன செஞ்சாரு, கிபியோனுக்கு போய் எத்தனை பலியிட்டாரா,
1: அந்த பலிபீடத்தின் மேல், சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்.
0: 1000 சர்வாங்க பலி செலுத்தினார். ஹல்லேலூயா. அவர் என்ன தேவனிடத்தில் அன்பா இருந்தாரு. அது மாத்திர தகப்பனிட்ட கட்டளையின்படியெல்லாம் நடந்தாரு. கிபியன் போய் என்ன செஞ்சாரா, 1000 பலி செலுத்தினார். இப்ப நமக்கு என்ன பலி, நமக்கு இப்ப செலுத்த வேண்டிய பலி, சௌத்திர பலி செலுத்தணும். அது மாத்திர அவங்க அப்பா கட்டளையின்படி நடந்தாரு. என்ன செஞ்சிருக்காரு அவங்க அப்பா பாருங்க, 1 புஸ்தகம் 28:9.
1: என் குமாரனாகிய சாலமோனே,
0: என் குமாரனாகிய சாலமோனே,
1: நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து,
0: நீ என்ன செய்ய, உன் பிதாவாகிய தேவனை அறிந்து
1: அவரை உத்தம இருதயத்தோடும்
0: உற்சாக
1: மனதோடும் சேவி.
0: பாத்தீங்களா, அவங்க அப்பா என்ன சொல்லி, என்ன செய்ய, உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தர் சேவி.
1: கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து,
0: கர்த்தர் என்ன செய்யறா, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து
1: நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார்.
0: நினைவின் தோற்றம், நினைவுல என்ன தோன்றுது அப்படிங்கறதெல்லாம் கர்த்தர் அறிகிறார்.
1: நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார்,
0: நீ தேடினா அவர் உனக்கு தென்படுவார்.
1: நீ அவரை விட்டுவிட்டால்,
0: நீ விட்டுவிட்டால்
1: அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார்.
0: அவர் என்ன செய்யறார், என்றைக்கும் கைவிடுவார். இந்த காலத்து பெற்றோர் என்ன செய்யறாங்க, நீ வந்து அதை படிக்கணும், இது படிக்கணும், டாக்டரா போகணும், கலெக்டரா போகணும், இன்ஜினியர் ஆகணும், அது மாத்திரம் என்ன சொல்லுவாங்க, டியூஷனுக்கு போகணும். இன்னைக்கு என்ன செய்ய, ஸ்கூலுக்கு போகாம லீவ் எடுத்து அடிப்பாங்க. அதே போல சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. பெற்றவங்க எத்தனை பேர், அன்னைக்கு தான் மார்க்கெட்டுக்கு கூட்டு போவாங்க, அன்னைக்கு தான் கல்யாணம் வீட்டுக்கு கூட்டு போவாங்க, அன்னைக்கு தான் ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போயிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்குள்ள கூட பெற்றவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டா அவ்வளவுதான், பிள்ளைங்க அடிச்சிருவாங்க. எத்தனை நாள் லீவ் போட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டா கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் சர்ச்சை போன கூட கேட்க மாட்டாங்க. ஏன் நீ பைபிள் வாசிக்கல, ஏன் நீ சேவமல்லி, குழந்தைகள் யாருமே கேட்கறது இல்லை. ஆனா தாவீதராஜ தன் மகளுக்கு என்ன சொல்றாரு பாருங்க,
1: என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து,
0: உன் பிதாவை தேவன் முத என்ன செஞ்சிரு, அறிஞ்சிக்கோ. மத யார அறிஞ்சிக்கணும், பிதாவை தேவன் எப்படி பெற்ற முதல் அவர் அறிஞ்சிக்கோ.
1: அவரை உத்தம இருதயத்தோடும்,
0: அவரை எப்படி சேவிக்கணும், உத்தம இருதயத்தோடும், சும்மா எங்கேயோ பாத்துட்டு இல்ல, உத்தம இருதயத்தோடும்
1: உற்சாக மனதோடும் செய்வி.
0: உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் செய்வி.
1: கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து,
0: கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து
1: நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார்.
0: நினைவின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார்.
1: நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார்,
0: தேடினால் தென்படுவார்.
1: நீ அவரை விட்டுவிட்டால்,
0: நீ விட்டுவிட்டால்
1: அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார்.
0: அவர் என்றைக்கும் கைவிடுவார். பாத்தீங்களா, தன்னுடைய மகனுக்கு தாவீது சாலமோனுக்கு சொல்லி கொடுத்தது. இந்த காலத்து பெற்றவங்க எத்தனை பேரு, சர்ச்சைக்கு போலாம் விட்டுருவாங்க, ஸ்கூலுக்கு போலினா அவ்வளவுதான், குழந்தை அடிபட்டு அவ்வளவுதான், பயங்கரமா அடிச்சிருவாங்க. டியூஷனுக்கு போலாம் அதோட அடிப்பாங்க. எத்தனை பேர் குழந்தைய அடிக்கிறீங்க டியூஷனுக்கு போலினா, சர்ச்சைக்கு போலாம் எத்தனை பேர் பொறுப்பு எடுக்கிறீங்க, யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, அன்னைக்கு தான் ஃபங்க்ஷனுக்கு நீங்களே கூட்டிட்டு போயிடுறீங்க, எப்படி பிள்ளைங்களை ஆண்டவர் சிநேகிக்க முடியும்? அருமையானவர்களே, கர்த்தரை நம்ம சிநேகிக்கணும், வாஞ்சிக்கிறார். நம்ம அவரை சிநேகிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும், கத்திரத்துல அன்பு கூறணும். ஆலம்ராஜ் என்ன செய்ய, கத்திரத்துல அன்பு கூறு. தாப்பன் சொன்னதெல்லாம் கீழ்படிந்தாரு. அது மாத்திரல, எத்தனை சர்வாங்க பழி திருத்தினாரு, 1000 சர்வாங்க பழி திருத்தினார். இப்ப நம்ம கத்திர என்ன கொடுத்திருக்காரு, ஸ்தோத்திர பழி 1000 கொடுத்திருக்காரு. யார் யாரு செய்யறோம் யோசித்து பாருங்க. காலையில எந்திரிச்சு கத்திரிட்ட எத்தனை பேர், நம்ம எத்தனை பழியை நம்ம ஆண்டவருக்கு செலுத்துறோம் யோசித்து பாருங்க. கத்திர சொல்லுகிறார் எபிரேயம் புஸ்தகம் 13:15 ஆகையால்
1: அவருடைய நாமத்தை துதிக்கும்,
0: அவர் நாமத்தை துதிக்கும்
1: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை,
0: உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
1: அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: என்ன செய்யணும், உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை என்ன செய்யணுமா, கத்திற்கு எப்போதும் செலுத்தணும், செலுத்துறமா. அதங்கு வாசித்தோம், முதல்ல நம்ம பாசித்தோம், இடைவிடாம செம்மன் ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழிப்பா இருக்கணும். எத்தனை பேர் ஸ்தோத்திர பலி செலுத்துறீங்க, எத்தனை பேர் கத்திர காலையில எந்திரிச்சு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க? ஏதாவது நன்மை நடந்தா ஒரு நாளைக்கு என்ன சொல்ற, கூட்ட வைக்கிற உண்மைதான், அப்புறம் அதோட மறந்துடுறோம். நம்ம ஒரு நாள் 1000 சோத்திர பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில செய்து நன்மை நினைச்சு நினைச்சு சோத்திரம் பண்ணணும், அதைத்தான் கர்த்தர் விரும்புறார். இரண்டாவது எபிரேயர் புஸ்தகம் 13:16
1: அன்றியும் நன்மை செய்யவும்,
0: நன்மை செய்யவும்,
1: தான தர்மம் பண்ணவும்,
0: தான தர்மம் பண்ணவும்
1: மறவாதிருங்கள்,
0: மறவாதிருங்கள்.
1: இப்படிப்பட்ட பழிகளின் மேல்,
0: இப்படிப்பட்ட பழிகள் மேல்
1: தேவன் பிரியமாயிருக்கிறார்.
0: நீங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், தான தர்மம் செய்ய என்ன செய்ய மறவாதீங்க. அதுல கர்த்தர் என்ன செய்யறாரா, பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோ உங்க பிரெண்ட்ஸுக்கு உதவி செய்யறது அது இல்ல, கர்த்தர் வேதம் சொல்லி செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாது, யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு தான் செய்யணும். வசனம் வாசித்து பாருங்க, நீதிபதியின் புஸ்தகம் 3:27
1: நன்மை செய்யும்படி,
0: நன்மை செய்யும்படி
1: உனக்கு திராணி இருக்கும் போது,
0: திராணி இருக்கும் போது
1: அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே,
0: செய்யாமல் இராதே. செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும், ஏதோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை உதவி செய்ய அந்த இதை வாண்ட விரும்பல. என்ன செய்ய, தானதம் யாருக்கு செய்யணுமா, சொல்லுங்க. செய்யத்தக்கவர்களுக்கு யாருக்கு செய்யணும், அவங்களுக்கு தான் செய்யணும், அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்படிப்பட்ட பலியின் மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறார். சாலமராஜா செஞ்சாரு, 1000 பலி செலுத்தினார், தேவனிடத்தில் அன்பா இருந்தார். அதனால கர்த்தர் தேவன் சாலமராஜாவை சிநேகித்தார். மொதல் யாரை சிநேகித்தாரு, ஆபிரகாம். அவர் என்ன, அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. ரெண்டாவது யாக்கோப்பை சிநேகித்தார். யாக்கோப்பிட்ட என்ன இருந்துச்சு, போராடி செபிக்கிற ஒரு கிருபை இருந்துச்சு. மூன்றாவது சாலமராஜா, அவர் என்ன செஞ்சார், தேவனிடத்தில் அன்பு இருந்தார், தகப்பனுடைய சொன்ன பிச்சைலாம் கேட்டாரு. அது மாத்திர அவர் என்ன செஞ்சார், 1000 ஸ்தோத்திர பலிய செலுத்தினார். நமக்கு இப்ப 1000 ஸ்தோத்திர பலி என்ன செய்யணும், நமக்கு செய்த நன்மை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணவே போதும். எத்தனையோ ஸ்தோத்திரம் பண்ணலாம், செலுத்தினீங்கன்னா கர்த்தர் உங்களை சிநேகிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் அதிகமா நம்ம அன்பு கூற வேண்டும். மனிதர்களிடத்தில் அன்பு கூற பார்க்கலாம், கர்த்தர்கிட்ட கோடி மடங்கு அதிகமா அன்பு கூற வேண்டும். தேவன் உங்களை கட்டாயம் சிநேகிப்பார். நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 15:15.
1: இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறது அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன்.
0: கர்த்தர் என்ன செய்றார், நம்மளை எப்படி சொல்றாரா, சிநேகிதன் என்றாரு. சிநேகிதனா ரகசியங்களை யார்கிட்ட சொல்லணும், நம்ம சிநேகிதான் சொல்லுவோம். அதனாலதான் ஆண்டு சொல்றேன், நான் உங்களை எஜமான் செய்கிற ஊழியக்காரன் அறிய மாட்டான், நான் உங்களை என்ன சொல்றேன், சிநேகிதன். அப்ப சிநேகிதன் கர்த்தர் எல்லா ரகசியங்களையும் சொல்லி தருவார். அல்லேலூயா. தேவன் சேசரை பார்த்து சொன்னார், சிநேகிதன் சொன்னார். நம்மளையும் பார்த்து தேவன் சொல்ற சிநேகிதன் தான் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவங்கள சிநேகிக்கிறேன்னு சொன்னாரு. நம்ம கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் பாருங்க, கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறார். நம்மளதான் ஆண்டவர் அன்பா இருக்க விரும்புறார். நம்ம சிநேகிக்கணும், ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நம்ம ஆண்டோட நோக்கி நம்ம செபிக்கணும். ஆண்டு நம்ம எதாவது ஆண்டுக்காக நம்ம எதையாவது செய்யணும். அவர் நம்ம இடத்துல எப்படி சிநேகமா இருந்தாராம் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 13:1.
1: தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற
0: தம்முடையவரிடத்தில்
1: அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார்.
0: கர்த்தர் தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடி எப்படி இருக்கிறாராம், எது வரைக்கும் அன்பு வைக்கிறாரா, முடிவெறிந்து அன்பு வச்சிருக்கிறார். அவர் அன்பு பார்த்தீங்களா, நம்ம 2 நாள் செபிக்கிறோம், 3 நாள் வர செபிக்க மாட்டோம், 1 நாள் ஆலயத்துக்கு வந்தா 2 நாள் வரமாட்டோம். கர்த்தர் நம்மளுக்கு எப்படி அன்பா இருக்கிறாரா, முடிவு எப்படி நம்ம இடத்துல அன்பு வைத்தாரோ அந்த அன்பு எப்படி இருக்கு, அவருடைய அன்பு எப்படி இருக்கு. நம்ம சீவன நாளெல்லாம் அன்பு வச்சிருக்கிறார், முடிவெறிந்து அன்பு வச்சிருக்கிறாரா. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் நம்ம ஆண்டவரை. இயேசுக்கிறது போல அன்புள்ள தேவன் உலகத்துல எதுவுமே எங்கேயுமே இல்லை, பார்க்கவே முடியாது. இயேசுக்கிறது நம்ம அவ்வளவா சிநேகிக்கிறோம், அவ்வளவா நம்ம இடத்துல அன்பா இருக்கிறார். நம்மள அவர் இடத்துல அன்பா இருக்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கான நம்ம ஊழியம் செய்யும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 12:26.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: என்னை
1: பின்பற்ற கடவன்.
0: பாத்தீங்களா, ஊழியம் செஞ்சா என்ன செய்யணுமா, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி நடக்கணும். 4 சுவிசேஷ வாசிக்கணும். 4 சுவிசேஷ வாசித்தா கர்த்தர் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சார், ஏதோ ஒரு ஊழியம் இல்ல. ஒருவன் கூலியும் செய்வானால் அவன் என்ன
1: செய்யணும், எங்கே இருக்கிறேனோ
0: அது எப்படி நம்ம ஊழியம் செய்யறோமா, நம்ம கர்த்தர் பின்பற்றமான்னு எப்படி தெரிஞ்சுக்கொள்ள முடியும் பாத்தீங்கன்னா, அன்றை சொல்றாரு பிதாவிடத்துல என்ன செய்யற, நான் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்யறபடினால் அவர் என் மேல என்னை தனியா விடுவதில்லை. பாருங்க, அப்படி ஆண்டவர் பின்பற்ற வேண்டும். ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சுட்டோம் சரியா போயிச்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:29.
1: என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார்,
0: என்னுடனே கூட இருக்கிறார்.
1: பிதாவுக்கு பிரியமானவரை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா.
0: கர்த்தர் என்ன செஞ்சாரா, இயேசுக்கிட்ட என்ன செஞ்ச சொல்லுங்க,
1: பிதாவுக்கு
0: பிரியமானது எப்போதும் செய்கிறபடியார், எப்போதும் செய்கிறபடியார்.
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை,
0: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அதான் சொல்ற ஒருவன் குழியும் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன். நீங்க 4 புஸ்தத்தை வாசிங்க, மார்க்கு மத்தேயு லூக்கா யோவான் சுவிசேஷம், 4 சுவிசேஷ வாசிங்கன்னா கர்த்தர் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சாரு, அவர் என்னெல்லாம் செஞ்சாருங்க நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சுட்டோம் அப்படி இல்லை, கர்த்தர் எப்படிலாம் ஊழியம் செஞ்சாரு, எப்படிலாம் அந்த உலகத்தில் வாழ்ந்தாருன்னு சொல்லுது நம்ம அறிஞ்சுக்கணும். அதான் சொல்றாரு கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் ஆனால் என்ன செய்யணும், என்ன பின்பற்ற கடவுள் ஆண்டு பின்பற்றணும். ஆண்டு என்ன செஞ்சாரு, எப்படிலாம் செஞ்சாரு, அதை நம்ம பின்பற்றி ஆண்டு பின்பற்றி போக வேண்டும். நம்ம அதனால நாலு சுவிசேஷத்தையும் நம்ம ஒவ்வொரு நாள் நல்ல தீர்க்கமா வாசிக்க வேண்டும். வாசித்தாதான் கர்த்தர் நம்ம பின்பற்றி போக முடியும். நம்ம நல்லது மட்டும் எடுத்துக்கிறோம், அதுக்கடுத்து சொல்றாரு நான் எங்க இருக்குன்னா ஒளிஞ்ச என்னோடு இருப்பா பிதாவான கடமை அதை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு நாங்க சொல்றாரு என்னை பின்பற்ற கடவன் ஒருவன் என் ஊழியம் செய்வானா என்ன செய்யணும், என்ன பின்பற்ற கடவன். அப்ப என்னெல்லாம் செய்யணும், நாலு சுவிசேஷம் தான் நமக்கு யாரும் நம்ம போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாலு சுவிசேஷத்தையும் நம்ம வாசித்தா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிலாம் ஊழிஞ்சார் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அல்லேலூயா. அது சொல்றாரு நான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் பின்பற்ற கடவன்,
1: நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பார்,
0: அங்கே என் ஊழியக்காரன் இருப்பார்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
0: அவனை
1: பிதாவானவர் காணம் பண்ணுவான்,
0: அவர் பிதாவான காணம் பண்ணுவார். அவர் பின்பற்றி அவருக்கு நம்ம அவருக்கு அவர் இப்ப ஊழிஞ்சனா அவர் பின்பற்றணும். அது மாத்திரம் இல்ல, என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிற நம்ம அவரோடு நம்ம இருப்போம். பிதாவானவர் நம்மள ஒரு நாள் காணம் பண்ணுவார், அவரை நம்ம பின்பற்ற வேண்டும். ஏதோ ஒரு ஊழியம் செய்யக்கூடாது. எதாவது இன்னைக்கு ஊழியம் பண்ணுச்சுன்னா ஊழியம் செய்ய இஷ்டம்னா போறோம், மறுநாள் விட்டுறோம். ஊழியக்காரங்கன்னா என்ன செய்யணும், கத்தோடி நான்கு சுவிசேஷத்துல ஆண்டு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் செய்யுமானா கத்தை நம்மள என்ன சொல்றாரு, அவரு எங்க இருக்கார் நம்ம அவரோட இருப்போம், பிதாவானவர் நம்மள கடன் பண்ணுவார். அதங்க சொல்றாரு ரோமர்கள் நிருபம் 14:18 இவைகளிலே
1: கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
0: கிறிஸ்துக்கு ஊழியஞ்சேறவன்
1: தேவனுக்கு பிரியனும்
0: தேவனுக்கு பிரியனும்
1: மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான்.
0: நம்ம ஊழியஞ்ச தேவனுக்கு பிரியனும் மனுஷரால அங்கீகரிக்கப்பட்டவன் இருப்போம். நம்ம ஊழியம் செய்ய வேண்டும், அனைவரும் ஊழியம் செய்யணும். கர்த்தர் விரும்புறது அதுதான், ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நீங்க ஊழியம் செய்ய வேண்டும். வெறுங்க நான் கர்த்தர் யாருமே என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. நம்ம எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், சின்ன ஊழியமாக செய்யணும். அப்பதான் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் எங்க இருக்காரோ நம்ம அங்கே இருப்போம். ஒரு நாளைக்கு 10 பேருக்காக நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும், ஒரு ஆத்மாவது நம்ம சபைக்கு கூட்டிட்டு வரணும். யோசித்து பாருங்க, யார் நம்ம ஒரு ஆத்மாவது கர்த்தர் சபையில கூட சேர்த்துருக்கிறோமா, ஒருத்தரையாவது நம்ம ஆண்டுக்காக நம்ம சொல்லியிருக்கிறோமா, சொல்லி ஒரு ஆத்மாவது சபையில சேர்த்துருக்கீங்களா, சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே. யாருக்கு சத்தியத்தை சொல்லணுமா, கர்த்தர் வேதம் சொல்லுகிறது ரோமர்கள் நிருபம் 15:21
1: நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம்
0: சொல்லப்பட்டிராத இடங்களில்
1: சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்.
0: சுவிசேஷம் அறிவிக்கும்படி நாடுகிறேன். மற்றவங்களுக்கு ஆண்டு அறியாத மக்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும். ஒரு ஆத்மாவது கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறோமா, யோசித்து பாருங்க. கத்தர் சிநேகிக்கணும்னு சொன்னா நம்ம எதையாவது கத்தர் செய்யணும் அருமையானவர்களே. ஒரு ஆத்மாவது சபை கொண்டு வந்திருக்கிறோமா, நம்ம ஒரு ஆத்மாவது கத்திருக்கு நம்ம சபை சரி சர்ச்சிட்டு போல நம்ம சபை இப்படி இருக்கே வளராம இருக்குன்னு யாராவது நம்ம கவலைப்பட்டு போராடி செபிக்கிறோமா, ஆண்டவரே எங்க சபை மக்கள்லாம் ஆச்சரிக்கப்படணும், எங்க சபையெல்லாம் வளரணும், புது புது மக்களை தாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு யாரெல்லாம் செபிக்கிறோம். அப்படி செவிப்போமானால் கர்த்தர் நிச்சயம் உங்களை சிநேகிப்பார். முத தேவன் சிநேகித்தார் ஆபிரகாம், அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு. ரெண்டாவது யாக்கோபை சிநேகித்தார், அவருக்கு என்ன இருந்துச்சு, கண்ணீரோடு செவிச்சார். நீ ஆசீர்வதித்தால அவர் என்ன செய்ய மாட்டோங்களை போவிட மாட்டார், அழுது கெஞ்சினார். மூன்றாவது சாலம்ட்ட என்ன இருந்துச்சு, தேவனிடத்துல அன்பு இருந்தால் தாக்கு சொன்னதெல்லாம் கேட்டாரு. அது மாத்திரல 1000 ஸ்தோத்திர பலி நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யறோம், யோசித்து பாருங்க. 1000 சர்வாங்க பலியை செலுத்தினார். நாலாவதாக சீசர்களை பார்க்கிறோம், சீசரை பார்த்து தேவன் சொல்றாரு என் சிநேகிதன் ஊழிக்காரன் சொல்ல மாட்டேன், யஜமான் சேர் ஊழிக்கார அறிய மாட்டான், நான் சிநேகிதன் சொல்லுவேன் சொல்றாரு. தேவன் அவர்த்தல முடிபெருங்க அன்பு வச்சிருக்கிறாரு. அந்த அன்புள்ள தேவனுக்கு நம்ம என்ன செய்யறோம், என்ன ஊழியம் செய்யறோம், ஒரு ஆத்மாவது ஆண்டு கொண்டு வந்திருக்கிறோமா, ஒரு ஆத்மாவது கத்திற்காக நம்ம ஆதாயப்படுத்தி இருக்கிறோமா, சபையில சேர்த்திருக்கமா, யோசித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ஊழியம் செய்யணுமையா, ஊழிஞ்சா கர்த்தர் பிரியமா இருப்பீங்க, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பாரு. யாருக்கு ஊழியம் செய்யணும், யாருக்கிட்ட போய் சொல்லணும், தேவன் அறியாத சனங்கள் ஒரு சபையில பாருங்க, இந்த சபையில இருக்க மக்கள் அந்த சபையில கொண்டு சேர்ப்பாங்க. அது அல்ல, கர்த்தர் தெரியாத மக்களை மத்தியில போய் நம்ம தேவனை பத்தி சொல்லி அந்த மக்களை ஆண்டவரை கொண்டு வரணும். கர்த்தர் நிச்சயமா உங்களையும் சிநேகிக்க ஒரு வல்லவரா இருக்காரு. ஹல்லேலூயா. மொத யாரு சிநேகித்தாரு? ரெண்டாவது, மூணாவது, நாலாவது சீசரை. நம்மளையும் சிநேகிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். உங்களை சிநேகிக்கும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம எல்லாம் சிவத்துல குறையா இருக்கோ, எல்லாம் சரிப்படுத்திக்கலாம். ஆண்டவர் உங்க ஆசீர்வதிப்பாராக.
1: இதெல்லாம் இழந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நம் இணைந்த ஜெபங்களை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஆம், அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், என் காரூணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொன்னார். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். கர்த்தர் மெய்யாகவே நம்மை சிநேகிக்கிறார். மனப்பூர்வமாய் நம்மை அவர் சிநேகிக்கிறார். அரைகுறையாக அல்ல, மனப்பூர்வமாய் நம்மை சிநேகிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆதரவின்

0: ஆபிரகாமை கர்த்தர் சிநேகித்தார். காரணம், ஆபிரகாமுக்குள் விசுவாசம் இருந்தது, தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருந்தது. யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தார். யாக்கோபு போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். இடைவிடாமல் நாமும் போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் சிநேகிப்பார். நாம் அநேகர் ஜெபத்தில் குறைவுள்ளவர்களாய் இருப்பதாக கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். சொல்வோமா, ஆண்டவரே, இன்றிலிருந்து அதிகமாய் நாங்கள் ஜெபிப்பதற்கு அப்பா உங்களை ஜெப ஆவியை எங்களுக்குள்ளே ஊற்றும் என்று சொல்லி நாம் கேட்போமா. மூன்றாவதாக, சாலமோனை கர்த்தர் சிநேகித்தார். அதற்கு காரணம், சாலமோன் சர்வாங்க தகன பலியை 1000 செலுத்தினார். இன்றைக்கு நாமும் கூட ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்தவும், தான தர்மம் என்ற பலியை செலுத்தவும். கர்த்தர் சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமா. கடைசியாக, சீசர்கள் ஊழியர்களை தேவன் சிநேகிக்கிறார். நாமும் கர்த்தருடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய நம்மை அர்ப்பணம் செய்வோமா. கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் சொன்ன கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். பிரியமானவர்களே, அர்ப்பணம் செய்து கர்த்தர் நோக்கி பார்ப்போமா. ஆபிரகாமை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். யாக்கோபை அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாலமோனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய சீசர்களை ஆசீர்வதித்து வல்லமையாக பயன்படுத்தினார். நாமும் நம்மை அர்ப்பணம் செய்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். உங்க ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அக்கா அவர்கள் ஜெபம் பண்ண போறாங்க. அவர்களோடு இணைந்து எல்லாரும் தகப்பனே எங்களை ஆசீர்வதியும் என்று எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
1: யாரெல்லாம் சிநேகிப்பின் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களை பலப்படுத்துங்க. நீர் அங்கீகரித்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியா செபிக்கிறோம் ஐயா. செபிப்பேன் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ ஒவ்வொரு உள்ளத்தை இடைவிட முடியா செபிக்கிற ஒப்பு கொடுக்கிற மக்களையும் ஆசீர்வங்க. ஒப்பு கொடுக்காது இருக்க மக்களின் உள்ளத்திலையும் தொடர்ந்து பேசுவீராக, ஆசீர்வதிக்க முடியா செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஆண்டவரே, மகிமையான காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பயத்தரணும், சமாளாத மக்களுக்கு சமான் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யணும், கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனை நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்க உன்னத ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க, அக்கினி மலாந்து காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்த முடியா செபிக்கிறோம். மகிமையான காரியம் செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. வியாதிகள் நோய்கள் குணமாக்கும் மந்திரம் செய்வன் உடைத்து போடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும். கத்துடைய கிருவை எல்லாரையும் தாங்கி வந்து முடி செபிக்கிறோம். வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தேவிகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். ஒரு நன்மை குறைபடாத காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த டிவி பாக்குற மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். விசுவாசம் எல்லாருக்கும் கொடுத்துடலும் ஆண்டவரே, கண்ணீரின் செபத்தை கொடுத்துடலும், ஆத்ம பாரத்தை தந்துடலும் ஆண்டவரே. சாலையும் போலம் இடத்துல அன்பு கூறக்கூடிய மக்களாக மாற்றுவீராக, பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களிடத்துல அன்பவித்தபடியே முடிவிருந்தே தம்மிடத்துல அன்பவித்திருக்கேன் சொன்னீரே, அந்த அன்பை நாங்களும் இடத்துல அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க. பலத்த காரியத்தை செய்யுங்க, வேதத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்படணும் ஐயா. அன்றர் வேதத்தை அறிந்து கொள்ள கிருவை தாரு சுவாமி. உண்மை அறியறளும் விருத்தியடையணும் ஐயா. கர்த்தாவே, பிரகாச மனக்கண்கள் திறந்துடுங்க. உண்மை அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கணம் மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.

கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address is asinkaram@gmail.com. Our website...

0: கர்த்தர் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 10:11.
1: நானே நல்ல மேய்ப்பன்,
0: நானே நல்ல மேய்ப்பன்,
1: நல்ல மேய்ப்பன்,
0: நல்ல மேய்ப்பன்
1: ஆடுகளுக்காக,
0: ஆடுகளுக்காக
1: தன் ஜீவனை கொடுக்கிறார்,
0: தன் ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, கொடுத்துட்டாரு. நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். ஆடுகள் யார குறிக்குது? நம்மளதான் குறிக்குது. வாசித்து பாருங்க, 100:3.
1: கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள்,
0: கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள்.
1: நாம் அல்ல,
0: நாம் அல்ல,
1: அவரே நம்மை உண்டாக்கினார்,
0: அவரே நம்மை உண்டாக்கினார்.
1: நாம் அவர் ஜனங்களும்,
0: அவர் ஜனங்களும்,
1: அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம்.
0: அப்ப யார குறிக்குது? நம்ம தான். நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? அவர் கொடுத்திருக்கிறார். அது விசுவாசம் ரொம்ப பெற்றுக்கொள்ளணும். எனக்காக தான் ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவர், என்னதான் நீங்க கொடுத்துருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்து அது பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரல்ல, 95:7.
1: அவர் நம்முடைய தேவன்,
0: அவர் நம்முடைய தேவன்,
1: நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும்,
0: அவர் நம் மேய்ச்சலின் ஜனங்களும்,
1: அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே.
0: நம்ம எப்படி, எப்படிப்பட்ட ஆடு? கைக்குள்ளான ஆடு. சில ஆடுகள்லாம் இந்த வெள்ளாடெல்லாம் வருங்க, அப்படியே இஷ்டம் போல மேயும். அப்படி மேயக்கூடாது. நம்ம எப்படிப்பட்ட ஆடு? அவர் கைக்குள்ளான, அவர் மேய்ப்பர், அவர் கைக்குள்ளான மாடா இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அது மட்டும் நம்ம செய்யணும். அவர் சித்த நம்ம வாழ்க்கையில் என்ன வச்சிருக்காரோ செய்யணும். நம்ம கைக்குள்ளான ஆடா இருக்கணும். அவருக்கு மீறி நம்ம ஒண்ணுமே செய்யக்கூடாது. அதான் சொல்றாரு, கைக்குள்ளான ஆடு. அவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும். அவர் நம்ம எப்படி, அவர் மேய்ப்பரா இருக்கிறாரு. அதான் அதான் சொல்ற, நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். அப்ப தான் நம்ம நல்ல மேய்ப்பனா இருக்கிறாரு. அவர் கைக்குள்ளான ஆடா இருந்து அவர் சித்தத்தின்படி நம்ம செய்தோம்னா நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டாயம் பயப்பட, என்ன பலவீனம் இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும் சுகமா கவரால முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். கட்டாயம் சுகம் தருவார். அவரை நோக்கி நம்ம கெஞ்சுவோம், ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு சுகம் தரணும், நீங்க தான் எங்களுக்கு பலன் தரணும், நீங்க தான் எங்க கண்ணீர் துடைக்கணும் சொல்லி கெஞ்சணும். அவரை நோக்கி கெஞ்சுவோம். அவர் கட்டாயம் நம்மளை கைவிடவே மாட்டார். எறையுமே 31:10.
1: ஜாதிகளே,
0: ஜாதிகளே,
1: நீங்கள் கர்த்துடைய வார்த்தையை கேட்டு,
0: நீங்க கர்த்துடைய வார்த்தையை கேட்டு
1: தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து,
0: தூரத்தில் உள்ள தீவுகளை அறிவித்து,
1: இஸ்ரவேலை சிதறடித்தவர்,
0: இஸ்ரேலை சிதறடித்தவர்
1: அதை சேர்த்து கொண்டு,
0: அவர் சிதறடித்தா பெருசி பெறாரு, சேர்த்து கொண்டு
1: ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக,
0: ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக
1: அதை காப்பார்,
0: அதை காப்பார்
1: என்று சொல்லுங்கள்,
0: என்று சொல்லுங்கள். அதே போல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மள காப்பார். எதிலிருந்து காப்பார்? வியாதி வராம, பலவீனம் வராம, நோய் வராம, கஷ்டங்கள் வராம, கண்ணீர் வராம நம்ம காப்பார். நம்ம முழுமையா அவரோட இருக்கணும். அவரை முழுமையா பற்றி பிடிச்சுக்கணும். இயேசுவே எனக்கு இறங்கித்தான் ஆகணும் அப்படின்னு நம்ம கெஞ்சும் போது நம்மள காப்பார். மேய்ப்பன் எப்படி மந்தையை காப்பாரோ அதே போல நம்மள காப்பாரு. எப்ப காப்பாரா? எவ்வளவு நேரம்லாம் காப்பாரா பாருங்க. ஏசாயின் புஸ்தகம் 27:3.
1: கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி,
0: கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி
1: அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி,
0: அதற்கடி தண்ணீர் பாய்ச்சி
1: ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு,
0: ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு
1: அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன்.
0: அதை என்ன சொல்ற? இரவும் பகலும் காத்துக்கொள்ள. ஒருத்தர் கூட நினைச்சு எந்த சாத்து நம்மள என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்தவே முடியாது. இரவும் பகலும் காத்துக்கொள்ள. நம்ம பாதத்தை பற்றி பிடிச்சுக்கணும். அவர் நாமத்தை பற்றி பிடிச்சுக்கணும். ஒரு பொண்ணை சேதப்படுத்த அப்படி கத்து நம்மள எப்படி கேக்குறாரா? இரவும் பகலுமா காக்கிற தேவன். அவர் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சறாரு. ஒருவன் சேதப்படுத்தாதடிக்கு இரவும் பகலும் காத்துக் கொள்கிற தேவன். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. 121:7.
1: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
0: நமக்கு என்ன இவ்வளவு பலவீனாச்சு, இவ்வளவு வியாதி ஆயிடுச்சு, இவ்வளவு நினைக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
1: அவர் உன் ஆத்மாவை காப்பார்,
0: உன் ஆத்மாவை காப்பார்.
1: கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும்,
0: கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும்
1: இது முதற்கொண்டு,
0: இது முதல்
1: என்றைக்கும் காப்பா,
0: என்றைக்கும் காப்பார். எல்லா தீங்குக்கும் நம்மள என்ன செய்வாரு? விலக்கி காப்பார். இந்த உலகத்துல பாருங்க, என்ன பன்றி காய்ச்சல், அது மாத்திரல என்ன காய்ச்சல், டெங்கோ காய்ச்சல். ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. பிசாசு நம்ம சேதப்படுத்த முடியாது. அவர் கைக்குள்ளான ஆடா இருந்தமானால் நம்மளை ஒருத்தரும் சேதப்படுத்த அப்படிக்கு இரவும் போலும் காத்துக் கொள்வார். அலையிலூயா, அலையிலூயா. எப்படி கேக்குறாரா? மெய்ப்பன் மந்தை காக்கிறவனமாக நான் உங்களை காப்பேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா காப்பா, நம்ம அதை விசுவாசிப்போம். அது ஒரு பாதி உன் கூட இருத்த அணுகாது, அணுகாம காத்துக்குவாரு. அல்லேலூயா. அது நம்புவோம், விசுவாசிப்போம். கர்த்தர் நம்ம நம்மளுக்கு வேற பலவீனம் கொண்டு விடுற பிசாசு அது இல்ல. என் தேவன் என்னை பாதுகாப்பா, நீ ஒன்னும் செய்ய முடியாது பிசாசேன்னு சொல்லுங்க, அவன் ஓடி போயிருவான். அல்லேலூயா. முதல்ல எப்படி கேக்குற, மந்தைய காக்கு மண்ணமாக காக்கிறார். ரெண்டாவது ஏசாயின் புஸ்தகம் 40:11.
1: மெய்ப்பனை போல,
0: மெய்ப்பனை போல
1: தமது மந்தையை மெய்ப்பார்,
0: தன் மந்தை மெய்ப்பார்,
1: ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து,
0: தம்முடைய புயத்தினால் சேர்த்து
1: தமது மடியிலே சுமந்து,
0: தம்முடைய மடியிலே சுமந்து
1: கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார்.
0: கரவலாடுகள் எப்படி நடத்துவாரா? மெதுவாய் நடத்து. கரவலாண்ட என்ன தெரியுமா? குட்டி ஆடு. குட்டி வந்து வேகமா நடத்துற அந்த குட்டி என்ன செய்யுது? சோர்ந்துரும். அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. அது மாத்திர என்ன செய்யற, நம்ம மடியில என்ன செய்யற, நம்மள மடியில நம்மள சுமக்கிறார். நல்ல நீங்க பயில் பார்த்தா தான் சொல்ல முடியும். மடியில என்ன செய்யறாரு? சுமக்கிறாரு. மெதுவா நடத்துறாராம். நம்ம வேகமா அதை செய்ய இதை செய்யினா நம்மளால முடிஞ்சிருக்காது. கத்தர் கரவலாட நடத்துறது போல நம்மளை மெதுவா நடத்திட்டு போறாரு. அது மாத்திர அவர் என்ன செய்யற, மடியில போட்டு நம்மள சுமக்கிறாரு. எங்க சுமக்கிறாரு? மடியிலே சுமக்கிறார். அல்லேலூயா. அவ மடியில சுமக்கிற யாரா தான் இருக்கணும்? நம்முடைய அம்மா தான் மடியில போட்டு சுமப்பாங்க இல்லையா? மடியில போட்டு எப்படியாவது எங்க அம்மால எனக்கு தெரிஞ்சு 12 வரைக்கும் தூக்கி சுமந்துருக்காங்க. நாங்க எங்க ஊர்ல இருந்து, எங்க ஊர் வந்து புதுச்சேரிக்குடி பக்கத்துல 4 miles இருக்கும், 4 miles தூரம் இருக்கும். 7000 சொல்லி ஒரு ஊருக்கு, எங்க அம்மா அவங்க ஊரு 7000. அங்கே நாங்கள் அடிக்கடி போவோம். போறப்ப நான் நடக்கவே மாட்டேன், கால் வலிக்குன்னு சொல்லிடுவேன். எங்க அம்மா நடந்து ஒரு பக்கம் தண்ணி ஒரு பாட்டில் வச்சுக்குவாங்க. ஒரு பக்கம் என்ன தூக்கி சமைப்பாங்க. அது அப்படி சமைக்கிட்ட 12 வரைக்கும் யாரும் தூக்குவாங்களா? தூக்க மாட்டாங்க. யார் தான் தூக்க முடியும்? தாய் தான் பெற்றெடுத்த தாய் மட்டும் தூக்குவாங்க. அதான் கத்திரி சொல்றாரு, நம்மள எப்படி சமைக்கிறாரா? மடியிலே சுமக்கிறார். அல்லேலூயா. நம்ம மடியிலே சுமக்கிற நம்ம ஆண்டவர் மொத பத்தம் ஒருவரும் சேதப்படுத்தாத எப்பளும் காக்கிறாரு. இரவும் ரெண்டாவது எப்படி சுமக்கிறாரா? மடியிலே சுமக்கிறார். ஏசாயின் புஸ்தகம் 16:13.
1: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்,
0: ஒருவனை அவன் தாய் தேற்று போல்
1: நான் உங்களை தேற்றுவேன்.
0: நான் உங்களை தேற்றுவேன்.
1: நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்.
0: நம்ம அம்மா மாதிரி, நம்ம அப்பா மாதிரி, நம்ம அம்மா மாதிரி தான் வந்து நம்மளை தேற்றுவாரு. மற்றவங்க வந்து அந்த அளவுக்கு தேற்ற முடியாது. இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் மற்றவங்க அந்த அளவுக்கு தேற்ற முடியாது. அதான் சொல்ற, ஒருவனே அவன் தாய் தேற்று போல. உங்க தாய் எப்படி தேற்றுவாங்க ஆண்டு தான் தெரியும். அது பெரிய எங்களோட தாய் எப்படி தேற்றுவாங்க ஆண்டு தெரியாதுன்னு சொல்ற. ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நமக்கு எப்படி இருக்காரு? மெய்ப்பனாவும் இருக்கிறாரு. நம்ம இன்னும் எப்படி இருக்கிறாரு? தாயாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. 78:52-53.
1: தம்முடைய ஜனங்களை,
0: தம்முடைய ஜனங்களை
1: ஆடுகளை போல் புறப்பட பண்ணி,
0: ஆடுகளை போல் புறப்பட பண்ணி
1: அவர்களை வனாந்திரத்திலே,
0: அவர்களை வனாந்திரத்திலே
1: மந்தையை போல் கூட்டிக் கொண்டு போய்,
0: மந்தை போல் கூட்டிக் கொண்டு போய்
1: அவர்கள் பயப்படாதபடிக்கு,
0: அவர் பயப்படாதபடிக்கு
1: அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார்.
0: அல்லேலூயா. நம்ம கர்த்தர் எப்படி வழி நடத்துகிற தேவன்? பயப்படாத படிக்கு பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன் சொல்றாங்களே. அம்மா அப்பா சொல்லுவாங்க, பத்திரமா போய் சேரும், பத்திரமா போ, பத்திரமா போய், எத்தனை தடவை சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஆண்டவரை இயேசுக்கு பயப்படாம நம்ம பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன். அவரை போல பத்திரமா வழி நடத்த யாராலையும் முடியாது. அல்லேலூயா.
1: முதல் சத்துருக்களை கடல் மூடி போட்டது.
0: சத்துருக்களை என்ன செஞ்சிருச்சு? கடல் மூடி போட்டுருச்சு. சத்துருக்கள் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க நமக்கு ரோ மெழுமுறவங்க. அவ கத்தர் சத்திரக்களை கடல் மூடி போட்டு போல மூடி போட்டுருவாரு. நம்மளா தான் சரி, எப்படி நடத்துறாரு? பத்திரமாய் நம்மள வழி நடத்துறாரு. அல்லேலூயா. எப்படி கடைசி நடத்துறாரு? பத்திரமாய் நடத்துறாரு. முத என்ன செஞ்சாரு? முதல்ல ஒரு மெய்ப்பன் மந்தையை கேக்குறது போல நம்மளை காக்குற தேவன். ரெண்டாவது என்ன செய்யறாரு? நம்மள வழி நடத்துகிற தேவன். எப்படி வழி நடத்துறாரு? நம்ம பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன். நம்ம தாய் போல மடியில நம்மளை சுமக்கன்னு சுமந்து, நம்ம தாய் ஒருவன் அவன் தாய் தேற்றி போல தேற்றி நம்மளை பத்திரமாய் வழி நடத்துது தேவன். அல்லேலூயா. நம்ம யாரும் கலங்க வேண்டாம். ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. அவர் பார்த்து உறுதியா பற்றிக்கோங்க. அவர் நாமத்தை உறுதியா பற்றிக்கோங்க. அவர் பற்றி பிடிச்சுக்கிட்டோன்னா நமக்கு எந்த குறையுமே வராது. அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம தேவன் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 10:28.
1: நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
0: நான் அவருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறேன் நமக்கு? நித்திய ஜீவனை கொடுக்கிறார்.
1: அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை.
0: அவைகள் ஒரு காலம் என்ன செய்யறது இல்ல, கெட்டு போறதில்ல. நித்திய ஜீவனை கொடுக்கிறது.
1: ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை.
0: ஒருவன் என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுட்டோம்னா நம்ம ஒரு கால நம்ம என்ன செய்ய, யாரும் நமக்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்ய, கெட்டு போக மாட்டோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம்னா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், கெட்டு போகவே மாட்டோம். கத்தர் கையில இருந்து பிசாசு என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை பெற்றுனா அதான் சொல்றாங்க, வாழ்க்கை மாறிடுச்சு. இந்த எப்படி இருந்தாங்க, இவங்களுக்கும் கத்தருக்கும் சம்மந்தம் இல்லை. இப்ப பாரு வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு, எவ்வளவுதான் மாறிட்டாங்க. அதுதான் சாட்சி, ஜீவனில் சாட்சி. எப்படி மாறினாங்க? அதுதான் கர்த்தர் நமக்காக நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். பழைய வழிக்கு நிச்சயம் போகவே மாட்டோம், பழைய பாதையில போகவே மாட்டோம். கர்த்தரின் நித்திய ஜீவனை பெற்றிருந்தா பழைய வழிக்கு நம்ம போகவே மாட்டோம். அது ஒரு காலம் கெட்டு போறதுல யாரும் ஒருவரும் என்ன செய்ய முடியாதான், பறித்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய கையில இருந்து பிசாசு என்ன செய்ய, ஒரு நாளும் பறித்து கொள்றதுக்கு அவனுக்கு அதிகாரமே இல்லை. அல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பார்த்த அதிகமா பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவரால் மட்டும்தான் முடியும். அவர் நம்மளை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். இந்த மறந்து போகாதீங்க.

0: விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
1: ஒரே குமார் நமக்காக தந்தருளி நம்ம மேல என்ன செஞ்சாராம், ஒரே குமார் நமக்காக நம்ம மறிக்க வேண்டிய இடத்துல நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார், நம்ம காயப்பட வேண்டிய இடத்துல அவர் காயப்பட்டார், நெருக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நொறுக்கப்பட்டார். நம்மளுக்காக அவர் பிதாவாகிய தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த நித்திய ஜீவனை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை எனக்கு தரணாண்டவர், எனக்கு தாங்காண்டவர், எனக்கா தானப்பா உங்களுடைய குமார எனக்கா தந்தீங்களே, நித்திய ஜீவனை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு பெற்றுக் கொள்ளணும். அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டா ஒரு காலம் என்ன செய்ய மாட்டோம், கெட்டு போக மாட்டோம். அது மாத்திரல்ல, நம்ம ஒரு காலம் அவர் கையிலிருந்து யாரோ பறித்து கொள்ள முடியவே முடியாது. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரல்ல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது மாத்திரல்ல, ரோமர்கள் நிறுவனம் 5:17 வசனம்,
0: இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே,
1: இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே
0: ஜீவனை அடைந்து,
1: ஜீவன் அடைந்து
0: ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே,
1: ஆளுவார்கள் என்று அதிக நிச்சயமாமே. அவருடைய ஜீவனை அடைந்து நம்ம என்ன பெற்றுக்கோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கோம், பெற்று என்ன நம்ம இந்த தேசத்தை நம்ம ஆள போறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்த்து அற்பமா இருக்கிறோம், எல்லாரும் பார்த்து நம்மள அற்பமா நினைக்கலாம், கஷ்டமா நினைக்கலாம். ஒரு ஆண்டவர் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கனால ஒரு நாள் இந்த தேசத்தையே ஆள போறோம். அல்லேலூயா. 1000 வருஷம் அரசாட்சியில் நம்ம கர்த்தரோடு குடிந்து நம்ம தேசத்தையே ஆள போறோம். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆள போறோம், அது நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தேசத்தில் மேல என்ன செய்ய போறோம், ஒரு நாள் ஆள போறோம். பிதாவாகிய தேவன் சொன்னார். தானியேல் புஸ்தகம் 7:27
0: வானத்தின் கீழ் எங்குமுள்ள,
1: வானத்தின் கீழ் எங்குமுள்ள
0: ராஜ்யங்களின் ராஜரிகமும்,
1: ராஜ்யங்களின் ராஜரிகமும்
0: ஆளுகையும்,
1: ஆளுகையும்
0: மகத்துவமும்,
1: மகத்துவமும்
0: உன்னதமானவருடைய,
1: உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்களாகிய,
1: பரிசுத்தவான்களாகிய
0: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்,
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கப்படும் அந்த ராஜ்யம்? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்குத்தான் அவர் ஒருத்தர் கெட்டு போகாம நித்திச்சன்மைக்கு எது கொடுத்த ஒரு நாள் கெட்டு போகாம இருக்குதான் கர்த்தர் நித்திச்சீவனை கொடுத்திருக்கிறார். அந்த நித்திச்சீவனை பெற்றுக்கொண்டு நாம என்ன செய்ய போறோம், தேசத்தை என்ன செய்ய போறோம், ஆள போறோம். அது மாத்திரம் எங்க சொல்றாரு, யாரு கொடுக்கப்படும், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா இந்த 1000 வருஷம் அரசியல் நம்ம தான் ஆளுகை செய்ய போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த 1000 வருஷம் அரசியல் நம்ம என்ன செய்ய போறோம், ஆள போறோம். கலங்காதீங்க கர்த்தர் அதுக்குத்தான் நம்ம அதான் சொன்ன, நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்து என்ன செய்ய, முதலாவது என்ன செய்யறாரு நம்மளுக்கு, நம்மள ஒரு மேய்ப்பன் மந்தை காக்கிறோட நம்மளை காக்குறாரு. ரெண்டாவது என்ன செய்யறாரு, நம்மள பத்திரமா வழி நடத்துறாரு. மூன்றாவது என்ன செய்யறாரு, நமக்காக நித்திய ஜீவனை கொடுத்திருக்கோம். எதுக்கு நித்திய ஜீவனை எதுக்கு கொடுத்திருக்கிறாரு, நம்மளாம் கெட்டு போகாதிருக்கிறது தான் நித்திய ஜீவனை கொடுத்தாரு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றது மாத்திரம் நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு நாள் நம்ம ஆள போறோம். யாருக்கு அந்த ஆளுகை தராரா, உன்னதமானவருடைய பரிசுத்தவன்களுக்கு அந்த ஆளுகை தந்திருக்கிறார். நம்ம ஒரு நாள் ஆள போறோம். ஆண்டவர் எங்க இருக்கிறோம் அங்க நம்ம இருக்கணும். 4வதாக கர்த்தர் என்ன தர்றாரு நமக்கு, 3:5
0: என் சத்துருக்கு முன்பாக,
1: சத்துருக்கு முன்பாக
0: நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி,
1: நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
0: என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர்,
1: என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர்,
0: என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது,
1: என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பரிசுத்தால் நிறைஞ்சி நிறைஞ்சி நிறைஞ்சி ஒவ்வொரு நாளும் நிறைஞ்சோம்னா நம்ம பாத்திரம் செய்யும், இறுதியமாக பாத்திரம் நிரம்பி வழியும். நம்ம எதையுமே வீணான பேச்சே பேச மாட்டோம். அவர் புதிய எண்ணெயில் அவசியம் பண்ணுகிறார். நம்ம பாத்திரம் நிரம்பி இறுதியமாகிய பாத்திரம் ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழியணும். அப்ப நம்ம எந்த பேச்சு யார் பேசினாலும் நம்ம பேச மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம பாத்திரம் இறுதியமாகிய பாத்திரம் நிரம்பி வழியணும். தாவீது சொல்றார், என் தலையை எண்ணெய் அவசியம் பண்ணுகிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 28:8
0: அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு,
1: தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு
0: அரணான அடைக்கலமானவர்,
1: அரணான அடைக்கலமானவர். யாருக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, அரணான அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எந்த பலவீனமே எந்த வியாதியுமே தொடவே முடியாது. தொட்டாலும் நம்மளை பார்த்து பயந்து ஓடிடும்.

0: அரணான அடைக்கலமானவர். அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகத்தோட நிரப்புங்கப்பா. நான் அபிஷேகத்தை இழந்து இழந்து போயிடுறேன்டவரே, என்னை இழந்து போகாவிடிக்கும், எனக்கு அபிஷேகத்தை நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் எதுக்கு? பரிசுத்தன் அபிஷேகம் ஒன்னியவர் 2:20
1: நீங்கள் பரிசுத்தராலே,
0: நீங்க பரிசுத்தராலே
1: அபிஷேகம் பெற்று,
0: அபிஷேகம் பெற்று
1: சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள்,
0: சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பரிசுத்தாவையில் அபிஷேகம் பெற்று என்ன செய்யணும்? சகலத்தையும் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற கை தட்டுறதுக்கும் கீழே விடுறதுக்கும் அப்படி இருக்குல்ல. பரிசுத்தாவை நீங்க அபிஷேகம் பெற்றீங்க, சகலத்தை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வாசனத்தை நமக்கு ஆண்டு பரிசுத்தாவை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த உலகத்தில் என்ன நடக்குன்னு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார். எப்படி வாழணும் சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது சொல்லுவார், நீ ஏன் இப்படி பேசுன, அந்த பேச்சு பேசியிருக்கலாமா, நீ தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்தரால் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திர இல்ல, 1 Joel 2:27
1: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்,
0: நீங்க அவராலே பெற்ற அபிஷேகம்
1: உங்களில் நிலைத்திருக்கிறது,
0: உங்களில் நிலைத்து
1: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
0: ஒருவரும் என்ன செய்ய வேண்டாம்? போதிக்க வேண்டுவதில்லை.
1: அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
0: அந்த அபிஷேகம் என்ன செய்யறாரா? சகலத்தையும் குறித்து நமக்கு போதிக்கிறது. நமக்கு எப்படி நடக்கணும், என்ன பேசணும், எதை பேசக்கூடாது, பேசினா நம்ம தடுத்து ஆள்கொள்வார். நீ இது பேசக்கூடாது, நீ ஏன் பேசுற இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம தடுத்து ஆள்கொள்வார். அதனாலதான் பரிசுத்தன் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயின் புத்தகம் 28:26
1: அவருடைய தேவன்,
0: அவருடைய தேவன்
1: அவனை நன்றாய் போதித்து,
0: எப்படி போதிப்பாரா நமக்கு? அவருடைய தேவன் நன்றாய் போதித்து
1: அவனை உணர்த்துகிறார்.
0: அவரை உணர்த்துவார், நன்றாய் போதிப்பார். நம்ம எப்படி செய்யணும், என்ன செய்யணும்? கண்டிக்கிற இடத்துல கண்டிப்பார், திட்டுற இடத்துல திட்டுவார், அன்பா பேசுற இடத்துல மகிழ்ச்சியோட பேசுவார். அவருடைய தேவன் நன்றாய் போதிக்கிற தேவன். என்ன செய்ய, நமக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். நல்ல சிச்சிப்பாரு, நம்மளை போதிப்பாரு, நம்மளோட பேசுவாரு, மகிழ்ச்சியா பேசுவாரு, நம்மளை ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். அதனால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் நானே நல்ல மெய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். சிவனை கொடுத்து முதல்ல நம்ம என்ன நடத்துறாரு? ஒரு மந்தை நடத்துற போல நம்ம நடத்துறாரு. அலையிலுயா. தன் ஆடுகளை மந்தை நடத்துற போல நம்ம நடத்துறாரு. பத்திரமாய் நடத்துகிற தேவன். மூன்றாவதாக நமக்கு என்ன நித்தி சிவனை கொடுத்து நம்ம அவரோடு கூட ஆளிகை செய்வோம். அலையிலுயா. நான்காவதாக பசுத்தாயின் அபிஷேகத்தை நம்ம தந்து நன்றாய் போதிக்கிற தேவன். எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரை போல போதிக்க முடியாது யாராலையும். அப்படி போதித்து நடத்துவார். அல்லேலூயா. அபிஷேகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பெற்றுக்கொள்ள கீழே விடுறதுக்காகவையோ கை தட்டுறதுக்காகவையோ அதுக்குமா தெரியல. நன்றாய் போதிக்கிற தேவன் நம்ம ஆண்டவிட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக கர்த்தர் என்ன செய்றாராம்? சங்கீத புஸ்தகம் 23:6
1: என் ஜீவன் உள்ள நாளெல்லாம்,
0: என் ஜீவன நாளெல்லாம்
1: நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்,
0: நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
1: நான் கர்த்தருடைய வீட்டிலே,
0: நான் கர்த்தருடைய வீட்டிலே
1: நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: நம்ம எங்க நீடித்த நாள் நிலைத்திருக்க முடியும்? கர்த்தருடைய வீட்டிலே. இந்த உலகத்துல எத்தனை வீடு மேல வீடு கட்டினாலும், மாடி மேல மாடி, மாடி மேல மாடி கட்டினாலும் இது கொஞ்ச நாள் தான். நம்ம எங்கதான் நீடித்த நாள் நிலைத்திருக்க முடியும்? கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும். அப்ப அதுக்கு வேண்டிய தகுதியை நமக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். நீடித்த நாட்களாக நடத்திருக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு நமக்கு தகுதி நமக்கு வேணும், பெற்றுக்கொள்ளணும். கத்துட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்க வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கணும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் இருக்குது. நம்முடைய குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்துல இருக்கு. இந்த உலகம் நம்ம சொந்தமானது இல்ல. உலகத்தின் வேஷம் என்ன செஞ்சிடும்? மாறி போயிடும். கத்துடைய வீட்டுலதான் நீடித்த நாட்கள் எழுத்திருப்போம். அங்கதான் நீடித்த நாட்கள் எழுத்திருப்போம். அதற்கு இங்கேயே நம்ம என்ன செய்யணும்? கத்துட்டு ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்ம குடியிருப்போம் பரலோகம். இப்ப நமக்கு நிறைய பேருக்கு நம்ம கேட்ட அட்ரஸ் இந்த இடம் இருக்கோம் சொல்றோம். ஆனா குடியிருப்பு நமக்கு எங்கதான் இருக்குது? பரலோகத்துல தான் இருக்கு. அங்கதான் நம்ம நீடித்த நாட்கள் நிலைத்திருப்போம். அதுக்கு எல்லையே கிடையாது. ஹல்லேலூயா. நீடித்த நாட்களாக கர்த்தருடைய வீட்டில் நிலைச்சிருப்போம். லூக்கான் சுவிசேஷம் 1:23
1: அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறினவுடனே,
0: ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே
1: தன் வீட்டுக்கு போனான்.
0: நம்ம கர்த்தர் ஊழியம் செய்யறதுக்கு ஒரு நாட்கள் வச்சிருப்பாரு. அந்த நாட்கள் நிறைவேற்றிட்டோம்னா நம்ம எங்க போயிருப்போம்? கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம். அங்க போய்தான் தங்குற வீடு. அதான் கர்த்தர் நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்துல. நம்ம குடி நம்ம கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றணும். நம்மளே ஆசைப்படக்கூடாதான். நம்ம செத்துடலாம், நம்ம ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. ஆண்டவரே என்ன இருக்கணும், நீ என்னைக்கு வரையும் கூப்பிடுறீங்களோ, எப்போ கூப்பிட சித்தமாக இருக்கீங்களோ அது வரைக்கும் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆண்டு கையில் ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சோன்னு கத்திரவி எங்கே போவோம்? நம்ம கத்திரவி வீட்டுக்கு போவோம். கத்திரிடத்துல அவருடைய வீட்டுக்கு பரலோகத்துக்கு போவோம். அங்கே தான் நீடித்திருக்கிறான்னு அழைத்திருப்போம். அதுக்கு தான் கத்திர சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன்னு சொன்னார். மெய்ப்பன் மந்தை எப்படி காக்கிறார், அதே போல கர்த்தர் நம்மளை காக்கிறார். ரெண்டாவது பத்திரமா வழி நடத்துறார். மூணாவது நமக்காக நித்திய ஜீவனை கொடுத்துற வருஷ அரசாட்சியில அவரோடு இருப்போம். ஒரு நாள் நம்ம கெட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. நான்காவதாக அபிஷேகத்தை தர, பரிசுத்த அபிஷேகம் சகலத்தை குறித்து போதிக்கும். நீங்க பெற்ற அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும். எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும் எல்லாமே சொல்லி தருவாரு. ஐந்தாவதாக நம்ம என்ன செய்வோம், கடைசியில கர்த்தர் வீட்டுல நீடித்த நாட்கள நிலைத்திருப்போம். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்துல இருக்குது. அவர் ஊழியத்தை முடித்து என்ன செய்ய தன் வீட்டுக்கு போனான். ஆமா அருமையானவர்களே, நம்ம ஊழியத்தை முடிச்சு ஒரு நாள் கர்த்தருடைய அழைச்சி போவோம். அது வரைக்கும் கர்த்தர் கையில கொடுத்த ஊழியத்தை செம்மையும் நன்மையுமா நம்ம செய்ய வேண்டும். நம்ம ஏனதானே செய்யக்கூடாது, செம்மையும் நன்மையுமா செய்து அநேக மக்களை ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறவர் சொல்லுங்க, ஞானவான்கள். நம்ம ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துற, சும்மா வெறுமையாக கர்த்தருடைய வீட்டில் உட்கார்ந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். பாபத்திலும் சாபத்திலும் இருக்கிற மக்களை பரலோகத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு நாம் கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணித்துச்சேவம் பண்ணுமா?
1: நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்று சொல்லி இயேசு சொன்னார். இயேசு தான் அந்த நல்ல மேய்ப்பர். ஆமென். நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாகவும் அவர் சன்னங்களாகவும் அவர் மந்தையின் ஆடுகளாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மேய்ப்பன் என்ன செய்கிறாராம்? ஒரு மந்தையை தன் மேய்ப்பன் பாதுகாப்பது போல இரவும் பகலும் ஒருவரும் நம்மை சேதப்படுத்த அந்த படிக்கு நம்மை பாதுகாக்கிறாராம். என் அருமையான மேய்ப்பன் பாருங்கள், இரவும் பகலும் ஒருவரும் சேதப்படுத்த முடியாதபடிக்கு இந்த மேய்ப்பன் நம்மை சுற்றி வேலி அடைத்து அவர் பாதுகாக்கிறார். இரண்டாவதா, இந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறாராம்? தாயை போல சுமந்து தேற்றுகிறாராம். ஒருவனை அவன் தாயை தேற்றது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று இயேசு சொன்னாரே, அப்படி அவர் நம்மை தேற்றுகிறாராம். பத்திரமாய் நம் பயப்படாதபடிக்கு பத்திரமே அழகாக வழிநடத்தி செல்கிறாராம். எத்தனை ஆசீர்வாதம் பார்த்தீர்களா? ஆண்டவரே எங்களையும் பொறுப்பெடுத்து சொல்லி கேட்போமா? மூன்றாவதா, இந்த நல்ல மேய்ப்பன் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறான். ஒருபோது கெட்டு போக மாட்டோம். ஒருவரும் நம்மை அவர் கையிலிருந்து பறித்துக் கொள்ளவே முடியாது. சொல்லுங்க, ஆண்டவரே நித்திய ஜீவனை தார். ஆம், நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டால் இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகை 1000 வருடம் ஆட்சி செய்யும் பொழுது நாமும் அவரோடு இணைந்து ஆட்சி செய்வோம். பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்வோம். நான்காவதாக, கர்த்தர் இந்த நல்ல மேய்ப்பன் நம்மை தமது நல்ல அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக நம்மை நிரப்புகிறார். புதிய எண்ணெய் அபிஷேகத்தை நமக்கு அவர் தருகிறார். ஆமே, அந்த அபிஷேகம் நமக்குள் கடந்து வரும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அவர் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். நமக்கு நன்றாய் உணர்த்தி போதிக்கிறார். நமக்கு ஒரு அரண்மன் அடைக்கலமாய் மாறுகிறார். எல்லாம் ஜெபிக்கலாமா? உங்க அபிஷேகத்தை எனக்கு தயவாய் தாரும் ஆண்டவரே, உங்க அபிஷேக தைலத்தினால் என் நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஆய் திறந்து சொல்வோம். கடைசியாக நம்ம ஒரு காரியத்தை கேட்போம். ஆமா, நல்ல மேய்ப்பன் நம்மை நீடித்த நாட்கள் திருப்தி ஆக்குவது மாத்திரமல்ல, அவர் நம்மை அவர் பரலோக வீட்டிற்கு கொண்டு செல்கிறார். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி தாவீது சொன்னார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எப்பொழுது பரலோகத்திற்கு போக முடியும்? வேதம் சொல்வது சகரியா குறித்து, சகரியா தன் ஊழியத்தின் நாட்களை நிறைவேற்றினபடியினான், அவன் ஊழிய நாட்கள் நிறைவேறின பின்பு அவன் தன் வீட்டுக்கு போனான். ஆம், நமக்கு இன்று கர்த்தர் வைத்திருக்கின்ற ஓட்டம் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை நாம் ஓடி முடித்து நம் கையில கொடுத்த பொறுப்புகளை ஒழுங்காய் சீராய் நாம் செய்து இந்த காரியம் நிறைவேறும் பொழுது அப்பாவோட வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். ஒரு மனிதருக்கு இந்த உலகம் சொந்தம் இல்ல, பரலோகம் தான் சொந்தம். எல்லாம் சம்மனுங்க பார்க்கலாம். தன் கேட்ட வார்த்தைகளுக்காக நீ கொடுத்த அப்பா தேவ தூதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கை நல்ல மெய்ப்பானாய் நீ இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை பாதுகாப்பது போல எங்களை காப்பேன்னு சொன்னீர். இறப்புகளாய் எங்களை காக்க போகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பயப்படாத படிக்கலை அருமையாய் வழி நடத்துகிறவரே, உண்மை நந்தியுடன் நாங்களுமே துதிக்கின்றோம் ஆண்டவரே. அற்புதமாய் வழி நடத்துகிற தேவனே, எங்களை வழி நடத்துவீராக, எங்களை ஆற்றி தேற்றுவீராக, எங்கள் உள்ளத்தின் பாரங்கள் குழப்பங்களை நீக்குவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்போ நித்திய ஜீவன் எங்களுக்குள் இன்றைக்கு வைத்தரலும் ஐயா. நான் ஒருபோதும் கெட்டு போகாத பிடிக்கும் அப்பா. நாங்கள் உலகத்தை சேதப்படுத்தப்படாத பிடிக்கும் ஆண்டவரே. இந்த உலகத்தை நாங்கள் ஆயுதம் மூடன் சேர்ந்து ஆலய செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா எங்களை அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணுங்க. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அபிஷேகம் எங்களுக்குள் கடந்து வருவதாக ஆண்டவரே. அப்போ ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது அபிஷேகம் கடந்து வருவதாக. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை சம்பூர்ணமாய் நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களை மாற்றும் ஆண்டவரே. செய்ய போதற்காய் நன்றி அப்பா. இந்த வசந்தி கேட்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவன் கைபிடிப்பீராக, கரம் நீட்டி அவரை தொடுவீராக என்று ஜெபிக்கிறோம்.

0: இயேசுவை உமக்காக ஒவ்வொரு மீதும்
1: அபிஷேகத்தை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பெற்ற அபிஷேகம் சகலத்துக்குள்ள போதிக்குன்னு சொன்னீரே கர்த்தாவே. சௌத்ரம் சௌத்ரம் சௌத்ரம். அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஜீச ஜீச ஜீச. அக்கினை நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க, கிருபை நிரப்புங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. கடந்து வருவீராக. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே. உடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க, அக்கினா நிரப்புங்க, தேவ வல்லமை நிரப்புங்க, தேவ கிருபை நிரப்புங்க ஆண்டவரே. உன்னத பலத்தால் எடக்கட்டுங்க, எடக்கட்டுங்க, எடக்கட்டுங்கப்பா. ஆவியானவரே, பரிசு தாவியனவை செயலாட்டுங்க, செயலாட்டுங்க, செயலாட்டுங்க, செயலாட்டுங்க, செயலாட்டுங்க. வல்லமேல் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆன்மீ கண்களை திறந்து விடுங்க, திறந்து விடுங்க, திறந்து விடுங்க. தொடுங்க, தொடுங்க. பலவீனத்தினால் இருக்கப்பட்ட உடைய பிள்ளைகளை தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. உடைய வல்லமை எல்லாரும் இறங்கட்டும். யாரெல்லாம் பலவீனமா இருக்கவங்களோ எல்லாரையும் தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. சீச சீச சீச. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க. அபிஷேகத்தில் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அக்கில நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, தேவ கிருபையில் நிரப்புங்க, நிரப்புங்க. உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அக்கீல மூடிக்கொள்ங்க. வியாதி குணமாக்கு, நோய் குணமாக்கு, வலியுறுத்த குணமாக்குங்க. ரட்சிப்பினால் அலங்கரிங்க. கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க. பிரச்சனை நீக்குங்க. அதிசயங்கள் அற்புதங்க. தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. சுகத்தை கொடுங்காண்டவரே, சுகத்தை கொடுங்காண்டவரே. பலப்படுத்துங்காண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ராஜா. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி. சோத்திர ஆண்டவரே, சோத்ராண்டவரே, சோத்ராண்டவரே, சோத்ராண்டவரே. சோத்திரம் ஐயா. மகத்தான கரிச்சிங்க. வியாதிக்கு குணமாக்கு, நோய் குணமாக்கு, வேலையிட்ட குணமாக்குங்க. மந்திர ஜெயவனை பெலிசன் எல்லாம் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சமம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துக்கங்கள், பாரங்கள் அனைத்து நீக்கிப்படுங்க ஆண்டவரே. அப்பா குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் மாத்திருங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. வியாபாரஞ்சர குடும்பங்கள் ஆசிரியங்க. கேசில் இருக்க மக்கள் வெட்டித்தாங்க. சாபத்திலையும் பாவத்திலையும் கட்டப்படுற மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்லையும் வேதனை இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைங்க. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க ஆண்டவரை. ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. கத்தாவே, ஒவ்வொரு கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரை. உன்ன நிலைக்கு எடுத்து செல்லுங்க ஆண்டவரை. உடைய வல்லம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டுமாப்பா. தொடுங்க நம்முடைய பிள்ளைகளை. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரே. இயேசுவே, யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? வாழ்கிற வார்த்தையெல்லாம் இடத்துல உண்டு. நீங்களே சுகமாக்குங்க. உங்க நாம் மகிழ்ப்படுத்தும். எல்லா துதிகனமாக்கி முக்கிய செலுத்துறோம். இயேசுவா நாமத்தில் தாழ்மையாக எஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: சின்ன அறிவிப்பை மத்தியிலே குறிப்பிட விரும்புகிறேன். நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியர்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நம் தேசியம் கர மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: திரும்பி இருக்கு. மது எங்க இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற? இன்னைக்கு தேவர இடத்துல திரும்பு. ஆண்டவர் நம்ம அவர் இடத்துல வரணும் தான் விரும்புறாரு, வேற ஒண்ணு விரும்பல. மகளே என்கிட்ட வா, மகனே என்கிட்ட வா. ஏன் என்னை விட்டு தூரமா இருக்கிற? எத்தனை நாள் நீ என்னை விட்டு தூரமா இருப்ப? என்ன இடத்துல வா. அந்த தாயவையும் நாயத்தையும் கை கொண்டு திரும்பு. தாயவையும் நாயத்தையும் கை கொண்டு விடவிடாம நம்பிட்டு விட்டுறாத. என்னை விட்டு தூரம் போயிடாத. என் மகனே மகளே, என்னை விட்டு நீ தூரம் போயிடாத. என்ன திரும்பி வா, திரும்ப. உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். நமக்காக ஆண்டவராக இயேசுகித்து காத்துட்டு இருக்கிறாரு. அவர் நம்மளுக்காக தான் காத்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் ஓடி வருவோம்மா. இயேசு நீர் எனக்கு போதும் ஐயா. நான் நாயத்தையும் தாய்வையும் கை கொண்டு நான் இடவிடாம நம்புறதுக்கு எனக்கு உதவி செய்ங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அவரை தான் நம் அவர் சார் ஓடி வரணும். அவரத்தில் ஓடி வரணும். இயேசுவே எனக்கு நீர் போதும், இயேசுவே நீர் போதும். நான் இதுவரைக்கும் மீறி மீறி எத்தனையோ பாவங்களை செஞ்சிட்டப்பா. நீங்க செய்ய வேண்டாம்னு சொன்ன காரியத்தை நான் திருப்பி திருப்பி அதே தான் நான் செஞ்சேன். எசேக்கியேல் 18:30.
1: ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே,
0: இஸ்ரவேல் வம்சத்தாரே,
1: நான் உங்களில்
0: அவனவனை
1: அவனவன் வழிகளுக்கு தக்கதாக
0: நியாயந்தீர்ப்பேன் என்று
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்க.
0: மனம் திரும்பி என்கிட்ட வாங்க. மனம் திரும்புங்கள்.
1: உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை.
0: உங்களுக்கு அக்கிரம என்ன கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை. மீறுதல் மீறி மீறி செய்யறோம் இல்லையா? கோபப்படக்கூடாதுன்னு தெரியும், திரும்ப திரும்ப அதே கோபப்படுறோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், திரும்ப திரும்ப பொய் சொல்றோம். கசப்படக்கூடாதுன்னு தெரியும், கசப்ப திரும்பி திரும்பி வருது. அதுதான் மீறுதல். தெரிஞ்ச பாவத்தை திருப்பி திருப்பி செய்யறோம் பார்த்தீங்களா, அதுதான் மீறுதல். மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும். மீறல் என்னென்ன மீறல் நமக்குள்ள இருக்கு? நம்ம உள்ளத்தை அலசி பார்ப்போம். ஆண்டவர் நீ திரும்பமா, இயேசுவே எனக்குள்ள கோபம் இருக்குப்பா, எனக்குள்ள மீறுதல் இருக்குதாண்ட. மீறுதல்னா கோபம் தெரியும், தெரியாது யாருக்கும் இல்ல, தெரியும். அது திரும்பி திரும்பி கோபப்படுறோம். கசப்பு வெறுப்பு வரக்கூடாதுன்னு தெரியும், திரும்பி திரும்பி அந்த கசப்பு என்னதான் அறிக்கிடுவோம். அதைத்தான் திரும்பி சொல்லுவோம். அவங்க இப்படி சொல்லிருக்க சொல்லிட்டாங்கல்ல, நான் எப்படி அவங்க கிட்ட சமாளிக்க முடியும்? சொல்லிடுவோம், நல்ல கசப்பெல்லாம் மாத்துங்க ஆண்டவரே, நான் இதை செய்யக்கூடாது, நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். திரும்ப கொஞ்ச நேரம் அவங்க நீ இப்படி சொல்லிட்டா நான் எப்படி இப்படி செய்ய முடியும்? அதுதான் மீறுதல். தெரிஞ்சு செய்யறதுதான் மீறுதல். பொய் சொல்லான்னு தெரியும், பொய் சொல்லிட்டே இருப்போம். ஆண்டவரே பொய் கூடாதுன்னு செப்பிச்சுட்டு போவோம். கொஞ்ச நேரத்தில் நம்மளை அறியாமே தாராளம் பொய் சொல்றோம். அதான் ஆண்டவர் உள்ளதென்றோ இல்லதென்றோ சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமையினால உண்டாயிருக்கும். அதுதான் மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும். கர்த்தர்தல் திரும்ப வேண்டும். கர்த்தர் உங்களை என்னை அதுதான் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை விட்டு திரும்ப வேண்டும். ஓசியல சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்க, தயையும் நாயத்தையும் கை கொண்டு இடைவிடாம நம்பிக்கை. தேவன் மேல என்ன செய்யுங்க? நம்பிக்கையா இருங்க. தயவு என்ன? மற்றவங்களுக்கு நன்மை செய்யறது தயை. வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 19:22.
1: நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை.
0: நன்மை செய்யணும்னு மனசுக்குள்ள கொண்டிருக்கிற ஆசைதான் தயை. தயைன்னு ஒரு ஒண்ணு இல்ல. நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், என்னால முடிஞ்சிருக்கிற முடிஞ்ச உதவி செய்யணும். உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தயை. அல்லேலூயா. தயைன்னு என்ன? தயைன்னு என்ன சொல்லுங்க? என்ன தயைன்னா? நன்மை செய்ய ஆசை இருக்குதான் தயை. இங்க சொல்றாரு, தேவனிடத்தில் திரும்புங்க. எப்படி திரும்பணுமா? தயையும் நியாயத்தையும் கை கொண்டு தேவன் என்ன செய்யுங்க? இடைவிடாம நம்பிக்கை. நான் என்ன பாருங்க, சங்கீத புஸ்தகம் 19:9.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள்
0: உண்மையும்
1: அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது.
0: கர்த்தர் நான் என்னதான்? உண்மையும் அனைத்து நீதி தான். நம்ம உண்மையா இருந்தாவே அதுதான் நியாயம். நம்ம பேசையில சொல்ல போனா கர்த்தர் திரும்பி என்ன செய்யணும்? நமக்கு எல்லாருக்கும் நன்மை செய்யணும். உள்ளத்துல ஒரு ஆசை, ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருந்தா உண்மையா இருந்து கத்திரிட்ட என்ன செய்யுமா இடப்படாம நம்பினீங்கன்னா கத்திரவங்க நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதான் கத்திர சொன்னார், ஒரு நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் உனக்கு முடிவுண்டு. முத என்ன செய்யணும், உன் வழிய கத்திரத்துல ஒப்பிவிட்டு அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அவர் முழுமையா ஒப்பிட்டு அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அவரை எப்படி நம்பணும், மனப்பூர்வமா நம்பணும். நம்ம நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்ம அவைங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும், நீதியின் பழியில செலுத்தி கர்த்தரத்துல நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப என்ன நம்ம ஆண்டவர்கிட்ட கேக்கணும், நொறுங்குண்ட இருதயத்தை நறுங்குண்டாவே என்ன தாங்கன்னு கேட்கணும். நீங்க நொறுங்குண்ட இருதயமும் பன்னிந்து ஆவி உங்களுக்கு இருக்கா, கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு இருக்கிற நொறுங்குண்டு வசந்து நடுங்கிறவங்களை கர்த்தர் என்ன செய்வார், நோக்கி பார்ப்பார். கர்த்தர் நம்ம சொல்ற நான் படுற கஷ்டம் கர்த்தருக்கு தெரியுதா, அவர் கண்ணே தெரியல. எத்தனை பேர் சொல்ற இல்லையா, அவர் சொல்றாரு என் நொறுங்குண்டு என் வசந்து நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. நொறுங்குண்டு உள்ளவங்களுக்கு இருக்கா, கர்த்தர் கேளுங்க, ஆண்டவரே நொறுங்குண்டு உள்ளத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. கடைசியாக சங்கீத புஸ்தகம் 26:1
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என்னை நியாயம் விசாரியும்,
0: என்னை நியாய விசாரியும்,
1: நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன்,
0: நான் உத்தமத்திலே நடக்கிறேன்,
1: நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்.
0: அப்ப இருக்கு சங்கீதர் சொல்றாரு, உத்தமத்தில் நடக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் தள்ளாடுவதில்லை.
0: நான் தள்ள உத்தமத்தை நடக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மை நம்பியிருக்கேன். அதான் என்ன செய்ய மாட்டேன், தள்ளாடுவதில்லை. என்னைக்கு அவங்க விழுந்து போவாங்க, என்னைக்கு தான் அவங்க விழுந்து கட்டாயம் ஒரு நாளைக்கு விழுந்துருவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. சங்கீதக்காரர் சொல்றாரு, தள்ளாடவே மாட்டேன், என்ன பிரச்சனை விழ மாட்டேன், என்ன பிரச்சனை கத்தரையே கைவிட மாட்டாரு, நான் உத்தமத்திலேயே நடக்கிறேன். அதனாலதான் சங்கீதக்காரருக்கு செவிக்கிறார் பாருங்க, 25:21
1: உத்தமமும்
0: உத்தமமும்
1: நேர்மையும்
0: நேர்மையும்
1: என்னை காக்க கடவுது,
0: என்னை காக்க கடவுது,
1: நான் உமக்கு காத்திருக்கிறேன்,
0: நான் உமக்கு காத்திருக்கேன். உத்தமம் நேர்மையாக்க ஜபத்தை பார்த்தீங்களா, நம்ம ஆண்டுட்டு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் கேட்போம். ஆனா சங்கீதக்காரர் செவிக்கிறாரு, கத்தாவே உத்தமும் நேர்மையும் என்ன காக்க கடவுது. நம்ம ஒவ்வொரு நாளும் உத்தமத்தில் நடக்கணும் ஆண்டவரே, நேர்மையா இருக்கணும் ஆண்டவரே, உத்தம நேர்மையை காக்க கடவுன்னு சொல்லி செவிக்கிறார். நம்ம அப்படித்தான் ஜெபிக்கணும், நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. 28:7
1: கர்த்தர் என் பலனும்,
0: கர்த்தர் என் பலனும்,
1: என் கேடகமாயிருக்கிறார்,
0: என் கேடகமாயிருக்கிறார்,
1: என் இருதயம் அவரை நம்பி இருந்தது,
0: என் இருதயம் அவரை நம்பி இருந்தது,
1: நான் சகாயம் பெற்றேன்,
0: நான் சகாயம் பெற்றேன்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் இருதயம் களி கூறுகிறது.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நம்பியிருந்த என்ன பெண்மா சகாயம் என்னது, உதவி பெற்றேன். சகாய் சகாயம் என்ன, உதவி கிடைக்கும், சகாயம் பெற்ற உதவி கிடைக்கும்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் இருதயம் களி கூறுகிறது,
0: என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் பாட்டினால் அவரை துதிப்பேன்,
0: என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பாத்தீங்களா, கர்த்தர் நம்புறோம்னா நமக்கு சகாயம் கிடைக்கும், நம்ம இருதயம் களி கூறும், பாட்டினால் தேவனை துதிக்க முடியும். அவர் முழுமையா நம்பினீங்கன்னா தான் பாட்டினால் அவர் துதிக்க முடியும். நிறைய பேர் முழுமையா நம்பாதனால தான் அவர் பாட்டினால் துதிக்க முடியல, செவிக்க முடியல, அப்படியே தள்ளாடிடுறோம். கர்த்தர் முழுமையை நம்புங்க. கர்த்தர் தாவி சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என்ன உத்தமத்திலே இருக்கேன், என் காலை தள்ளாட மாட்டா விட மாட்டாரு, அவர் நம்புறதுனால தள்ளாட மாட்டேன்னு சொல்றாரு. நம்ம அவரே நம்பணும், நம்ம அவர் நம்பி இருந்தா நமக்கு நமக்கு என்ன கிடைக்கும், சகாயம் உதவி கிடைக்கும். அதனால என்ன செய்யுமா, என் இறுதியும் மகிழ்ந்தது பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் பாட முடியல, அருமையானவர்களை யோசித்து பாருங்க, பாடின குழப்பம் சோர்வு எத்தனை பேருக்கு வருது, எத்தனை பேர் முழுமனதோட பாட முடியல. சங்கீதக்காரனுக்கு வாசித்தரலாம், சங்கீதம் 28:7
1: கர்த்தர் என் பலனும்,
0: கர்த்தர் என் பலனும்,
1: என் கேடகமாயிருக்கிறார்,
0: கர்த்தர் தான் பலன். உலகத்தை என்ன மாத்திரை மருந்து என்ன சாப்பிட்டாலும் அது பலன் இல்ல, கர்த்தர் என் பலன், அவர் கேடகமாய் இருக்கிறார்,
1: என் இருதயம்
0: என் இருதயம்
1: அவரை நம்பி இருந்தது,
0: அவரை நம்பி இருக்கிறது,
1: நான் சகாயம் பெற்றேன்,
0: சகாயம் பெற்றேன்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் இருதயம் களி கூறுகிறது,
0: என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் பாட்டினால் அவரை துதிப்பேன்,
0: பாட்டினால் அவரை துதிப்பேன். பாத்தீங்களா, அவர் நம்பணும், உங்களுக்கு இருதயம் களி கூறும், உங்களுக்கு சகாயம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், அவர் தான் உதவிச்சு. அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்ல, என் கொத்தாசிரியர் பருவங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிற வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரத்தையே எனக்கு ஒத்தாசை வரும், அவர் தான் நமக்கு சகாயம் கொடுக்கிற தேவன், அவரையும் நம்ப வேண்டும். 119 சங்கீதம் 66 வசனம்.
1: உத்தம நிதானிப்பையும்
0: அறிவையும்
1: எனக்கு போதித்தருளும்
0: உம்முடைய
1: கட்பணிகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன்.
0: பாருங்க என்ன சொல்றாரு, நம்ம ஆண்டவர்தான் கேட்கணும். சங்கீதக்காரர் எப்படி கேட்கிறார் பாத்தீங்களா, உத்தம நிதானிப்பு அறிவு எனக்கு போதித்தருளும். அவர் நம்ம உத்தம நிதானிப்பு அறிவை போதிப்பார். உண்மை நேர்வை நம்மளுக்கு காக்கும். நம்ம கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்ப வேண்டும். நீதிமொழிகள் 23:18
1: நிச்சயமாகவே முடிவு உண்டு.
0: நிச்சயமா வாழ்க்கைக்கு என்ன உண்டு, முடிவு உண்டு. நம்பிக்கை
1: வீண் போகாது.
0: கர்த்தர் நம்புற அவரை முழுமையா நம்பி வழிய கர்த்தர் ஒப்பி தருவார். நம்பிக்கை காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துவார். மனப்பூர்வமா அவரை நம்புங்க. மனப்பூர்வமா அவர் உங்க சரீரத்தை முழுமையா அர்ப்பணித்து செவிச்சு பாருங்க. நீதியின் பழி அவருக்கு செலுத்துங்க. நொறுங்குண்டு உள்ளத்தோடு அவர் இதில் வாங்க. உங்களுக்கு அவர் வாசம் பண்ணுவார், உங்களுக்கு நோக்கி பார்ப்பார். அலையிலுயா. மூணாவது என்ன பார்த்தோம், இடவிடாம அவர் நம்பணும். அலையிலுயா. பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அலையிலுயா. திரும்ப மன கத்திரனுக்கு என்ன தர்றாரு, நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை தேவன் செய்வார். நாலாவது கத்த நம்பர் என்ன செய்யும், சகாயம் பெற்றேன்னு சொல்றாரு சங்கீதக்காரர். உதவி பெற்றேன்னு சொல்றாரு. நம்ம இறுதி கழி பெற முடியும். அவர் பாட்டினால் துதிக்க முடியும். அன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா, அன்றைக்கு அர்ப்பணிச்சு செவப்படுவோம்.
2: நிச்சயம் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. எப்படியெல்லாம் நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு நல்ல அழகாக பேசினார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆம், எப்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், நாம் எப்படி நாம் நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். மனப்பூர்வமாய் நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும். மனப்பூர்வமாக நம்மை நாமே ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கேற்ற வழியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய சரீரங்களை நம்முடைய அவயங்களை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா. ஆண்டவரே, இந்த நாளில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எப்படியாவது இறங்க சொன்னார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம், நம்மை நாமே முழுமையாக நம்முடைய வழிகளை மனப்பூர்வமாய் நம்மை நாமே தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாய் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாம் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். மனப்பூர்வமாய் நாம ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவதாக, நீதியின் பலிகளை செலுத்தி நாம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். எது நீதியின் பலி? நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட நாம் கர்த்தர் சமூகத்திலே நொறுங்கிய உள்ளத்தோடு கூட நாம் ஜெபித்து பாவங்களை அறிக்கை செய்து நாம் அவரத்தை நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நம் நம்பிக்கையை கனம் பண்ணி நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். மூன்றாவதாக, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னார். மீறுதலை விட்டு திரும்பி மற்றவர்களுக்கு நன்மை செய்து உதவி செய்து உண்மையாய் இந்த உலகத்திலே நடப்போம் என்று சொன்னார். எந்த நிலையில் விழுந்தோம் என்பது நினைவு கூர்ந்து அவரிடத்தில் திரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்து உண்மையா இருந்து இடைவிடாமல் கர்த்தரை நம்புவோம் என்றால் நிச்சயமாய் நம் நம்பிக்கைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். கடைசியாக, உன்பை உத்தமமாய் நடந்து நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை, என் இதயம் உம்மை நம்பி இருந்தது, சகாயம் பெற்றேன். அர்ப்பணம் செய்வோமா? தகப்பனே, உத்தமம் நேர்மை என்னை காக்கணும். உமக்கு ஒன்பதை உத்தமமான நடக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை அதிகமாய் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம் யாவரும் நம்மை நாம் அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கேட்போமா? அந்த நம்பிக்கை எனக்கு தாரும் ஆண்டவரே, உமை நம்பக்கூடிய நம்பிக்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. நேரத்திலும் கொடுக்க தாவே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே உம்மை நம்பி வந்திருக்கிறாளோ இந்த பிள்ளைகளோட நம்பிக்கையிலே இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து நாங்கள் எங்களை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வழிகளை உமக்கு ஒப்புவித்து உண்மையில் நாங்கள் நம்பிக்கையா இருக்க உதவி செய்யுங்க. மனப்பூர்வமாய் எங்கள் வழிகளை உமக்கு ஒப்புக் கொடுக்க அப்பா நீ கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீதியின் பலிகளை செலுத்தி தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டு ஆவிதான் என்று சொன்னீரே. நொறுங்குண்டது நறுங்குண்டமான இருதயத்தை எங்களுக்கு தந்து, நாங்கள் அப்ப நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அப்பா உண்மை நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதே போல உம்மிடத்தில் திரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்து உண்மையா இருந்து இடைவிடாமல் நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடந்தும் நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த வசந்தை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் ராஜா உங்க குருபையின் கரம் இறங்கி வெறுமடிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற பிள்ளை எல்லாரையும் தயவாய் கிருபையாய் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்து நம்பிக்கை பெருக பண்ணுங்க இப்பொழுது கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளத்து நம்பிக்கை தயவாய் நீ தருமடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, நம்பிக்கை எப்படி உள்ளத்திலே வரும் என்று சொல்லி ரோமர் 15:13 சொல்லுகிறது. உங்களுக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்தாவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். இறுதியாக கடைசியாக நம்ம எல்லாம் ஜெபமான போறோம், பரிசுத்தாவியானவரே என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும் ஐயா, எனக்குள்ளே ஒரு நம்பிக்கையை தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாம் பரிசுத்தாவினுடைய வருகைக்காக வாஞ்சியோடு கேட்போமா.
0: ஆண்டவரே உடைய நம்ப எங்களுக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க, தேவ பலத்தால் நடக்கட்டுங்க, மகிமையில மூடுங்க, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவாதி தேவனை பலமாய் கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க கிரியை செய்தால் எங்களால் என்னப்பா முடியும், ஒண்ணுமே முடியாது ஆண்டவரே. எங்க பலத்தினால் அல்ல, பராக்கிரத்தினால் அல்ல, தேவாதியில முடியும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே, அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் ஒரு நாள் ஊற்றும் ஆண்டவரே. அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுமே, அபிஷேகம் பண்ணுமையா. வல்லமேல் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. உடைய அக்கினால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. பலத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க ஆண்டவரே. உங்க வந்திருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பத்துத்தாங்க, நிரப்புங்க, பக்தி வேறத்தை தாங்க, யாதியை நீக்குங்க, நோய் நீக்குங்க, பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. திருமணமாக குடும்பங்களை திரும்ப நடக்கணும், குழந்தை இல்லாத குழந்தை பாய் தரணும், சமாளா மக்கள் சமாளி தரணும், கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம் நீக்கிருங்க ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதி உயர்த்துங்க, சிவில சாட்சியில எழுப்புங்க ஆண்டவரே. தேவை கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவை பிரச்சனை மூடி கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வியாதி குணமாக்க, நோய் குணமாக்க, பலியண்ட குணமாக்க, மந்திரம் செய்வனை எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க, வேலை இல்லாத குடும்பங்கள் வேலை கொடுங்க, திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குழந்தை பாய் தரணும், சமாளா மக்கள் சமாளித்தரணும், கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகளை எல்லாம் மாற்றுமாண்டவரு. அப்பா மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா தொழில் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, கேஸ்ல இருக்க மக்களை வெட்டித்தாங்க, வாகன வச்சிரு மக்களை ஆசிரியங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, படிக்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண் பாஸ் பண்ண ஆண்டவர, ஒருத்தர் கூட பெயிலா கூட நல்ல மதிப்பெண் ஆண்டவர. கத்தாவே மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரிந்து குடும்பம் இணைக்கணும், சமாளா குடும்பத்தில் சமான் தரணும், ஆசீர்வாதத்தை அளவு இல்லாம கொடுத்துருங்க.
3: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுன் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுன் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவே மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கீங்க. இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறு அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 3 0 7 8 0 1 9 மற்றும் 7 5 9 8 1 1 2 4 3 5. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். நீதியின் பழிகளை செலுத்தி அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். நீதியின் பழிகளை செலுத்தி அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். அவர் முழு மனதோடு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நீதியின் பழி என்ன பழி பாருங்க, சங்கீத புஸ்தகம் 51 சங்கீதம் 19 வசனம்.
1: அப்பொழுது
0: தகனப்பலியும்
1: சர்வாங்க தகனப்பலியுமாகிய
0: நீதியின் பலிகளில்
1: பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள்.
0: காளைகளை பலியிடுவார். சர்வாங்க தகனப்பலி முழுமையா நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே நீதான் நம்பிக்கை, நீங்க தான் உண்மையை நம்பி இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையா ஆவி ஆத்மா சரீரம் முழுமையா ஒப்பு கொடுத்து அவற்றை நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இருந்த கர்த்த நிச்சயமா உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். கர்த்த நம்பருங்க எப்படி இருப்பாங்க, உயரந்தளத்தில் வைப்பார். ஹலேலூயா. அத நிச்சயமா உனக்கு முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோடு நீனா உங்கள் வாழ்க்கையில வீண் போகவே போகாது. உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா அற்புதத்தை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஹலேலூயா. அதான் நீதின் பழியை செலுத்த வேண்டுமா, செலுத்தினீங்க உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். 51 சங்கீதம் 17 வசனம்.
1: தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான்.
0: நம்ம நொறுங்குண்ட உள்ளத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு கர்த்தரோடு கண்ணீரோடு நம்ம சொல்றோம்ல, ஆண்டவரே பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. ஆண்டவரே நம்ம நிறைய எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. சிலர் சொல்லி என் பாவங்கள், சிலர் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. அப்படி இல்ல, கர்த்தர் நொறுங்குண்ட இதயத்தோடு, அது சரி நொறுங்குண்ட இதயத்தின் நறுங்குண்ட ஆவி என்ன செய்ய மாட்டார், கர்த்த புறக்கடிக்க மாட்டார். கண்ணீரோடு ஆண்டவரே இப்படி செய்துட்டேனப்பா, நான் செஞ்சிருக்க கூடாது, செய்யக்கூடாதவன் செஞ்சிட்டேனே, அப்படி பேசிட்டேனே, இப்படி நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி உள்ள நொறுங்கி கேட்கிறவங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, புறக்கணியார். வாசிப்பண்ணார். சங்கீத புஸ்தகம் 51 சங்கீதம் 17 வசனம்.
1: தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான்.
0: தேவனே
1: நொறுங்குண்டதும்
0: நறுங்குண்டதுமான
1: இருதயத்தை நீர் புறக்கணி.
0: நொறுங்குண்டோடு நறுங்குண்ட ஆவியோடு கண்ணீரோடு கத்தோடு கத்துல ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை புறக்கணிக்கவே மாட்டார். கண்ணீரோடு செவிக்கணும், அழுது புலம்பி செவிக்கணும். ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிருக்க கூடாதுப்பா, செஞ்சிட்டேனே, நான் ஏன் இப்படி செஞ்சேன், எனக்கே தெரியல, நான் செய்யக்கூடாது இப்படி செஞ்சிட்டேனேன்னு சொல்லி தன்னைத்தானே உணர்ந்து கண்ணீரோடு கர்த்தத்தில் கேட்கும் போது கர்த்தர் நம்ம கண்ணீர் என்ன செய்வார், கட்டாயம் துடைக்க மாட்டாரா, கடைச்சி துடைப்பார். ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிட்டேன்ப்பா, ஏன் இப்படி செஞ்சேன், எனக்கே தெரியல, நான் செஞ்சிருக்க கூடாது, நான் செஞ்சிட்டேன். மற்றவங்களே குறை சொல்றோட தன்னைத்தானே உணர்ந்து பார்த்தா நிச்சயமா கர்த்தர் நம்ம செவத்தை கேட்பார். மற்றவங்களே சொல்லக்கூடாது, ஆமா அவங்க செஞ்சு தப்பு, நான் ரெண்டாவது தானே சொன்னேன், அவங்க தானே பழித்து செஞ்சாங்க, அப்படி சொல்றது இல்ல. ஆமாண்டு நான் இப்படி பேசிருக்கணும், தன்னைத்தானே உணர வேண்டும், நான் செஞ்சு தப்பு அப்படின்னு சொல்லி உணர்வுமானால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் கட்டாயம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்வார், பெரிய காரியத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா, கட்டாயம் செய்வார். அவரால் கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை, அவரால் எல்லாம் முடியும். நான் உள்ளத்தை நொறுங்கி உள்ளத்தை உடைஞ்ச உள்ளத்தோடு கர்த்தர் நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமா அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹலேலூயா. யெசாயா புஸ்தகம் 57 அதிகாரம் 15 வசனம்.
1: நித்திய வாசியும்
0: பரிசுத்த

0: பரிசுத்தர் என்கிற
1: நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்தில் பரிசுத்தலத்திலும்
0: உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும்
1: வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை
0: பார்த்தீங்களா? நான் சொன்ன ஒருங்குண்டையும் பணிந்த ஆவிய கத்திர இழைச்சாரு நம்மளது புறக்கணிக்க மாட்டாருங்க. சொல்ற பாருங்க,
1: உன்னதத்திலும்
0: பரிசுத்தலத்திலும்
1: வாசம் பண்கிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன்.
0: அல்லேலூயா. கர்த்தர் யாருக்குள்ள வாசம் பண்ணுவாரு? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளத்துல கர்த்தர் என்ன செய்றாரா? வாசம் பண்றாரு. அதங்க சொன்னாரு, நொறுங்குண்டு இதயத்தை நறுங்குண்டு ஆவி என்ன செய்ய மாட்டார், கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். இங்க சொல்றாரு, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளத்துல கர்த்தர் என்ன செய்றாரு? வாசம் பண்ணுகிறார். ஆமை அருமையானுகளை, நான் அவங்களாலதான், அவங்க பேசாம தான் நான் பேசாம தான் இருப்பேன். அவங்களாலதான் பிரச்சனை, அவங்களாலதான், அவங்க தான் இப்படி சொல்ற. அப்படிங்கிறாதவன் தன்னைத்தானே நம்ம உணர்ந்து நம்ம கர்த்தர் கர்த்தரிடத்துல நொறுங்குண்டு உள்ளத்தோடு நறுங்குண்டு ஆவியோடு அன்ற சந்தேகத்துல வந்து நம்ம கண்ணீரோடு பேப்போம்னா அதங்க ஆண்டவர் சொல்ற நொறுங்குண்டு உள்ளத்திலையும் நறுங்குண்டாவிலும் கர்த்தர் இழைச்சாரு வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களத்துல கர்த்தர் வாசம் பண்ணணுமா? உங்களுக்குள்ள இயேசுகிறது தங்கி இருக்கணுமா? அப்ப நம்ம இல்லை, நம்ம இறுதியா எப்படி மாற வேண்டும்? நொறுங்குண்டு பணிந்த ஒரு உள்ளத்துல கர்த்தர் இழைச்சாரு வாசம். நொறுங்குண்டு விருதியம் பணிவன தாழ்மை, தாழ்மை பணிந்து தாழ்மை பணிந்த என்ன தாழ்மை உள்ளத்துலதான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ள நொறுங்குண்ட உள்ள வேணும். ரெண்டாவது என்ன வேணும்? பணிந்த உள்ளம், தாழ்மை. தாழ்மை இருந்தா கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார், பெரிய ஆசீர்வாதம். முத நம்ம பார்த்தோம் கர்த்தர்ட்ட. முதல்ல நம்ம என்ன முத என்ன பார்த்தோம்? மனப்பூர்வமா நம்ம கர்த்தர்த்துல ஒப்பு கொடுக்கணும், நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஒப்பு கொடுத்தா நம்ம கர்த்தர் நம்பர்கள் என்ன செய்வாங்க? செழிப்பாங்க. கர்த்தர் நம்புறவங்க உயர்ந்த அடிச்சல். அதுக்கெல்லாம் மறந்துட்டீங்களே, எப்படி இங்க அதுக்கெல்லாம் மறந்துட்டீங்களே, மறக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன, ஆண்டவர்ட்ட நீதியின் பழியை செலுத்தி கர்த்தரத்துல நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு? நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அதான் வேதத்துல வாசிக்க கேட்டோம், நீதிமொழி புஸ்தகம் 23:18 வசனம். நிச்சயமா முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா உங்களுக்கு என்ன உண்டு? முடிவு உண்டு. நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகவே போகாது. நீங்க நொறுங்குண்ட உள்ளத்தோடு இருப்பீங்கன்னா, பணிந்தாவியோடு இருப்பீங்கன்னா, மனத்தால் நொறுங்குண்ட இருதியும் கண்ணீரோடு நான் தான் இந்த பாவத்தை செய்ய என்னாலதான், என்னாலதான் உணர்ந்து தன்னைத்தானே உணர்ந்து கத்த மனத்தாழ்மையோடு தாழ்மையோடு இருப்போமானால் கத்த நமக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் மேல நம்பிக்கை இருக்கும்போது கத்த நமக்குள்ள வாசம் பண்ணுவார். நமக்கு தாழ்மை வேணும். அப்ப என்ன செய்ய நம்ம கர்த்தர் உன் வழியை கர்த்தர் ஒப்புவித்து அவர் மேல என்ன செய்யணும்? நம்பிக்கை இருக்கு. எப்படி ஒப்பிக்கணும்? மனப்பூர்வமா. எப்படி ஒப்பிக்கணும்? மனப்பூர்வமா ஒப்பிக்க வேண்டும். சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா உங்கள் காரியங்கள் வாழ்க்கை செய்வார். அல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்பருங்க செழிப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்பருங்க என்ன செய்வாங்க? செழிப்பாங்க, உயர்ந்த அடைத்து வைப்பாங்க, காரியங்களை வாய்க்கு பண்ணுவார். அல்லேலூயா. ரெண்டாவது நீதியின் பழி செலுத்தி கர்த்தரத்துல நம்பி இருக்கணும். சும்மா நம்ம எல்லாம் பாவம்லாம் செஞ்சுட்டு நான் கர்த்தர் தாங்க நம்புறோம், இறம் போல அவர் தாங்க நம்ப இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? நம்ம சர்வாங்க தானப்பலி அவருக்கு செலுத்தணும். நொறுங்குண்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அவர் நமக்குள்ள வாசமா நமக்குள்ள வந்துட்டாருன்னா, அவர் நம்ம உள்ளத்தில் வந்துட்டார்னா எந்த குறை நமக்கு இருக்குமா? நிச்சயமா இருக்காது. வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 66:2.
1: என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால்,
0: என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால்,
1: இவைகள் எல்லாம் உண்டாயின என்று,
0: இவைகள்
1: உண்டாயின
0: என்று
1: கர்த்தர் சொல்லுகிறார்,
0: கர்த்தர் சொல்லுகிறார்,
1: ஆனாலும்
0: சிறுமைப்பட்டு
1: ஆவியில் நொறுங்குண்டு,
0: ஆவியில் நொறுங்குண்டு
1: என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
0: சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குறவங்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். நம்ம எல்லா பாவமும் செஞ்சிட்டு ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யும் சொன்னா செய்ய முடியாது. அதுங்க இன்னொரு காசு அந்த அவசரவாசி.
1: என்னுடைய கரம்,
0: என்னுடைய கரம்
1: இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால்,
0: இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால்,
1: இவைகள் எல்லாம் உண்டாயின என்று,
0: இவைகள் எல்லாம் உண்டாயின என்று
1: கர்த்தர் சொல்லுகிறார்,
0: கர்த்தர் சொல்லுகிறார்,
1: ஆனாலும்
0: சிறுமைப்பட்டு, சிறுமைப்பட்டு
1: ஆவியில் நொறுங்குண்டு,
0: ஆவியில் நொறுங்குண்டு
1: என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே,
0: என் வசனத்துக்கு நடுங்குறவனையே
1: நோக்கி பார்ப்பேன்,
0: நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. கத்துக்கு வசனத்துக்கு யாரெல்லாம் நடுங்குறாங்களோ நோக்கி பார்ப்பார். அது மாத்திரல்ல, நொறுங்குண்டு பண்ட உள்ளத்துல கத்தடிச்ச நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஓசியான் புஸ்தகம் 12:6 இப்போதும்
1: நீ உன் தேவனிடத்தில் திரும்பு,
0: இப்பொழுதும் தேவனிடத்தில் திரும்பு,
1: தயவையும்
0: நியாயத்தையும்
1: கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு.
0: உன் தேவன் என்ன செய்யுங்க? இடைவிடாம நம்பிக்கொண்டு என்ன செய்யணுமா? தேவனிடத்தில் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தயையோ நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாம கத்துற நம்பிக்கையாரு கர்த்தர் திரும்பணும். எங்கேயோ நம்பி வாழ்ந்துட்டு, எப்படியோ வாழ்ந்துட்டு நான் கர்த்தர்தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இப்பொழுதே கர்த்தர்தல் திரும்பு. தயையும் அவரு நியாயத்தை என்ன செய்யணுமா? கை கொண்டு அவர் என்ன செய்யும்? இடைவிடாம நம்பிக்கையாரு. அவர் தயையும் நம்பிக்கையும் தயையும் நியாயத்தையும் கை கொண்டு கர்த்தர்தல நம்பிக்கை இருக்கணும். நம்ம திரும்பணும், கர்த்தர்தல் திரும்பணும். எப்படி திரும்பணும்? அன்று சொல்றாருல வெளிப்படுத்துற விசேஷத்துல 2:5
1: ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து,
0: நீ இன்ன நிலைமையில் இருந்து
1: விழுந்தாய் என்பதை நினைத்து,
0: விழுந்தாய் என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக,
0: ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. போதும், இன்ன நிலையில் விழுந்தாரு சொல்லி விழுந்தன. என்ன இந்த நிலையில கருத்து விட்டு பின் வாங்கணும்? ஒரு சிலர் சொல்லலாம், எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுங்க, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கர்த்தருடைய பின் வாங்கிட்டேன்னு சொல்லலாம். சிலர் என்ன ரொம்ப சோர்ந்துட்டாங்க, அப்ப கர்த்தருடைய பின் வாங்கிட்டேன்னு சொல்லலாம். சிலர் சொல்ல ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனை, கர்த்தருடைய பின் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதான் சொல்றாரு, இந்த நிலையில விழுந்தா என்ன, இந்த நிலையை கர்த்தரை விட்டு தூரமா போயிட்ட, அந்த நிலையிலிருந்து என்னச்சு மணந்துருவோம். ஆமாண்டவரே, நான் தான் இப்படி செஞ்சிட்டாண்டவரே. சிலர்ல என்ன செய்வாங்கன்னா, அவங்கள மற்றவங்களேதான் குறை சொல்லுவாங்க, ஒழிஞ்சு தன்னுடைய தப்ப உணரவே மாட்டாங்க. அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னா, நல்லதா இருந்தாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பேசுறதுனால தான் இப்படி ஆயிட்டேன், அவங்களால தான் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு ஆண்டவரே எந்த நிலையில மெட்டு தூரம் போயிட்டேன், எந்த நிலையில ஆண்டவரே செவிக்காம அப்படியே சோர்ந்து போய் உங்களுடைய தூரத்துல இருக்க ஆண்டவரே என்னை மன்னியும். உங்க உள்ள தெரியுங்க, பரிசுத்தவரை கேட்டவங்களுக்கு திட்டமா சொல்லி தருவார். பரிசுத்தாவியர் எந்த இடத்துல கத்தர் விட்டு தூரமா போயிருந்த ஆண்டவரே காமிங்கன்னு சொன்னா கட்டாயம் காமிப்பார். அந்த எந்திரன் விழுந்தா என்று சொல்லி ஆண்டு நம்ம திரும்ப வேண்டும். ஏசுட்டு முழுமையா நீங்க திரும்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா குறைகளும் நிறைவாக்குவார். அல்லேலூயா. மனம் திரும்பின கர்த்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில் செய்வார். நம்ம ஆண்டவர் வந்து உலகத்திலையும் கர்த்தட்டி இருக்கிற ஆண்டவர் விரும்புறதுல, அதான் சொல்றாரு, இன்ன நிலையில் விழுந்தா என்று நினைத்து என்ன செய்ய, கர்த்தரத்துல மனம் திரும்பு. நம்ம கர்த்தரோடு இணைந்து வாழ்ந்து அவருடைய விருப்பம் தாகம் எல்லாம் நம்ம கர்த்தரோடு இருக்குன்னு சொல்லி ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிள்ளை வந்துட்டு என்னதான் ஒரு பெரியமா கூட ரொம்ப அன்பா இருந்தா தாய்க்கு பிடிக்காது. என்ன யார் அங்கேயே போயிடுறா, நான் தாயும் தாப்பட இங்க இருக்கிறோம், என்னை விட்டு அங்கேயே போயிடுறா அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. அதே போல நம்ம ஆண்டவரா இயேசுகிட்டு நம்மளை உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உருவாக்கினார், நமக்காக மரித்து 3 உயிரோடு எழுந்தார், நமக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காதபடிக்கு அத்தனையும் அவர் நமக்காக ஊட்டி கொடுத்தார். உண்ண உணவு கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறார், சகல நன்மையை சம்பூர்ணமா கொடுத்த பாதி நம்ம ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி எல்லா சிறுவத்தையும் தந்து வருகிறார். அதுதான் அவர் சொல்றாரு, இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்று நினைத்த என்ன செய்ய, மனம் திரும்பு. கத்திரத்துல நம்ம வர வேண்டும் சொல்லி விரும்புறார். இன்னைக்கு நம்ம உள்ள தாளசி பார்ப்பேன், எங்க நான் கத்தருடைய பிரிஞ்சிருக்கேன், எங்க எனக்கும் கத்திருக்கு பிரிவினு உண்டாயிடுச்சு நினைச்சு நீங்க உங்களை உள்ள தாளசி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தாவியர்கிட்ட கேட்டீங்கன்னா பரிசுத்தன் உங்களுக்கு அழகா சொல்லி தருவார். யோசியா 12:6
1: இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு.
0: அதான் ஆண்டவர் விரும்புறாரு, நீ உன் தேவனிடத்தில் திரும்பு,
1: தயவையும்
0: தயவையையும்
1: நியாயத்தையும்
0: நியாயத்தையும்
1: கை
0: கொண்டு
1: இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு.
0: தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் நம்பியிருக்கு. தேவனிடத்துல மத திரும்பிரு, திரும்பியிருக்கு மத. எங்க இருக்கிற எந்த இடத்துல இருக்கிற இன்னைக்கு தேவனிடத்துல திரும்பு. ஆண்டவர் நம்ம அவரிடத்துல வரணும் தான் விரும்புறார், வேற ஒண்ணு விரும்பல. இது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். என் கூட சஞ்சம் பண்ணுங்க. எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே போற்றுகிறோம், மே வாழ்த்துகிறோம், வணங்குறோம். ஆண்டவர் இந்த நாள் நீ கூட கத்தாவே அப்பா மே ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களோடு நீங்க பேச வேண்டும் என்று செவிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடிய செவிக்கிறோம். ஒவ்வொரு தேவை நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே அப்பா மே ஸ்தோத்திரம். உன் வாயிலிருந்து சொல் பிறக்கிறதுக்கு முடியும் எல்லாவற்றையும் அறிந்திருக்குன்னு சொன்ன அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டுமா செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. கத்துடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. என்னென்ன வியாதியோடு வந்திருக்கவங்களும் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக ராஜா. கண் பார்வை குறைவுள்ள மக்களை தொட்டு சுகமாக்குங்க, காது கேட்காத மக்களை காதை கேட்க உதவிச்சிங்க, காதை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே, சுகமாக்குங்க. அன்பின் தகப்பனே பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரை, குணமாக்குங்கப்பா. கிட்னி பலவீனத்தை சுகமாக்குங்க ஆண்டவர், ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரை, குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகளை எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசனிகளை அழித்து போடுங்க. அன்பின் தகப்பனே உதவி செய்ய முடியா செபிக்கிறோம். எத்தனையோ தேவைகளோடு உங்க பிள்ளைகள் வந்திருக்காங்க ஆண்டவரை, ஒவ்வொரு தேவையும் சந்திக்க முடியா செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். வேலையில உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தரணும் ஐயா. வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்கு வேலை கன்ஃபார்மாக்கணும். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யணும் ஆண்டவரே. கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறான்னு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நீ செய்து முடிக்க முடியா செபிக்கிறோம் அப்பா. மிஸ் தௌத்தரின் தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க. எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க ஆண்டவரே. அதிசயங்களா அற்புதங்களை ஒருவர் தான் செய்ய முடியும் ஐயா. ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனையும் பொறுப்படுத்திக்கோங்கப்பா. நன்மையான காரியத்தர் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. அன்பின் தகப்பனே நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாழ்த்தி இறங்கி வருகிறது. மார்தன்மில்ல வேற்றுமையான எந்த நிழலில் சொன்னீரே, நீங்க தான் செய்யணும். அதிசயங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும். உங்க மகத்துவம்ல நாமத்தை மகிழ்படுத்துங்க ஏசப்பா. கத்துடைய கிருவ கத்துடைய பிரசரம் கத்துடைய மகிழ் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறவையா. அன்பின் தகப்பனே வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து கத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. நம்ம செவத்தை கேட்டிருக்கிறாரு, சந்தோஷமா இருங்க.
2: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்திற்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: நம்முடைய இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுன் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிருபையால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுன் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு மூன்று நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்திருக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்திருக்கிறவர்கள் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி சிஸ்டர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கீங்க. இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறு அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சிலர் எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாந்தர் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடைய அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கும் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30 7800119 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, andofjesus.in. God bless you.

0: கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரல்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சமய வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சாக்கிரதையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் அப்படி செஞ்சிருந்தாலும் இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆமா ஆண்டவர், இதுவரைக்கும் நான் அப்படிதான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் போயிட்டு சொல்றப்பா, என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 7:9
1: பின்பு அவர்கள்
0: ஒருவரை ஒருவர் நோக்கி
1: நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள்
0: என்ன
1: நற்செய்தி அறிவிக்கும் நாள்,
0: இந்நாள் என்ன நாள் நற்செய்தியே அறிவிக்கும் நாள்,
1: நாம் மௌனமாய் இருந்து
0: பொழுது
1: விடிய மட்டும் காத்திருந்தால், குற்றம் நம்மேல் சுமரும்.
0: பாத்தீங்களா, குற்றம் நம்மேல சுமரும். இது நற்செய்தி அறிவிக்கினால் கடைசி வினாடியில் இருக்காருமையானவர்களே, இந்த நாட்கள் நற்செய்தி அறிவிக்காம நீங்க எப்ப அறிவிக்க போறீங்க? அறிவிக்காமல் பொழுது விடியுமானால் அந்த குற்றம் நம்ம மேல சுமரும். ஆண்டவராக இயேசுக்கு வந்த அப்புறம் நான் சொல்லலையான்னு சொல்லி கலங்கினீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. இந்த நச்சனை நாள் நற்செய்தி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வெக்கப்பட்டிருந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் வரும்போது நம்மளை பட்டு அவர் வெக்கப்படுவாரு. மதமே ரட்சிக்கப்பட வேண்டும். பாவி மேல் தேவன் சினம் கொள்கிறார். நம் பாவத்தை பாவியாகி நம்ம ரட்சிக்கிறான் கர்த்தராகிய இயேசுக்கு உலகத்துக்கு வந்தார். நம் ரட்சிப்புக்காக மண்டாடி கேட்க வேண்டும். தங்கிதக்காரர் ரட்சிப்பு ஆத்மா தபிக்கிறதுன்னு சொன்னார். ரட்சிப்பட வேண்டும். இரண்டாவதாக தேவ வசனத்தை கவனிக்க வேண்டும். அது வசன் பால் பிரிய வேணும், வாஞ்ச வேணும், தாக வேணும். மூன்றாவதாக நம்ம திறப்பில் நின்று தேசத்துக்காக செபிக்கணும். நம் நாட்டு ஆளுகிற அரசாங்கத்துக்காக நம்ம செபிக்க வேண்டும். நம்ம சபைக்காக செபிக்க வேண்டும். நம்ம எத்தனை நாள் நம்ம குடும்பத்துக்காக செபிச்சோம், அந்த குடும்பத்துக்காக செபிக்கனால போடி போடி பயிற்சி பிரியமானவர்களே, மற்றவங்களுக்காக நம்ம செபிக்க வேண்டும். நான்காவதாக தேவனை பற்றி எல்லாருக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். கடைசியாக நம் இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. வசனம் அதுதான் சொல்லுது. மார்க்கன் சுவிசேஷம் 3:5
1: அவர்களுடைய
0: இருதய
1: கடினத்தை நிமித்தம், அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து
0: கோபத்துடன் என்ன செஞ்சாராம், சுற்றிலும் இருந்த இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருப்போமானா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். நம்ம இதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய அருமையானவர்களே, எவ்வளவு நாள் இப்படி இருப்போம், இதயத்தை கடினப்படுத்திட்டு இருப்போமானா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். எபிரேயன் புஸ்தகம் 3:7-8
1: ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
0: இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
1: வனாந்தரத்திலே
0: கோபமூட்டின போதும், சோதனை
1: நாளிலும்
0: நடந்தது போல
1: உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்.
0: இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, கடினப்படுத்தவே கூடாது. நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் எழுந்து சேவம் பண்ணு சொல்லுவாரு. இருதய கடினப்படுத்தி இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு தூங்க கூடாது. நீங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் சொல்ல பேசாத இல்ல அப்படிதான் பேசுன்னு சொல்லி இருதயத்தை கடினப்படுத்தி பேசிட்டே இருக்காதிங்க. இருதயத்தை கடினப்படுத்துமானால் ஆண்டவர் ராஜ்யத்திலும் போக முடியாது. அருமையானவர்களே, ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இருதயத்தை கடினத்தை என்னை விட்டு எடுத்து போடும். ஆண்டவரே இருதய கடினத்தை எடுத்து போடும். நம்ம இருதய கடினம் நமக்கு எப்போ வருமா பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 3:13
1: உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு,
0: நம் பாவங்கள் நமக்குள்ள இருந்தா நம்ம இருதயம் கடினப்பட்டுரும். இவங்க என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, இவங்க சொல்ல கேட்க முடியாதுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு இருதயம் கடினமாயிரும். நமக்குள்ள பாவம் இருந்து யார் சொன்னாலும் கீழ்படி மனசு வராது. யார் சொன்னா அவங்களுக்கு கோபம் தான் வரும். பாண்டவரே, பாண்டவரே என் இறுதிய கடினத்தை எடுத்து போடும். ஆண்டவரே நான் இறுதிய நீக்க கடினமா இருக்க, ஆண்டவர் நீ பேசினாலும் உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கறது இல்லப்பா, செவின்னு சொன்னாலும் நான் செவிக்கிறது இல்ல. நான் நீங்க என் கூட எதோ இது விட்டு விட்டுன்னு சொன்னாக்கெல்லாம் விடுறது இல்லை ஆண்டவர், அதே தான் நான் செய்யறேன். என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மாற்றும், என் இறுதியத்தை கடினத்தை எடுத்து போடுங்க, என் பாவத்திலிருந்து விடுதலை தரணும் ஆண்டவரே. மற்றவங்களை பார்த்தா வெறுப்பு தான் வரும், கோபம் தான் வரும். காரணம் என்ன? பாவத்தின் வஞ்சனையினால இறுதியும் கடினப்பட்டிருக்காருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க ஆண்டு ஒப்பு கொடுங்க. என் பாவத்தினால இறுதியும் கடினப்பட்டிருக்கப்ப, யார சொன்னாலும் கோபம் எரிச்சல் இப்படிதான் இருக்காண்டவரே, நான் எப்படியோ இருக்கிறப்பா, என் வாழ்க்கையை மாற்றின்னு சொல்லி உள்ள உடைந்து நீ ஒப்பு கொடுங்க. ஆண்டு வருக சமீபம், எப்ப அவர் கோபம் வெளிப்படும் தெரியாது. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சோதகுமார் பட்டணத்தில் எப்படி நடந்து, அதே போல நம்ம தேசத்தை நடக்குது. இப்படி நடந்திருக்கு. ஆண்டவருடைய கோபம் எப்போருமே தெரியாது. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கேட்போம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற பாக்கியவன்னு சொன்னீரே, நம்ம அண்டிக் கொள்ளணும்ப்பா. என் பாவங்களை மன்னியும், உங்க ரத்தத்தால கழுவி என்னை ரட்சிக்கத்தானாண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. என்னை முழுமையா ரட்சித்தரலப்பா, என்னை எப்படியாவது ரட்சியும் சுவாமி, உங்க ரத்தத்தால் நீ கழுவுன்னு சொல்லி கேட்போம். அன்றுவரை வசனத்தை கவனிக்காம போனப்பா, வசனத்துக்கு பிரியமெல்லாம் போட்டேன், ஏதோ கடமைக்காக வாசித்தேன்னா ஆண்டவரே, ஆனா அந்த வசனத்து மேல எனக்கு கவனம் இல்லை ஆண்டவரே. நான் ஒரு நாளைக்கு அஞ்சு அறியாதி ஆறு அதிகாரோட வாசித்தேன், ஆனா அந்த வசனத்து மேல கவனம் இல்லை. என்ன வாசனை எனக்கே தெரியாது, வாசித்து தான் செஞ்சேன். அந்த வசனத்துல வாஞ்சில்ல பிரியமெல்லாம் போயிருச்சேப்பா, இதை மன்னியும், மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். நான் செவிக்காம போயிட்டேன் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு தான் செவிச்சேன், என் பிள்ளைகளுக்கு தான் செவிச்சேன். ஆண்டவரே மன்னிமப்பா, என் தேசத்துக்கு செபிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்காக செபிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்காக நான் செபிக்காம போயிட்டேன் ஆண்டவரே. ஊழியத்துக்காக நான் செபிக்கலப்பா, ஊழியக்காருக்கு செபிக்கிறது இல்ல, எங்க சபைக்காக செபிக்கிறது இல்ல ஆண்டவரே. சபை பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது அருமை ஆண்டவர்களே. சபைக்கு எந்த சபை பாருங்க, அந்த சபை உங்க கையில தான் கத்துரு கேட்பாரு, செபிக்காம இருந்தா உங்ககிட்ட தான் கேட்பாரு. சத்தியத்தை பத்தி நீ யாருக்குமே சொல்லப்பா, நான் அநியாயமா அடக்கி வச்சேன், நான் எப்படி சொல்றது, எனக்கு நான் எப்படி சொல்ல முடியும், இவங்க மத்தியில் எப்படி சொல்றது, அவங்க மத்தியில் எப்படி சொல்றதுன்னு சொல்லி நான் சொல்லாம இருந்தான். சுசேவத்தை அறிவிக்கிட்ட உனக்கு எனக்கு ஐயோன்னு சொன்னீங்களப்பா, நான் சொல்லலப்பா, என்ன மன்னியும்னு சொல்லுங்க. எனக்கு இறுதி கடினமா இருக்குப்பா, என் கடினத்தை எடுத்து போடுங்க. பாவத்தின் வஞ்சினால இறுதி கடினப்பட்டிருக்கு, என்ன மன்னிங்கப்பா, என்னை மாற்றிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. இன்றைய ரச்சினால் இன்றைய அணுக்கிற நாள், நாளைக்கு எல்லாருமே நாளைக்கு எப்படி இருக்குமா தெரியாது அருமையானவர்களே. ஒவ்வொரு காரியமும் கத்திரிச்சனும் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் நிறைவேறி கொண்டு அருமையானவர்களே. இன்னமும் நம்ம எப்படி இருக்க போறோம், இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுத்து கண்ணீர் ஓடு கேப்போமா.
2: நம்ம இருந்து நின்று கத்த நோக்கி பார்த்து வச்சவங்களை எடுப்போம். கடைசி காலத்திலே கத்தடிய கோபம் பற்றியலே போகிறது என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆனால் அந்த கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்தார். இயேசு தான் அந்த வழி. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி கேட்டோம். மேல எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த கோபம் என்மேல் வராதபடிக்கு ஐயா என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆமே, ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்க, எப்போ கத்தோடி கோபம் அந்த உலகத்தில் வெளிப்படுது என்று சொல்லி நாம் கேட்டோம். நம் பாவத்திலேயே இருக்கும் பொழுது பாவி மேல் அவர் அனுதினமும் சினம் கொள்கிற தேவன். எனவே தான் பாவிகளுக்கு ஒரு வழி உண்டாக்கினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு சொல்லுவோம், ஆவியானவரே எனக்குள் இருக்க எல்லா பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என் பாவங்களை மன்னிய ஆண்டவரே, அசுத்தங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்தும், பாவத்திலிருந்து என்னை தூக்கிடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஒரு பாவிகளுக்கு விலகின தேவன், பாவியானவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று கேட்டோம். தகப்பனே, இயேசுவின் ரத்தம் என்னை முழுமையாக கழுவட்டும். வாய் திறந்து எல்லாம் ஜெபம்லாம், அமைதியா இருக்கிறீங்க, எல்லாம் ஜெபிங்க. நன்றி. இரண்டாவது, ஒரு மனிதன் வேத வசனத்தை கவனிக்காமல் போகும் பொழுது அவன் மீது தேவ கோபம் உண்டாகும் என்று கேட்டோம். எனவே வேத வசனத்தை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ, யாரெல்லாம் வேத வசனத்தின் மேல் தாகமாய் வாஞ்சே இருக்கிறார்களோ, வேத வசனத்தை கை கொள்கிறார்களோ, அவர் மேல் கோபம், தேவ கோபம் வராது என்று கேட்டோம். மூன்றாவதாக, திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க மறக்கும் பொழுது அவர் மேல் தேவ கோபம் வருமா? இன்றைக்கு சொல்லாம, ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்க, என் மீது உங்க விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க கிருபையின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க அபிஷேகத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே கடந்து வரட்டும் இப்பொழுது, எல்லாம் கேட்க போற, என் மீது கலந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது அபிஷேகம் கலந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது வல்லமை கலந்து வரட்டும் இப்பொழுது, ஆண்டவரே அந்த ஜெபாவை என் மீது ஊற்றும் ஆண்டவரே கேட்போமா? நாம் ஜெபித்தால் தேவ கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளப்படுவோம். நான்காவது, வசனத்தை நாம் சொல்லாதபடிக்கு அடக்கி வைக்கும் பொழுது மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து குறித்து அவர் அன்பை குறித்து அறிவிக்காமல் அடக்கி வைக்கும் பொழுது தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுமா? அவள் சொன்னது போல உற்சாகத்தோடு கூட நான் மற்றவர்களுக்கு சொல்லுவோமா? அல்லேலூயா! சுவிசேஷத்தை அறிவிக்காத இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று கேட்டோமே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்து குறித்து மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க நம்ம அர்ப்பணிப்போம். தேங்க்யூ லார்ட். ஊழியம் செய்ய அர்ப்பணிங்க, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல அர்ப்பணிப்போமா பிரியமானவர்களே. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. வாய்த்திறந்து எல்லாரும் கேட்போம், இந்த வசனத்தை எனக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு, எனக்கு தெரிந்தவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு நான் சொல்லாம போனேனே, அவையனவரே நீ மன்னியும். இன்றிலிருந்து எல்லாருக்கும் வார்த்தையை அறிவிக்க நீ அர்ப்பணிக்கிறேன். எனக்கு இப்படி குருபையை தயவாய் நீர் பெருக பண்ணும் ஆண்டவரே. ஐயா, நான் சுவிசேஷத்தை சொல்வதற்கு அப்ப வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் வார்த்தையை நான் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே, அதற்கு எனக்கு குருபை தார். கேட்போமா? ஐந்தாவதாய், ஒரு மனிதன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது, ஒரு மனுஷி இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது இயேசுவின் கோபம் அவர் மீது வெளிப்படும். கேட்போமா? பாவத்தின் வஞ்சனையினால இருதயம் கடினப்பட்டு போகிறதாம். கத்திட்டு கேட்போம், எனக்கு எந்த இருதய கடினம் வராதபடிக்கு ஆண்டவரே என் வாழ்க்கை

0: எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி ராஜா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, ஐயா, நாங்கள் பாவியா இருக்க கூடாதப்பா. பாவியில ரட்சிக்க கிறிஸ்தியேசு அந்த உலகத்தில் வந்தீரே. எங்களை முழுமையாக கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தாரும். ரட்சிப்பிலே பூர்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருக்கிறோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ரட்சிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிப்புகள் கொண்டு வருவீராக. ரட்சிப்பின் பாத்திரமாய் எங்களை கர்த்தாவே நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ முறை வசனத்தை கவனிக்காமல் போனோமே ஆண்டவரே, வசனத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் அர்ப்பணிக்காமல் போனோமே. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா அப்பா. எங்களுக்கு அப்பா அந்த கிருபை தாரும். எப்பொழுதுமே வேத வசனத்தை தியானிக்க கிருபை தாரும். எத்தனையோ முறை ஜெபிக்காமல் திறப்பில் நிற்க மறந்தோமே. எங்கள் குடும்பத்திற்காக எங்களுக்காகவே ஜெபித்து காலத்தை கழித்தோமே. மன்னியும் ஆண்டவரே. இன்றைய திறப்பில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் தருவீராக. எத்தனையோ விஷயம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காமல் அடக்கி வைத்தோமே ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. சமய வாய்த்தும் நாங்கள் சொல்லாமல் போனோமே அப்பா. இன்றிலிருந்து வசனத்தை எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. எத்தனையோ முறை இருதயத்தை கடினப்படுத்தணுமே ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. கடின இருதயத்தை என்னை விட்டு எடுத்து போடும், எங்களை விட்டு எடுத்து போடும் அப்பா. கடின இருதயம் வராதபடிக்கு என் தேவனே எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடின உள்ளத்தை உடை தெரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கர்த்தர் தொடுவீராக. எத்தனை பேர் வசந்த கவனித்தார்களோ, கேட்டார்களோ, நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இறங்கி தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்ம எல்லாரும் ஆவியான ஒத்தசை நாடுவோமா? எல்லாரும் சொல்லாமா, என் மீது ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றும் ஐயா. என் மீது ஒரு பரலோக ராஜாவின் அபிஷேகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் கேட்போமா? கேளுங்க, பார்க்கலாம், எல்லாரும் கேளுங்க. தகப்பனே, என் மீது உங்க அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. என் மீது உங்க வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. பாய்த்தன எத்தனை பேர் கேட்க போறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஜெபாவி நமக்கு வேண்டும். வேதத்தை வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும் என்ற சத்தி ஆவியானவர் நமக்கு வேண்டும். சுவிசேஷம் எடுத்துச் செல்வதற்கு ஆவியான துணை நமக்கு வேண்டும். கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. யாசதிகள் எடுத்து போடும் ஆவியானவரை கேட்போமா?
1: கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இறங்கி வரட்டும் அப்பா. ராஜாமை துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் மலை ஊற்றும் ஐயா. பின்மாறி காலத்து மலை ஊற்றும் ஆண்டவரே. கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி அக்கினி அக்கினிக்காய் ஸ்தோத்திரம், வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், மகிமைக்காய் ஸ்தோத்திரம். மகத்தான காரியத்துக்காய் செவிக்கிறவையா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீக்கலவா ரீக்கலவா ரீக்கலவா. மகிமை மகிமை மகிமை மகிமை. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே. இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்கமப்பா. இறங்குங்க ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. எங்கள் அன்பின் தகப்பனை இறங்க முடியாது செவிக்கிறேன். ஒவ்வொரு நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அக்கினி அபிஷேகம் ராஜா எங்கள் மேல போடுங்க. தேவ அக்கினி தேவ அக்கினி பரலோக அக்கினி. பரிசுத்த தேவன அக்கினி, தேவன வல்லமை, தேவன அக்கினி, தேவன வல்லமை. பரலோக அக்கினி இறங்கட்டும். ஜீவனுள்ள தேவன அக்கினி இறங்கட்டும். ஜீவனுள்ள தேவன அக்கினி இறங்கட்டும். பரலோக அக்கினி இறங்கட்டும். ஜீவன தேவன மகிமை இறங்கட்டும். செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை. இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியனரை இறங்குவதாக இறங்குவதாக. இயேசுவின் நாமத்துல கெஞ்சுகிறப்பா கெஞ்சுகிறோம். செக்கின மகிமை இறங்கட்டும். செக்கின மகிமை இறங்க. வல்லமை தொடும் தொடும் தொடும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. இருதய கடினை எடுத்து போடும் ஆண்டவரே, எடுத்து போடும் ஆண்டவரே. அக்கினி அக்கினி ரட்சிக்கப்பட மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. வசந்த மேல கவனத்தை தாரு, வசந்த மேல வாஞ்சை தாரு. ஹல்லேலூயா. வசந்தவாள் தேவண்ட வசந்தவாள் பிரியமா இருக்கட்டும், தேவண்ட வசந்த பிரியமா இருக்கட்டும், செபிக்க ஒப்பு கொடுக்கட்டும். செபாவியல் விண்ணப்பங்கள் ஊற்று மாண்டவர், விண்ணப்பங்கள் ஆவில் ஊற்றுங்க ஆண்டவர், கிருபின் ஆவி ஊற்றுங்க, சத்தியத்தை சொல்ல ஊழியம் செய்ய வாங்க உண்டாக்கு மாண்டவர். அல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், அல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், அல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை. இப்ப இப்ப இப்ப தொடுங்க ஆண்டவர், இப்ப தொடுங்க ஆண்டவர். இப்ப ஒவ்வொரு ஆளிகை செய்யுங்க, ஆளிகை இறங்கட்டும், தேவண்ட ஆளிகை இறங்கட்டும், கத்துடைய ஆளிகை இறங்கட்டும், சீவுள்ள தேவனாக இயேசுக்கு ஆளிகை இறங்கட்டும். இயேசுக்கு நாமத்தில் செபிக்கிற பிதாவே, ஒரு இசை தொடு தொடு தொடு தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும், உள்ளத்தில் வெளியிறங்க அற்பது செய்யுங்க ஆண்டவரே, உள்ளத்தில் அற்பம் நடக்கட்டும், வெளியிறங்க அற்பம் நடக்கட்டும், உள்ளத்தை தொடு மாண்டவர், உள்ளத்தை தொடு மாண்டவர், உள்ளத்தை தொடு மாண்டவர், வெளியிறங்க அற்பம் நடக்கணும், உள்ளத்திலே அற்பம் நடக்கணும் ஆண்டவரே. ஐயாயிரம் மக்கள் உள்ளத்தில் அற்பம் நடக்க, உள்ள முக்கியம் ஆண்டவரே, உள்ளத்தில் உணர உண்டாக்கும், ஐயா உணர உண்டாக்கும், உள்ளத்தில் உணர உண்டாக்கும், உள்ளத்தில் உணர உண்டாக்கும், உள்ளத்தில் எழுப்புற உண்டாக்கும் ஆண்டவரே. உள்ள பாரு அப்பா சீர்படுத்தும் ஐயா, சோத்தரிக்கிற சோத்தரிக்கிற சோத்தரிக்கிற, உள்ளத்தை தொடும் தொடும் தொடும் தொடும். தேவன் அபிஷேக உள்ளத்தில் இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு. தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரே. உங்க பக்கமா திருப்பி கொள்ளுங்கப்பா, ஒவ்வொரு உள்ளங்களையும் உங்க பக்கமா திருப்பி கொள்ளுங்கப்பா. எல்லா உள்ளங்களையும் சீர்படுத்தி திறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த முடியாது செபிக்கிறோம், வல்லமையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில உள்ளத்தில் வெளியிறங்க அற்புதம் நடக்கட்டும் ஐயா, உள்ளத்துல முதல் அற்புதம் நடக்கணும் ஐயா, வெளியிறங்க அற்புதம் நடக்கணும். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க. அன்றுவரை வந்திருக்க மக்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, சமாந்தை தாரு சந்தோஷத்தை தாரு, கர்த்தர் தம்முடைய சனத்தை பலப்படுத்தி சமாந்தேர்லயே ஆசீர்வதிக்கிறார் சொன்ன வார்த்தையின்படி சமாந்தை சந்தோஷத்தை தந்துடல முடியா செபிக்கிறோம். அன்றுவரையே பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு தேவையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம். என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்திங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க, அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக வழி நடத்துங்க. என்ன வியாதியர்னால் சுகமாக்கும், கட்டி குணமாக்கும் ஆண்டவரே, கட்டி குணமாக்கும் ஆண்டவரே, கட்டி குணமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா முகத்தை கண்ணீரை துடைங்க ஆண்டவரே, ஆற்ற புதிய ஆற்ற வைங்க ஆண்டவரே, புதிய ஆற்ற வைக்க முடியாது செபிக்கிறோம். என் தேவனால கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. ஏசப்பா ஏசப்பா, தொடும் தொடும் தொடும் தொடும் ஐயா. கிட்டி பலவீனத்தை குணமாக்கும், பலவீனம் ஒவ்வொரு வேலையும் வல்லமை இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டும். கற்பத்தை தொடு, குழந்தை உண்டாக்க உருவாய்ச்சியா, குழந்தை உருவாக்குங்க உருவாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும், வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், கடனோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீர் தொடங்க, ஆத்தம கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பிரகாசம் மனக்கண்களை தந்துடுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே, பிரகாசம் மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே, பிரகாசம் மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே, உணர்வுல இறையத்தை கொடுங்க ஆண்டவரே, உணர்வுல இறையத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதி, கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா, வாகனம் வச்சிருக்க மக்கள் ஆசிரியங்க, வாலிபர்கள் ஆசிரியங்க, சிறு பிள்ளைகள் ஆசிரியங்க, எல்லா குடும்பங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் அக்கின்மான காத்துக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும் பராமரிக்க அக்கின்மான காத்துக்கொள்ளும். தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரச்சனை மூடி கொள்ளட்டும் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாம மகிப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோம் பரப்பிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: கர்த்தரை தந்த வசனம் நம்ம வாசிக்க கேட்ட ரெண்டு நாளாக புஸ்தகம் 15 அதிகாரம் 2 வசனம்.
1: நீங்கள் கர்த்தரோடு இருந்தார்,
0: நீங்க கர்த்தரோடு இருந்தால்
1: அவர் உங்களோடு இருப்பார்,
0: அவர் உங்களோடு இருப்பார். ஆமா அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு வினாடியுமே நம்ம என்ன செய்யணும், கர்த்தரோட இருக்கணும். கர்த்தரோடு கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் நம்ம செவிச்சுன்னு தூச்சிட்டு ஆராதிச்சுட்டு இருந்தா கர்த்தர் நம்மளை விட்டு விலகுவாரா? நிச்சயமா விலகே மாட்டார், நம்ம கூட இருப்பார். அவர் வாஞ்சல நம்ம கூட இருக்கதான் வாஞ்ச. அவருக்கு நம்ம நம்ம அவர்கிட்ட அன்பா இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வேற தேவன் வந்து உலகத்துல வேற எந்த அன்பையும் எதிர்பார்க்கல, நம்ம ஒருவருடைய அன்பை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்போதும் அவரை துதிக்கணும், செவிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், பைபிள் வாசிக்கணும்.

0: மூன்றாம் அதிகாரம் 14 வசனம்.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு
0: அவர்கள்
1: தம்மோடு கூட இருக்கும்.
0: பாத்தீங்களா, தெரிஞ்சு கொண்டு நோக்க எதுக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யணும், கர்த்தரோடு தம்மோடு கூட இருக்கதான் தேவன் தெரிஞ்சு கொண்டார். நம்ம தான் அலசி பார்க்கணும், நம்ம தேவனோடு இருக்கமா, நம்ம தேவன் விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறோமான்னு சொல்லி நமக்குள்ள நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும். தேவனோடு இருந்தா நமக்குள்ளத்துல பெரிய சமாதான சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி இருக்கும். என்ன இல்லாம போனாலும் கர்த்தரோடு இருக்கும்போது பெரிய மகிழ்ச்சி, சமாதான சந்தோஷம், எல்லாம் கர்த்தர் பாத்துக்கிறாருன்னு சொல்லி நமக்குள்ள நல்ல ஒரு விசுவாசம் இருக்கும். அதான் 12 பேரை தெரிஞ்சுக்கிட்டு நினைச்சிட தம்மோடு இருக்கிறதான் தேவன் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஹலேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரோடு இருக்கிறோமா, யோசித்து பாருங்க, கொஞ்சம் அலசி பாருங்களேன், கர்த்தருக்கும் நமக்கும் தடை இருக்கா? கர்த்தரை துதிக்கும் போது நம்ம உள்ள நம்ம வாய் துதிக்கும். கர்த்தரோடு இல்லாம இருந்துமான எது அடையாளம் தெரியுமா? நம்ம கர்த்தரை துதிப்போம், இறுதி எங்கேயோ விலகி இருக்கும், எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம கர்த்தரோடு இருந்தா நம்ம அப்படியே துதிக்கும் போது நம்ம இறுதியும் மனம் நம்ம சரீரம் எல்லாம் ஒன்ன இணைந்து துதிக்க முடியும். நம்ம கர்த்தரோடு இல்லைன்னா இறுதி எங்கேயோ இருக்கும். நம்ம துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எண்ணங்கள் சிந்தனைகள் எங்கெங்கேயோ ஓடிட்டு வாய் தான் துதிக்கும். அதை இயேசுக்கு ஒரு இடத்துல சொன்னாரு, உங்க ஒரு நாள் என்ன துதிக்கும், உங்க இறுதியுமா என்னை விட்டு விலகி தூரமா இருக்கு. பாசித்து பாருங்களேன், நம்ம இதுதான் நம்ம பாத்துக்கணும், கர்த்தரோடு இருக்கமா இல்லையான்னு சொல்லி. மத்தேயு சுவிசேஷம் 15:7
1: மாயக்காரரே,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து
0: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்.
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம கர்த்தரோடு இருந்து என்ன செய்யும், நம்ம இருதயமும் துதிக்கும், நம்ம உதடும் துதிக்கும், நம்ம என்ன செய்யும், வாய் நம்மள கர்த்தர் முழுமனதோடு துதிக்க முடியும். அதுலதான் நம்ம பாக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னைக்குள்ள நம்ம அலசி பார்ப்போம், ஆண்டவரே நான் என் இறுதி எங்கேயோ விலகி இருக்கு, உண்மைதான் ஆண்டவரே, நான் உங்களோடு இருக்கணும், எனக்குள்ள வாங்க, என்ன குறையெல்லாம் காம்பி என்ன குறையெல்லாம் காம்பித்து என்னை சரிப்படுத்திருங்க, பெரிய காரியத்தை செய்ய பொறுப்படுத்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஹலேலூயா. கர்த்தரோடு இருந்தா நம்ம என்ன செய்ய, இறுதியமும் துதிக்க முடியும், மாம்சமும் துதிக்க முடியும். அதாவது தாவீது ராஜா சொல்ற, என் மாம்ச உண்மையே வாஞ்சிக்குது. பாருங்களா, 63:1 என் மாம்ச உண்மை வாஞ்சிக்குது. நம்ம மாம்சம் எங்க வாஞ்சிக்குது, அதைத்தான் பாக்கணும்.
1: தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன்.
0: வறண்டதும்
1: விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே
0: என் ஆத்துமா
1: உம்மேல் தாகமா இருக்கிறது.
0: என் மாம்சமானது
1: உம்மை வாஞ்சிக்கிறது.
0: பாத்தீங்களா, நம்ம மாம்ச ஆண்டர் வாஞ்சிக்குதா? எப்படா வீட்டு போலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோமா? கர்த்தர் நம்ம ஆத்மா கர்த்தரை வாஞ்சி, நம்ம மாம்சம் கர்த்தரை வாஞ்சிக்க வேண்டும். அப்படி இன்னைக்கு ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள வரணும், உமக்கும் எனக்கு இருக்கிற தடைகளை மாற்றி போடும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். சரி, 1 Corinthians 6:17.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும்
0: அவருடனே
1: ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, சொன்ன பாத்தீங்களா, கர்த்தரோடு இசைந்து இருந்தா நம்ம என்ன, கர்த்தருடைய ஆவியோ நம்முடைய ஆவியோ ஒரே ஆவியா இருக்கும். நமக்கு இதுதான் அடையாளம், கர்த்தரோட இருந்தோம்னா கர்த்தருடைய ஆவியை நம்ம ஆவிய என்ன செஞ்சிருக்கோம், ஒரே ஆவியா இருக்கும். இதுக்கு விரோதமா இருக்குமானால் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்டு மன்னிப்பு கேட்டு கர்த்தரோடு இருக்க நம்ம வாஞ்சிக்க வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தரோடு இருந்த பக்தர்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். ஹலேலூயா. கர்த்தரோடு யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த பக்தர்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம கர்த்தரோடு இருக்கணும். பாருங்க, முதலாவது பக்தர்களை பார்க்கிறோம். ஆதியாம் புஸ்தகம் 39:2-4 வரைக்கும் கேட்போம்.
1: கர்த்தர் யோசேப்போடே இருந்தார்.
0: கர்த்தர் யாரு கூட இருந்தாரு? யோசேப்போடு இருந்தார்.
1: அவன் காரிய சித்தி உள்ளவனானான்
0: அவன் எகிப்தியனாகிய
1: தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை

0: காரணமாக்கி
1: தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி
0: தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான்.
1: யோசேப்பு கையில ஒப்புவித்தார். காரணம் என்ன? தேவன் அவரோடு கூடி இருக்கிறான் அவர் அறிந்திருந்தாரு. ஆமா அருமையானவர்களே, பிரஜாதி ஒரு ராஜா அறிந்திருந்தாரு. கர்த்தராகிய தேவன் யோசேப்போடு கூட இருக்கிறான்னு சொல்லி வீட்டோட காரியத்தை எல்லாவற்றையும் அவர் கையில என்ன செஞ்சிருந்தாரா? ஒப்புவித்திருந்தார். நம்ம கூட தேவன் இருக்கிறாருன்னு சொன்னா மற்ற மக்கள் நம்மளை பார்க்கணும். நம்ம பார்க்கிறவங்க இயேசு கிறிஸ்த பார்க்க வேண்டும். யோசிப்போட கருத்திருந்தாலும் என்ன அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு? அவர் செய்வதெல்லாம் வாக்கிய பண்ணினா. அப்ப உங்க கூட என் கூட என் கர்த்தரம் கூட இருப்பாருன்னா நம்ம செய்வதெல்லாம் என்ன செய்வாரு? கர்த்தர் நிச்சயமா வாக்கிய பண்ணுவார். நம்ம உள்ள தலசி பார்க்கணும். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா? நம்ம செய்ததெல்லாம் வாக்கியதா? ஏன் தடை இருக்குன்னு சொல்லி அலசி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எத்தனையோ பிரச்சனையின் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் யோசேப்பு. எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் யோசேப்பு யாரு கூட இருந்தாரு? கர்த்தரோடு இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு இருந்ததுனாலதான் அவர் செய்ததெல்லாம் வாக்கிய பண்ணினார். அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகம் 7:10
0: தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரங்களின் நின்றும்
1: அவனை
0: விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய
1: பார்வோன் சமூகத்திலே
0: அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும்
1: அருளினார்.
0: அந்த ராஜா
1: அவனை
0: எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, கத்த யோசிப்போட கூட இருந்தல ஞானத்தின் கிருவி அருளினார். அது மாத்திர எல்லா உபத்திரத்தில் அவர் என்ன செஞ்சாரா? விடுவித்து எகிப்துக்கு அதிகாரியாக ஏற்படுத்தினார். நம்ம சின்ன பிரச்சனைனா எனக்கு இவ்வளவு பிரச்சனை நான் எப்படி செவிக்க முடியும்? பிரச்சனை தான் எல்லாரும் செவிக்க முடியாது. கிறிஸ்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? உள்ள நடக்கிற மாதிரிதான். ஆனா இந்த உலகத்துல அந்த பாடுகளை எல்லாம் பார்த்து எது வந்தாலும் அவருக்குள்ள நெருங்கி சிவித்தா என்ன செஞ்சார் யோசேப்பு? என்ன செஞ்சாரா? எல்லா உபத்திரங்களிலும் விடுவித்து என்ன செஞ்சாரா?
0: அவரை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார்.
1: கிருபி மட்டும் இல்ல, என்ன செஞ்சாரா? ஞானத்தையும் அருளினார்.
0: அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார்.
1: எகிப்து தேசத்திற்கும் அந்த பார்வோன் ராஜாவுடைய வீடு அனைத்துக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். ஆமா அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் நம்ம கூட இருப்பாருன்னா நம்ம வாழ்க்கை நாளுக்கு நாள் உயரத்தான் செய்யும். நம்ம கர்த்தரோட நம்ம இருக்க வேண்டும். நம்ம கர்த்தரோட இருந்தா தான் அவர் நம்ம கூட இருப்பார் இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாள் கர்த்தரோட இருந்தோம்னா எந்த உபத்திரத்தையும் நம்ம எரிசலி விடுவிப்பார். எப்படிப்பட்ட உபத்திரம் இருந்தால் கட்டாயம் விடுவிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் திடன்கள். நான் உலகத்தை நம்ம உபத்திரத்தை நிச்சயமா ஜெயிக்க முடியும். உபத்திரத்தை பார்த்து யாரும் சோர்ந்து போகாதீங்க. பாடுகளை பார்த்து யாரும் சோர்ந்து போகாதீங்க. யோசேப்பு எப்படி தேவன் உயர்த்தினாரோ, பார்வன் சமூகத்தில் ஞானத்தின் கிருவி அருளினார். அதனால பார்வன் ராஜா என்ன செஞ்சாரா? யோசேப்ப எகித்துக்கு முழுமைக்கும் வீட்டுக்கும் முழுமையா என்ன செஞ்சாரு? யோசேப்ப அதிகாரியாய் மாற்றினார். காரணம் என்ன? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதே போல உங்க கூட என் கூட கர்த்தர் இருந்தார்னா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை தேவன் செய்ய அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். ஆதியாம் புஸ்தகம் 49:22-25 வரைக்கும் தயசை எல்லாரும் நீங்களும் எடுத்துக்கோங்க.
0: யோசேப்பு கனித்தரும் செடி.
1: யோசேப்பு எப்படி இருந்தாரா? கனித்தரும் செடி.
0: அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி. அதன் கொடிகள்
1: சுவரின் மேல் படரும்.
0: வில்வீரர் அவனை மனமடிவாக்கி
1: அவன் மேல் எய்து
0: அவனை பகைத்தார்கள்.
1: பிசாசு நம்ம ஆண்டுக்குள் இருக்கும் போது நிச்சயம் என்ன செய்வான்? நம்ம மேலையும் அம்பை எய்வான். ஆனால் எய்து பகைத்தாலும்
0: ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது.
1: கர்த்தருடைய யோசேப்பு வில் எப்படி இருந்துச்சா? உறுதியா நினைச்சு என்ன வந்தாலும் சரி, என் இயேசு போதும். எதை குறிக்குது? என்ன வந்தாலும் எனக்கு இயேசுதான், இயேசு என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லுமே. நமக்குள்ள என்ன வேணும்? உறுதியாய் நிற்க வேண்டும். உறுதியா நின்றது.
0: அவன் பொய்யங்கள்,
1: அவன் பொய்யங்கள்
0: யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால்,
1: யாக்கோபுடின் வல்லவரின் கரங்களால்
0: பலத்தன
1: பலத்தன
0: இதனால்
1: இதனால்
0: அவன் மேய்ப்பனும்
1: அவன் மேய்ப்பனும்
0: இஸ்ரவேலின் கண்மணியுமானான்.
1: அவர் இஸ்ரவேலின் பாத்தீங்களா மேய்ப்பன். அவர் எல்லாருக்கும் என்ன எப்படி மாத்திட்டார் கர்த்தர் மெய்ப்படம் அப்படின்னா என்ன? அத்தனை பேர் இஸ்ரேல் மக்கள் மெய்க்கத்தக்கதாக பெரிய ஒரு ராஜாவா மாற்றினார். எல்லாரும் அவர் தான் மெய்ச்சாரு, அவர் தான் மெய்ப்பனா இருந்து எவ்வளவோ பஞ்சங்கள்லாம் வந்துச்சு. ஆனா எகிப்து தேசத்து முழுவதுக்கும் மெய்ப்பனாக மாற்றி மெய்ப்பனா
0: இஸ்ரேலின் கண்மலையுமானார்.
1: இஸ்ரேலுக்கு எப்படி மாறிட்டாரா? மெய்ப்பனும் கண்மலையுமானார்.
0: உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று.
1: யாரால் இதாச்சு? தேவனால தான் ஆச்சு. அல்லேலூயா. நம்ம ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில ஒரு செயம் கிடைச்சிட்டு நம்ம என்ன சொல்றோம்? நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன் அப்படின்றப்ப இங்க யோசிப்பு சொல்றாரு. அதுல யாரால ஆச்சா? தேவனால ஆச்சு. நம்ம இந்த அப்படித்தான் நம்மளும் கூட கத்திர வாழ்க்கையில் செய்யும் போது கத்திரையே மையப்படுத்த வேண்டும். யோசிப்பு என்ன சொல்றாரு? இந்த காரியம் யாரால ஆச்சா? உன் தகப்பனுடைய தேவனாலே ஆச்சு.
0: அவர் உனக்கு துணையா இருப்பார்.
1: அவர் உனக்கு துணையா இருப்பார்.
0: சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று.
1: சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று.
0: அவர் உயர வானத்திலிருந்து
1: உண்டாகும்
0: ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும்
1: கற்புங்களுக்கும்
0: உரிய ஆசீர்வாதங்களினாலும்
1: உன்னை
0: ஆசீர்வதிப்பார்.
1: உன்னை ஆசீர்வதிப்பார். உங்க கற்பத்தின் கண்ணியும் நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள ஆசீர்விக்கப்பட்டிருப்பாங்க. உயர வானத்திலிருந்து உண்டான ஆசீர்வாதம் வரும். ஆழத்துல உண்டான ஆசீர்வாதம், பூமியில ஆழத்துல உண்டான ஆசீர்வாதமும் வரும். உங்க பிள்ளைகள ஆசீர்விக்கப்பட்டிருப்பாங்க, நீங்களும் ஆசீர்விக்கப்பட்டிருப்பீங்க. எப்ப எப்ப கத்த நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் மெயின். கத்து நம்ம கூட இருக்கு. கத்து நம்ம கூட எப்ப இருப்பாரு? நம்ம ஒரு நாளும் செபிக்கணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தேவனை மங்கிப்படுத்திக் கொண்டே இருந்தோம்னா கத்து நம்ம கூட இருப்பாரு, நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோசேப்பு ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வது உறுதி. எந்த சூழ்நிலை கத்து விட்டு என்ன செய்யக்கூடாது? சொல்லி சின்ன பிரச்சனை, ஐயோ எனக்கு பிரச்சனை தான் முன்னால வருது, அதை தான் சொல்லி எனக்கு முன்னால முன்னாலும் செபிக்கவே முடியல அப்படி சொல்லவே முடியாது. எல்லா உபத்திருந்து அவர் எண்ணிச்சாரா? விடுவிச்ச கர்த்தர் உங்களையும் என்னை விடுவிக்கிற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது பக்தன் பார்க்கிறோம். அவர் கர்த்தரோடு இருந்தாலும் என்ன ஆசிரியம் பெற்றான்னு பாருங்க. யாத்ரா புஸ்தகம் 34:10.
0: உன்னோட கூட இருந்து
1: நான்
0: செய்யும் காரியம்
1: பயங்கரமாயிருக்கும். பயங்கரமாயிருக்கும். யார பத்தி சொல்றாரு? மோசை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்ற? நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். பாத்தீங்களா, கத்தனம் கூட இருந்தானா அவர் செய்யப்படுற காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஒன்னும் கத்தனம் கூட நம்ம செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. கத்தனம் கூட இருக்கணும். அதுதான் மோசை சொன்னாரு. நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொன்னார். உங்க வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். கத்தரோடு நீ இருக்கணும். கத்தர் உங்களோட இருப்பார். அவர் உங்க நம்ம வாழ்க்கையில் செய்யப்படுற காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். யாத்ரா புஸ்தகம் 9:11.
0: மந்திரவாதிகளும்
1: மோசைக்கு முன்பாக
0: நிற்க கூடாது இருந்தது.
1: பாத்தீங்களா, மந்திரவாதி கூட என்ன செய்ய மோசைக்கு முன்னால நிக்க முடியல. மந்திரவாதி மோசை பார்த்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு? மந்திரவாதிக்கு அவனுக்கு பயம் வந்துருச்சு. கத்தனம் கூட இருந்தானா எந்த மந்திரமும் உலகத்துல எந்த பெரிய மந்திரமும் நம்மளை தொடவே முடியாது. ஹலேலூயா. ஹலேலூயா. எவ்வளவு பெரிய மந்திரவாதி நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. கத்தனம் கூட இருக்க, ஏன்னா கத்து நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எந்த மந்திரவாதி ஒன்னும் செய்ய முடியாது. வாசித்து பாருங்க. யாத்ரா புஸ்தகம் 11:3.
0: மோசை என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வைக்கும்
1: ஜனங்களின் பார்வைக்கும்
0: மிகவும் பெரியவனாயிருந்தான்.
1: பாத்தீங்களா, மோசை எப்படி இருந்தாராம்? பார்வன் ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்கள் பார்வைக்கும் மோசை எப்படி இருந்தாரு? பெரியவனா இருந்தாரு. சாதாரண மனுஷன்தான். அவர் சொல்றாரு, திக்குவாயின்னு சொல்றாரு ஆண்டு கூப்பிட்டப்போ. இப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் கூட இருந்ததுனால என்ன செஞ்சார்? பார்வன் ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்கள் பார்வைக்கும் மோசை எப்படி இருந்தாரு? மிகவும் பெரியவனா இருந்தார். பாத்தீங்களா, ஆமா அருமையானவங்களே, உங்களின் தேவன் அப்படித்தான் உயர்த்த வாஞ்சிக்கிறாரு. அதனாலதான் அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னு சொல்லி பார்த்து நம்மளை ஆண்டு கருத்துல நம்ம உள்ளத்தை அலசி பார்த்து நம்ம வந்து கத்திரத்து ஒப்பு கொடுக்க வேண்டும். மந்திரவாதியை பார்த்த பயம், நம்ம அதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம் இருக்கவே கூடாது. கத்திரம்ப கூட இருந்தாருன்னா பெரிய காரியம் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா. உன்னோடு கொடுக்குற செய்யப்பற காரியம் பயங்கரமா இருக்கு சொன்னாரு. மோசை பக்கத்துல மந்திரவாதிக்கு என்ன செய்ய முடியல, நிக்க முடியாம வச்சு. இங்க பாத்தீங்கன்னா பார்வையுடைய ஊழியக்காரி பார்வைக்கும் தனங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தாரா, மிகவும் பெரியவரா இருந்தார். ஹலேலூயா. கத்த நம்மளையும் அப்படித்தான் உயர்த்த போற. அதுக்குதான் இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு. நம்ம இங்க இருக்கோம் சொல்லி நீ வலசி பார்த்து கட்டிருக்கிறதுல நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். உபாக புஸ்தகம் 34:10-12.
0: மோசே எகிப்து தேசத்திலே
1: பார்வோனுக்கும்
0: அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும்
1: அவன் தேசம் அனைத்திற்கும்
0: செய்யும்படி கர்த்தர் அவரை அனுப்பி
1: செய்வித்த
0: சகல அடையாளங்களையும்
1: அற்புதங்களையும்
0: அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும்
1: மகா பயங்கரமான செய்கைகளையும்
0: பார்த்தா
1: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல
0: ஒரு தீர்க்கதரிசியும்
1: இஸ்ரவேலில்
0: அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும்.
1: பாத்தீங்களா, மோசை அந்த அளவு கர்த்தர் உயர்த்தியிருந்தார். காரணம் என்ன, மோசையோட யார் இருந்தா, கத்திருந்தார். உங்களோடு கத்திருந்தாலும் என்னோடு கத்திருந்தாலும் நம்மளே அப்படிதான் உயர்த்துவார். அந்த தீர்க்கதரிசி போல பின்னால இருக்கவே இல்லையாமா, அப்படி பல்லமையான ஒரு தீர்க்கதரிசியா மோசே வச்சிருந்தார். ஹலேலூயா. அவர் போல யாராவது 40 நாள் முகமுகம் பேச முடிஞ்சிச்சா, அவரு கையில தான் கத்தர் என்ன செஞ்சாரு, 10 கட்டளையே எழுதி கொடுத்தார். ஹலேலூயா. கத்தர் கையினாலே எழுதி கொடுத்தார். அவர் போல உன்னதமான தீர்க்கதரிசி முன்னால இருந்து இல்ல, பின்னாலையும் இல்ல. கத்திட்ட கேப்ப, ஆண்டவர் நீங்க எங்க கூட இருக்கணும்ப்பா, நான் எவ்வளவு நாள் நான் தனியா வாழ்ந்துட்டேன், ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கணும். யோசேப்பு ஆசீர்த்த தேவன், யோசேப்போடு இருந்த தேவன், மோசையோடு கூட இருந்த தேவன் உங்களோடு என்னோடு இருக்க தேவன் வாஞ்சிக்கிறார். நம்ம கத்தரோட இருப்போமா, நீங்க கத்தரோடு தான் கத்த உங்களோடு இருப்பார். ஹலேலூயா. 3:10 பார்க்கிறோம். 1 Samuel 18:18 28:30
0: கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான்
1: பெலிஸ்தருடைய பிரபுக்கள்
0: புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது.
1: தாவீது பேர் என்னாச்சு, மிகவும் கனம் பெற்றது. காரணம் என்ன, அவர் எப்படி நடந்தாரா, புத்திமான. அந்த புத்தி கொடுத்தது யாரு, போன வாஸ்தவம் கர்த்தரே புத்தி கொடுக்கிறார் இல்லையா, குமார் நம்ம புத்தி கொடுக்கறன்னு வாஸ்தவம். அப்ப அந்த புத்தி யாரா கொடுத்திருப்பா, கர்த்தர். வாசு பாருங்க, 1 Yohan 5:20 பாருங்க.
0: அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவர்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம்.
1: பாத்தீங்களா, அப்ப தாவீதுக்கும் தேவகுமாரன் புத்தியை தந்திருப்பார். அதனால அவர் எப்படி நடந்தாரா, புத்திமானாய் நடந்தார். ஹலேலூயா. முதல்ல பார்த்த யாருடைய கத்திருந்தாரு, யோசிப்போடு இருந்தாரு. யோசிப்பை தேவன் எல்லாவற்றுக்கும் எகித்துக்கும் பார்வன் வீட்டுக்கெல்லாம் அதிகாரியாய் மாற்றினார். தேவன் ஆசீர்வித்தர் உயர்த்தினார். 2வது யாரோட இருந்தாரு, மோசையோட இருந்தாரு. அவரை போல பின்னால் தீர்க்கதரிசியில் அவரை போல வல்லம் பெற்றவங்க யாருமே இல்லாதவர்களுக்கு தேவன் உயர்த்தினார். ஹலேலூயா. 3வது தேவன் யாரோட இருக்கிறாரு, தாவீது கூட. சவுலுடைய ஊழியக்காரை பார்க்கல, இவர் எப்படி நடந்தாரா, புத்திமானா இருந்தார். கர்த்தர் நம்ம கூட இருப்பார், நம்மளையும் புத்திமானா மாத்தவர் வல்லவரா இருக்கிறார். படிச்சாலும் படிக்கட்டாலும் புத்தி தெரியா, இயேசு கிறிஸ்து தான். ஹலேலூயா. புத்திமானா நம்மளே மாற்றுவார். கலங்காதீங்க அருமையானவர்களே, கத்திர பார்த்து பற்றி பிடிச்சுக்கோங்க. 1 Samuel 17:8
0: நீ போன இடமெல்லாம்
1: உன்னோட
0: இருந்து
1: உன்னோட இருந்து
0: உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக
1: உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக
0: நிர்மூலமாக்கி
1: நிர்மூலமாக்கி
0: பூமியில் இருக்கிற
1: பெரியோர்களின் நாமத்திற்கு
0: ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்
1: பார்த்து தாவி போற இடத்துல தேவனோட தேவன் கூட இருந்து என்ன செஞ்சாரா பெரியவருக்கு ஒத்த நாமத்தை தாவீதுக்கு என்ன செஞ்சாரா உண்டாக்கினார் தாவீதோடு தேவன் இருந்தார் நம்ம வழக்கிலும் தேவன் இருந்தார்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தா கூட தேவன் நம்ம கூட இருந்து பெரியோருக்கு ஒத்த நாமத்தை நமக்கு உண்டாக்க ஒரு வல்லவரா இருக்கிறார் ஹலேலூயா ஹலேலூயா ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா என்பதை நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு நாள் உணரணும் ஒன்னு நாளாகமும் 17:10
0: உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தினேன்
1: பாத்தீங்களா சத்துருக்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு தாவீதுக்கு எவ்வளவோ சத்துருக்கள் இருந்தாங்க சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தினேன்
0: இப்போதும்
1: இப்போதும்
0: கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார்
1: கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார்
0: என்பதை உனக்கு அறிவிக்கிறேன்
1: என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்கிறோம் இல்லையா கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போறார் வீட்டை கட்ட போறார் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு வீட கட்ட வல்லவரா இருக்கிறார் ஹல்லேலூயா நீங்களும் கர்த்தர் வீட்டுக்காக எல்லாரும் உதவி செய்றீங்க இல்லையா கர்த்தர் வீடு கட்டுறதுக்காக எவ்வளவோ உதவி செய்றீங்க ஆனா கர்த்தர் நிச்சயமா நீங்க என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு கர்த்தர் உங்களுக்கு சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தி உங்களுக்கு வீட்டை கட்டுவேன் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஹல்லேலூயா அப்ப நான் சபையில் எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு சொந்த வீடை கட்டி கொடுக்க போறாரு ஹல்லேலூயா எல்லாரும் விசுவாசிக்கிறோமா விசுவாசிக்கலாம் ஹல்லேலூயா சொல்லாமா நீங்க கர்த்தர் வீட்டு கட்டுறதுக்கு நீங்க உதவி செய்றீங்க கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீடை கட்டி தருவார் ஹல்லேலூயா அது நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை பார்க்க முடியும் நிறைய பேர் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக் கொள்றாரு விசுவாசிக்கிறது இல்ல அதனாலதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றது இல்ல நம்ம சத்துருக்கு கீழ்படுத்தி உங்களுக்கு என்ன செய்யறாரா வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி அறிவிக்கிறார் ஹல்லேலூயா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவநாய கர்த்தர் என்ன செய்ய போறாரு வீடை கட்டி கொடுக்க போறாரு ஹல்லேலூயா விசுவாசத்தோட கேட்டே இருக்கணும் இந்த வசனம் செஞ்சு எல்லாரும் கேட்கணும் கேட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தர வசனம் இருக்கு பாருங்க எசேக்கியேல் 36:37
0: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்
1: கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்றதுல என்ன செய்யுங்க எல்லாரும் கர்த்தரே ஒவ்வொரு நாளும் விண்ணப்படி ஒவ்வொரு நாளும் கேட்கணும் ஒவ்வொரு நாளும் கேட்கணும் ஆண்டவரே எனக்கு வீடு கட்டுன்னு சொல்லிருக்கீங்க கட்டித்தாங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தா கத்தர் கட்டி தர ரெண்டாவது என்ன கத்திரம் ஒவ்வொரு நாள் கத்தரோட கூட இருக்கணும் ஹல்லேலூயா கத்தரோட இருந்தா அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிச்சயமா செய்ய வல்லவருக்கு தாபீதுக்கு செய்த தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் செய்ய அவர் எப்படி இருக்கிறாரு வல்லவரா இருக்கிறார் ஹல்லேலூயா அது மாத்திர வீடை கட்டுறது மாத்திர இல்ல 1:16:6
0: தாவீது போன இடத்தில் எல்லாம்
1: கர்த்தர் அவனை காப்பாற்றினார் பாத்தீங்களா தாவீது எங்கெல்லாம் போறாரோ கர்த்தர் என்ன செஞ்சாரா தாவீது போன இடத்துல கர்த்தர் அவனை காப்பாற்றினார் நம்மளும் எங்கெல்லாம் போனாலும் கர்த்தர் அவனை காப்பாற்ற கடைசி நாள்ல வாழ்றோம் எத்தனையோ பிரச்சனைகள் பிசாசு நிமித்த பிரச்சனைகள் பொல்லாத மனித நிமித்த பிரச்சனைகள் எத்தனையோ போராட்டங்கள் இந்த விதத்தை நம்ம பயப்பட வேண்டாம் கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நம்ம போன இடத்துலாம் கர்த்தர் நம்மள காப்பாத்துவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நம்ம கூட இருந்தா போன இடத்துல கர்த்தர் நம்மள காப்பாத்துவார் மத யாரு கூட இருந்தா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் ரெண்டாவது மோசையோடு கூட இருந்தார் மூன்றாவது தாவீதோடு கடைசியாக 73:23
0: ஆனாலும் நான் எப்பொழுதும்
1: உம்மோடு இருக்கிறேன்
0: என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி
1: முடிவிலே
0: என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன்
1: ஆண்டவர் என்ன செய்ய நமக்கு ஆலோசனை தராரு அந்த ஆலோசனை நம்ம ஒவ்வொரு நாள் நடக்கணும் கர்த்தர் கொடுக்கற ஒவ்வொரு ஆலோசனை கேட்டு நடந்தா கர்த்தர் முடிவில் எங்க கொடி சேர்க்கிறாரா மகிமையில ஏற்றுக்கொள்கிறார் ஹல்லேலூயா நம்ம இந்த உலகத்துல ஆசீர்வதிக்கிற மாத்திரல பரலோகத்துல நம்ம கொண்டு சேர்க்கிற தேவன் நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவார் அந்த ஆலோசனை மட்டும் நடந்தா முடிவில மகிமையில ஏற்றுக்கொள்கிற தேவன் மகிமையில அங்கு போய் இருப்போம் ஹல்லேலூயா பெரிய காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியறது இல்லை. இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியுதா சொல்லுங்க, முடியுதா இல்ல தானே? நம்ம உலகத்தோட வாழ்க்கை முடியுதா? இல்ல இல்ல. அது மாத்திரல்ல, ஏசாயின் புஸ்தகம் 66 அதிகாரம் 13 வசனம்,
0: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்,
1: நான் உங்களை தேற்றுவேன்,
0: நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்.
1: பாத்தீங்களா எப்படி தேற்றுறா? ஒருவன அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன், முடிவில என்ன சொல்ல, எருசலேமில தேற்றப்படுவீர்கள். இந்த உலகத்திலேயே நம்மளை தேற்றுவார், எருசலேமில் நம்மளை தேற்றுவார். உலகத்தில் மாத்திரல்ல, எருசலேமில் நம்ம தேற்றுவார். எப்படி தேற்றுவாரா? ஒருவனை அவன் தாய் தேற்று போல. எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் எப்படி தேற்றுனா சமான் வருப்பேன்னு சொல்லி. அதுதான் அங்கே ஆண்டவர் சொல்றார், ஒருவனை அவன் தாய் தேற்று போல் தேற்று. அப்புறம் எங்க கொண்டு போறாரா? எருசலேமில் தேற்றப்படி. இந்த உலகத்தில் நம்மளை தேற்றுவார், பரலோகத்தில் நம்ம தேற்றுவார். அதுதான் ஆபரகம் சொல்றாரு. ஆபரகம் என்ன சொல்ற பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 16 அதிகாரம் 23 வசனம்,
0: பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து
1: தூரத்திலே
0: ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமே,
1: நீர் எனக்கு இறங்கி
0: லாசரு தன் விரல் நுனியை தண்ணீரில் துவைத்து என் நாவை குளிர பண்ணும்படி
1: அவனை அனுப்ப வேண்டும்.
0: இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே
1: என்று கூப்பிட்டான்.
0: அதற்கு ஆபிரகாம்
1: மகனே,
0: நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில்
1: உன் நன்மைகளை அனுபவித்தாய்.
0: லாசருவோ
1: அப்படியே
0: தீமைகளை அனுபவித்தான்.
1: அதை நினைத்துக்கொள்.
0: இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான்.
1: நீயோ வேதனைப்படுகிறார். அப்ப இந்த நரகம் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம அவங்க என்ன செய்றாங்க, நரகத்துல வேதனைப்படுறாங்க. ஆனா லாசர் உலகத்திற்கு போது எத்தனையோ பாடுகளை அனுபவிச்சாரு. கடைசியில் அவர் எங்க உட்கார்ந்துட்டாரு? அவரன் மடியில தேற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. அது இந்த உலகத்திலையும் கத்திர ஆசிரியப்பார், பரலோகத்தில் நம்ம கத்தடி மடியில இருப்போம். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாம் மடியில் உட்கார், நம்மள எங்க உட்காரணும்? ஏசப்பா மடியில உட்காரணும். சொல்லுங்க, சந்தோஷம் இல்லையா? நம்மள எங்க உட்காரணும்? ஏசப்பா மடியில உட்காரணும். அங்கதான் கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, பிரச்சனையே இல்லை இல்லையா? வாசித்து பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 7:17 வசனம்,
0: சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே
1: இவர்களை மேய்த்து
0: இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார்.
1: ஜீவ தண்ணீர் ஊற்றுகண்டை நடத்துவார். தேவன் தாமே நம் கண்ணீர்ல என்ன செய்வார்? அவரே நம்மளை துடைப்பார். யாருமே நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்துல யோசேப்பை ஆசீர்வித்து தேவனி எல்லா இக்கிட்டு விலக்கி காத்து, எல்லா உத்தரத்தில் விலக்கி காத்து, அவரை பார்வன் முழுவதும் ராஜாவை வீட்டுக்கு அனைத்துக்கும் அவர் அதிகாரியை மாத்தின தேவன். உங்களையும் என்னை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசையோடு கூட இருந்து அவரை போல உன்னதமான தீர்க்கதரிசி முன்னாலே இல்லை பின்னாலே இல்லை, கர்த்தர் அப்படியே மாத்தினார். அது மாத்திர மோசையோடு கூட அவர் சொல்ற, நான் அவன் கூட இருந்து உங்களுக்கு செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு காரியம் செய்ய போறார். மூன்றாவது, தாவீதோடு தேவன் இருந்து தாவீது வீட்டை கட்டுவேன், சத்துருக்கு கீழ்ப்படுத்தி வீட்டோட கட்டுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்ய போற, நம்ம கலங்க வேண்டாம். அது மாத்திரல்ல, நம்மளுக்கு நான்காவது என்ன செய்ய போற, நமக்கு என்ன கொடுக்க போறாரு? மறந்துட்டீங்களா? கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை வலது கரத்துல தாங்குறாரு. அவர் ஆலோசனை தந்து மகிமையில ஏற்றுக்கொள்றாரு. நீங்க என்ன செய்ய, ஒருவன் நம்ம தாய் தேற்று போற, நான் உங்களை தேற்று எருசலேம், நீங்க என்ன செய்வீங்க? தேற்றப்படியாது. தேற்றப்படுறதுக்கு யாரு அடையாளமா இருக்கிறா? லாசரு அவருக்கு மடியில் இருந்து அவர் தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நரகத்துக்கு ஐஸ்வர்யன் நரகத்துல கஷ்டப்படுற மாதிரி அந்த இடத்துக்கு யாரும் நம்ம போகவே கூடாது. அதான் வெளிப்படுத்தும் விசேஷம் ஆண்டு சொல்றாரு. வெளிப்படுத்தும் விசேஷம் 21 4 வசனம் 5 வசனம்.
0: அவர்களுடைய
1: அவர்களுடைய
0: கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்.
1: அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்.
0: இனி மரணமும் இல்லை,
1: மரணமும் இல்லை,
0: துக்கமும் இல்லை,
1: துக்கம் இல்லை,
0: அலறுதலும் இல்லை,
1: அலறலும் இல்லை,
0: வருத்தமும் இல்லை,
1: வருத்தமும் இல்லை,
0: முந்தினவைகள் ஒளிந்து போயின,
1: முந்தினல் ஒளிந்து போன
0: என்று விளம்பினது,
1: என்று விளம்பினது.
0: சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்,
1: சிங்காசனங்கள் வீற்றிருந்தவர்,
0: இதோ
1: இதோ
0: நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்,
1: சகலத்தையும் புதிதாக்குகிறேன்
0: என்றார்.
1: என்றார் கர்த்தரோடு நம்ம இருந்தோம்னா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பரலோகத்துக்கு இங்கேயும் நம்மளை ஆசீர்விக்கிறார். பரலோகத்தில் நம்மள தேவன் நம்மளை கொண்டு சேர்ப்பார். கர்த்தர்கிட்ட அர்ப்பணிப்போமா? நம்ம யாரெல்லாம் நான் தான் சொன்னேன், கர்த்தரோடு இருந்தா என்ன செய்ய முடியும்? முழுமையா அவரோடு இருந்து நம்ம துதிக்க முடியும், செவிக்க முடியும். இல்லாட்டா நம்ம செவிப்போம், வாய் மட்டும் செவிப்போம், இறுதி எங்கேயோ இருக்கும். நம்ம எங்க எப்படி இருக்கோம்? கர்த்தரோடு இருக்கோமா இல்லையான்னு சொல்லி பார்த்து இன்னைக்கு அலசி பார்த்து கர்த்தர் கையில ஒப்பு கொடுப்போமா? நம்மள
0: நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஒருவேளை நீங்க தேவனை விட்டு பிரிந்திருந்தால் அவர் உங்களோடு இருக்க மாட்டார் என்று தானே அர்த்தம். நீங்க தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேவனோடு இல்லாவிட்டால் அவர் உங்களோடு இருக்க மாட்டார் என்று தானே அர்த்தம். கர்த்தருடைய இசைந்திருக்கிறவன் எவனும் இயேசுவோடு ஒரே ஆவியா இருக்கிறான் சொல்லுவோமா? ஆண்டவரே, உங்களுடைய இசைந்து இருக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தாரும். எந்த நிலையிலும் நான் உண்மை விட்டு பின்வாங்காத ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? ஆதிகால பக்தர்கள் எல்லாரும் தேவனோடு இருந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அந்த வரிசையில தான் நாம் பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம், மோசேயை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம், சங்கீதக்காரன் ஆசாபை பார்த்தோம். யோசேப்பு தேசம் அனைத்திற்கும் ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். மோசே என்பவன் பார்வனுக்கும் எகிப்திற்கு சகல ஜனங்களுக்கு முன்பாக பெரியவனாய் இருந்தார். அவரை கொண்டு கத்த பெரிய அற்புத அடையாளங்களை செய்தார். தாவீதின் பெயர் கனம் பெற்றது. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். ஒரு நிலையான வீட்டை தாவீது கட்டி கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் அப்படி செய்ய விரும்புகிறார். ஆசை இருந்தால் வாஞ்சையோடு கூட கேளுங்கள். ஆண்டவரே, என்னை ஒரு யோசேப்பை போல மாற்றும் ஆண்டவரே. கேட்போமா? என்னை ஒரு யோசேப்பை போல மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஒரு மோசேயை போல மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஒரு தாவீதை போல மாற்றும் ஆண்டவரே. ஆசாப் சொன்ன, நான் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறபடினால் அவர் என்னோடு கூட இருந்து முடிவிலே என்னை மகிமேலே ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அனுதினமும் எனக்கு ஆலோசனை தந்து என்னுடைய முடிவிலே, உலகத்தின் முடிவிலே, ஆம் இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்தில் என்னை மகிமேலே நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவன் பிரியமானவர்களே, அந்த இடத்திலே மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறு உலகத்திலும் கர்த்தர் நம்மை தேற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். லாசருவை தேற்றிக் கொண்டிருக்கிற தேவன் இதோ உன்னையும் என்னையும் அங்கு தேற்ற விரும்புகிறார். கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். சகலவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, எனக்கும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை இன்றைக்கு தாரும். இந்த புதிய மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொண்டு கர்த்தரை பார்த்து சொல்வோம், இதோ ஆண்டவரே உம்மோடு இருக்க என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சொல்லுவோமா? ஆமே. நம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். தேங்க்யூல்லா. நன்றி பரலோக பிதாவே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்தாய் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு கண்ணோக்கி பார்ப்பினாங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுது உம்மோடு இருக்க எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம் ஆண்டவரே. எப்பொழுது உம்மோடு கூட நாங்கள் இருந்து ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே. ஆமாப்பா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னீரே. நாங்கள் உம்மோடு இருக்க எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை போல, ஒரு மோசையை போல ஆண்டவரே, ஒரு தாவீதை போல, சங்கீதக்காரன் ஆசாபை போல எங்களை எல்லாரையும் மாற்றணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணித்திருக்கிறோம். கரங்களை பிடித்துக் கொள்ளும். என்ன நிலை வந்தாலும் உமோடு இசைந்திருக்கணும். என்ன வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உங்கள்கிட்ட ஒருபோதும் உங்களை அன்பை விட்டு பிரிக்க கூடாது ஆண்டவரே. எங்களை எப்பொழுதும் நாங்கள் எல்லாரும் உம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சையை தாரும், ஒரு ஆசையை தாரும், ஒரு தாகத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இப்பொழுது எனக்கு இப்படிப்பட்ட நன்மையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்த கண்ணோக்கி பார்த்து இப்பொழுது அவர்களோடு கூட இருந்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிற கர்த்தருடைய பிள்ளை எல்லாரையும் பொறுப்பிடுங்க. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி, நன்றி. இறுதியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா ஜெபிக்க விரும்புறாங்க. எல்லாரும் அவரோடு இணைந்து நம்ம சொல்வோம், ஆண்டவரே எங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம், எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம்.
1: அப்பா, நாங்கள் உம்மோடு இருந்தால் கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பீரப்பா. எங்களோடு இருந்து எங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நீர் வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. மோசே ஆசீர்வித தேவன், யோசேப்பை ஆசீர்வித்த தேவன், அப்ப தாவீத ஆசீர்வித தேவன், எங்களை ஆசீர்விப்பீங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். ஆஷாவுக்கு நீ சொன்னார் அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆலோசனை தந்தீங்க அப்பாமை ஸ்தோத்திரம். எங்களை மகிமையில ஏற்றுக்கொள்ளுகிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை கேட்டு இங்கே விற்றாத விடுக்கி நாங்கள் உள்ள தலசி பார்த்து நாங்கள் உங்களோடு உங்களோடு இருக்குமா இல்லையான்னு சொல்லி நாங்கள் அலசி பார்த்து உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய உன்னத பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீ கட்டளிட முடியாய் செபிக்கிறோம். அருமை ரட்சகராகிய தெய்வமே, நானே லவ்டீச்சர கத்தன்னு சொன்னீங்கப்பா, நீங்க தான் செய்ய வேண்டும் கெஞ்சுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய எல்லாரையும் ஆசீர்வீங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரே தாங்க. பின்மாறி காலத்தின் மழை எல்லாருமே பெய்யட்டும் ஐயா. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ மகி மூடிக்கொள்ளட்டும், அக்கிரி மூடிக்கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிற அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க. கர்த்தருடைய கரங்களை தாங்கணும், நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். சர்வல்லம்ல தேவனே, ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுங்கப்பா, தொடுங்க தொடுங்க, பலப்படுத்துங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. வியாதிகள் பலவீன மக்களை விட்டு விளக்குங்கப்பா ஆண்டவரே. மே ஸ்தோத்திர 105 சங்கீதம் 37 வசனம் சொன்னீரே, அப்ப உங்க இஸ்ரேல் கோத்திரத்துல ஒருவனும் பலவீனப்பட்ட இல்லைன்னு சொன்னீரப்பா. அதே போல எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வச்சு உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செஞ்சு நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து வழி நடத்துங்கிற அச்சா. பெரிய காரியத்தை நீங்க செய்ய முடியாது செபிக்கிறோம். நானும் இல்லாவ டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, நீங்க செய்யுங்க சப்பா. அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஒரு வாழ்க்கையிலையும் கத்தாவே உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும் ஏசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தரணும். சம்மா இல்லாத மக்களுக்கு சம்மான் தரணும். கடனோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆத்தும கண்களை திறந்து விடுங்கப்பாம். எரியற அறிவுல நிரப்பப்படட்டும் கத்தாவே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பு செய்யுங்க. கத்துடி மகிமங்களை மூடட்டும், கத்துடி அக்கறி மூடட்டும், கத்துடி பிரசனங்களை மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க. வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்க உதவி செய்யுங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டுமே அப்பா. தகப்பனே இறங்குமப்பா, இறங்கும். பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. எங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தரும், தெய்வீக ஞானத்தில் நிரப்புங்க. எங்கள் சிறு பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளாக, துதிக்கிற பிள்ளைகளாக, ஆன்றோரு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க. மக்கள் உள்ளத்துல பேசுங்க, பேசுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. பொறுப்படுத்துக்கோங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரட்சி ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராய் கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
5: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2:11
1: இன்று கர்த்தராகிய கிறிஸ்து
0: என்னும்
1: இரட்சகர்
0: உங்களுக்கு
1: தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
0: ஆம் அருமையானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த பொன்னாளிலே, இந்த நன்னாளிலே நம்மளுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனாய் கர்த்த நம்மளுக்காக அனைத்தையும் பூமி விட்டு வந்து பா உலகத்தில் நமக்காக அவதரித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நம்ம உள்ளத்துல சொந்தரச்சை ஏற்றுக்கொள்ளுமானா நம்ம வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் தான் நம்ம பார்க்க போறோம். 1 தீமோத்தேயு 1:15
1: பாவிகளை ரட்சிக்க
0: கிறிஸ்து இயேசு
1: உலகத்தில் வந்தார்.
0: ஆமா அருமையானவர்களே, ஒருவேளைக்கு நீங்க நினைக்கலாம், வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஏன் இந்த உலகத்தில் வரணும், எதற்காக மனிதரா அவதரிக்க வேண்டும் சொல்லி நீங்க நினைக்கலாம். பாவியாகி நம்மளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம் பாவம் ஜெயத்தான் தெரியும், அல்லது விடுதலை பெற நம்மளால முடியாது. எத்தனையும் நம்ம நினைக்கலாம், இதை செஞ்சா நான் விட்டுறலாம், நான் நல்ல பிள்ளையா வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி வாழலாம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, சன்மார்க்கமாய் வாழ முடியும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விடுதலையா கொடுக்க முடியும். அவர் கருத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மள பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 1:21
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக
0: ஏனெனில்
1: அவர் தமது ஜனங்களின் பாவங்களை
0: நீக்கி
1: அவர்களை ரட்சிப்பார் என்றார்.
0: நம்ம பாவங்களை நீக்கி என்ன செய்யறாரு, நம்ம ரட்சிக்கிறார். அவர் ஒருவர் தான் நம்ம ரட்சிக்க முடியாது. மாணவர்களே, இவர் யாராலையும் நம்ம ரட்சிக்க முடியாது, அவர் ஒருவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். நம்ம எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கிறோம், நினைக்கல நான் என்ன பாவம் செஞ்சேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த 5 வரட்டும் ஒருத்தர் கூட சின்ன பாவம் கூட செய்யலன்னு சொல்லி. இல்ல அருமையானவர்களே, எவ்வளவு பாவங்கள் நம்ம எண்ணத்தினால, சிந்தனையினால, செயலினால, நம்ம பேச்சினால எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம். நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்தில் விடுதலையாக்கணும்னு சொன்னா ஆண்டவரை இயேசுக்கு மாத்திரம்தான். அதனாலதான் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் சொல்லி. 1 யோவான் 1:7
1: அவருடைய
0: குமாரனாகிய
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி
0: நம்மை சுத்திகரிக்கும் பாத்தீங்களா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பார். அவரால் மட்டும்தான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் ரத்தம் தான் நம்மளை கழுவ முடியும். அவர் ரத்தம் தான் நம்ம சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்க முடியும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் இயேசுவேன் உள்ளத்துல வாங்க, பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா. என்னைக்காகத்தான் ஆண்டவரே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்களே, உங்க ரத்தம் நீ கழுவுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பரிசுத்தமாக்குவார். தீத்தின் புஸ்தகம் 3:5
1: பரிசுத்த ஆவியினுடைய
0: புதி தாக்குதலினாலும்
1: நம்மை ரட்சித்தார்.
0: பாத்தீங்களா, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா நம்ம புதி தாக்குவார், அவளை நம்ம ரட்சிப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவனை கூப்பிட வேண்டும். அவர் நம்ம உள்ளத்துல வந்துட்டாருன்னா அவர் நம்மளை புதிதாக்கி நம்மளை ரட்சிப்பார். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எபிரேயன் புஸ்தகம் 7:25
1: அவர்
0: எப்பொழுதும்
1: உயிரோடு இருக்கிறவராகையால்
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போது உயிரோடு இருக்கிறாகையால்
1: அவர்களை
0: முற்றுமுடிய
1: ரட்சிக்க
0: வல்லவருமாயிருக்கிறார். பாத்தீங்க அருமையானவர்களே, நாம் முற்றுமுடிய ரட்சிப்பார். ஆண்டவர் ரத்தத்தை நம்ம கழுவப்பட வேண்டும். பரிசுத்தவான் உள்ளத்தில் வந்துட்டாருன்னா நம்மளை கழுவி நம்மளை என்ன செய்யறாரு, நம்மளை புதிதாக்கி நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி நம்ம செவம் பண்ணுமா.
2: Let's celebrate our Lord's birthday and spread the love. Yeah.

0: இரண்டாவதாக ஆண்டவராக இயேசுக்கு எதிர்க்கு வந்தார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 10:10.
1: திருடன் திருடவும்
0: கொள்ளவும்
1: அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ
0: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: அது பரிபூர்ண படவும் வந்தேன்
0: என்று சொல்கிறார். ஆமா அருமையானவர்களே, திருடன் யாரை குறிக்குது? சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் எதுக்கு வரான் அந்த உலகத்துல? திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரான். நம்ம எப்படி கொல்லலாம், எப்படி அழிக்கலாம்னு சொல்லி எதை திருடுவான்? நம்முடைய வெளியேறப்பட்ட நம்ம ஆத்மா திருடுறதுக்கு, பாவம் செய்து வச்சு நம் பாவத்தை செய்த பிறகு நரகத்தில் தள்ளுறதுதான் அவனுடைய வேலை. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுறார், பரிபூர்ண படம் வந்தேன்னு சொல்லுறார். ஒருத்தர் சிக்கப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கப்படுத்த என்ன இருக்கும்? அப்படி சரீரத்துல உயிர் இருக்கானா? ஆனா எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பக்கத்துல ஒரு பாம்பு வந்தாலும் கூட அவங்களால அடிக்க முடியாது, ஒரு பூச்சி இருந்தா கூட அடிக்க முடியாது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவன் உண்டாயிருக்க ஒரு பரிபூர்ண படம் இது. ஆமா அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமா இருக்க வேண்டும். நம்ம பரிபூர்ணமா சந்தோஷமா மகிழ்ச்சியா நிறைவான ஜீவனோடு இருக்க வேண்டும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்காக தான் தேவனை கத்த அவருடைய ஒரே பிறன குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாசிக்க கேட்போமா, யோவான் சுவிசேஷம் 3:16.
1: தேவன் தம்முடைய
0: ஒரே பேரான குமாரனை
1: விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை
0: அடையும்படிக்கு
1: அவரை தந்தருளி
0: இவ்வளவாய்
1: உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு தம்முடைய குமாரனை தந்துவிட்டார். ஆனால் நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்கும் போது கத்தர் என்ன செய்ய நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதுக்குத்தான் நம்ம இவ்வளவு ஒரு அன்பு. தேவனாய் கத்தர் நம்மளை அவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கிறார், அன்புக்கு அளவே இல்லை. ஆண்டவராக இயேசுக்கு அதனாலதான் கத்தோடைய வேதம் சொல்லுறது, தேவனாய் கத்தர் அன்பாகவே இருக்கிறன்னு சொல்லி. 1 Yohan 4:8.
1: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
0: மேலவர்களே, நமக்காக தான் சொந்த குமரன்று பாராம நமக்காக ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தார்? சீர்வில் ஒப்பு கொடுத்தார். நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுமல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காக தான் விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். எதற்காக? என்னை உங்களை மீட்கிறதுக்காகத்தான், உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான். அதன் கட்டுவீர்னு சொல்லி தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புக்கு அளவே இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் தெரியுமா? அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். அது நமக்காக நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவன். உங்களுக்காக, எனக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக அதை விசுவாசித்தால் போதும், நம்ம கெட்டு போகும் நித்திய ஜீவன் அடைய முடியும். அவர் முழுமையா விசுவாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட வேற ஒண்ணுமே கேட்கல, எதையுமே கேட்கல. விசுவாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து எனக்காகத்தானே ஜீவனை கொடுத்தார், என்னை மீட்கிறதுக்காகத்தானே, நான் கெட்டு போகக்கூடாதுன்னு தானே, எனக்காகத்தானே 1000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக ரத்தத்தையே சிந்தினார்ன்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் வரும். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனாகி இயேசுக்கு உங்களுக்குள்ள வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டோ நீங்க கலங்க வேண்டாம், கெட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை நித்திய ஜீவன் இருக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 Yohan 5:12.
1: குமாரனை உடையவன்
0: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்
1: ஜீவன் இல்லாதவன்.
0: ஆமா அருமையானவர்களே, இயேசுக்கு விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசுக்கு வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்களுக்கு ஜீவன், நித்திய ஜீவன் நிச்சயமா உங்களுக்குள்ள நித்திய ஜீவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேறுதல். நம்ம ஒரு நாளும் நரகத்து போக மாட்டோம், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 10:28.
1: நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
0: அவைகள்
1: ஒரு காலம்
0: கெட்டு போவதில்லை.
1: ஒருவனும்
0: அவைகளை
1: என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை.
0: பாத்தீங்களா, கர்த்தராகி தேவன் நம்ம கெட்டு போகக்கூடாதுதான் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் கையில இருந்து நம்ம யாரும் பறிக்க முடியாது. எந்த மந்திரமோ சீவனையோ வெள்ளிய சூரியமோ எந்த அந்தகார சக்தியோ பிசாசின் கிரிகளோ நம்ம பறிக்கவே முடியாது. நம்ம ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். நமக்குள்ள நித்திய ஜீவன் கர்த்தராகி இயேசுக்கு நமக்குள்ள இருப்பார். நமக்கு ஒரு நாளும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் வாழ முடியுமா?

ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள் இருப்பதனால தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்களும் முழுமையா ஆண்டவரே என் உள்ளத்துல வரணப்பா, எனக்குள்ளே நீங்க தங்கணும், எனக்குள்ளே நீங்க வரணும் சுவாமி. இந்த கிறிஸ்துவ நாளிலே எனக்குள்ள இங்க பிறக்கணும், என் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணணும் ஆண்டவரே, எனக்குள்ள இங்க தங்கணும்னு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா இயேசு கிறிஸ்து உள்ளத்துல வருவார். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி கூப்பிடுவீங்களா?

0: மூன்றாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு தெரியுமா? ஒன்னு யோவான் 3:8
1: பிசாசினுடைய கிரியைகளை
0: அழிக்கும்படிக்கு
1: தேவனுடைய குமாரன்
0: வெளிப்பட்டார். ஆமா அருமையானவர்களே, மூன்றாவதாக பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 26 முன்பாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. எத்தனை சனங்களை பிசாசு பயமுறுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை குடும்பங்களை பிசாசு, நிறைய பேரு இப்ப பிசாசினால் கஷ்டப்பட்டு வியாதி நாளும் கஷ்டப்படுறாங்க, நோய் நாள் கஷ்டப்படுறாங்க, பலவீனத்தாலும் கஷ்டப்படுறாங்க. அந்த பிசாசின் கிரி அழிக்கும்படிக்குத்தான் தேவகுமாரை இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 1 யோவான் 4:4
1: பிள்ளைகளே,
0: நீங்கள்
1: தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள்.
0: ஏனெனில்
1: உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
0: ஆண்டவராய் இயேசுக்கு நமக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆண்டவராய் இயேசுக்கு நமக்குள்ள இருந்துட்டாருனா எந்த பிசாசும் எந்த சாத்தானும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவராய் இயேசுக்கு நம்ம கூப்பிடுவோம், ஆண்டவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா எந்த பிசாசும் நம்மளை மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசும் நம்ம தொடவே முடியாது, எந்த பிசாசும் வியாதியை பலவீனத்தை உண்டாக்கவே முடியாது. அருமையானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனா எந்த பிசாசும் மேற்கொள்ளாது. 1 யோவான் 2:14
1: வாலிபரே,
0: நீங்கள்
1: பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவவசனம்
0: உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும்
1: நீங்கள்
0: பொல்லாங்கானவனை
1: ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன்.
0: பாத்தீங்களா அருமையானவரே, பலவான்னு சொன்னா நல்ல டானிக் எல்லாம் குடிச்சு நல்ல நிறைய பூஸ்ட் அது இதுன்னு குடிச்சு அது பலவான்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்திருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து பலவானாய் மாற்றுகிறார். எத்தனை பானங்கள் குடித்தால் என்ன, என்ன செய்தால் என்ன, நமக்கு பலன் கிடைக்காது. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து அவர் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நம்ம ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட பலப்படும் போது பரிசுத்தால் நமக்குள்ள வருவாரானால் நம்மளுக்குள்ள பலன் தருவார். அப்போ நம்ம பலன் அடைவோம். நம்ம அது மாத்திர தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம பலனடை முடியும். அப்பதான் பொல்லாங்கானவையே ஜெயிக்க முடியும். பொல்லாங்கானவனை ஜெயிக்கணும்னு சொன்னா தேவசனம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். பைபிள் ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். பைபிள் வாசித்து தேவ சித்தத்தை நம்ம செய்ய ஆண்டவர் கருத்துல அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கணும், பரிசுத்தால் நிறைஞ்சிருக்கணும். அப்பதான் பொல்லாங்கானவை ஜெயிக்க முடியும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க, ஆண்டவரே உங்களோட வசனையின் உள்ளத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். நீங்களும் பொல்லாங்கானவளை ஜெயிக்க முடியும். அது மாத்திரல்ல, லூக்கானு சுவிசேஷம் 10:19
1: இதோ சர்ப்பங்களையும்
0: தேள்களையும்
1: மிதிக்கவும் சத்துருவினுடைய
0: சகல வல்லமையையும்
1: மேற்கொள்ளவும்
0: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
1: ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
0: உங்களை ஒன்று சேதப்படுத்த மாட்டாது. பாத்தீங்களா, சர்ப்பங்களையும் தேள் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நமக்கு எதிராளியாகும் பிசாசு தான். அவனை மேற்கொள்ள அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவாகிய பிசாசு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் கூட சின்ன குழந்தைகளெல்லாம் சின்ன பிள்ளைப்பெல்லாம் 7-8 எத்தனையோ தோட பாம்பை மீய்ச்சிருக்கிறேன், எத்தனையோ தோட தேளெல்லாம் மீய்ச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவரை இயேசுக்கு எனக்கு எதுவுமே சேதப்படுத்தாதபடி தேவன் என்னை காத்துக்கொண்டார். அதுதான் சொல்லுங்க, சர்ப்பங்களின் தேள் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அது மிக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம தேவன் தந்திருக்கிறார். நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது, பயப்படாதீங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4:7
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
0: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
1: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: தேவன் கீழ்ப்படிந்திருங்க, தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் கை கொண்டு நடந்து பாருங்க. தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துங்க, போ பிசாசே இயேசுகிறது நாமத்துல சொல்லி பாருங்க, ஓடியே போயிடுவான், உங்களை விட்டு ஓடியே போயிடுவான். நம்ம தேவன் கீழ்ப்படிந்து இருக்கணும். தேவன் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காரோ, ஆண்டவருடைய வசனம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கை கொண்டு அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பிசாசு போ இயேசுவின் நாமத்துல சொன்னீங்கன்னா ஓடியே போயிடுவான். எந்த பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம், பெரிய காரியத்தை செய்வார். கத்து கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துலுங்க, நிச்சயமா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான்.

0: நான்காவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்க்க உலகத்துக் கண்டார் தெரியுமா? லூக்காவின் சுவிசேஷம் 12:49
1: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்
0: அது இப்பொழுதே
1: பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமாரிமானவே, நம் அக்கினியை கத்தராகி தேவன் போட வந்திருக்க, நம் இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும். ஆண்டவருக்காக எளிமை பிரகாசிக்க வேண்டும். இயேசுக்கிறதுக்காக நம்ம வாழ வேண்டும். அவருக்காக ஜீவிக்க வேண்டும் சொல்லி கத்தர் விரும்புகிறார். 105:39
1: அவர் மேகத்தை
0: மறைவுக்காக விரித்து
1: இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியும் தந்தார்.
0: அமரிமானவர்களே, நம் வாழ்க்கையில எத்தனை இருள்கள், பாவ இருள்கள், வியாதியின் இருள்கள், பிரச்சனையின் இருள்கள், பிசாசனின் இருள்கள், எத்தனை இருள்கள் இருக்கிறது. அதை வெளிச்சமாக்குறதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கினியை தந்தார். அதான் பூமி மேல அக்கினியை போட வந்தே இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவரும் அவருக்காக பற்றியறி வேண்டும் சொல்லி தான் அக்கினி நமக்காக தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இப்படி அக்கினியினால என் நிரப்பும், அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, யாத்ரா புஸ்தகம் 13:21
1: அவர்கள்
0: இரவும் பகலும்
1: வழி நடக்க கூடும்படிக்கு
0: கர்த்தர்
1: பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும்
0: இரவில்
1: அவர்களுக்கு
0: வெளிச்சம் காட்ட
1: அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளை வழி நடத்த நம்ம இந்த உலகத்துல உலக பிரகாரமான காரியத்துக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஒரு நாள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால நம்மளை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கின் ஸ்தம்பமாக இருந்து, பகல்ல மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, இரவிலே அக்கின் ஸ்தம்பமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. இந்த உலகம் வந்து நமக்கு சொந்தமானதும் அல்ல. அதனால நம்ம பரலோகத்தை நோக்கி நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பயணத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுக்கு நம்ம முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்குள்ள வாரும், எனக்கு முன்னால செல்லணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:3-4
1: அல்லாமலும்
0: அக்கினி மயமான நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள்
0: அவர்களுக்கு காணப்பட்டு
1: அவர்கள் ஒவ்வொருவர் மேலும்
0: வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
0: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே
0: பேச தொடங்கினார்கள். ஆமாரி மாணவர்களே, நம்ம மேலும் தேவனாய் கர்த்தர் அக்கினி நம்ம போட வாஞ்சிக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்குள்ள அக்கினி வரணும். ஆண்டவரே, நானும் அன்னை பாசையில வேற பாசையில பேசணும், பேசி உண்மை துதிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் நம்ம தருவாரு, அக்கினி அபிஷேகத்தை தந்துருவாரு. நம்மளும் வேற பாசையில அன்னை பாசையில பேசி தேவனை ஆராதிப்போம், துதிப்போம். நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எசாயின் புஸ்தகம் 28:11
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய பாசையினாலும்
1: இந்த சனத்தோட பேசுவார்.
0: இதுவே
1: நீங்கள்
0: இழைத்தவனை
1: இளைப்பாறதல்,
0: இதுவே ஆறுதல் என்று
1: அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
0: பாத்தீங்களா? அதனாலதான் தேவனை கர்த்தர் மேல் பூமி மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னார். அக்கினி அபிஷேகத்தை நம்ம தர ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அபிஷேகத்தை பெற்று நம்ம என்ன செய்யணும்? அன்னி பசையில பேசும்போது நமக்கு ஆறுதலும் இழைப்பாறுதலும் கிடைக்கும். மாறுமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு அதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். கேட்டு பெற்றுக்கொள்வோமா?

0: ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 19:10.
1: இழந்து போனதை தேடவும்
0: ரட்சிக்கவுமே
1: மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
0: என்னது இழந்து போனத? ஆதாமும் ஏவாளுக்கும் கர்த்தர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கர்த்தராகிய தேவன் அவர்கள் கொண்டு வந்து உலகத்துல எல்லா காரியத்தையும் அவங்களுக்காக கொடுத்தார். மிருகத்தை கொடுத்தார், பிராணிகள் பறக்கும் பறவைகள் எல்லாமே கொடுத்தார். வானத்தை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், எல்லாம் உண்டாக்கினார். சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்குறது மாத்திரமல்ல, அவர் நீங்க இந்த இதெல்லாத்தையும் ஆளுங்கள்னு சொல்லி கொடுத்தார். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமும் ஏவாளும் பிசாசு சொன்னதை கேட்டு கீழ்படியாம போயிட்டாங்க. தேவன் கீழ்படியாம போனதுனாலதான் ஏதன் தோட்டத்திலிருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே வந்தார். இழந்து போயிட்டாங்க மனசு, எல்லாரும் இழந்து தேவனை விட்டு தூரமா போய் பாவத்தில் ஜீவித்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையில வைத்த அன்பினால நம்மளை தேடி வந்தார். இழந்து போன நம்மளை தேடி வந்து ரட்சித்தார். அருமையானவர்கள், எவ்வளவு அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா? அவர் அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது! அவர் அன்புக்கு ஈடு என ஒன்றுமே இல்லை. அவ்வளவு நம்ம அன்புள்ள தேவன். எசேக்கியேல் புத்தகம் 34:11.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: இதோ நான்
1: என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன்,
0: அவளை தேடி பார்ப்பேன். ஆமா அருமையானவளே, ஒரு உதாரணம், ஒரு மேய்ப்பன் இருக்கிறன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஆடு இருக்குது. சரி, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னு வைங்க. அப்ப அந்த ஒரு ஆடு தானே போனா பரவாயில்ல அப்படின்னு மேய்ப்பன் இருப்பானா? அவனுக்கு வந்து 10,000 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போன ஆடு மேலதான் அவருடைய கண்ணு. ஐயோ, ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க, தேடி விசாரிப்பாங்க. எங்க ஆடு எங்க பாத்தீங்க, இந்த ஆடு எங்க காணாம போயிருச்சு அப்படின்லாம் மெய்ப்பன் தேடி கொண்டிருப்பார். எங்க ஊர்ல நாங்க பாத்துருக்கிற தோட்டத்துல எல்லா தோட்டத்திலயும் வந்து மந்தை வந்து அங்க அமுத்துவாங்க. அமுத்தும் போது ஆடு ஒரு ஆடு காணாம போயிடுச்சாலும் தேடுவாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை, ஆனால அதை நான் கரெக்டா கவனிச்சிருக்கிறேன். அதே போலதான் அருமையானவர்களே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அவரே உருவாக்கி நம்மளுக்காக ஜீவனே கொடுத்தார். நம்மளை தேடி கொண்டிருக்கிறார். என் மக காணாம போயிட்டாலே, என் மக காணாம போயிட்டாலே, இன்னும் என்கிட்ட வரலையே, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டது, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, 1 Peter 5:7.
1: அவர் உங்களை
0: விசாரிக்கிறவர் ஆனபடியால்
1: உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
0: உங்கள் கவலை எல்லாம் என்ன செஞ்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. உங்களை விசாரிக்கிறாரு, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்குது, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்கிறா, என்ன உங்களுக்கு வர, என்ன செய்ய நாங்களுக்கு போய் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யணும், ஏன் சோர்ந்திருக்காங்க, ஏன் கவலையோடு இருக்காங்க, என்ன அவங்களுக்கு போற, என்ன பிரச்சனை, என்ன கவலைகள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்படியால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்திரு. எத்தனை கவலைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிருங்க, அவர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார், கவலையெல்லாம் மாற்றி உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். அவரை விட்டு இழந்து எங்கேயும் தூரம் போயிட்டோம், நம்மளை தேடி வந்த தெய்வன் அவர். அவர்கிட்ட உங்க கவலையெல்லாம் சொல்லுங்க, கட்டாயம் உங்க கவலையை மாற்றிடுவார். கவலைப்படாதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. லூக்கான் சுவிசேஷம் 15:4.
1: காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும்
0: தேடி திரியணும். ஆமா அருமையானவளே, நம்ம ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம தேடாம இருப்போமா? அதே போலதான் மெய்ப்பன் காணாமல் போன ஆடுகளை எப்படி தேடி திரிவானோ அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை தேடிக்கொண்டே இருக்கிறார். என் மக இன்னிடத்துல வரலையே, என் மக இன்னிடத்துல வரலையே, என் மக என்னை விட்டு தூரமா இருக்காங்க, என் மக கண்ணீரோடு இருக்கிறாங்க, என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறேன், என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறான், நான் அவங்களுக்கா ஜீவனே கொடுத்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்களை தான் தேடி பார்க்கிறார். உங்களை தான் உங்களை தான் ஆண்டவராக இயேசுகிறது ஒவ்வொரு நாளும் தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன் என் கலங்கணும், என் கண்ணீர் ஒடிக்கணும், எல்லாம் இருக்குது. நிறைய பேர் சொல்ற நான் கேட்டிருக்கிறேன், எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு சமாதானம் மாத்திர எல்லாம் இருக்குது, எனக்கு சந்தோஷம் மாத்திரல, எல்லாம் இருக்கு, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிற எத்தனை பேர் சொல்றோம். அருமையானவர்கள், உங்களை தான் ஆண்டவராக இயேசுகிறது தேடி தெரிகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் அவரிடத்துல சொல்லுங்க, அவர் நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் மாத்த அவரால் முடியும். அவர்கிட்ட வருவீங்களா? அது ஆண்டவர் வருத்தப்பட்டு பார சமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நானும் உனக்கு இளைப்பார்கள் தருவேன்னு சொல்லி நீங்க இடத்துல வந்து பாருங்க. உங்களுக்கு இளைப்பார்கள் தருவார், சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி ஆறுதல் தேர்தல் எல்லாமே தர அவரால் மட்டும் முடியும். பார்த்த அவர்கிட்ட சொல்லுவீங்களா?

0: நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, முடிச்சி உள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க வந்த நோக்கத்தை நீ சொன்னீங்க ஆண்டவர், பிசாசின் கீழ் அழிக்க முடி தேவக்குமார் வெளிப்பட்டார்னு சொன்னீங்க ஆண்டவர. அன்பின் தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுற எங்களுக்காக ஜீவனு கொடுக்கறதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர, நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சொன்னீங்க ஆண்டவர. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கண்ணீரையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மாத்துங்க. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளுங்க. எழுந்து போன தேடுவேன்னு சொல்லி ஒவ்வொருவர் மீட்டுக் கொள்ளுங்க. ரச்சித்தல்லும் உங்களோடு இணைத்துக் கொள்ளுமே, சார்ந்து கொள்ளும் அண்டிக் கொள்ள உங்களோடு இணைந்து வாழ கிருபை தர முடிக்காக செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் அரியர் அறிவல் நாள் நிரப்பப்படட்டுமே, அண்டிக் கொள்ளட்டுமே, சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு இணைந்து வாழணும், தேவ கிருவ அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் எல்லாம் நிற்குங்க ஆண்டவர. என்ன வியாதினாலும் சுகமாக்குங்கப்பா. கண்ணில் பலவீனமா அப்ப காது கேட்கலையா? நீங்க குணமாக்கு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா குணமாக்குங்க. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. ரட்சனை கொம்பேமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிரச்சனையும் மாத்துங்க. எல்லா மக்களும் செவிக்க சொல்லித்தாரும், துதிக்க சொல்லித்தாரும், ஆராதிக்க சொல்லித்தாரும், அறிந்து கொள்ள உதவிச்சுங்க. உள்ள பிதாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தையில்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தரணும். சம்மா இல்லாத மக்களுக்கு சம்மான் தரணும். கடனோடு இருக்க மக்களுக்கு கடனடைக்கு உதவிச்சிங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசிரியங்க. கேசல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க. வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசிரியத்தை உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை தொடங்க. அப்பாமி ஸ்தோத்திரம் பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும். சந்தோஷம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் தரணும். மகிழ்ச்சி ஆறுதலையும் தேர்தலையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பேரையும் நீங்க வயிற்றுக்கு சீஃப் போஸ்ட் எழுதி கொள்ளுங்க ஆண்டவர. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலும் சிறந்து வளரணும். உண்மை தேடக்கூடிய மனது எல்லாருக்கும் தாரும். ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையே கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களை அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி ஆண்டாக்டீசர்.com.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andatjesus.com. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2-3
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும் இருக்கும்படி
1: நான் மறுபடியும் வந்து
0: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடியும் வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த திரும்ப நம்மளை நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ளப்பாரு. அதான் பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பத்து பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து
0: கர்த்தராய் இருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: அங்க என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும், வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள இயங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் பாடுகள்லாம் நம்மளால் சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மள அறியாமல் இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்திலே நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல இந்த உலகத்துல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒண்ணு பரலோகம், என்ன நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒண்ணு இருக்கு. கர்த்தர் பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம் தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டு வருக ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதையல்ல
0: அதிலும்
1: மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால்
0: தேவன்
1: அவர்களுடைய தேவன் என்னப்பட விற்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்து போன சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர் அவர்களை வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ண விருப்பான மக்களை வேணும் பரலோகத்து போகணும். அப்ப பரலோகத்து போகணும் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ இந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்துல ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோக ராஜ்யம்தான் நமக்கு சொந்தம். அப்ப அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தா கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, அவருடைய தேவன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையாக வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மளை ஆயத்தப்படுது. அந்த நான் எங்க இருக்கணும், அவர்களை என்னோட கூட இருக்க விரும்புறேன். பார்த்தீங்க, நம்ம இங்க விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புறாரு, நான் எங்க இருக்கணும், அவர்களை என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குளத்துல கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தா 95 லெட்டர் 100 வயசு அவ்வளவுதான், அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பரமராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும் போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பச்சையா இருக்கும். கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம் அது அதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்துல அவர் மடியில நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னுடைய விருப்பம்லாம் அதுதான். இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாம். நான் பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்துல அவருடைய மடியில உட்கார். அதுதான் என் தியாகம் வாஞ்செல்லாம். இந்த உலகத்துல எவ்வளவு பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்துல போய் அவர் மடியில உட்காரணும். அல்லேலூயா. அதுக்குத்தான் மேலானவர்களை நம்ம நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்ல, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்.
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வர வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்ம கூட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான். கர்த்தர் எப்ப வருவாரு தேடிச்சு ஒரு நாள் இயக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேல மாடி கட்டினாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம தான் பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா சுவிசேஷ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்களை அறிந்துக்கணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும் நம்ம பணம் கேட்கிறோம். எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்கிறாங்க, பணம் பணம் அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏன் படத்தை கேட்கிறேன்னு சொன்னா சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவன அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாம இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்ப நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்ல, கத்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம இப்ப எழுந்துக்கலாம் சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்ப பாருங்க இந்த டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வை இல்லாதவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்பம் இப்ப எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்க எப்படி இதெல்லாம் பாக்கணும், டிவில என்ன எப்படி பாக்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. ஹலேலூயா. ஹலேலூயா. அது ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்க எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில பாக்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்க படிச்சிட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்து பாத்துக்குவோம், நாங்க இயேசு அறிஞ்சுக்கணும், நாங்க மற்றவளுக்கு சொல்லணும் சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வாஞ்சி கூட கேட்கறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு வாஞ்சை இல்ல, தாகம் இல்ல, யாருக்கா சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில. ஆனா பார்வை இல்லாதவங்க அவ்வளவு வாஞ்சியா இப்ப கேட்கறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவரையே இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போச்சு, கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இது தான் பணத்தை கேட்கிறேன். எங்களுக்கு சாப்பிட்றது கத்தர் போதுமான அளவுக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த பச்சை விஷயத்தை எப்படியாவது அறிவிக்கணும். அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: மிகவும் வாஞ்சி உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்ச தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தை நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கர்த்தரை எப்ப போல, எப்ப கர்த்தரை பத்தி பேச மாட்டாங்களா, எங்க கர்த்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டவரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அதுதான் நம்ம சரீரம். சரியுரு என்னதா இருந்தாலும் பூமிக்குடி கூறாரோ அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு தான் நமக்குள்ள வாஞ்சேன். ரெண்டாவது சுவாசமா,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சவளவா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவளவா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன், கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா, கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார், அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்க மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலோகத்தையும் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது, கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போன என்ன சொல்லி பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லா இருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லியிருக்க. அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப செபிக்க போறோம். இதுவரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப செபிக்க போறோம். எங்கள் அன்பார் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்ப அந்த நிகழ்ச்சியை பாத்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வேற தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஸ்தூத்திரமே வண்டி கொள்ள மை சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு உரையே எத்தனையோ குடும்பங்கள்ல வேலை கிடைக்காதபடிக்கு போட்டி போறாம இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்யற இடத்துலயும் நல்ல சமாதானம் சந்தோஷத்தை தாரும். அண்டு உரையே உங்களை பார்த்து விழுந்து நாங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மையப்படட்டும் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ நோய்கள் அப்ப எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவித்தினாலும் கஷ்டப்படுறாங்களே அப்ப, ஒவ்வொரு மேலையும் தேவையான பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான காரியத்தை செய்ய, மகிமையான காரியம் செய்ய. கர்த்தருடைய பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும் ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தாருங்க, வேலையில் உயர்வை தாரு, உயர்வராத தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பிரிந்து கொடுமை அணைக்க கொடுமைய, டைபஸ் ஆகணும்னு நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த முடி சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வைத்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பெல்லாம் பாஸ் பண்ணணும். உங்க மகத்துவம்ல நாமத்தை மகிப்படுத்துங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக்கான வாக்கியமும் செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரம் பரமப்பிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜீவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25

எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல

0: எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andlovejesus.com. God bless you.

0: நான் பாடமாட்டேன்.
1: கற்றுக்கலாம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயின் புஸ்தகம் 66:13.
2: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்,
1: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுறார், ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகள் எப்படி தேற்றினா எப்படி சமாதானமா இருப்பாங்கன்னு சொல்லி. எத்தனை தான் மற்றவங்களை ஆறுதல் படுத்தினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. இயேசுக்கு நம்மளை ஆறுதல் படுத்தினாருன்னா சமாதானம். என் வாழ்க்கையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போதெல்லாம் என் ஆண்டவராக இயேசுக்கு என்னை தேற்றுவார். அப்ப எப்படி தேற்று, அவன் தாய் தேற்று போல, நம்ம தாய் எப்படி தேற்றுவங்களோ அதே போல நம்ம தேற்றி ஆறுதல் படுத்துறார். காரணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:3.
2: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
1: அவர்தான் நமக்கு சகலவிதமான ஆறுதல். ஒவ்வொரு நாள் வேற வேற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், வேதனைகள் வரும். ஆனாலும் தேவனை கர்த்தர் அந்த நாளைக்கு எப்படிலாம் நம்மளை ஆறுதல் படுத்தணுமோ அப்படிலாம் ஆறுதல் படுத்துவார். நம்ம எந்த நிலைமையில உடைஞ்சிருக்கிறோமோ, உள்ள உடைஞ்சிருக்கிறோமோ, எப்படி சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த சூழ்நிலை அவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். ஏசாயின் புஸ்தகம் 57:18.
2: துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம துக்கப்படும் போது நம்மள ஆறுதல் அளிப்பார். எப்படி அளிப்பாரா? ஒருவன் அவன் தாய் தேற்று போல் நம்ம தேற்றுகிற தெய்வம், நம்மளை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிற தெய்வம், தாய் மார்புடையவர். நம்மளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு சமாதானப்படுத்துவார். நம்ம துக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். கலங்காதீங்க, ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி பாருங்க, அவற்றை வந்து பாருங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்களை நிச்சயமா துக்கப்படும் போது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். எத்தனை பேர் துக்கத்தோட இருக்கீங்க, உள்ள உடைஞ்சிருக்கீங்க, எப்படி வாழ்றது, எப்படி இதை எப்படி இந்த பாதை கடந்து போறது, எப்படி இந்த இக்கட்டில் நடந்து போக முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவன் அவன் தாய் தேற்றி போல தேற்றுகிறவர். உங்கள் துக்கத்தை அவர் நினைச்சு துக்கத்தில் ஆறுதல் அளிக்கிற தேவன். நம்ம அவர் இடத்துல எப்படி ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர்கள் நிருபம் 15:4.
2: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும்
1: ஆறுதலினாலும். தேவ வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். நான் கூட எத்தனையோ நாட்கள் அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, கண் பார்வை இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போது நான் யாரையாவது பைபிள் வாசிக்க சொல்லி கேட்ப, ஆண்டவர் வசனம் அப்படியே ஆறுதல் படுத்தும். நீங்க தேவனோட வசனத்தை வாசித்து பாருங்க, ஆறுதல் நிச்சயமா ஆறுதல் அளிப்பார் கர்த்தர். அவர் ஒருவர் தான் ஆறுதல் அளிக்க முடியும். நிறைய பேர் ஆறுதலுக்காக சினிமா பார்ப்பாங்க, டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் இதை போனால் நல்லா இருக்குமா, இங்கே போய் பார்க்கலாமா, அவங்ககிட்ட போய் பேசினா சமாதானம் கிடைக்குமா, இவங்ககிட்ட பேசினா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்ம எங்கெங்கேயோ ஓடுறோம். அருமையான சகோதரி சகோதரியே, என் தாய்மாரே தகப்பன்மாரே, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆறுதல் தருவார். அவருடைய ஆறுதல் மாறாத ஆறுதல், நித்திய ஆறுதல். அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவர் ஆறுதல் படுத்தவும் செய்வார். நமக்கு ஆறுதல் இருந்து எந்த கஷ்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டத்தை விடுதலையாக்க முடியும். மற்ற நம்ம என்னதான் கதை புஸ்தமோ எது படித்தாலும் ஆறுதல் கிடைச்சாலும் அது நிரந்தரமான ஆறுதல் இல்ல. அருமையானவர்களே, அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப அந்த வேதனை நமக்கு வரும். ஆனா ஆண்டவராக இயேசுக்கு வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார், ஆறுதல் படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யவும் செய்வார். அதுதான் அவர்தான் ஆறுதல். தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். ஆண்டவருடைய வசனத்தில் என்ன இருக்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:63.
2: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
1: ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. அதனாலதான் அவர் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் வசனத்தை வாசித்து பாருங்க, தேவனுடைய ஆவியர் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்திலிருந்து அவர் நீக்க முடியும், கண்ணீர்லிருந்து துடைக்க முடியும். ஆறுதல் படுத்துற மாத்திரல உங்க கண்ணீர்லிருந்து விடுதலையாக்குவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கு. என்ன பிரச்சனையோ உங்களை பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். 119:49. நீர் என்னை
2: நம்ப பண்ணின வசனத்தை
1: உமது
2: அடியனுக்காக நினைத்தருளும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
1: அதுதான் நம்ம சிறுமையில ஆறுதல்.
2: உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது.
1: அதான் பாத்தீங்களா, சிறுமையில எதுதான் ஆறுதல்? தேவனுடைய வாசனம் தான். நான்லாம் உள்ள உடஞ்சி இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்து மூலமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு பேசி என்னை ஆறுதல் படுத்துவார். என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நீக்கி என்னை ஆட்டி தேய்ச்சி ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதலின் தேவன். அவரை நோக்கி பாருங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, உங்களுடைய கஷ்டத்தை மறந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து பாருங்க, நிம்மதியை கொடுப்பார், ஆறுதலை தருவார். முதலாவது கர்த்தருடைய வசனம்தான் நமக்கு ஆறுதல். இரண்டாவதாக நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 28:11-12.
2: பரியாச உதடுகளினாலும்
1: அந்நிய
2: பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க
1: இளைப்பாறுதல்
2: இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்
1: ஆமா, அருமையானவளே, அன்னி பாசல் நிறைஞ்சி செவிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அன்னி பாசல் நிறைஞ்சி செவிக்கும் போது நம்ம உலகத்தை மறக்கலாம், நமக்கு நல்ல பரிசுத்தாவில் நிறைஞ்சி செவிக்கும் போது நமக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், நம்ம கவலையெல்லாம் மறைந்து போயிடுவோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அன்னி பாசல் செவிப்பீங்களா? பரிசுத்தாவினர் கூப்பிடுங்க, ஆண்டவரே என்னை உள்ளத்தை நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாங்க, எனக்கு நானும் அன்னி பாசல பேசணும், தேவாவை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரா இயேசுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அத்திக்க நிச்சயம், நிச்சயமா பரிசுத்தாவை தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, இயேசுக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னா, இதோ மாம்சமனை யாவருக்கும் நான் தேவனை கேட்டார், நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்ய, மாம்சமனை யாவையாலையும் ஆவியே ஊற்றுவேன், குமாரரும் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் தரிசனம் காண்பாங்க. வாழ்க்கை கேட்குமா? அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2:17.
2: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும்
1: என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும்
2: அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றின்னு சொல்லி இருக்கிறார். நிச்சயமா அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை நோக்கி கேளுங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஆவி அபிஷேகத்தை ஊற்றுமான்னு சொன்னார். உங்க மேலதான் ஊற்றுவேன் அவங்க மேலதான் ஊற்றுவேன்னு சொல்லவே இல்ல, மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 2:1-4 வரைக்கும் வாசிக்க கேட்போமா?
2: பெந்தெகோஸ்தே
1: என்னும் நாள் வந்தபோது
2: அவர்கள் எல்லாரும்
1: ஒருமனப்பட்டு
2: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது
1: பலத்த காற்று அடிக்கிற
2: முழக்கம் போல
1: வானத்திலிருந்து
2: சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
2: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
2: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாஷைகளிலே
2: பேச தொடங்கினார்கள்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, உங்க மேலே தேவன் ஆவியை ஊற்றுவார். அவங்க இவங்களுக்கு சொல்லிட்டாரு, மாம்சமான யாவர் மேலும், இந்த உலகத்துல மாம்ச யாராருக்குள்ள இருக்கோ அவங்க மேலே என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். காரணம், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த மாதம் மாறும் அவசியம் இல்லை, எதை செய்யணும் அவசியம் இல்ல. நம்ம மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்க, முதல் யாருக்கு ஆறுதல் தராரு? வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆறுதல் தராரு. ரெண்டாவது, பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறவங்க தேவன் ஆறுதல் தராரு. மூன்றாவதாக வெண்டுகந்தின் புஸ்தகம் 7:6
2: சிறுமைப்பட்டவர்களுக்கு
1: ஆறுதல்
2: செய்கிற தேவன்.
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் பாத்தீங்களா. சிறுமைப்படும் போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. நம்ம ஒருங்குண்டு கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு நீங்க எனக்கு நீங்க ஆறுதல் தரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனை கேட்டு நமக்கு ஆறுதல் தராரு. ஏசாயின் புஸ்தகம் 66:2
2: சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு
1: நடுங்குகிறவனையே
2: நோக்கி பார்ப்பேன்
1: பாத்தீங்களா. எத்தனை பேரு வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாங்க, வசனத்துக்கு மனஸ்தாபப்படுறது இல்ல. அவங்கள ஆண்டு நோக்கி பார்க்க மாட்டாரு. சிறுமைப்பட்டியோ நான் இவ்வளவுலா ஆண்டு பிரியமான காரியம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவரையே நோக்கி பாக்குறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆறுதல் அடிப்பார். ஆண்டு வசனத்துக்கு நடுங்குறவங்களை ஆண்டு நோக்கி பார்ப்பார், நிச்சயமா அவங்க கண்ணீரை துடைப்பார், கவலையெல்லாம் மாத்துவார். வசனம் வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. ரெண்டாவது பாசத்தில் நிறைஞ்சிருக்கும் போது அன்னி பாசல பேசும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. மூன்றாவதாக என்ன செய்யணும், வசனத்துக்கு நம்ம சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்குறவங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமா நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நம்ம கண்களை முடிச்சவும் பண்ணுமா. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் அன்பு நிறைந்தவரை அப்பாவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கத்துடி கிருபங்கள் ஆளிகை செய்யட்டும். ஹக்கினாலும் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தான அபிஷேகம் அவங்க மேலே இறங்கட்டும். அக்கில நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, தேவப்பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டி கொடுத்திருக்கும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில தர வேண்டும்படி செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தேவனே தேவனே கண்ணீரோடு செபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எல்லா முகத்திலையும் கண்ணீர் துடைச்சுங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. கத்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசனங்களை மூடட்டும் ஆண்டவரே. முடிய தாய் உள்ளக்காரங்களை வைப்பீராக ஆண்டவரே, ஆசீர்வித்து உயர்த்துவீராக அப்பா. நீங்க தொடுத மக்கள் உணரட்டுமையா. தொடுங்காண்டவரே தொடுங்காண்டவரே தொடுங்காண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவரே. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் இருந்து விடுதலை செய்ய முடியாது. கெஞ்சுகிறங்க தாவே கெஞ்சுகிறோம். கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. சாபத்திலையும் பாவத்தில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. தேவ கிருபா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய முடியாது. கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா நீங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க சப்பா. என் பிள்ளைகள் படிப்பறலன்னு சொல்லி கலங்கிருக்கிற குடும்பங்கள் கண்ணூக்கி பாருங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை தாங்க தகப்பனே தகப்பனே. எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சு என் பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணூக்கி பாருங்க. பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்க குடும்பத்தை ஒரு விஷயம் நினைத்தருளோ ஆண்டவரே. சண்டை குழப்பத்தில் விடுதலை தாங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. தகப்பனே இறங்க முடியாது கெஞ்சுகிறமே. எங்களுக்கு மேல மனம் இறங்குங்கப்பா, மனைவி இறங்குங்கப்பா. கத்துடி கிருவே நானும் அவங்க தாங்க வேண்டுமப்பா. ஐயா படிச்சு வேலை இல்லையுன்னு கலங்குற மக்களுக்கு வேலையை தர முடியாது செபிக்கிறோம். வேலையில எத்தனை பேர் ப்ரமோஷன் இல்லையான்னு சொல்லி கலங்குற மக்கள் வேலையை ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்ம் ஆகணுமையா. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்குமா போச்சுங்க. ஆசீர்வதிங்க, தகப்பறையை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஐயாமை துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கத்துடைய கிருவை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்கணும் ஐயா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சுங்க எஸ்அப்பா எஸ்அப்பா. திருமணம் நடக்க உதவிச்சுங்க அப்பா. குழந்தை பாக்கிலா சகோதரி குழந்தை பாக்கிட்டு தாருமையா. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்தரடி சென்னீரே. கற்பத்தோட கனி உருவாக்கி குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அதிசயங்களை செய்யுங்க எஸ்அப்பா. கெஞ்சிரோம் கெஞ்சிரோம் அப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் வந்தாடி கெஞ்சிரோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. வேலையில அப்பாவை ஸ்தோத்திர உயர்வை தாரும் தேவ கிருபை அவங்க சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வேலையில கன்ஃபார்ம் ஆகாத மக்கள் வேலையில கன்ஃபார்ம் ஆகும் ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்கணும். சமல்லாத குடும்பத்துல சமானத்தை தரணும் ஐயா. அப்பாமை நோக்கி கெஞ்சிற பிரகாச மனக்கண்களை திறந்துடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய ஆவிக்குறி கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உண்மை அறியக்கூடிய கிருபை தர முடியாது செவிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். உன்னதாவில் சம்பூர் நிரப்புங்க, தேவாவில் நிரப்புங்க, தேவக்கில் நிரப்புங்க, தேவபலத்தில் இடக்கட்டுங்க ஆண்டவரே. ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக கரம் தாங்கட்டும். அன்மையான காரியத்தை செய்யப்பா, தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா தொடுங்க அப்பா. அவை நோக்கி கெஞ்சுரம் உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க. உள்ள சாட்சியாய் மாற்றும் ஆசிர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரச்சர் ஏசுபா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பரியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவான 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். என்னால நடக்க முடியாது, யூரின் போகும்போது ரொம்ப பெயின் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சீவ் ஆகும் டெஸ்ட் பண்ற டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு யூரின்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு பார்த்தா மில்லியன்ல அளவுல இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும், அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக கூடாது, கம்மி ஆகணும், பாக்டீரியாவோட அளவு கம்மி ஆகணும், இல்லனா அது வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னிக்கு இல்லைன்னா யூட்ரஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப வலியில கஷ்டப்பட்டேன். அந்த இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்காக டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு அந்த வலி நிக்கல, என்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன், அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க. இதை நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு இது ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, ஒரு 10 days சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் அந்த 10 days நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது, கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 டைம் டாக்டர் வந்து டேப்லெட் மாத்தி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரம் சாப்பிட சொல்லுவாங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்ல பார்க்கும் போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகவே கிடையாது, அதிகமாயிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். 8 months வரைக்கும் நான் இப்படிதான் மாத்திரைங்களை மாத்தி மாத்தி சாப்பிட்டு இருந்தேன். என்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் மாத்திரை சாப்பிட்டதை விட இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும்னு அதிகமா மாத்திரை சாப்பிட்டேன். 8வது மாசம் ஆகும் போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா தான் அந்த ரிப்போர்ட்ல காமிச்சது. அப்ப டாக்டர்கிட்ட போய் நாங்க கேட்டோம், டாக்டர் இப்படியே வந்து இன்ஃபெக்ஷனுக்காகவே நாங்க மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆனா டாக்டர் வந்து அவங்க சிவியரா சொன்னது என்னன்னா இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும், அப்பதான் வந்து டெலிவரி ஈஸியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், கண்டிப்பா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நான் கலங்கி போயிட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா நான் டேப்லெட் ஜாஸ்தி எடுக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவாயிடுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டர் அதை அவங்க கேர் பண்ணிக்காம வந்து அந்த கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் டேப்லெட் ஜாஸ்தி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டு நான் வந்து அக்காங்கள்கிட்ட வந்து ஜெபிக்கலான்னு சொல்லி வந்தேன். அப்ப வந்து பிரதர் இருந்தாங்க, பிரதர் எனக்கா எங்கிட்ட கேட்டாங்க, நான் இதெல்லாம் சொன்ன அவங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்கலாம், இது என்னதுன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எனக்காக போன் பண்ணி அந்த சிஸ்டர் கிட்ட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லி எல்லாம் டீட்டெயில் கேட்டாங்க. நான் 5 times அப்படி சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் சொன்னேன். அவங்க நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் எனக்காக போன் பண்ணி பேசினாங்க, இந்த டேப்லெட் வந்து நீ ஜாஸ்தி எடுத்திருக்க, கண்டிப்பா இது வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதனால நீங்க வந்து வேற யார்ட்டையாவது போய் நல்ல டாக்டரா பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப நாங்க கலங்கி போயிருந்தோம். அப்போ மறுபடியும் அக்கா கிட்ட வந்து நான் ஜெபிச்சேன். அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறணும், ஏசப்பா சுகப்பிரசவம் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசேரியன் எந்த நாள்லயும் ஆகக்கூடாது, அது இல்லாம குழந்தைக்கோ இல்லாக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யூட்ரஸ்க்கோ கிட்னிக்கோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் எனக்காக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட எனக்காக சுகப்பிரசவத்துக்காக அக்கா போராடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்க போய் பார்த்தோம். கரெக்டா நான் போய் பார்க்கும்போது 8th month அக்கா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க போனோம். அங்க போய் பார்த்தோம்னா அந்த டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்றதுக்கான வழி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்ட கொடுத்த டேப்லெட் நான் ஒரு 3 days தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. அது அக்கா வந்துட்டு தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா 9th month எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம், எசப்பா வந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. நான் பயந்த மாதிரி எனக்கு சிசேரியன் ஆகல, நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு. பாப்பாக்கு கூட எந்த தொந்தரவும் இல்ல, நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போனப்போ ரொம்ப பாரப்பட்டு எனக்காக அக்காங்க ஜெபிச்சாங்க. சுகப்பிரசவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 6431 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: இந்த உலகம் இப்படி இருக்குது, எப்படி வாழணும், கத்திற்கு எப்படி பயந்து இருக்கணும், கத்திற்காக எப்படி பாய்ந்து ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன சொல்ல உணர்த்துவார். நம்ம ஆண்டவரெல்லாம் கேட்கணும், ஆண்டவரே என் உள்ளத்துக்களை பாருங்கப்பா, எனக்குள்ள வந்து தங்குங்க, என் பாவங்கள்லாம் மன்னிங்க, உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நான் எப்படி இந்த உலகத்துல வாழணும் எனக்கு உணர்த்துன்னு சொல்லி நம்ம கேட்டா கட்டாயம் உணர்த்துவார். அல்லேலூயா, நிச்சயமா உணர்த்துவார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, உணர்த்துவார். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்க வேண்டும். யாசாயின் புஸ்தகம் 28:26
1: அவனுடைய தேவன்,
0: அவனுடைய தேவன்
1: அவனை நன்றாய் போதித்து,
0: நன்றாய் போதிப்பா. நம்ம தேவன் எப்படி பெற்றவர், நம்ம நன்றாய் போதித்து
1: அவனை உணர்த்துகிறார்.
0: அதை உணர்த்துகிறார் பாத்தீங்களா, நன்றாய் போதிக்கிறது. ஆண்டவர் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே இந்த பொல்லாங்க நிறைந்த உலகத்துல வாழ்ற ஆண்டவர், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் உபத்திரங்களும் பாடுகளும் அசுத்தமான காரியங்களும் அதிகமா நடந்து கொண்டிருக்க ஆண்டவரே, நான் எப்படி உலகத்துல வாழணும்னு கேட்டா ஆண்டவர் நன்றாய் போதித்து நம்மள என்ன செய்யறாரா, உணர்த்துகிற தேவன். அல்லேலூயா, அவர் சத்தத்தை நம்ம செவி கொடுக்கும் போது போதிக்கிறார், நம்மளை உணர்த்தி நம்ம கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா, கலங்க வேண்டாம். இரண்டாவதாக லூக்கான சுவிசேஷம் 17:28-30 வாசிப்போம்.
1: லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும்,
0: லோத்தினுடைய நாட்களில் நடந்து போதும் நடக்கும்,
1: ஜனங்கள் புசித்தார்கள்,
0: ஜனங்கள் புசித்தார்கள்,
1: குடித்தார்கள்,
0: குடித்தார்கள்,
1: கொண்டார்கள்,
0: கொண்டார்கள்,
1: விற்றார்கள்,
0: விற்றார்கள்,
1: நட்டார்கள்,
0: நட்டார்கள்,
1: கட்டினார்கள்,
0: கட்டினார்கள்.
1: லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே,
0: லோத்து சோதோம் விட்டு பெறப்பட்ட நாளிலே,
1: வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து,
0: அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து
1: எல்லாரையும் அழித்து போட்டது,
0: எல்லாரையும் அழித்து போட்டது.
1: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும்,
0: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும்
1: அப்படியே நடக்கும்,
0: அப்படியே நடக்கும். பாத்தீங்களா, புசிக்கிறாங்க இப்பெல்லாம். இந்த நிறைய பேர் என்னன்னா புசிக்கிறது தான், நிறைய புசிக்கிறது, அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி புசித்தார்கள்,
1: குடித்தார்கள்,
0: குடித்தார்கள். எங்க பாருங்க, சின்ன பிள்ளைகள் 10வது படிக்கிற பசங்க கூட இப்ப என்ன செஞ்சாங்க, குடிக்க ஆரம்பிச்சாங்க. குடித்தார்கள்,
1: கொண்டார்கள்,
0: கொண்டார்கள்,
1: விற்றார்கள்,
0: விற்றார்கள்,
1: நட்டார்கள்,
0: நட்டார்கள்,
1: கட்டினார்கள்,
0: கட்டிகள். இப்ப எங்க பாரு வீடு கட்டுறது, இந்த காரியம் இப்ப நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தேவக்குமார இயேசு கிறிஸ்து வர போறார். அல்லேலூயா, நம்ம என்ன செய்யணும், வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்க வேண்டும், அவரை சந்திக்க நம்ம தகுதியா இருக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உண்மை சந்திக்க தகுதி படுத்துங்க, ஆண்டவரே உம்மோடு நான் இருக்கணும், ஆண்டவரே எப்பவுமே நான் உம்மோடு இருக்கணும், உங்க வீட்டில் நான் வேலை செய்யக்கூடாது, வலதுறையும் சாயக்கூடாது, இடபுறையும் சாயக்கூடாது, முடிவெறிந்தவன் உங்களை நிலைச்சிருக்கணும் சொல்லி நம்ம கேட்கணும். ஒரு நாள் நிலைச்சிருந்தப்போ அதை முடிவெறிந்த நிலைச்சிருக்கணும், ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவர் நிச்சயமா நமக்கு செய்வார். லூக்கான சுவிசேஷம் 17:31
1: அந்த நாளிலே,
0: அந்த நாளில்
1: வீட்டின் மேல் இருப்பவன்,
0: வீட்டின் மேல் இருக்கிறவன்,
1: வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக,
0: தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக
1: இறங்காமல் இருக்க கடவன்,
0: இறங்காமல் இருக்க கடவன்,
1: அப்படியே வயலில் இருக்கிறவன்,
0: அப்படியே வயலில் இருக்கிறவன்,
1: பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன்,
0: பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். பாத்தீங்களா, பின்னிட்டு திரும்ப கூடாது. நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்துட்டோமா, பின்னிட்டு பார்க்க கூடாது. அவங்களே இப்படித்தானே இருக்காங்க, இவங்களே இப்படித்தானே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. மேல இருக்கிறவங்க கீழே இறங்கி பார்க்க கூடாது. உன்னது மாதிரி நிலைக்கு கத்த நம்மளை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாரு, நம்ம வந்து என்ன செய்யறோம், பின்னால நிலைக்கு நம்ம நோக்கி பார்க்கவே கூடாது. ஆண்டவர் நோக்கி போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுல பின் வைத்தக்கால் பின் வைக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட வலதுறவும் இடவரையும் சாயவே கூடாது. மாவூர் மக்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடறி போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சனங்கள் தான் வாழ்றாங்க, நம்ம அதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கத்திற்காக ஒரு நாளும் அவரை நோக்கி, அவரை முன்னைத்துக்கள் அவர் பின்வாங்காதபடிக்கு அவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கு முன்னாலே எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, சொல்லி வச்சிருக்காரா இல்லையா, சொல்லி வச்சிட்டாரு. அதனால நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது. அதுதான் அங்க யோவுல சொல்றாரு, நம்முடைய அக்கிரமத்தை என்ன செய்ய நினைக்கவே கூடாது. யோவு 36:21
1: அக்கிரமத்திற்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும்.
0: பாவத்திறமை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சிட்டோம், திரும்ப அந்த வழிக்கு என்ன திரும்பாதபடிக்கு என்ன செய்யணுமா,
1: எச்சரிக்கையா
0: இருக்கணும். பல பாவத்துல அறிக்கிட்டு இருக்கோம், உண்மைதான் அறிக்கிட்டு ஆண்டவர் வந்துட்டோம். அது மாத்திரம்ல அறிக்கிட்டு திரும்ப என்ன செய்ய கூடாது, பல வழிக்கு போயிடக்கூடாது. முதல்ல நம்ம அறிக்கிட்டு ஆண்டவரோடு ஒப்புறாயிட்டோம், திரும்ப பழைய வழிக்கு நம்ம போகக்கூடாது, அக்கிரமான வழிக்கு போகக்கூடாது. என்னென்ன சொல்றாரு பாருங்க, அக்கிரம் எதை குறிக்குது பாருங்க, கல்லாத்தியர் புஸ்தகம் 4:10
1: இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க,
0: நீங்கள் தேவனை அறிந்திருக்க
1: அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க,
0: அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க
1: பலனற்றதும்
0: பலனற்றதும்
1: வெறுமையானதுமான
0: வெறுமையானதுமான
1: அவ்வழிபாடுகளுக்கு
0: அவ்வழிபாடுகளுக்கு
1: நீங்கள் மறுபடியும் திரும்பி
0: மறுபடியும் திரும்பி
1: மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி
0: அடிமைப்படும்படி
1: விரும்புவது எப்படி
0: விரும்புவது எப்படி
1: நாட்களையும் மாதங்களையும்
0: எத்தனை பேர் மாதம் பாக்கிறோம் நாட்கள் பாக்கிறோம் இது செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்ல இது புதன்கிழமை நல்ல நாள் எத்தனை பேர் நாள்களை பாக்குறோம் எத்தனை பேர் மாசங்களை பார்க்கிறோம் ஆடி மாசம் நல்ல நாள் இல்ல அப்படியே எத்தனை பேர் பாக்குறோம் அப்படி இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க
1: நாட்களையும்
0: நாட்களையும்
1: மாதங்களையும்
0: மாதங்களையும்
1: காலங்களையும்
0: காலங்களையும்
1: வருஷங்களையும் பார்க்கிறார்களே
0: வருஷங்களையும் பார்க்கிறார்களே இந்த வருஷம் எட்ட வருஷம் திருமணம் ஆகக்கூடாது அப்படிமாங்க சிலர் சொல்லுவாங்க இந்த வருஷம் ரெட்டை வருஷம் திருமணம் நடக்கக்கூடாது 30 ரெட்டை வருஷம் அப்புறம் என்ன சொல்லுவாங்க இந்த வருஷம் நல்ல வருஷமே இல்லை அப்படின்னு எத்தனை பேர் பார்க்குறோம் காலங்களை எத்தனை பேர் பார்க்குறோம் நம்ம நாட்களை பார்க்குறோம் நேரங்களை பார்க்குறோம் அருமையானவர்கள் அப்படி யாரும் பார்க்குறவங்கள இருந்தால் கட்டாயம் மனம் திரும்பிடுங்க ஆண்டவரே நான் பார்த்து தப்பு ஆண்டவரே என் உள்ளங்களை மாற்றும் ஆண்டவரே என்ன காலங்களை பார்க்குறேன்னு இன்னும் நேரங்களை தலை பார்க்குற ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே கத்திற்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடிக்கலாம் அதான் நல்லது நேரத்தை பாக்குறது காலங்களை பாக்குறது மாசங்களை பாக்குறது இந்த கிழமை நல்ல கிழமை இல்ல இது இது எல்லாம் கத்தர் படிச்ச நாள் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் கத்தர் நல்லது என்று கண்டா நல்லது என்று கண்டா நீங்களா ஆதி அம்மா புஸ்தகம் 1 படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நல்லது என்று கண்டார் கத்தர் ஒவ்வொரு காரியத்தையும் படைச்சிட்டு இது நல்லது என்று கண்டார் நல்லது என்று கண்டார் சொல்லி கத்தர் சொல்லிக் கொண்டே வருவார் அல்லேலூயா நம்ம இது இது நல்லது இல்லை இந்த செவ்வாய்க்கிழமை இது ஆடி மாசம் இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது கத்தருக்குள்ள வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும் கத்தர் முழுமையா பற்றி பிடிச்சு கொள்ளணும் அல்லேலூயா கத்தர் சொன்ன வாக்கு தத்துவங்களை நிறைவேறி கொண்டு இருக்குது இன்னும் பழைய காலத்துக்கு அடிமைப்பட்டிருப்போமானால் கத்தர் வரும்போது எப்படி அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும் அருமையானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க பழைய வாழ்க்கையிலே பழைய எண்ணங்களே இன்னும் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கத்தர் வரிக்கு எப்படி நம்ம போக முடியும் அதனால நம்ம வழி விட்டு அணிந்திருக்க வேண்டும் பழம்புல வாசிக்கிறோம் 3:40
1: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்
0: கர்த்தரிடத்தில் வழிகளை ஆராய்ந்து சோதித்து நம்ம கர்த்தரிடத்தில் முழு மனதோடு திரும்புவோம் இன்னைக்கு நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்ப்போம் சோதித்து பார்ப்போம் எப்படி ஆண்டவரே உன் பிரியமில்லாம எங்கெல்லாம் வாழ்ந்திருக்க எங்கெல்லாம் பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சிருக்கிற எனக்கு இதை காமிங்க ஆண்டவரே நீ எப்படியாவது மாத்துங்கன்னு சொல்லி நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்க்கணும் சோதித்து பார்க்கணும் நம்ம நம்ம வழி நம்ம தான் சோதித்து பார்க்கணும் மற்றவங்க இல்லை மற்றவங்க வழி நம்ம சோதிக்கிறதுக்கு நம்மளை கத்து வைக்கல நம்ம வழி நம்ம சோதித்து பார்க்க வேண்டும் அல்லேலூயா 139:23-24
1: தேவனே
0: தேவனே
1: என்னை ஆராய்ந்து
0: என்ன ஆராய்ந்து பாத்தீங்களா தாவீது கேக்குறாரு தேவனே என்ன ஆராய்ந்து
1: என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்
0: என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்
1: என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்
0: என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்
1: வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்
0: நித்திய வழியில் நடத்தும் பாத்தீங்களா தாவீதை போல நம்ம கேட்கணும் அருமையானவர்களே என் இருதயத்தை சோதித்து அறிஞ்சுக்கோங்க உண்மை துக்கப்படுத்துற காரியம் எனக்கு வேதனைப்படுத்துற காரியம் உண்டா சோதித்து என்னை நித்தி வழியில் நடத்தும் வேதனைப்படுத்துற காரியம் ஏதாவது இருக்காண்டவர எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்னை நித்தி வழியில் நடத்தும் சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்கும் போது கர்த்தன் நம்ம நடத்துவார் அல்லேலூயா அவரால் கூட அந்த காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை ஆண்டவரை போராடி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே நீங்க எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம் 3 யோவேலின் புஸ்தகம் 2:28-32
1: அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என் ஆவியை ஊற்றுவேன்
1: அப்பொழுது
0: பாத்தீங்களா எல்லாருமே பரிசுத்தன் ஊற்றாரா இல்லையா இப்ப பாருங்க சிறு பிள்ளைகள் இங்க நிறைய பேர் இப்படி நிறையறது இல்ல மற்ற சர்ச்சை எல்லாம் சிறு பிள்ளைகள் தான் தரிசனம் பாக்குறாங்க சிறு பிள்ளைகள் தான் அபிஷேகத்தில் நிறையறாங்க பாருங்க மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவே
1: அப்பொழுது உங்கள் குமாரரும்
0: உங்கள் குமாரத்திகளும்
1: தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்
0: அப்ப குமாரன் குமாரத்திகளும் 12 வயசுக்கு முன்னால இருக்கிறவங்க நம்ம பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு நம்ம சொல்றது இல்ல ஆண்டு சொன்னார் குமாரர்களும் குமார்த்திகளும் என்ன செய்வாங்க,
1: தீர்க்க தரிசனம்
0: சொல்லுவாங்க.
1: உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்,
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்.
1: ஊழியக்காரர் மேலும்
0: ஊழியக்காரிகள் மேலும்
1: அந்நாட்களிலே
0: என்
1: ஆவியை ஊற்றுவே
0: வானத்திலும்
1: பூமியிலும் ரத்தம்
0: அக்கினி
1: புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன்
0: கர்த்துடைய
1: பெரிதும்
0: பயங்கரமான நாள் வரும் முன்னே
1: சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும்
0: அப்பொழுது
1: கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்
0: ஹல்லேலூயா. கத்து சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு. ஆனா கத்தடி வேதம் சொல்லுது கடைசியா, கத்தரை தொழுது கொள்ற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கத்து சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறி கொண்டிருக்குது. கடைசியா சொல்றாரு, கத்தரை தொழுது கொள்ற எவனோ ரட்சிக்கப்படுவான். அன்று சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் தொழுது கொண்டா போதும் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். லூக்கான் சுவிசேஷம் 21:25
1: சூரியனிலும் சந்திரனிலும்
0: நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்.
0: சூரியங்களிலும் அடையாளம் தோன்றுமா, சந்திரனில் அடையாளம் தோன்றும், நட்சத்திரங்களில் அடையாளம் தோன்றும்.
1: பூமியின் மேலுள்ள
0: ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணம் உண்டாகும்.
0: பாருங்க, இப்ப எங்க பார்த்தாலும் கொள்ளினோம், எல்லாருக்கும் பயம் உண்டா இருக்குது. பூமியின் மேல தத்தளிப்பும் பயமும் உண்டாகும்.
1: சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
0: பாருங்க, தண்ணி உள்ள வந்துருச்சு, வீட்டுக்குள்ள வந்துருச்சு, அலைகள் முழக்கமா இருக்குது. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுது. எங்க பார்த்தாலும் தண்ணி முழக்கமா இருக்குது. இந்தோனேசியால பாத்தீங்களா, இந்த சுனாமியில எத்தனையோ பேர் சேர்த்துட்டாங்க. ஆனா இங்க கர்த்தர் கிருபையினால எல்லாரும் செவிக்கனால இங்க நம்ம நாட்டுல என்ன இல்ல, சுனாமி வராம தேவன் பாதுகாத்து கொண்ட நம்ம கர்த்தர் பாதத்தை அதிகமாய் பற்றி கொள்ள வேண்டும். அன்று உறுதியாய் பிடிச்சுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்து நிறைவேறுது. எனக்கு யாரும் தெரியாது கர்த்தர் வருவார்னு, எனக்கு தெரியல, யாரும் சொல்லலேன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. முத கர்த்தர் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், உணர்வுகளாய் மாற வேண்டும். ரெண்டாவது, நம் பாவங்களை சோதித்து நம் உள்ளத்தை கர்த்தரத்து திரும்பணும். மூணாவது, என்ன செய்யணும், கர்த்தரை நம்ம தொழுது கொள்ளணும். அன்றுவரை தொழுது கொள்ற எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தர் நாம தொழுது கொள்ள வேண்டும் பயத்தோடு. எப்படி தொழுது சொல்றாரு, சங்கீதம் 2 கர்த்தர் பயத்தோடு அடுக்கத்தோடு சும்மா இல்ல. வாசி பாருங்க, சங்கீத புஸ்தகம் 2:11
1: பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள்.
0: எப்படி செய்விக்கணுமா, கர்த்தர் பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள்.
1: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்.
0: நடுக்கத்துல என்ன செய்யணும், களி கூறும். பயத்தோடு கர்த்தரை செய்விக்கணும். கர்த்தருக்குள்ள பார்ந்தவர்களே, ஆண்டோடைய வார்த்தை கேட்டு நாம் இப்பொழுது நம்ம செபிக்க போகிறோம். எங்க கூட சேர்ந்து செவம் பண்ணுங்க. எங்களான் மாதிரி யேசித்து வழியை நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குறோம். அப்பா இறங்கி வாங்கப்பா, உடைய பிரச்சனைகளை மூடட்டும். 2 வராது 3 வராது என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கீங்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீரே. எங்கள் நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயாமை துதிக்கிறோம். ஒவ்வொருவர் தேவையும் சந்திங்க சப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் அன்று என்ன தேவையோடு இருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க ஆண்டவரே. நரம்பு தளர்ச்சி வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, எத்தனை பேர் நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்களப்பா, சுகமாக்குங்க. மனநோய் குணமாக்குங்கப்பா, விளைவீனத்தை குணமாக்குங்கப்பா. யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது ஆண்டவரே. காத்துக்கோங்க ஏசப்பா, கல்வாரத்தின் தெளிங்க ஏசப்பா. எங்கள் தேசத்தில் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யணும், ஆசீர்வதிக்கணும், பெரிய காரியத்தை செய்யணும், மகிமையான காரியத்தை செய்யேசப்பா. ஆராய் நம்முடைய பெரிய காரியத்தையும் என்னுடைய ஆதாரசியங்களை செய்து உங்கள் மகத்துவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. சமாந்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியா கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணு சொன்னீரே. நீர் ஐஸ்வர்யத்தை தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்மைகள் நாளைக்கு முடிசூட்டி காத்துக்கொள்ளுங்க. கத்துடி பிரசனத்தால மூடிக்கொள்ள முடியா கெஞ்சி மன்றாடி கேட்கிறோமேப்பா. நன்மைகளை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக்கோங்க. அப்பாமை ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. அப்பாமை துதிக்கிறோம். வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாங்க, திருமணமாகாத குடும்பங்களை ஏசப்பா திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாய்க்கு இல்லா சகுலி குழந்தை பாய் தாரு ஏசப்பா, ஏசப்பா குழந்தை தாங்க ஏசப்பா. எத்தனை பேர் குழந்தைகள் கண்ணீர் வெடிச்சிருக்காங்க ஆண்டவரே. அவங்க கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனை நீக்குங்க. அதிசயங்களை செய்ய அற்புதங்களை செய்ய சப்பா அப்பா அவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. தீராத வியாதிகளை கஷ்டமெல்லாம் மாத்துங்கப்பா. எத்தனையோ பேர் தீராத வியாதிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, அவங்க கஷ்டத்தை மாத்துங்க. கண்ணீரை துடைங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. கேஸ்ல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்கப்பா. உங்க மகத்துவங்களை நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. அப்பா அவை நோக்கி கெஞ்சுகிறோம். வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்பா. வீடு தாங்க நல்ல வீடு ஆயத்தப்படி தர முடியா செவிக்கிறோம். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க அப்பா. அவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. பரலோக அக்கினி மூடிக்கொள்ளட்டும், தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும். மாம்சமணி யாவது மேலும் ஆவி ஊற்றுவேன், உங்க குமாரர் மேலும் குமார்த்தி மேலும் என் ஆவி ஊற்றுவன் தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே, எங்கள் பிள்ளைகள் மேலும் முடிய ஆவி ஊற்றுங்க, அக்கினி ஊற்றுங்க, பிரசரம் ஊற்றுங்க முடியா செவிக்கிறோம் ஐயா. அவங்க தீர்க்க சொல்லக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க. தகப்பனே இறங்குமாப்பா இறங்கும், ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. கத்துடைய கர அவங்களை தாங்கி வழி நடத்திட்டும். சிறு பிள்ளைகள் மேலே திரும்ப என் கை வைப்பேன்னு சொன்னீங்களே, வைத்து அவங்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க சப்பா. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்து நம்ம செலுத்த கேட்டுவிட்டா கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்ன

0: ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானா ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 6431001, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443.

780-19 and 7598-112435. Our email address is linkaram@gmail.com. Our website and

அன்பானது நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிருபையால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம். கத்தெடுக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவர்கள் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம். யாரா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாரா யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் யூஸ் பண்றீங்க. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கற எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இரவு பொழுது கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடைய அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம் ரேடியோ, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: முதல் விசுவாசம் இருந்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு, விசுவாசம் இருந்தா தான் இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மூன்றாவது, கிறிஸ்தவடையவர்கள் என்ன செய்யுங்க, ஆண்டு வரும்போது என்ன செய்வாங்களாம், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அது? கிறிஸ்தவன் கிடையாங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து ஆவி கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? தங்களை மாம்ச ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? சிலுவில அறையப்பட்டிருக்கணும். நான்காவதாக, யோவான் சுவிசேஷம் 6:54
1: என் மாம்சத்தை புசித்து,
0: என் மாம்சத்தை புசித்து,
1: என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு,
0: என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு
1: நித்திய ஜீவன் உண்டு,
0: நித்திய ஜீவன் உண்டு,
1: நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்,
0: கடைசி நாளில் எழுப்புவேன். மாம்ச கத்தடி மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்க நிறைய பேர் ஞாபகம் எடுக்காம போயிடும். எவ்வளவு நாள் தான் நம்ம ஆண்டு விட்டு தூரமா இருக்க முடியும்? கத்தடி உப்பு கொடுத்து ஆண்டவரே என்ன மன்னியும் சொல்லி கேட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கணும். கத்தர் சொல்றாரு, என்ன மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்றவங்கள கடைசி நாள்ல எழுப்பேன்னு சொல்லாம ஆண்டு ஒப்புறம் வேண்டியது. எவ்வளவு ஆண்டு விட்டு பிரிஞ்சே வாழ முடியும்? கத்தர் உப்பு கொடுத்தோம், ஆண்டவரே மன்னிங்கப்பா, என் குறைகளை மன்னிங்க. குறை பாவம் செய்வது இந்த உலகத்துல யாருமே இல்ல, எல்லாரும் ஒரு விதத்துல ஒரு விதத்துல தப்பு பண்ணிருக்கோம் இல்லையா. அப்ப நம்ம ஆண்டு விட்டு என்ன செய்யணும்? உப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே பாவங்களை மன்னிங்க, என்ன இவ்வளவு நாள் எவ்வளவோ பாவம் செய்யிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்குன்னு சொல்லி எவ்வளவு நாள் தான் நம்ம ராபோஜன் எடுக்காம இருக்க முடியும்? நம்ம யார் இல்லாலும் வாழ்ந்த இயேசுகிறதுலாம் உலகத்துல வாழவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் ரத்தத்தை பாடம் போடணும், அவர் சரீரத்தை புசிக்கணும். அல்லேலூயா சொல்றாரு, நம்ம எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. 1 Corinthians 11:17-31
1: இப்படி இருக்க,
0: இப்படி இருக்க,
1: எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து,
0: எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து
1: அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ,
0: அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ,
1: அவன் கர்த்தருடைய சரீரத்தையும்,
0: அவன் கர்த்தருடைய சரீரத்தையும்
1: ரத்தத்தையும் குறித்து,
0: ரத்தத்தையும் குறித்து
1: குற்றம் உள்ளவனாய் இருப்பான்.
0: குற்றம் உள்ளவனாய் என்ன அபாத்திரம் என்ன? சரி வந்தவன் ஞான ராபோஜன் எடுத்த போனோம் அப்படி இருக்க கூடாது. என்ன குறை இருக்கு நம்ம உள்ள தலசி பார்த்து ஆண்டவர்கிட்ட அறிக்கணும். அபாத்திரமா புசிக்க கூடாது. அவர் என்ன ரத்தத்தையும் ரத்தத்தையும்
1: சரீரத்தை
0: எப்படி இருப்பாங்களா?
1: குற்றம்
0: இருப்பார்.
1: எந்த மனுஷனும்,
0: எந்த மனுஷனும்
1: தன்னைத்தானே சோதித்து அறிந்து
0: பாத்தீங்களா, தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன், நேரத்தை என்ன பமைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்து தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நான் நேரத்தில் இவ்வளவு செஞ்சப்ப, இன்னைக்கு இதை பேசுறேன், நேரத்தில் இதை பேசுறேன், தன்னைத்தானே சோதிக்கணும். அதாவது ஆபஜனை எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும்? நம்மை நம்மே என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், நேரத்தில் என்ன செஞ்சிருக்கோம், அப்பதான் ஆண்டு வரைக்கும் நம்ம ஆயத்தம் இருக்க முடியும். அதான் யார் என்ன செய்ய, அவங்கவுங்க என்ன செய்யணும், தன்னைத்தானே சோதித்து சோதித்து அறிந்து
1: இந்த அப்பத்தில் புசித்து,
0: இந்த அப்பத்தை புசித்து
1: இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன்,
0: இந்த பாத்திரத்துல பானம் பண்ண கடவன்
1: எண்ணத்தினாலெனில்,
0: எண்ணத்தினாலெனில்
1: அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன்,
0: அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன்
1: கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று,
0: கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று
1: நிதானித்து அறியாததினால்,
0: நிதானத்து அறியாததினால்
1: தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி,
0: தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி
1: போஜன பானம் பண்ணுகிறான்,
0: போஜன பானம் பண்ணுகிறான்.
1: இது நிமித்தம்,
0: இது நிமித்தம்
1: உங்களில் அநேகர் பலவீனரும்,
0: உங்கள் அனைவர் பலவீனரும்
1: வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்,
0: வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள்,
1: அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள்,
0: நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள்.
1: நம்மை நாமே நிதானித்து அறிந்தார்,
0: நம்மை நாமே, நானே என்னென்ன பாவஞ்சிருக்கேன், என்னெல்லாம் செய்திருக்கேன், நானே நம்மை நாமே நிதானித்து அறிந்தார்
1: நாம் நியாயந்தீர்க்கப்படும்.
0: நியாயத்திற்கு கூட நமக்கு இல்ல, நம்மை நாமே நிதானி தெரிஞ்ச என்ன செய்ய மாட்டோம், நியாயந்தீர்க்கப்படும். நம்மை சோதித்து பார்க்க வேண்டும், என்னென்ன குறை இருக்க, என்ன புற்று இருக்காண்டவர், என்ன காமிங்க, என்ன காமிங்க, பரிசுத்தாமினவரே என்ன காமிங்க, எங்கெல்லாம் தூக்கப்படுத்திருக்க, எங்கெல்லாம் வேதனைப்படுத்திருக்க, எங்கெல்லாம் நான் பிரியமில்லாத காலி வாழ்ந்திருக்காண்டவரே, என்னை காமிங்கன்னு சொல்லி நம்ம நம்மளே நம்ம நிதானி தெரிஞ்சு நினைச்ச மாட்டோம், நாய்ந்திருக்க பட மாட்டோம். நாயத்திருப்பு நமக்கு இல்ல, அலையிலயா நம்மை நம்ம நிதானி தெரிந்தால் என்ன செய்ய மாட்டோமா, நாய்ந்திருக்க படோ. நம்ம நாயத்திருப்பே இல்ல, இந்த உலகத்திலேயே நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏற்பாடு கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செஞ்சிருக்கேன், உன் பிரியமில்லாத காரியம் எனக்கு காமிங்க ஆண்டவரே, இன்னைக்கே நீங்க என் கூட பேசல, இன்னைக்கே எனக்கு இந்த வசனம் புரியல, இன்னைக்கே ஆண்டவர் இந்த தூக்கமா ஒரு வசனம் செபத்துல உட்கார முடியல. இன்னைக்கே ஆண்டவர் உன் புரியமில்லாத காரியம் எனக்கு என்னன்னு இருக்கு, ஏன் சத்தியத்தை கேட்ட புரிய மாட்டேன், எனக்கு ஏன் புரியல, என்ன செய்யறேன், எங்க இருக்கிற ஆண்டவர் என்னை காமிங்கன்னு சொல்லி கேட்டா அவர் நம்ம காமிப்பார். நம்மை நம்ம நிதானி தருந்து என்ன செய்ய மாட்டோம், நான் திருப்பி நமக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. நான் திருப்பே இல்லை, நான் திருப்பே இல்லை. அதனால இன்னைக்கே நம்ம நிதானித்து அறிய வேண்டும் எங்கெங்க என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி. அது மாத்திர இன்னொரு இடத்துல சொல்ற பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 12:11 வசனம்.
1: அதை புசிக்க வேண்டிய விதமாவது,
0: அன்றைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்க வேண்டிய விதமாவது,
1: நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும்.
0: அறையில் என்ன செய்யணும், கச்சை. கச்சை எதை குறிக்குது, சத்தியமாக கச்சை கட்டி கொண்டு
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டும்.
0: நம்ம ராபோஜன் எடுக்கும்போது நம்ம சரீரத்து உள்ளத்துக்குள்ள பெரிய சமாதானம் சந்தோஷம், அதுக்கு தான் பரிசு நிறைய சேமனுங்க சேமனுங்க சொல்றோம். நம்ம அப்படியே உட்கார்ந்துடுறோம், நமக்குள்ள பெரிய சமானம். பாதரட்சி எதை குறிக்குது, சமானத்தை குறிக்குது. சமானத்தை சமானம் இருக்கு நமக்கு. முதல் நிச்சயம் அறையில சத்தியமாக அறைய கட்டி இருக்கணும். ரெண்டாவது எது இருக்கணும்,
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டு.
0: நம்ம கால என்ன இருக்கணும், பாதரட்சி. அப்ப நம்ம உள்ளத்துல பெரிய சமாதானம் தாழ்ந்துடும் வரல. அந்த ராபோஜனம் ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கணும். குழப்பம் இருந்தா நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டோட திரும்பி திரும்பி கேட்கணும். சமான பாதரட்சி தடுத்துக்கொண்டு
1: உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும்,
0: தடி பிடித்துக் கொண்டும்
1: அது தீவிரமாய் புசிக்க கடைவீர்கள்.
0: தீவிரமாய் புசிக்க
1: கத்துடைய பஸ்கா,
0: அது கத்துடைய பஸ்கா. தீவிரமாய் புசிக்கணும் கத்துடைய பஸ்கா. நமக்கு ஒரு பெரிய பண்டிகை ராபோஜனம், ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்ளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அப்பதான் நம்ம கடைசி நாள் நம்மள ஒரு உயிரோட தேவன் எழுப்புவார். அது பெரிய பஸ்கா நமக்கு. சத்தி மனசுல அறைய மனசு நிறைய கட்டணும். எதை வச்சு, சத்தியத்தை வச்சு கட்டணும். சமானமுக்குள்ள இருக்கணும். தடிங்கிறது சத்தியத்தை தான் குறிக்குது. அப்பதான் நம்ம ஆண்டோட ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 Corinthians 5:7-8.
1: ஆகையால் புளிப்பில்லாதவளாய் இருக்கிறபடியே,
0: புளிப்பில்லாதவளாய் இருக்கிறபடியே
1: புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு.
0: நம்ம பழைய குணங்கள்லாம் நமக்குள்ள இல்லாம புதிதாய் பிறந்த மாவாய் இருக்கும்படிக்கு
1: பழைய புளித்த மாவை,
0: பழைய புளித்த மாவை
1: புறம்பே கழித்து போடுங்கள்.
0: நம்ம பழைய புளித்த மாவு என்ன சின்னங்கள் செயல்கள் நம்ம உள்ளத்துல எத்தனையோ எண்ணங்கள் வரும். அந்த பழைய புளித்தமா புறமை என்ன செஞ்சிருங்க,
1: கழித்து
0: போடுங்க. நம்ம பாவம் நமக்குள்ள இருக்கப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைலாம் என்ன செய்யணும், கழித்து போடணும். திரும்ப திரும்ப நம்ம அந்த குணம் நமக்கு வரக்கூடாது. அது என்னன்னு சொல்ற பாருங்க.
1: ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து,
0: நம்ம பஸ்காவாகிய கிறிஸ்து
1: நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே,
0: நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறாரே. அதெல்லாம்
1: பழைய புளித்த மாவோடு அல்ல,
0: பழைய புளித்த மாவோட அல்ல,
1: துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல.
0: புளித்தமா எதற்கு சொல்றாரு,
1: துர்க்கணம்
0: பொல்லாப்புகளுக்குள் புளித்தமாவோட அல்ல,
1: துப்புரவு உண்மை என்னும்,
0: துப்புரவு உண்மை என்னும்
1: புளிப்பில்லாத அப்பத்தோடு,
0: புளிப்பில்லாத அப்பத்தோடு
1: பண்டிகை ஆசரிக்க கடவோம்,
0: பண்டிகை ஆசரிக்கப்படும். என்ன இருக்கு நமக்குள்ள, துப்புரவு உண்மை. நிறைய பேர் வாய் திறந்தவே நிறைய பொய் சொல்றோம். அந்த பொல்லாப்பு துர்க்கணம் உள்ளத்துல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்கு, துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத மாவோட ஆண்டு ரத்தத்தையும் சரீரத்தையும் உள்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில துப்புரவு அடுத்துப்புற ஆண்டு ஒப்பராகணும். நமக்குள்ள எந்த பாவமான செயலும் இல்லாத இருக்குன்னு ஆசிரியத்தா கர்த்தர் பெரிய ஆசிரியத்தை நம்ம தருவார். நம்ம ஆய்ந்திருக்கப்படவே மாட்டோம். கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா, ஆண்டு ஒப்பு கொடுத்துச்சாம் போடுவோம்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் வருகை, அந்த வருகையில யாரையெல்லாம் கர்த்தர் எழுப்புவார் என்பதை குறித்து நாம் கேட்டோம். நம்ம எழுந்து நிற்கலாமா? Jesus, thank you, Lord. ஆண்டவரே, கர்த்தர் வரப்போகிறார். மத்திய வானத்திலே சீக்கிரம் கர்த்தர் வெளிப்பட போகிறார். அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிய வண்ணமாகவே இருக்கிறது. யார் யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார்களோ அந்த விசுவாசமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் கடைசி நாளில் எழுப்புவார். எனவே தான் நாம் கேட்டோம், மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. எனவே வேறொரு விசுவாசத்தில் குறைந்து போயிருக்கிறோமா? கர்த்தரை பார்த்து சொல்ல, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தாவே, என் உள்ளத்திலே விசுவாசத்தை துவக்கும் அப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்த்து கேட்போம், ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசம் தாரும், ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும், பக்தி எனக்கு தாரு, பக்தி உள்ளவனாக பக்தி உள்ளவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமா இருக்க வேண்டுமா? அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுமா? கண்ணபடி ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா! கர்த்தரோடு கூட இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நாம கூட ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அதெல்லாம். மூன்றாவதாக அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அவருடையவர்கள்? கிறிஸ்துவின் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தை ஆசை இச்சைகளையும் சிலவில் அறிந்திருக்கார் என்று சொல்லி கேட்டோம். எனவே என்னை எப்படி மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். கடைசியாக அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவன் எழுப்புவேன் என்று சொன்னார். நம்மை நாமே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும் பொழுது, திருவதில் பங்கு பெறும் பொழுது நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அர்ப்பணம் செய்து ஆண்டவரே உங்களுடைய வருகளை ஆயத்தப்படுத்தும், நானும் உங்கள் வருகளை பங்கு பெற வேண்டும், இதோ திருவதில் பங்கு பெற போகிறேன், என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி வாய் திறந்து எல்லாரும் கேட்கலாமா?

0: கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு விசுவாசம் குறைந்து போகவே கூடாது. விசுவாசத்தின் ஆவியினாலே நான் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே கேட்போமா, விசுவாசத்தின் ஆவியிலே நான் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வரிசையில நானும் இருக்கணும். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கின்றோம். எனக்குள்ளே குற்றம் வரக்கூடாது. ஆண்டவரே அப்பா எனக்குள்ளே பரிசுத்தம் இருக்கணும். ஆண்டவரே அன்பில பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடையவனா உம்முடையவளானா இருக்கணும். ஆண்டவரே என் மாம்சத்தின் ஆசை இச்சை சிறு அறையப்பட்டிருக்கணும். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவன் இருக்கணும். ஆண்டவரே என்னை மாற்றம் அப்பா, என்னை தகுதிப்படுத்தி, எனக்குள்ள என்னென்ன குற்றம் குறை இருக்கோ எல்லாவற்றையும் கழுவி மன்னித்து திருவிருந்திலே பங்கு பெற என்னை தகுதிப்படுத்தும். அப்பா நான் உங்க வருகையில வரணும், ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது. எல்லாம் செவிப்போம். தேங்க்யூல்லா, நன்றி நன்றி. என்னை மாற்றம் ஒப்பு கொடுங்க. என்னை மாற்றம் நீ கேட்டாதான் மாற்றுவர். என்னை மாற்றம் ஜெபிங்க. எங்களை மாற்றம், எங்களை மாற்றம், எங்களை மாற்றம். உங்க ஆசீர்வாதத்திற்காக பக்கா செவம் பண்ணுவாங்க. அவங்களோடு இணைந்து நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம்.
1: பேஸ்புக்லயும் பார்த்த எல்லா மக்களையும் ஆசீர்விங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. உமக்குள்ள நெருங்கி சிவிக்க, மை சார்ந்து வாழ, மை நம்பி வாழ உதவிச்சுங்க. உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்கப்பா. வேண்டி கொடுத்துருக்கோம், அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சுங்க. ஆசீர்வச்சு உயர்த்த முடியாது செவிக்கிறோம். ரச்சனை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடிச்சுங்கப்பா. முடி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. ரச்சா நீங்க வரப்போறீங்க ஆண்டவர. நாங்கள் உண்மையை பார்க்கணும், உண்மையை சந்திக்கணும், உம்மோடு இருக்கணும். எப்போதும் மேல் நிலைத்திருக்க எங்களுக்கு இறக்கம் பாராட்ட வேண்டும் செவிக்கிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க, சுகமாக்குங்க இயேசுவே. குணமாக்க முடியாது செவிக்கிறோம். என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க. அண்டு விரையுமே ஸ்தோத்திரம். எனக்கும் குணமாகுமான்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மக்களை குணமாக்குங்க, பலவீனத்தை மாற்றுங்க. மந்திரம் ஜெயமனைகள் உடைத்து படுங்க, பிசாசு நீங்க அழித்து படுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பயத்தை தரணும், சமாளாத மக்கள் சமாளத்தை தரணும். கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களை விடுதலை செய்ய, குடிக்கிற மக்களை விடுதலை செய்ய ஆண்டவர. ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க கர்த்தாவே. பிரகாச மனக்களை தந்தரலும் ஆண்டவர. அப்பா மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்களுக்கு விடுதலை தாங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டங்கள் கண்ணீர்கள் துன்பங்கள் தொல்லைகள் அனைத்து மாத்திருங்க. உண்மை தேடமை அறிந்து கொள்ளமை அண்டிக் கொள்ள உதவி செய்ய. உன்னத பலத்தில இடக்கட்டுங்கப்பா. வேண்டிக் கொடுத்துருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்ய. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தரும் தேவ ஞானத்தை தாருமாண்டவர. செபிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. இயேசுவே இயேசுவே, சிறு பிள்ளைகள் கூட உண்மை பார்க்கட்டும், அறிந்து கொள்ளட்டும் ஐயா. உண்மை தரிசிக்கட்டும், உம்மோடு இருக்கட்டும். பெரிய பாக்கியத்தை தாங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க. பயபக்தி உள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. கத்தடி நாமம் மகிப்பிடட்டும். உங்க ரத்தத்தினால ஒவ்வொரு மூடி பாதுகாக்க வேண்டுமா செவிக்கிறோம். பொடிய உலகத்துல வாழுகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். எங்க பத்திர ஆபத்து விபத்துக்களை பிள்ளைகளை கடத்தி கொண்டு போயிடுறாங்கப்பா. எல்லா வத்திலும் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளணும். எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹலோ.

0: கர்த்தர்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை இயேசுகிறது இன்னைக்கு நம்ம தந்த வாக்கு தத்தம் ஏசாயின் புஸ்தகம் 26:15.
1: இந்த ஜாதி பெருக பண்ணினீர்
0: ஆண்டவரை இயேசுக்கு சொல்ற, உங்களை பெருக பண்ணேன்னு சொல்லி, இந்த ஜாதியை பெருக பண்ணினேன்னு சொல்லி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில பெருகும், ஒரு காரியங்களும் குறை வராது, பெருகும். நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம்தான் இருக்குது, இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம், இதை வச்சு எப்படி திருமணம் நடக்கணும், இந்த குடும்ப இந்த பணத்தை வச்சு எப்படி கடை நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை இயேசுக்கு சொல்லி இருக்கிறார், இந்த சாதியை பெருக பண்ணினேன்னு சொல்லி. கர்த்தர் நிச்சயமா உங்களை பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை பெருக பண்ணுவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்குவார், உங்க கண்ணிலிருந்து விடுதலையாக்குவார், உங்க குடும்பத்தின் எல்லையை பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வாதத்தினால பெருக பண்ணுவார், சமாதானத்தினால பெருக பண்ணுவார், சந்தோஷத்தினால பெருக பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையில பெருக பண்ணுவார். ஏசாயின் புஸ்தகம் 54:3.
1: நீ வலதுபுறத்திலும்
0: இடதுபுறத்திலும்
1: இடங்கொண்டு பெருகுவாய்.
0: இடங்கொண்டு பெருகுவீங்க, உங்க வாழ்க்கையில சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், குடும்பத்துல ஆசீர்வாதம் பெருகும், எல்லாமே உங்க வாழ்க்கையில பெருகும். கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார் வாழ்க்கையில. ஏசாயின் புஸ்தகம் 9:2-3.
1: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர்
0: ஆண்டவரை இயேசுக்கு வெளிச்சம் உங்கள் மேல என் மேல பிரகாசிக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக பண்ணுவார். இந்த உலகத்துல என்ன பழம் இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி வர்றது. கர்த்தராகிய தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும் போது நம் மகிழ்ச்சி பெருக பண்ணுகிற தேவன். அப்படியானா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கணும் சொன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 60:1.
1: எழும்பி பிரகாசி
0: உன்
1: ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது.
0: எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. நீங்க எழும்ப வேண்டும். நம்ம எதில் விட்டா எழும்புன்னு சொல்லி நம்ம உள்ள தலசி பார்த்தா நமக்கே தெரியும் எது எதுல இருந்து எழும்ப வேண்டும், எதுல இருந்தா நம்ம எழும்ப வேண்டும் சொல்லி நமக்கே தெரியும். எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. எதை இருந்து முதலாவது எழும்ப வேண்டுமா? முதலாவது பார்க்கிறோம் எபேசியர் புஸ்தகம் 5:14.
1: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு.
0: மரித்தோரை விட்டு எழும்பு. ஆமா அருமையானவர்களே, மரித்தோரை விட்டு எழும்பண்டும். மரித்தவனை யார் தெரியுமா? நீங்க நினைக்கலாம் மரித்தோர் மத்தியில் நான் இருக்கிறானா, ஏன் இந்த வேதம் அப்படி சொல்லுகிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மரித்தோர் யார் தெரியுமா? 116:17.
1: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள்
0: பாத்தீங்களா. மரித்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தர் துதிக்க மாட்டாங்க. தேவையில்லாம எவ்வளவு நாளும் பேசுவாங்க, எவ்வளவு நேரம் வீணா பேசுவாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அதான் மரித்தவர் என்ன செய்ய, மரித்தவரும் மௌனத்தில் இறங்கும் கர்த்தர் துதிக்க மாட்டாங்க. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, மரித்தவரை விட்டு எழும்பு. எபேசியர் புஸ்தகம் 5:14 வாசிக்கிறாமா?
1: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு.
0: மரித்தோர் விட்டு எழும்ப வேண்டும். மரித்தவங்க யாருன்னு பார்த்தோம், மரித்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம மரித்தோர் விட்டு நம்ம எழும்பிடணும். அவங்களோட நம்மள இருந்தா நம்மளும் துதிக்க மாட்டோம், அவங்க வரையும் நம்மளும் இருப்போம். அதுக்குத்தான் கர்த்தர் வேதம் சொல்லுது, மரித்தோர் விட்டு எழும்பிரு. அவங்க மத்தியில் இருக்காத, துதிக்காதவங்க மத்தியில் இருக்காத, துதிக்க மாட்டாங்க, செவிக்க மாட்டாங்க, தேவரை தேட மாட்டாங்க. அவங்க மத்தியில் இருந்தீங்கன்னா நீங்களும் துதிக்க மாட்டீங்க, செவிக்க மாட்டீங்க. அதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுறது, மரித்தோர் விட்டு எழுந்துரு. மரித்தோர் எழும்போது கர்த்தர் நம்மள என்ன செய்ய, பிரகாசிப்பார். மரித்தோர் விட்டு எழும்ப வேண்டும். ஏசாயின் புஸ்தகம் 52:2.
1: தூசியை உதறிவிட்டு எழுந்துரு.
0: ஆமா பாருங்க, நீங்க ஒரு வெள்ளை சட்டை போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூசியோட வெளியே போவீங்களா? உங்க வெள்ளை சட்டை எதுலயோ ஒரு சாஞ்சிட்டீங்க, உங்க மேல நல்லா தூசியெல்லாம் நல்லா ஒட்டி இருக்குது. போட கேட்க மாட்டாங்க, என்னங்க சட்டையெல்லாம் என்னமோ ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் நம்ம பாவம்னு தூசி, நம்ம தேவையில்லாத தூசிகளை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். பாவம் வேண்டாம்னு சொல்லி நம்ம வெறுத்து தள்ள வேண்டும். பாவம் எனக்கு வேண்டாம், பாவமான எண்ணங்கள் வேண்டாம், பாவமான சிந்தனைகள் வேண்டாம்னு சொல்லி அதை விட்டு மெனச்சினும் உதறிவிட்டு எனக்கு பாவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதை ஒதுரி விட்டு எழும்ப வேண்டும். அதான் தூசி விட்டு எழும்பி அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. வாசிக்கலாமா ஏசாய 60:1.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி பிரகாசி
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது.
0: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம முதலாவது எதுக்கு தூக்கத்திட்டு எழுந்திருக்கணும், ரெண்டாவது தூசி விட்டு எழுந்திருக்க வேண்டும், இரண்டாவதாக நம்ம பெருக போன என்ன செய்ய வேண்டுமா, எசேக்கியேல் புத்தகம் 36:37.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக,
0: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக
1: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி,
0: அனுக்கிரகம் செய்யும்படி
1: அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்,
0: அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்,
1: மந்தை பெருகுகிறது போல,
0: மந்தை பெருகிறது போல
1: அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன்,
0: அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமா அருமையானவர்களே, கர்த்தர்கிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது மந்தை பெருக பண்ணுறதால மனிதரை பெருக பண்ணுன்னு சொல்லி, எங்களை சந்ததியில மக்களே இல்லையே, என் சந்ததி பெருகாம இருக்குதே, எங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லையே, கண்ணீர் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கீங்களா, கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ண பாருங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, நீங்க விண்ணப்பம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பம் பெருகும், உங்க வாழ்க்கையில ஒரு குறையுமே இருக்காது, நாளுக்கு நாள் உங்க குடும்பம் பெருகி நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க பிள்ளைகள் பெருகுவாங்க, உங்க பிள்ளைகள் உங்க பேரமைத்து எல்லாம் பெருக பண்ணுவார் தேவன். அதான் மந்தை பெருக பண்ணுறது போல மனிதரை பெருக பண்ணின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம நிறைய பேர் விண்ணப்பம் பண்றது இல்ல, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஏசாயின் புஸ்தகம் 59:16.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: விண்ணப்பம் பண்ணுகிற இல்லை என்று ஆச்சரியப்பட்ட நிறைய பேர் விண்ணப்பம் பண்ண கஷ்டம், ஐயோ என் குடும்பத்துல எப்படி இருக்குதே, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் பெருக்க இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்குறோம். கர்த்தராகி தேவன் சொல்றாரு, விண்ணப்பம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணும் போது மந்தையை பெருக பண்ணுகளை மனிதரை பெருக பண்ணுன்னு சொல்லி இருக்கிறார். உங்க குடும்பம் பெருகும், உங்க பிள்ளைகள் விருத்தி அடைவாங்க, உங்க பேரம்பேத்தி வர்த்திக்க பண்ணுவார் கர்த்தர், ஒரு நன்மையும் குறைபடாது, உங்க வாழ்க்கை நாளுக்கான பெருகும். நீங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. எரேமியேல் புஸ்தகம் 29:12.
1: அப்பொழுது நீங்கள் கூடி வந்து,
0: நீங்க கூடி வந்து
1: என்னை தொழுது கொண்டு,
0: என்னை தொழுது கொண்டு
1: என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்,
0: என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்,
1: நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்,
0: நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பாத்தீங்களா, நம்ம கூடி வந்து விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம செவி கொடுத்து நிச்சயமா பெருக பண்ணுவார். உங்க வாழ்க்கையில மந்தை பெருக பண்ணுவது போல மனிதர் பெருக பண்ணுவார். நீங்க கலங்காதீங்க அருமையான சகோதரி சகோதரி, ஊழியத்துல ஒரு விருத்தி இல்லையே, ஊழியத்துல ஒரு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி கலங்குறீங்களா, நீங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, உங்க ஊழியத்துல சவ பெருகும், ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும், பெருக பண்ணுவார் நிச்சயம், உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார், ஊழியம் பெருகும், உங்க சவ பெருகும், பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டு செய்வார், நிச்சயமா உங்களுக்கு பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. மூன்றாவதாக நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, முதல் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரத்துல நம்ம எழும்பி வரணும், மகிழ்ச்சியை நம்ம பெருக பண்ணுகிறார். ரெண்டாவதாக என்ன செய்யறாரு, மந்தை பெருக பண்ணுவார், மனிதரை பெருக பண்ணுவேன் ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டு வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். எபிரேயன் புஸ்தகம் 16:15.
1: நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே
0: உன்னை ஆசீர்வதித்து
1: உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார்.
0: பெருகவே பெருகப்படுவேன் என்றார்.
1: அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து
0: வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். அபிரகாம் 25 காத்திருந்தார். கர்த்தர் சொன்னார் பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி, அவர் 25 பொறுமையோடு காத்திருந்தார். ஆபிரகாம் நிமித்தம் அந்த சந்தை தான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்தார், பெருக பண்ணினார். அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் உங்க வாழ்க்கையிலும் பெருக பண்ணுவார், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார், மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார், உங்களுடைய குடும்பத்துல சமானத்தை பெருக பண்ணுவார், சந்தோஷத்தை பெருக பண்ணுவார், ஆசீர்வாதம் அளவில்லாம உங்க வாழ்க்கையில கொடுப்பார், உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். கலங்கவே வேண்டாம், நிச்சயம் உங்களை பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. வாக்குத்தத்தை இதை பெற்றுக்கொள்ளு சொன்னா நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எவ்வளவு நாளும் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாரு, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே, ஒரு அற்புதம் கூட நடக்கலையேன்னு சொல்லி கலங்கலாம். ஆபிரகாம் எப்படி பொறுமையோடு காத்திருந்தார், வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டார், அதே போல நீங்களும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 10:36. நீங்கள்
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை
0: பெறும்படிக்கு
1: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
0: வாக்குத்தத்தம் பண்ணிருக்கா பெற்றுக்கொண்டு என்ன நமக்கு பொறுமை தேவை. நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார், உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார், கட்டாயம் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். நீங்க அதை என்ன செய்யணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ஆண்டவர் நிறைவேற்ற வரைக்கும் அவர் கரத்தே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தையும் பெருக பண்ணுவார். யோசுவான் புஸ்தகம் 21:45
1: கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு
0: சொல்லியிருந்த
1: நல்வார்த்தைகள் எல்லாம்
0: ஒரு வார்த்தையும்
1: தவறி போகவில்லை
0: எல்லாம் நிறைவேறிச்சு பாத்தீங்களா. அதே போல ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினான். அந்த தேவன் நேற்றும் என்றும் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதனை நிறைவேற்றி உங்களை பெருக பண்ணுவார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, பெரிய காரியத்தை செய்வார். 4:71
1: என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர்.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் மேன்மை பெருக பண்ணினீர்னு சொல்லி. உங்க வாழ்க்கையில் மேன்மை பெருக பண்ணுவார். இதுவரைக்கும் தாழ்மையா இருந்தீங்களா, கண்ணீரோடு இருந்தீங்களா, எல்லார் மத்தியிலும் கண்ணீர் வடிச்சிருந்தீங்களா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுகிற தேவன். நிச்சயமா உங்களை கைவிடவே மாட்டார், மேன்மை பெருக பண்ணுவார். அவர் என்ன செஞ்சார தாவீது பாருங்க, 71:14
1: நானும் எப்பொழுதும்
0: நம்பிக்கை கொண்டிருந்தேன். பாத்தீங்களா, தாவீது எப்பொழுதும் கர்த்தரே நம்பியிருந்தாரு. அதனால அவர் மேன்மை பெருக பண்ணினார். உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுவார். முதலாவது பார்த்தோம் என்ன செய்யறாரா, மகிழ்ச்சியை பெருக பண்ணுறார். அப்படியானா என்ன செய்யணும், தூசி விட்டு எழுந்திருக்க வேண்டும், மரித்தவர் விட்டு எழுந்திருக்க வேண்டும். ரெண்டாவதாக என்ன பெருக பண்ணுவார் நம் வாழ்க்கையில, நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன செய்வோம், மந்தை பெருக பண்ணுறது போல மனிதரை பெருக பண்ணின்னு சொன்னார். உங்கள் வாழ்க்கையிலையும் மனிதரை பெருக பண்ண வல்லவரா இருக்காரு. குழந்தை இல்லையே, எங்க குடும்பம் எப்படி பெருகும், என் குடும்பத்துல பெருக்கம் இல்லாம இருக்குதுன்னு கலங்குறீங்களா, உங்களுக்கு மனிதரை பெருக பண்ணி வாக்கு பண்ணியிருக்கார். குழந்தை பாக்கியத்தை தருவார், உங்க கண்ணீர் துடைப்பார். மூன்றாவதாக ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற பொறுமையோடு காத்திருந்தார். நீங்களும் பொறுமையோடு காத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசுக்கு எத்தனை வாக்குத்தத்தை கொடுத்திருந்தாரோ அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு பொறுமை தேவை. பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா உங்களை ஆசீர்வித்து பெருகவே பெருக பண்ணுவார். கலங்கே வேண்டாம். 4வதாக உங்க மேன்மைப்படுத்துன்னு சொன்னா நீங்க கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுவார். என்னோட சேர்ந்து கண்களை மூடி செய்விப்பீங்களா, எங்களை அன்பார் இயேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக மே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்களை ஆசீர்வத்திலும் தகப்பனே உங்க வாழ்க்கையிலும் ஆசீர்வத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. சமானத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம். சந்தோஷத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம். ஆத்ம நேசரையும் அண்டி குலட்டும், மே சார்ந்து குலட்டும், உம்மோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடிய ஆட்சியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை என்னாலும் தாங்கட்டும் தகப்பனே. ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்துங்க. அப்பாமை ஸ்தோத்திரம், நீங்க சொன்னீங்களே சப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களே, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைச்சிருங்க, கவலை மாத்திருங்க, பிரச்சனையை நீக்கிருங்க. அவங்க மகிழ்ச்சியாவால இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. அன்பின் தகப்பனே, எத்தனை பேர் ஆண்டவர் சுகர் வேதியினால கஷ்டப்படுறாங்களே, அவங்கள குணமாக்குங்க ஆண்டவரே. குணமாக்குங்க சப்பா. ஆண்டவரே தகப்பனே, உங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மந்திரம் சேவனில் கஷ்டப்படுற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க. கை கால் வராதிருக்க மக்களுக்கு கை கால் சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க சப்பா, அற்புதங்களை செய்யுங்க சப்பா. தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கீழே விழுந்து கை கால் முறிஞ்சு போயிருச்சேன்னு சொல்லி கலங்குறாங்களே, அவங்களுக்கு அப்பாமை ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகளை உயிரடி செய்கிற தேவனாய் கர்த்தர், இப்படி அவங்களால வல்லம் இறங்கட்டும், அவங்க எலும்புகளா உயிரடிட்டும் தகப்பனே. உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். அன்றுவரே ஊழிக்கிற வார்த்தை நிலவேறப்படுத்துன்னு சொன்னீங்க தானே சப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அன்பின் ஆண்டவரை மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா, கேன்சர் வியாதியை சுகமாக்குங்க அப்பா, கேன்சரை குணமாக்குங்க அப்பா, மே ஸ்தோத்திரம் கற்பப்பையில கட்டியை குணமாக்குங்க குணமாக்குங்க ஏசப்பா. அன்பின் தகப்பரே அற்புத செய்ய அதிசயங்களை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய்க்கிறீர் தேவன், ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. மே ஸ்தோத்திரம் வயிறு வலியினால் குணமாக்குங்க அப்பா, வயிறு வலி இருந்தாலும் குணமாக்குங்க. சிவுள்ள பிதாவே மந்திரத்தினால் சிக்கி தவிக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா. இயேசுக்கு திராமத்துல மந்திர கட்ட உடை தெரிகிறேன் தகப்பரே, உங்களுடைய அக்கிரி இறங்கட்டும் அவங்க மேல ஆண்டவரு, இப்ப கட்டு உடையதாங்க பார்க்கட்டும் ஆண்டவரு, கட்டுகளை இயேசுக்கு திறன் உடைத்து போடுகிற உடைத்து போடுகிற இயேசுக்கு திறன் உடைத்து போடுகிறோம் ஐயா, கட்டுகளாம் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரு அப்பா. மே ஸ்தோத்திரிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாக அந்த குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தாரணும், சாபத்திரி பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யணும், கடன் கண்ணீர் வேதனையிலிருந்து விடுதலை செய்யணும் ஆண்டவரே. கடனால தவிக்கிற மக்கள் நீ சொன்னீங்களப்பா, கடன் நீயோ கடன் வாங்காமல் அநேக சாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே, கடன் கொடுக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வித்து உயர்த்துங்க, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க ஏசப்பா. அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம், தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஆண்டவரே, படிக்கிற சிறு பிள்ளைகளுக்கு முன்னத ஞானத்தை தரணும் ஆண்டவரே அப்பா, ஞானத்திலையும் ஞாபகத்திலையும் உடைய பிள்ளைகளுக்கு சிறந்து வழங்க கிருவை செய்ய முடியாது செவிக்கிறோம் அப்பா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், தேவ ஞானத்தால் நிரப்ப வேண்டும் செவிக்கிறோம், உளிஞ்சிற மக்களை ஆசீர்வச்சு வரங்களால வல்லமையால் நிரப்புங்க, பக்கில் நிரப்புங்க, தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, உளிக்கார ஒவ்வொருவர் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கின் சுவாலையா மாத்துங்க, அவங்க சபை பெரிய சபையா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. நீங்க ஆராய்ந்த முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடி ஆட்சியங்களை செய்கிற தேவனையுமே துதிக்கிறோம், பழத்த காரியத்தை செய்யுங்க, கடை வச்சிருக்க கடை நல்லா செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே, வியாபாரம் செழிக்கணும் ஐயா, தொழில் செய்யற மக்களை தொழில் நாளுக்கு நாள் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நாம் மகிப்பிடட்டும். சீமுள்ள பிதாவாகிய தேவன் பழத்த காரியத்தை செய்யுங்க, உள்ளத்திலே வெளிரங்கமா இருப்பீங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லா துதி கண்ணா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரவ பிதாவே, ஆமென்.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: நம்ம வாழ்கிற காலம் கடைசி பின்னாடியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமல்,
0: குமாரன் கோபம் கொள்ளாமலும்
1: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு,
0: நீங்கள் வழியிலே அழியாம இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள்,
0: அவரை முத்த செய்யுங்கள்.
1: கொஞ்சம் காலத்திலே,
0: கொஞ்ச காலத்திலே
1: அவருடைய கோபம் பற்றி எரியும்,
0: அவர் கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும்.
1: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்,
0: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் என்ன செய்யப்போகுது, பற்றி எரிய போகுது. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஓரியனித்திருக்க பாவம் அமலுக்கு வந்துருச்சு. அது மாத்திரம் இல்ல, இன்னும் பலவிதமான காரியங்கள் எங்க பாருங்க, கொலை கொள்ளை வெளி போனா வீட்டுக்கு வந்தாதான் நிச்சயம். பாருங்க, இந்த 4 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு விழுப்புரத்துல அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் காப்பி குடிச்சிட்டு இருந்தாங்களாம். காப்பி குடிச்சிருந்தப்ப அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு லாரியில போட்டு. இப்படி பயங்கரமான நம்ம தமிழ்நாட்டிலே இவ்வளவு பாவங்கள் அதிகமா இருக்குது. குமாரன் கோவங்கள்லாம் நீ வழியில் அழியாமல் நினைச்சிங்க, அவரை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவன்கள். நம்ம என்ன செய்யணும், கோபம் கத்தோடைய கோபம் வரதான் செய்யும், நம்ம அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு நம்ம இருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு வினாடி நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம இந்த உலக நம்ம சொந்த இல்ல, பரலூர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா அவரு கோபம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கிறது என்ன செய்யணும், அவர் என்ன செய்யணும், முத்தஞ்சியில் அண்டிக் கொள்ற அவரும் பாக்கிய பண்கள். நம்ம முழுமையாக அவர் அண்டிக் கொள்ள வேண்டும், அவர் பாதத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். கடைசி நாளில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவர் பாதத்தை அதிகமாய் பற்றி பிடித்து கொள்ளணும், வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் சீவர், அவர் தவிர அவர் வழியே இல்லை. நம்ம இனிமேல் வரப்போற தேவனுடைய கோவாக்கினிக்கு இது தப்பணும்னு சொன்னா அவர் தான் நமக்கு வழி. உலகத்துல பாருங்க எத்தனை அநியாயங்கள் துன்மார்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது, எங்குமே நீதி நியாயம் எதுவுமே கிடையாது, பயங்கரமான காலங்கள். 57 சங்கீதம் 1 வசனம்.
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும் தேவனே,
1: எனக்கு இறங்கும்,
0: எனக்கு இறங்கும்,
1: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது,
0: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்றது. அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொரு வினாடி நம்ம கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும். எப்போது அவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி எப்போது ஜெபத்திலும் உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கும் நமக்கும் சரியா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம் உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஏன்னா காலம் கடைசி. அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 73 சங்கீதம் 28 வசனத்துல, எனக்கும் அவர் அண்டிக் கொள்ளதே நலம். வாசிங்க,
1: எனக்கோ,
0: எனக்கோ
1: தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்.
0: பாத்தீங்களா, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கதே நலம். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஒவ்வொரு வினாடி அவரோடு இருக்க வேண்டும். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம், இப்பெல்லாம் என்ன செய்யணும், பரிசுத்த பவுல் நமக்கு எழுதுறாரு, என்ன செய்யுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருங்க. அதுதான் கொலோசியின் புத்தகம் 4:2 வாசித்து பாருங்க,
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
0: எப்படி ஜெபம் பண்ணணுமா, இடைவிடாமல், நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் நம்ம கண்ணுல தூக்க வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அவரோடே இருக்கணும். அப்ப நம்ம தூங்கினா கூட நம்ம ஆத்மா ஆண்டவரோட தான் இருக்கும். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லி,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க,
0: ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்போது அவரோடு இருந்தா மட்டும்தான் வரப்போற தேவனுடைய கோவாக்கி நம்ம தப்ப முடியும். இப்ப சங்கீதம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும்,
0: குமாரன் கோபம் கொள்ளாமலும்
1: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி.
0: நம்ம இப்ப என்ன செய்யறோம், பரலோகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள்,
0: அவரை முத்தம் செய்யுங்கள்.
1: கொஞ்சம் காலத்திலே,
0: கொஞ்ச காலத்திலே
1: அவருடைய கோபம் பற்றி எரியும்,
0: கோபம் பற்றி எரியும்.
1: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்,
0: அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில தேவன் அண்டி இருக்குமா, இல்ல நம்ம எப்படியோ இருக்கிறோமா, அப்படி இருக்குமா? இந்த நாள்லயே நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே உடைய கோபாக்கினை என் மேல வராது விடிக்கணும், அண்டிக் கொள்ள ஆண்டவரே. எப்போதும் செவ்வாய் துதி ஸ்தோத்திரம் எப்போதுமே நம்ம வாழ்க்கை சரியா இருக்கான்னு அதை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கணும். நம்ம கரெக்டா இருக்கிறோமா, கர்த்தருக்கும் நமக்கும் கரெக்டா இருக்குதா, கர்த்தருக்கும் நமக்கும் எந்த தடையும் இல்லாம இருக்கிறோமா நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தர் வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 7:11
1: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
0: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
1: அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன்.
0: பாவியின் மேல என்ன செய்கிறாரு? சினம் கொள்ளுகிற தேவன். பாவி நேசிக்கிறாரு. நான் பாமா இருந்தாலும் அவர் அன்று அன்று சொல்றேன், என்ன இடத்துல வருவார் பாவியில ஒருபோதும் தள்ள மாட்டேன். யோவான் சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:37.
1: என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தரிடத்தில் வந்தவனை எப்படிப்பட்ட பாவர்தான் நினைச்சுவிடாரு, புறம்பே தள்ளமட்டாரு, மன்னிச்சிருவாரு. நம்ம பாவத்தை மன்னிச்சு ஆண்டவர் ரத்தத்தினால கழுவி நம்மள பரிசுத்தப்படுத்த, நம்ம பாவம் செய்து திருப்ப திருப்ப திருப்ப பாவம் செய்யும் போது அவர் எப்படிப்பட்டவரு? நீதியுள்ள நியாயாதிபதி. பிசாசு கேட்பான், என்ன ஆண்டவர் உங்க பிள்ளை மட்டும் இப்படி பாவம் செய்யலாமா, அவங்களுக்கு மட்டும் இப்படி மன்னிக்கிறீங்க போல. அதான் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்ம பாவம் செய்யும் போது அவர் என்ன செய்யறாரா? கர்த்தர் என்ன செய்யறாரு? பாவிகள் மேல சென்னங்குளி, என்ன என் பிள்ளைக்கு இத்தனை சொல்லுமே இன்னும் திருந்தலையான்னு சொல்லிட்டு நம்ம மேல சென்னம் கொள்ளுகிறோம். அப்பதான் அவர் கோவம் வருது. நம்ம அறியாத செய்த பாவங்களை கர்த்தர் கிருபையா மன்னிப்பாரு. நம்ம திரும்பி திரும்பி அதையே நம்ம பழைய காரியங்களை செய்யும்போது கர்த்தர் மேல என்ன செய்யறாரா? சென்னம் கொள்ளுகிறார். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா பாவிய நேசிக்கிறார். உண்மைதான், நம்ம பாவம் செய்யும் போது என்ன செஞ்சார் நம்மள கோப்ப சென்னம்ல என்ன கோபப்படுறாரு. வாசித்து பாருங்க, எபிரேயின் புஸ்தகம் 7:26.
1: பரிசுத்தரும்
0: குற்றமற்றவரும்
1: மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும்.
0: பாவிகள் பாருங்க, குற்றமற்றவர், பரிசுத்தர், மாசில்லாதவர். நம் பாவம் செய்யும் போது கத்திரன்னு செஞ்சாரு, நம்மளை விட்டு விலகிடுறாரு. ஆண்டு சொன்னாரு, ஒன்னு விட்டு விலகுதும் இல்ல ஒன்ன கைவிடுங்க. பாவம் செய்யும் போது என்ன செஞ்சாரு? நம்மளை விட்டு விலகிறாரு. உண்மைதான், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் முடிவிருந்த உங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், நம்ம பாவம் செய்யும் போது, நம்ம பாவியா இருக்கும் போது நம்மளை விலகிடுறாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? பாவத்துக்கு இடம் கொடுக்காத அடிக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் கருத்திருக்கிறத ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, உன்னை கோவாக்கினி நாள் வர்றதுக்குள்ளாக நம்ம அண்டிக்குள்ளனப்பா, என் பாவங்கள் என்ன இருந்தாலும் என்னை மன்னிம்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நம்ம துணி மாத்திரப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா, என்ன இருக்குன்னு பாக்குறோம். முகத்தை கழுவுறப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா, எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து, கண்ணாடி பார்த்து, சோப் போட்டு எப்படி எல்லாம் கழுவுறோம். அப்படியான ஆண்டவராக இயேசுக்கு திரு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த பாவம் எனக்குள்ள இருக்கப்ப, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை ஆத்துவ பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அது மாத்திர நம்ம பாவம் செய்யுமா, நமக்கு வர நன்மைகள் நம்மளே கெடுத்துக்கொள்றோம். பாருங்க, பிரசிங்க புத்தகம் 9:18 பாருங்க.
1: பாவியான ஒருவன்
0: பாவியாக ஒருவன்
1: மிகுந்த நன்மையை கெடுப்பான்.
0: பத்தி நம்ம காண்டு நன்மை கொடுக்கணும் தான் நினைக்கிறாரு. பாவியான மனிதன் மிகுந்த நன்மை என்ன செஞ்சிடறோம்? கெடுத்துறோம். அதுக்கு தான் நம்ம என்ன செய்ய அலசி பார்க்க வேண்டும். ஆண்டவரே என் பாவத்தை என்னென்ன குறை இருக்கப்ப என்னை காமிங்க. அதான் சக இங்க வாசிக்கிறோம், பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இறக்கம் பெறுவான். அதான் பாவிகள் என்ன செய்யறா, என்ன செய்யற மிகுந்த நன்மைய கெடுக்கிற நம்மளே. நம்ம தப்பு பண்ணு பாவம் சொன்ன பெரிய பெரிய பாவம் இல்ல, கொலை பண்ணி கொள்ளையடிச்சாதான் பாவம் அப்படி இல்ல. கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாள் ஒரு கோவப்பட்டாலும் சரி, ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதாச்சும் நம்ம யாரையும் வெடுக்குன்னு பேசிடுறோம், அதை செஞ்சிடறோம் இதை செஞ்சிடறோம், அதுவே நம்ம பாவம் தான். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கோ ஒவ்வொரு காரியமும் நம்ம பாவம் தான் செய்யறோம். பாவி என்ன செய்ய மிகுந்த நன்மைய கெடுக்கிறான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே என்னுடைய என்ன குறை இருக்கப்பா, எதை ஆச்சிருந்தேன் என்ன காமிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். என்னைக்கும் அர்ப்பணிக்கிறது இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நீ மாற்றுமாப்பா, என்னை பிரியமான பிள்ளை நீங்க தான் மணிந்துக்கல, என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் அவர் ரத்தத்தில நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குறார். அல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கிறதுதான் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரா? கிறிஸ்தே உலகத்துக்கு வந்தார். 1 Timothy 1:15.
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார்.
0: பாத்தீங்களா, உங்களை என்னை ரட்சிக்கதான் வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தால கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறைகள் குற்றங்கள் என்ன இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்து நம்ம ஆண்டு விட்டு அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டா தான் நம்ம பாவங்களை மன்னிச்சிருவாரு. நம்மளை ரட்சிக்கதான் உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நம்ம திரும்பி திரும்பி செய்து தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு பாவம் செஞ்சோம்னா மன்னிக்க மாட்டாரா இல்லையா? அது எவ்வளே 2:4 என்ன சொல்லுது? இவ்வளவு பேர் ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும்? ரட்சிப்பாக நாம் போராட வேண்டும். வாஸ்து பாருங்க,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போம்.
0: கவலை அற்றிருப்போம், கவலைப்படாமல் ரட்சிக்கப்பட அந்த எண்ணமே நமக்கு வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவர் ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். சொல்லு, பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டுவிடுறனா இறக்கவன். நம்ம மிக மிக அவசியம் எல்லாவற்றை பார்க்கிலும் நம்ம ஆத்மா குணமடைய வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன் கேட்கிறார் பாருங்க, 41:4
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என் மேல் இரக்கமாயிரும்,
0: என் மேல் இரக்கமாயிரும்,
1: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
1: என் ஆத்மாவை குணமாக்கும்,
0: என் ஆத்மாவை குணமாக்கும்
1: என்று நான் சொன்னேன்
0: பாத்தீங்களா? ஆத்மா குணமடை வேண்டும். நம்ம சரீரத்துக்காக எவ்வளவு நம்ம கேட்கிறோம், ஆத்மா குணமடை வேண்டும். 119:81 பாருங்க,
1: உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது.
0: ரட்சிப்புக்காக என்ன செய்தான்? என் ஆத்மா தவிக்கிறது. அந்த அளவுக்கு கண்ணீர் ஓடு நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரே, ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்க வேண்டும். ரட்சிமையை எப்படியாவது ரட்சித்தல் உடைய பிள்ளையானே மாத்திக்கோங்க. நான் எப்படியாவது ரட்சிக்கப்படணும். எனக்கும் உமக்கு இருக்க தடை எதுவா இருந்தாலும் என் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டி கொள்ள முடியும். அல்லேலூயா. அத கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி எறியும், அவர் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டி கொள்ள முடியும், அவருக்கு நமக்கு எந்த தடையுமே இருக்காது. நம்ம ஒரு நாள் கேட்க வேண்டும், ஆண்டவரே நீ ரட்சியோம்னு சொல்லி. ரெண்டாவதாக எது நம்ம ஆண்டவருக்கு கோபத்தை நம்ம கொண்டு பாருங்க, சகரியான் புஸ்தகம் 7:11-12
1: அவர்களோ
0: கவனிக்க மனதில்லாமல்
1: தங்கள் தோளை முரட்டுத்தனமாக விலக்கி
0: கேளாதபடிக்கு
1: தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள் வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும்
0: கேளாதபடிக்கு
1: தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள் ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
0: கடுங்கோபம் கவனிக்கணும். நம்ம மேல கோபம் வராது. வசந்த கவனிக்கலைனா தான் நம்ம மேல கர்த்தருடைய கோபம் வரும். வசந்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். ஆமா ஆண்டவரே, நான் இந்த வசந்தத்துக்கு செவி கொடுக்கல, இப்படிலாம் செஞ்ச உண்மைதான் ஆண்டவர்னு சொல்லி ஒத்துக்கொண்டு கர்த்தரோடு நம்ம இணைந்து வாழ வேண்டும். அதுங்க சொல்றாரு, ஓசியன் புஸ்தகம் 8:12 என் மகத்துவங்களை எழுதி கொடுத்த அவர்களோ அந்நியக்காரம் என்று எண்ணினார்கள். வாசிங்க,
1: என்
0: வேதத்தின் மகத்துவங்களை
1: அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்.
0: அவர்கள் என்ன செஞ்சாங்களா? அந்நிய காரியமா எண்ணினார்கள். வேதத்தில் மகத்துவத்தை படிக்கிறோமா? படிச்சுட்டு அதை நம்ம அந்த வசனத்தின் படி நடக்கிறோமா? வசனத்தை தியானிக்கிறோம். ஏதோ ஒரு அவசரமா ஒரு அதிகாரம் 2 படிச்சுட்டு விட்டுறோமா? கர்த்தர் சொல்றாரு, என் வேதத்தில் மகத்துவங்களை அவங்களுக்கு எழுதி கொடுத்த அவர்களோ அந்நிய காரியமா எண்ணினார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் வேதம் சொல்லு, கர்த்தடி வேதத்து மேல பிரியமா இருந்து இரவு மாலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்க அவர் எப்படி இருப்பானா? சங்கீதம் 1:3
1: கர்த்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து
0: நம்ம கர்த்தடி வேதத்தில் பிரியமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்ல, கர்த்தடைய வசந்த கவனிக்காம நம்ம செபி அப்படியே விலக்கி நம்ம இதயத்தை வைரமாக்கி கொள்றோமா? பாருங்க, கர்த்தர் வேதம் சொல்லுது,
1: இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
1: அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்
0: வாய்க்கும் ஹல்லேலூயா. வேதத்துக்கு நம்ம செவி சாய்க்காம இருக்கிறோமா? தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காம சத்தியத்தை கேட்காம இருக்கிறோமா? சத்தியத்துக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு நடக்கும் நமக்குள்ள வாஞ்சா இருக்குதா? அறிவியானவர்களை யோசித்து பாருங்க. தேவனுடைய சொல்ற வேதத்துல மகத்துவத்தில அவர்களுக்கே எழுதி கொடுத்த அவர்களோ அந்நிய கரிமை என்றார்கள். வசனத்துக்கு செவி கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் வசனத்து மேல பிரியமா இருக்கிறோமா? ஆண்டவரே, உம்முடைய வசனத்து மேல என்னை பிரியமா பிரியமா இருக்க உதவி செய்யுமா? ஆண்டவரே, கர்த்தர் வேதத்து மேல பிரியமா இருக்கும் போதும் தியானம் இருக்கிற மனுஷன் அவர் நீர்க்கால் உறவு நடப்பட்டு தம் காலத்துல தன் கடிதந்து இலையுதிரன் மரத்தை பெருக்கம் செய்வதெல்லாம் வைக்கும். வசனத்துக்கு அதே நேரம் கொடுக்கணும், சத்திய வசனத்தை கேட்கணும். வேதத்தை வாசித்தாலும் கன்வென்ஷன் போனாலும் எதையோ பார்த்து வரக்கூடாது, வசந்த வேலை கவனமா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, 2 பேதுரு 1:19
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
0: விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நண்டி ஓடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஊர் மக்களை ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தம் நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செவிக்க உதவி செய்ய, துதிக்க உதவி செய்ய ஆண்டவரே. எப்போதும் மோடி இருக்க கிருவை தாரும் அப்பா. பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம். நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன எங்க தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு தேவையை நீங்க சந்திக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பா, அவன் எல்லா ஞானத்திலையும் தேவ கிருவியிலும் தேவ பிரசனத்திலையும் தேவனோட மகிமையிலையும் உன்னை பிள்ளைகள் சிறந்து வழங்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆசிரியத்து உயர்த்த முடியாது செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, என்ன வியாதியோடு இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. எல்லா மாயம் வந்த சக்திகள் பொல்லாத அபிகளிருந்து உடைய பிள்ளைகளை விடுவித்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் அப்பா இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே அப்பா அவங்களோட வல்லமை மகத்துவம் அவங்களுக்கு உணரத்தக்கதாக ஒரு பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்ய முடியாது கெஞ்சி செவிக்கிறேன் அப்பா. அப்பா, அப்படி டிவி பார்க்கும் போதே தேவனையும் உடைய பிள்ளைகள் உள்ளத்துல பலத்த கிரியை நீங்க செய்யணும் ஆண்டவரே. இல்லாட்டா யார் நம்புவாங்க ஆண்டவரே? நீர் அற்புதத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம், ஆசீர்வதிக்க முடியாது செவிக்கிறோம், பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். கத்தர் தம்முடைய சனத்துக்கு பலன் கொடுத்து சமான் தெரியல ஆசீர்வதிக்கிறான்னு சொல்ல வாக்குபடி உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்தாலும் பலன் கொடுங்க, சமாத்தி சந்தோஷத்தை தந்துடலும் ஆண்டவர. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க எஸ்அப்பா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திரும்ப நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தாரணும். கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க, சமான் இல்லாத குடும்பத்தில் சமான் தாரணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவனை ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, அவரஜர குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்கும் மக்களை வெட்டி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. கர்த்தாவே, தேவன் அணைத்தது மனிதன் பிரிக்காத இருக்க கடவுள் சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த குடும்பம் பிரிஞ்சிருக்காங்களோ அந்த குடும்பம் எல்லாம் ஒன்றி சேர கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது கொடுக்க எஞ்சுகிற ஐயா. அப்பா, அமை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் அப்ப குழந்தைகளுக்கு நல்ல உன்னத ஞானத்தை கொடுங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிற ஐயா. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிம்மடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய வல்லக்காரன் தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலையும் கர்த்தாவே, நீ உள்ளத்துல அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டும். காண ஒரு கல்யாணத்துல அற்புதங்களை அதிசயங்களை செய்தீரே, அதே போல ஒவ்வொரு உள்ளத்திலேயே அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. அப்பா, அமை ஸ்தோத்திரம். எல்லா மக்களும் செவிக்கணும் துதிக்கணும், பைபிள் வாசித்து இயேசுவை அறிந்து கொள்ள கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து கத்துக்கோங்க எஸ்அப்பா. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்புரைச்சவர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரவப்பிதாவே. ஆமே. கத்து நம்ம செவத்தை கேட்டிருக்கார், கலகாதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.com. God bless you.

0: நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கலாம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா, நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா, என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமான கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோட எப்பவும் கர்த்தரோட நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லிக்காலுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல்ல அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்தும். ரெண்டாவது நம்ம நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மள கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாய் கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நம்மளுக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின்படியும்,
0: எல்லா கட்டளையின்படியும்
1: செய்ய சாவதானமாயிருந்தால்,
0: செய்ய சாவதானமாயிருந்தால்
1: நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியா இருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும், அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தரை உயர்த்தணும், என்ன செய்யணும், அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் அவளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: அவர் உங்களை உயர்த்துவார் கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல. யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கா சுவிசேஷம் 14:11.
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் உயர்த்துறவனும் தாழ்த்தப்படுவான்,
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை, அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றுவா பண்ண ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துறாரு, ஜெபம் பண்றவங்களை உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யார உயர்த்துறாரு, தாழ்வு உள்ளங்களை உயர்த்துறாரு. அன்று சொன்னாரு தாழ்த்தப்பட்ட உயர்த்தப்பட்டு சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். பிலிப்பியர் புஸ்தகம் 2:6-9 கேட்போமா.
1: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்,
0: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்
1: தேவனுக்கு சமமாய் இருப்பதை,
0: தேவனுக்கு சமமாய் இருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
0: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
1: தம்மை தாமே வெறுமையாக்கி,
0: தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய, தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து,
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்,
0: மனுஷர் சாயலானார்,
1: அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு,
0: மனுஷர் நம்ம சாயலாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தமும்,
0: மரண பரியந்தமும்
1: அதாவது
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்,
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன எனக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அவர் அவர் வேண்டிக் கொடுத்த எத்தனையோ தூதர் வந்து அவரை காப்பாத்திருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா மனிதன் ஒண்ணுமே இல்ல. ஆனால் என்ன செய்ய, சிலுவை மரண பரிந்து தன்னைத்தானே என்ன செஞ்சாரா, தாழ்த்தினார்.
1: ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி,
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாராம், அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள், உயர வேண்டுமா? நம்ம தாழ்த்தப்படவில்லை, நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நம்மளுக்கு கருத்துல களிமண், உண்மையாவே நம்ம களிமண் தான், நம்ம தேன நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார், ரெண்டு நீதிமானமா இருக்கும்போது தேவன் உயர்த்துறார், மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யார் உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் 4 யார் உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாருமா ஆண்டவரே. மோசி பார்த்து சொல்றாரு சாந்த குணம் இருந்தாரா. எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எண்ணாம் புஸ்தகம் 12:3 வசனம்,
1: மோசையானவர் பூமியில் உள்ள
0: சகல மனிதரிலும்
1: மிகுந்த சாந்த
0: குணமுள்ளவனாயிருந்தாரா, மிகுந்த சாந்த குணமுள்ளவராயிருந்தார். அதனால்தான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே, ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம பட்டு பட்டு பேசுறது முக்கியம் இல்ல, யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு, உண்மை போல சாந்த குணத்தை எனக்கு தாரு ஆண்டவரே. மோசிப்பா சாந்த குணமா இருந்தாரு, ஏசப்பா நீங்களும் சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டவரை கேட்கணும், எனக்கு சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசை சாந்த குணமா இருந்தார், நீங்க சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு அந்த சாந்த குணத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். என்ன இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை அருமையானவர்களே, உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேசவரனாலே கடந்து போயிடும். இந்த உலகத்தை என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசி போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 பேதுரு புஸ்தகம் 3:4 வசனம்,
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற
0: சாந்தமும்
1: அமைதியிலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே
0: உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது
1: அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
0: அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா, வெளியேற பெற்றது, சாந்தம் அமைதி. நம்ம இருதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, வெளியேறப்பட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை கேசுகிறீர்கள், நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11:29 வசனம்,
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்.
0: நம்ம ஆண்டவரை இயேசுக்கு எப்படி இருந்தாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்னு சொன்னார்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு, நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மரித்து 3 உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவர் சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா அதுன்னு சொல்லி என் முகத்தங்களை ஏற்றுக்கணும். இடத்துல என்ன செஞ்சிருங்க, கற்றுக்கொள்ளுங்க.
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்,
0: சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்
0: கத்துட்டு கேளுங்க, ஆண்டவர் எனக்கு சாந்த குணத்தாரு, நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே, எனக்கு சாந்த குணத்தாரு. சாந்த குணம் அமைதிதான் தேவனுக்கு வெளியே, தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் யாரை உயர்த்துகிறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். மத யாரை உயர்த்துறாரு, அவரை நோக்கி சூப்பரங்களை உயர்த்துகிறார், இரண்டாவது நீதிமானை உயர்த்துகிறார், மூன்றாவது தாழ்வு உள்ளவங்களை உயர்த்துகிறார், நான்காவதாக யார உயர்த்துகிறார், சாந்த குடும்பங்களை உயர்த்துகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை ஏசுகிறது சார்ந்த மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். நமக்கு சார்ந்த குணம் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல என்னையும் சார்ந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சார்ந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பராகிருத தேவாவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சார்ந்த குணத்தை தாரும், உங்களை போல என்னை மாற்றும்னு கேட்கணும். ஐந்தாவதாக கர்த்தர் யார் உயர்த்துறார் பாருங்க, தானியேல் புஸ்தகம் 3:30.
1: பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களை
1: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்ய கர்த்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க, உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, 28 தானியேல் புஸ்தகம் 3:28.
1: அப்பொழுது
0: நேபுகாத்நேச்சார்
1: வசனித்து
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
1: என்பவர்களுடைய
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர
0: வேறொரு தேவனையும்
1: சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவுடைய கட்டளையை தள்ளி தங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி
0: தம்முடைய தாசரை என்ன செஞ்சிட்டாரு, விடுவித்தார். ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ம வேண்டும், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும், நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, அக்கினியில தூக்கி போட்டாங்க, ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுக்கு மாத்திரம் தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளைய தள்ளி தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க, நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, நம்மள அதனால அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்ய போற நம்ம வாழ்க்கையில, கத்திர மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா, எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுக்கு மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39:7.
1: இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே நம்பிக்கை.
0: ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டேன்னா, ஆண்டவராக இயேசுகிறது நோக்கி செவிக்க போறோம். நம்ம தேவைகளை அவற்றை சொல்லலாம். எங்களை அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்களை பரம தகப்பனை கோடான குடி ஸ்தோத்திர ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வங்க, நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்களா இருக்கிறதுங்களை செய்யுங்க. கர்த்துடைய கிருவ, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பாவி ஸ்தோத்திரம், சத்தியமும் கிருவையும் அவர்களுக்கு விலகாது இருக்க கிருவை தர முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான என் தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் கத்துறது இறங்குவதும் சொல்லிடுறப்பா. அன்று வாழ்க்கையில் அதிசயங்களா இருக்கு எங்களுக்கு செய்ய ஆசீர்வச்சு உயர்த்துங்கிறச்சா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்துலகணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, எந்த மந்திரம் செவினிருந்தாலும் விடுதலை செய்யப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரம், பார்க்கக்கூடிய பிரகாசம் மனக்கண்களை தந்துட முடியாது செவிக்கிற ஐயா. ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. தகப்பறையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்துல கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, துடைக்க முடியாது செபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் அப்பா ஆண்டவரே. அப்பா அவை நோக்கி கெஞ்சிரும், டயர்டை குணமாக்குங்க சப்பா, நரம்பு பேரவீனத்தை குணமாக்குங்கப்பா. பரலோக பிதாவே அவை நோக்கி கெஞ்சிரும், பெரும்பாடு மக்களை யாருந்தாலும் சுகமாக்கிருங்கப்பா. கத்துடைய கிருவை தாங்கட்டும் ஐயா. அப்பா வயிற்றுல கட்டி குணமாக்கும், நெஞ்சில் உள்ள கட்டி குணமாக்கும். அடுத்ததுங்களை அதிசயங்கள் செய்யுங்க, உள்ளத்திலையும் வெளிரங்கமா செய்யுங்க சப்பா. ஆண்டவரே சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா, குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு மேலையும் ஒரு வல்லமை அனுப்பி குணமாக்க முடியாச்சு வைக்கிறோம் ஐயா. பந்தரம் செய்வனைகள் எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும். சாமான் இல்லாத மக்களுக்கு சாமான் தரணும். கடன் பிரச்சனை மாற்றணும். குடிக்கிற மக்களை விடுதலை செய்யணும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகள் திருமணம் ஆகலன்னு சொல்லி கலங்கியிருக்கிற குடும்பங்களை திருமணம் நடக்கணும் ஐயா. அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்கப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி கொடுங்க ஐயா. பெரிந்த குடும்பம் அணைக்கணும் அப்பா. அமை ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கி இல்லாத சகுல குழந்தை பாக்கி தரணாண்டவரே அப்பா. தேவனே தேவனே, உண்மை நம்பியிருக்கிற மக்களை ஒருபோது வெக்கப்பட்டு போகாது செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அப்படி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நீங்க அப்படி செய்யப்பதுக்கா ஸ்தோத்திரம். எல்லார் பேரையும் சீஃபஸ் எழுதி கொள்ளும். எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்ட கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aswinkaram@gmail.com. Our website...

0: ஆதியாகம புஸ்தகம் 12 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன்
1: பேரை பெருமைப்படுத்துவேன்
0: நீ
1: ஆசீர்வாதமாய் இருப்பாய்
0: யார பார்த்து ஆண்டவராக ஏத்துக்குது சொல்லுகிறார். ஆதியாகமம் 12:1
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
0: பாத்தீங்களா, கர்த்தர் யார பத்தி சொன்னார், ஆபிரகாமை நோக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் உங்களை ஆசீர்விக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்கள் வாழ்க்கையிலே ஐயோ என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்விக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னாம் புஸ்தகம் 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: இஸ்ரவேலை ஆசீர்விப்பு தான் கர்த்தருக்கு பிரியம். நம்மளே ஆண்டவராக இயேசுக்கு இஸ்ரவேலை மாத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படும் போது நம்மளே இஸ்ரவேலை மாத்துகிறார். என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவு நீங்க கேட்டீங்கன்னா போதும், கர்த்தராகி தேவன் உங்களை ஆசீர்விப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்குதுதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வதிப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, மதம் மாறணும் அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஆதியாகம புஸ்தகம் 24:1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்
0: பாத்தீங்களா, சகல காரியங்களும் ஆசீர்வித்தாராம். அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, அவருக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், மிருகச்சவங்களை கொடுத்தார், எல்லா காரியமும் அவர் எதெல்லாம் செஞ்சவரோ கயிற்சிற வேலையெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வித்து வந்தார். சகல காரியங்களும் ஆபிரகாம் ஆசீர்வித்த தேவன் தான். உங்களையும் என்னை ஆசீர்விக்க வல்லவராக இருக்கிறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. ஆபிரகாம் என்ன நல்ல குணம் தெரியுமா? நெகிமியான் புஸ்தகம் 9:8 வசனம்.
1: அவன்
0: இருதயத்தை
1: உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆபிரகாம் ஆபிரகாம் இருதயத்தில் எப்படி இருந்துச்சா, உண்மை உள்ளார கண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாம் இருதயம் உண்மை உள்ளவராக இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட உண்மை நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம எத்தனையோ எது எடுத்தாலும் பொய், எது எடுத்தாலும் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா பேசலாம் பொய்யா இருக்கும். ஆனா ஆபிரகாம் இருதயத்தில் உண்மையுள்ளவராக இருந்தாராம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தராகி தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால ஆபிரகாம் இருதயம் உண்மையுள்ளா இருந்தாரு. வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும், உண்மையுள்ளா என மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் ஆண்டவரேன் சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம உண்மையுள்ளவராக இருந்தோம்னா கர்த்தர் ஆசிரிப்பது உறுதி. நீதிமொழியின் புஸ்தகம்

0: 28 அதிகாரம் 20 வசனம்.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லல, ஆசீர்வாதங்களை பெறுவான். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்மையா இருக்குமானால் நிச்சயமா என்ன செய்வோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. உங்கள் வாழ்க்கையில உண்மையா இருக்கா, அதை நீங்க யோசித்து பாருங்க. உண்மையிலா கர்த்தராகி தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு உண்மை காணப்படும். ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன், ஆண்டவர் உண்மை இல்லாதான் வாழ்றேன், எனக்கு உண்மையை தாருன்னு சொல்லி உண்மையிலா வாழ எனக்கு உதவி செய்யு கேளுங்க. இரண்டாவதாக ஒரு பக்தரை பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 26 அதிகாரம் 12 வசனம், 13 வசனம்.
1: ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
0: அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா,
1: அவன் ஐஸ்வர்யனாகி
0: வர
1: வர விருத்தி அடைந்து.
0: ஈசாக்கு என்ன செஞ்சார், ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து
1: மகா பெரியவன்
0: ஆனார். அருமையானவர்களே, ஆனா ஈசாக்கு ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா, ஈசாக்கு என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 24 அதிகாரம் 63 வசனம்.
1: ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து
0: கர்த்தரை பத்தி தியானம் பண்ணி கொண்டே இருந்தார். அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய ஈசாக்கு விதை விதைத்தார். கர்த்தரை செஞ்சார் ஆசீர்வித்து 100 மடங்கு பெருக பண்ணினார். 100 மடங்கு, ஒரு மடங்கு பாருங்க, ஒரு மடங்கு யோசிச்சாரு, அவர் 100 மடங்கு பெருக பண்ணினார். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வெள்ளாம வேலையிலேயே என் தோட்டத்தை சரியான இல்லையேன்னு சொல்லி கலங்குறோம். ஈசா கிட்ட இருந்த குணம் என்ன குணம், அவன் என்ன செய்வான், சாயங்கால வேலை தேவனை பத்தியே தியானிப்பாரன், கடவுளை பத்தியே தியானித்துக் கொண்டார், இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்து பார்க்க வேண்டும். அப்ப தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய விருத்தி அடைய முடியும். வர வர பழத்தார், ஐஸ்வர்யமானார், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வித்தார். ஆசீர்வித்தார், 100 மடங்கு ஆசீர்வித்தாராம். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை பற்றி தியானிக்க வேண்டும். அருமையானவளே, இயேசுக்கு பற்றி ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் ஆசீர்வதிப்பார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, 119 சங்கீதம் 97 வசனம்.
1: உமது வேதத்தில்
0: நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன்,
1: நாள் முழுவதும் அது என் தியானம்.
0: தியானம் பாத்தீங்களா, வேதம் நம்ம பிரியமா இருந்து அந்த வசனத்தை நம்ம நாடு முழுவதும் தியானித்துக் கொண்டே இருப்போமானால் ஈசாக்கு ஆசீர்வித்த தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வப்பது உறுதி. அவர் ஆசீர்வித்தார், அவர் வர வர பழத்தார், ஆசீர்வித்த தேவன் கொடுத்திருந்தார். அவர் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருந்தாரு, ஆசீர்வதிச்சிருந்தார், பெரிய காரியத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் முதலாவது பார்த்தோம், ஆபிரகாம் வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு, கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியங்களை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு வாழ்க்கையில என்ன இருந்துச்சு, தேவனை தியானித்துக் கொண்டே இருந்தார், தேவன் ஈசாக்கு ஆசீர்வித்தார். மூன்றாவதாக யாக்கோபை பார்க்கிறோம். ஆதியம் புஸ்தகம் 32 அதிகாரம் 29 வசனம்.
1: அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: யாக்கோபுக்கு என்ன குணம் இருந்தது தெரியுமா, செவிக்க கூடிய குணம் இருந்துச்சு. அவர் செவித்துக் கொண்டிருந்தார், ஆண்டவரே போராடி செவித்தார். நம்ம ஏதோ என்னதான் நம்ம செவிச்சிடறோம், அவர் போராடி செவித்தார். வாசித்து பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 32 அதிகாரம் 26 வசனம்.
1: அவர்
0: நான் போகட்டும்
1: பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார்.
0: பாத்தீங்களா, அவருக்கு அந்த அளவு போராடி செவித்தார். அதனால்தான் கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். அருமையான சகோதரே, சகோதரியே, தாய்மார்களே, தகவல்மார்களே, ஆண்டவராய் இயேசுகிறது நோக்கி போராடி செவிக்க வேண்டும், கண்ணீரோடு செவிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவரே சொல்லி நம்ம செய்ப்போமானா நிச்சயமா நம்மளை ஆசீர்ப்பது உறுதி. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரை நோக்கி நம்ம போராடி செவிக்க வேண்டும். முதலாவது பார்த்த ஆபிரகாம், அவர் வாழ்க்கையில் உண்மை இருந்தது. இரண்டாவதாக ஈசாக்கு வாழ்க்கையில தியானிக்கக்கூடிய ஒரு கிருபை அவர் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக யாக்கோபு செபித்துக் கொண்டிருந்தார். ஓசியான் புஸ்தகம் 12:4
1: அவன் தூதனானவரோடே
0: அவர் தூதனானவரோடே
1: போராடி மேற்கொண்டார்.
0: பாத்தீங்களா, போராடி மேற்கொண்டார்.
1: அழுது அவரை நோக்கி கெஞ்சினார்.
0: அழுது அவரை நோக்கி கெஞ்சினார். ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி, தேவனாய் கர்த்தரை நோக்கி அழுது கெஞ்சினார். அதனாலதான் யாக்கோபை தேவன் ஆசீர்வித்தார். யாக்கோபு என்று பெயரை மாற்றி இஸ்ரேல் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் பெயரை மாற்றி அவரை ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நீங்கள் நான் கூட கர்த்தர்கிட்ட போராடி செபிக்க வேண்டும். அது மாத்திர வாழ்க்கையில் உண்மை அவர்கள் போல் நம் வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். இரண்டாவதாக ஈசாக்கை போல நம்ம தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி தியானம் பண்ணணும். வசனத்தை வாசித்து தியானம் பண்ண வேண்டும். அது மாத்திரல யாக்கோபை போல போராடி செபிக்க வேண்டும். அழுது கெஞ்சணும். நம்ம செபிப்புமானால் நிச்சயமா நம் வாழ்க்கையும் தேவன் ஆசிரிப்பது உறுதி. சரி, இதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், செபிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து ஜெயிப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவர. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மீன் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்க முடியாது, செவிக்கிறோம் ஐயா. உன் வாயிலிருந்து ஒரு செல் பறக்க முடியாது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இந்த வழி நடத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்ய முடியாது. கெஞ்சி மண்டாடி கேட்கிற மாண்டவர அப்பாமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கடன் கண்ணீர் வேதனைகளிருந்து விடுதலை செய்யுங்க. கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க. சோர்விலிருந்து விடுதலை செய்யுங்க. துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவர. ஆத்மா கண்களை திறந்துடுங்க, அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. உள்ளத்திலையும் வெளியிறங்கமா வாழ்க்கையில அற்புதங்க அதிசயங்களை செய்ய முடியாது, செவிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. என்ன பலவிந்தாலும் குணமாக்குங்க அப்பா. மந்திரம் செய்வனிகள் பெலிசனிகள் ஆற்றி உடைத்து போடுங்க. பிசாசன்கள் அழித்து போடுங்க ஆண்டவர. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. சாபத்திற்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவர. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்கி தர முடியாது. கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தர முடியாது கெஞ்சுகிறார் ராஜா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாரும் அப்பா. குடும்பத்தில் சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளத்தை தாரும் அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பிதாவே, இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க அப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. தோட்டத்தில் வெள்ளம் இல்லையன்னு கலங்குற மக்களுக்கு நல்ல வெள்ளம் விளைச்சல தாரும். ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். நன்மையான என் தீபம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தில் இறங்கி வருது. மாறுதல்களில் வேற்றுமான எந்த நிலநிச்சம் நீரே ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே எல்லாவற்றையும் சிற கத்தனு சொன்னீங்க தானப்பா. ஒரு வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்த முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம் ஐயாமை. துதிக்கிறோம். பிரிந்து குடும்பம் ஒன்று சேர்க்க வேண்டியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவே, மே ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளெல்லாம் கண் நோக்கி பாருங்க. எங்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்க. அவங்களை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். தேவைக்கிறவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை தாருமையா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையா ஆற்றலும் சிறந்து வழங்கணும். பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கணும். ஒவ்வொரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது செவிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தாலும் உங்களை விடுவதில்லை ஆண்டவரே. நீங்க ஆசீர்வித்துத்தான் ஆக வேண்டி செவிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க. பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க. அண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிறோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க மகத்துமல நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-409-10-00-00-2229 என்ற எண்ணிற்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-3-3-1-0-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Palms. Harvest Palms is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: என்னோட பேர் ஷரோன். எனக்கு இடது காது பக்கம் வீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலேயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சி வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.
5: கர்த்தரே பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 2nd குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேனா ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்றாங்க. அக்கா டாக்டர் ஜெபம் பண்ணிக்காங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aislinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 25:13.
1: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது
0: நாளிகையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியா விழித்திருங்கள்
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னு சொல்லி நமக்கு தெரியாது. விழிப்புனா எப்படி? நம்ம தூங்காமல் எழுந்திருக்க வேண்டாம். நம்ம ஆத்மத்துல விழிப்புள்ளவர்களா காணப்படணும். ஆண்டவர் எப்போ வருவாரு, எப்ப நமக்கு வருவாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். ஆத்மத்துல விழிப்பா இருக்கணும். எப்ப வந்தாலும் நம்ம சந்திக்க நம்ம தகுதி உள்ளவர்களாக ஆயத்தத்தோடு இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24:42.
1: உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினா
0: விழித்திருங்கள். நம்ம இயேசு கிறிஸ்து எப்போ வருவான்னு யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். விழித்திருந்தா தூங்காம விழிக்கிறது இல்ல, நம்ம இருதயத்துல எப்பொழுதும் விழிப்பா இருக்கணும். உன்னத பாட்டில் வாசித்து பாருங்க, 5:2.
1: நான் நித்திரை பண்ணினேன்
0: என்
1: இதயமும் விழித்திருந்தது.
0: அப்ப நம்ம நித்திரை பண்ணினாலும் இதயம் என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம படுக்கும் போது யோசிச்சுட்டே படுக்கூடாது, தூச்சிட்டே படுத்திருக்கணும். ஆண்டவரே இறுதியில் ஒரு விழிப்பை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். படுத்துட்டு நம்ம அது இதுன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத கவலைகள் சோர்வுகள் குழப்பத்தோடு படுத்திருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாது. அதனால தான் சொல்ற தேவன் என்ன நாளையில் வருவார் என்று அறியாதனால என்ன செய்யணும்? விழித்திருக்கு சொல்றேன். நான் இத்தனை செய்தேன், இதயமோ விழித்திருந்து நம்ம கவலை சோர்வுகள் நம்ம உள்ளத்து நிரம்பி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் என்னங்கிறத அவர் குரல்ல மேல கேட்க முடியாது. அதான் ஆத்மத்துல எப்போது நம்ம இருதயத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம நித்திரை செய்யாம இருக்க முடியும். நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு இருந்தோம்னா நம்ம ஆண்டு வரும்போது நம்ம ஆண்டோடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அதில் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புறன்னு சொன்னா பாருங்க, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள் பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. எத்தனை ஒன்று போனால் பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. இல்லை இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி என்ன செய்யணும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன போன என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவருக்கு முன்பாக நம்ம நிற்க முடியும். அவர் எப்போ வந்தாலும் நம்ம கூட்டிகிட்டு போவார். நம்ம ஜெபம் பண்ணாமல் யோசித்துக்கிட்டு தேவையில்லாத யோசனைலாம் யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகணும்னா அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தம் இருக்க முடியாது. அதனால சொல்றது எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருங்க. அதான் சொல்றாருல, நம்ம எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சிருவோம். கவலையில அவர் மேல அவர் விசாரிக்கிறான் அப்படின்னாலும் கவலையில அவர் மேல வச்சிருன்னு சொல்றாரு. நம்ம வைக்காம நம்ம யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு இருக்கனாலதான் கர்த்தர் வரும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறது விழிப்பு இருக்க முடியல. நம்ம நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மா அப்படியே சோர்ந்து போயிருது. நமக்கு செபிக்க முடியல, துதிக்க முடியல. காலேஞ்சி பார்த்தா செபிக்கவே முடியாது, துதிக்க முடியாது. நம்ம அப்படியே கவலை சோர்ந்து சோர்ந்து சோர்ந்து போகும்போது நம்ம செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. நம்ம ஆத்மத்துல ஒரு பலவீனம் இருக்கும். அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டு வரும்போது அவர் நம்மள பார்த்துக்கள். நம்ம ஒரே ஒரு நோக்கம், இனி சம்பவம் இவைகளுக்கு தான் தப்புன்னு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவர்கள என்ன படணும்னா செபம் பண்ணி எப்போதும் செபம் பண்ணி விழித்திருக்கணும். எப்போதும் செபம் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபம் பத்தாது, 10 மணி நேரம் ஜெபம் பத்தாது. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும். நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் நம்ம பஸ்ஸில் போனாலும் காரில் போனாலும் வண்டியில் போனாலும் பைக்கில் போனாலும் எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருந்தா அவர் வரும்போது அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியும். அப்போதான் அவருக்கு வரும்போது எக்கால சத்தம் கேட்டால் தான் நம்ம உடனே என்ன செய்வோம்? எழுந்து அவருக்கு முன் அவரோட நம்ம பறந்து செல்ல முடியும். நம்ம எப்படி வேணாலும் இருக்கா இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டு வருகைக்கு நம்ம போக முடியாது. அதான் சொல்றாரு, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருங்க. அவருக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா அவர் பரிசுத்தார். அவர் எப்படிப்பட்டவர் வரப்படுறாரு? முதலாவது வரும்போது எப்படி வந்தாரு? ஒரு குழந்தையா உலகத்துக்கு வந்தாரு. அப்படித்தானே வந்தாரு. எப்படி வந்தார் முதல் வரும்போது? ஒரு குழந்தையா அந்த உலகத்துல வந்தாரு. இப்போ வரும்போது என்ன செய்ய போறாரு? நியாயாதிபதியா வரப்போறாரு. அவர் எப்படி இருப்பாராம் பாருங்க. 50வது சங்கீதத்துலதான் திட்டமா சொல்றாரு. 50வது சங்கீதம் 3வது வசனம் 4வது வசனம் 5வது வசனம் 50வது சங்கீதம்.
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார்,
0: மௌனமாயிரார்.
1: அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும்.
0: பாத்தீங்களா, அவருக்கு முன்ன என்ன இருக்கும்? அக்கினி பச்சிக்கும் வருங்க. அவருக்கு முன்னால அவர் வருவாரு. வர்றதுக்கு முன்னால என்ன செய்யும்? அக்கினி பச்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார்.
0: பாத்தீங்களா, அவர் நியாயாதி வருப்பார். நியாய தீர்க்கு யார் சாட்சியா கூப்பிடுறாரு? உயர இருக்கும் வானங்களையும் பூமியும் கூப்பிடுவார். அப்படிப்பட்டவர் வரப்போறாரு. அவருக்கு முன்னால் நம்ம நிக்கிறோம்னு சொன்னா என்ன செய்ய? நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்பதான் அவர் முகத்திறன் பாரு. மகிமை பெரிந்த நபராக வரப்போறார். அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க நம்ம பாத்திரம் என்னப்படும் சொன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்மள கல்யாணத்துக்கு போனா நல்லா பட்டு படம்லாம் கட்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்கு முன்பாக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம ஆண்டவராகி இயேசுக்கிறது முன்பாக நிற்கணும்னு சொன்னா என்ன செய்ய? நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். மார்க்கன் சுவிசேஷம் 13:33
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்
0: எந்த காலம் இயேசுக்கிறது வருகிற காலத்தை நீங்க அறியாதபடியால்
1: எச்சரிக்கையா இருங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்துல நமக்கு என்ன பொண்ணு பொருள் எல்லாமே இருந்தாலும் நமக்கு விழித்திருந்து செவிக்கப்பட்ட ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. விழித்திருந்து நம்ம செவம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. விழித்திருந்து ஒவ்வொருவரும் செவிக்கணும். செவத்தில் படுத்திருந்தாலும் நம்ம முடியலா கூட நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருந்தா தான் அவர் ராஜ்யத்துக்கு, அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதாவது யாரா இருக்கலாம் செவிக்கணும் தான் வேதம் சொல்லுது பாருங்க. எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்
0: சகல
1: விதமான வேண்டுதலோடு
0: நமக்கு துன்பமோ இன்பமோ எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி
0: நம்ம என்ன செய்யணும்? ஆவியினால ஜெபம் பண்ணி பரிசுத்தால் நிறைஞ்சி அன்னி பாசம் நிறைஞ்சி நம்ம செவிக்கணும். அது ஆவியினாலே ஜெபம் பண்ணு.
1: அதன் பொருட்டு
0: மிகுந்த
1: மன உறுதியோடும்
0: செவிக்கணும். இப்படியா அப்படியா இல்ல, மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தம் நிறைஞ்சி செவிக்கணும். அன்னி பாசு நிறைஞ்சி செவிக்கணும். பரிசுத்தவன்களுக்காக செம்பம் பண்றது பண்ணி என்ன செய்யணும்? விழித்துருங்கள். எல்லா ஊழியர்க்காகவும் நம்ம செம்பணும். எல்லா ஊழியர் நமக்கு தெரிஞ்ச ஊழியர்லாம் பேர் சொல்லி நம்ம செவிக்கணும். அந்த பண்ணு வேண்டுதலோடு என்ன செய்யணும்? செவம் பண்ணி என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். யாரா இருக்கலாம் செவமனுமான் சொல்லி பரிசுத்த பவுல் எழுதியிருக்காரு பாருங்க. 1 தீமோத்தேயு 2:1-2
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும்
0: இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும்
0: பண்ண வேண்டும்.
1: நாம்
0: எல்லா பக்தியோடும்
1: நல்லொழுக்கத்தோடும்
0: கலகம் இல்லாமல்
1: அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
0: ராஜாக்களுக்காகவும்
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும்.
0: எல்லா மனிதருக்கும் செய்யணும். ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வரும்போது ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படிலாம் போனா போக முடியாது. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. மத்தியில் சுவிசேஷம் 26:40-41
1: பின்பு இயேசு சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
0: பேதுருவை நோக்கி
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா?
0: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகள் வரும், அது மேற்கொள்ள கூடாதுன்னா என்ன செய்யணும்? நம்ம எப்ப என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். பிசாசு எத்தனையோ போற பிரச்சனை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான். அதை நம்ம மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பாருங்க, பேதுரு ஆண்டவராக இயேசுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. பேதுரு இவங்க மூணு பேர் தூங்கிட்டாங்க. தூங்கினால என்ன செஞ்சிட்டாப்புல பேதுரு? ஜெபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அன்னைக்கு ஜெபிச்சிருந்தாருன்னா அந்த சோதனை அவர் என்ன செஞ்சிருப்பாரு? கட்டாயம் மேற்கொண்டிருப்பாரு. பேதுரு தூங்கினதுனாலதான் என்ன செஞ்சிச்சு? ஆண்டவரை இயேசுக்கிறது மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நம்ம வாழ்க்கையிலையும் கூட இப்ப எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனை நம்மளை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் செவமெண்ணி விழித்திருக்க வேண்டும். பிசாசு பயங்கரமான போராட்டத்தை இப்ப கொண்டு வருவான், கொண்டு வரான். பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனை கொண்டு வரான். இதெல்லாம் மேற்கொள்ளணும் சொன்னா என்ன செய்ய நம்ம சோர்ந்து போவோம்? எப்போதும் செவமெண்ணி விழித்திருக்கணும். கிருபி நாபி விண்ணப்பத்தை நாம தாங்கப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தால் நிறைஞ்சி அன்னி பாசு நிறைஞ்சி செபிக்கணும். அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பார்த்தங்க, நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போன என்ன செய்யணும்? எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: பாவம் செய்யாமல்
1: நீதி கேட்க விழித்துக் கொண்டு.
0: நம்ம என்ன செய்யணும்? நீதி கேட்க என்ன செய்யணும்? விழித்துக் கொண்டிருக்கணும். நம்ம விழிப்பில்லாட்டம் என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், நமக்குலாம் நமக்கே தெரியாது. என்னதான் செய்யறோம் நமக்கு தெரியாது. அதான் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்கணும். எப்ப பாவம் செய்வோம், என்ன வரும் சொல்லி தெரியாது. நம்ம பேச்சுல சிந்தனையில எவ்வளவோ பாவம் வந்துருது. பேச்சுல சிந்தனையில தான் நிறைய பாவம் வந்துருது இல்லையா? அந்த பாவம் செய்யாத இருக்கணும். நீதிக்கு இருக்க என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். 119:11
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உமது வாக்கை என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? நம்ம இதயத்துல வைத்து வைக்கணும். நம்ம ஆண்டவருடைய வசனம் நம்ம உள்ளத்துல இருந்தா தான் அதை மேற்கொள்ள முடியும். ஆண்டு வார்த்தை நமக்குள்ளேயே வச்சுக்கோங்களேன், நம்மளை அந்த பிசாசு நம்மளை மேற்கொண்டுறான். அதனாலதான் வசனம் நிறைய, பைபிள் நிறைய வாசிக்கணும். அவர் ஆண்டு வார்த்தை நம்ம இதயத்துல பதித்து வைக்க வேண்டும். வசனம் நமக்குள்ளேயேன்னு சொன்னா பிசாசு நம்மளை மேற்கொண்டுறான். வசனத்தோடு தான் வசனம் இருந்தா தான் என்ன செய்யணும்? பிசாசை மேற்கொண்டு நம்ம பாவம் செய்யாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் விழித்திருக்க முடியும். 15:33
1: மோசம் போகாதிருங்கள்,
0: மோசம் போகாதிருங்கள்.
1: ஆகாத சம்பாசனைகள்,
0: ஆகாத சம்பாசனைகள்
1: நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும்,
0: நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம பேசி பேசி பேசி என்ன பண்ணிடுவோம்? நம்ம பேசி பேசி அப்படியே பேசி என்ன செஞ்சிருவோம்? ஆகாத சம்பாசனை எதையோ பேசுவோம். அதனால நம்ம நல் ஒழுக்கத்தை அது கெடுத்துரும். அதனாலதான் வீண் பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்காதீங்க. நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறது சொன்னார். மத்தியில் சுவிசேஷம் 12:36-37
1: மனுஷர் பேசும்
0: வீணான வார்த்தைகள்
1: யாவையும் குறித்து
0: நியாயத்தீர்ப்பு நாளிலே
1: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்
0: என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில்
1: உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவார்.
0: அல்லது
1: உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார்.
0: அதுதான் வேணவர்களே. நல்ல நம்ம பேசுற வார்த்தைகளால நம்ம அதிகமா பாவம் செய்விக்கிறது. அதான் இங்க சொல்ற 1 Cor 15:33 வாசிக்கலாம்.
1: மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும்.
0: ஆகாம எதையோ ஒண்ணு பேசுறோம். அதனால என்ன செய்ய? நம்ம ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்மள அப்படியே கெடுத்துரும். நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள்ல அப்படியே பேசி நம்ம பேசி பேசி பேசி நம்ம ஒழுக்கமா இருக்கவே முடியாது. பிசாசன் அப்படியே நம்ம உள்ளத்தை குழப்பிடுவான். அதனால்தான் ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என்ன செய்யறாரு? உன் வசனத்தை என்ன செய்ய? இருதயத்துல பதித்து வைத்து வாசிக்கலாம். 119:11
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உடைய வாக்கை என்ன செய்ய? இருதயத்துல வைத்து வைத்து கர்த்தருடைய வசனத்தை நம்ம இருதயத்தில் வைக்கணும். இருந்தா தான் நம்ம பாவம் செய்ய முடியாது. நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தருடைய வசனம் நம்மளோட இடைபடும். ஏன் இப்படி பேசிட்டே? நீ பேசியிருக்க கூடாதுல்ல, பேசிட்டியா அப்படின்னு சொல்லி ஆண்டு வசனம் நம்மளை பாவத்தில் விழாத படிக்க நம்மளை தடுத்து ஆட்கொள்ளும். அதுக்குத்தான் கர்த்தருடைய வசனம் மிக மிக அவசியம். ஒன்னியவான் 3:9
1: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
0: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
1: ஏனெனில் அவருடைய வித்து
0: அவனுக்குள் தரித்திருக்கிறது.
1: அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான்.
0: ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மால பிறக்கணும் சுவாமி, உம்மால பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கணும், நான் பாவம் செய்யாதபடி நீ காத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம தனிய பிரேயர்ல நம்ம எங்களை நடந்து போனாலும் உட்கார்ந்தாலும் அப்படியே கர்த்தருடைய வார்த்தை கேட்டே போன ஆண்டவர், உம்மால பிறந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க ஆண்டவரே, நான் பாவம் செய்யாத இருக்கிறேன், உங்களுடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கணும், நான் உம்மால பிறந்தவளா என்னை மாற்றுமாண்டவரே, நான் எப்படியாவது உலகத்துல பேசிட்டு கொஞ்சம் தேவையில்லாம பேசிட்டு என் ஆத்துமனை கெடுத்துக்கொள்ள கூடாது ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் நம்ம செவிக்க வேண்டும். அதுக்குன்னு பேசாம இருக்கல, தேவையானதை பேசணும், ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில் அதுக்குன்னு பேசாம இருக்க முடியாது, பேசணும். அத வேதம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத பேச்சு நமக்குள்ள இருக்காதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அது எப்போ காத்துக்கொள்ளணும்னா தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருந்தா தான் காத்துக்கொள்ள முடியும். அதனாலதான் வேதத்தை அதிகமா நம்ம வாசிக்கணும். நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது, நம்ம ஆத்மா கெடுத்துரும். அப்புறம் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாம நம்மளை அதிகமா நம்ம தடுத்து ஆள்கொள்ளும். அதனாலதான் என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை எந்த அளவு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆத்மா தேவன் பாதுகாப்பார். வசனம் இல்லைன்னு சொன்னா எப்படியா இருந்தாலும் பிசாச நம்ம மேற்கொண்டான் வசன. நம்ம அதுக்கு தான் அதிகமா தேவனுடைய வசனத்தை அதிகமா வாசிக்கணும். ஆண்டவரே வசனத்தை வாசிக்கும் போது கருத்தா வாசிக்கணும். ஏதோ ஒரு வசனம் வாசிட்டா 2 அதிகாரம் வாசிட்டா 3 அதிகாரம் வாசிட்டா, அது இல்லை, கருத்தாய் வாசிக்கணும். அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் முன்னால நிக்கணும்னு சொன்னா எப்பொழுதும் செவமண்ணி விழுத்து. ரெண்டாவது பாவம் செய்யவடிக்கு நம்ம நீதிக்கேற்க விழித்திருக்க வேண்டும். பாவம் செய்யாவடிக்கு நம்ம நீதிக்கேற்க விழித்திருக்க வேண்டும். ஆகாத சம்பாஷணம் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். அந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள வராம காத்துக்கணும். தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள இருந்தா மாத்திருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது, பாவம் செய்யாவடிக்கு நம்மளுக்கு அந்த வசனம் நம்ம தடுத்து ஆட்கொள்ளணும். அது மாத்திரல, தேவனால் நம்ம பிறந்திருக்குமான ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மால பிறந்திருக்கணும் அப்பா, நம்ம பாவம் செய்யாவடிக்கு உங்களுடைய வித்து எனக்குள்ள இருக்கணும், பாவம் செய்யவடி காத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம கேட்கணும். 3வது மார்க்கின் சுவிசேஷம் 13:36
1: நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு
0: விழித்திருங்கள். எப்ப நம்ம சரீரத்துல தூங்கலாம், ஆத்மத்தில் செஞ்சிடக்கூடாது. தூங்குறவளா ஆண்டவராக இயேசுக்கு வந்து கண்டுபிடியாதபடிக்கு என்ன செய்யணும், விழித்திருக்கணும், ஆத்மத்தில் விழிப்பு இருக்கணும். நம்ம அதுதான் நம்ம எந்த படுக்கும் போது நல்ல தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டும் படுக்கணும். நம்ம தேவையில்லாம குழம்பிட்டு யோசிச்சுட்டு பேசிட்டு அப்படியே படுத்தோம்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் கர்த்தர் வரும்போது நம்மளால விழித்திருக்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் வரும்போது நம்ம விழித்திராவிட்டா பிரயோஜனமே இல்லாம போயிடும். நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கா வாழ்ந்தாலும் நம்ம பிழிப்பு இல்லாவிட்டா விழித்திருக்கா விட்டால் பரலோராட்சிக்கு நம்ம போக முடியாது. அத சொல்றாரு அவர், ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். சரீரத்துல தூங்கினாலும் ஆத்மாத்துல என்ன செய்யணும், விழிப்பு வேணும், விழிப்பு இருக்கணும். எப்ப ஆண்டவர் வந்தாலும் டப்பு நம்ம எந்திரிச்சு ஆண்டவரோட பறந்து போகணும். அதுக்கு எப்பொழுதுமே நம்ம விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. விழித்திருக்கணும், ஆண்டவரே என் விழிப்பை தாரு, ஆண்டவரே விழிப்பை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். விழிப்பை தாரு ஆண்டவரே. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, எபேசியர் புஸ்தகம் 5:14
1: அதெல்லாம் தூங்குகிற நீ விழித்து,
0: தூங்குறவன் நீ என்ன செய்ய விழித்து,
1: மரித்தோரை விட்டு எழுந்துரு,
0: மரித்தோரை விட்டு எழுந்துரு. தேவையில்லாத மக்கள் பேசுறாங்க, தேவையில்லாத மக்கள் அதை இதுன்னு சொல்றாங்க, அவங்களை விட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம எழுந்திருக்கணும். மரித்தோர்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா மரித்தோர் இல்ல, ஆத்மத்துல மரித்தவங்க சொல்றாரு பாத்தீங்களா. சங்கீத புஸ்தகம் 15:17
1: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்,
0: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும்
1: கர்த்தரை துதியார்கள்.
0: கர்த்தரை துதி. மரித்தவன் யாரு? கர்த்தரை துதிக்காதவங்க அவங்க விட்டு என்ன செஞ்சிரு, எழுந்துரு. அதுதான் இங்க சொல்லுது கர்த்தருடைய வேதம். இப்ப வாசிக்கலாமா, பேசும் புத்தகம் 5:14
1: அதலால்
0: அதெல்லாம்
1: தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு.
0: துதிக்காம செவிக்காம உலக காரியத்தில பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், எழுந்திருக்கணும். அவங்களுக்கு இருந்தா நம்மளும் பேசுவோம், நம்மளும் அப்படியே நம்ம ஆத்மா அப்படியே தூங்கிரும். நம்ம சரீரம் தூங்குறது இல்லையா, ஆத்மா அப்படியே தூங்கிரும். நம்ம ஆத்மத்துல விழிப்பு எல்லாம் போயிரும். அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழி புஸ்தகம் 19:15 சோம்பல் தூங்கி விழ பண்ணும். அப்ப சோம்பல் இல்லாதபடி வாழ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் கேட்ட சோம்பை திறத்தை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரு அப்படின்னு நம்ம கேட்கணும். சோம்பலா இருக்கக்கூடாது, நம்ம எப்பொழுதும் தூங்குறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம சிவம் பண்றவங்களாக நம்ம காணப்படணும், விழிப்புள்ளவர்களாக காணப்படணும். ஹல்லேலூயா. தூங்குற கண்டுபிடியாத என்ன செய்ய, விழித்திருன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம விழிப்பா இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவர் இந்த விழிப்பு எனக்கு தாங்க, ஆண்டவர் விழிப்பு எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். லூக்கான் சுவிசேஷம் 22:45
1: அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து
0: அவர்கள்
1: துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு
0: அவர்கள் என்ன ரொம்ப துக்கம் இருந்தாலும் என்ன செய்யறது, நமக்கு தூக்கம் வந்துடும். நிறைய துக்கம் மனசுல, துக்கம் அதனால துக்கம் இருந்தாலும் நமக்கு என்ன செய்யறோம், தூக்கம் வந்துடும். அதனால துக்கத்தினால நம்ம துக்கம் வராதபடி காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா, அவர் விசாரிக்கிறான் அப்படின்னு அவங்க கவலை இல்ல. பிலிப்பியர்ல என்ன சொல்றாரு, பிலிப்பியர் புஸ்தகம் 4:6
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
0: நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. இதுக்கு மட்டும் கவலைப்படுங்க, அதுக்குள்ள கவலைப்படும் சொல்லல. ஆண்டவர் இயேசுக்கு என்ன சொன்னாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
1: எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும்
0: வேண்டுதலினாலும்
1: தேவனுக்கு தெரியப்படுத்த.
0: ஒன்றுக்கும் கவலைப்படாதுன்னு சொன்னாரு. நம்ம ஆட்கள் துக்கம் இருந்தா கூட நமக்குள்ள தூக்கம் வந்துடும், துக்கம் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அது துக்கத்தை கொண்டு வர காரியம் எத்தனையோ பிசாசு கொண்டு வரா, ஆனாலும் என்ன செய்யப்படுது, நம்ம துக்கம் வராதபடிக்கு நம்ம ஆட்கைய காத்துக்கொள்ள. ஆண்டவர் சொன்னார்ல, உன் கவலையெல்லாம் அவர் மேல் வச்சிரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் செபத்தோடும் தேவனுக்கு என்ன செஞ்சிருங்க, எல்லாத்தையும் தெரியப்படுத்திருங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லா காரியத்தையும் தேவனிடத்துல தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மொதல் என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது, பாபம் செய்ய வேண்டிக்கு நீதிக்கேற்க விழித்திருக்கணும். மூணாவது, ஆண்டவர் வந்து தூங்குறவங்கள நம்ம கண்டுபிடிக்காத வடிக்கு விழித்திருக்கணும். கர்த்தர் வந்து பார்க்கும்போது தூங்குறவங்களா நம்மளை கண்டுபிடிக்க கூடாது. அதான் சொல்லுனர் தர்கள் வாஸ்தல மார்க்கு 13:36
1: நீங்கள் நினையாத வேளையில்,
0: நீங்க நினையாத கர்த்தர் நம்ம நினையாத வேளையில தான் வருவாரு. நீங்க நினையாத வேளையில்
1: அவன் வந்து,
0: அவர் வந்து
1: உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு
0: கர்த்தர் ஒரு நாள் வருவாரு. நினையாத நேரத்துல வருவாரு. நம்மளை தூங்குறவர்கள் அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, கண்டுபிடிக்க கூடாது.
1: விழித்திருங்கள்.
0: நம்ம எப்பொழுதும் நம்ம ஆத்மா என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். அவர் வரும்போது, அவர் எப்ப வருவார்னு போட்டிருக்கு, காலையிலயோ மாலையிலயோ நல்ல இரவிலையோ சேவல் கூப்புறத்துல வருவாரு. அவர் வரும்போது நம்ம என்ன செய்யணும், தூங்குறவளா காணப்படாத வடிக்க என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். மத்த செவமண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்கு. மூன்றாவது, தூங்குறவளா நம்ம காணப்படாத வடிக்கு நம்மளை விழித்திருக்க வேண்டும். நான்காவதாக, மார்க்கு சுவிசேஷம் 13:34-35
1: ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு
0: என்ன கொடுக்கிறாரு, அதிகாரம் கொடுத்து
1: அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பார்.
0: அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஆண்டவரே இயேசுக்கு புறதேசத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் ஒரு நாள் வருவாரு. அவர் வரும்போது என்ன செய்யக்கூடாது, தூங்குறவெல்லாம் இராதபடிக்கு என்ன செய்யணும், நம்ம கையில கொடுத்த பொறுப்ப கரெக்டா செய்யணும். நம்ம கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு ஒரு பொறுப்பு கூட கொடுக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த பொறுப்பை செய்த முடிக்க நம்ம என்ன செய்யணும்? விழித்திருக்கணும்.
1: ஒரு மனுஷன்
0: தன் வீட்டை விட்டு
1: புறதேசத்திற்கு
0: பிரயாணம் போக
1: எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு
0: இப்ப நம்ம நீங்களே ஊருக்கு போறீங்க, என்ன பண்ணுவீங்க? குடும்பத்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போவீங்க, பாத்துக்கோங்க நல்லா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் புறதேசத்துக்கு போக எத்தனைக்கும் போது
1: தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையையும் நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல்காரனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள்.
0: அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க? விழித்திருங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலைய கரெக்டா செய்யணும். கத்திர வருகிற ரொம்ப சமயமாயிருச்சு. நம்ம ஊழியத்துக்காரங்க நமக்கு ஊழியம் தானே, ஏதோ ஒரு நாளைக்கு போகலாம், ரெண்டு நாளைக்கு போகலாம், நம்ம எப்படியாவது பரவாயில்ல, எப்படி வேணாலும் போகலான்னு இருக்கவே முடியாது. உலக பிரகாரமான ஒரு ஆபீஸில் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு நாளைக்கு வேலை செய்யலைன்னா, ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போகலின்னா என்ன சொல்லுவாங்க? சந்தோஷப்படுவாங்களா? பரவாயில்ல, நல்ல வேலை, நீங்கள் மூணு நாள் லீவ் போட்டீங்க, சந்தோஷம், பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்லுங்க, சொல்லுவாங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? ஊழியத்திலிருந்து நம்ம எவ்வளவு கரெக்டா செய்யறோமா யோசிச்சு பாருங்க. நம்ம கத்தர் கொடுத்த பொறுப்பு ஒரு நாள் கத்தர் வந்து கேட்பார், உன் கையில கொடுத்தரே நீ எனக்காக என்ன செய்த அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பார். நம்ம விழிப்பா இருக்கணும். நம்ம கொடுத்த பொறுப்பையும் செய்யணும், விழிப்பாவும் இருக்கணும். நம்ம கத்தர் கொடுத்த ஒவ்வொரு பொறுப்பையும் நம்ம கட்டாயம் செய்யணும். அதுக்கு தான் நிறைய பேர் எல்லாம் பைபிள் அதிகமா வாசிங்க. பைபிள் வாசாதான் உங்களுக்கும் தெரியும். பைபிள் வாசிக்காதனால சரியா இருக்க தெரியறது இல்லை. எப்படினாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்லை, ஒரு நாள் கத்தர் காவல்காரர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு. வந்த ஒரு நாள் நம்மகிட்ட ஒரு நாள் கேப்பா, நம்ம விழிப்பா இருக்கோமா? கொடுத்த வேலையை செய்திருக்கோமா? செய்யாம விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பார். இது வரைக்கும் நம்ம எப்படியோ வாழ்ந்தோம், இப்பதான் தீங்கின் காலம்னு சொல்லி கத்தர் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 6:13.
1: ஆகையால்
0: தீங்கு நாளிலே
1: அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய்
0: நிற்கவும்
1: திராணி உள்ளவர்களாகும்படிக்கு
0: நம்ம கையில கொடுத்த பொறுப்ப நம்ம செய்யலன்னு சொன்னா கத்தர் பொருளாளி கட்டாயம் என்ன செய்வாரு? கணக்கு கேட்பார். நமக்கு எல்லாம் தாரர் தானே. உன்ன உணவு கொடுக்கிறார், உடுத்த உடம்பு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறாரு. அது ஒரு வரைக்கும் நீங்க நினைக்கல, நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நினைக்கலாம். சம்பாதிச்சாலும் கூட சம்பாதிக்கிறதுக்கு யாரு கொடுக்கற பலன்? யாரு கொடுக்கறா? கத்தர் தான் பலன் கொடுக்க. கத்தர் பலன் கொடுக்கட்ட, நம்ம சம்பாதிக்க முடியுமா? அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. கத்தர் பலன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால சம்பாதிக்க முடியுமா? நம்மளால எல்லாம் முடியாது. அதான் கத்தர் நமக்கு என்ன பொறுப்பை நம்ம கையில கொடுத்துருக்கிறாரோ அதை என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும். செய்து முடித்து விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு எந்த காரியத்தை கருத்து கொடுத்துருக்கிறோம் அதை ஒவ்வொரு நாளும் செய்து முடிக்கணும். செய்து முடிக்கிற மாத்துல விழிப்புள்ளவர்களா இருக்கணும். கருத்து கொடுத்த பொறுப்பனை செய்துட்டேன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கணும். நோவா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியம் புஸ்தகம் 6:22.
1: நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
0: பாத்தீங்களா, நோவா என்ன செஞ்சாராம்? கத்தர் என்னென்ன அவருக்கு செய்ய வேண்டி கட்டளை கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் என்ன செஞ்சாரு? செய்து முடித்தார். நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நீ வரும்போது நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? செய்து முடிக்கணுமே சப்ப. இதுதான் தீங்கன் காலம். எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், தீங்கு நாட்கள். இதுதான் நம்ம கத்தர் வரும்போது எப்பவுமே என்ன செய்யணும்? சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் காணப்பட வேண்டும். கத்தர் வருவார், ஒரு நாள் மட்டும் கணக்கு கேட்பார். உனக்கு நீ கொடுத்த நீ செய்தியா? நீ செய்து முடிச்சியா? ஜெபம் பண்ணியா? எவ்வளவு நேரம் எனக்காக ஜெபம் பண்ண, எவ்வளவு நேரம் சாணங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே அவங்களுக்கா நீ என்ன செய்த சொல்லி ஒரு நாள் கத்தர் கணக்கு கேட்பார். பாருங்க, ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாங்கன்னா என்ன செய்வாங்க?

0: தூத்துட்டு போனே நீ என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ நம்ம ஆண்டவராக இயேசுகிறது கட்டாயம் நம்ம இடத்துல ஒரு நாள் கட்டாயம் கணக்கு கேட்பார். நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்காங்க, என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்கிட்ட கத்துட்டு நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ முடியாது. கத்துட்டு நம்ம கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்திருக்கிறோமா? ஏதோ ஒரு சர்ச்சைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு போயிடலாம், அப்படி அதோட இல்லை. கத்தர் நம்ம கொடுத்த பொறுப்பு நம்ம கையில் கொடுத்துருக்கிறார், அந்த பொறுப்பை கரெக்டாக நம்ம செய்யணும். இப்போ கத்தர் ஒவ்வொருத்தருக்கு ஜெபிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாரு, ஒவ்வொருத்தருக்கு நல்லா தேவனை ஆராதிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாரு. அதில் எங்கே அசதியாக இருந்தீங்க? கத்தர் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி பொறுப்பை கொடுத்துருப்பாரு. எத்தனை பேர் நமக்கு பக்கத்தில் கண்ணீரோடு இருக்காங்க, வேதனோடு இருக்காங்க, அவங்களுக்கான என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு நாள் கத்தர் கேட்பார். அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு நாள் கேட்பார் கணக்கு. அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அருமையானவர்களே, தீங்கு நாள் இதுதான். தீங்கு நாள், தீங்கு நாள் நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்தவராக இருக்கணும். இல்லை பிசாசை நம்ம மேற்கொள்ள ஆரம்பிப்பான். கத்தர்களை கொடுத்தாரு செஞ்சியா அப்படின்னு பிசாசை நம்மளை கேள்வி கேட்பான். கரெக்டாக நம்ம செய்யணும். நம்ம கையில் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் நான் இந்த உலகத்தில் நம்மளை அனுப்பலை, நான் வந்து வெறுமையாக நம்மளை இந்த உலகத்தில் அனுப்பலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்து தான் தேவன் அனுப்பியிருக்கிறார். அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் ஆண்டவரே, நம்மக்காக என்ன செஞ்சுருக்கேன் கேளுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டு உங்களோட பேசுவார், அவர் பேசுகிற தெய்வம், பேசாத தெய்வமா நம்ம தெய்வம், பேசுகிறவர். கேளுங்க ஆண்டவர், எனக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே? நான் இது வரைக்கும் எதை செஞ்சுருக்கேன், நான் செய்யலை ஆண்டவரே, எனக்கு செய்ய உதவிச்சிங்க. நீ ஒரு நாள் கணக்கு வைப்பீங்க, நாளைக்கு என்ன செய்ய போகிறேன். அது நோபா என்ன செஞ்சார், சகலத்தையும் செய்து முடித்தார். நீங்கள் நாளே என்ன செஞ்சுருக்குறோம் யோசித்து பாருங்க. கத்துட்டு கேட்கணும், செய்தி கரெக்டான செய்ய முடிக்கணும். அப்பா இதுதான் தீங்கு நாள், இது வரைக்கும் எப்படியே வாழ்ந்துட்டோம், இனிமேல் நம்ம செய்யணும். கத்து கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்யணும், செய்து முடிக்கணும். மோசை பாருங்க, மோசை சொல்கிறாரு நான் செய்து முடித்தேன்னு சொல்கிறாரு. பாருங்க யாத்திரா புஸ்தகம் 40:33.
1: இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான்,
0: வேலையை முடித்தான். பார்த்தீங்களா, அவர் கொடுத்த பொறுப்பை என்ன செஞ்சிட்டாரு, செய்து முடித்தாரு. நம்ம செய்து முடித்திருக்கிறோமா? கர்த்தர் நம்ம ஒரு நாள் கணக்கு கேட்பார். அதங்க சொல்ற கொலோசியர் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: நீ
1: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்,
0: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். பாத்தீங்களா, நம்ம பெற்ற ஊழியத்தை என்ன செய்யணும், நிறைவேற்ற என்ன செய்யணும், கவனமாயிருப்பா. ஊழியத்தை கொடுத்துட்டாரு, ஏதோ ஒரு ஊழியம் செய்ய போனா போலாம், போகலினா இல்ல நாளைக்கு வேணா போய்க்கலாம், இதனால என்ன இருக்குது, லீவ் போட்டுக்கலாம், அப்படி போட முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம் அதுதான் சொல்றாரு. அர்ப்பிக்க பெண்டு என்ன சொல்றாரு, நீ பெற்ற ஊழியத்தை செய்யும்படிக்கு எப்படி இரு, கவனமா இருப்பாயாக, பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அது நம்ம கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நம்ம ஒரு நிலைக்கு நானா வந்துட்டானா நானாதர் ஊழியத்துக்கு வந்து, அப்படி இல்லை. கர்த்தர் அழைக்காட்ட ஒருத்தர் ஊழியத்துக்கு வர முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கணுமா, கவனமாயிரு. அந்த பரிசுத்த பவுல் தான் அங்க சொல்றாரு, நம்ம ஆஸ்கே கேட்ட அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 20:24.
1: ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன்,
0: நான் ஒன்றை குறித்து இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்.
1: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்,
0: என் பிராணனையும் அருமையாக எண்ணேன்.
1: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்,
0: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்,
1: தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை,
0: தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை
1: பிரசங்கம் பண்ணும்படிக்கு,
0: பிரசங்கம் பண்ணும்படிக்கு
1: நான் கர்த்தராக இயேசுவினிடத்தில்,
0: நான் கர்த்தராக இயேசுவினிடத்தில்
1: பெற்ற ஊழியத்தை,
0: பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்.
0: பொறுப்பு இருக்குதா யோசித்து பாருங்க. அதை பற்றி நம்ம பொறுப்பாக செய்கிறோமா? கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் எதற்கு இந்த உலகத்தை படைச்சி இந்த உலகத்தில் அனுப்புனீங்க ஆண்டவரை, நான் என்ன ஊழியத்தை செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அப்போ தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதுதான் முதல்ல என்ன செய்யணும், எப்போதும் ஜெபம் பண்ணி

0: பிழைத்திருக்க, ரெண்டாவது பாவம் செய்ய வடிக்கு நீதி கேட்க பிழைத்திருக்க வேண்டும், மூன்றாவது ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது தூங்குறவர்களாக கண்டுபிடிக்கூடாது, நான்காவதாக கத்திரமுடத்துல கொடுத்த பொறுப்பை நம்ம செய்திருக்கிறோமா, மோசை செய்து முடிச்சாரு, பரிசு பவுல் செய்து முடித்தாரு, அப்புறம் யார் செய்து முடிச்சா, நாவா செய்து முடித்தார், நம்ம செய்திருக்கிறோமா, ஆண்டவரை செய்ய உங்களிடத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், அதுக்கு நீங்களே கேட்கணும் ஆண்டவர், ஆண்டவர் நான் என்ன செய்யணும், நான் எதுக்காக நான் அழைச்சிங்க, எதுக்காக இந்த உலகத்துல படைச்சிங்க, படைத்த நோக்கம், நீ சொன்ன நோக்கம், நீர் என்ன இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்புற நோக்கம் நான் நிறைவேற்று ஆண்டவர, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார், அல்லேலூயா, பேசுவாரா பேச மாட்டாரா, கட்டாயம் பேசுறா, அவர் பேசுகிற தெய்வன், கேளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதை நிறைவேற்றுறமானு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். கடைசியாக அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 20:29-31.
1: நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி
0: சீசர்களை
1: தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும்
0: கண்ணீரோடே இடைவிடாமல்
1: அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
0: என்ன செய்யுங்க, விழித்திருங்க, வசனம் எத்தனையோ வசனம் கத்துருங்க சொல்லி இருக்கிறாரு, அதை நினைத்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எத்தனையோ விதத்துல ஆராதனை வந்துருச்சு, கல் ஆராதனை, அதுக்கு நம்ம தப்பி விழிச்சிருக்கோம். சொல்றாரு ஓனாய் வரும்,
1: நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி
0: ஆள் சேர்க்கணும் சொல்லி தங்களை இழுத்துக் கொள்ளும்படி
1: மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
0: மாறுபாடானவர்கள் என்ன செய்வாங்களா, போதிப்பாங்க.
1: ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய்
0: இரவும் பகலும்
1: கண்ணீரோடே
0: இடைவிடாமல்
1: அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
0: என்ன செய்யுங்க, விழித்திருங்கள். விழிப்பு தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கோம், அதை கேட்டு நம்ம அந்த வசனத்தை கேட்டு என்ன செய்ய, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்துல விழிப்பா இருக்க வேண்டும். கர்த்தர் வருகிற ரொம்ப சமீபம், அல்லேலூயா, ஹலேலூயா. பிசாசு அதிகமா கள்ளத்தீர்க்க சீல் எழுப்பி கொண்டிருக்கிறான், அதிகமா பிசாசு எழுப்பி கொண்டிருக்கேன் கள்ளத்தீர்க்க சீல, ஆனா கள்ளத்தீர்க்க இருக்கிற என்ன செய்யக்கூடாது, செவி கொடுக்கவே கூடாது. கத்தடி வசனத்தை வாசிக்கணும், வாசிக்கிற மாத்திரம் இங்க கேட்ட வசனத்தை திருப்பி திருப்பி இங்க எடுத்து வாசிக்கணும். கத்தர் சொன்ன வசனத்தை நினைத்து என்ன செஞ்சிருக்கணும், விழித்து கொண்டிருக்க. எத்தனையோ வசனம் கேட்க கத்தர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும், இப்போ எதோ போயிட்டு வந்துட்டு அப்படி இல்லை, கேட்டு வசனத்தை கேட்டு வந்து நினைத்து விழித்திருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24:24-25.
1: ஏனெனில் கள்ளக்கிறிஸ்துக்களும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும்
0: அவங்க என்ன செய்வாங்க, பெரிய அடையாளங்களையும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள், இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்,
0: முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். பாத்தீங்களா, கள்ளத்தீர்க்க என்ன செய்வாங்க, பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முன்னதே நமக்கு அறிவித்து வைத்திருக்கிறாரு, நம்ம அதை நினைச்சு விழித்திருக்கணும். அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குன்னு சொன்னா ஓடிடக்கூடாது, அவங்க சொல்றது கரெக்டா இருக்கு. தீர்க்கத்தரசன் அங்கெல்லாம் எத்தனையோ தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அங்க போய் எத்தனை தீர்க்க தரிசனம் அப்படிலாம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்க ஆத்மா வெளியேறப்பட்டது, அதை யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் அங்கிங்க ஓடிட்டு இருக்கோம், ஆனா கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைச்சு நம்ம விழித்திருக்க வேண்டும். அங்கே இது நடக்குது அது நடக்கு சொல்லுவாங்க, அங்கே நான் போயிடக்கூடாது. அன்று சொன்னார் கள்ளத்தீர்க்க தரிசிகளும் சொல்லுவாங்க, பெரிய அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்வாங்க, அதை நினைச்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆத்மாக்களை நம்ம ஆத்மா எப்படி இருந்தது, நம்ம ஆத்மா எப்படிப்பட்டது, வெளியேறப்பட்டது, அதை நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் விழித்திருக்கணும். அதுதான் நிறைய வசன வாசிங்க, நிறைய வசன வாசிங்க, பைபிள் வாசிங்க, நிறைய நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள். ஏதோ ஒரு புஸ்தகம் வாங்கி வாசிடக்கூடாது, நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள். உங்க ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருந்தா வாங்கி வாசிங்க. ஏதோ ஒன்று வாசித்து உங்க ஆத்மாவுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. நம்ம வந்து அதை சோதித்து பார்க்க வேண்டும், இதை படிக்கலாமா இதை படிக்கக்கூடாதான்னு சொல்லி நம்ம ஆத்மாவே நம்ம அந்த வசனத்தை என்ன செய்யும், நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இப்போ நிறைய கள்ளத்திற்கு வந்துருச்சு, அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் விழிப்பாக இருக்கணும், விழிப்பாக இல்லாத இருந்தனா அவன் நம்மளை மேற்கொள்ள பார்ப்பான். நம்ம ஒரு நாள் விழிப்பாக இருக்கணும். பிலிப்பியன் புஸ்தகம் 3:16
1: ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ
0: அது முதல்
1: ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக.
0: நம்ம கத்து இப்ப வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க, பிள்ளைகள் தேர்ச்சி அடைகிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு தேறிக்கோங்க அதை பார்த்து தான் அவங்களை வந்து பாஸ் பண்றது ஃபெயில் பண்றது இல்லையா. அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் எதுவரை தேறி இருக்கோமோ அதை நம்ம என்ன செய்யணும், ஒரே தேர்தலை நினைச்சு நம்ம எந்த அளவுக்கு தேறிக்கோ அதில் என்ன செய்யணும்,
1: ஒழுங்காய் நடந்து கொண்டு
0: ஒழுங்க அந்த நம்ம எந்த வசனத்துல எதுவரை தேறிக்கோ அதுல என்ன செய்யணும், ஒழுங்காய் நடந்து கொண்டு
1: ஒரே சிந்தையா இருப்போமாக.
0: நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்மளை ஏமாத்திருக்கோம் அஞ்சிக்கு இருக்குமே, யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் வரப்போறார். நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அதை எப்படி விழித்திருக்கணும், செவமண்ணி. ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும். மூணாவது கர்த்தர் வரும்போது தூங்குறவளா காணாது விழிக்க நம்ம விழித்திருக்கணும். நான்காவதாக நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்து விழித்திருக்கணும். ஆண்டவர் கேட்கணும், எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கீங்க ஆண்டவர். அஞ்சாவதாக என்ன செய்யணும், நம்ம கொடுத்த வசனத்தை நினைச்சு நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எங்க கள்ள தீர்க்கதரிசனம், அங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, இங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, அங்க அதெல்லாம் சொல்றாங்க, அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி போயிடக்கூடாது. இந்த வசனத்தை இன்னொரு ராசி மத்தேயு 24:24-25 அற்புதம் நடக்கும். நல்ல மனசுல வச்சுக்கோங்க, அற்புதம் நடக்கும். நடக்கிறது பார்த்து ஏமாந்துடாதீங்க.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக.
0: தெரிந்து கொள்ளப்பட்ட அதுல என்ன செஞ்சாங்க, வஞ்சிக்கப்பட்டுருவாங்களாம். சரி, அங்க அற்புதம் நடக்கு, அங்க போன அங்க நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கு, என்னமோ சொல்றாங்க, இவங்க சொல்றப்ப நம்ம கேட்க முடியாது, தீர்க்க தரிசனத்துக்காக போலாம் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது.
1: வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும்
0: எப்படி நடக்குமா, பெரிய அடையாளங்களும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள்,
0: பெரிய பிசாசு கூட என்ன செய்யும், பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
1: இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
0: இதோ முன்னதாகவே நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவித்திருக்கிறாரு. அதனால எதுல நம்ம தேடிக்கோ அதுல அதுல என்ன செய்யணும், நம்ம இன்னொரு காசு பிலிப்பியர் 3:16 ஆகிலும்
1: நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ,
0: எதுவரை ஆண்டவருக்குள்ள தேறியிருக்கிறோமோ
1: அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு
0: ஒரே சிந்தையா இருப்போமாக. அப்படின்னா கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, விழித்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5:13
1: மனுஷகுமாரன்
0: வரும் நாளையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியா,
0: விழித்திருங்கள். விழித்திருங்கள் எப்படி விழித்திருக்கணும், மத பத்தன் செவமண்ணி. ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும். மூணாவது கர்த்தர் வரும்போது தூங்குறவங்களா காணப்படாத விழித்திருக்கணும். நான்காவது கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை செய்து விழித்திருக்கணும். ஐந்தாவதாக என்ன செய்யணும், கேட்ட வசனத்தின்படி நம்ம விழித்திருந்து கள்ளத்திற்கு தரிசிகளுக்கும் என்ன செய்யணும், மாறுபாடுகள் உபசி விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இடம் கொடுக்காத விடிக்க நம்ம விழித்திருக்கணும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.

0: கர்த்தரை நோக்கி பார்த்து
1: ஜெபிப்போமா.
0: கர்த்தருடைய வேதம் சொன்னது நாம் எப்படியெல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆம் மனிதகுமாரன் வருகின்ற நாளைக்கு யாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். எப்படியெல்லாம் விழித்திருக்கணும் என்பதை குறித்து தெளிவாக ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எப்பொழுதும் ஜபம் செய்து நாம் விழித்திருக்க வேண்டும். அதை நாம் பாடினோம், ஆண்டவரே ஜபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜப ஆவியால் என்னை நிறைத்திடும். ஆண்டவரே எப்பொழுதுமே நான் ஜபிக்கணும். எல்லாம் கேட்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? முதலாவதாக ஜெபம் செய்து நாம் விழித்திருக்க வேண்டும். பேதரை பார்த்து கர்த்தர் கேட்டார், பேதருவே ஒரு மணி நேரமாவது நீ என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். இன்னைக்கு சொல்லுவோமா, அப்பா நான் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டே இருக்க உங்க ஜெபத்தின் ஆவி இப்பொழுது என் மீது ஊற்றும் ஆண்டவரே. இரண்டாவதாக பாவம் செய்யாமல் நாம் விழித்திருக்க வேண்டுமா? யார் பாவம் செய்யாமல் இருப்பார்கள்? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். காரணம் அவருடைய வித்து அவருடைய வசனம் அவனுக்குள் தரித்திருக்கிறது. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை வார்த்தை என் இதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். இன்னைக்கு சொல்லாமா? அப்பா வேத வசனத்தை அதிகமான வாசிக்கணும், தியானிக்கணும், வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், தேவ வசன பாலின் மேல் எனக்கு தேற்றம் உண்டாகணும், வாஞ்சை உண்டாகணும். ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஆண்டவரே நான் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று சொன்னீரே. பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நல்ல வாய் திறந்து ஜெபிக்கலாமா? மூன்றாவதாக கர்த்தர் வரும் பொழுது நாம் தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு நாம் விழித்திருக்க வேண்டுமா? எப்பொழுது தூக்கம் வரும்? ஒரு மனிதனுக்கு சோம்பேறி தனம் வரும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தூக்கமயமாய் மாறிவிடும். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமான நிலையிலே வந்துவிடும். துக்கம் வரும் பொழுதும் அவன் வாழ்க்கை சோர்வடைந்து விடும், தூக்கம் வந்துவிடும். இன்னைக்கு சொல்லாம ஆண்டவரே நீ வரும் பொழுது நீ தூங்குறவனாய் நான் காணப்படக்கூடாது. ஆண்டவரே விழிப்புள்ள இருதயம் உடையவனாக நான் இருக்கணும். ஆண்டவரே ஐயா நான் தூக்கத்தை விரும்பாதபடிக்கு, அப்ப தூக்கத்தை அதிகமாய் நாடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க விழித்திருந்தவன் பாதத்தில் உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ள அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. நீ வரும் பொழுது நீ தூங்குறவனாய் கண்டுபிடிக்காதபடிக்கு என்னை நான் எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையா இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? நான்காவது இடத்துல விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த பொறுப்புகள், கர்த்தர் நமக்கு கொடுத்த அவனவனுக்கு கொடுத்த வேலை என்று சொல்லி வாஸ்தவம். கர்த்தர் தன் ஊழியருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து புறதேசத்திற்கு புறப்பட்டு போனாராம். ஆம் இயேசுவின் வருகை நெருங்கி விட்டது. பரலோகம் சென்ற இயேசு, வானங்கள் வழியாய் சென்ற இயேசு மீண்டும் அதே வானத்தின் வழி இறங்கி வரப்போகிறார். நம்முடைய நம் ஒவ்வொருக்கும் கொடுத்த பொறுப்புகளை கணக்கு கேட்கும்படிக்கு, நம்முடைய கொடுத்த அதிகாரங்களை வரங்கள் வல்லமை குறித்து கணக்கு கேட்கும்படிக்கு இதோ கர்த்தர் வருகிறார். ஆக விழித்திருந்து ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த பொறுப்புகளிலே நான் உண்மையாய் இருக்க எனக்கு உதவி செய்ய விழிப்பாய் இருக்க எனக்கு கிருபை தாரம் என்று சொல்லி கேட்போமா? ஐந்தாவதாக மாறுபாலான உபதேசங்கள் கிளம்பிவிட்டது. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள வேலையாட்களும் கள்ள ஆடுகளும் எழும்பிவிட்டார்கள். ஒரு மத்தியிலே தேவன் நமக்கு இடைவிடாமல் போதித்த, ஆவியானவரை கொண்டு இடைவிடாமல் போதித்த, தமது ஊழியர்களை கொண்டு இடைவிடாமல் போதித்த வசனத்தை நினைத்துக் கொண்டு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. அப்பா நான் ஒருபோதும் மாறுபான உபதேசங்களை பார்த்து வழிவிலகி போய்விடக் கூடாது. அற்புதங்கள், பெரிய அற்புதங்கள், அடையாளங்களை கண்டு நான் ஏமாந்து போய்விடக் கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார் என்று சொல்லி கேட்டேனே. நான் ஒருபோதும் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே நான் எதையெல்லாம் நான் கேட்டு தேடி இருக்கிறேனோ அதில் ஒரே ஒழுங்காய் நடந்து கிறிஸ்துவின் சிந்தையை நினைத்திருக்க எனக்கு அருள்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி வாய் திறந்து கேட்போமா? யாரெல்லாம் ஜெபம் பண்ண போறீங்கப்போ கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நான் ஒரு போதும் விழிப்பில்லாம போயிடக்கூடாதப்பா, விழித்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. சிரிப்போமா? தேங்க்யூ லார்ட். அப்பா அந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா மனுஷகுமாரன் வரும் வேலையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடி நான் விழித்திருங்கள் என்று சொன்னீரே. அப்பா நாங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஜபத்துல மந்தம் உடையவர்களாக இருக்கிறோமே. சகல பரிசுத்தவான்களுக்காக, தேச தலைவர்களுக்காக, அழிந்து போய் கொண்டிருக்க மக்களுக்காய் நாங்கள் ஜெபித்து எல்லா மனிதர்களுக்காக சோத்திரங்கள் ஜபங்களை ஏறெடுத்து நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு அது குறுவை கொடுங்கப்பா. பாவம் செய்யாமல் நாங்கள் விழிப்பா இருக்கணும். ஆண்டவரே பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறானே. நாங்கள் தேவனால் பிறந்திருக்கணும். உங்க வசனம் எங்க உள்ளத்துல எப்பொழுதுமே இருக்கணும். ஆண்டவரே வசனத்தின் அதிக தாகத்தை வாஞ்சி எங்களுக்கு தாரும். பாவம் செய்யாமல் விழித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் வரும் பொழுது நீர் தூங்குறவர்களாக நாங்கள் தூங்குறவர்களாக நீங்கள் கண்டுபிடிக்காதபடிக்கு, நீர் வரும் பொழுது நாங்கள் தூங்குறவர்களாக நீங்கள் கண்டுபிடிக்காதபடிக்கு நாங்கள் விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் கையில் கொடுத்த அதிகாரங்கள், பொறுப்புகள், எங்களுக்கு கொடுத்த தாளுந்துகள், வரங்கள், எங்களுக்கு கொடுத்த அப்பா குடும்பம், எங்களுக்கு கொடுத்த ஆசி, எங்களுக்கு கொடுத்த பணம், எங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், எங்களுக்கு கொடுத்த மதிப்பு, எங்களுக்கு நீர் கொடுத்த வேலை, எங்களுக்கு நீர் கொடுத்த தொழில், எங்களுக்கு நீர் கொடுத்த அனைத்து காரியங்களிலும் நாங்கள் உண்மைகளெல்லாம் இருக்கு ஆண்டவரே. அதெல்லாம் விட்டு கணக்கு கேட்பீரே, அதை குறித்தெல்லாம் நீர் கணக்கு கேட்கும் பொழுது நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக விழிப்பா இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நீர் கொடுத்த அத்தனை பொறுப்புகளை குறித்து நீர் கணக்கு கேட்கும் பொழுது நாங்கள் அதில் விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு போதும் நீர் கொடுத்த பொறுப்புகளிலே அசதியாயிருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. நீர் கொடுத்த காரியங்களிலே நாங்கள் அசதியாயிருந்த நாட்கள் போதும். இனி ஒரு நாட்களில் நாங்கள் ஜாக்கிரதையா விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறுபாடான உபதேசங்கள் தேசமைகளும் சுற்றி கொண்டிருக்கிறதப்பா. கல்ல தீர்க்க தரிசி எழும்பிவிட்டார்கள், கல்ல அப்போஸ்தலர்கள், கல்ல தீர்க்க தரிசிகள், கல்ல கிறிஸ்துகள் எழும்பியிருக்கிறார்கள் அப்பா. நாங்கள் யாரும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு, தீர்க்க தரிசனங்கள் தேடி ஓடிவிடாதபடிக்கு வசனம் என்ன சொல்கிறது சொல்லி இருள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை நாங்கள் கவனித்து பார்க்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒருவரு கூட ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒருவர் கூட வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தர் தயவாயி பாதுகாப்பீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற குடும்பங்களை பொறுப்படுத்தி கர்த்தர் நடத்தும் ஆண்டவரே. நீங்க செய்ய போவதற்காக கூட ஆனக்கூட நன்றி, நன்றி, நன்றி. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் இப்படி ஜெபிப்பார்கள். எல்லாரும் அவளோடு இணைந்து ஜெபிக்கலாமா?
1: ஆண்டவரையும் நன்றியோடுமே துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம். எங்கள் கையில கொடுத்த பொறுப்பெல்லாம் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உறவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்திருக்கலாம் ஒவ்வொருவரோடு நீங்க பேசி அதை சொல்லித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க சப்பா. எல்லா மக்களும் வசனத்தை கேட்டு தியானித்துக் கொண்டிருக்க கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலே உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. கத்தோடைய வசனம் எல்லார் உள்ளத்திலையும் எழுதி கொடுக்க முடியாது கூட கெஞ்சுகிறார் அச்சா. அப்பாமை தோத்துரு ஒவ்வொரு இடைபெட முடியாது ஜெபிக்கிறோம். ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க தகப்பனே. இறக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. ஒரு வாழ்க்கையில உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க தகப்பனே. வேண்டி கொடுத்துருக்கோம், அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா ஆசீர்வித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரமாய் மாற்றுங்க. பரிசுத்தம் நிறைச்சிருங்க, அக்கினால் நிறைச்சிருங்க, தேவல்லமில நிறைச்சிருங்க. பிரசுத்தம் மூடிக்கொள்ள முடியாது ஜெபி ஐயா. மகத்தான காரியத்தை செய்யேசப்பா. ஆண்டவரே இறங்குவப்பா, இறங்குறாச்சா தகப்பரே. இறங்க முடியா செபிக்கிறோம். ஒவ்வொரு பலவீனம் நீங்கி போட்டும் ஆண்டவர். யாருமே பலவீனத்தோடு இருக்கவே கூடாது எசப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரம். மந்திரம் செய்வனைகள் பெல்லி செனிகள் யாரையும் தொடவே கூடாதப்பா. சாத்தானை ஏசுக்கு நாமத்துல முறியடித்து போடுகிறோமையா, பொல்லாதவி எரித்து போடுகிறோமையா. மந்திரம் செய்வனை யாரையும் தொடவே கூடாதப்பா. பொல்லாத கிரிகளை ஏசுக்கு நாமத்தை நிர்மலமாக்கி செபிக்கிறோம். அழித்து போடுகிற, அர்த்தமாக்கி போடுகிற, நிர்மலமாக்கி போடுகிற ஆண்டவர. அறிவு பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோமையா. ஒவ்வொரு உள்ளத்தை ஆளிகை செய்ய நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க அப்பா. பிசாசு மேற்கொள்ளக்கூடிய வல்லமை கொடுக்க முடிக்காய் ஜெபிக்கிறோம். இறுதியில் விழிப்புள்ள காணப்பட துக்கத்தையோ பலவீனத்தையோ கொண்டு வந்துடக்கூடாது ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. கற்பத்தின் கனி கத்தரால கடிக்கு சுகந்திரனு சென்னீரே அப்பா. அப்பா குழந்தை பயத்தை தாரும் அப்பா. குடிக்கிற குடும்பத்துல இயேசுவே இயேசுவே குடிக்காதபடி மாற்றுமாண்டவரை மாற்றுமாண்டவரை அப்பா. கடன் கண்ணீர் வேதனைகள் இருக்க மக்களை விடுதலை செய்யுங்க சப்பா, விடுதலை செய்யுங்க. வெள்ளியும் என்னோட இது, பொண்ணும் என்னோட சொன்னீங்கல்ல ஆண்டவரை. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. அங்க ஓடுறது இங்க ஓடுறது இல்லாதபடிக்கு இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க கிருவை செய்யுங்கப்பா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெக்கப்பட்டு போடுதலின்னு சொன்னீரே. நாங்கள் அங்கும் இங்கு ஓடாதபடிக்கு இயேசுவை நோக்கி பார்க்கக்கூடிய கிருவை தாங்க ஆண்டவரை. பலத்த அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்ய முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இறங்குமப்பா, இறங்குமப்பா, இறங்குங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. செழிக்க பண்ணு, காத்துக்கொள்ளும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர் அப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறவராச்சு, அமை ஸ்தோத்திரிக்கிற. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பரே அற்புதத்தை அதிசயங்களை செய்யுங்க அன்பின் ஆண்டவரே. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை ஞாபகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. கத்துடி கிருவை நாரி தாங்கட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் கத்துறதும் உண்டாகி சோதியின் வெள்ளத்தை இறங்கிறது மாறுதல்களும் வேற்றுமையான எந்த நிலையில சொன்னீரப்பா ஆண்டவரே. அப்படியாக நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க என் சனங்கள். நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி வரை சொன்னீரு. எல்லார் வாழ்க்கையிலும் திருப்தியாக்கி ஆசிரியத்தை உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. நாங்கள் உம்முக்குள்ள நெருங்கி ஜீவிக்கமை சார்ந்து கொள்ளமை அண்டிக்கொள்ள உம்மோடு ஒன்றரை கலக்க கிருவச்சி மாமாண்டவரை கோபம் பற்றியறியும் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கியவனை சொன்னீரே கர்த்தாவே. நாங்கள் சங்கீதத்தில் வாசித்த மையம் ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ளட்டும். இயேசுவேயும் அண்டிக்கொள்ளட்டும். சிவுள்ள பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரை ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ளட்டும். தேவனே கெஞ்சிரப்பா கெஞ்சிரம். ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு ஒன்றரை கலக்கட்டும் ஐயா. பலத்த காரியத்தை செய்யுங்க. மார்வாட போதிக்கிற சனங்களுக்கு அவங்க செவி கொடுக்காத விடிக்கு. அற்புதங்களை பார்த்து அதிசயங்களை பார்த்து ஓடிராத விடிக்கு. எங்களை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொருவரை சுற்றி வேலடிக்க வேண்டுமா செபிக்கிறோம். அக்கினி வளர்ந்து கத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் ஏசுநாமத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காக அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம். இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர்கிருபையில் வழங்குறோம். நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: சிறிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் and@jesus.in. God bless you.

0: கர்த்தனை தந்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 31 அதிகாரம் 5 வசனம்.
1: பறந்து காக்கிற பட்சிகளை போல,
0: பறந்து காக்கிற பட்சிகளை போல
1: சேனைகளின் கர்த்தர்,
0: சேனைகளின் கர்த்தர்
1: எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார்,
0: எருசலேம் மேல் ஆதரவாக இருப்பார்.
1: அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார்,
0: அதை அவர் காத்து தப்ப பண்ணுவார்.
1: அவர் கடந்து வந்து,
0: அதை கடந்து வந்து
1: அதை விடுவிப்பார்,
0: அதை விடுவிப்பார். அவர் எல்லா தீங்கு விளைக்கப்பார். அதுல எல்லா வசனமும் அடங்கிச்சு. எல்லா தீங்கு இந்த உலகத்துல வர அத்தனை தீங்குக்கு நம்மளை விளக்கி காக்கிறவர். வெளியே போனா வீட்டுக்கு வந்தாத நிச்சயம். அப்படிப்பட்ட ஆபத்தான காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தரை நம்ம அள்ளி கொள்ளும் போது, கர்த்தரோடு நம்ம இருக்கும் போது, கர்த்தரின் சரி எல்லா தீங்குக்கு நம்மள விலை காப்பார். நம்ம ஆத்மாவை காப்பார். நம்ம ஆத்மா வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா காப்பார். உன் போக்கிய வரத்தி இது முதல் என்றென்றைக்கும் காக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் என்ன செய்யற, நம்மள காக்கிற தேவன். ஒரு நாள் மட்டும் காத்துட்டு மத்த நாள விடுற தேவன் இல்ல, என்றென்றைக்கும் நம்மளை காக்கிற தேவன். 91 சங்கீதம் 11 வசனம் வாசித்து பாருங்க.
1: உன் வழிகளில் எல்லாம்,
0: உன் வழியில் எல்லாம்
1: உன்னை காக்கும்படி,
0: உன்னை காக்கும்படி
1: உனக்காக,
0: உனக்காக
1: தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்.
0: பாத்தீங்களா, வழிகள் எல்லாம் நம்மளை காக்கிறதுக்கு அனுப்பிச்சுறாரு. தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். இந்த உலகத்துல எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், எதுல போனாலும் ஆபத்துகள், எங்க போனாலும் ஆபத்துகள். பாருங்க, மெட்ராஸ்ல அவங்க நினைச்சு பாத்துருக்கவே மாட்டாங்க. மெட்ராஸ்ல, கடலூர்ல எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், பயங்கரமான காரியங்கள் நம்ம உலகத்துல நம்ம கண் கூட பாக்குறோம். எத்தனை ஆபத்துகள், எங்க பார்த்தாலும் ஆபத்து, விபத்துகள். ஆனா கர்த்தர் நம்புறவங்களை கர்த்தர் என்ன செய்வார், கட்டாயம் காத்துக்கொள்வார். சரி, நம்மெல்லாம் காக்கப்படணும், நம்ம என்ன செய்யணும், அதுதான் பார்க்க போறோம். இந்த பொல்லாது நிறைந்த உலகத்துல நம்மெல்லாம் காக்கப்படணும், நம்ம என்ன செய்யணும், அதுதான் நம்ம இப்ப முதலாவது நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வசனம்.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை,
0: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடியினால்,
0: காத்து கொண்டபடியினால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை,
0: பூமியில் குடியிருக்கிறவர்களை
1: சோதிக்கும்படியாக,
0: சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற சோதனை காலத்திற்கு,
0: சோதனை காலத்துக்கு
1: தப்பும்படி,
0: தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நானும் உன்னை காப்பேன். அப்ப என்ன செய்யணும், இந்த பூச்சக்கர உலகம் முழுது வருகிற சோதனை காலத்துல கத்திரி செய்யணும், காக்கூட என்ன செய்யணும், தேவண்ட வாசன் தம் இதயத்துல வைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். கேட்கறதுக்கு மாத்திரல, பைபிள் வாசிக்கிறது மாத்திரல, டிவியில கேட்கிறோம். எத்தனையோ வசனங்கள் இப்ப தேவனை கர்த்தர் கிருவியா கொடுத்து கொண்டிருக்கிற, எந்த டிவி திறந்தாலும் தேவண்ட வசனம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ரேடியோவில் இப்ப எல்லா இடத்துலயும் வெளியே கொண்டு கொடுத்துருக்குது. நம்ம என்ன செய்யணும், இந்த வசனத்தை என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை நம்ம காத்துக்கொள்ளுமானா இந்த பூமி எங்கு வரப்போற எல்லா சோதனை காலத்திலும் கர்த்தர் நம்மள காத்துக்கொள்வார். எத்தனையோ சோதனைகள், பயங்கரமான காரியங்கள் இவ்வளவு உலகத்தில் நடக்க போகுது. அப்படிப்பட்ட சோதனைகளின் காலத்திலும் கர்த்தர் நம்ம காத்துக்கொள்ள, தேவனுடைய வாசனம் உள்ளத்துல காத்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை கூட நம்ம கேட்டுட்டு மாற்ற காதுல, ஒரு காதுல கேட்டு மாற்றது காதுல விட்டக்கூடாது. வசனத்தை நம்ம என்ன செய்யணும், இதயத்துல பதித்து வைக்க வேண்டும். லூக்கால் சுவிசேஷம் 8:15 வசனம்.
1: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்,
0: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்
1: வசனத்தை கேட்டு,
0: வசனத்தை கேட்டு
1: அதை உண்மையும் நன்மையுமான,
0: உண்மையும் நன்மையுமான
1: இருதயத்திலே காத்து,
0: இருதயத்திலே காத்து
1: பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள்.
0: பொறுமையுடன் பலன் கொடுப்பரா இருப்பார்கள். நம்ம வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணும், இருதயத்துல வைத்து காத்துக்கொள்ள வேண்டிய. நிறைய பேர் வசனத்தை எடுத்து நோட்ஸ் எடுப்பாங்க, அப்புறம் நோட்ஸ் எடுத்தாங்கன்னா அதோட சரி மேம்பே திறந்து பார்க்க மாட்டாங்க. அந்த வசனத்தை எங்க வச்சுக்கு நம்ம இதயத்துல காத்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசி நாள்ல வாழ்றோம். வசனம் இல்லைன்னு சொன்னா இனிமேல் வர நாட்கள்ல நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பி வைக்க முடியாது. வசனத்தை நம்ம இதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். அல்லது வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கும் போது திட்டம் தெளிவா சொல்றாரு, என் பொறுமை குறித்த சொன்ன வசனத்தை காத்துக்கொள்வீங்கன்னா பூச்சக்கரம் எங்கு வரப்போற சோதனைக்கு உங்களை காத்து தப்பு வைப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய வசனத்தை இதயத்தில் காத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதயத்தில் எழுதி வச்சுக்கணும், நோட்ல எழுதி வச்சா விட்டுருவோம். நோட்ஸ் எத்தனை நோட்ஸ் எடுத்தாலும் நம்ம அன்னைக்கோட விட்டுருவோம், அவ்வளவுதான், இப்ப திரும்பி பார்க்கவே மாட்டோம். ஆனா நம்ம இருதயத்துல பதித்து வைக்க வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் இருதயத்தில் வசனத்தை என் இருதயத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். உபாங் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 11:19 வசனம் வாசித்து பாருங்க.
1: நீங்கள் என் வார்த்தைகளை,
0: என் வார்த்தைகளை
1: உங்கள் இருதயத்திலும்,
0: உங்கள் இருதயத்திலும்
1: உங்கள் ஆத்மாவிலும்,
0: உங்கள் ஆத்மாவிலும்
1: பதித்து,
0: பதித்து வசனத்தை கேட்டுட்டு நம்ம இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரையும் வசனத்தை இருத்திலும் ஆத்மாத்தில் பதித்து வைங்க ஆண்டவரையும் சொல்லி கேட்கணும். வசனம் நம்ம உள்ளத்தில் இருந்தாதான் இனிமேல வரப்போற தேங்குக்கு பல்லாப்புகள்லாம் தேவனுக்கு எத்தனை நாள் பாதுகாக்க முடியும். மத்தேயு விசேஷம் 13:19
1: ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும்
0: உணராதிருக்கும் போது
1: பொல்லாங்கன் வந்து
0: அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை
1: பறித்துக் கொள்கிறான்.
0: பாத்தீங்களா, வசனத்தை கேட்டு இது எனக்கு தான் ஆண்டவரே என்னோடு பேசுறீங்கன்னு சொல்லி நம்ம உணர்ந்து ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுக்காட்டா, சரி பொல்லாங்கன் வந்து என்ன செஞ்சானா வசனத்தை பறித்து கொண்டு போயிடுறான். ஆமாண்டவரே எனக்கு தான் ஆண்டவரே எனக்கு தான் இந்த வசனம் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை கேட்கும் போதே நம்ம உள்ளத்துல ஒப்பு கொடுத்து தேவனே எனக்கு இருக்க என்னுடைய குறைகளா மன்னிங்க, குற்றங்களா மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது இந்த உணர்வை தரணும். அதுதான் சங்கீதக்காரர் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். சங்கீதம் 119:34 பாருங்களேன், நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு. ஆண்டவரே தரமாட்டேன், நம்ம கேட்கணும். வாசித்து பாருங்க, 119:34
1: எனக்கு உணர்வை தாரும்.
0: நம்ம உணர்வை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு, ஆண்டவரே எனக்கு இந்த வசனத்துக்கு உணர்வை தாரு ஏசப்பா.
1: அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழுதயத்தோடும் அதை கை கொள்வேன்.
0: பாத்தீங்களா, நம்ம வசனத்தை உணர்ந்தா தான் அப்பதான் மேனிச்சு முடியும், கர்த்தருடைய வேதத்தை நம்ம கை கொள்ள முடியும். உணர்வை தாரு ஆண்டவரே, என்னோட நீ பேசணும் ஆண்டவரே, வசனம் என்னோட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். உணரும் போது இந்த வசனம் என்ன பிசாசனை எடுத்துக்கொள்ள போக முடியாது. நம்ம உணர்வு இல்லாத இருக்கும் போதுதான் பொல்லாங்குன்னு வசனம் நம்ம இருதயத்தில் வசனத்தை என்ன செஞ்சிடறான், பறித்து கொண்டு போயிடுறான். நம்ம வசனத்தை கேட்டு உணர்ந்து கரைச்சற்ற அறிக்கையிட வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே வசனம் உள்ளத்தில் எழுதித்தாரும். இந்த வசனத்தை ஒண்ணு கூட நம்ம மறக்கூடாது ஆண்டவரே, நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 4:20-21
1: என் மகனே
0: என் வார்த்தைகளை கவனி
1: என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள்.
0: வசனத்தை எங்க வச்சு காத்துக்கொள்ளும், நம்ம இருதயத்துல காத்துக்கொள்ளும். பைபிள் நம்ம கையில இருக்கு உண்மைதான், நம்ம நோட்ஸ் எடுக்க அதை மறந்துடுறோம், ஆனா வசனத்தை எங்க வச்சு காத்துக்கொள்ளும், இருதயத்துக்கு காத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்க முடியும், நம்ம வரக்காரிய காலங்களுக்கு தப்பு வைக்க முடியும். வரப்பற பொல்லாங்கு நிறைந்த உலகத்துல வாழ்றோம், வரப்பற சோதனைகளுக்கு நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே வசனத்தை இறுதியத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரே, ஒரு வசனம் கூட நம்ம மறக்க கூடாதப்பா, என் இறுதியத்தில் எழுதித்தாருன்னு சொல்லி. யோபின் புஸ்தகம் 23:12
1: அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன்.
0: ஆகாரத்தை பார்க்கிலும் தேவன் வசனத்தை என்ன செஞ்சாரா, யோபு அதிகமா காத்துக்கொண்டார். ஆகாரத்தை வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் தேவன் வசனத்தை என்ன செஞ்சாரா, அதிகமா காத்துக்கொண்டார். இது கடைசி நாட்கள் அருமையானவர்களே, தேவன் வசனம் நமக்கு மிக மிக அவசியம். தேவன் வசனம் இல்லைன்னா நம்ம உலகத்துல வாழவே முடியாது, வரப்பற சோதனைகளை தப்பு வைக்க முடியாது. வசனம் நமக்கு மிக மிக அவசியம். 119:44
1: நான் எப்பொழுதும் என்றைக்கும் வேதத்தை காத்துக் கொள்வேன்.
0: நம்மள வசனத்தை கேட்கறது மாத்திரல, வசனத்தை வாசிக்கிறது மாத்திரல, டிவியில கேட்கிறோம், எத்தனையோ ரேடியோ மூலியமா கேட்கிறோம், வசனத்தை உள்ளத்திலும் சரி காத்துக்கொள்ளும், திரும்ப வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:10
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
0: நீ
1: காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
0: வரப்போகிற
1: சோதனை காலத்திற்கு
0: தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்.
0: பூச்சக்கரத்தின் மேலும் சோதிக்கும்படி பிரச்சனை, அதிகமான பிரச்சனை வரும். அப்ப தேவனோட வசனம் இருந்தா தான் நம்ம நினைச்சு அந்த காத்து நம்மள தப்பிப்பாரு. தேவனுடைய வசனத்தை நம்ம இருதயத்துல காத்துக்கொள்ளணும். எப்பவுமே வசனத்தை வச்சு நம்ம அப்படியே தியானிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் வரப்போற எல்லா ஆபத்துக்களுக்கும் சோதனைகளுக்கும் நம்ம தப்பிக்க முடியும். அல்லேலூயா. முதல்ல நம்ம காக்கப்பட நினைச்சு தேவனுடைய வசனம் இருதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது கர்த்தர் நம்மளை காக்கணும் என்ன செய்யணும் பாருங்க, 37:28
1: தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
0: கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், பரிசுத்தவான்களை கைவிடுதலை,
1: அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள்.
0: பரிசுத்தவான்களை என்ன செய்வீங்க, கைவிடுவதில்லை, அவங்க என்றைக்கும் காக்கப்படுவாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குமப்பா, என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். ஆண்டு நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னார். அப்படித்தான் சொன்னாரு. லேவியரின் புத்தகம் 22:32
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்.
0: அப்ப கர்த்தர் நம்மளை பரிசுத்தமா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கர்த்தர் உப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுட்டு உப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தவனுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? காத்துக்கொள்வார். என்றைக்கு அவங்களை என்ன செய்ய போறது இல்ல, கைவிடப்படுவதே இல்ல. ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவரே என்னை பரிசுத்தான மாற்றும் ஆண்டவரே சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அதான் பரிசுத்த பேதர் எழுதுறாரு பாருங்க, 1 மத தேவனுடைய வசனத்தை நம்ம உள்ளத்துல வச்சிருந்தா கர்த்தர் காத்துக்கொள்ளும். ரெண்டு பேர் பரிசுத்தவன்களை கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். 1 Peter 1:15
1: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல,
0: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல
1: நீங்களும்,
0: நீங்களும்
1: உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள்.
0: நீங்க நடக்கையில எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? பரிசுத்த நடக்கையில, சிந்தனையில, செயல எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்தமா இருந்தா கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். நம்மளால பரிசுத்தம் ஆள முடியல கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்க. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை பரிசுத்தமாக்குறேன் கர்த்தர்னு சொன்னார். கர்த்தர் கேட்டா நம்மளை பரிசுத்தமாக்குவாரு. அல்லேலூயா. பரிசுத்தமா இருந்தா கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்வார். நடக்கையில எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். யாக்கோப் எழுதுறாரு 4:8
1: இருமனம் உள்ளவர்களே,
0: இருமனம் உள்ளவர்களே
1: உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்க.
0: இருதயத்துல பரிசுத்தமா இருக்கணும். எங்க நம்ம இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும்? நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உங்க ரத்தத்தால என் இருதயத்தை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, உங்களை போல என்னை மாற்றுங்க சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். நடக்கையில பரிசுத்தமா இருக்கணும், இருதயங்களை பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தர் நம்மளை காக்க வல்லவரா இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. 1 Thessalonians 4:5
1: உங்களில் அவனவன்,
0: உங்களில் அவனவன்
1: தன் தன் சரீர பாண்டத்தை,
0: தன் தன் சரீர பாண்டத்தை
1: பரிசுத்தமாயும்,
0: பரிசுத்தமாயும்
1: கனமாயும்,
0: கனமாயும்
1: ஆண்டு கொள்ளும்படி,
0: ஆண்டு கொள்ளும்படி. நம்ம சரீரத்தை பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்ம சரீரம், ஏன்னா நம்ம சரீரத்துல தேவ பரிசுத்தாவியாரும் வாசமான இருக்கிற வாசமா இருக்கிறாரு. அப்படித்தானே சொல்றேன். 1 Corinthians 6:19
1: உங்கள் சரீரமானது,
0: உங்க சரீரமானது
1: நீங்கள் தேவனாலே பெற்றும்,
0: நீங்க தேவனாலே பெற்றும்
1: உங்களில் தங்கியும் இருக்கிற,
0: உங்கள் தங்கியும் இருக்கிற
1: பரிசுத்த ஆவியினுடைய,
0: பரிசுத்த ஆவியினுடைய
1: ஆலயமா இருக்கிறது என்றும்.
0: நம்ம சரீர யாருடைய ஆலயம்? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அதனால நம்ம சரீரத்தன்மையில செய்யணும், பரிசுத்தமா காத்துக்கொள்ள வேண்டும். சரீரமாக ஆலயத்துல தங்கி இருக்கிறாரு, அதை நம்ம பரிசுத்தமா காத்துக்கொள்ள வேண்டும். அன்பிலையும் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்றாரு. எபேசியர் 1:4
1: தமக்கு முன்பாக,
0: தமக்கு முன்பாக
1: நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: அன்பில் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். குற்றங்கள் இல்லாதவரி குறையில்லாதவரி நம்ம காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பரிசுத்தவன்களை கர்த்தர் என்ன செய்யறதுல கைவிடுது? முதல்ல தேவனுடைய வாசனை யாராருக்குள்ள இருக்குதோ அவங்களை தேவன் கைவிடுதல. ரெண்டாவது பரிசுத்தமா இருக்கிறவங்க கர்த்தர் காக்கிறாரு. மூன்றாவதாக நம்ம வாசிக்க கேட்ட 2 Peter 2:5
1: பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல்,
0: பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய,
0: நீதியை பிரசங்கித்தவனாகிய
1: நோவா முதலான,
0: நோவா முதலான
1: 8 காப்பாற்றி,
0: 8 காப்பாற்றி
1: அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த,
0: அவபக்தி உள்ள நிறைந்த
1: உலகத்தின் மேல்,
0: உலகத்தின் மேல்
1: ஜல பிரளயத்தை வரப்பண்ணி,
0: ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. பாத்தீங்க, மூன்றாவது யார கேட்கிறாரு? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறவங்களை கர்த்தர் காக்கிறாரு. மத யார கேட்கிறாரு? தேவனுடைய வசனம் இதயத்துல இருக்குமானால் கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்வாரு. வசனம், ஏன்னா வசனம் இருந்தா நம்ம உள்ளத்துல வசனம் ஆண்டவர் பேசுவாரு. நம்ம ஏதாவது தப்பு குழப்பம் வரும்போது, இல்ல வசனம் இப்படி சொல்லிருக்கு, தேவனுடைய வசனம் இப்படி சொல்லி வசனம் இருந்தா தான் நம்ம உள்ளத்துல ஆண்டவர் பேசி நம்மளை காக்க முடியும். ரெண்டாவது பரிசுத்தவான்களை தேவன் காப்பாத்துற. மூன்றாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது நம்மளை கர்த்தர் காக்கிறார். 1 Peter 3:20
1: அந்த பேலையிலே,
0: அந்த பேலையிலே
1: சிலராகி 8 மாத்திரம்,
0: சிலராகி 8 மாத்திரம்
1: பிரவேசித்து,
0: பிரவேசித்து
1: ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள்.
0: ஜலத்தினாலே காக்க, அவ்வளவு பெரிய ஜலம் வந்து, எவ்வளவு பெரிய தண்ணி, அவ்வளவு பயங்கரமான தண்ணி வந்துச்சு, எல்லாம் அழிஞ்சு போனாங்க. ஆனா நோவா குடும்பம் மட்டும் காக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்க ஊழி செஞ்சாங்க பாத்தீங்களா. கர்த்தர் அவங்களை காத்துக்கொண்டார். 8 அந்த குடும்பத்தை மாத்திரம் காத்துக்கொண்டார். எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, ஆனா நோவா

0: செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் நம்மளை காத்துக் கொள்ளுகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 7:12
1: 40 நாள்
0: இரவும் பகலும்
1: பூமியின் மேல் பெருமழை பெய்தது.
0: எத்தனை நாள் மழை பெஞ்சுதா? 40 நாள் இரவும் பகலும் பெரிய மழை பெஞ்சுது. மெட்ராஸ்ல 2 நாள் பெஞ்ச மழையே தாங்க முடியல இல்லையா? எத்தனை பேர் தண்ணியில போயிட்டாங்க. ஆனா நோவா வாழ்ந்த காலங்கள்ல 40 நாள் இரவும் பகலும் எப்படி பெஞ்சுதா? பெருமழை பெஞ்சிச்சு. ஆனால் நோவாவையும் நோவா குடும்பத்தாரின் தேவன் பாதுகாத்து கொண்டார். நோவா என்ன செஞ்சார்? ஊழியம் செய்து கொண்டிருந்தார் கர்த்தருக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். நோவா குடும்பத்தை தேவன் பாதுகாத்தார். நம்மளும் கர்த்தருக்காக எதையாவது ஊழியம் செய்ய வேண்டும் கர்த்தருக்காக. கடைசி நாட்கள் அருமையானவர்களே, காலங்களை சொல்லிக்கொண்டே இருக்குது. எப்படிலாம் நடந்து கொண்டிருக்குது. நம்ம சின்ன பிள்ளையில இப்படி நடந்துச்சா, இப்ப எவ்வளவு நடக்குது பாத்தீங்களா? கர்த்தருக்காக எதையாவது நம்ம ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது உங்களையும் காப்பாரு, உங்க குடும்பத்தையும் காப்பாரு. அல்லேலூயா. சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா எதாவது கர்த்தர் பத்தி யாருக்காவது நம்ம சொல்ல வேண்டும். நாட்கள் பொல்லாத ஆனப்பிள்ளைகள் காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 7:23
1: மனுஷர் முதல்
0: மிருகங்கள்
1: ஊரும் பிராணிகள்
0: ஆகாயத்து பறவைகள்
1: பரியந்தமும்
0: பூமியின் மேல்
1: இருந்த
0: உயிருள்ள வஸ்துக்கள் யாவும்
1: அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கரகமாயின
0: நோவாவும்
1: அவனோடு பேழையிலிருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன.
0: அவங்க மாத்திரம் தான் காக்கப்பட்டாங்க பாத்தீங்களா? எல்லாம் மிருகம் ஊரும் பிராணிகள் மனிதர்கள் எல்லாம் அழிந்து போனாங்க. ஆனா நோவா குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டாங்க. காரணம் என்ன? வெண்டி பேதின் புஸ்தகம் 2:5 வாசிக்க கேட்கலாமா? இன்னொருக்க
1: பூர உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய
0: என்ன செய்ய எதை பிரசங்கித்தாரா? நீதியாகிய சீர்த்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 1 Corinthians 1:31 அவரே
1: தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும்
0: பத்தி அவர்தான் நமக்கு ஞானமும் நீதியும். அந்த நீதி என்ன செஞ்சார்? நோவா பிரசங்கித்தார், நீதி பிரசங்கித்தார். அதனால அவரே அவர் குடும்பத்தாரின் தேவன் பாதுகாத்து கொண்டார். கடைசி வினாடியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பிரியமானவர்கள், கடைசி நாட்கள் இல்ல, கடைசி வினாடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது யார காக்கிறார் ஆண்டவர்? தேவனுடைய வசனத்தை இதயத்தில் வைத்து காத்துக்கொள்கிறவங்களை தேவன் பாதுகாப்பார். இரண்டாவது பரிசுத்தம் ஆளுகிறவங்கள கர்த்தர் பாதுகாப்பார். மூன்றாவதாக கர்த்தருக்காக ஊழியர்களை பாதுகாப்பார். அந்த மல்கியான் புஸ்தகம் 3:18 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும்
0: அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும்
1: இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள்.
0: பாத்தீங்களா? நீதிமானுக்கும் துன்மார்க்கும் வித்தியாசத்தை பார்ப்போம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கும் செய்யாத வித்தியாசத்தை திரும்பவும் பார்ப்பீங்க. கர்த்தருக்காக ஏதாவது ஊழியம் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அருமையானவர்களே, கடைசி நாட்கள், கடைசி வினாடி, கர்த்தர் வசனம் யாரார் இதயத்தில் வைத்து வச்சிருக்கீங்களோ கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இரண்டாவதாக யாரெல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தம் கர்த்தர் பயந்து கர்த்தருக்காக வாழுகிறோமோ அவங்களை கர்த்தர் பாதுகாப்பார். மூன்றாவதாக கர்த்தருக்கு யாரெல்லாம் ஊழியம் செய்யறோமோ அவங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பார். ஊழியம் செய்யறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் வித்தியாசம் காண்போம். அதுக்குள்ளாங்க நம்ம கர்த்தருக்கு எதையாவது ஊழியம் செய்வோம். கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஊழியம் செய்யாதவங்க கர்த்தர் ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நான்காவது கர்த்தர் யாதை பாதுகாக்கிறார். 145:20
1: கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி.
0: நான்காவது யாரை காப்பாற்றாரு? கர்த்தரிடத்துல அன்பு கூற யாவரையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? காப்பாற்றுவார். எப்படி அன்பு கூறணும்? என்ன வந்தாலும் சரி, இயேசுதான். எப்படி வந்தாலும் சரி, என்னை இல்லாம போனாலும் இருந்தாலும் எனக்கு இயேசு போதுன்னு சொல்லி அன்பு கூறுறவங்க தான் கர்த்தர் காப்பாற்றுவார். அதங்க சொல்றார் பாருங்க, எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில்
0: அழியாத அன்பு என்ன வந்தாலும் அந்த அன்பு கர்த்தர் விட்டு அந்த அன்பு அழியாத அன்பு

0: ஏசப்பா எனக்கு இல்லாம கொடுத்தாலும் சரி, கொடுக்காம போனாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, அதான் அழியாத அன்புடனே
1: அன்பு கூறுகிற யாவரோடும்,
0: அன்பு கூற யாவரோடும்
1: கிருபை உண்டாயிருப்பதா,
0: கிருபை உண்டாயிருப்பதாக. அழியாத அன்பு தேவனத்தில் அன்பு வச்சுனா அந்த அன்பு அவர் நம்ம மேல வைத்த அன்பு உலகத்தின் முடிவே நம்மள அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தேவனத்தில் எப்படி அன்பு இருக்கு வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 13:1
1: தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற
0: தம்முடையவர்களிடத்தில்
1: அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார்
0: பாத்தீங்களா. நம்ம இடத்துல என்னைக்கு நம்மள கரத்தை பிடித்து என்னுடைய பிள்ளைன்னு ஏற்றுக்கொண்டாரோ அந்த அன்பு அவர் முடிவு பரியந்த உலகம் முடிவு பரியந்தமோ ஆண்டவராக இயேசுக்கு நம்ம அன்பு வைத்திருக்கிறார். நம்முடைய அன்பு அவரிடத்துல எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்ம அன்பு ஆண்டவர்கிட்ட எப்படி அன்பா இருக்கிறோம், சின்ன பிரச்சனை வந்துருச்சு நம்ம ஆண்டு விட்டு பிரிஞ்சிடறோம், சின்ன சின்ன குழப்பம் வந்த ஆண்டவர் பிரிஞ்சிடும், சின்ன பண கஷ்டம் வந்த ஆண்டு விட்டு பிரிஞ்சிடறோம். எந்த சூழ்நிலையும் ஆண்டு அன்பு விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியவே கூடாது. அழியாத அன்பு கர்த்தரிடத்தில் நம்ம வைத்திருக்கிற அன்பு அது எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும், அழியாத அன்பு. என்ன வந்தாலும் சரி, என் இயேசு எனக்கு போதும், என் இயேசு எனக்கு போதும், இயேசுதான் எனக்கு எல்லாம் முழுமையா, என்னதான் வந்தாலும் அவரு எனக்கு போதும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு ரோமர்கள் 8:36-37 பாருங்க, அப்படிப்பட்ட அன்பு நம்ம கர்த்தரிடத்தில் வைக்க வேண்டும்.
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு,
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு
1: நம்மை பிரிப்பவன் யார்,
0: நம்மை பிரிப்பவன் யார்,
1: உபத்திரவமோ
0: உபத்திரமோ,
1: வியாகுலமோ
0: வியாகுலமோ,
1: துன்பமோ
0: துன்பமோ,
1: பசியோ
0: பசியோ,
1: நிர்வாணமோ
0: நிர்வாணமோ,
1: நாசமோசமோ
0: நாசமோசமோ,
1: பட்டயமோ
0: பட்டயமோ,
1: இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே,
0: நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே
1: முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே,
0: முற்றிலும் ஜெயம் கொள்கிறவாய் இருக்கிறோமே. அவரால் தான், நம்மளால முடியாது, நம்மளை ஜெயம் கொள்கிற அவரால் முற்றிலும் என்ன செய்யணும், ஜெயம் கொள்றதுக்கு எந்த சூழ்நிலும் கருத்து விட்டு பிரியவே கூடாது. அல்லேலூயா, இயேசுதான் எனக்கு வேணும் அன்பு அவரிடத்துல முடிவறிந்த அன்பா இருக்க வேண்டும். எப்படி அன்பு கூறுமா பாருங்க, மார்க்கன் சுவிசேஷம் 12:30
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
1: உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும்
0: முழு ஆத்மாவோடும்
1: உன் முழு மனதோடும்
0: முழு மனதோடும்
1: உன் முழு பலத்தோடும்
0: உன் முழு பலத்தோடும்
1: அன்பு கூறுவாயாக,
0: அன்பு கூறுவாயாக
1: என்பதே பிரதான கற்பனை.
0: அதுதான் பிரதான கற்பனை. முழுதத்தோடு ஆத்மத்தோடு மனதோடு அடிவிட்டு அன்பு கூற வேண்டும். என்ன வந்தாலும் சரி, என்ன இல்லாம போனாலும், என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தரிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும். அவருதான் இயேசுதான் எனக்கு அப்படின்னு அன்பு கூற வேண்டும். முதல்ல பார்த்தோம் கர்த்தருடைய வாசனை யாரும் இருதயத்தில் இருக்கிற அவங்கள பாதுகாப்பார். என்ன சோதனை வந்தாலும் சரி, பூமி மேல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவன் பாதுகாப்பார். ரெண்டாவதாக பரிசுத்தம் ஆளும்போது கர்த்தர் பாதுகாப்பார். மூன்றாவதாக கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது கர்த்தர் பாதுகாப்பார். நான்காவதாக கர்த்தரத்துல அன்பு கூறும்போது பாதுகாப்பார். எப்படி முழுதத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் அந்த அன்பு அழியாம இருக்கணும். என்ன வந்தாலும் கர்த்தரை குறை சொல்லாம, என்ன வந்த ஆண்டவரோடு அண்டி இருக்கிறவங்களை தான் கர்த்தர் பாதுகாப்பார். 1 Corinthians 16:22
1: ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்,
0: ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
1: அன்பு கூறாமல் போனால்,
0: அன்பு கூறாமல் போனால்
1: அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன்,
0: சபிக்கப்பட்டவன் இருக்க கடவன்.
1: கர்த்தர் வருகிறார்,
0: கர்த்தர் வருகிறார். நம்ம ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அன்பு கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு கூட நாளைக்கு அதிகமா ஆண்டவரை நெருங்கி சேவிக்க வேண்டும். நாளா நாளைக்கு பார்த்தா அதோட கர்த்தரை நெருங்கி அன்பு நெருங்கி சேவிக்க வேண்டும். ஆண்டவரை அன்பு வந்து ஒரு சின்ன குறை வராதபடிக்கு இயேசு போதுன்னு சொல்லி நம்ம இதயத்தோடு அவர் சார்ந்து கொள்ளுமானார். கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அன்றைய வசனம் இதயத்தில் இருக்கணும். அப்பதான் வரப்போற சோதனை காலத்தில் தப்பி வைக்க முடியும். ரெண்டாவது பரிசுத்தமானும். அப்பதான் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். மூன்றாவதாக கர்த்தர் ஊழியம் செய்யும். நான்காவதாக கர்த்தரிடத்துல அன்பு வரணும். கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா?
1: ஆண்டவரே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொன்னார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுதும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோமா? யார் யாரெல்லாம் அவர் பாதுகாப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு அழகாக போதித்தார். கர்த்தருடைய வசனத்தை யார் யாரெல்லாம் உள்ளத்துல பதித்து வைத்திருக்கிறோமோ, அந்த வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறோமோ, இந்த வசனத்தை உள்ளத்துல வைத்து காத்துக் கொள்கிறோமோ, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பாதுகாப்பதாக வாக்களித்தார். இரண்டாவது பரிசுத்த வான்களை கர்த்தர் காப்பாற்றுவாராம். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிலே பரிசுத்தம், அன்பிலே பரிசுத்தம், சரீரத்திலே பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம், இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதாக வாக்களித்தார். மூன்றாவதாய் கர்த்தர்க்கென்று ஊழியம் செய்யும் பொழுது நீதியை பிரசங்கித்த நோவாவையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தது போல நாம் கர்த்தர்க்கென்று ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதாக நமக்கு வாக்கு கொடுத்தார். ஊழியம் செய்கிறவனுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று சொன்னார். நான்காவதாக யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் அழியாத அன்பு கூறுகிறோமோ, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமோ, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுவாராம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கு தாரும். கர்த்தரை போல ஒரு அன்புள்ள தெய்வம் எங்குமே இல்லை. கர்த்தரை போல் நம்மை நேசிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. கர்த்தரை போல நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை. கர்த்தரை போல பாதுகாக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

0: எல்லாரும் நம்ம அர்ப்பணம் செய்து கத்தை நோக்கி பார்த்து ஜெபங்களை ஏறிட்டு போமா. நன்றி பரலோக பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பறந்து காக்கிற பறவைகளை போல நீர் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து தப்ப பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீங்களேப்பா. கொடான குடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என்னுடைய வாழ்க்கையில, அப்பா எங்கள் வாழ்க்கையில உங்க வசனத்தை எங்கள் இருதயத்திலே வைத்து நாங்கள் காத்துக்கொள்ள, இந்த வசனத்தின்படி நாங்கள் எங்களையும் காத்துக்கொள்ள ஆண்டவரே உடைய கிருபையை தாரும். யோபு சொன்னாரே, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பாரிக்கலும், உம்முடைய வசனத்தை என் இருதயத்திலே காத்து வைத்தேன் என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபையை கர்த்தாவே இன்றைக்கு நீர் எங்களுக்கு தயவாய் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே நடக்கிலே பரிசுத்தத்தை தாரும், எங்கள் அன்பிலே பரிசுத்தத்தை தாரும் அப்பா, எங்களுடைய சரீரத்திலே பரிசுத்தத்தை தாரும் அப்பா, எங்கள் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும். நானே உங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் என்று வாக்கு கொடுத்தீரே, என்னையும் எங்களையும் கர்த்தர் பரிசுத்தமாக்கும் அப்பா. உமக்கு ஊழியம் செய்த நோவாவை நீர் காப்பாற்றினீரே அப்பா. பயங்கரமான ஜல பிரளயம் வந்த போது, பயங்கரமான மழை 40 நாள் இரவு பகல மழை பெய்த பொழுதும் கூட நோவாவையும் அவர் குடும்பத்தாரையும் ஆண்டவரை நீர் பாதுகாத்தது போல, இயற்கை பேரழிவுக்கு எங்கள் எல்லாரும் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் கவனத்தோடும் பாசத்தோடும் ஜாக்கிரதையோடும் வாஞ்சையோடும் உற்சாகத்தோடும் கடா உடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தாரும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் இவ்வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறேன் என்று சொன்னீரே. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு ஊழியம் செய்ய எங்கள் எல்லாரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. உம்மிடத்தில் உங்களுடைய இருதயத்தோடு அன்பு கூறக்கூடிய ஒரு இருதயத்தை தாரும். உம்மிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறக்கூடிய ஒரு அன்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப உம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் நீ காப்பாற்றி துன் மார்க்கரை அழைப்பேன் என்று வாக்குறுத்தீரே. எசப்பா நாங்கள் உம்மிடத்து அன்பு கூறக்கூடிய ஒரு இருதயத்தை இங்க வந்திருக்கிற எல்லாருக்குள்ள வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வருகிறீர், உம்மிடத்தில் அன்பு கூறாதான் சபிக்கப்பட்டவன், கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி கேட்டோமே அப்பா. இன்றைக்கு எங்களை அர்ப்பணம் செய்கிற எங்களை பரிசுத்தப்படுத்தி, நம் சபையை பரிசுத்தப்படுத்தி, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி, ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பின் பக்கம் உங்க அன்பின் சட்டைக்குள்ள ஈர்த்து கொள்ளும், உங்களுடைய பாதுகாப்புக்குள் வைத்துக் கொள்ளும். எங்களை செய்வதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே, நன்றி நன்றி. கடைசியாக நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்காக அக்காச்சவம் பண்ண போறாங்க. உங்க தேவைகளுக்காக கத்தை நோக்கி பார்த்து வலது கரகத்தை உயர்த்தி, தகப்பனே என்னையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி அக்கா கூட இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா?
1: ஒவ்வொரு வாழ்க்கைக்கு நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். உள்ள உடைந்த மக்களை ஆற்றி தேற்றி ஆறுதல்படுத்தி சமாதானப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அவங்க ஒவ்வொரு கண்ணீரை துடைச்சிருங்க, கவலை இல்லாம மாத்திருங்க, பிரச்சனை நீக்கிருங்க ஆண்டவரே. யாருக்கும் வியாதிகள் நோய்கள் வராதபடி காத்துக்கொள்ளும் பலவீனத்தான் இருப்பார்களா சுகமாக்கிருங்க. எல்லா மாயமந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டி செபிக்கிறவங்க நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியரங்கமா அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் செபிக்கிறோம். கத்துடி கரம் அவங்களை தாங்கி வழி நடத்த முடியாது செபிக்கிறோம் ஐயா. தொடுங்காண்டவரே தொடுங்காண்டவரே அப்பா, தொடுங்க தொடுங்க தொடுங்காண்டவரே தொடுங்க ஏசப்பா. அப்பா மாயமந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டி செபிக்கிறோம் ஏசப்பா. அன்றுவரே ஒவ்வொரு விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும், சமம் இல்லாத குடும்பங்களை சமான் தரணும், கடனோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவிச்சிங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீரை துடைத்துருங்க ஏசப்பா. அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரம், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்க முடியாது செபிக்கிறேன் ஏசப்பா. கெஞ்சிரம் கெஞ்சிரம் ஐயா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. யாவரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். வாலிபர்களை தொடுங்க, சிறுப்பிள்ளைகளை தொடுங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்கப்பா. தொடுங்க தொடுங்க தொடுங்க ராஜா, ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். நீங்க ஆராய்ந்து முடியாது பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுவோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். கோடிக்கணக்கான மக்களுக்கு பயன்படும் இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்ய ஒரு நாள் ஆகும் செலவு ரூபாய் 7000 ஆகும். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331000026 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா?
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2:11
1: இன்று கர்த்தராகிய கிறிஸ்து
0: என்னும் இரட்சகர்
1: உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
0: அருமையானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த பொன்னாளிலே, இந்த நன்னாளிலே நம்மளுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனாய் கர்த்தர் நம்மளுக்காக வானத்தின் பூமி விட்டு வந்து பா உலகத்தில் நமக்காக அவதரித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நம்ம உள்ளத்துல சொந்தரச்ச ஏற்றுக்கொள்ளுமானா நம் வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்தான் நம்ம பார்க்க போறோம். 1 Timothy 1:15
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்.
0: ஆமா அருமையான, ஒருவேளைக்கு நீங்க நினைக்கலாம், வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஏன் இந்த உலகத்தில் வரணும், எதற்காக மனிதரா அவதரிக்க வேண்டும் சொல்லி நீங்க நினைக்கலாம். பாவியாகி நம்மளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம் பாவம் ஜெயத்தான் நமக்கு தெரியும், அல்லது விடுதலை பெற நம்மளால முடியாது. எத்தனையும் நம்ம நினைக்கல, இதை செஞ்சா நம்ம விட்டுறலாம், நான் நல்ல பிள்ளையா வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி வாழலாம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, சன்மார்க்கமாய் வாழ முடியும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விடுதலையா கொடுக்க முடியும். அவர் கருத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மளை பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 1:21
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
0: ஏனெனில்
1: அவர் தமது ஜனங்களின் பாவங்களை
0: நீக்கி
1: அவர்களை ரட்சிப்பார் என்றார்.
0: நம்ம பாவங்களை நீக்கி என்ன செய்யறாரு, நம்ம ரட்சிக்கிறார். அவர் ஒருவர் தான் நம்ம ரட்சிக்க முடியாது. மாணவர்களே, இவர் யாராலையும் நம்ம ரட்சிக்க முடியாது, அவர் ஒருவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். நம்ம எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கிறோம், நினைக்கிறேன் நான் என்ன பாவம் செஞ்சேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த 5 ஒருத்தர் கூட சின்ன பாவம் கூட செய்யலன்னு சொல்லி. இல்ல அருமையானவர்களே, எவ்வளவு பாவங்கள் நம்ம எண்ணத்தினால, சிந்தனையினால, செயலினால, நம்ம பேசினால எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம். நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்தின் விடுதலையாக்கணும்னு சொன்னா ஆண்டவரை இயேசுக்கு மாத்திரம்தான். அதனாலதான் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும்னு சொல்லி. 1 Yohan 1:7
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராகிய இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பார். அவரால் மட்டும்தான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் ரத்தம் தான் நம்மளை கழுவ முடியும். அவருக்கு ரத்தம் தான் நம்ம சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்க முடியும். நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு ஒரு நாளும் இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, என்னைக்காகத்தான் ஆண்டவரே 2000 சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்களே, உங்க ரத்தம் என்னை கழுவுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவராகிய இயேசுக்கு நம்மளை பரிசுத்தமாக்குவார். தீத்தின் புஸ்தகம் 3:5
1: பரிசுத்த ஆவியினுடைய புதி தாகுதலினாலும்
0: நம்மை ரட்சித்தார். பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியின் நமக்குள்ள வந்துட்டாருனா நம்மளை புதிதாக்குவார், அவளை நம்ம ரட்சிப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவனையர் கூப்பிட வேண்டும். அவர் நம்ம உள்ளத்துல வந்துட்டாருனா அவர் நம்மளை புதிதாக்கி நம்மளை ரட்சிப்பார். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எபிரேயன் புஸ்தகம் 7:25
1: அவர்
0: எப்பொழுதும்
1: உயிரோடு இருக்கிறவர் ஆகையால்,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போது உயிரோடு இருக்கிற ஆகையால்,
1: அவர்களை
0: முற்றுமுடிய
1: ரட்சிக்க
0: வல்லவருமாயிருக்கிறார். பாத்தீங்களா அருமையானவர்களே, நாம் முற்றுமுடிய ரட்சிப்பார். ஆண்டவர் ரத்தத்தை நம்ம கழுவப்பட வேண்டும். பரிசுத்தவன் உள்ளத்தில் வந்துட்டார்னா நம்மளை கழுவி நம்மளை என்ன செய்யறாரு, நம்மளை புதிதாக்கி நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி நம்ம செவம் பண்ணுமா?
2: Let's celebrate our Lord's birthday and spread the love. Yeah.

0: இரண்டாவதாக ஆண்டவராக இயேசுக்கு எதிர்க்கு வந்தார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 10:10
1: திருடன் திருடவும்
0: கொள்ளவும்
1: அழிக்கவும் வருகிறானே அன்றி
0: வேறொன்றுக்கு வரான்
1: நானோ
0: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: அது பரிபூர்ண படவும் வந்தேன்
0: என்று சொல்கிறார். ஆமா அருமையானவர்களே, திருடன் யாரை குறிக்கிறது? சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் எதுக்கு வர அந்த உலகத்துல? திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரான். நம்ம எப்படி கொல்லலாம், எப்படி அழிக்கலாம்னு சொல்லி எதை திருடுவான்? நம்முடைய வெளியேறப்பட்ட நம்ம ஆத்மா திருடுறதுக்கு, பாவம் செய்து வச்சு நம் பாவத்தை செய்த பிறகு நரகத்தில் தள்ளுறது தான் அவனுடைய வேலை. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுறார், பரிபூர்ண படம் வந்தேன்னு சொல்லுறார். ஒருத்தர் சிக்கப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கப்படுத்த என்ன இருக்கும் அப்படி? சரீரத்துல உயிர் இருக்கானா? ஆனா எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பக்கத்துல ஒரு பாம்பு வந்தாலும் கூட அவங்களால அடிக்க முடியாது, ஒரு பூச்சி இருந்தா கூட அடிக்க முடியாது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவன் உண்டாயிருக்கா பரிபூர்ண படம் அது. ஆமா அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமா இருக்க வேண்டும். நம்ம பரிபூர்ணமா சந்தோஷமா மகிழ்ச்சியா நிறைவான ஜீவனோடு இருக்க வேண்டும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்காகத்தான் தேவனை கத்த அவருடைய ஒரே பிறன குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாசிக்க கேப்போமா, யோவான் சுவிசேஷம் 3:16
1: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை
0: விசுவாசிக்கிறவன் எவனோ
1: அவன் கெட்டு போகாமல்
0: நித்திய ஜீவனை
1: அடையும்படிக்கு
0: அவரை தந்தருளி
1: இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு தம்முடைய குமாரனை தந்துவிட்டார். ஆனா அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதுக்குத்தான் நம்ம இவ்வளவு ஒரு அன்பு தேவனாய் கர்த்தர் நம்மள அவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கிறார். அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவராக இயேசுக்கு. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது, தேவனாய் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்லி. 1 Yohan 4:8
1: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
0: மேலவர்களே, நமக்காக தான் சொந்த குமரன் என்று பாராம நமக்காக ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தார்? சீர்வில ஒப்பு கொடுத்தார். நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுகுல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காகத்தான் விழாவில குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். எதற்காக? என்னை உங்களை மீட்கிறதுக்காகத்தான், உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காகத்தான். அதன் கட்டுப்படி சொல்லு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புக்கு அளவே இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் தெரியுமா? அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். அது நமக்காக நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவன். உங்களுக்காக, எனக்காக, நம்ம ஒருவருக்காக அதை விசுவ

0: போது பரிசுத்த நமக்குள் வருவார், ஆனால் நம்மளுக்குள்ள பலன் தருவார். அப்ப நம்ம பலன் அடைவோம். நம்ம அது மாத்திர தேவனுடைய வாசம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம பலன் அடைய முடியும். அப்பதான் பொல்லாங்கனவையை ஜெயிக்க முடியும். பொல்லாங்கனவனை ஜெயிக்கணும்னு சொன்னா தேவாசம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். பைபிள் ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். பைபிள் வாசித்து தேவ சித்தத்தை நம்ம செய்ய ஆண்டவர் கருத்துல நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கணும், பரிசுத்தால் இறங்கியிருக்கணும். அப்பதான் பொல்லாங்கனவை ஜெயிக்க முடியும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க, ஆண்டவரே உங்களோட வசனையின் உள்ளத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். நீங்களும் பொல்லாங்கனவுல ஜெயிக்க முடியும். அது மாத்திரல்ல, லூக்கான சுவிசேஷம் 10:19
1: இதோ
0: இதோ
1: சர்ப்பங்களையும்
0: சர்ப்பங்களையும்
1: தேள்களையும்
0: தேள்களையும்
1: மிதிக்கவும்
0: மிதிக்கவும்
1: சத்துருவனுடைய
0: சத்துருவனுடைய
1: சகல வல்லமையையும்
0: சகல வல்லமையையும்
1: மேற்கொள்ளவும்
0: மேற்கொள்ளவும்
1: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்
0: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
1: ஒன்றும்
0: ஒன்றும்
1: உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
0: உங்களை ஒன்று சேதப்படுத்த மாட்டாது. பாத்தீங்களா, சர்ப்பங்களையும் தேளையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நமக்கு எதிராளியாகும் பிசாசு தான், அவனை மேற்கொள்ள அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேளை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவாகிய பிசாசு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் கூட சின்ன குழந்தைலாம் சின்ன பிள்ளைப்பெல்லாம் 7-8 வயசு எத்தனையோதோட பாம்பை மீய்ச்சிருக்கிறேன், எத்தனையோதோட தேளெல்லாம் மீய்ச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவரை ஏசுகிறது எனக்கு எதுவுமே சேதப்படுத்தாதபடி தேவன் என்னை காத்துக்கொண்டார். அதுதான் சொல்லுங்க, சர்ப்பங்களையும் தேளையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அது மிக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம தேவன் தந்திருக்கிறார். நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது, பயப்படாதீங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4:7
1: ஆகையால்
0: ஆகையால்
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
0: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
0: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
1: அப்பொழுது
0: அப்பொழுது
1: அவன் உங்களை விட்டு ஓடி போவான்,
0: அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவன் கீழ்ப்படிந்துருங்க. தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் கை கொண்டு நடந்து பாருங்க. தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துங்க. போ பிசாச இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்லி பாருங்க, ஓடியே போயிருவான், உங்களை விட்டு ஓடியே போயிருவான். நம்ம தேவன் கீழ்ப்படிந்திருக்கணும். தேவன் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காரோ, ஆண்டவருடைய வசனம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கை கொண்டு அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பிசாசு போ இயேசுவின் நாமத்துல சொன்னீங்கன்னா ஓடியே போயிருவான். எந்த பிசாச பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம், பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துலுங்க, நிச்சயமா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிருவான்.

0: நான்காவதாக ஆண்டவராக இயேசுக்கு எதிர்கொள்ளத்துக்கு வந்தார் தெரியுமா? லூக்காவின் சுவிசேஷம் 12:49
1: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: மாரிமானவளே, நம் அக்கினியை கத்தராகி தேவன் போட வந்திருக்க, நம் இப்பொழுது பற்றியறிய வேண்டும். ஆண்டவருக்காக எழுவி பிரகாசிக்க வேண்டும். இயேசுக்கிறதுக்காக நம்ம வாழ வேண்டும். அவருக்காக ஜீவிக்க வேண்டும் சொல்லி கத்தர் விரும்புகிறார். 105:39
1: அவர்
0: மேகத்தை
1: மறைவுக்காக விரித்து
0: இரவை
1: வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியும் தந்தார்.
0: அமரிமானவர்களே, நம் வாழ்க்கையில எத்தனை இருள்கள், பாவ இருள்கள், வியாதியும் இருள்கள், பிரச்சனையும் இருள்கள், பிசாசனும் இருள்கள், எத்தனை இருள்கள் இருக்கிறது. அது வெளிச்சமாக்குறதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கினியை தந்தார். அதான் பூமி மேல அக்கினியை போட வந்தே இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் நம்ம ஒவ்வொருவரும் அவருக்காக பற்றியறி வேண்டும் சொல்லிதான் அக்கினி நமக்காக தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அக்கினி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரையும் அக்கினியினால என் நிரப்பும், அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புன்னு சொல்லி நம்ம ஒருவரும் கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, யாத்திரா புஸ்தகம் 13:21
1: அவர்கள்
0: இரவும் பகலும்
1: வழி நடக்க கூடும்படிக்கு
0: கர்த்தர்
1: பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும்
0: இரவில்
1: அவர்களுக்கு
0: வெளிச்சம் காட்ட
1: அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளை வழி நடத்த நம்ம இந்த உலகத்துல உலக பிரகாரமான காரியத்துக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால நம்மளை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவில அக்கின் ஸ்தம்பமாக இருந்து, பகல்ல மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, இரவில அக்கின் ஸ்தம்பமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. இந்த உலகம் வந்து நமக்கு சொந்தமானதும் அல்ல. அதனால நம்ம பரலோகத்தை நோக்கி நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பயணத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுக்கு நம்ம முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்குள்ள வாரும், எனக்கு முன்னால செல்லணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:3-4
1: அல்லாமலும்
0: அக்கினி மயமான நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும்
0: வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
0: ஆவியானவர்
1: தங்களுக்கு தந்தருளின
0: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாசைகளிலே
0: பேச தொடங்கினார்கள். ஆமாறிமையானவர்களே, நம்ம மேலும் தேவனாய் கர்த்தர் அக்கினி நம்ம போட வாஞ்சிக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்குள்ள அக்கினி வரணும். ஆண்டவரே, நானும் அன்னை பாசையில வேற பாசையில பேசணும், பேசி துதிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் நம்ம தருவாரு, அக்கினி அபிஷேகத்தை தந்துருவாரு. நம்மளும் வேற பாசையில அன்னை பாசையில பேசி தேவனை ஆராதிப்போம், துதிப்போம். நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எசாயின் புஸ்தகம் 28:11
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய பாஷையினாலும்
1: இந்த சனத்தோட பேசுவார்.
0: இதுவே
1: நீங்கள்
0: இழைத்தவனை
1: இளைப்பாறப்பண்ணத்தக்க இளைப்பாறுதல்
0: இதுவே ஆறுதல் என்று
1: அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
0: பாத்தீங்களா? அதெல்லாம் தேவனை கர்த்தர் மேல் பூமி மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னார். அக்கினி அபிஷேகத்தை நம்ம தர ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அபிஷேகத்தை பெற்று நம்ம என்ன செய்யணும்? அன்னி பசையில பேசும்போது நமக்கு ஆறுதலும் இழைப்பாறுதலும் கிடைக்கும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு அதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். கேட்டு பெற்றுக்கொள்வோமா?

0: ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 19:10.
1: இழந்து போனதை தேடவும்
0: ரட்சிக்கவுமே
1: மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
0: என்னது இழந்து போனத? ஆதாம் ஏவாளுக்கும் கர்த்தர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கர்த்தராகிய தேவன் அவர்கள் கொண்டு வந்து உலகத்துல எல்லா காரியத்தையும் அவங்களுக்காக கொடுத்தார். மிருகத்தை கொடுத்தார், பிராணிகள் பறக்கும் பறவைகள் எல்லாமே கொடுத்தார். வானத்தை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், எல்லாம் உண்டாக்கினார். சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்குறது மாத்திரமல்ல, அவர் நீங்க இந்த இதெல்லாத்தையும் ஆளுங்கள்ன்னு சொல்லி கொடுத்தார். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமும் ஏவாளும் பிசாசு சொன்னதை கேட்டு கீழ்படியாம போயிட்டாங்க. தேவன் கீழ்படியாம போனதுனாலதான் ஏதன் தோட்டத்திலிருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே வந்தார். இழந்து போயிட்டாங்க மனசு, எல்லாரும் இழந்து தேவனை விட்டு தூரமா போய் பாவத்தில் ஆஞ்சி வைத்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையில வைத்த அன்பினால நம்மளை தேடி வந்தார். இழந்து போன நம்மளை தேடி வந்து ரட்சித்தார். அருமையானவில் எவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா? அவர் அன்பு எவ்வளோ பெரியது, எவ்வளோ பெரியது. அவர் அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. அவ்வளோ நம்மள அன்புள்ள தேவன். எசேக்கியேல் புஸ்தகம் 34:11.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: இதோ நான்
1: என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன்,
0: அவள் தேடி பார்ப்பேன். ஆமா அருமையானவளே, ஒரு உதாரணம், ஒரு மேய்ப்பன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஆடு இருக்குது. சரி, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னு வைங்க. அப்ப அந்த ஒரு ஆடு தானே போனா பரவாயில்ல அப்படின்னு மேய்ப்பன் இருப்பானா? அவனுக்கு வந்து 10,000 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போன ஆடு மேலதான் அவருடைய கண்ணு. ஐயோ, ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க, தேடி விசாரிப்பாங்க. எங்க ஆடு எங்க பாத்தீங்க, இந்த ஆடு எங்க காணாம போயிருச்சு அப்படின்லாம் மெய்ப்பன் தேடி கொண்டிருப்பார். எங்க ஊர்ல நாங்க பாத்துருக்கிற தோட்டத்துல எல்லா தோட்டத்திலயும் வந்து மந்தை வந்து அங்க அமுத்துவாங்க. அமுத்தும் போது ஆடு, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுனாலும் தேடுவாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை, ஆனால அதை நான் கரெக்டா கவனிச்சிருக்கிறேன். அதே போல அருமையானவர்களே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மள அவரே உருவாக்கி நம்மளுக்காக ஜீவனையே கொடுத்தார். நம்மளை தேடி கொண்டிருக்கிறார். என் மக காணாம போயிட்டாலே, என் மக காணாம போயிட்டாலே, இன்னும் என்கிட்ட வரலையே, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டது, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தேடி கொண்டிருக்கிறார். கர்த்தரின் வேதம் சொல்லுகிறது, 1 Peter 5:7.
1: அவர் உங்களை
0: விசாரிக்கிறவர் ஆனபடியால்
1: உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
0: உங்கள் கவலை எல்லாம் என்ன செஞ்சிருங்க? அவர் மேல வச்சிருங்க. உங்களை விசாரிக்கிறாரு, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்குது, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்கிறா, என்ன உங்களுக்கு வர, என்ன செய்யணும், அவங்களுக்கு போய் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யணும், ஏன் சோர்ந்திருக்காங்க, ஏன் கவலையோடு இருக்காங்க, என்ன உங்களுக்கு வர, என்ன பிரச்சனை, என்ன கவலைகள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்படியால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்திரு. எத்தனை கவலைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிருங்க. அவர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார், கவலையெல்லாம் மாற்றி உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். அவரை விட்டு இழந்து எங்கேயும் தூரம் போயிட்டோம், நம்மளை தேடி வந்த தெய்வன் அவர். அவர்கிட்ட உங்க கவலையெல்லாம் சொல்லுங்க, கட்டாயம் உங்க கவலையை மாத்திடுவார். கவலைப்படாதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. லூக்கான் சுவிசேஷம் 15:4.
1: காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும்
0: தேடி திரியானோ. ஆமா அருமையானவர்களே, நம்ம ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம தேடாம இருப்போமா? அதே போலதான் மெய்ப்பெண் காணாமல் போன ஆடுகளை எப்படி தேடி திரிவானோ, அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை தேடிக்கொண்டே இருக்கிறார். என் மக இடத்துல வரலையே, என் மக இடத்துல வரலையே, என் மக என்னை விட்டு தூரமா இருக்காங்க, என் மக கண்ணீரோடு இருக்கிறாங்க, என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறேன், என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறான், நான் அவங்களுக்காக ஜீவனே கொடுத்திருக்கிறேனே, அப்படின்னு சொல்லி உங்களை தான் தேடி பார்க்கிறார். உங்களை தான் ஆண்டவராக இயேசுகிறது ஒவ்வொரு நாளும் தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன் ஏன் கலங்கணும், ஏன் கண்ணீர் ஒடிக்கணும், எல்லாம் இருக்குது. நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு சமாதானம் மாத்திரல, எல்லாம் இருக்குது, எனக்கு சந்தோஷம் மாத்திரல, எல்லாம் இருக்கு, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிற எத்தனை பேர் சொல்றோம். அருமையானவர்கள், உங்களை தான் ஆண்டவராக இயேசுகிறது தேடி திரிகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், அவரிடத்துல சொல்லுங்க, அவர் நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் மாத்த அவரால் முடியும். அவர்கிட்ட வருவீங்களா? அது ஆண்டிச்சனை வருத்தப்பட்டு பார சமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நானும் உனக்கு இளைப்பார்கள் தருவேன்னு சொல்லி நீங்க இடத்துல வந்து பாருங்க. உங்களுக்கு இளைப்பார்கள் தருவார், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேர்தல் எல்லாமே தர அவரால் மட்டும் முடியும். பார்த்து அவர்கிட்ட சொல்லுவீங்களா?

0: நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்துறீங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, முடிச்சியுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க வந்த நோக்கத்தை நீ சொன்னீங்க ஆண்டவர், பிசாசின் கீழே அழிக்க முடி தேவக்குமார் வெளிப்பட்டார்னு சொன்னீங்க ஆண்டவர. அன்பின் தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுற எங்களுக்காக ஜீவனு கொடுக்கறதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர. நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சொன்னீங்க ஆண்டவர. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கண்ணீரையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மாத்துங்க. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளுங்க. எழுந்து போன தேடுவேன்னு சொல்லி ஒவ்வொருவர் மீட்டுக்கொள்ளுங்க. ரச்சித்தல்லும் உங்களோடு இணைத்துக் கொள்ளும், சார்ந்து கொள்ளும், அண்டிக் கொள்ள உங்களோடு இணைந்து வாழ கிருபை தரும்படிக்காக செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அரியர் அறிவுனால் நிரப்பப்படட்டும், அண்டிக் கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு இணைந்து வாழணும். தேவ கிருவ அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் எல்லாம் நிற்குங்க ஆண்டவர. என்ன வியாதினாலும் சுகமாக்குங்க அப்பா. கண்ணில் பலவீனமா அப்பா, காது கேட்கலையா? நீங்க குணமாக்கு ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனிகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. ரட்சனை கொம்பேமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிரச்சனையும் மாத்துங்க. எல்லா மக்களும் செவிக்க சொல்லித்தாரும், துதிக்க சொல்லித்தாரும், ஆராதிக்க சொல்லித்தாருமே, அறிந்து கொள்ள உதவிச்சுங்க. உள்ள பிதாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பதை செய்யுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பைத்த தரணும். சம்மா இல்லாத மக்கள் சம்மான் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் கடனடைக்கு உதவி செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசல இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. வாகனம் வச்சிருக்க மக்கள் ஆசிரியத்தை உயர்த்த முடியாச்சு வைக்கிற மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைங்க. அப்பாமி ஸ்தோத்திரம் பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும். சந்தோஷம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் தரணும். மகிழ்ச்சி ஆறுதலையும் தேர்தலையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்துக்கு சீஃப் போஸ்ட் எழுதி கொள்ளுங்க ஆண்டவர. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலும் சிறந்து வளரணும். உண்மை தேடக்கூடிய மனது எல்லாருக்கும் தாரும். ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மே கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டாரு, கலங்காதீங்க.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களை அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் HandofJesus.com. God bless you.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு கூடியிருந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் புஸ்தகம் 2:7.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
0: அவர் தாழ்த்துகிறவரும் அவர் தான்
1: உயர்த்துகிறவருமான.
0: அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராகிய தேவன். நம்மளை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறவர். கலங்கே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயிர்வில்லை, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானு சொல்லி இங்க கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும். அவர் தான் நம்ம துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும். பாருங்க, ஒரு தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க, உயிரை கொடுத்து கத்துறாங்க, தொண்டை கட்டிட்டு போனாலும் கூட கத்துறாங்க இல்லையா. நம்ம ஜீவனுள்ள தேவனை என்ன செய்ய துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும், அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வு இல்லையா, தேவனை கத்த நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில ஒரு உயிர்வே இல்லை, என் வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது, என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்மள எல்லாரும் நினைச்சு போறாரு, உயர்த்துவார். அதனாலதான் தேவர் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18:48.
1: அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர்.
0: அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்யறார்? விலக்கி விடுவிக்கிறவர்.
1: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல்,
0: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல்
1: என்னை நீர் உயர்த்தி,
0: என்னை உயர்த்தி
1: கொடுமையான மனுஷனுக்கு,
0: கொடுமையான மனுஷனுக்கு
1: என்னை தப்புவிக்கிறீர்,
0: என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. கொடுமையான மனுஷனுக்கு விலைக்கு என்ன செய்யற? நம்மள உயர்த்துகிற தேவன். பிசாசுக்கு என்ன செய்ய? விலைக்கு நம்மளை என்ன செய்யறா? விடுவித்து நம்மளை என்ன செய்ய? உயர்த்தி தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்க வாழ்க்கையில கஷ்டத்துல இருந்து நல்ல ஐஸ்வர்யத்துல உயர்வை தருவார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். எல்லாமே அவராலதான் முடியும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்ல. சரி, அவர் நம்ம உயர்த்து நாம என்ன செய்யணும் அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:4.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
0: என் தலை எரிசிறாரா? உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
1: நான் கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனா சங்கீதக்காரர் நீரின் தலை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். ஆனா என்ன செஞ்சார்? என்ன செஞ்சாரா? கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன செய்ய? கூப்பிட எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில் உயர்வை தரும். நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை உயர்த்த முடியும். இந்த உலகத்தில் யாருமே நம்மள உயர்த்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமானவங்க இயேசுவின் கருத்துல இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்ய போறார்? கட்டாய உயர்வை தரப்புறார். நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாமே இருக்கோம், அமைதியை துதிக்க மாட்டேன்றோம், செவிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என் மேல வைத்த அன்பு என்ன தெரியுமா? நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும் போது உங்களுக்கு உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 88 சங்கீதம் 1 வசனம்.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன். பாத்தீங்களா? இரவுலையும் கூப்பிடணும், பகல்லையும் கூப்பிடணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம் பிரச்சனை என்ன செய்யறோம்? நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தாவே நான் என்ன செய்ய? இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கட்டாயம் அவர் கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாள் ஜெபிக்கணும், துதிக்கணும். இரவுல மட்டும் இல்ல, இரவுலையும் ஜெபிக்கணும், பகல மாத்திர பகலையும் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டு நம்ம இடத்துல அதுதான் விரும்புறார். வேற ஒன்னே பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல. அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஏதோ இப்ப கச்சேரி 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டா போதும் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டு கொடுத்திருக்காரு, 2.5 மணி நேரம் ஜெபிச்சா போதும். இப்பெல்லாம் அப்படி இல்ல. இப்ப காலம் கடைசி நாளில் வாழ்றதுனால என்ன செய்யணுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145:18.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி இயேசுகிறது நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்க எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உங்க பக்கத்துல நம்ம அருகில தான் இருக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம கண்ணீர் எதுவாருந்தாலும் துடைக்க முடியும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, வியாதியின் கஷ்டமா, நோயின் கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டையும் குழப்பமா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் மாற்ற முடியும். கடன் அடைச்சி தருவாரு, பந்திரம் செய்யணையா, நம்மள யாரு வந்து மந்திரம் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிடுற பாருன்னு கதட்டுறாங்களா? ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. நம்ம நினைச்சினும் அவர் நோக்கி உண்மையாய் அவர் நோக்கி பண்ணும். உண்மையா நம்ம அவர் நோக்கி கொடுமா நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உபாகமோ 4:7
1: நம்முடைய தேவனாய கர்த்தரை,
0: நம்முடைய தேவனாய கர்த்தரை
1: நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல.
0: எங்க இருக்கிறாரா? நம்ம சமீபமா இருக்கிறது போல.
1: தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
0: எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற
1: வேற பெரிய சாதி எது?
0: வேற பெரிய சாதி எது? நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய சாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ளுமா நமக்கு எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாம. அவர் நோக்கி உண்மையாய் கூப்பிடும் போல எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த பவுலும் சொல்லியிருக்கிறாரு, எடைவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாத்த முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பாத்தீங்கன்னா, அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வையில எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தரின் தெரிஞ்சிட்டார். நான் அவர் தெரியல, அவர் என்னை தெரிஞ்சுக்கொண்டார். அல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன போயிட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குறையில்லாம நடத்துறாரு. முன்ன உடை கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, எந்த குறையில்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அத நம்ம எப்படி செபிக்கணும்? அவரை இடவிடாம செபிக்கணும். ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்கார சொல்றாரு, பாசிக்கலாமா? 3:3, 4 எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
0: தலைய உயர்த்துகிறவமாய் இருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அருமையான கர்த்தரை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல, பகல் மாத்திரல, இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதாங்க பரிசுத்த பவுல் சொல்லிட்டாரு, இடைவிடாம செவம் பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. இன்னைக்கு செவம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வை பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல ஒரு உயர்வு வரும். கண்ணீர் துடைப்பாரு. கடன் பிரச்சனை மாறும். உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும். உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம ரேவல் உயர்வு பள்ளி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்பயும் சத்தமிட்டு கூப்பிடுங்க. பரிசுத்தவான் சொல்லி இடைவிடாம செவனுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. ரெண்டாவது நம்ம உயர்வுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாசித்து பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் 14:34
1: நீதி ஜனத்தை உயர்த்தும்.
0: நீதி ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதிமானா இருந்தா, நம்ம நீதியா செய்தா, எதை செய்தால் நீதி, நீதியா செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நம் வாழ்க்கையில் நீதி வேணும். நம் நீதி இல்லாம இருக்குமா? ஆண்டவரே நீதிமானாய் என மாற்றும். நீதியின் பாதையில் நடக்கணும். என்ன நீதியா? நான் நீதியா வாழணும் ஆண்டவர. என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆண்டவர. நீதியா இருக்கணும் ஆண்டவர. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம் நீதியா இருக்க வேண்டும் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நீதியா இருக்கணும் ஆண்டவர், நீதியா வாழணும் ஆண்டவர. ரோமர்கள் நிருபம் 5:9
1: இப்படி நான் அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவர் ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க,
0: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படும். ஆண்டவரே நான் நேத்து இந்த குறை சொன்ன, இந்த பாவம் செஞ்சு, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்கப்பா, என்னை மன்னியும். உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாயை மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7
1: அவர் தம்முடைய கண்களை,
0: அவர் தம்முடைய கண்களை
1: நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட
0: ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமான கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில் எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்கும் சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார். தேவனுடைய வார்த்தை கேட்டனா இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். செவ பண்ணுமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே மே துதிக்கிறோம், கர்த்தாவே மே நோக்கி செபிக்கிறோம், கருணை கடலே மே துதிக்கிறோம், கருணை சமுத்திரமே மே துதிக்கிறோம். வாங்க சப்பா, வாங்க வாங்க வாங்க. உடைய பிரசனம் உடைய மகிமை எங்களை மூடட்டும், உடைய அக்கினி மூடட்டும். பகல் மேக சமத்தினாலும் இரவில் அக்கின் சமுதிரம் வழி நடத்துறீங்க பரலோக தகப்பனே. அப்போ அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கணும், ஒவ்வொரு அப்படியாக ஆசீர்வித்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. கர்த்தாவே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுற வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே ஆற்று பலவீனமற்ற மக்கள் ஆற்றை தொட்டு சுகமாக்கு, நோயில கஷ்டப்படுற மக்களை நோயில குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா ஆற்றை குணமாக்குங்க, கிட்னியை குணமாக்குங்க, முதுவலியை குணமாக்குங்க எஸ்அப்பா. அப்பாவை ஸ்தூத்திரம். கை கால் வலியெல்லாம் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் எல்லாவற்றையும் ஏசு கத்தினாமத்தில் உடைத்து போடுகிற சுவாமி. கர்த்தாவே உங்க பிள்ளைகளை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. சுகமாக்க கண் பார்வை குறைவுள்ளவங்க மக்களை கண்ணை தொட்டு சுகமாக்குங்க. கண் பார்வை தாருமாண்டவரே, கண்ணில் வலியை எடுத்து போடுங்கப்பா. பெரிய காரியத்தை செஞ்ச சப்பா. கண் பார்வை கம்மியா இருக்கிற மக்களை கண் பார்வை நல்ல பார்வை அடைய கிருபிச்சு முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணை உண்டாக்கினவர் காணவரோ என்று சொன்னீரே, நீங்க தானே ஆண்டவர் கண்ணை உண்டாக்கினீங்க. கண் பார்வை நல்ல தாரும், உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சர் தேவன் ஆசீர்வதிங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும், குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தரணும், கடன் பிரச்சனோடு மக்கள் விடுதலை செய்யணுவையா, வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க எஸ்அப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தரும், ரசிக்கப்படாத மக்கள் ரசிக்கப்படணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத மக்கள் பசுத்தின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க, அக்கினியை போடுங்க ஆண்டவரை. பிரிந்து குடும்பத்தை இணைத்தரலும், தேவ பிரசனத்தில் மூடிக்கொள்ளும், தேவ அக்கில மூடிக்கொள்ளும். எங்க சிறு பிள்ளைகள் தம்பி தங்கைகளை நல்லா படிக்கணும், ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, பக்தியுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. வாலிப சகோதர சில ரஜிமப்பா, அவர்கள் உங்க மண்டி இழுத்துக் கொள்ளும், சேர்த்து கொள்ளுங்கப்பா, உங்களோடு இணைத்துக் கொள்ளும், உங்களை சார்ந்து வாழ்க்கை வச்சுங்க. நீங்க அப்படி செய்யப்பருக்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜிரோ பரவப்பிதாவே. ஆமே கர்த்தனம் செலுத்த கேட்டாரு, சந்தோஷமா இருங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிற்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர். 1-3-1-0-0-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம்.
1: இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
4: என்னுடைய பேர் ஷாரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவன் கொடா கொடி நன்றி.

12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112-435. Our email address, asinkaram@gmail.com. Our website, handofjesus.com. God bless you.

0: மூன்றாம் வசனம்,
1: என்
0: பிதாவின் வீட்டில்
1: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு,
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
1: அப்படி இல்லாதிருந்தால், நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்,
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும்
1: இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில்
0: சேர்த்துக் கொள்வேன் சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடியும் வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வந்து திரும்ப நம்மளை நினைச்சாரு, அவரிடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ளப்போற. அதான் பிலிப்பியர் எழுதியிருக்கிறாரு, பத்து பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது,
0: அங்கே இருந்து
1: கர்த்தராய் இருக்கிற
0: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்
1: வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் என்ன செய்யணும், வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்துல பாடுகள்லாம் நம்மளால சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மள அறியாமல இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்துல நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல இந்த உலகத்துல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், என்ன நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்று இருக்கு. கர்த்தர் பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம்தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டவர் வருகிற ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதையல்ல
0: அதிலும்
1: மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும் சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர்கள் வந்து பார்த்து அவர்களுடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ அந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்துல ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, பரலோக ராஜ்யம்தான் நமக்கு சொந்தம். அப்ப அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தா கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, அவருடைய தேவைன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையா வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மள ஆயத்தப்படுது. அந்த நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புறேன். பாத்தீங்க, நம்ம இங்க விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புறாரு, நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குளத்துல கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தா 95 லெட்டர் 100 வயசு அவ்வளவுதான், அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும் சொல்லி நம்ம பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலான நாடும் போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலாளைய தேடுங்க. பூமிக்குரிய காரியத்தை நீங்க தேட வேண்டாம், நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன். நீங்க தேட வேண்டிய என்னதுக்கு தேடணும்? மேலானவங்களை தேடுங்க, மேலானவைகள். அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம், அது அதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்துல அவர் மடியில நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோட விருப்பம்ல அதுதான். இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாம். நான் பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்துல அவருடைய மடியில உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்செல்லாம். இந்த உலகத்துல எவ்வளவு பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்துல போய் அவர் மடியில உட்காரணும். ஹலேலூயா. அதுக்குத்தான் மேலானவர்களை நம்ம நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்ல, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக போற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்மளை கூப்பிட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான். கர்த்தர் எப்போ வருவாரு தெரிஞ்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேல மாடி கட்டினாலும், என்னதான் நம்ம செஞ்சாலும், நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்மளாம் பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா, சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்கள் அறிந்துக்கணும். அது ஒரே ஒரு வாஞ்சைதான். எல்லாத்தையும் நம்ம பணம் கேட்கிறோம், எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்கிறாங்க, பணம் பணம் அலைகிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏன் பணத்தை கேட்கிறேன்னு சொன்னா, சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாம இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்ப நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்லை, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம இப்ப எழுந்துக்கலாம், சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்ப பாருங்க, இந்த டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வை இல்லாதவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்பம் இப்ப எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்க எப்படி இதெல்லாம் பார்க்கணும், டிவியில என்ன எப்படி பார்க்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. ஹலேலூயா. ஹலேலூயா. அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்க எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில பார்க்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்க படிச்சுட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்து பாத்துக்குவோம், நாங்க இயேசு அறிஞ்சுக்கணும், நாங்க மற்றவளுக்கு சொல்லணும் சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வாஞ்சியோட கேட்கிறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்து வாஞ்சையும் இல்லை, தாகம் இல்லை, யாருக்கா சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில. ஆனா பார்வை இல்லாதவங்க அவ்வளவு வாஞ்சியா இப்ப கேட்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு? ஆண்டவரையே இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போய் சுவர் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இது தான் பணத்தை கேட்கிறேன். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கர்த்தர் போதுமான அளவு கொடுத்துருக்கிறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிகிச்சை எப்படியாவது அறிவிக்கணும். அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால்
0: கட்டப்பட்ட
1: கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு? கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: மிகவும் வாஞ்சி உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்ச தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்துல என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கர்த்தர் எப்ப போகல, எப்ப கர்த்தரை பத்தி பேச மாட்டாங்களா, எங்க கர்த்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிரும். அதுதான் நம்ம சரீரம். சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூறாரோ அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு தான் நமக்குள்ள வாஞ்சேன். ரெண்டாவது சுவாசமா,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம் தவித்து
1: நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக் கொள்ள
1: மிகவும் வாஞ்சவளவா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவளவா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்த, கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவரே என்னை தேடி வந்தார். அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலாகத்தையும் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனா என்ன சொல்லுவோம்? பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசத்தலங்கள் உண்டு, அப்படி இல்லா இருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லியிருக்கிற அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப செபிக்க போறோம். இதுவரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப செபிக்க போறோம். எங்கள் அன்பாரு இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஸ்தூத்திரமே வண்டி கொள்ள மை சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு உரையே எத்தனையோ குடும்பங்கள்ல வேலை கிடைக்காத ஒடிக்கி போட்டி போறாம இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்யற இடத்துலயும் நல்ல சமாதானம் சந்தோஷத்தை தாரும். அண்டு உரையே உங்களை பார்த்து விழுந்து நாங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிப்பிடட்டும் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ நோய்கள் அப்பா, எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவித்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்பா. ஒவ்வொரு மேலையும் தேவையான பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான காரியத்தை செய்ய, மகிமையான காரியம் செய்ய. கர்த்தருடைய பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தாருங்க, வேலையில் உயர்வை தாரு, உயர்வராத தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மகிப்படுத்துங்க. பிரிந்து கொடுமை அணைக்கிடுமைய, டைபஸ் ஆகணும் நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த முடி சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பெல்லாம் பாஸ் பண்ணணும். உங்க மகத்துவம்ல நாமத்தை மகிப்படுத்துங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாக்கி செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரம் பரமபிதாவே. ஆமே. கத்திர சிவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென்பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் .com. God bless you.

0: பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள்.
1: எப்படி செய்விக்கணுமா? பத்திர பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள்.
0: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்.
1: நடுக்கத்துடன் என்ன செய்யணும்? களி கூறணும். பயத்தோடு கர்த்தரை செய்விக்கணும். அவர் தொழுது கொள்றவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம தொழுது கொள்ளணும் கர்த்தரை. பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருங்க இருக்கிறாரு. இந்த பயத்தோடு தொழுது கொள்ளணும். நம்ம கண்ணை முழிச்சு முழிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே கூடாது. கர்த்தருங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. என்ன சார், ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தில் எங்க குடியிருக்கிறோம் அங்க உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, உபாகம் புஸ்தகத்தில் படிச்சு பாத்தீங்கன்னா நான்காம் அதிகார ஏழு அவசரம் வாசித்து பாருங்க.
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
1: நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள போவதெல்லாம்
0: அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல,
1: நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல,
0: தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது?
1: வேற பெரிய ஜாதி எது பாத்தீங்களா? கர்த்தரை தொழுது கொள்ளும் போல அவர் எங்க இருக்கிறாரு? யாருக்கு சமீபமா இருக்கிறாரு? நமக்கு சமீபமா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம இப்ப கர்த்தர் தொழுதுல கூடியிருக்கோம். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நம்ம சமீபமா இருக்கிறார், நம்ம பக்கத்துல இருக்காரு, நம்மோடு இருக்கிறாரு. அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். அன்று சொன்னார், ரெண்டு பேராவது மூணு பேராவது நாமத்துல எங்க கூடியிருக்கோங்க நடுவுல இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப இங்க சொல்றாரு, சனங்களை தொழுது கொள்ற போதெல்லாம் எங்க இருக்கிற? உங்க பக்கத்துல, உங்க அருகில தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி தொழுதுகளாலும் கர்த்தர் வேதம் சொல்லுது. யோவான் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் 24வது வசனம்.
0: தேவன் ஆவியாய் இருக்கிறார்.
1: தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார்.
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
1: அவர் தொழுது கொள்கிறவர்கள்
0: ஆவியோடும்
1: ஆவியோடும்
0: உண்மையோடும்
1: உண்மையோடும்
0: அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
1: அவரை தொழுது கொள்றவங்க எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமீபமா இருக்கிறார் நம் பக்கத்துல. ஆவியோடு உண்மையோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். 29வது சங்கீதம் 2வது வசனம்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே
1: கர்த்தர் தொழுது மொழி எப்படி தொழுது கொள்ளணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே
0: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவர் தொழுது கொள்ளும்போது எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு சமீபமா, தொழுது கொள்ளும் போல எங்க இருக்கிறார்? நமக்கு சமீபமா இருக்கு. நம்ம செபத்து வரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு சமீபமா இருக்கிறாரு. நம் நடுவில் தான் இருக்கிறாரு. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். நம்ம தொழுது கொள்ளும் போல எங்க இருக்கிறார்? நமக்கு சமீபமா இருக்கிறாரு. பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வருகை ரொம்ப சமயமாயிருச்சு. 4வதாக மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம்.
0: யுத்தங்களையும்
1: கேள்விப்படுவீர்கள்.
0: கலங்காதபடி
1: எச்சரிக்கையாயிருங்கள்.
0: இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்
1: பஞ்சங்களும்
0: கொள்ளை நோய்களும்
1: பூமி அதிர்ச்சிகளும்
0: பல இடங்களில் உண்டாகும்.
1: படிச்சிருக்காங்க, வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க, பஞ்சம், எத்தனையோ குடும்பங்கள் படிச்சாலும் கூட வேலை இல்லை. அப்புறம் என்ன இது? கொள்ளை நோய் வருதா இல்லையா? எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? ஆனா சொல்றாரு, முடிவு உடனே வராது. என்ன முடிவு? உலகத்தின் முடிவு உடனே வராது. அது கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ளாக ஆண்டவராக இயேசுக்கு ரகசியம் வருவா இருக்குது. அதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஆயத்தமாகணும். அல்லேலூயா. கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். எப்போ ஆண்டவர் வருவாரோ நமக்கு தெரியாது. ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் வருகைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டு வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும்.
0: அப்பொழுது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும்,
1: ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும்,
0: ஒரு பணத்திற்கு மூன்று படி வார்கோதுமை என்றும்,
1: ஒரு பணத்திற்கு மூன்று படி வார்கோதுமை என்றும்,
0: எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே
1: என்றும்
0: நான்கு ஜீவன்களின் மத்தியில் இருந்து
1: உண்டான சத்தத்தை கேட்டேன். பாருங்க, இப்ப நல்ல நிறைய நெல் விதைச்சாங்க. எத்தனை வயல சேதம் ஆயிடுச்சு. இப்ப எப்படி நம்ம நாட்டில் பஞ்சம் எல்லாமே இருக்கும் பாருங்க. அதுதான் சேதப்படுத்தாதீங்க, அரசாங்கம் சொல்லுதுல அரிசியெல்லாம் சேதப்படுத்தாங்க, எல்லாம் பத்திரமா குடம்ல போட்டு வைங்க. அரசாங்கம் சொல்லுதோ இல்லையா, அரிசி பருப்பெல்லாம் சேதப்படுத்தாதீங்க, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, குடம்ல சேர்த்து வைங்க, அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. அதுதான் அந்த காலத்துல ஆண்டு சொல்லியிருக்காரு பாருங்க.
0: அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது,
1: நான்காம் முத்திரை உடைத்த போது,
0: நாலாம் ஜீவனானது,
1: நான்காம் ஜீவனானது,
0: நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன்,
1: நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன்,
0: நான் பார்த்த போது,
1: நான் பார்த்த போது,
0: இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன்,
1: மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன்,
0: அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு,
1: அதுக்கு மேல் ஏறி இருந்தவனுக்கு
0: மரணம் என்று பெயர்,
1: மரணம் என்று பெயர்,
0: பாதாளம் அவன் பின் சென்றது,
1: பாதாளம் அவன் பின் சென்றது,
0: பட்டயத்தினாலும்,
1: பட்டயத்தினாலும்,
0: பஞ்சத்தினாலும்,
1: பஞ்சத்தினாலும்,
0: சாவினாலும்,
1: சாவினாலும்,
0: பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும்,
1: பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும்,
0: பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை,
1: பூமியில காட்பங்கு உள்ளவர்களை
0: கொலை செய்யும்படியான அதிகாரம்,
1: கொலை செய்யும்படி அதிகாரம்
0: அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
1: அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிருகத்தினால மாத்திர இல்ல, மிருகத்தை போல மனிதர்களால இருக்குது. சங்கீதம் 92:6,
0: மிருக குணமுள்ள மனுஷன்,
1: மிருக குணமுள்ள மனுஷன்
0: அதை அறியான்,
1: அதை அறியான். 92:6, மிருக குணம் உள்ள மனுஷன் போட்டிருக்குல்ல, அதான் மிருகத்தை போல பாருங்க. எங்க பார்த்தாலும் கொண்டு போடுறாங்க பத்தியா, மற்றவங்களை கொள்றேன்னு சொல்லி பயம் இல்லாம போயிடுச்சு பார்த்தீங்களா. அதுதான் மிருக குணம் உள்ள மனுஷன், அதே அறியான் மனுஷனை கொண்டு போடுறாங்க, வெட்டி போடுறாங்க. மிருகத்தினால் மாத்திரல, மிருக குணம் உள்ளவங்களாலும். அதனால என்ன சொல்லி, தேசத்தை எவ்வளவு பேரை கொள்ளுவாங்களாம், பூமியில கால் பங்கு தேசம், கால் பங்கு மக்களை கொண்டு விடுவாங்களாம். அந்தி கிறிஸ்துக்கும் மிருகம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் வந்தாலும் நிறைய பேரை கொள்றது வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஹலேலூயா. தேவன் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். சாலம் ராஜா செபிக்கிறார் பாருங்க, 2:6, 6:28-31
0: தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும்,
1: தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும்,
0: கொள்ளை நோய் உண்டாகிற போதும்,
1: கொள்ளை நோய் உண்டாகிற போதும்,
0: வறட்சி
1: பாத்தீங்களா. முதல்ல தேசத்துல என்ன வருமா, பஞ்சம் உண்டாகிற போதும், ரெண்டாவது கொள்ளை நோய் உண்டாகிற போதும்,
0: வறட்சி,
1: வறட்சி மூணாவது,
0: சாவி,
1: சாவி நாலாவது,
0: வெட்டுக்கிளி,
1: வெட்டுக்கிளி அஞ்சாவது,
0: பச்சைக்கிளி,
1: பச்சைக்கிளி ஆறாவது
0: உண்டாகிற போதும்,
1: உண்டாகிற போதும்,
0: அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற போதும்,
1: அவர்கள் சத்துருக்கள் வாசம் பண்ற தேசத்தில் முற்றுகை போடுகிற போதும்,
0: யாதொரு வாதையாகிலும்,
1: யாதொரு வாதையாகிலும்,
0: யாதொரு வியாதியாகிலும்,
1: யாதொரு வியாதியாயிலும்
0: வந்திருக்கிற போதும்,
1: வந்திருக்க போதும்,
0: எந்த மனுஷனானாலும்,
1: எந்த மனுஷனானாலும்,
0: இஸ்ரவேல் ஆகிய உங்களுடைய ஜனத்தில் எவனானாலும்,
1: இஸ்ரேலியன் ஜனத்தில் எவனானாலும்,
0: தன் தன் வாதையையும்,
1: தன் தன் வாதையையும்,
0: வியாகுலத்தையும் உணர்ந்து,
1: உணர்ந்து
0: இந்த ஆலயத்திற்கு நேராக,
1: இந்த ஆலயத்துக்கு நேராக
0: தன் கைகளை விரித்து,
1: தன் கைகளை விரித்து
0: செய்யும் சகல விண்ணப்பத்தையும்,
1: சகல விண்ணப்பத்தையும்,
0: சகல வேண்டுதலையும்,
1: சகல வேண்டுதலையும்
0: உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்க தேவரீர் கேட்டு மன்னித்து,
1: மன்னித்து
0: நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே,
1: அவனின் இருதயத்தை கர்த்தரிடச்சேர், அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே,
0: அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து,
1: அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து
0: பலன் அளிப்பீராக,
1: பலன் அளிப்பீராக என்று யார் செபித்தா, சாலம் ராஜா செபித்தார். இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம சனங்களுக்காக நம்ம செபிக்கணும். முந்தி வந்து எல்லாம் ஆலயத்துல செபித்தாங்க, நம்ம இப்ப எங்க இருந்தாலும் சரி, நம்ம தேசத்துக்காக, நம்ம சனங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட செபிக்கணும். அல்லேலூயா. லட்ட கர்த்தன படத்தில் கேட்பாரு. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், போராடி செபிக்கணும். இப்படிப்பட்ட நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட ஆண்டவர் பாத்துல செபிக்கணும். நம்ம செவித்த நம்ம செவத்தை கேட்பாரா, கேட்க மாட்டாரா? அவர் பேர என்ன பேர் தெரியுமா, செவத்தை கேட்கிறது. 65:1
0: தேவனே,
1: தேவனே,
0: சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது,
1: காத்திருக்கிறது,
0: பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும்,
1: பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும்,
0: ஜெபத்தை கேட்கிறவரே,
1: ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம தேவன் பேர் என்ன, ஜெபத்தை கேட்கிறது. அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்துக்கா நம்ம கட்டாயம், எங்கிருந்தால் அந்த காலத்துல தேவனுடைய ஆலயத்திலும் ஜெபிக்கணும் சொன்னாங்க. இப்ப எங்கும் தொழுது காலம் வந்திருக்குன்னு தேவனுடைய வசனம் சொல்லுது. அதனால நம்ம எங்கிருந்தாலும் நம்ம தேசத்துக்காக, நம்ம மக்களுக்காக, நமக்கு நம்ம வாழ்ற இடங்களுக்காக நம்ம கண்ணீரோடு செவிக்க வேண்டிய நம்முடைய கடமை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா, எழுந்துட்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரையும் அருகே சமயமாயிச்சு அப்பா, நாங்களும் செபிக்கிறவங்களா எங்க மாட்டுங்க உதவிச்சிங்கன்னு சொல்லி கேட்பேன். எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும், கடைசி நாள்னு சொல்லி அந்த உணர்ந்த நம்மிடத்துல தேடும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். ரெண்டாவதாக, பழைய பலிக்கு நான் திரும்பாத என்னை காத்துக்கொள்ளுமப்பா, நாட்களை பார்க்கறதும் மாதத்தை பார்க்கற வருஷத்தை பார்க்கற இதெல்லாம் விட்டு மறந்துடுவேன், எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேட்போம். மூன்றாவதாக, ஆவியோடு உண்மையோடு தொழுது, பரிசுத்த அலங்காரத்தோட அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் தொழுது கொள்ளும் போல நம்ம சமயமா இருக்கிறாரு, அவர் தொழுது கொள்ளும் போல நமக்கு அருகில தான் இருக்கிறாரு, அவரை நோக்கி நம்ம செய்யப்படும். நாலாவதாக, கடைசி நாட்களில் சொன்ன வாக்குத்தத்தம், எங்க பார்த்தாலும் சண்டை பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பஞ்சங்கள் பசி எல்லாம் நிறைவேறிடுது. அதனால கத்திட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திரவு நோக்கி நம்ம செவிப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்டு ஆண்டவரே ஒரு அறிக்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க தேவனேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திர நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
0: நம் யாரும் எழுந்து நின்று கத்திர நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபிப்போம்.

0: அர்ப்பணம் செய்து நம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். வருகையின் அடையாளங்கள் காணப்படுகிறது. இயேசு கேட்டார், மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது இன்றைக்கு மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், தென்றல் வீசும் போது உஷ்ணம் வரும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை பார்த்து பூமியின் தோற்றத்தை பார்த்து உங்களுக்கு இயற்கையை நிதானிக்க கூடுமானால், இப்பொழுது தேசத்திலே நடைபெற்று வருகிற இந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்து என் வருகையின் காலத்தை நிதானிக்க முடியாதா என்று சொல்லி இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார். நான்கு விதமான அடையாளங்களை குறித்து ஆவியா நம்மோடு பேசினார். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்து ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள், அழிந்தே போனார்கள். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம், நமக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே உணர்வை கேட்டு பெற்றுக் கொள்வோம். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் நடத்தி போதித்து அவனை உணர்த்துகிறார் என்று சொல்லி கேட்டோம். பரிசுத்த ஆவியார் நமக்குள் வரும் பொழுது நமக்கு ஒரு உணர்வை அவர் தருகிறார். இன்றைக்கு வாய் திறந்து சொல்வோமா, நோவா காலத்து ஜனங்களைப் போல நாங்கள் அழிந்து போய்விடாதபடிக்கு எங்களுக்கு உங்க உணர்வுள்ள ஆவியை தாரும் என்று கேட்டோம். இரண்டாவதாக, லோத்து காலத்து ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், நட்டார்கள், கொண்டார்கள், கட்டினார்கள். அவர் வாழ்க்கையிலே ஓரின சேர்க்கை பாவம் தலைவிரித்து ஆடினது. அந்த காலம்தான் இப்பொழுது இந்த காலமாய் இருக்கிறது. அதை தப்பித்துக் கொள்வதற்கு இயேசு என்ன சொன்னார்? திரும்பி பார்க்காமல் இருக்க கடவன், அவன் திரும்பாமல் இருக்க கடவன் என்று சொல்லி பேசினார். எதற்கு திரும்ப கூடாதாம்? அக்கிரமத்திற்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் என்று ஆவியானவன் பேசினார். பழைய அக்கிரமத்திற்கு போகக்கூடாது, பழைய வழிபாடுகளுக்கு, பழைய சடங்காச்சாரங்களுக்கு நாம் போகக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார். இன்றைக்கு சொல்வோமா, அப்பா என்னை மாற்றும் ஐயா, பழைய வழிக்கு திரும்பி போய்விடாதபடிக்கு என் இருதயத்தை பரிசோதனை பண்ணி பார்த்து உம்மிடத்தில் முழுமையாய் மனம் திரும்புவதற்கு எனக்கு பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி வாய் திறந்து ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். வாய் திறந்து எல்லாம் கேளுங்க, என்னை அப்படி மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஒருவரால் தான் முடியும் ஆண்டவரே, என்னை முழுமையாக மாற்றும் அப்பா, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே என்று கேட்போம். மூன்றாவதாக, சமுத்திரத்திலும் மாற்றங்கள் உண்டாகும், வானத்திலும் பூமியிலும் சூரிய சந்திர நட்சத்திரங்களிலே மாற்றங்கள் உண்டாகும், சமுத்திரத்திலே மாற்றங்கள் உண்டாகும், பூமியிலே மாற்றங்கள் உண்டாகும், கடல் கொந்தளிக்கும் என்று சொல்லி கேட்டோம். இப்படிப்பட்ட பேரழிவுகளுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியுடனும் உண்மையுடனும் பயத்துடனும் பக்தியுடனும் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து அவரோடு ஐக்கியமாயிருக்க வேண்டும். அப்பொழுது நாம் அழிவுகளுக்கு தப்பி வைக்கப்படுவோம், இயேசுவின் வருகையிலே பங்கு பெறுவோம். கடைசியாக ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு காரியத்தை பேசினார். யுத்தங்களையும் யுத்தங்களும் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பயங்கரங்கள் உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும். இவை எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ள இன்னொரு வழியை அவர் காட்டினார். அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கிறவனை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். சாலமோனுக்கு அதை கோடிட்டு காண்பித்தார். சாலமோன், தேவன் ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிற எவனுக்கும் நீர் ஒரு நிவர்த்தி தர வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ செய்கிற உன்னுடைய ஜபத்திற்கு என்னுடைய கண்களும் என் இருதயமும் எப்பொழுதும் திறந்த வண்ணமாய் கவனிக்கிற வண்ணமாய் இருக்கும் என்று சொன்னார். இதையெல்லாம் தேசத்திலே பார்க்கிற நாம் இந்த பஞ்சத்திலும் பசியிலும் கொள்ளை நோயிலும் யுத்தத்திலும் மாண்டு விடாதபடிக்கு அதுக்கு தப்பித்துக் கொள்ள எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜெப ஆவியை நாம் கேட்டு பெற்றுக் கொள்வோம். ஜெபம் செய்வோமா? தேங்க்யூ லார்ட். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய ஆவியான தயவு கூர்ந்து கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான பிரசன்னம் நடுவில் இறங்கி வருவதாக. வருகின்ற அடையாளங்கள் மிக தெளிவாக துலமரமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கடைசி காலத்திலே எங்களுக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. உணர்வு உள்ளவர்களாம் எங்களை கர்த்தர் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அந்த உணர்வை எங்களுக்கு அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா உணர்வை தாரும். நாங்கள் எங்கள் அக்கிரமத்துக்கு மீண்டும் திரும்பி விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். பழைய வழிபாடுகளுக்குள்ளே மீண்டும் போய்விடாதபடிக்கு நாட்களையும் காலங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்த்து நாங்கள் பின்விட்டு போய்விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளக்கூடிய ஒரு குருபை எங்களுக்கு தயவாய் தர வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வை பார்க்கிறோம், யுத்தங்களை பார்க்கிறோம், செய்திகளை கேட்கிறோம் ஆண்டவரே, கொள்ளை நோயை பார்க்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகள், பஞ்சங்களை பார்க்கிறோம், இயற்கை சீற்றங்களை பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் ஜெபித்தால் நிச்சயம் நீ எங்களை பாதுகாத்துக் கொள்வீர் என்பதை கோடிட்டு காண்பித்தீர். எப்பொழுதுமே நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க, இவர்களால் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாருக்கு முன்பாய் நிற்க பாத்திரமெல்லாம் எண்ணப்படும்படிக்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொன்னீரே. ஜெபித்துக் கொண்டே இருக்க எங்களுக்கு பாக்கியத்தை ஆவியானவர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் ஒரு காதல் கேட்டு மறுக்காது விட்டுவிடாதபடிக்கு முழுமையாய் தங்களை சரண்டர் பண்ண அர்ப்பணிக்க பாக்கியம் தாரும். அக்காவர்களை வல்லமையாக பயன்படுத்தும் ராஜா. செய்ய போதற்காக நன்றி. ஒரு வசனத்துக்கு பிசாசு அதை பருத்தி கொண்டு போய்விடாதபடிக்கு காத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் நீ செய்வதற்காக நன்றி நன்றி. கடைசியாக உங்கள் தேவைகளுக்காக அக்கா ஜெபிப்பாங்க. ஒரு நிமிஷம் அவர்களோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபம் செய்வோமா.
1: நடந்து வருவீராக, பிரச்சனை மூடுவதாக அப்பா. உங்க வந்திருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரத்தாங்க, செவிக்க உதவிச்சுங்க, துதிக்க உதவிச்சுங்க, மியாராதிக்கு உதவிச்சுங்க, செவிச்சவங்களா செவிக்கிறதல்லப்பா, செவிக்காதவங்களும் செவிக்கிற ஆண்டவர் அப்பா. எல்லாருமே தேடணும், அண்டிக்கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும்ப்பா, உம்மோடு இருக்கணும் அப்பா. கத்தாவே மே துதிக்கிறோம், உங்களுடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது செவிக்கிறோம். ஒருத்தர் கூட விட்டுறாதீங்கப்பா, எந்த மந்திரம் செய்வதாலும் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சேங்க ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லா சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்களுக்கு கடன் நடக்க உதவிச்சேங்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாற்றுங்க ஆண்டவர். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவர். உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஆண்டவர். மகன் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. கடன் பிரச்சனை எல்லாம் மாத்திருங்க. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை முறித்து போடுங்கப்பா. பாவத்திற்கு மக்களை முறித்து போடுங்க. சாபத்திற்கு மக்களை சாபத்திலும் முறித்து ஆண்டவர் விடுதலை தந்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. எங்களுக்காகத்தான் ஆண்டவர் சாவமானீரே தகப்பனே. சாபத்திற்கு மக்களை விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம். பொறுப்படுத்திக்கோங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளும் செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. உங்க குமாரர் மேலையும் குமார்த்தி மேலையும் என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீரப்பா. அந்த அபிஷேகம் எல்லாரும் மேலும் இறங்கட்டும் ஏசப்பா, இறங்கட்டும் இறங்கட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராவது வச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க,
2: ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப்ஸ்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிடம் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and our users.com. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 15:16.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, வானாதி வானவர் ராஜாதி ராஜா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். யார் நம்மளை தெரிஞ்சிட்ட? வானத்தின் பூமி படைத்தவர் நம்மள அவரு பிள்ளையா தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சிட்டாரு. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க, 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிஞ்சு கொள்றாரு. யாரெல்லாம் கர்த்தர் பக்தியா இருக்கோ, நிறைய நெருங்கி ஜீவிக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அந்த வாஞ்சி நம்மள அறியாமே வரும். செவிக்கணும் துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமே இந்த வாஞ்சி வரும். செவிக்கணும் பக்தி உள்ள கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். நமக்குள்ள அந்த வாஞ்சி வருதா? ஐயோ செவிக்கணுமே, நம்ம செவிக்கிறோமா? நம்ம அறியாமே வரும். ஐயோ யாராச்சும் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டா நம்ம அறியாமே அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். ஐயோ அவங்க கஷ்டம் மாறணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும், அவங்களுக்காக செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாம இந்த பாறை நமக்குள்ள வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூட சாக்கிரதை இருக்கணும். பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிற காலம். யோவான் சுவிசேஷம் 6:70.
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ள எப்படி? இரவெல்லாம் பாசிங்க இருந்து செவம் பண்ணிதான் கர்த்தர் நினைச்சாரு. 12 பேரையும் கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு.
1: உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்
0: பாத்தீங்களா. கர்த்தர் நினைச்சாரு, இரவெல்லாம் செவித்துதான் தேவன கர்த்தர் என்ன செஞ்சாரு? சீசர்களை தெரிஞ்சு கொண்டாரு. அவங்க செஞ்சிருக்கான், பிசாசா இருக்கு. ஏன் பிசாசு? அவனுக்கு என்னாச்சு? அவன் வந்து பொருளாசை, படம். அப்ப அது மாத்திர இவன் கர்த்தருடைய இருக்கிறப்ப தேவனோடு இருப்பான். தேவனை விட்டு பிரிஞ்சு போடப்ப உலகத்துல மக்கள்கிட்ட போய் இயேசு கிறிஸ்த காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே இருந்தான். கொஞ்சம் யேசுபாவுக்குள்ளயும் இருந்தான். அதனால பிசாசு என்ன செஞ்சான்? அவனை முதல்ல என்ன செஞ்சான்? காட்டி கொடுன்னு உள்ளத்துல பேசினான். 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருன்னு சொல்லி பேசி கொஞ்சம் முதல் உள்ளத்தை தூண்டினா திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உள்ளத்துக்குள்ள பூத்துட்டான். அதான் நம்மளுக்கு பிசாசு முதல்ல நம்ம உள்ளத்துல பேசிட்டே இருப்பான். நீ ஏன் இப்படி இருக்க? நீ சும்மா நல்லா ஜாலியா இருக்கலாம். நீ ஏன் இப்படி இருக்க? நீ இப்படி இருக்க? நீ கடவுளுக்கு நல்லா நீ இருக்கிறதோட பேசாம உலகத்திலே இருக்கலாம்ல. என்ன கருத்துக்குள்ள இருந்தோ உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மள உள்ளத்த என்ன செய்வான்? தூண்டுவான். நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் போது அவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன செய்ய? நம்ம உள்ளத்துக்குள்ள பூந்துருவான். அதை நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை கத்துடைய வேதம் சொல்லி அவரு பிசாசுக்கு இடம்

0: கொடாமல் இருங்க, கொடுக்க கூடாது. அவன் என்ன தோணாலும் சரி, இயேசு தவிர அந்த உலகத்துல போதுமே வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இயேசுதான், இயேசுதான், என்ன வந்தாலும் சரி, இயேசு தவிர அவர் விட்டு வாழ்தூரமும் நம்ம சாயக்கூடாது, அவர் விட்டு இடபுறமும் சாயவே கூடாது. அப்போ கடைசி நாள் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24:24 வசனம்.
1: ஏனெனில்
0: கள்ள
1: கிறிஸ்துக்களும்
0: கள்ள
1: தீர்க்கதரிசிகளும்
0: எழும்பி
1: கூடுமானால்
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
1: பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதை பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்க? உனக்கு அதை தர இதை தர தீர்க்க தர, உனக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இல்லாத மருந்து பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம ஏமாந்து போற அளவுக்கு என்ன செய்வாங்க, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் நீ கேசு தான் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து நம்ம பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம இயேசுக்கு நம்ம உள்ளத்துல இருந்தாலே பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல நம்ம குழப்பம் வராது, சோறு வராது. சோறு வந்தாலும் அது மேற்கொள்ள தேவன் பலன் கொடுத்துருவார். அல்லேலூயா. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்துவே இருந்த பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பிரச்சனை வரும், குழப்பம் வரும், ஆனால் வெற்றி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்துட்டே இருக்கும், சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சிருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அங்கு இது நடக்குது, அங்கு இது நடக்கு, அங்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. நம்ம இயேசு விட்டு ஒரு நாள் கூட வலதுறவு இடவரை சாயாதபடிக்கு நம்ம காத்துக்கலாம். ஆண்டர் சொல்றாரு, உபாகம் புஸ்தகம் 5:32 வசனத்துல பாருங்க, அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுறவும் சாயக்கூடாது.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே
0: செய்ய இருங்கள்.
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 Thessalonians 2:13 வசனம்.
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு
0: ஆதி
1: முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே.
0: நாம் ரட்சிப்படையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆதி முதலே தெரிஞ்சிட்டு, ஆதியில இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேத்து நம்மளை தெரிஞ்சு கொள்ள எப்ப தெரிஞ்சிட்டாரு? ஆதி முதல். அதனாலதான் நம்ம சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது. நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துல நிறைய பேர் விசுவாசிக்க முடியும். இப்ப எல்லாம் என்னன்னா கட்டுக்கதை, எங்க என்ன சொல்றாங்க அதை சொல்றாங்க. சத்தியத்து மேல நிறைய பேர் விசுவாசம் எல்லாமே விசுவாசம் வஞ்சிச்சுட்டு இருக்கிறான். ஆதி முதல் தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யற? தேவன் நம்மள ரட்சித்திருக்கிறாரு. ரட்சிக்கப்படாம இருப்போமானா? இன்னைக்கு ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்ன ரட்சிக்க பண்ணப்பா, இந்த ரட்சிப்பு நான் எனக்கு வேணும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டதான் கர்த்தத்தை உறுதியா நினைச்சிருக்க முடியும். நம்ம செவத்துக்கு வந்தனாலே வாழ்க்கையில அற்புதம் நடக்கலாம் இல்ல, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம் வாழ்க்கையில் ரட்சி பெறும். எபேசியன் புத்தகம் 2:5
1: கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபை, தேவனுடைய கிருபையினால் என்ன செஞ்சாரு? ரட்சித்துறாரு. அன்றைய எப்படியாவது ரட்சியும் ஐயா, கிருபையினால என்னை ரட்சித்தள்ளும், நான் ரட்சிக்கணும் ஐயா, என்ன முழுமையா என்ன ரட்சித்தள்ளும் கேட்கணும். 8 2:8
1: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
1: இது உங்களால் உண்டானதல்ல,
0: உங்களால் உண்டானதல்ல,
1: இது தேவனுடைய ஈவு.
0: நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நமக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதான் தேவன் தந்த அது ஒரு ஈவு. நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாமல் ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தீட்டின் புஸ்தகம் 3:5
1: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல்
0: தமது இரக்கத்தின் படியே
1: மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார்.
0: நம்ம செய்த நீதினால, நம்ம அதை செய்த இதை செய்ய அப்படி இல்லை, அவர் கிருபினால, அவர் என்ன செஞ்சாரு, மறுஜென்மம் விழுக்கினால் நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சாரு, நம்மள ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலையற்றிருப்போமால வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பு இழந்துடக்கூடாது. பட்டு புடவை கட்டிருக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த புடவை எத்தனை பாதுகாக்கிறோம் இல்லையா, அழுக்கு ஒட்டாம அப்படி பாக்கிறோம். நம்ம ஆத்தம ரட்சிப்பு மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். எபிரேயர் புஸ்தகம் 2:4
1: அடையாளங்களினாலும்
0: அற்புதங்களினாலும்
1: பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி
0: பகிர்ந்து கொடுத்த
1: பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
0: தேவன் தாமே
1: சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்.
0: ரட்சிப்பா கேட்கு நான்வரே, நீ ரட்சிக்க மாட்டவரே, எப்படியாவது ரட்சித்தனும், எனக்கு முழுமையா பாவமன்னிப்பு நிச்சயம் வேணும். முதல்ல கர்த்தர் நம்ம சந்திச்சவளை முதல்ல ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. நம்ம ரட்சி பற்றிருக்கிறோமா படலையான்னு நம்ம உள்ள தலைசி பார்த்தா நமக்கு தெரியும். பழைய பாவத்துல வெற்றி இருக்கா, பரிசுத்தவனை பெற்றிருக்குமா இல்லையா எப்படி தெரியும்? பரிசுத்தவன் வந்து என்ன, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நாய்த்திருப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தார். பரிசுத்தவனை பெற்றிருக்கிறோமா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கா, நம்ம நம்ம என்ன செய்யணும், உள்ளத்தை ஆராய்ஞ்சி அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறாரு. இரண்டாவதாக 1:9
1: நீங்களோ
0: உங்களை அந்தகாரத்தில் நின்று
1: தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.
0: தெரிந்து கொள்ளப்பட்ட ரெண்டாவது என்ன, முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டாவது ஆண்டுடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டு செய்த நன்மைகளை, ஆண்டு செய்த கிருபைகளை, ஆண்டின் வாழ்க்கையில் செய்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சு நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்றோமா, நம்ம வாழ்க்கையில செய்த அன்பு, நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாம நம்ம அமைக்க வைக்கவே கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை ரெண்டாவது முதல் ரட்சிக்கப்படணும், ரெண்டாவது தேவனுடைய தேவனை பற்றி தேவன் செய்த நன்மைகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 3:14-15 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோடு இருக்கவும்,
1: பிரசங்கம் பண்ணவும் தாம் அவர்களை அனுப்பவும்,
0: நம்மளை அனுப்பவும்,
1: வியாதிகளை குணமாக்கி,
0: வியாதி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், மற்றவங்க வியாதிய குணமாக்கணும். செவத்துல ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கணும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், வியாதியை குணமாக்கவும்,
1: பிசாசை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவளா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்க, நம்மள அதிகாரம் உடையவளா இருக்கிறது தான் தேவன் நம்மள ஏற்படுத்தி இருக்கிறாரு. இதற்கு தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமையா. அன்பின் தகப்பனே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டிருந்த ஒரு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவி நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, ஜெபிக்க உதவி செய்ய, துதிக்க உதவி செய்ய, உம்மோடு இருக்க உதவி செய்ய, உண்மை அண்டிக் கொள்ள உதவி செய்ய, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யப்பா. தகப்பனே, கேட்கிற மக்கள் உள்ளத்துல விசுவாசி தாரும், பரிசுத்தை தாரும். தகப்பனே, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவர. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம், செய்வனைகள், பெல்லிசுனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. வேலை இல்லாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், வேலையை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவர. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்காக செபிக்கிற, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிற, வேலை கன்ஃபார்மாகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை ஆக்குங்கப்பா. கடனால தவிக்கிற மக்கள் கடனடைக்கு உதவி செய்ய, கஷ்டத்தை மாத்துங்க. அன்பின் தகப்பனே, எல்லாம் முகத்திலும் கண்ணீர் துடைக்க வேண்டிவா கெஞ்சுகிறங்க தாவே. சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய சப்பா, பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய சப்பா. தகப்பனே, உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. குடும்பத்தில் பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. உண்மை அரியர் அறிவில் வளரணும் சப்பா. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது. செவ்விக்கிற மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆசீர்வித்து உயர்த்துக பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க இப்படி செய்யப்பதுக்காய் கோடான கொடி நன்றி. எங்க செவத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரையாஸ்வா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: இந்த பூமியில எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறவர் கடவுள். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார். கிறிஸ்டினா இருக்கிறவங்க, நான் கிறிஸ்டினா இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கிறார். எனக்கும் நான் முதல்ல நான் கிறிஸ்டினா தான் இருந்தேன், அப்பயும் ஒளி கொடுத்தாரு. ஆனா ஒரு நைட்ல நம்மளுக்கு கரண்ட் இருக்கு. ஒரு ட்ரூ கிறிஸ்டினா நம்ம இருக்கும்போது கடவுள் நைட்லயும் கரண்ட் கொடுக்கிறாரு. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டரா இருந்து அந்த டைம்லயும் நம்மளுக்கு கரண்ட் கொடுத்து எல்லா நாள் எல்லா நேரத்திலையும் நம்ம ஒளியோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. எல்லா எல்லா வழியிலையும் எங்களை முன்னேற்றினார் கடவுள். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
4: அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் முழுமையா கல்யாணம் ஆனப்ப முழுமையா ரசிக்கப்படல. வருஷத்துல ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்தாரு. அப்புறம் வந்து நாங்க பெரியமாட்ட சொல்லி ப்ரே பண்ணோம். மாசத்துல ஒரு நாள் வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப வார வாரம் சர்ச்சுக்கு போனாரு. அதுக்காக நான் கர்த்தரை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் பிளஸ் டூ படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அஸ்தாயம் கிரிக்கை வந்துருச்சு, ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்யறது எனக்கு தெரியல, அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் என் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, எஸ்தர் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, பெரியமா இது மாதிரி இருக்கான சரி சொல்லிட்டு அப்பயே பெரியமா போன் மூலமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச வேலையில நான் கண்ணால பார்த்தேன், என் பையன் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சான். பெரியமா ப்ரேயர் தண்ணி அந்த அவங்க ப்ரேயர் கொடுத்தாங்க, அதுலயும் ப்ரே பண்ணாங்க. அந்த தண்ணியை தெளிச்ச வேலை சாத்தா ஒன்னதை நான் பார்த்தேன். அவன் கீழே மயங்கி விழுந்து அப்புறம் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்ப நல்ல காலேஜ்ல படிக்கிறான். அதுக்காக நான் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து நாங்க வீடு கட்டும் போது வீடு கட்ட முடியாம பல தடைகள் வந்துச்சு. அப்ப இவங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ராஜா அண்ணன், எஸ்தர் பெரியமா, அவங்க கூட ஜபக்குழுவினரா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சு எங்க குடும்பத்திலேயே நாங்க தான் ஃபுல்லா வீடு கட்டி முடிச்சு எல்லா வீட்டையும் வாடகைக்கும் விட்டு வாடகை வரவும் ஏசப்பா கிருபை செஞ்சார். அதுக்காக நான் ஏசப்பாவை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து என் பிரஸ்ட்ல வந்து கட்டி வந்துச்சு. அதை போய் நான் பார்க்கும் போது இந்த கட்டி வந்து கேன்சரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கட்டி சக்தியோட அளவையும் சொன்னாங்க. அப்புறம் நான் ப்ரே பண்ணிட்டு போய் திருப்பியும் போய் ஜெபிச்ச வேலையில உங்க கட்டி அளவே சின்னதாயிருச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச எஸ்தப்பெருமக்கும் வசந்தியாக்காக்கும் நன்றி. எனக்கு கிரியை செய்த இயேசுப்பாக்காக கோடான கோடி நன்றி.
5: கரங்களை தட்டிக்காத நன்றி சொல்லாமா? நன்றி ஆவியனவர் ஸ்தோத்திரம். வேற யாராவது சொல்றீங்களா?
6: இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க வந்துட்டு எப்பவுமே சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க அப்பா அம்மாவும் தான் போவாங்க. அது கூட எங்களுக்கு ஒழுங்கான சர்ச்சு அமையல. இப்ப கர்த்தர் வந்துட்டு எங்களை நாங்க ஒரு நாள் கூடி ஜபிச்சோம், எங்க குடும்பத்தோட ஜபிச்சோம். கர்த்தர் இப்ப எங்களை வந்துட்டு எல்லா வாரமும் நாங்க தொடர்ந்து 2-3 மாசமா எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதை கிரியை செய்ததால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
7: கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்குதான் நாங்க சென்னையில இருந்து வந்தோம். அப்ப என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னா, இப்ப 2 மணிக்கு நாங்க இங்க வரும்போதுதான் எக்ஸாம் எழுத போறோமான்னு போன் பண்ணி சொன்னா, இப்ப போன் பண்றேன், அம்மா நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். வீடு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனுக்கு எல்லா சுகத்தையும் அருளி அவனுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
8: பிரேஸ் தி லார்ட். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் பெரியம்மா வீட்டுக்கு. இப்ப 8-9 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன். லாஸ்டா வந்தப்ப எதுக்கு நான் ப்ரே பண்ணனா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் எங்கள ஒரு ஊர்ல, அதெல்லாம் சென்னையிலேயாவது படிக்க வைக்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. அதுக்காக ப்ரே பண்ணிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இந்த வாட்டி வந்து ஸ்டேட் 3rd எங்க பசங்க வந்திருக்காங்க 10th. அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். எங்க ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.
9: கத்தோட பஸ்ட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்புறம் பெரியமா வந்து ப்ரே பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போனாங்க. அடுத்த 10th நாள்லயே ஆண்டவர் வந்து அங்க கடையை ஓபன் பண்ண கிருபை செய்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடையை. அது மாதிரி என் பையனுக்கு டெங்கு ஜுரம் வந்துச்சு, 102 டிகிரி ஜுரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரியமா ப்ரே பண்ணாங்க அவனுக்காக. அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த ஜுரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் கூட அவனுக்கு ஜுரம்ன்றதே வரல. ஆண்டோட கிருபிக்காய் கொடான கோடி நன்றி.
0: கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்திறதுக்காக தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமா இருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் 3 மாசம் தங்கி இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோட இருக்கிறதுக்கு எனக்கு தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இங்கு ஜெபித்த பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஜபக்குழுவுக்கும் இயேசுங்கிற ஊழியர்களுக்கும் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் தேவனையும் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றிலும் செய்ய எனக்கு பலம் கொடுத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
10: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
11: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கத்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
10: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
12: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asvinkaram@gmail.com. Our website,
13: handofjesus.in. God bless you.

0: வேலைக்கிழமை செவிச்சிட்டு இருக்கப்ப ஆண்டு சொன்னாரு உபத்திரத்தின் நாட்கள் தொடங்க போகுது அப்படி சொன்னாரு. அதனால அந்த உபத்திரத்தின் நாட்கள் நம்ம எப்படிலாம் செவிக்கணும் ஆண்டு நமக்கு பேச சொல்லி இருக்கிறாரு. சபைக்கும் உபத்திரம், மற்ற காரியங்களுக்கு உபத்திரம். பாருங்க, இப்ப எல்லாம் பெண்கள் வந்து வெளியே போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு பயங்கரம். சிறு பிள்ளைகளுக்கும் பயங்கரம் தான், வாலிபர்களுக்கும் பயம், பெரியவங்களுக்கும் பயங்கரம். எல்லாருமே வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுக்கு வந்தா தான் நிச்சயம். அந்த மாதிரி பயங்கரமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் கடத்தி கொண்டு போயிடுறாங்க, எவ்வளவு பிரச்சனை. அதான் ஆண்டு சொன்ன பத்திரம் தொடங்குறது அப்படி சொன்னாரு. மத்தியலுசு விசேஷம் 24:21 22
1: ஏனெனில் உலகம் உண்டானது முதல்
0: இதுவரைக்கும்
1: சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அந்நாட்கள்
0: குறைக்கப்படாதிருந்தால்
1: ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்
0: அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட என்ன செய்வாங்க? கர்த்தருடைய பாதத்துல கண்ணீரோடு கேட்பாங்க. இப்ப நம்ம தான் பாக்குறோம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் உபத்திரங்கள் பாடுகள். எத்தனையா இருந்தாலும் நம்ம செவிக்கும் போது கர்த்தர் நம்ம செவத்த கேட்கிறாரு. அதே போல இந்த உபத்திரம் அதிகமா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க செவிக்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? எல்லா பிரச்சனையும் மாற்றிடுவாரு. மார்க்கு சுவிசேஷம் 13:19-20
1: ஏனெனில்
0: தேவன்
1: உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும் கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாயில் தப்பிப்போவதில்லை தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார்.
0: அப்ப அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க? கர்த்தருடைய பாதத்தில் அடியே கண்ணீரோடு செவிக்கும் போது கர்த்தர் அந்த நாட்களை என்ன செஞ்சாரு? உபத்திரத்தை குறைப்பாரு. ஆனா உபத்திரம் தொடங்கதான் போகுது, இப்பதான் தொடங்க போகுதுன்னு சொன்னாரு. ஆனா தொடங்கத்திலே பாருங்க, எத்தனை பேர் படிச்சு வேலை இல்லாம இருக்கிறாங்க. நான் பாக்குறேன் எவ்வளவோ பேர் படிச்சிருக்கிறாங்க, ஆனா வேலையில் இன்ஜினியர் படிச்சவங்க நிறைய பேர் வேலை இல்லை. நிறைய பேர் பிரச்சனைகள் வீட்டில், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, பணப்பழக்கம் கம்மியா இருக்குது. இதெல்லாம் தொடக்கம் தான் சொன்னாரு. அப்படியானா நம்மளாம் என்ன செய்யணும்? ஆண்டு சொன்ன தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும்? கர்ச்சடி பாதத்துல நம்ம செபிக்கணும். உபத்திர வருமானம் எல்லாம் செய்யணும். அதுதான் பார்க்க போறோம். 91:15
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.
0: அவனை தப்புவித்து என்ன செய்வான்? தேவன் கனப்படுத்துற அவை நோக்கி கூப்பிடுவான், மறு உத்தரவு அருளி செய்வேன். கூட இருந்து நம்ம நினைச்சு தப்பித்து அவர் என்ன செய்றாரா? கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்ம அவர்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடுறது எதை குறிக்கிறது? ஜெபம் என்றதை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டுமா பாருங்க. நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம்தான் லூக்கான் சுவிசேஷம் 21:36
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். விழிப்புன்னு சொன்னா தூக்கத்தை விட்டு விழிக்கிறது இல்ல, அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் ஆத்மத்தில் விழிப்பு வேணும். நமக்கு என்ன நடக்கு நம்மளே ஒரு பாருங்க. நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் நம்ம கையில வச்சு விளையாண்டுட்டே இருக்கோம். நம்ம என்ன செய்ய நமக்கே தெரியாது, இதை விளையாண்டுட்டு இருக்கோம். அப்படி இந்த பாய் பீச்சு போடுவோம், அந்த சுவரில் அப்படியே வச்சு கிறுக்குவோம். அது நமக்குள்ள என்ன இல்லை, ஆத்மத்தில் விழிப்பு இல்லாதனால தான் இப்படிலாம் செய்யறோம். விழிப்பா இருந்தா ஐயோ நம்ம இந்த பாய் எவ்வளவுக்காக இருந்த கஷ்டம் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஆத்மத்தில் விழிப்பில்லாத இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா? விழித்திருங்க. மார்க்கல் சுவிசேஷம் கூட பதிமூணாவது வாசிப்பார் கடைசியில் நினைச்சாங்க, விழித்திருங்கள் கடைசியை பாருங்க. அது ஆண்டவர் அதுதான் சொன்னாரு,
1: நீங்கள் நினையாத வேளையிலே,
0: நீங்கள் நினையாத வேளையிலே
1: அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காத படிக்கு,
0: விழித்திருங்கள்.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன்,
0: உங்களுக்கு சொல்றது எல்லாருக்கும் சொல்லுகிறேன்,
1: விழித்திருங்கள் என்றார்.
0: நம்ம தூங்காம விழித்திருப்பல, ஆத்மத்தில் விழிப்பிலா இருந்தா நம்ம என்ன செய்யறோம் எனக்கு நமக்கே தெரியாது. நம்ம அறியாம அதுக்கு இருக்கோ இதுக்கு இருக்கோ, என்ன யோசிக்கிறோம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அந்த ஆத்மாத்துல நமக்கு விழிப்பு மிக மிக அவசியம். தூங்குறமோ தூங்கலையோ ஆத்மாத்துல விழிப்பு அதிகமா வேணும். ஆத்மாத்துல விழிப்பில்லாத என்ன செய்ய நமக்கே தெரியாது, என்ன பேசுற நமக்கே தெரியாது. அந்த ஆத்மாத்துல விழிப்பு நம்ம ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் எப்பொழுதும் சேவம் பண்ணி என்ன செய்யுங்க, அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவனா என்னப்படும்னா எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் செவம் பண்ண வேண்டும். ஆத்மாத்திர விழிப்பில் அதனாலதான் நம்ம செவத்துக்கு வர கஷ்டப்படுறோம், நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம கத்திரி கொடுக்குற நேரத்தை என்ன சரி, ஏதாவது இது இந்த நேரத்தில் ஏதாவது பண்ணலாமே, வீட்டில் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு. நம்ம கூட வர்றது எது இயேசு கிறிஸ்துவே. நீங்கள் எந்த அளவுக்கு அவரோட உறவாடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கர்த்தர் வரும்போது அவன் கிரியை தகுந்த பலன் என்னோட வருதுன்னு சொல்றாரு இல்லையா. அநேக மக்களுக்காக போராடி கண்ணீரோடு செபிக்கிற பலன் தான் கர்த்தர் வரும்போது நம்ம கொண்டு வருவாரு. நம்ம எல்லாரும் செவிக்கணும். அதான் சொல்ற எப்போ வருவாரு இயேசு கிறிஸ்து யாருக்குமே சரியா வாசிக்க கேட்டிருந்தாரு, யாருக்குமே என்ன செய்யாது எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரனானா என்னப்படனா எப்பொழுது என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் செவம் பண்ணாம இருந்தோம்னா, விழுப்பு இல்லாம இருந்தோம்னா அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான என்ன முடியாது. நம்ம என்ன அவருக்கு முன்னால் நிற்க முடியாது, ஐயோ நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்மளே மறைஞ்சுக்கிறோம், நம்மளே மறைஞ்சிடும். ஐயோ நான் கத்துட்டு நிக்க தகுதி இல்லை, நான் நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம அவர் பக்கத்தில் நிக்க முடியாம நம்ம ஆத்மாக்களை வீண் பண்ணிடுறோம். அதான் சொல்லி இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி இனிமேல் என்னென்ன காரியம் சம்பவிக்குமோ தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. வர வரதான் ஒண்ணுன்னு தெரியும். இப்பதான் பாத்துங்க எங்க பார்த்தாலும் பிரச்சனை போராட்டம், எவ்வளவு கஷ்டங்களை பாருங்க. இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னு சொன்னா எப்பொழுது என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன பண்ணணும்னா, நான் அவருக்கு முன்னால் நிற்க பாத்திரம் நம்ம செவிச்சா தான் அவருக்கு முன்னால் நிற்க முடியும். இங்க அரை மணி நேரம், கால் மணி நேரம், முக்கால் மணி நேரம், அஞ்சு நிமிஷம், பத்து நிமிஷம் செவிச்சாலாம் அவருக்கு முன்னால நிக்க முடியாது. அதான் சொல்லி எப்பொழுதும் செவம் பண்ணி அவருக்கு முன்பாக பாத்திரம் என்ன பண்ண, எப்பொழுதும் செவம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். நம்ம எப்படி செவம் பண்ண நம்ம தான் யோசிக்கணும், செவிக்கணும். செவிக்கிறதுக்கு கத்துட்ட பலன் கேட்கணும். ஆண்டவரே நான் செவிக்கணும், ஆண்டவரே எனக்கு செவிக்க உதவிச்சிங்க, செவிக்க உதவிச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இதில் பைப்பில் சும்மாவே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, என்ன எப்படி வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாமே. ஏன் அவருக்கு கூட நம்ம இருக்கணுங்கிறது தான் கத்த சொல்லி வச்சிருக்கோம். எப்பொழுதும் செவம் பண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணுவேன்னு சொன்னோம், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், ஆத்மத்தில் விழித்திருக்க வேண்டும். நிறைவேறி சொல்றாங்க தூக்கத்துல தூங்காம விழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் சொல்லல, ஆத்மத்துல நமக்கு விழிப்பு வேணும். அதான் இங்க சொல்றாருல உன்னத பாட்டுல வாசித்து பாருங்க, அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம்,
1: நான் நித்திரை பண்ணினேன்,
0: நான் நித்திரை பண்ணினேன்,
1: இதயமோ விழித்திருந்தது.
0: நம்ம நித்திரை பண்ண நம்ம ஆத்மா நம்ம இருதயம் என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். அப்பதான் அவருடைய எக்கால சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டோடு இருக்க முடியும். நம்ம நம்ம தூங்கினாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மா என்ன செய்யணும், நம்ம இறுதியா விழித்து நானும் நித்திரை செய்தேன் இறுதியா விழித்திருந்தது. விழிப்பு இல்லாம இருந்த பிரயோஜனம் இல்லை அருமையானவர்களே, நீங்க தான் அதை யோசித்துக்கிட வேண்டும். இப்ப வந்து நாளைக்கு எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா, நம்ம விழித்திருக்க வேண்டும், விழித்திருந்து எப்போதும் செவம் பண்ண வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல கேட்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 145 சங்கீதம் 18 வசனம்,
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, எப்படி கூப்பிடணுமா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். கொலக்கொலான்னு ஏதோ சேவம் பண்றோம் அப்படி இருக்க கூடாது. ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்க அந்த வார்த்தை, சும்மா சேவம் பண்றவங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்றாரு, உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு தான் கத்திர என்ன செய்யறாரு, சமயமா இருக்கேன்னு சும்மா சொல்லி இருக்கலாம்ல, செவம் பண்றவங்களுக்கு சமயமா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். நம்ம சும்மா ஏதாவது செவம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழுகிறத்தோடு நம்ம செவிக்கணும். உண்மையா அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, நீ உண்மையா நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சமயமா இருந்த கண்ணீரை துடைப்பார். அவரால் தான் முடியும், மற்ற யாராலையும் முடியாது. அவர் ஒருத்தர் தான் நம்ம கண்ணீர் துடைக்க முடியும். இங்க சொல்ற 119:145
1: முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன்.
0: எப்படி கூப்பிடணுமா? முழு இருதயத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாகத்தோடு இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவேன் செபத்தை கேட்கணும் சொல்லி முழுகிறத்தோடு நம்ம கூப்பிட வேண்டும். கர்த்தர் அதுதான் விரும்புறாரு. முழுகிறத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் அது விரும்புறாரு. நம்ம எத்தனை உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், ஆண்டவர் சொல்ற தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் வந்த நாட்கள் குறைக்கப்படும். நம் முழுகிறத்தோடு கூப்பிடணும். இனி சம்பவிப்பெல்லாம் தப்பிக்குன்னு சொன்னா எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது எப்படி கூப்பிடணும்? அவரை உண்மையாய் கூப்பிடணும். இங்க என்ன சொல்றாரு? முழுகிறத்தோடு கூப்பிடணும். சங்கீத புஸ்தகம் 188:1
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பாத்தீங்களா, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிட முடியாத பிரச்சனைகள், பலவீனங்கள், சோர்வுகள் வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிட்டா தான் நமக்கு விடுதலை, வேற எங்கேயுமே விடுதலை இல்லை. அவரை நோக்கி கூப்பிடணும் இரவும் பகல், அவரை நோக்கி கூப்பிடணும். எந்த உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் நம்ம உபத்திரத்தை விடுவிப்பார். செபிக்க கத்துக்கொள்ள வேண்டிய மாணவர்களே, எப்படி செபிக்கணும்? இனி சம்பவிப்போர்களை வீடுகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்பாக பாத்திரனான நிக்க, பாத்திரனா என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக பாத்திரம் நிக்க என்ன பண்ண, என்ன செய்யணும்? இரவும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கணும். கண்ணீரோடு கூப்பிடணும், அழுகணும். இயேசுவே எனக்கு இறங்கும், என்னை கைவிடாதீங்கப்பா. நம்மளோட குரலை கேட்கணும். ஏதோ ஏன்னா தானே ஒருத்தர் என்ன செய்யறாங்க, ஒரு சவா ரெண்டு சவா அவ்வளோதான் பண்ணம், அப்படியே நிற்கிறோம். கர்த்தர் நோக்கி கூப்பிடணும். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும். முழுகிறத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும். இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடணும். அவர் நம்ம கூப்பிடும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் இந்த உலகத்தில் உங்களே என்னை படைச்சி வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினார். அது மாத்திரல்ல, உன்ன உணவு கொடுக்கிறார், உடுத்த உணவு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறார். என்னதான் நீங்க வேலை செஞ்சாலும் சம்பாதிக்கிறதுக்கு யார் பலன் கொடுக்கிறார்? வாசித்து பாருங்க உபாகம் புஸ்தகம். நீங்க நினைக்கலாம் நான் தான் எல்லாம் சம்பாதிச்சு, அப்படி இல்லை. கர்த்தர் வேதம் சொல்லுது, உபாகம் புஸ்தகம் 8:18 வாசிங்க.
1: இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல,
0: இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
1: ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர்த்தீங்களா?
0: ஐஸ்வர்ய சம்பாதிக்கிற பலனை யாரு கொடுக்கிறார் சொல்லுங்க? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. அதை மறந்து போகவே கூடாது. அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம செவிக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை உபத்திரம் வந்தாலும் நம்ம செவிக்கும் போது நம்ம உபத்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவதாக நம்ம கர்த்தர் நம்ம இந்த உபத்திரத்துல விடுதலை கரணும்னா நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. முதல் என்ன செய்யணும்? கர்த்தர் நோக்கி செபிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும் பாருங்க. தானியேல் புஸ்தகம் 3:17
1: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்,
0: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்
1: எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
0: நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரு? நம்மளை தப்புவிக்க வல்லவருக்கு. எத்தனை பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்மளை தப்புவிக்க எப்படி இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. குஜராத்தில் ஒரு சகோதரன் கப்பல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரா. அவர் நேரம் கிடைக்கிறப்ப அவர் செல்போனை எடுத்து தினமும் ஒரு வசனத்தை தியானிச்சு மனப்பாடம் பண்ணாரா. மனப்பாடம் பண்ற மாதிரி ஆராய்ச்சிட்டே இருப்பாரா. அல்லேலூயா. அப்ப கப்பல்ல இருந்து ஒரு கம்பி கீழே விழுறது நிலைமையில கத்தர் அடி செஞ்சிருக்காரு. ஒருத்தர் கையை பிடிச்சு அந்த அந்த பிரதரை இழுக்கிறது மாதிரி இருந்துச்சான். இவர் அப்படியே அந்த இடத்த தள்ளி போயிட்டாரா. கொஞ்சம் போன உடனேயும் அந்த கப்பல் இருந்து பெரிய கம்பி கீழ் விழுந்துதான். அல்லேலூயா. கர்த்தர் அவரை என்ன செஞ்சாரு? பாதுகாத்தார். அருமையானவர்கள், நீங்கள் நானும் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் தப்பு வைப்பார்.
2: கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். என் குழந்தை செவிப்பீங்களா? எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, அப்பா உம்முடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரும் ஆசிரிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், குணப்படணும், உண்மை அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும்ப்பா. உங்களோடு இணைந்து வாழனேசப்பா. எளிமை பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொன்னீங்களாண்டவரே. ஒவ்வொரு மக்களும் உமக்காக எளிமை பிரகாசிக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சிவனுள்ள தேவனாய் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களும் எளிமை பிரகாசிக்கணும், உமக்காக ஒளியும் செய்யணும், உண்மை போல மாறணும் ஆண்டவரே. அப்பா உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை நம்பி வாழணும், உம்மை சார்ந்து வாழணும், உம்மோடு ஒன்றர கலக்கணேசப்பா. பெரிய காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ராஜா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே இறங்கும் அப்பா இறங்கும். ஒவ்வொருவரும் உமக்காக வாழ்வேன்னு சொல்லி முழு மனதோடு மடத்துல ஒரு உள்ளத்துல தீர்மானம் எடுக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க தொட வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன விளைவிந்தாலும் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் பெலிசனிகள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தருடைய நாமத்துல அபத்தமாக்கி போட முடியாது செபிக்கிறாண்டவரே. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லா சகோதரி குழந்தை பாய் தாங்க ஏசப்பா. கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. அன்பின் தகப்பறை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செய்யுங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிர்வதிங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிர்வதிங்க, கேஸ்ல இருக்கிற மக்களை வெற்றி தாங்க ஆண்டவரே. அப்பா மிஸ்தோத்திரம், காலேஜ் போற மக்கள் நல்ல காலேஜ் கிடைக்க உதவி செய்யுங்க. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பீஸ் கட்டணும்னு சொல்லி கலங்குற மக்கள் பீஸ் கட்ட பணத்தை சந்திப்பீராக, பொருளாதார சந்திப்பீராக. வெள்ளியும் பொண்ணு என்னுடனு சொன்னீங்களே சப்பா, நீங்க தான் தரணே சப்பா. உங்களை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலைக்காரன் கண்களை எசமானை நோக்கி பார்க்கும் போலும், வேலைக்காரருடைய கண்களை எசமாட்டி நோக்கி பார்க்கும் போலும், தேவனாய் கர்த்தாவே உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க ராஜா. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வாலிபர்களும் உண்மை அறிந்து கொள்ளும் எண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க. பெரியவங்களும் அதிகமாய் செவிக்க துதிக்க அண்டுவரே நிற்கிருவத்தரம்படியாக செவிக்கிறோம் கத்தாவே. நாளுக்கு நாள் செவம் குறைஞ்சு கொண்டிருக்குதப்பா, எல்லாருக்குள்ளையும் செவ்வாவி ஊற்றுங்க, விண்ணப்பங்களாவி ஊற்றுங்க அண்டுவரே. அப்பா எல்லாரும் செவித்து உம்மோடு ஒப்பராக்கூடிய கிருபை தரம்படியாக செவிக்கிறோம், ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதிகனமாக செலுத்துறோம். எங்கள் அன்புரை சரி ஏசுவா நாமத்தில் தாழ்மையாய் செஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andabusers.com. God bless you.

0: இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, தகப்பனே, இந்த கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, இந்த இடத்துல ஒரு விசேஷத்தை, இந்த கூடுகையை நீர் எங்களுக்காக வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தகப்பனே, இந்த கூடுகையிலே தேவனாய் கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பாடுகளும் போராட்டங்களும் வேதனைக்குள்ள மக்கள் எல்லாரையும் நிறந்த நாளில் ஆறுதல் படுத்தி இங்கே வருகிறதான மக்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் உம்முடைய கிருபையின் வழிநடத்திலே தூய ஆவியான எங்கள் மத்தியில் அசைவாடி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கும்படி இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கெஞ்சுகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நாளிலே இயேசுவின் கரம் ஊழியத்தின் வழியாக வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும், தேவ பிள்ளைகளையும் நாங்கள் இந்த வேளையில வாழ்த்தி வரவேற்கிறோம். துதி கனமகமையாவும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மலைச்சபங்கள் தகப்பனே. ஆமென். ஒசட்டி சபையின் சார்பாக, ஒசட்டி வெஸ்லி ஜூப்ளி ஆலயத்தின் சார்பாக இந்த கூடுகைக்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒசட்டியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்று இந்த வேளையில உங்களை இருக்கிறோம், கூப்பி வரவேற்கிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த கூடுகையை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம்.
1: தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே பிரசி.

ஐயா, அவர் நம்மை வந்து அனைத்து காக்க ரொம்ப ஆவலா இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அதற்கு? ஆசை கொள் நீ மனமே. இல்லையா? ஆஸ்திரிகள் மனமே, நீ மனமே, நீ ஆசைப்படு. அந்த பக்தன் அவர் சௌரியமித்த ஐயா சொல்றார், நீ ஆசைப்படு அப்படின்னு சொல்லி தன் மனசை பார்த்து சொல்றார். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவராய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நமக்கு என்ன இருக்கணும் சொல்ல, என்ன இருக்கணும் நமக்கு? நமக்கு ஆசை இருக்கணும். பாருங்க, வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. இதெல்லாம் பைபிள் இருக்குதான் நினைக்கலாம். ஒரு அருமையான வசனம் இப்படியே சொல்கிறது. பாருங்க, 109 சங்கீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 17 வசனத்தை வாசிப்போம். பாருங்க, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் என்னாகுமா? அது அவனுக்கு பாத்தீங்களா. அப்ப ஒரு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றாலும் நமக்கு என்ன வேணும்? முதலாவது ஒரு என்ன வேணும்? ஒரு விருப்பம் முதல்ல இருக்கணும். எனக்கு ஆசீர்வாதம் வேணுங்க இந்த மாலை நேரத்துல. இதுல எந்த காலம் கூடுதல், ஏன் திருச்செவில இவ்வளவு நமக்கு, ஏன் அவங்க இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நமக்கு ஏன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க சொல்லுங்க. இந்த 40 நாட்கள்ல எப்படி ஒரு சின்ன சின்ன மீட்டிங்ஸ் எல்லாம் வைத்து ஏன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னா, எப்படியாவது சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சபை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இன்னும் கர்த்தர்கள் ஒருபடி வளர வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னும் ஒருபடி, இன்னும் ஒருபடி தேவனே, நான் இன்னும் என்ன உம்மண்டை சேர ஒரு ஆவல் நமக்கு வேண்டும். அதான் இந்த பாடல் நம்ம கேட்டோம், ஆசைக்குள் நீ நம்ப, நமக்கு ஒரு ஆசை வேணும். இந்த அருமையான நேரத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு என்னாகுமா? தூரமாய். அப்ப இன்னைக்கு நம்ம ஆசைப்படணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், கர்த்தாவே உண்மை தேடி வந்திருக்கேன், நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால்தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென்.

பக்தன் சொல்கிறார், தீமை செய்ய நாடுதின் திருக்கு நெஞ்சமே. என்னதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் இல்லையா, என்னதான் நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும், என்னதான் மீட்டிங்ஸ்க்கு வந்தாலும், என்னதான் ஆவியான நிறைஞ்சிருந்தாலும், பல நேரங்களிலே தீமை செய்ய நாடுதின் திருக்கு நெஞ்சமே. அவர் சொல்கிறார் பாருங்க, திருக்கு நெஞ்சமே என் மருள் தீர்க்கும் தஞ்சம். எத்தனை இருள் எத்தனை நமக்குள்ள இருக்குது, அதெல்லாம் என்னை விட்டு நீங்க தீர்த்து போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த பக்தன் எவ்வளவு அழகா கேட்கிறார். இன்றைக்கு இந்த பழைய கீர்த்தனை பாடல்கள் சமுதாயத்திலே மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆனால் இதுதான் ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்கக்கூடியது. ஹலேலூயா. அவ்வளவு ஆழமான கருத்துகள் இந்த பாடலுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. இன்றைக்கு எல்லாம் இதை மறந்துடுறாங்க. நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. ஹலேலூயா. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பக்தனுடைய பின்னணி வாழ்க்கையின் அடிப்படையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள்லாம் அப்படி ஜபத்துல ஊறி கர்த்தருக்குள் ஒன்றர கலந்து அவங்க வாழ்க்கையின் கண்ணீர் வாழ்க்கையின் அனுபவம் தான் பாடலாக வந்திருக்கிறது. ஹலேலூயா. அவர் சொல்ற பரத்தை நோக்க மனம் அற்றேனே பதடி தானையா. பல நேரத்தில் ஜெபம் பண்ண மறந்துட்டேன், பரத்தை நோக்க உங்களை நோக்கி பார்க்க நான் மனமற்று போயிட்டேன் ஆண்டவரே. அவர் சொல்றாரு பாருங்க, பதடி தானையா, ஒரு பாவி நானையா. இன்றைக்கு திருச்சபை தான் நம்ம கேட்கணும், ஆண்டவரே பரன பல நேரங்களில் பரத்தை நோக்க என்ன இல்லை, எனக்கு மனம் இல்லாம போயிட்டேன் ஆண்டவரே, நோக்கி பார்க்க மனம் இல்லாம போயிட்டேன். இளைய குமாரன் என்ன செஞ்சான், அவன் பரத்தை நோக்கி பார்த்தான். அவன் சொன்னான் பரத்தை நோக்கி என்ன

பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கும் பாவம் செய்யுங்களா. அதுதான் மனம் திரும்புதல். நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு மூன்று நான்கு பேருக்கு வருகிறது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்திருக்கிறதுனால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்திருக்கிறவே மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு ரெண்டு மூணு எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி சிஸ்டர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலீங்க. இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சிலர் எனக்கு இல்லைங்க கேட்கிறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி. அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடைய அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: ஏசாயின் புஸ்தகம் 41:13 வசனம்.
1: உன் தேவனாய் இருக்கிற
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: எத்தனையோ பயங்கள், பயம் பயம், எங்க பார்த்தாலும் பயம். வெளியே போறேன்னு சரி, பைக்கில் போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, எந்த வண்டியில போனாலும் பயம். ஐயோ அவத்து வந்துருமா அப்படின்னு சொல்லி பயம். அது மாத்திரம் இல்ல, குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் நல்லா படிப்பாங்களா, எக்ஸாம் வந்துருச்சு, பிள்ளைகள் நல்லா மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணாங்களா பண்ண மாட்டாங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம், பிள்ளைகள் எப்படி படிப்பாங்களே பயம். படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா எப்படி ஸ்கூலுக்கு பணம் கட்டுறதுக்கு பயம். இன்னும் பலவிதமான பயம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட பயம் நிறைந்த காலத்துல தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்றார். இந்த உலகத்துல மனிதர் யாராவது சொன்னாங்கன்னா என்ன செய்ய மாட்டோம், நம்புவோம், துணை நிற்பார். அவங்க ஆனா அவங்க துணை நிற்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. இது உங்களையும் என்னையும் படைத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லுகிறார். அதேதான் ஏசாயின் புஸ்தகம் 41:14 வசனம்.
1: யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்,
0: என்று
1: கர்த்தரும்
0: இஸ்ரவேலின்
1: பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார்.
0: நமக்கு என்ன பயப்பட வேண்டாம், எதை குறிச்சு பயப்பட வேண்டாம். கடனை பார்த்து பயப்படுறீங்களா, பண கஷ்டத்தை பார்த்து பயப்படுறீங்களா, குடும்பத்துல பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி கலங்கிருக்கீங்களா, எந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். நம்ம சொன்னவர் யாரு தெரியுமா, உங்களை என்னையும் படைச்சவர். ஹல்லேலூயா, நம்மளை படைச்சவர் தான் சொல்றாரு பயப்படாதீன்னு. வாசித்து பாருங்க ஏசாயின் புஸ்தகம் 44:2 வசனம்.
1: உன்னை உண்டாக்கினவரும்,
0: பாருங்க யார் சொல்றா, உன்னை உண்டாக்கினவரும்,
1: தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும்,
0: தெளிவா சொல்றாரு, தாயின் கர்ப்பத்துல உன்ன உருவாக்கினவரும்,
1: உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது,
0: துணை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. பாத்தீங்களா, யார் நம்மளை பத்தி சொல்ற, பயப்படாதுன்னு சொல்லி உரிமையோடு சொல்றது யாரு, நம்மளை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்துல உருவாக்கின தேவன் சொல்லுகிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்றார். உலகத்துல வேற யார் சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமா விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவராகி நம்மளை படைச்ச பிதாவாகி தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. நம்ம யாரும் கலங்க வேண்டாம், எதை குறித்து பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார், கலங்கவே வேண்டாம். ஒரு காலத்தில் எங்கள் அம்மா ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க, எனக்கு 2 வயசில் கண் பார்வை போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கூட பிறந்தவங்க எனக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தான், பின்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க, எப்படி கஷ்டப்பட போதோ அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நான் சொல்லுவேன், எங்கள் அம்மா இருந்துட்டா கூட எங்கள் சித்தப்பா இருக்காங்க, பிள்ளைங்களாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன் நான். ஆனால் யார் வேணா பார்க்கல. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நம்மளை உண்டாக்கினவரும் நம்மளை உருவாக்கினவரும் என்ன சொல்கிறாரு, பயப்படாத, நான் உனக்கு
1: துணை
0: நிற்கிறேன்னு சொல்றாரு. அவர் துணை நிற்கிறேன்னு சொன்னா அவர் நிச்சயமா கட்டாயம் துணை நின்று நம்மளை ஒவ்வொரு நாள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம ஜீவன நாளெல்லாம் நம்மளை வழி நடத்தும் இந்த தேவன் என்றைக்கும் இல்ல, சதா காலமும் நம்முடைய தேவன் எது வரைக்கும் நடத்துறாரா, மரண வரியந்தமும். வாசித்து பாருங்க 48:14 வசனம்.
1: இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள
0: சதா காலங்களிலும்
1: நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்.
0: எது வரைக்கும் நடத்துறாரா, மரண பரியந்தம் நடத்துற. துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுற தேவன் அல்ல நம்ம தேவன், எப்படிப்பட்டவர், மரண பரியந்தமும் நடத்துகிறவர் நம்ம தேவன். மரித்தேன் ஆனால் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:18 சொல்லி இருக்கிறாரு. அதனால நம்ம எதை குறிச்சு நம்ம யாரும் என்ன செய்ய வேண்டாம், கலங்கே வேண்டாம், எதை குறிச்சும் பயப்படாதீங்க, எதை குறிச்சும் கலங்காதீங்க. நம்ம தேவனை கர்த்தர் மரித்த தேவன் இல்ல, மரித்தேன் ஆனாலும் இதோ சதாக்கலம் உயிரோடு இருக்குன்னு சொல்லி, சதாக்கலமும் நம்ம சீவல நாளெல்லாம் உலகத்தின் முடிவெறிந்த உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. ஹல்லேலூயா, நம்ம கலங்கே வேண்டாம். எந்தெந்த பக்தர்களுக்கெல்லாம் கர்த்தர் துணை நின்றாதான் நம்ம சுருக்கமா நம்ம தியானிக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் யாத்ரா புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் 25வது வசனம்.
1: அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று
0: எகிப்திற்கு விரோதமாய்
1: யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள்.
0: பாருங்க, யாத்திரம் புஸ்தகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஆனா எகிப்தியர் வந்து என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் மக்களை துரத்திட்டு வர்றாங்க. 10 வாதையை அனுப்பிதான் ஆண்டவர் இந்த மக்களை என்ன செஞ்சாரு, விடுவிச்சாரு. விடுவிச்சு வந்தா கூட அவங்க என்ன செய்யல, இவங்களை எப்படியாவது என்ன செய்யக்கூடாது, கானான் தேச போக விடக்கூடாது சொல்லி இஸ்ரேல் மக்களை எகிப்தியர் துரத்திக்கிட்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இவங்களுக்கு என்ன செஞ்சாரு, துணை நின்றுக்கிறாரு. அது எகிப்தியர் பார்த்தாங்க. இஸ்ரேலுக்கு யாரு யுத்தம் செய்கிறாரு, கர்த்தர் யுத்தம் செய்கிறார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ மந்திரம் செய்வனே பிசாசு போராட்டம் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ இருக்கலாம். அதை பத்தி நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இஸ்ரேலுக்கு யுத்தம் செஞ்ச கர்த்தர் நம்முடைய தேவன் தானே. உங்களுக்கு எனக்கு யுத்தம் செய்வாரா செய்ய மாட்டாரா, கட்டாயம் செய்வாரு. இன்னொரு அந்த வசவாசியமா,
1: அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்.
0: அப்ப நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? எந்த மந்திரத்தையும் பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த பிசாசை பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த கட்டுகளை பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த இதையும் நம்ம வந்து அதை பார்த்து பயப்படணும். நம்ம கர்த்தராகி தேவன் நினைச்சு வர கட்டாயம் நமக்காக யுத்தம் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். நம்ம சோர்ந்து போக வேண்டாம், எதை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இஸ்ரேல் மக்கள் செய்தது என்ன செஞ்சாங்க பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 14:10 வசனம்.
1: அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
0: பாத்தீங்களா, அவங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட எதை குறிக்குது, ஜபம் பண்றதை குறிக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட எதை குறிக்குது, ஜபம் பண்றது குறிக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசு நோக்கி ஜபம் பண்ணாங்க. ஜபம் பண்ணதுனாலதான் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்தார். நம்மளும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ண வேண்டும். நம்ம இது வரைக்கும் நம்ம எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருக்கோம், கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கோம். இப்ப நம்ம கடைசி நாட்கள் வாழ்ற நம்ம என்ன செய்யணும், ஆண்ட பரிசுத்த பவுல் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு, இடம் விடாம ஜெபம் பண்ணுங்க. எப்பெல்லாம் ஜெபம் பண்ணணுமா, இடமே விடக்கூடாது, அப்படித்தானே சொல்லி இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நமக்காக யுத்த கட்டாயம் செய்வார். எந்த பிசாசு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது, எந்த சத்துரு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. மனிதர் மூலமா எந்த சத்துரு வந்தாலும் நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது. நம்மளை அவரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணணும். அதுதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. எரேமியா புத்தகம் 33:3 வசனம்.
1: என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து
0: நீ அறியாததும்
1: உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்,
0: பெரிய காரியங்களை நீ அறிவிப்பேன். பாத்தீங்களா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்ன, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் சொல்லுறாரு. அப்ப நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். அவர் நோக்கி கூப்பிடும் போது நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். அது மாத்திரல, நமக்கு அறியாத காரியம் தெரியாதெல்லாம் நமக்கு எடுத்துறாரா, நமக்கு அறிவிக்கிறார். அது எதை குறிக்கிறது, நமக்கு எல்லாமே இந்த உலகத்துல என்ன நடக்குது எல்லாமே நமக்கு தீர்க்க தரிசனம் தரிசனத்து மூலமா உங்களுக்கு சொல்லி தர்றாரு. ஆனா நம்ம என்ன செய்ய, அவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் கூப்பிடணும். அதான் நம்ம செபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் மத்தியில் பிந்திலாம் செபிச்சா 2 மணி நேரம் 3 மணி நேரம் செபிக்கலாம். இப்ப எல்லாம் அவ்வளவு நேரம்லாம் பத்தாது. இப்ப என்ன சொல்றாரு கர்த்தர், பரிசுத்த பவுல் என்ன எழுதியிருக்கிறாரு, குலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: என்ன செய்யணுமா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த பவுல் தான் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு, லூக்கான் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா 18:1
1: சோர்ந்து போகாமல்,
0: சோர்ந்து பிசாசு கொண்டு வர, அதான் ஆண்டு சொல்லிட்டாரு, சோர்ந்து போகாம
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ண,
0: எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்வு நிறைய உலகத்துல பிசாசு எத்தனையோ விதத்தில் பிசாசு கொண்டு வர சோர்வு. அதங்க சொல்றாரு, சோர்ந்து போகாம என்ன செய்யுங்க, எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணணும். அவரை நோக்கி கூப்பிட்டாங்க இஸ்ரேல் மக்களை, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு யுத்தம் எகித்தர் பார்த்தாங்க, சொல்றாங்க நம்ம இஸ்ரேல் மக்கள் விட்டு என்ன செஞ்சிடலாம், ஓடி போவோம், கத்துற அவங்களுக்காக யுத்தம் செய்ய. யார் பார்த்தா? எதிரியா இருக்கிற எகித்து மக்கள் பார்த்தாங்க. அருமையானவர்களே, நீங்கள் நானும் செபிக்க ஆரம்பிக்க வேண்டும், செப அதிகமாக செபிக்க வேண்டும், கர்த்தரோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நெருங்கி செபிக்க வேண்டும், நம்ம ஆண்டவரை இணைந்து வாழ வேண்டும். அப்ப நமக்கு நமக்கு எந்த மந்திரமும் எந்த செய்வனே நமக்கு ரோதம் எந்த சனை எழுப்பினாலும் நம்மள என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு சங்கீத புஸ்தகம் 88:1
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இரவும் கூப்பிட வேண்டும், பகலும் கூப்பிட வேண்டும். நேத்தனங்க செவிச்சிருக்கோம், நேத்தும் புல்லா செவிச்சிருக்கோங்க, இன்னைக்கு ஒரு நாள் கிரெஸ்ட் எடுக்கல, அப்படி இல்ல. இரவும் கூப்பிட வேண்டும், பகலும் கூப்பிட வேண்டும். நம்ம அவரை நோக்கி செவிக்க வேண்டும், அவரை நோக்கி நம்ம அன்றாடிக்கு இஞ்சணும். ஆண்டவரே, எப்படியாவது என் தேச ரட்சிக்க பண்ணும், என் தேச சனங்களை மனம் திரும்பணும், எங்க பக்கத்துட்டு மக்கள் மனம் திரும்பணும், எங்க குடும்பத்தின் சனங்கள் மனம் திரும்பணும், உறவினர் மனம் திரும்பணும். என் சனத்துக்கு என் சொந்தக்காரங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்படல, ஆண்டவர் அவங்களுக்காக நான் செபிக்கணும் சொல்லி இரவும் பவுல நம்ம கூப்பிட வேண்டும். நம்ம அரசாங்கத்துக்காக செபிக்க வேண்டும், ராஜாக்களுக்காக செபிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் அப்படிதான் சொல்லுது, ராஜாக்களுக்காக நம்ம செபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம செபிக்கிறவங்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், போராடி செபிக்கணும். எப்படி செபிக்கணுமா பாருங்க, 145:18
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: கர்த்தர் எப்படி இருக்கிறார்? உண்மையா அவரை நோக்கி கூப்பிடும் போது எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்க, நம்ம பக்கத்துல தான் இருக்காரு. நம்ம உண்மையாய் கூப்பிட்டா நமக்கு சமீபமா இருக்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் கூப்பிட்டாங்க, இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் இறங்கினார். எகித்தர்லாம் சொல்றாங்க, இல்ல இல்ல, நம்ம என்ன செய்யக்கூடாது, இஸ்ரேல் மக்களோட யுத்தம் செய்யக்கூடாது, கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்யறான்னு சொல்லி எல்லாம் பயந்து ஓடினாங்க. வாசிங்க, இப்ப வாசிக்க கேட்கலாமா? யாத்திரா புஸ்தகம் 14:25
1: அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று, எகிப்திற்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று என்ன செய்றாரா? எகிப்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார். அதே போல அருமையானவர், ஆம அருமையானவர், கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். காரணம், இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க. நம்ம இரவும் பகலும் செபிக்க வேண்டும், இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிட வேண்டும். அது மாத்திரல, அவரை நோக்கி என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் அவரை நோக்கி நம்ம செபித்துக் கொண்டே இருப்போமானா கர்த்தர் துணை நிற்பார். துணை நின்று என்ன செய்வார்? நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. முத பத்த யாருக்கு தேவன் துணை இருந்தாரு? இஸ்ரேல் மக்களுக்கு இல்லையா, துணை நின்று அவங்களுக்காக என்ன செஞ்சாரு? எகிப்து மக்களோட கர்த்தர் என்ன செஞ்சாரு? யுத்தம் பண்ணினார். இஸ்ரேல் மக்களை பார்த்து அவங்க பயந்து போடுறாங்க, ஐயோ வேண்டா. இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் துணை நின்று அவங்களுக்காக நம்மோட யுத்தம் செய்யறேன்னு சொல்லி எகிப்து மக்களை என்ன செஞ்சிட்டாங்க? பயந்து ஓடி போனாங்க. இரண்டாவதாக கர்த்தர் யாருக்கு துணை நின்றாரா பாருங்க, யாத்திராம் புஸ்தகம் 18:4
1: என் பிதாவின் தேவன்,
0: என் பிதாவின் தேவன்
1: எனக்கு துணை நின்று,
0: எனக்கு துணை நின்று
1: பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார்.
0: பாத்தீங்க, இங்க இது சொல்றது யாரு? மோசே சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணை நின்று, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று என்ன செய்றாரா? பார்வோனின் பட்டயத்துக்கு
1: என்னை
0: தப்புவித்தார். மோசைக்கு கர்த்தர் இரண்டாவது துணை நிற்கிறார். மத இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் துணை நின்றாரு. இரண்டாவது யாருக்கு துணை நிற்கிறார்? மோசைக்கு துணை நிற்கிறார். மோசைக்கு துணை நின்று என்ன சொல்ற? எனக்கு துணை நின்று பார்வோன் பட்டயத்துக்கு என்ன தப்பு வைத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கட்டாயம் துணை நிற்பார். மோசைக்கு துணை நின்று பார்வோன் பட்டயத்திற்கு தப்பு வைச்ச தேவன், நம்மளுக்கு எத்தனை பட்டயம் விரோதம் வந்தாலும், ஒரு வழிக்கு உங்களுக்கு எத்தனையோ எதிர்ப்பு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா எத்தனையோ போன் வந்து உங்களை மிரட்டல் கடியில வந்திருக்கலாம், பத்திர பயப்படாதீங்க. உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று என்ன செய்வாரு? உங்களுக்கு விரோதம் இருக்கிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதபடி தேவன் கிருபை செய்வார். நமக்கு துணை நிற்கிற தேவன் வானாதி வானவர், வானம் கொள்ள நம்மளை படைச்சவர், தாயின் கர்ப்பத்தில் நம்மளை உருவாக்கிற தேவன், அவர் தான் உங்களுக்கு துணை நிற்க போற. எதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. எந்த பிசாசை பார்த்தும் பயப்படாதீங்க, எந்த மந்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க, எந்த கட்டுகளை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று எல்லா பட்டங்களுக்கும் தப்பு வச்ச தேவன், இப்ப எப்படி மோசே பார்வனுடைய பட்டங்களை தப்பு வச்சாரோ அதே போல உங்களையும் தப்பு வைக்கிறார், வல்லவராக இருக்கிறார். கலங்காதீங்க, கலங்கவே வேண்டாம், கர்த்தர் உங்க கூட இருப்பார். அது மாத்திர கர்த்தர் மோசையோட எப்படி பேசினாராம், முகமுகமாய் பேசினாராம். யாத்திரா புஸ்தகம் 33:11
1: ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல,
0: ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல
1: கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் மோசையோட எப்படி பேசினாரா, முகமுகமாய். சிநேகிதன் செய்வாங்க, ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசுவாங்க இல்லையா, அதே போலதான் நீங்கள அப்படித்தானே செய்வீங்க. உங்க ஃப்ரெண்டுகளை பேசினா அவங்க முகத்தை நீங்க பாப்பீங்க, அவங்க உங்க முகத்தை பார்ப்பாங்க. அதே போலதான் கர்த்தராகி தேவன் நினைச்சார், மோசையோட முகமுகமாய் பேசினாராம். அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். நம்ம கலங்க வேண்டாம். அந்த தேவன் நமக்கு எப்பயுமே நமக்கு எப்படி இருக்கிறாரு, துணை நிற்கிற தேவன், முகமுகமாய் பேசுகிற தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். நம்முடைய பேசுவாரா பேச மாட்டாரா, கட்டாயம் பேசுவார். அது பேசுகிற தெய்வம், கட்டாயம் பேசுவார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர்லாம் கத்திரி சொல்லுங்க, உங்க பிரச்சனைகளை அவற்றி சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் அவற்றை சொல்லுங்க. எண்ணாகம புஸ்தகம் 12:7
1: என் தாசனாகிய மோசேயோ,
0: என் தாசனாக மோசேயோ
1: அப்படிப்பட்டவன் அல்ல,
0: அப்படிப்பட்டவன் அல்ல,
1: என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
0: அவர் எப்படி இருந்தார் மோசே, எப்படி இருந்தாரா, வீட்டு எங்கும் உண்மையுள்ளதா இருந்திருக்கிறார். நம்ம தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். முத அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக மோசே எப்படி உண்மையுள்ளவரா இருந்தாரோ அதே போல நம்மளும் அவரா நம்மளை இந்த உலகத்துல உண்டாக்கி தாயின் கற்பத்தில் உருவாக்கி இந்த உலகத்துல நம்மளை அனுப்பி வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் உண்மையா இருக்க வேண்டும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மளோட ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே மோசே உம்முடைய பார்வைக்கு உண்மையுள்ளவரா இருந்தாரு, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு நான் உண்மையுள்ள வாழ வாஞ்சிக்கிற ஆண்டவரே, எனக்கு உண்மையா தாரும், நான் உண்மையா மாறுறேன், என் கடங்களில் ஒப்பு கொடுக்குறாப்பா. இந்த லெந்து காலங்களில ஆண்டவரே நான் உண்மையா இருக்கேன், அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை மாற்றும் சொல்லி நம்ம ஒருவரும் கேட்க வேண்டும். மோசே உண்மையுள்ளவரா இருந்தார். மோசையோட தேவன் ஒரு சிநேகிதனை போல முகமுகமாய் பேசினார். காரணம் அவர் எப்படிப்பட்டவர் இருந்தார், மோசே உண்மையுள்ளவரா இருந்தார். நம்மளும் உண்மையுள்ளவரா இருக்க வேண்டும். மோசைக்கு தேவன் கூட இருந்து பார்வன் பட்டயத்துக்கு என்ன செஞ்சாரா, தப்பு வைத்தார். அது வாசிமா,
1: என் பிதாவின் தேவன்,
0: என் பிதாவின் தேவன்
1: எனக்கு துணை நின்று,
0: எனக்கு துணை நின்று
1: பார்வனின் பட்டயத்திற்கு என்னை தப்பு வைத்தார்.
0: பார்வன் பட்டயத்துக்கு என்ன செஞ்சாரா, மோசைய தப்பு வச்சாரு. அது மாத்திரல அவர் என்ன செய்யறார், முகமுகமா ஒரு சிநேகிதனோடு பேசுற போல அவர் என்ன பண்ணார், தேவனாய் கர்த்தர் முகமுகமா பேசினார். அப்ப உங்க கூடயும் பேசுவார், என்னோடையும் பேசுவார். ஆனா மோசே வாழ்க்கையில் என்ன இருந்தது, உண்மையுள்ளவரா இருந்தாராம். நம்ம வாழ்க்கையில் உண்மையுள்ளவரா இருக்கணும். கர்த்தரே கேட்போம், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே, ஒரே வாழ்க்கை ஏசப்பா, நம்ம காலங்கள் எவ்வளவோ கழிஞ்சிச்சு ஏசப்பா, என்னை உண்மையுள்ளலாய் மாற்றும் ஆண்டவரே, உண்மையுள்ளவராய் என்னை மாற்றும் சொல்லி நம்ம கேட்கணும். ஏன் உண்மையுள்ளார், நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20
1: உண்மையுள்ள மனுஷன்,
0: உண்மையுள்ள மனுஷன்
1: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்,
0: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருந்தா என்ன செய்யுமா, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம். அப்ப நம்ம ஆண்டுட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளாராய் மாற்றும். மத்த இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றாரு. அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. நம்மளும் கூப்பிடணும், இரவுகளும் கூப்பிடணும், சோர்ந்து போகாம கூப்பிடணும், இடைவிடாம கூப்பிடணும். கத்துட்டு எப்போது நம்ம கூப்பிட வேண்டும், உண்மையாய் கூப்பிட வேண்டும். இரண்டாவது பார்த்தோம், மோசே என்ன செஞ்சாரா, மோசே எப்படி இருந்தாரு, உண்மையுள்ளாரா இருந்தாரு. நம்ம வாழ்க்கையில உண்மையுள்ளாரா இருக்கணும். உண்மையுள்ள இருந்த தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள கர்த்தர் எப்படி கொடுக்கிறாரா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்க போறார். இந்த வசதி மக்களுக்கு நிச்சயமா உண்மையுள்ளவர்களாய் மாற்றப்படுறார். உங்கள் வாழ்க்கையிலும் பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண எல்லா ஆசீர்வத்தையும் கொடுக்க போகிறார். என்னென்ன ஆசீர்வத்துக்காக நீ விரும்பியிருக்கணும், அத்தனை ஆசீர்வத்தையும் தேவன் தரப்போறார். கர்த்தர் இஸ்ரேல் ஆசீர்வாதம் தான் கர்த்தருக்கு பிரியும். நீ உங்களை எண்ணி ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பிரியும். எண்ணாகம் புஸ்தகம் 24:1
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே,
0: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
1: கர்த்தருக்கு பிரியம்,
0: கர்த்தர் பிரியம். நம்மளே தான் ஆண்டவர் இப்ப என்ன மாத்திட்டு, நம்மள இஸ்ரேல் மக்களா மாத்தி விட்டார். நம்மளை ஆசீர்வாதம் கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருடைய ஆசீர்வாதமா. நீதிமொழிகள் 10:22
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே,
0: கர்த்தருடைய ஆசீர்வாதமே
1: ஐஸ்வர்யத்தை தரும்,
0: ஐஸ்வர்யத்தை தரும்.
1: அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
0: அதோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, வேதனைய கூட்டவே மாட்டார். உங்களை ஆசீர்வாதம் கர்த்தர் பிரியும். உங்களுக்கு துணை நிக்கிற மாத்திரல, நம்ம உண்மையாளராய் மாறும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். முத கர்த்தர் யாருக்கு துணை நின்றாரு, முதல்ல இஸ்ரேல் மக்களுக்கு, ரெண்டாவது மோசேக்கு, மூன்றாவது யாரு கர்த்தர் துணை நிற்கிறார் பாருங்க. 40:17
1: நான் சிறுமையும் எளிமையுமானவன்,
0: நான் சிறுமையும் எளிமையுமானவன்,
1: கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார்,
0: கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார்,
1: தேவரீர் என் துணையும்,
0: தேவரீர் என் துணையும்,
1: என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன்,
0: என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். பாத்தீங்களா, மூன்றாவது யாரு கர்த்தர் துணை இருக்கிறாரு, தாவீதுக்கு. ஹல்லேலூயா. மூணாவது யாருக்கு தேவன் துணை நிற்கிறாரு, தாவீதுக்கு. முத இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றார், ரெண்டாவது மோசேக்கு துணை நின்றார், மூன்றாவது தாவீதுக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது யாருக்கு துணை நிற்கிறார், தாவீதுக்கு. தாவீது என்ன செஞ்சார் பாருங்க, 63:6-7
1: என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது,
0: என் படுக்கையின் மேல் உம்மை நினைக்கும் போது,
1: ராஜாமங்களில்
0: உம்மை தியானிக்கிறேன்,
1: நீர் எனக்கு துணையா இருந்ததினால்,
0: நீர் எனக்கு துணையா இருந்ததினால்,
1: உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன்.
0: கத்தர் நம்ம தொலைந்து என்ன செய்வோம், கத்தடி செட்டைகளின் நிழலில களி கூறுவோம். அவர் என்ன செஞ்சார், மூன்றாவது தாவீது என்ன செஞ்சாரா, ராஜாமங்களில கத்தரை பத்தி என்ன செஞ்சாரா, தியானித்துக் கொண்டிருந்தாரா. நம்ம பைபிள் வாசித்துட்டு என்ன செஞ்சோம், உடனே மூடிடுவோம். ஆனா தாவீது என்ன செஞ்சிருக்கா, அந்த வாசித்த வசனத்தெல்லாம் என்ன செஞ்சாரா, ராஜாமத்துல என்ன செஞ்சாரா, தியானித்து கொண்டிருந்தார். அருமையான சகோதரன் சகோதரிகளே, சபை மக்களே, நம்மளும் வாசிக்கிறோமா, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோமா தெரியல, தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். தாவீது தேவனுடைய வசனத்தை தியானித்தார், அதனால்தான் சொல்றாரு அவர் துணை நிற்கிறார் என்று சொல்லி. தேவனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் துணை நிற்க வேண்டுமானால் முதல் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், இரண்டாவதாக நம்ம உண்மையுள்ள இருக்க வேண்டும், மூன்றாவதாக என்ன செய்யணும், வசனத்தை நம்ம தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிச்சு கொண்டே இருக்க வேண்டும், வசனத்தை தியானிக்கணும், வாசிக்கிற மாத்திரம். நிறைய பேர் வாசிப்போம், பைபிள் வாசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம், ஆனா தியானிக்கிறது ரொம்ப பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். தாவி நினைச்சார், ராஜாமங்களில் கர்த்தர் என்ன, கர்த்தரை நோக்கி அவர் என்ன செஞ்சாரா, தியானித்துக் கொண்டே வாசிக்கலாம்னு ஒரு கருத்தை கேட்கலாம்.
1: என் படுக்கையின் மேல்,
0: என் படுக்கையின் மேல்
1: நான் உம்மை நினைக்கும் போது,
0: நான் படுக்கையில் உம்மை, நான் உம்மை நினைக்கும் போது,
1: ராஜாமங்களில்,
0: ராஜாமங்களில்
1: உம்மை தியானிக்கிறேன்,
0: உம்மை தியானிக்கிறேன். பாத்தீங்களா, நம்மளும் எப்பெல்லாம் முழிப்பது என்னெல்லாம் செய்வோம், அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து பத்தி தியானிக்க வேண்டும், சிலுவை பத்தி தியானிக்க வேண்டும். உங்களுக்காக எனக்காக தான் கர்த்தர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைகள் ஆடி கால்கள் ஆடி அவர் பட்ட பாடுகளை, எனக்காய் உங்களுக்காய் பட்ட பாடுகள் நினைத்துமே தியானிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒவ்வொரு நிமிஷம் தியானிக்க வேண்டும். தியானிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலையும், கர்த்தர் நிச்சயமா நமக்கு எப்படி இருப்பார், கட்டாயம் துணை நிற்பார். வாசிப்ப பைபிள் எல்லாருமே வசனத்தை தியானிக்கணும். எப்பெல்லாம் அவர் நினைக்கிறோம் அப்பெல்லாம் வசனத்தை தியானித்து ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. மோசே என்ன செஞ்சாரு, உண்மை உள்ளவரா இருந்தார். மூன்றாவது தாவீது என்ன செஞ்சாரு, வசனத்தை மகிழ்ச்சியா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அவரின் வசனத்தை ஒவ்வொரு நாள் நம்ம வாசித்து தியானிக்கும் போது இனிதா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 119:97
1: உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
0: உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
1: நாள் முழுதும் அது என் தியானம்.
0: பாத்தீங்களா, நாள் முழுதும் அதுதான் என்னுடைய தியானம். பாத்தீங்களா, வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், அது நாள் முழுதும் என்னுடைய தியானம். நம்ம எப்படி இருக்காரு மேனவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாக்கலாமா, இந்த எந்த காலத்தை கத்து நம்ம கொடுத்திருக்கிறார், நம்ம வாழ்க்கை சிந்தித்து பார்க்கறதுதான் தேவனை கர்த்தர் நாளை கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம், இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க, மோசே உண்மையுள்ளவரா இருந்தாரு. தாவீது என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாரு, தேவனுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தார், தேவனை பற்றி தியானித்துக் கொண்டே இருந்தார். அவர் சொல்ற நாள் முழுது எனக்கு வசனம் தான் தியானம், வசனம் தான் தியானம். நிறைய பேர் பைபிள் வாசிக்கிற இல்லைன்னு இல்ல, சரிய பேர் என்ன சொல்லுவோம், அந்த கேலண்டர்ல ஒரு வசனம் இருக்கும்ல, அதை வாசிட்டு போயிருவோம். ஐயோ நீ வேலை ஸ்தலத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கு, எனக்கு என்ன வசனம் தான் இருக்குது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிட்டு போயிருவோம். சில பேர் பைபிள் வாசிப்போம், தியானிக்கிறோமான்னு சரியில்ல. நம்ம தியானிக்கணும், கத்துட்ட ஒரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே வசனத்தை தியானிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும், உண்மை பற்றி தியானிக்கணும், கல்வாரி அன்பை பற்றி தியானிக்கணும். ஆண்டவரே எனக்காகத்தானே அந்த கடை அடைந்தீங்க, எனக்காகத்தானே ரத்தத்தை சிந்தினீங்களே, ஒரு சுற்று ரத்தம் கூட வைக்கலையப்பா, எனக்காகத்தானே ஆண்டவரே உங்க ரத்தை நீ கழுவணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். வேதத்து மேல வாஞ்சி வரணும், வேதத்து மேல தாகம் வரணும், வேதத்து மேல வாஞ்ச தாகம் இருக்கணும். சொல்றாரு பாருங்க, ஒன்னு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம்,
1: நீங்கள் வளரும்படி,
0: நீ வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: நீங்க புதிதாய் வளர்ந்த குழந்தைகளை போல,
1: திருவசனமாகிய,
0: திருவசனமாகிய
1: கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல்,
0: கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல்
1: வாஞ்சையாயிருங்கள்,
0: வாஞ்சையாயிருங்கள். நம்ம கர்த்தருக்குள் வளரணும்னு சொன்னா திருவசனமாகிய கலங்கமில்லாத வசனத்துல என்ன எப்படி இருக்கணுமா, வாஞ்சையா இருக்க வேண்டும். நம்ம ஒரு நாள் வளர வேண்டும். சரீரம் சரீரம் வளர்றது உண்மைதான், ஆசீர்வாதத்துல வளர்ற உண்மைதான். ஆனா உங்களுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா, நம்ம ஒவ்வொருடைய ஆத்மா வளர வேண்டும் சொன்னா என்ன செய்யணும், கலங்கமில்லாத ஞான பலமாக தேவ வசனத்து மேல எப்படி இருக்கணும், வாஞ்சியா இருந்தா தான் நம்ம ஆத்மா வளரும், நம்ம ஆவி வளரும், அப்பதான் பரலோர ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம உலக பிரகாரமா வளரணும், ஐயா அவங்க நாளுக்கு நாள் மிந்தினாங்களா, அப்படி கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு நான் நல்லா இருக்கோம் அப்படின்றோம். நம்ம சரீரம் வளரணும், எத்தனையோ டாடிக்கே என்னென்னமோ நம்ம சாப்பிட்றோம். ஆனா நீங்கள் நானும் வளர ஆவிக்குரிய காரியத்தில் வளரணும், என்ன செய்ய வேண்டும், இன்னொரு காசிக்கலாம் ஒன்னு பேத்து ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம்,
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
1: திருவசனமாகிய கலங்கம் இல்லாத,
0: திருவசனமாகிய கலங்கம் இல்லாத
1: ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள்.
0: பாத்தீங்களா, வளரணும்னு என்ன செய்யணும், திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞான பாலாகிய தேவ வசனத்து மேல எப்படி இருக்கணும், வாஞ்ச உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒரு வசனம் கூட மறந்து போக கூடாது, நீங்க வளரணும், இந்த ஆத்மத்துல வளரணும், உங்க ஆத்மா வளரணும், உங்க ஆவி வளரணும், கத்திற்குள்ள வளரணும் அப்படின்னு சொன்னா திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய தேவனுடைய வசனத்து மேல எப்படி இருக்கு, நம்ம வாஞ்சா இருக்கணும், தாகமா இருக்கணும், பசியா இருக்கு, எப்ப வசனம் வச்சுக்கணும், எப்ப ஆண்டு தியானிக்கணுமே சொல்லி இந்த வசனத்து மேல் வாஞ்சா இருந்தீங்கன்னா கத்தர் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு துணை இருப்பார். அல்லேலூயா. தாவீது அப்படித்தான் வசனத்தை தியானித்தார், தேவன் அவருக்கு துணை நின்றார். முதல் இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றார், இரண்டாவது மோசேக்கு துணை நின்றார், மூன்றாவது தாவீதுக்கு துணை நின்றார், நாலாவது பக்தனுக்கு கர்த்தர் துணை நின்று பார்ப்போம். ரெண்டு தீமோத்தேயு புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனம்,
1: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்,
0: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்,
1: ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை,
0: ஒருவன் என்னோடு கூட இருக்கவில்லை,
1: எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்,
0: எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்,
1: அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக,
0: அந்த குற்றம் அவர் மேல் சுமராதிருப்பதாக,
1: கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று,
0: கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று,
1: என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும்,
0: என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும்,
1: புற ஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும்,
0: புற ஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும்,
1: என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன்,
0: சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். நான்காவது யாருக்கு துணை நின்றாரு, பரிசுத்த பவுலுக்கு. எதுக்காக சொன்னா, பிரசங்கம் நிறைவேறதுக்காக, தேவனை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சாராம், பவுலுக்கு துணையா நின்றார். அல்லேலூயா. நம்மளும் என்ன செய்யறது, உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, முதல் இஸ்ரேல் மக்கள் துணை நின்றாரு, அவங்க கூப்பிட்டாங்க, ரெண்டாவது மோசைக்கு மோசை துணை நின்றார், அவர் உண்மையுள்ளவராக இருந்தார், மூன்றாவது தாவீதுக்கு துணை நின்றார், அவர் தாவீதை தியானிச்சு கொண்டே இருந்தாரு, நான்காவதாக யாருக்கு துணை இருக்கிறார், பரிசுத்த பவுலுக்கு. ஏன்னா பிரசங்கம் நிறைவேறதுக்காக கத்திரிச்சு, பிரசங்கம் நிறைவேறதுக்கும் புரட்சியாதி எண்ணங்களை ஆண்டவரை அறிந்து கொள்றதுக்காக தேவன் என்ன செஞ்சாரு, பரிசுத்த பவுலோடு தேவன் துணை நின்றார். நம்மளும் கத்திரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். கடைசி நாளில் வாழ்ற அருமையானவர்களே, இன்னொரு கிடந்த வசனம் வாசிக்கலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. 4:16
1: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று
0: எதுக்கு பாரு இனிமேல்தான் நீங்க நல்லா கவனிக்கணும் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று
1: என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக
0: அவளால பிரசங்கம் நிறைவேறதற்காக
1: புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காக
0: பிரசங்கம் நிறைவேறினா யாருக்கு யார் கேட்கணும் எல்லாரும் பிரஜாதிகளாம் கேட்கறதுக்காக
1: என்னை
0: பலப்படுத்தினான். நம்மளும் கடைசி நாட்களை வாழ்றோம் கடைசி நாளிலோட கடைசி வினாடியில வாழ்றோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க நியூஸ் எல்லாம் கேட்கும் போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்குது. ஆண்டவர் சொன்னார் மாபாவ காலத்தில் எப்படி நடந்தோ அதே போல மனுஷகுமார் வரும் காலங்களிலோ நடக்கும்னு சொன்னார். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. அருமையானவர்களை இப்போ நம்ம கடைசி நாட்களை வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தர் பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். எத்தனையோ பேரு சமாதி இல்லாம இருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்லு இயேசுவை நம்பி பாருங்க. நம்ம பெரிய பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை. இயேசுவை நம்பி பாருங்க. இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உள்ளத்துல உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு பாருங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். இது நம்ம கட்டாயம் சொல்ல வேண்டும். நீங்க இப்படியாக இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பாரு துணையா இருப்பார். எப்படி பரிசுத்த பவுலுக்கு துணையா நின்றாரோ பிரஜாதிகள் கேட்கறதுக்காக பிரசங்கம் பண்ணும் போது துணையா நின்றார். அதே போல நீங்களும் சொல்லணும். ஏங்க காலப்படுறீங்க இயேசு கிறிஸ்துவாரு அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. அவரை நம்பி பாருங்க. வியாதிஸ்தரை பாக்கீங்களா கவலைப்படாதீங்க. இயேசு நம்ம வியாதி சுகமாக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பற்றி நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய கடமை. கர்த்தரு வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 4:2
1: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்க.
0: சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி சாக்கிரதை என்ன செய்யணும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. கர்த்தரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். யார் வேணும் இல்லங்க சுவிசேஷம் எதை குறிக்குது இயேசு கிறிஸ்து குறிக்குது. அவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். இயேசு நம்புங்க இயேசு நம்புங்க. இயேசு உங்க கண்ணீர் துடைப்பார். இயேசு உங்க கவலை மாற்றுவார். உங்க வியாதி சுகமாத்த அவரால் முடியும். நீங்க அவர் நம்பி பாருங்க. அவர் உள்ளத்துல கூப்பிட்டு பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு சுகம் தருவார்னு சொல்லி நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களுக்கு சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் இயேசு பத்தி தெரியாத எவ்வளவு பேர் இருக்காங்க. அது சொல்ல வேண்டிய கடமை உங்களுடைய கடமை. கட்டாயம் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. கட்டாயம் நம்ம சொல்லணும். ரோமருக்கு நிறுவோம் 15:21
1: நான் மற்றொருனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்.
0: சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். பாத்தீங்களா மற்றவங்க தேவனை பத்தி அறியாத இடத்துல இயேசு நாமம் இயேசு பத்தி தான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து. இயேசு கும்பிடுங்க. இயேசு தேடுங்க. ஏசிட்ட வந்து பாருங்க. உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அதான் பரிசுத்த பவுல் இங்க சொல்றாரு 1 Cor 9:16
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது.
0: சுவிசேஷத்தை அறிவிக்கிற நம்ம ஒவ்வொரு நாள் விழுந்த கடமை. நம்மளா இயேசுகிட்ட தெரிஞ்சு கொண்டார். நம்ம எங்கேயோ இருந்தோம் நம்மள தெரிஞ்சிட்டாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டிய நம்ம மேல விழுந்த கடமை. இயேசுவை பத்தி நம்ம சொல்ல வேண்டும். அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் யாரு இயேசு கிறிஸ்து தான். அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். பரிசுத்த பவுலுக்கு துணை நின்றார். என்ன செய்ய எப்ப சார் துணை நின்றாரு ஊழியத்தை செய்யும் போது அவர் கர்த்தர் அவருக்கு துணை நின்றார். நம்மளும் கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். ஏசாயின் புஸ்தகம் 61:1
1: கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
0: மேல் இருக்கிறார்.
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்.
0: கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தரே ஆவியானவர். வேற யாரும் இல்ல. கர்த்தர் தான் ஆவியானவர். அவர் நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்துக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள் பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்துட்டார்னா மற்றவங்களுக்கு நம்ம சொல்றது நம்ம அறியாமே நம்ம குள்ளத்துல பாறை வரும். அவங்களை பார்த்தோன்னே மனது உருக்கு வரும். கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லலாம். கர்த்தர் வேற யாருமே இல்லை. கர்த்தர் தான் ஆவியானவர். 2 Cor 3:17
1: கர்த்தரே ஆவியானவர்.
0: கர்த்தர் யாரு? கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம யாருன்னு நினைக்க வேண்டாம், கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியானவர்.
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
0: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
1: அங்கே விடுதலையும் உண்டு.
0: அதான் கர்த்தருடைய ஆவியை நம்ம ஏற்றுக்கொள்ள, உள்ளத்துக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்துக்குள்ள எனக்குள்ள வரணும், எனக்குள்ள தங்கணும் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள விட்டோம்னா அவர் நமக்குள்ள இருக்கும்போது என்ன செய்யும்? சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியும். வியாதிகளை கஷ்டப்படுறவங்களுக்கு, எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்காங்க, சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க, எத்தனையோ குடும்பங்கள் குடிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி நம்ம சொல்ல வேண்டும். சிறுமைப்பட்டவர்களுக்குன்னு கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. நம்ம சொல்லும்போது அவங்க கட்டாயம் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. முத பார்த்தா யார்? இஸ்ரேல் மக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. ரெண்டாவது மோசைக்கு, மோசை என்ன செஞ்சாரு? உண்மையுள்ள இருந்தாரு, அவருக்கு துணை நின்றார். மூன்றாவது தாவீதுக்கு தேவன் துணை நின்றார், அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? வசனத்தை தியானிச்சார். நான்காவதாக பரிசுத்த பவுலுக்கு துணை நின்றார். ஏன்னா அவர் என்ன செஞ்சாரு? மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் பத்தி சொல்லிட்டு இருந்தார், புறஜாதி ஜனங்களை கர்த்தர் பத்தி சொன்னார். அதனால் கர்த்தர் துணை இருந்தார். இப்ப நம்மளும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுமா? இந்த லென்த் காலத்துல ஒரு தீர்மானம் பண்ணும். ஆண்டவரே, நானும் இப்படி ஒழித்து செய்வாண்டவரே, உண்மைப்பட்டவர்களுக்கு உண்மை பற்றி சொல்லுவாண்டவரே, கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு உண்மை பற்றி சொல்லுவாண்டவரே. எனக்கு நான் வேலை செய்யறதுல எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்காங்க, நான் சொல்லாம விட்டுட்டப்பா, என்னை மன்னியும். அதை சொல்ற சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் இல்லை, கர்த்தரை பத்தி நம்ம சொல்லணும், இயேசுவை பத்தி நம்ம சொல்லணும். நான் சொல்றாண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் கர்த்தர் நம்ம அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுமா? அதான் சொல்லி பயப்படாது, நமக்கு துணை நிற்கிறேன். வாசித்து முடிச்சிடலாமா? ஏசாயின் புத்தகம் 41:13.
1: உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான்,
0: உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன்,
0: நான் உனக்கு துணை இருக்கேன். பாத்தீங்களா, மற்றவங்க யாராவது நம்ம கையை பிடிச்சு ஆறுதல் படுத்தனா, ஐயோ அங்க சொன்ன வார்த்தை எனக்கு எவ்வளவு ஆறுதல், கையை பிடிச்சு பேசுறாங்க, என் கையை பிடிச்சு எனக்கு எவ்வளவு ஆறுதல் படுத்துறான்னு சொல்றோம். உங்களை என்னை உண்டாக்கிறவர் சொல்லுவோம், உங்க கையை பிடித்து, வலது கையை பிடித்து பயப்பட நான் துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்கு கட்டாயம் இந்த நாளிலிருந்து நம்ம அருமையான ஒவ்வொரு சபை மக்களுக்கும் கர்த்தர் துணையா இருப்பார். ஆனா ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் இஸ்ரேல் மக்களை போல அவங்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். மோசையை போல உண்மையுள்ளா இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும்? தாவீதை போல தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். நான்காவதாக பரிசுத்த பவுலை போல ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் கர்த்தர் அர்ப்பணிப்போமா?
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான்கு விதமான காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசினார். இஸ்ரவேல் என்ற தன்னுடைய ஜனத்திற்கு கர்த்தர் துணையா இருந்தார். காரணம், அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நாமும் கூட இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் துணையாய் இருப்பார். இரண்டாவது, மோசேக்கு கர்த்தர் துணையாக நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு மோசையை தப்புவித்தார். அதற்கு காரணம், மோசே தன் வாழ்க்கையில் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராக இருந்தார். நாம் கேட்போம், ஆண்டவரே எனக்கும் உண்மையுள்ள ஒரு இருதயத்தை தாரும். ஆண்டவரே எல்லாம் சிறு ஜபம் செய்து முடிக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு உண்மையை தாரும், உண்மை உள்ளவனாக என்னை மாற்றும் ராஜா, உண்மை உள்ளவளாக என்னை மாற்றும் ஐயா, எனக்கு நீர் துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்போமா? மூன்றாவதாக, தாவீதுக்கு கர்த்தர் துணை நின்றார். காரணம் என்ன? தாவீது இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானம் செய்தார். படுக்கையிலே கூட கர்த்தரை அவர் தியானம் செய்தார். நாம் கர்த்தருடைய வசனத்தை விருப்பத்தோடு வாஞ்சையோடு தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். இறுதியாக, ஊழியம் செய்த பரிசுத்த பவுலடிகளுக்கு ஆண்டவர் துணை நின்றார். பிரசங்கம் நிறைவேறுவதற்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு அவர் துணை நின்றார். இன்றைக்கு யாரெல்லாம் நம்மால் முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை ஜனங்களுக்கு எடுத்துச் செல்கிறோமோ கர்த்தர் நமக்கு நிச்சயம் துணையாக இருப்பார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, என்னால் முடிந்த அளவுக்கு உம்மை பற்றி கேள்விப்படாத ஜனங்களுக்கு, உம்மை பற்றி தெரியாத மக்களுக்கு நான் இருக்கின்ற சூழ்நிலையிலே உம்மை அறிவிக்க என்னை அர்ப்பணம் செய்கிறேன். ஆண்டவரே, யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி கர்த்தருடைய ஏக குரல் இன்றைக்கும் துணிந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் சொல்லுவோமா? ஆண்டவர், இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ என்னை அனுப்பும் ஆண்டவரே, உம்மை பற்றி ஜனங்களுக்கு சகல சிருஷ்டிகளுக்கு உம்மை பற்றி அறிவிக்க என்னை அனுப்பும் ஆண்டவரே. ஆய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? வேலை செய்து கொண்டே நான் உம்மை பற்றி சொல்கிறேன், படித்துக் கொண்டே நான் உம்மை பற்றி சொல்கிறேன், பகுதி நேரமாய் நான் உன்னை ஊழியத்தை செய்கிறேன், முழு நேரமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன், அப்பா என்னை அதற்கு தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்க்க போகிறோம்.

எல்லாரும் படுமா? தேங்க்யூ லார்ட். ஆமென். வலக்கர பிடித்து துணையாய் நிற்பவரே. ஆமென். ஆவியானவரே, கர்த்தரே ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டு, அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீர்கள். எங்கள் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இப்பொழுது நடுவில் இருக்கிறீர் ஐயா. இந்த சனங்களை தொடுவீரான், அன்பான திருச்சபையரை தொடுவீரான். யாரெல்லாம் இப்ப எனக்கு நீ துணையை வர வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு

0: கர்த்தருடைய வல்லமை நம் நடுவில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதுமாக எல்லாரும் இணைந்து நாம் கேட்க போற ஆண்டவரே, நீர் என்னை தொட வேண்டும் ராஜா. எல்லாம் கேட்கலாமா? உங்களுக்காக அருமையான சிஸ்டர்கள் ஜெபம் பண்ண போறாங்க. தகப்பனே என்னை தொடும், எசப்பா என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி எல்லாரும் வாய் திறந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவராய் கர்த்தர் நம்மை தொட போகிறார்.
1: ஸ்தோத்திராண்டவரையுமே துதிக்கிறோம் தகப்பரையுமே. அக்கினி போடுங்கண்டவரே, பரிசுத்தாமி அபிஷேகம் கர்த்தர் ஆவியானவர் ஆவியானவர் எங்க உண்டா விடுதலை உண்டு சொன்னீரே ராஜா. எல்லாருமே இப்படி வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ பிரசனை மூடட்டும். ஆண்டவர் அபிஷேகத்தோட இறப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க கர்த்தரே. ஆவியானவர் எங்க உள்ளத்துல வர வேண்டும், எங்க உள்ளத்துக்குள்ள வர வேண்டும், எங்க உள்ளத்துல நீங்க தங்க வேண்டும். ஆண்டவர அபிஷேகத்தோட இறப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தேவ கிருபையில நிரப்புங்கப்பா. மகிமையான காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதி உயர்த்துங்கப்பா. கண்ணீரை துடைங்க, கவலை மாற்றுங்க, பிரச்சனையா நீக்கிருங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆறாவது முடியாது, பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் செய்ய வேண்டும் செபிக்கிறோம். அவங்க கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்ய தரும் சொன்னீரே, ஐஸ்வர்யத்தால் நிரப்பி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் கர்த்தருடைய மகிமையை மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். அக்கினை நிரப்ப நல்ல மதிப்பினை பாஸ் பண்ணும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கவங்களும் ஒவ்வொரு வாழ்க்கையில் வேலை தர முடியாது செபிக்கிறோம். திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். அப்பா குழந்தை இல்லா சகோதரில் குழந்தை பாக்கத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறாண்டவர். கற்பத்தின் கனியை கத்தரால கிடைக்கும் சுகந்திரம் சொன்னீரே, நீங்க தந்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. கடனால தவிக்கிற மக்கள் கடனடைக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவர. நீயோ கடன் வாங்காம அநேக சாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே, கடன் கொடுக்கத்தக்கதாக நீர் கிருபை தர முடியா செபிக்கிறோம். ஒவ்வொரு கவலைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கிப்பட வேண்டுமா செபிக்கிறோம். சாவக்கட்டுகள், பாவக்கட்டுகள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் விடுதலையாக்குங்க ஆண்டவர. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவரஞ்சர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், சொந்த வீடு தாங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு பேரை நீங்க வைத்திருக்க சீஃப் போஸ்டர் எழுதி கொள்ளுங்க ஆண்டவர. மகத்தான காரியத்தை செய்யுங்க, எங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்களே, கோடி கோடி நன்றி ஏசப்பா. எல்லா துதி கனம் மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமை பிள்ளைகளை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை இந்த இடத்துல செய்யத்தக்கதாகவும் நமக்களுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீர் அந்த நாளிலே உம்முடைய ஊழியத்தை வழிநடத்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த மக்களையும் ஆண்டவரே இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கென்று ஆயத்தப்படும்படியாக இந்த நாளிலே குறித்த ஆலோசனையின்படி நீர் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல் உம்முடைய ஆவியானுடைய வழி நடத்தல் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இனிய நாமத்தில் ஒப்பு கொடுத்த மன்றாடுகிறோம் பிதாவே,
3: ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா?
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது, மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431 1 நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு 643101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த புனித வெள்ளிக்கிழமை என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின ஏழு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 1:18
1: சிலுவை பற்றிய உபதேசம்.
0: சிலுவை பற்றிய உபதேசம்
1: கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது.
0: கெட்டு போறது பைத்தியமா இருக்கிறது.
1: ரட்சிக்கப்படுகிற நமக்கோ,
0: ரட்சிக்கப்படுற நமக்கோ
1: அது தேவ பலனாய் இருக்கிறது.
0: தேவ பலனாய் இருக்கிறது. ஆமாவியானவர்களே, சிலுவை குறித்த உபதேசம் ரட்சிப்படுற நமக்கு தேவ பலன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் தியானிக்கிறோம். அது மாத்திர ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போதும் நமக்கு தேவ பலன், நம்ம ஆத்மத்துல புது பலன், நம்ம ஆவியில புது பலன் கிடைக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை தியானிக்கிறோம். அவள் பாடுகள் மரணங்களை நம்ம தியானிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளுமே தியானிக்க வேண்டும். இந்த நாள்லையும் கூட நம்ம தியானிக்க போறோம். நீங்க கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். ஏசாயின் புஸ்தகம் 53:5
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்,
0: பாத்தீங்களா, நம்முடைய மீறுதல் நிமித்தமும்
1: அவர் காயப்பட்டு,
0: அவர் காயப்பட்டு
1: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்
1: அவர் நொறுக்கப்பட்டார்.
0: நொறுக்கப்பட்ட
1: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை,
0: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை
1: அவர் மேல் வந்தது.
0: அவர் மேல் வந்தது. பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான், நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமா அவர் நொடுக்கப்பட்டார். நமக்கு சமானத்தை உண்டாக்குறது அவர் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். நம்ம சமானமா இருக்குன்னு நம்ம ஆண்டவராக இயேசுகிறது ஆக்கினை ஏற்றுக்கொண்ட எத்தனை வேதனையான காரியம் பாருங்க. நீங்கள் நானும் சமானமா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவராக இயேசுகிறது நமக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். எத்தனை அடிகள், எத்தனை கைகள் ஆணி, கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார். எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா, எனக்காக உங்களுக்காகத்தான். நம்ம இதை கவனத்தோட தேவனுடைய ஏழு வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். முதலாவது நம்ம தியானிக்க போறோம் லூக்கானு சுவிசேஷம் 23:34.
1: அப்பொழுது இயேசு
0: பிதாவே
1: இவர்களுக்கு மன்னியும்,
0: இவர்களுக்கு மன்னியும்
1: தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்.
0: பாருங்க அருமையானவர்களே, யார பார்த்து சொன்னார்? அவரை கைகள்லையும் கால்களையும் ஆணி அடிக்கப்பட்டாங்க, முள்ளு முடிச்சு ஊட்டினாங்க, முதுவெல்லாம் அடிச்சு நொறுக்கினாங்க. அத்துடைய வேதம் சொல்லுது உழவுப்பட்ட நிலத்தை போல் அவர் முதுகு தொங்கிச்சு. அது மாத்திரல, அவர் விழாவில் குத்துனாங்க. அவங்கள பார்த்து தான் சொன்னார், இவ்வளோ அறியாமல் செய்கிறார்கள். பிதாவே இவங்களுக்கு மன்னியும், அறியாமல் செய்கிறாங்களே, மன்னியும் ஆண்டவரின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மன்றாடினார் பிதாவை நோக்கி. இவள் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவர், பிதாவே இவளுக்கு மன்னியும் சொல்லி நமக்காக தான் சிலுவையில் சொல்லலாம் துயரம். கைகள் ஆணி, காலில் ஆணி, விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். அந்த வேதனையிலையும் கூட அவர் அடித்தவங்களுக்காக சொன்னார், பிதாவே இவள் மன்னியும், இவள் அறியாமல் செய்கிறார்களே என்று சொல்லி. அருமையானவர்களே, நீங்கள் நானும் கூட கர்த்தரை பின்பற்றுகிற நாம கூட மற்றவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நமக்கு மாதிரியா வைத்திருக்கிறார். உண்மை போல எனக்கு இந்த அன்பை தாரும் ஆண்டவரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரை இயேசுக்கு நமக்கு இந்த அன்பை தருவார். அதான் மார்க்கள் சுவிசேஷம் 11:25.
1: நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது,
0: ஒருவன்
1: பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற,
0: உங்கள்
1: பரமபிதா,
0: உங்கள்
1: தப்பிதங்களை,
0: உங்களுக்கு
1: மன்னிக்கும்படி,
0: அந்த
1: குறையை அவனுக்கு மன்னியுங்க.
0: அந்த குறையை அவருக்கு மன்னிங்க. பாத்தீங்களா, யார் பேர்ல உங்களுக்கு குறை இருக்கா? ஜபம் பண்ண வர்றதுக்கு முன்னாலேயே நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பராயிட்டு வர வேண்டும். ஆண்டவரே, நாங்களை மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க இப்படிலாம் பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க உள்ளத்துல நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா உங்க செபம் கேட்கப்படாது. ஐயோ, என்ன இப்படி சொன்னாங்களே, அவங்க இப்படி சொன்னாங்களே, நீங்க செபத்துல உட்கார்ந்தா அது என்னந்தான் உங்களுக்கு வரும். எத்தனையோ தப்பி நம்ம மன்னிச்சிருக்கிறாரு. நம்ம மற்றவங்களை தப்பிதங்களையே நம்ம நினைச்சு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம எப்படி நம்ம தப்பிதங்களை மன்னிப்பார்? இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னதே நம்ம சொல்லி யோசிச்சுட்டு குழம்பிட்டு இருந்தா நம்ம தப்பிதங்களை எப்படி மன்னிப்பார்? யோசித்து பாருங்க. நம்ம சின்னதுலேருந்து எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ எண்ணி முடியாத பாவங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள், எத்தனையோ மீறுதல் நம்ம தேவனை மன்னிச்சாரா இல்லையா? நம்மளை மன்னிக்க கத்துக்கொள்ளும். நம்ம செபத்துல சொல்றோம், எங்களுக்கு கடன் நாளைக்குள்ள மன்னிக்கிற போல எங்களுக்கு கடன்களை மன்னின்னு சொல்லி பரமண்ட செபத்துல சொல்லுகிறோம். மன்னிக்கிறோமா? அருமையானவர்களை யோசித்து பாருங்க, நம்ம சொல்றோம் ஆண்டவரே எங்களுக்கு கடன் நாளைக்கு மன்னிக்கிற போல எங்களுக்கு கடன்களை மன்னின்னு சொல்லி பரமண்ட செபத்துல சொல்றோம். நம்ம மன்னிக்கிறோமா? அதை உணர்ந்து நம்ம சொல்ல வேண்டும். ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். குலோசியன் புஸ்தகம் 3:13 வசனம்.
1: ஒருவரை ஒருவர் தாங்கி,
0: ஒருவரை ஒருவர் தாங்கி,
1: ஒருவர் பேரில்,
0: ஒருவர் பேரில்
1: ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்,
0: ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்,
1: கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல,
0: கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல
1: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்,
0: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாத்தீங்களா அருமையானவர்களே, கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பாவங்களை மன்னிச்சிருக்காரு, எண்ணி முடியாத பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். அது போல நம்மளின் நம்ம மேல நமக்கு யார் மேல குறைபாடு உண்டா இருக்கிறதோ அந்த குறைகளை நம்ம மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு மன்னிச்சது போல நம்மளும் அவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். நம்ம அது மன்னிக்காம மனசுக்குள்ளே வச்சிருப்போமானால் நம்ம செவிக்க முடியாது, தேவனத்தை நெருங்க முடியாது, தேவனத்தை கிட்டி சேர முடியாது. மன்னிக்கக்கூடிய சுவாசத்தை தேவனத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமணியின் புஸ்தகம் 19:10
1: குற்றத்தை மன்னிப்பது,
0: குற்றத்தை மன்னிப்பது
1: அவனுக்கு மகிமை,
0: அவனுக்கு மகிமை. பாத்தீங்களா அருமையானவர்களே, மற்றவங்க குற்றத்தை நீங்க மன்னிப்பது உங்களுக்கு மகிமையாய் மாறும். மற்றவங்களுக்கு குற்றத்தை மன்னிக்கணும், அதை மனசுல வச்சுட்டே இருக்க கூடாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு மேல சொன்னா அதை கூட என்ன வச்சிருப்பாங்க மனசுல, ஏன்னா அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி. மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு இந்த மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாரும், எனக்கு அந்த தெய்வீக அன்பை தாரும் அப்பா, அன்பை தாரும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 2 Corinthians 2:10-11
1: எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ,
0: எவனுக்கு நீங்க மன்னிக்கிறீர்களோ
1: அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன்,
0: அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன்.
1: மேலும்
0: மேலும்
1: நான் எதை மன்னித்திருக்கிறேனோ,
0: நான் எதை மன்னித்திருக்கிறேனோ
1: அதை உங்கள் நிமித்தம்,
0: அதை உங்கள் நிமித்தம்
1: கிறிஸ்துவனுடைய,
0: கிறிஸ்துவனுடைய
1: சன்னிதானத்திலே,
0: சன்னிதானத்திலே
1: மன்னித்திருக்கிறேன்,
0: மன்னித்திருக்கிறேன்.
1: சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு,
0: சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு
1: அப்படி செய்தேன்,
0: அப்படி செய்தேன்.
1: அவனுடைய தந்திரங்கள்,
0: அவனுடைய தந்திரங்கள்
1: நமக்கு தெரியாதவைகள் அல்லவே,
0: நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. ஆமா அருமையானவர்களே, நான் மன்னிச்சாலும் பிசாசு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு வரப்பா, உனக்கு அப்படி சொன்னாங்களே, உனக்கு இப்படி சொன்னாங்களே, உனக்கு எவ்வளவு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம மறந்தது கூட யாப்படுத்திட்டே இருப்பான். அவனுக்கு தந்திரம், ஏன்னா அப்ப நம்ம மன்னிக்காம இருந்தா கருத்தை நம்ம செபத்தை கேட்க முடியாது பாத்தீங்களா. அதனாலதான் அவன் என்ன செஞ்சிருப்பான், நம்ம உள்ளத்துல சொல்லிட்டே இருப்பான், உனக்கு வந்து இப்படிதான் சொன்னாங்களே, அப்படிலாம் சொன்னாங்களே, இப்படி பேசியிருக்காங்க, நீ ஏன் மன்னிக்கிற, நீ அவங்க கூட பேசுற, நீ அவங்களுக்கு உதவி செய்யற அப்படின்னு சொல்லி மனசுல பிசாசு கொண்டு வந்துட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய தந்திரம் தெரியாது இல்லையா. நம்ம ஏன்னா நம்ம மன்னிக்காம இருந்துட்டா தேவன் நம்ம செவத்தை கேட்க மாட்டார். மன்னிச்சுட்டா தேவன் பிரியமான பிள்ளையா மாறிடுமில்ல, அது மாறக்கூடாதுன்னு தான் அவனுடைய தந்திரம். அதனால மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தேவனத்துல கேட்போம், தேவனை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாரு, நீர் எப்படி மன்னிச்சிருப்ப எனக்கு அந்த மன்னிக்க சுபாவத்தை தாரும், தீபிக அன்பை என் உள்ளத்துல ஊற்றுமாண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். தேவன் நிச்சயமா நம்ம தருவார். இரண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 23:43
1: இயேசு அவனை நோக்கி,
0: இயேசு அவனை நோக்கி,
1: இன்றைக்கு நீ என்னுடனே கூட,
0: இன்றைக்கு நீ என்னுடனே கூட இருப்பாய் என்று
1: மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்,
0: மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமா அருமையானவர்களே, இரண்டாவதாக ஒரு 2 கல்யாண செலுவில அரைஞ்சிருக்காங்க. ஒரு கல்யாணம் பார்த்து ஆண்டவரே அடியனை நினைத்தருன்னு சொல்லி செபிக்கிறான், இன்னொரு கல்ல பரியாசம் பண்றா. லூக்கான் சுவிசேஷம் 23:39 உண்மையான வாசிக்கலாம்.
1: மற்றவன் அவனை நோக்கி,
0: மற்றவன் அவனை நோக்கி,
1: இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாயிருந்தும்,
0: இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாயிருந்தும்
1: தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா,
0: தேவனுக்கு பயப்படுறதில்லையா,
1: நாமோ
0: நாமோ
1: நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்,
0: நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இன்னொரு கதை சொல்ற, நீ இவ்வளவு இவ்வளவு செஞ்சு கூட நீ தேவனுக்கு பயப்படுறதில்லையா, இவ்வளவு ஆக்கினை வந்து நீ என்ன செய்ய தேவனுக்கு பயப்படுறதில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குற, நாம நான் இப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கல்லன் சொல்றா. அதுக்கு பாருங்க,
1: நாம் நடப்பித்தவைகளுக்கு
0: தக்க பலனை அடைகிறோம்
1: இவரோ
0: தகாததொன்றையும்
1: நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு
0: இயேசுவை நோக்கி,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே,
1: நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது
0: அடியேனை நினைத்தருளும் என்றான். பாத்தீங்களா, ஒரு கல்ல பரியாசம் பண்ற ஆண்டவரே, ஒரு கல்லு தன்னுடைய தப்பு உணர்ந்து ராஜ்யத்துல வரும்போது அடியனை நினைத்தருளும்னு கேட்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி. ஆமரிமானல் அதே போலதான் இந்த உலக மக்களும் கூட என்ன செய்யறாங்கன்னா, உணர்றவங்க வந்து பயப்படுவாங்க, கத்திர பயந்து எந்த வார்த்தையும் பேச பயப்படுவாங்க. இந்த உணராத இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன சொல்லணும் சொல்லி நிறைய பரியாசம் பண்ணுவாங்க, அவமானமா பேசுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. கத்திருக்கவங்க பயப்படுற பயமே இருக்காது, என்ன வேணாலும் பேசுவாங்க. பின்னால் ஆண்டுகிட்ட ஒரு நாள் நம்ம கடன் கொடுக்கறோம், அந்த பயம் கூட அவங்களுக்கு இருக்காது. ஆனா ஒரு கள்ளம் பாத்தீங்கன்னா, ஆண்டு பயந்து நினைத்தரலோ அப்படின்னு சொல்லி ஒரு கள்ள ஆண்டுகிட்ட மண்டாடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு பரதேசம் என்னோட கூட இருப்பா என்று சொன்னாரு. ஆமா, நம்ம தப்ப உணர்ந்து நம்ம ஆண்டுகிட்ட நம்ம ஒரு நாள் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒரு கல்லன் பாத்தீங்களா, எத்தனை பரியாசம் பண்ணி ஒன்னும் தப்பு இல்லாத மாதிரி பேசுறா. அதே மாதிரி அந்த உலகத்திலையும் கூட எத்தனையோ ஜனங்கள் தன்னுடைய தப்பு உணர்றதில்ல, அவங்க அவங்க கரெக்டா இருக்கிற மாதிரி மற்றவங்களை எவ்வளவோ வேணாலும் பேசுவாங்க. அப்படியான நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஒரு கல்லன் எப்படி தன்னை உணர்ந்தானோ அதே போல நம்மளும் கூட தேவனு பயந்து உணர்வுல இருந்த தேவனிடத்துல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். யோபின் புஸ்தகம் 31:33
1: நான் ஆதாமை போல என் மீறுதல்களை
0: மூடி
1: என் அக்கிரமத்தை
0: என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. ஆமா அருமையானவர்களே, ஆதாம் கூட பாருங்க, ஏவல் கொடுத்தப்ப அவங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம் இல்லையா, அந்த பழத்தை என்ன செஞ்சிருக்கலாம், சாப்பிடாம இருந்திருக்கலாம். உடனே சாப்பிட்டாரு. அப்போ அவன் என்ன சொல்றான், நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன் தப்பு உணரல. நீ இந்த கொடுத்த ஸ்திரீ தான் என்னை வந்து சாப்பிட வச்சுட்டா அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்திரீ சொல்றாங்க, இந்த பாம்பு தான் என்னை சாப்பிட வச்சிருச்சுன்னு. இந்த ஆதாம் சொல்றேன், நீ கொடுத்த இந்த ஸ்திரீ என்னை படு சாப்பிட வச்சிட்டான்னு சொல்லி. இப்போ தன்னுடைய அவங்க தப்பை என்ன செய்யல, உணரல. சிலர் சொல்லுவாங்க, அவங்களாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்களாலதான் இப்படி ஆயிடுச்சு, என் பையன் நல்லவன் தான், அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய தப்பு உணர மாட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளை தப்பு உணர மாட்டாங்க, மற்றவங்க மேலேயே குற்றத்தை சாட்டுவாங்க. அருமையானவர்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரு கல்லை எப்படி தன்னுடைய தப்பு உணர்ந்து அன்றைய அடியனை நினைத்தரலும் அப்படி கெஞ்சி செவித்தாரோ, அதே போல நம்மளும் கூட ஆண்டுகிட்ட தன்னுடைய நம்முடைய தப்பை உணர்ந்து ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கல்லனை பார்த்து, இன்றி பரதேசம் என்னோடு கூட இருப்பாய் என்று சொன்னார். தன்னுடைய தப்பை உணர்றது எவ்வளவு அவசியமா இருக்குது. நம்ம உணர்றோமா, அதை போல ஒழிச்சு வச்சிருக்கிறோமா, நம்ம ஒழிக்க கூடாது. இன்னைக்கே நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் ஆண்டவரை செய்து தப்புதான் சொல்லி அவர் தன்னுடைய தப்பு அவளுக்கு உணர தெரியல. நம்முடைய பாவத்தை நம்ம உணரத்தக்கதாக ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவரே, என் பாவத்தை உணர்த்தும் சுவாமி, நான் உணர்ந்து நம்மிடத்துல அறிக்கிடணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 19:12
1: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்,
0: தன் பிழைகளை உணர்கிறவன் யார். ஆமா அருமையானவர்களே, நம்ம பிழையை உணரணும். நான் செய்தது தப்பு தானே, நம்ம யோசிக்கணும், ஐயோ நான் தானே இப்ப செஞ்சிருக்க கூடாது, நான் தானே செஞ்சு ஏன் தப்பு தானே அப்படின்னு நம்ம வந்து நம்முடைய பிழையை உணரணும், நம்முடைய குறையை உணரணும், நம்முடைய குற்றங்களை உணரணும். நிறைய பேர் உணரவே மாட்டாங்க, மற்றவங்களதான் சொல்லுவாங்க, இவங்கள அவங்களால தானே இப்படி ஆயிட்டேன், அவங்க இதை சொல்லியிருக்காம இருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன், என் மேல தப்பு இல்ல அவங்க மேல தப்பு அப்படின்வாங்க. இங்க கர்த்தருடைய வேதம் சொல்லுறது, தன் பிழை உணர்கிறவன் யார், நம்முடைய பிழையை உணரணும். அந்த உணரக்கூடிய இருதயத்தை தேவனத்துல கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா தருவார். 1 யோவான் 1:7-9 வரைக்கும்,
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்.
0: இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கேன், என் பாவங்களை மன்னியும் சொல்லி நம் பாவங்களை உணர்ந்து நம்ம ஆண்டவரை அறிக்கையிடணும்.
1: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்,
0: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்
1: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம்,
0: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம்.
1: சத்தியம் நமக்குள் இராது,
0: சத்தியம் நமக்குள் இராது.
1: நம்முடைய பாவங்களை,
0: நம்முடைய பாவங்களை
1: நாம் அறிக்கையிட்டால்,
0: நாம் அறிக்கையிட்டால்
1: பாவங்களை நமக்கு மன்னித்து,
0: பாவங்களை நமக்கு மன்னித்து
1: எல்லா அநியாயத்தையும் நீக்கி,
0: எல்லா அநியாயத்தையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிப்பதற்கு,
0: நம்மை சுத்திகரிப்பதற்கு
1: அவர் உண்மையும்
0: உண்மையும்
1: நீதியும்
0: நீதியும்
1: உள்ளவராயிருக்கிறார்,
0: உள்ளவராயிருக்கிறார். நான் பாவத்தை அறிக்கையிடணும் அருமையானவர்களே. என் பாவத்தை எனக்கு உணரத்தாரும், பாவத்தை எனக்கு உணர்ந்தவரே. நம் பாவம் சொல்லு, நம்மை நம்ம என்ன செய்யறோம், வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையும் உண்மை உள்ளாரா இருக்கிறாரு. நம் பாவத்தை அறிக்கையிடணும், என் செய்த பாவங்களை மன்னி மாண்டவர், நான் தான் இப்படி செஞ்சிட்டாண்டவர், நான் செய்ததுதான் தப்பு. நம்மளோட தவறை உணர்ந்து மன்னிக்க வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, தன் பிழையை உணர்கிறவன் யார், தப்ப உணர்ந்து ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னென்ன குறை இருக்கோ, குற்றம் இருக்கோ, மற்றவங்களையே நம்ம குற்றப்படுத்திட்டே இருந்தோமா, அவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இவங்களால தான் இப்படி ஆயிட்டேன் சொல்றமா, அப்படியானா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்ட கர்த்தர் நம்மளை நிச்சயம் மாற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரல்ல, ஏசாயின் புஸ்தகம் 27:11
1: அது உணர்வுள்ள ஜனமல்ல,
0: அது உணர்வுள்ள ஜனமல்ல,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: அதை உண்டாக்கினவர்,
0: அதை உண்டாக்கினவர்
1: அதற்கு இறங்காமலும்,
0: அதற்கு இறங்காமலும்
1: அதை உருவாக்கினவர்,
0: அதை உருவாக்கினவர்
1: அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார்,
0: அதுக்கு கிருபை செய்யாமல் இருப்பார். பாத்தீங்களா அருமையானவர்ல, நம்ம உணரவ இருந்தா நம்ம உண்டாக்கி நமக்கு இறங்கவே மாட்டார். அவங்களை வந்து நல்லவங்கன்னு சொல்லி இருக்காங்க, விட்டுறல் அஞ்சு ஆண்டு விட்டுருவார். நம்ம உணரணும், உணர்வுல இருந்து தேவனத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு, எனக்கு உணர்வை தாருமப்பா. உணரணும், அவர் கிருபை செய்ய மாட்டார், இறங்க மாட்டார். நம்ம உணரணும், ஆண்டவரே எனக்கு உணர்வுலே இதை தாரும், எனக்கு உணர்வை தாரும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும் சொல்லி நம்ம கேட்கணும். நம் பாவங்களை அறிக்கிட்டோம்னா கர்த்தர் நம் பாவங்களை மன்னிப்பார். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ரட்சிக்கப்படாட்ட தேவனுடைய ராஜ்யத்துல என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்,
0: வெளிச்சத்திலே நடப்பார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, நம்ம தப்ப உணர்றோமா, மற்றவங்களே குற்றம் சொல்லிட்டு இருக்கிறோமா? குற்றம் சொல்ற யாருடைய காரியம் தெரியுமா, பிசாசுடைய காரியம். மற்றவங்களா குற்றப்படுத்தும் பிசாசு, நம்ம மற்றவங்களை குற்றம் சாட்டுறோமா, இல்ல நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டுட்டு அறிக்கிடுறோமா? அப்படி உங்களால உணர முடியா, தேவனத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும்ப்பா, நான் உணர்ந்து இருக்கணுமாப்பா, எல்லாத்திலும் உணரணும் ஐயா, எனக்கு உணர்வை தாரு, என் தப்ப உணரக்கூடிய இதயத்தை தாரும். நான் உணர்ந்த மனத்தில் அறிக்கிடணும், நான் ரட்சிக்கப்படணும், பரலோ வெளிச்சத்தில் நடக்கணும் ஆண்டவரேன் சொல்லி கேட்போம். ஆண்டவர் கிருபை செய்வார். மூன்றாவதாக, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:26-27
1: அப்பொழுது இயேசு,
0: அப்பொழுது இயேசு
1: தம்முடைய தாயையும்,
0: தம்முடைய தாயையும்
1: அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த,
0: அருகில் நின்ற தமக்கு அன்பாயிருந்த
1: சீஷனையும் கண்டு,
0: சீஷனையும் கண்டு
1: தம்முடைய தாயை நோக்கி,
0: தம்முடைய தாயை நோக்கி,
1: ஸ்திரீயே,
0: ஸ்திரீயே,
1: அதோ உன் மகன் என்றார்,
0: அதோ மகன் என்றார்.
1: பின்பு,
0: பின்பு
1: அந்த சீஷனை நோக்கி,
0: அந்த சீஷனை நோக்கி,
1: அதோ
0: அதோ
1: உன் தாய் என்றார்,
0: உன் தாய் என்றார். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில கூட தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்து சென்றார். அன்பான சீசனை பார்த்து அதோ ஒன்று தாயின்னு சொன்னார், தாயை பார்த்து அதோ ஒன்று மகைன்னு சொன்னார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம தாய்க்காக என்ன செய்யறோம், 10 சுமந்து பெற்றெடுத்த தாய்க்காக என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க. ஏதோ சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஏதோ கொடுத்து கொஞ்சம் காசை கொடுத்துட்டா நம்ம கடமை தீர்ந்துன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அருமையானவர்களே, தாயினுடைய உள்ளம் நம்மிடத்துல அன்பா இருக்க வேண்டும், நம்ம இடத்துல எல்லாமே அன்பா பேசணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் நினைப்பாங்க. சகோதரிய சகோதரியே, என் மகன் அன்பா பேச வேண்டும், என் மகன் அன்பா பேச வேண்டும், அன்புக்குத்தான் தாய்மார்ல ஏங்கி இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ உனக்கு உதவி செஞ்சுட்டா போதும், அதோட நம்ம கடன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, நீங்க உங்க பெற்றெடுத்த தாய்க்கு நீங்க என்ன செய்யணும், உங்களால முடிஞ்ச உதவி நீங்க கட்டாயம் செய்ய வேண்டும். தேவனை கர்த்தர் விரும்புகிறது அதுதான். என்ன சொன்னா, அவங்களுக்கு ஏதாவது கட்டாயம் நீங்க உதவி செய்யணும். செஞ்சீங்கன்னா பிள்ளைகளும் உங்களுக்கு அதே மாதிரி செய்வாங்க. நீங்க எதை செய்யறீங்களோ அதுதான். ஆண்டவரே இயேசுக்கு நமக்காக மாதிரி வைத்து போயிருக்கிறார். அவருக்கு முன் நமக்கு மாதிரி வைத்திருக்கிறார். நம்ம அப்படி செய்யறோமான்னு சொல்லி சிலுவையிலும் கூட சொல்லனா உயரப்படுற நேரத்திலையும் கூட ஒரு அடைக்கலத்தை கொடுத்து சென்றார். நீங்களும் நானும் கூட இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பெற்றெடுத்த தாய்க்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்ய வேண்டும். சரி, உங்களால் உதவி செய்ய முடியாட்டாலும் தாய் தப்புறன்ட்டு அதிகமாக அன்பு கூற வேண்டும். நம்ம அன்பு கூற வேண்டும். தேவநாய கர்த்தர் நம்ம பார்த்து கொண்டே இருப்பற. பொன்னி பேதின் புஸ்தகம் 2:21
1: நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை
0: தொடர்ந்து வரும்படி
1: உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார்.
0: நீங்க அவருடைய அடிச்சல, நீங்கள் நானும் அவருடைய அடிச்சர்களை பின்பற்றி போறோமான்னு சொல்லிதான் நமக்காக மாதிரி வைத்து போயிருக்கிறாரு. தாய்க்கு எப்படி தன்னை சீசனை பார்த்து அதோ தாயின்னு சொன்னாரு, அதே போல நீங்களும் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். நீங்க எதை செய்றீங்களோ அதுதான் நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு செய்வாங்க. அது மறந்தே போகாதீங்க. உங்களால முடிஞ்ச உதவி உங்க தாய் தப்பருக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதை விரும்புகிறார். அதுதான் நமக்கு மாதிரியா முன்வைத்து போயிருக்கிறார். நம்ம ஒரு நாளும் அடிச்சவர்கள தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரிய பின்வைத்து போயிருக்கிறார். மறந்து போகாதீங்க. எபேசியர் புஸ்தகம் 6:2-3
1: உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும்
0: பூமியிலே
1: உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்
0: உன் தகப்பனையும்
1: உன் தாயையும்
0: கனம் பண்ணுவாயாக என்பதே
1: வாக்குத்தத்தமுள்ள முதல் கற்பனையாயிருக்கிறது.
0: பாத்தீங்களா, உங்க ஆயுசு வந்து நல்ல தீர்க்க ஆயுசு இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யணும், உங்க தாய் தப்பனையும் நீங்க கடன் பண்ணணும். உங்களுக்கு நன்மை உண்டா இருக்கணுமா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தீர்க்காயசா இருக்கணுமா, உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகணுமா, உங்க தாய் தப்பனையும் கடன் பண்ண வேண்டும். நம்ம கடன் பண்றோமா எப்படி இருக்கும் அருமையானாலே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம ஏதோ வர சொசன் தியானிக்கிறோம் அப்படியே விட்டுறோம்னு இருக்கக்கூடாது. உங்க தாய் தப்பனையும் நீங்க என்ன செய்யணும், கடன் பண்ணணும். கடன் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாயிருக்கும். அது மாத்திரல்ல, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆயுசு தீர்க்க ஆயுசாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளும் உங்கள் தாய் தப்பனையும் கணம் பண்ண வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 23:22
1: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே.
0: பாத்தீங்களா, பொம்மா உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. உங்க பெற்ற தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். உங்களை படிக்க வச்சது யாரு, அதை யோசித்து பாருங்க. உங்களை படிக்க வச்சு இந்த நிலையை கொண்டு வந்தது யாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, ஓ நீ சும்மா படு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான். அதை நீங்க மறந்து போகக்கூடாது. தாய் வந்து அசட்டை பண்ணக்கூடாது, தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். அப்படி இருப்பீரானா, கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். நான்காவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 27:46
1: 9:00
0: சபத்தானி என்று
1: மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார்.
0: அதற்கு
1: என் தேவனே
0: ஏன்
1: என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. பிதாவாகி தேவன் அவர் கைவிட்டாரா, இல்லவே இல்லை. கத்த நிச்சயமா கைவிடவே இல்லை. யோவான் சுவிசேஷம் 10:30 வாசிக்க கேப்போம்.
1: நானும் பிதாவும்
0: ஒன்றாயிருக்கிறோம். பாத்தீங்களா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கு சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஏன் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி ஆண்டவரை இயேசுகிறது சிலுவையில மொழிந்தார் என்று தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 53:6
1: நாம் எல்லாரும்
0: ஆடுகளை
1: போல
0: வழி தப்பி திரிந்து
1: அவனவன்
0: தன் தன் வழியிலே போனோ கர்த்தரோ
1: நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும்
0: அவர் மேல் விழப்பண்ணினார். பாத்தீங்களா அருமையானவரே, நம்ம எல்லாருடைய அக்கிரமும் ஆண்டவராக இயேசுக்கு மேல் விழுந்தது. அதனால பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு. நானும் பிதா ஒன்றா இருக்குன்னு சொன்ன அன்பின் ஆண்டவராக இயேசுகிறது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னார். நம்முடைய ஒவ்வொரு அக்கிரமும் அவர் மேல் விழுந்தது. அப்ப நம்முடைய பாவங்கள் வந்து அவர் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. யோவான் சுவிசேஷம் 1:29
1: இதோ
0: உலகத்தின் பாவத்தை
1: சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார்.
0: பாத்தீங்களா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்கள்லாம் அவர் பிதாவின் முகத்தை அவருக்கு மறைத்தது. அவரிடத்துல பாவமே இல்லையா? 1 பேதுரு 2:22
1: அவர் பாவம் செய்யவில்லை.
0: அவருடைய
1: வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை.
0: வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் பாவம் செய்யல. கத்தடி வேதஞ்சது தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் சின்ன பாவம் கூட அவரத்துல கிடையாது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சுமந்தார். அதனாலதான் பிதான் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய பாவம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிதான் முகம் மறைக்கப்பட்டது. அவர் சின்ன பாவம் கூட இடத்துல இல்ல. அவர் பாவம் செய்யவில்லை. அவர் இடத்துல என்ன இல்லையா? வஞ்சனை காணப்படவே இல்லை. அருமையானவர்களே, நம்ம இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற நாம் நிச்சயமாகவே தேவனிடத்துல சொல்லணும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, இனிமேல் நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நம்ம பாவம் செய்யும் போது நமக்கு என்ன செய்யும்? பிதான் முகம் மறைக்கப்படும். இனிமேல் நம்ம பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, பாவத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்க, இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்கன்னு கேட்போம். ஆண்டவர் நிச்சயமா தருவார். ஏசாயின் புஸ்தகம் 59:2
1: உங்கள் அக்கிரமங்களே
0: உங்களுக்கும்
1: உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
0: உங்கள் பாவங்களே
1: அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: பாத்தீங்களா, நம்முடைய முகத்தை என்ன? நம்முடைய பாவம் தான் ஆண்டவராகிய இயேசுக்கு நம்ம பிதாவாகிய தேவன் நமக்கு செவி கொடுக்காத படிக்கு நம்மளுக்கு மறைக்கிறது. அதான் சொல்றேன், எப்படிலாம் நான் செவிக்கிறேன், என் செவை ஏன் கேட்கப்படல, என் செவை ஏன் கேட்கல, நான் காலையில செவிக்கிறேன் மாலையில செவிக்கிறேன் எப்ப பார்த்தாலும் செவிச்சிட்டு இருக்கேன், என் செவை ஏன் கேட்கப்படலாம்? நம்முடைய பாவம் தான் அவர் செவி கொடுக்க கூடாதொடிக்கி நம்முடைய பாவம் அவர் முகத்தை மறைக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய பாவம் தான் ஆண்டவராக இயேசுகிறதுக்கு பிதான் முகம் மறைக்கப்பட்டது. நம்முடைய பாவத்தை சொல்லுவில சுமந்து தீர்த்தார். அதனால இன்னைக்கு என்ன செய்யலாம்? நம்ம இப்ப ஆண்டோட முகம் நம்ம மறைக்கப்படக்கூடாதுன்னு சொன்னா நம் பாவத்தை அறிக்கிட்டு இனிமேல் பாவத்தை செய்யக்கூடிய பலனை எனக்கு கொடுங்க ஆண்டவர, நம் பாவம் செய்ய அப்படி வாழணும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தர் நோக்கி கேட்போம். நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம ஆண்டுகிட்ட தான் கேட்கணும், இயேசுவே நம்ம பாவம் செய்யக்கூடாதுப்பா, உங்களுடைய முகம் எனக்கு மறைக்கப்படக்கூடாது, நம்முடைய முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்திலிருந்து வெற்றி தாருன்னு சொல்லி நம்ம ஒரு செபம் பண்ணுமா? 5வதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19:28
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
0: தாகமாயிருக்கிறேன். ஆமா அருமையானவர்களே, இரவெல்லாம் அடிக்கப்பட்டு கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு ஊட்டப்பட்டார். அவர் தாகமெல்லாம் என்ன தெரியுமா, நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும், நான் எல்லாம் முடிச்சிட்டேனே, எல்லாம் செய்துட்டேனே, என் மகன் என்ன மனம் திரும்பலையே, என் மகன் என்ன மனம் திரும்பலையே, இன்னும் பழைய வழியிலே இருக்கிறாங்கன்னு சொல்லிதான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் கையில உப்பு கொடுப்போம், ஆண்டவரே என்னுடைய கரத்துல உப்பு கொடுக்குற ஆண்டவரே, எப்படியாவது என்னை மாற்றும் ஐயா, நான் உண்மை போல மாற வாஞ்சிக்கிற, என்னை உண்மை போல மாற்றுன்னு கேளுங்க. ஆண்டவரை இயேசுகிறது உங்க மேலதான் தாகமா இருக்கிறார், நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? யோவான் சுவிசேஷம் 4:34
1: என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது.
0: அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. பாருங்க அருமையானவர்களே, நம்ம எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம், பிதா இந்த உலகத்துல நான் அனுப்பினத நிறைவேற்ற வாஞ்சியா இருக்கிறேன்னு சொல்றமா, பிதான் சித்தத்தை செய்ய வேண்டுமே, அவர் எனக்காக கொடுத்த பொறுப்ப, அவர் எனக்காக கொடுத்த கிரியை நான் செய்து முடிக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் தாகமா இருக்கும். அருமையான சகோதரிய சகோதரியே, நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், பிதான் சித்தத்தை செய்யறது என்னோட தாகம், அது மாத்திரல பிதா எனக்கு கொடுத்த அந்த கிரியை நான் செய்து முடிக்கிறது தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. உங்களுக்கும் எனக்கு அந்த தாகம் வர வேண்டாமா? இந்த உலகத்துல உங்களையும் என்ன ஒரு நோக்கத்தோட தான் இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய கிரியை நம்ம முடிக்கிறோமா? அவர் நம்ம குறித்த திட்டத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோமா? அவர் நம்மளை குறித்து என்ன சித்த வைத்திருக்காருன்னு நினைச்சாது பார்த்திருக்கிறோமா? இந்த உலகத்துல எதற்காக தேவன் என்ன இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார்? அவர் எனக்காக கொடுத்த கிரியை நான் செய்து முடித்திருக்கிறேனா? ஒரு ஆள் யோசித்தாது பார்த்திருக்கிறோமா? அருமையானவர்களே, தேவனாய் கர்த்தர் நம்மள ஒவ்வொருவரையும் இந்த உலகத்துக்கு அனுப்புவது ஒரு நோக்கம், ஒரு திட்டம், அதுதான் நம்ம ஆண்டவரே சொல்லணும். ஆண்டவரே, நீர் எனக்காக கொடுத்த கிரியில நான் செய்து முடிக்கிறேன் என்னோட தாகம் சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் எப்படி அசதியா இருந்துட்டப்பா, நிர்வசாரமா இருந்த, இனிமேல் நான் செய்வாண்டவரே, உம்முடைய நீர் எனக்காக செய்து கொடுத்த அந்த கிரியை நான் செய்வாண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்வாண்டவரே, ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க மேலே என் மேலதான் தாகமா இருக்கிறார். நாளுக்கு பொல்லாத ஆனப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் சொல்லி கர்த்தராகிய தேவன் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதுதான் சொன்னார், தாகமா இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 18:14
1: இவ்விதமாக
0: இந்த சிறியரில்
1: ஒருவனாகிலும்
0: கெட்டு போவது
1: பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின்
0: சித்தமல்ல. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், தாகமா இருக்கிறேன் சொன்னார். என்ன தாகம்? நம் ஒருத்தரோட கெட்டு போக கூடாது, இந்த சிறியில ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாதுதான் பிதாவின் சித்தம். நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா? கர்த்தர் விட்டு வெள்ளைக்கு தூரமா மாம்சமும் மனமும் இருமறுபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உங்க மேல என் மேல்தான் தேவனுடைய தாகம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான் தேவனுடைய தாகம். எப்படி இருக்கிறோம்? பிதான் சித்தத்தை செஞ்சிருக்கிறோமா, இல்ல நம்ம மனமும் மாம்சம் இருமறுபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், ஒருவராயில் கெட்டு போறது பிதான் சித்தம் அல்ல, இந்த சிறியில ஒருவராது கெட்டு போறது உங்கள் பிதான் சித்தம் அல்ல என்று சொன்னார். நாம் எங்க இருக்கிறோம்? ஆண்டுக்குள் இருக்கமா? ஆண்டு விட்டு வழி விலகி இருக்கிறோமா? ஆண்டு விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டு கேட்கிறார், மகனே உன் இதயத்தை கொடு, மகனே உன் இதயத்தை தாய் என்று சொல்லி கேட்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தர் கர்த்தர் நம்ம அர்ப்பணிப்போமா? நீதிமொழியின் புஸ்தகம் 23:26
1: என் மகனே
0: உன் இருதயத்தை எனக்கு தா. ஆமா அருமையானவர்களே, கர்த்தர் கேக்குற உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி நீ கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நம்ம வீட்டு வழிவிரை போயிட்டு இருக்கிற ஆண்டவரே, நான் எங்கேயோ இருக்கிற ஆண்டவரே, என் இழுத்துக்கொள்ள என் இருதயத்தை விட கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ எனக்குள்ள இந்த வாசம் பண்ணுவீங்க, எனக்குள்ள இங்க தங்கிருங்க, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, என் மேலதான் ஆண்டவர் தாகமா இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க எனக்குள்ள வரணும், எனக்குள்ள இந்த வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க என் மேலதான் ஆண்டு தாகமா இருக்கீங்க, என்னை ஒருத்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டு சொல்லுமா? ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒருத்தர் கூட கெட்டு போறது பிதான் சித்தம் அல்ல, கெட்டு போறது தேவன் விரும்புறதும் அல்ல. இன்னைக்கு நம்ம ஆண்டு ஒப்பு கொடுக்குமா? அதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவரை இயேசுகிறது தாகமா இருக்கிறேன் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் நிமிடத்துல அர்ப்பணிக்கிறப்பா, என் இதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க, என் இதயத்தை கூட கையில ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் சொல்லுவோமா, உங்களுக்குள்ள ஆண்டவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ண வாஞ்சியா இருக்கிறார், அவர் தாகமெல்லாம் உங்க இதயத்து மேல என்னுடைய இதயத்து மேலதான் அருமையானவர்களே ஒப்பு கொடுப்போமா. அது மாத்திரல்ல, ஏசுகிறதுக்கு இன்னொரு தாகம், ஏசாயின் புஸ்தகம் 6:8
1: யாரை நான் அனுப்புவேன்,
0: யாரை நான் அனுப்புவேன்,
1: யார் நமது காரியமாய் போவான்,
0: யார் நமது காரியமாய் போவான். ஆமா அருமையானவர்களே, என் சனங்களே எத்தனையோ பேர் அறியலையே, என் சனங்களே எங்கேயோ இருக்கிறாங்களே, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமா போவா. ஏசாய் சொன்னது போல என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன்னு சொல்லுவோமா. எத்தனையோ சனங்கள் ஆண்டவர் அறியலையே, எத்தனையோ சனங்கள் மனம் போல மாம்சமும் மாம்சமும் மனசு விரும்பினோடி வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, அவங்களுக்கு போய் யார் சொல்லுவா அன்று சொல்றாரு. யாரை அனுப்பி யார் நமது காரியமா போவா என்று சொல்லி ஏசாய் சொன்னேன், என்னை அனுப்ப மாட்டேன் நான் போறேன்னு சொன்னாரு. நீங்கள் நானும் சொல்லுவோமா, ஆண்டவரே இன்னும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களால் முடிந்தபடி விடியத்தை செய்யற ஆண்டவர், எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா. எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் கத்தடி ஊழித்து நம்ம செய்ய வேண்டிய அருமையானவர்களே. அன்று அதைத்தான் நம்ம மேல தாகம் இருக்கிற, முதல்ல நம்ம இருத்தி மேல் தாகம், ரெண்டாவது ஆண்டடி ஊழித்து செய்யணும் தாகம். ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கறேன்னு ஒப்பு கொடுப்போமா. 6வதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிர்ந்த வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:30
1: இயேசு காடியை வாங்கின பின்பு,
0: இயேசு காடியை வாங்கின பின்பு
1: முடிந்ததென்று சொல்லி,
0: முடிந்ததென்று சொல்லி
1: தலையை சாய்த்து,
0: தலையை சாய்த்து
1: ஆவியை ஒப்பு கொடுத்தார்,
0: ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமா அருமையானவர்களே, முடிந்தது என்று சொன்னார். என்ன முடிந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 இந்த உலகத்துல பிதாவாகி தேவன் அவர் அனுப்பினத செய்து முடித்துட்டாரு, அதான் முடிந்தது என்று சொன்னார். இந்த உலகத்துல வந்து செய்ய வேண்டிய காரியங்களை அவரு செய்து முடித்துட்டாரு, அதான் முடிந்தது என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிதாவாகி தேவன் அவர் அனுப்பின காரியத்தை செய்து முடித்தார், அதான் முடிந்தது என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 17:4
1: நான் செய்யும்படி,
0: நான் செய்யும்படி
1: நீர் எனக்கு நியமித்த கிரியையை,
0: நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை
1: செய்து முடித்தேன்,
0: செய்து முடித்தேன். ஆமா அருமையானவர்களே, பிதாவை தேவன் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் கிரியை ஒப்பு கொடுத்தாரோ அந்த கிரியெல்லாம் அவரு செய்து முடித்தார். நீங்கள் நானும் கூட கர்த்தர் நமக்காக கொடுத்த கிரியை நம்ம செய்து முடிக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு பூர்ணத்தோட ஆண்டவர் ராஜ்யத்துல போய் மகிழ்ச்சியா வாழ முடியும். ஆண்டவர் இயேசு நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் என்று சொன்னார். நம்மளும் கூட செய்து முடிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? நிறைய பேர் நினைச்சாங்க, வீடு மேல வீடு வாங்கணும், காடு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பொண்ணை வாங்கணும், பொருளை வாங்கணும், அவங்க வீட்டில் இத்தனை பொருள் இருக்கு, நம்ம வீட்டில் என்ன இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம என்ன வச்சிருக்கிறோம், இதைத்தான் நினைப்பாங்க. ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், பிதா எனக்கு என்ன நியமித்தாரோ அந்த கிரியை நான் செய்து முடித்தேன் சொன்னார். நம்ம என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. நம்ம கிறிஸ்தவங்களை இருப்பதுனாலயோ வார வாரம் சர்ச்சைக்கு போயிட்டு அப்படின்னாலும் போக முடியாது. ஆண்டவரை இயேசுக்கு எல்லாமே நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார். பிதாவை தேவனை நியமித்ததை நான் செய்து முடித்தேன் சொன்னார். அவர் நியமித்த கிரிகளை செய்து முடிச்சார். நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கோம் கர்த்தருக்காக, உங்களுக்காக எனக்காக எத்தனை பாடு சொல்லனா துயரத்தை அணிவித்தாரே, எவ்வளவோ பாடுகள் கஷ்டத்தை நமக்காக அணிவித்தாரே, நம்ம கர்த்தராகி தேவனுக்காக என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. பரிசுத்த பவுல் சொல்றாரு 2 Timothy 4:7
1: நல்ல போராட்டத்தை போராடினேன்,
0: நல்ல போராட்டத்தை போராடினேன்,
1: ஓட்டத்தை முடித்தேன்,
0: ஓட்டத்தை முடித்தேன். பாத்தீங்களா, அவர் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எபிரேயன் புத்தகம் 12:1
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்,
0: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
1: பொறுமையோட ஓட கடவோம்,
0: பொறுமையோட ஓட கடவோம். பாத்தீங்களா அருமையானவர்களே, நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சு வச்சிருக்கிறாரு, அந்த ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு ஓடி முடிக்க வேண்டும். அதுங்க பரிசுத்த பவுல் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன். அவருக்கென்று என்ன ஓட்டம் வச்சாரோ அது ஓடி முடிச்சிட்டாரு. நீங்கள் நானே என்ன செஞ்சிருக்கிறோம் அருமையான, சிந்தித்து பாருங்க. சிந்திப்போம், செயல்படுவோம், நிச்சயமா நான் சிந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு வாழ்க்கை வளர்ந்தோம், வீடை வாங்கினோம், பணத்தை சேர்த்தோ அதை சேர்த்தோ இதை சேர்த்தனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்னும் கொண்டு வந்தும் இல்லை, ஒன்னும் கொண்டு போறதும் இல்லை. இந்த உலகத்துக்கு ஏதாவது கொண்டு போக முடியுமா? நிறைய பேர் பாருங்க, ஒரு 10 பைசா கூட செலவு பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகும்போது எப்படி, அங்க எப்படி அவங்களுக்கு பொக்கிஷம் இருக்கும், என்ன இருக்கும் யோசித்து பாருங்க. கர்த்தருக்காக சின்ன ஊழியத்தை கூட செய்ய மாட்டாங்க, அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக செவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரலோகத்துல என்ன பொக்கிஷம் இருக்கும் யோசித்து பாருங்க. பஸ்ஸை போறச்சுன நல்லா போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்து, என்ன ஓட்டம், நமக்காக நியமித்த ஓட்டம் சொல்லி எவ்வளே 12:1 வாசிக்கிறோம். நமக்காக நியமித்த ஓட்டத்தை செய்து முடித்தேன்னு சொல்ற நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அருமையில சிந்தித்து செயல்படுவோம். மோசை சொல்றாரு யாத்ரா புஸ்தகம் 40:30.
1: இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான்.
0: மோசே வேலையை முடித்தார், அவர் கொடுத்த வேலை அவர் செய்து முடிச்சிட்டாரு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், எல்லாம் முடிந்தது, இந்த உலகத்துல என் பிள்ளைகளுக்காக பட வேண்டிய பாடுகள் எல்லாம் பட்டு முடித்து விட்டேன்னு சொல்ல முடிந்ததுன்னு சொன்னார். எனக்கு பெய்தா நியமித்த கிரிகளை செய்து முடித்தேன்னு சொன்னார். மோசே சொன்ன வேலை முடிந்ததுன்னு சொன்னார். நோவா சொல்றாரு ஆதியாகமம் 7:22.
1: நோவா அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
0: பாத்தீங்களா, என்ன திட்டமா சொல்றாரு பாருங்க. நோவாக்கு தேவன் என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அப்படியே செய்து முடித்தான். ஆமா அருமையானவர்களே, நம்ம உள்ளத்தை அரசி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஒண்ணுமே மக்கா செய்யல ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நமக்காக நான் செய்து முடிக்க எனக்கு என்ன வைத்திருக்கீங்க ஆண்டவரே, நான் செய்து முடிக்க நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் 7வது சிலுவையில கூறின வார்த்தை லூக்காவின் சுவிசேஷம் 23:46.
2: இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில்
0: என்
2: ஆவியை ஒப்புவிக்கிறேன்
0: என்று
2: மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார். பிதாவின் கையில அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சொன்ன தீர்க்கு தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 31:5.
2: உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சங்கீதக்கார நிமித்தமா இந்த தீர்க்கு தரிசனத்தை சொல்லி வைத்திருந்தார். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிடுச்சு. அவர் பிதான் கையில தம்முடைய சீவனை ஒப்பு கொடுத்தனால இப்ப நமக்குள்ள பரிசுத்தாவினர் நமக்குள்ள வந்திருக்கிறார். கலாத்தியர் புஸ்தகம் 4:6-7.
2: மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே
0: என்று
2: கூப்பிடத்தக்கதாக
0: தேவன்
2: தமது குமாரனுடைய ஆவியை
0: உங்கள்
2: இருதயங்களில் அனுப்பினார்.
0: ஆகையால்
2: இனி நீ அடிமையாயிராமல்
0: புத்திரனாயிருக்கிறாய்.
2: நீ புத்திரனே ஆனால்
0: கிறிஸ்து மூலமாய்
2: தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறார்.
0: அதுக்காக பிதாவுடைய கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவி ஒப்பு கொடுத்தார். குமாரனுடைய ஆவி நமக்குள்ள வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம என்ன செய்வோம்? தேவனுக்கு சுதந்திரராய் மாற போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அதுக்குதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய ஆவிய பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு குமாரனாகிய தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்ததுனால தேவனுடைய சுதந்திராய் மாறுறோம். நம்ம அடிமையா வாழ்ந்தோம், இப்போ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுறோம். அப்பா பிதாவை நம்ம கூப்பிடக்கூடிய பெரிய சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மாத்திரல ரோமர்கள் நிறுவோம் 8:17.
2: நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே
0: தேவனுடைய சுதந்திரரும்
2: கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே
0: பாத்தீங்களா, நம்ம சுதந்திரமாய் மாறிட்டோம். ஏன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவிய நமக்குள்ள குமாரோட ஆவி நமக்குள்ள வந்ததுனால கர்த்தருடைய சுதந்திரராய் மாறிட்டோம். அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். அவரு பிள்ளையா மாறும்போது கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. ஏசாயின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் 25 வசனம்.
2: இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும்
0: ஆசீர்வதிக்கப்பட்டது
2: என்று சொல்லி
0: அவர்களை
2: ஆசீர்வதிப்பார்.
0: நம்ம இஸ்ரவேலா மாறிட்டோம், அவருடைய சுதந்திரமா மாறிட்டோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? நம்ம கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம நிச்சயமா நம்மள ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் தேவனுடைய குமாரனுடைய ஆவி பெற்றிருக்கீங்களோ, கர்த்தருடைய சுதந்திரமா மாறுறீங்க, உங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்டு அன்றைய ஆவி என்னக்குள்ள அனுப்புங்க ஆண்டவரே, என் இருத்த ஆவி தாரும், எனக்குள்ள வேணும் ஆண்டவர், ஆவியானவர் எனக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோட கேட்க வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டா அவருடைய மாறவே முடியாது. ரோமர்க்கு நிறுவம் 8:9 வசனம்.
2: தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால்
0: நீங்கள்
2: மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள்.
0: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
2: அவருடைய
0: கிறிஸ்தவன் ஆவி யாராருக்குள்ள இல்லையோ, அப்ப நம்ம கிறிஸ்தவங்களை இருக்க முடியாது. உலக பிரகாரமா கிறிஸ்தவங்க சொல்லிக்கலாம், சபையில கிறிஸ்தவங்க சொல்லலாம், அவருடைய மாற முடியாது. அருமையானவர்களே, பரிசுத்தவன் அபிஷேகத்தை கேளுங்க, ஆண்டவரே ஆவி எனக்குள்ள வரணும், குமாரனுடைய ஆவி எனக்கு தாங்க ஆண்டவர், எனக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அதனாலதான் பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் ஆவியை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவினத்தை நமக்குள்ள வாசம் பண்ணுற எவ்வளவு சிலாக்கியம் பெற்றவங்க பாத்தீங்களா, நம்ம ஆண்டுகிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7:10 வசனம்.
2: நான் என் நேசருடையவள்,
0: அவர்
2: பிரியம் என் மேல் இருக்கிறது.
0: ஆமா, அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருந்தால்தான், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும் போது நம்ம அவருடைய மாற முடியும். அப்ப அது மாத்திரம் இல்ல, அவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கும். இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க மேல அவங்க பிரியமா இருக்காங்க, அந்த பிரியம் இந்த உலகத்தோட முடிந்து விடும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருப்பா. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பார்த்தீங்களா? வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், நீர் ஊற்ற உண்டாக்கினவர், சகலத்தையும் அண்டாசுரத்தை உருவாக்கினவர் நம்ம மேல பிரியமா இருந்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே பரிசுத்தாவினர் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தாவில் நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்போமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவை, நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அபிஷேகங்கள் மேலே இறங்கட்டுமப்பா. நீ பிதாவின் கையில உடைய ஆவியை ஒப்பு கொடுத்தீங்களே, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், குமாரனுடைய ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு மேலே இறங்கட்டும் எப்பா, இறங்கட்டும் தகப்பனே, இறங்கட்டும் ஐயா. அக்கினி எல்லாரும் மேலே போடுங்க ஆண்டவரே, பூமி மேல அக்கினை போட வந்து இப்பொழுதே பற்றியேறி விரும்புறேன்னு சொன்னீரே. தேவ அக்கினை போடுங்க, தேவ வல்லமே நிரப்புங்க, தேவ பிரசனத்தில் நிரப்புங்க, தேவோட மகிமையில நிரப்புங்க ஆண்டவரே. கத்தாவே நீர் இறங்கி வாங்கப்போ, அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் தேவோட பிரசனம் அளவில்லாம ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஆசீர்வத்தில் அக்கினியில் நிரப்புங்க, உன்னத பழத்தில் இடக்கட்டுங்க. தேவ பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது, செவிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிக்கிற தேவன் ஆசீர்வத்திலும் அவங்க கண்ணீரை துடைங்க, கவலை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்கப்பா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க சப்பா. எல்லாரும் ஒரு புதிய தீர்மானத்தோடு வாழ கிருபை தர வேண்டும் என்று செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியிக்கிற தேவன் ஆசீர்வித்து அவங்க உயர்த்துங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் வாழ்க்கையில செய்யுங்க சப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பாமை துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க. திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க. கற்பத்தின் கனியோ கத்ரால கிடைக்கும் சுகந்திரடி சொன்னீரே, நீ குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. அப்பா சமா இல்லாத மக்கள் சமானத்தை தாங்க. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடனடைக்கு உதவி செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்துல விடுதலையாக்குங்க சப்பா. உள்ளத்தை தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தொழில் சிறக்கணும், தலைக்கணும், ஆசீர்வதித்து உயர்த்தணும். வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரத்தின் எல்லை பெரிதாக்குங்க. வியாபாரத்தில் நம்முடைய கிருபை தாங்கட்டும். அதிசயங்களா இருக்கிறீங்களா செய்யுங்க சப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. கேசில இருக்க மக்கள் வெற்றி கொடுங்க. கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. நீங்கள் அற்புதத்தை செய்யப்பற அன்புக்காக ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தொடப்பற அன்புக்காக ரத்தத்துக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு தேவையும் நீங்கள் சந்திங்கப்பா. நிறைவானவர் வரும்போது குறைவிலா ஒளிந்து போனீங்க. ஒவ்வொரு குலத்திலையும் ஆளிகை செய்யுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் இயேசப்பா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சி மண்டாடுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நமச்சவத்தை கேட்டுட்டா நிச்சயம் எங்களை ஆசீர்வதி உயர்த்துவது உறுதி.
3: ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகவும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்துல வந்துகிட்டே இருக்கும். யாத்திராகமா யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதை ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நெட் இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: திரும்பி இருக்கு. மதம் எங்க இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற? இன்னைக்கு தேவரிடத்துல திரும்பு. ஆண்டவர் அவரிடத்துல வரணும் தான் விரும்புறாரு, வேற ஒண்ணு விரும்பல. மகளே எங்கிட்ட வா, மகனே எங்கிட்ட வா. ஏன் என்னை விட்டு தூரமா இருக்கிற? எத்தனை நாள் நீ என்னை விட்டு தூரமா இருப்ப? என்னிடத்துல வா. அந்த தாயவையும் நாயத்தையும் கை கொண்டு திரும்பு. தாயவையும் நாயத்தையும் கை கொண்டு விடவிடாம நம்பிட்டு விட்டுறாத. என்னை விட்டு தூரம் போயிடாத. என் மகனே மகளே, என்னை விட்டு நீ தூரம் போயிடாத. என்ன திரும்பி வா. திரும்பி உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். நமக்காக ஆண்டவராக இயேசுகித்து காத்துட்டு இருக்கிறாரு. அவர் நம்மளுக்காக தான் காத்துட்டு இருக்கிறாரு. கத்திட்டு ஓடி வருவோம்மா. இயேசு நீர் எனக்கு போதும் ஐயா. நாயத்தையும் தாய்வையும் கை கொண்டு நான் இடவிடாம நம்புறதுக்கு எனக்கு உதவி செய்ங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அவரை தான் அவர்கிட்ட ஓடி வரணும். அவர்த்தல ஓடி வரணும். இயேசுவே எனக்கு நீர் போதும், இயேசுவே நீர் போதும். நான் இதுவரைக்கும் மீறி மீறி எத்தனையோ பாவங்கள் செஞ்சிட்டப்பா. நீங்க செய்ய வேண்டாம்னு சொன்ன காரியத்தை நான் திருப்பி திருப்பி அதே தான் நான் செஞ்சேன். எசேக்கியேல் 18:30.
1: ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே,
0: இஸ்ரவேல் வம்சத்தாரே,
1: நான் உங்களில்
0: அவனவனை
1: அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயந்தீர்ப்பேன் என்று
0: கர்த்தராகிய
1: ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள். உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம்
0: அக்கிரமம்
1: உங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை.
0: உங்களுக்கு அக்கிரமம் என்ன சொல்லுங்க? கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை. மீறுதல் மீறி மீறி சேரம் இல்லையா? கோபப்படக்கூடாதுன்னு தெரியும், திரும்பி திரும்ப அதே கோபப்படுறோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், திரும்ப திரும்ப பொய் சொல்றோம். கசப்படக்கூடாதுன்னு தெரியும், கசப்ப திரும்பி திரும்பி வருது. அதுதான் மீறுதல். தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்ச பாவத்தை திருப்பி திருப்பி சேரம் பார்த்தீங்களா? அதுதான் மீறுதல். மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும். மீறல் என்னென்ன மீறல் நமக்குள்ள இருக்கு? நம்ம உள்ளத்தை அலசி பார்ப்போம். ஆண்டவர் நீ திரும்பமா? இயேசுவே எனக்குள்ள கோபம் இருக்குப்பா, எனக்குள்ள மீறுதல் இருக்குது. ஆண்டு மீறுதல்னா கோபம் தெரியும், தெரியாது யாருக்கும் இல்ல, தெரியும். அது திரும்பி திரும்பி கோபப்படுறோம். கசப்பு வெறுப்பு வரக்கூடாதுன்னு தெரியும், திரும்பி திரும்பி அந்த கசப்பு என்னதான் அறிக்கிட்ட அறிக்கிடுவோம். அதைத்தான் திரும்பி சொல்லுவோம். அவங்க இப்படி சொல்லிருக்க சொல்லிட்டாங்கல்ல, நான் எப்படி அவங்ககிட்ட சமாளிக்க முடியும்? சொல்லிடுவோம், நல்ல கசப்பெல்லாம் மாத்துங்க ஆண்டவரே, நான் இதை செய்யக்கூடாது, நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். திரும்ப கொஞ்ச நேரம் அவங்க நீ இப்படி சொல்லிட்டா நான் எப்படி இப்படி செய்ய முடியும்? அதுதான் மீறுதல். தெரிஞ்சு தெரிஞ்சு செய்யறதுதான் மீறுதல். பொய் சொல்லலான்னு தெரியும், பொய் சொல்லிட்டே இருப்போம். ஆண்டவரே பொய் கூடாதுன்னு செபிச்சுட்டு போவோம். கொஞ்ச நேரத்தில் நம்மளை அறியாமே தாராளம் பொய் சொல்றோம். அதான் ஆண்டவர் சொல்லுங்க, உள்ளது உள்ளதென்றோ இல்லதென்றோ சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமையினால உண்டாயிருக்கும். அதுதான் மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும். கர்த்தரிடம் திரும்ப வேண்டும். கர்த்தர் உங்களை என்னை அதுதான் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை விட்டு திரும்ப வேண்டும். ஓசியில சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்க, தயையும் நாயத்தையும் கை கொண்டு இடைவிடாம நம்பிக்கை. தேவன் மேல என்ன செய்யுங்க? நம்பிக்கையா இருங்க. தய என்ன? மற்றவங்களுக்கு நன்மை செய்யறதே தயை. வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 19:22.
1: நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை.
0: நன்மை செய்யணும்னு மனுஷங்களை கொண்டிருக்கிற ஆசைதான் தயை. தயன ஒரு ஒண்ணு இல்ல. நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், என்னால முடிஞ்சிருக்க முடிஞ்ச உதவி செய்யணும். உங்களுக்கு உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கு பாத்தீங்களா?

0: அதுதான் தாயை. அல்லேலூயா. தாயைனா என்ன? தாயைனா என்ன சொல்லுங்க? என்ன தாயைனா? நன்மை செய்ய ஆசை இருக்குதான் தாயை. இங்க சொல்றாரு தேவனிடத்தில் திரும்புங்க. எப்படி திரும்பணுமா? தாயையும் நியாயத்தையும் கை கொண்டு தேவன் என்ன செய்யுங்க? இடைவிடாம நம்பிக்கை. நான் என்ன பாருங்க, சங்கீத புஸ்தகம் 19:9
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது.
0: கர்த்தர் நான் என்னதான்? உண்மையும் அனைத்து நீதிதான். நம்ம உண்மையா இருந்தாவே அதுதான் நியாயம். நம்ம பேசையில சொல்ல போனா கர்த்தருக்கு திரும்பி என்ன செய்யணும்? நமக்கு எல்லாருக்கும் நன்மை செய்ய உள்ளத்துல ஒரு ஆசை. ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருந்தா உண்மையா இருந்து கத்திர என்ன செய்யுமா? இடப்படாம நம்பினீங்கன்னா கத்திர உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதான் கத்திர சொன்னார், ஒரு நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் உனக்கு முடிவுண்டு. முத என்ன செய்யணும்? உன் வழிய கத்திரத்துல ஒப்பிவித்து அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அவர் முழுமையா ஒப்பிவித்து அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அவர் எப்படி நம்பணும்? மனப்பூர்வமா நம்பணும். நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்ம அவைங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும்? நீதியின் பழியில செலுத்தி கர்த்தரத்துல நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப என்ன நம்ம ஆண்டவர்ட்ட கேட்கணும்? நொறுங்குண்ட இருதயத்தை நறுங்குண்டாவே தாங்கன்னு கேட்கணும். நீங்க நொறுங்குண்ட இருதயமும் பண்ணிந்த ஆவி உங்களுக்கு இருக்கா? கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு இருக்கிற நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்கிறவங்களை கத்தரை என்ன செய்வார்? நோக்கி பார்ப்பார். கத்தர் நம்ம சொல்ற நான் படுற கஷ்டம் கத்தருக்கு தெரியுதா? அவர் கண்ணே தெரியல. எத்தனை பேர் சொல்ற இல்லையா? அவர் சொல்றாரு என் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. நொறுங்குண்டு உள்ளவங்களுக்கு இருக்கா? கத்தரை கேளுங்க, ஆண்டவரே நொறுங்குண்டு உள்ளத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. கடைசியாக சங்கீத புஸ்தகம் 26:1
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என்னை நியாயம் விசாரியும்
0: என்னை நியாயம் விசாரியும்
1: நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்.
0: அப்ப இருக்கு சங்கீதர் சொல்றார், உத்தமத்தில் நடக்கிறேன் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்.
1: ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை.
0: உத்தமத்தில் நடக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மை நம்பியிருக்கேன். என்ன செய்ய மாட்டேன், தள்ளாடுவதில்லை. என்னைக்கு அவங்க விழுந்து போவாங்க? என்னைக்கு தான் அவங்க விழுந்து கட்டாயம் ஒரு நாள் விழுந்துருவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? சங்கீதக்காரர் சொல்றாரு, தள்ளாடவே மாட்டேன். என்ன பிரச்சனை நான் விழமாட்டேன், என்ன பிரச்சனை கத்தரைய கைவிட மாட்டாரு. நான் உத்தமத்திலேயே நடக்கிறேன். அதனாலதான் சங்கீதக்காரருக்கு செவிக்கிறார் பாருங்க. 25:21
1: உத்தமமும்
0: நேர்மையும்
1: என்னை
0: காக்க கடவுது.
1: நான் உமக்கு காத்திருக்கிறேன்.
0: உத்தமம் நேர்மையும் செபத்தை பாத்தீங்களா? நம்ம ஆண்டு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் கேப்போம். ஆனா சங்கீதக்காரர் செவிக்கிறாரு, கத்தாவே உத்தமமும் நேர்மையும் என்ன காக்க கடவுது. நம்ம ஒவ்வொரு நாளும் உத்தமத்தில் நடக்கணும் ஆண்டவரே, நேர்மையா இருக்கணும் ஆண்டவரே, உத்தம நேர்மையை காக்க கடவுன்னு சொல்லி செவிக்கிறார். நம்ம அப்படித்தான் ஜெபிக்கணும். நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. 28:7
1: கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார்
0: என்
1: இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நம்பியிருந்த என்ன பண்ணுவார்? சகாயம் என்னது? உதவி பெற்றேன். சகாயம் சகாயம் என்ன? உதவி கிடைக்கும். சகாயம் பெற்ற உதவி கிடைக்கும்.
1: ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன்
0: பாத்தீங்களா, கர்த்தர் நம்புறோம்னா நமக்கு சகாயம் கிடைக்கும், நம்ம இருதயம் களி கூறும். பாட்டினால் தேவனை துதிக்க முடியும். அவர் முழுமையா நம்பினீங்கன்னா தான் பாட்டினால் அவர் துதிக்க முடியும். நிறைய பேர் முழுமையா நம்பாதனால்தான் அவர் பாட்டினால் துதிக்க முடியல, செவிக்க முடியல, அப்படியே தள்ளாடிறோம். கர்த்தர் முழுமையை நம்புங்க. கர்த்தர் தாவி சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என் உத்தமத்திலே இருக்கேன், என் காலை தள்ளாட மாட்டா விட மாட்டாரு. அவர் நம்புறதுனால தள்ளாட மாட்டேன்னு சொல்றாரு. நம்ம அவரே நம்பணும். நம்ம அவர் நம்பி இருந்தனா நமக்கு என்ன கிடைக்கும்? சகாயம் உதவி கிடைக்கும். அதனால என்ன செய்யுமா? என் இறுதியும் மகிழ்ந்தது பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாட முடியல அருமையானவளை யோசித்து பாருங்க, பாடின குழப்பம் சோர்வு எத்தனை பேருக்கு வருது, எத்தனை பேர் முழு மனதோட பாட முடியல. சங்கீதகர்னருக்கு வாசித்தரலாம், சங்கீதம் 28:7.
1: கர்த்தர் என் பலனும்,
0: கர்த்தர் என் பலனும்
1: என் கேடகமாயிருக்கிறார்.
0: கர்த்தர் தான் நம்ம பலன். உலகத்தை என்ன மாத்திரை மருந்து என்ன சாப்பிட்டாலும் அது பலன் இல்ல. கர்த்தர் என் பலன், அவர் கேடகமாயிருக்கிறார்.
1: என் இருதயம் அவரை நம்பி இருந்தது,
0: அவரை நம்பி இருக்கிறது.
1: நான் சகாயம் பெற்றேன்.
0: ஆகையால்
1: என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன்,
0: பாத்தீங்களா. அவர் நம்பணும், உங்களுக்கு இறுதியும் கழி கூறு, உங்களுக்கு சகாயம் கிடைக்கும், உதவி கிடைக்கும். அவர் தான் உதவிச்சு. அதனால்தான் சங்கீதக்கார சொல்ல, என் கொத்தாசரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிற வாடத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரத்திலே என் கொத்தாசை வரும். அவர் தான் நமக்கு சகாயம் கொடுக்கிற தேவன், அவரையே நம்ப வேண்டும். 119:66.
1: உத்தம நிதானிப்பையும்
0: அறிவையும்
1: எனக்கு போதித்தருளும் உம்முடைய கட்டளைகளின் பேரில்
0: விசுவாசமாயிருக்கிறேன். பாருங்க என்ன சொல்றாரு, நம்ம ஆண்டவர்ட்ட தான் கேட்கணும். சங்கீதக்கார் எப்படி கேட்கிறார் பாத்தீங்களா, உத்தம நிதானிப்பை அறிவு எனக்கு போதித்தருளும். அவர் நம்பிடம் உத்தம நிதானிப்பை அறிவை போதிப்பார். உண்மை நேர்வை நம்மளை காக்கும். நம்ம கர்த்தரை ஒவ்வொரு நாள் நம்ப வேண்டும். நீதிமொழிகள் 23:18.
1: நிச்சயமாகவே முடிவு உண்டு,
0: நிச்சயமா வாழ்க்கைக்கு என்ன உண்டு, முடிவு உண்டு, நம்பிக்கை
1: வீண் போகாது.
0: கர்த்தர் நம்பர், அவரை முழுமையா நம்பி வழிய கர்த்தர் ஒப்பித்தர் நம்பிக்கை காரியத்தை வாழ்க்கை பண்ணுவார். உங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துவார். மனப்பூர்வமா அவரை நம்புங்க, மனப்பூர்வமா அவரை உங்க சரீரத்தை முழுமையா அர்ப்பணித்து செவிச்சு பாருங்க. நீதியின் பழி அவருக்கு செலுத்துங்க. நொறுங்குண்டுள்ளத்தோடு அவர் இதில் வாங்க, உங்களுக்கு ஒரு வாசம் பண்ணுவார், உங்களுக்கு நோக்கி பார்ப்பார். அலையலுயா. 3வது என்னது பார்த்தோம், இடவிடாம அவரை நம்பணும். அலையலுயா. பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அலையலுயா. திரும்ப மன கத்தருக்கு என்ன தர்றாரு, நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அற்புத தேவன் செய்வார். 4வது கத்த நம்பனால என்ன செய்யும், சகாயம் பெற்றேன்னு சொல்றாரு சங்கீதக்காரர், உதவி பெற்றேன்னு சொல்றாரு. நம் இறுதியும் கழி பெற முடியும், அவர் பாட்டினால் துதிக்க முடியும். அன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா, அன்றைக்கு அர்ப்பணிச்சு செவப்படுவோம்.
2: நிச்சயம் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எப்படியெல்லாம் நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு நல்ல அழகாக பேசினார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆம், எப்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், நாம் எப்படி நாம் நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். மனப்பூர்வமாய் நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும், மனப்பூர்வமாக நம்மை நாமே ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களின் பரிசுத்தம் தேவனுக்கு ஏற்ற வழியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய சரீரங்களை, நம்முடைய அவயங்களை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, இந்த நாளில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எப்படியானது எனக்கு சொன்னார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தவர்கள் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம், நம்மை நாமே முழுமையாக நம்முடைய வழிகளை மனப்பூர்வமாய் நம்மை நாமே தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாய் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாம் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம், மனப்பூர்வமாய் நாம் ஒப்புக் கொடுப்போம். 2வதாக நீதியின் பலிகளை செலுத்தி நாம் அவர் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். எது நீதியின் பலி? நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட நாம் கர்த்தர் சமூகத்திலே நொறுங்கிய உள்ளத்தோடு கூட நாம் ஜெபித்து பாவங்களை அறிக்கை செய்து நாம் அவரிடத்தை நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நம் நம்பிக்கை கனம் பண்ணி நம்முடைய நம்பிக்கைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். 3வதாக என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னார். மீறுதலை விட்டு திரும்பி மற்றவர்களுக்கு நன்மை செய்து உதவி செய்து உண்மையாய் இந்த உலகத்திலே நடப்போம் என்று சொன்னார். எந்த நிலையில் விழுந்தோம் என்பது நினைவு கூர்ந்து அவரிடத்தில் திரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்து உண்மையா இருந்து இடைவிடாமல் கர்த்தரை நம்புவோம் என்றால் நிச்சயமாய் நம் நம்பிக்கைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். கடைசியாக உன்பை உத்தமமாய் நடந்து நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை, என் இதயம் உம்மை நம்பி இருந்தது, சகாயம் பெற்றேன். அர்ப்பணம் செய்வோமா. தகப்பனே, உத்தமம் நேர்மை என்னை காக்கணும், உமக்கு உண்பதை உத்தமமான நடக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை அதிகமாய் தாங்க. ஆண்டவரே, என்று சொல்லி நம் யாவரும் நம்மை நாம் அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கேட்போமா? அந்த நம்பிக்கை எனக்கு தாரு ஆண்டவரே, உம்மை நம்பக்கூடிய நம்பிக்கை எனக்கு தாரு ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வேலையில கூட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே உம்மை நம்பி வந்திருக்கிறாளோ, இந்த பிள்ளைகளோட நம்பிக்கையில இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து நாங்கள் எங்களை முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுத்து, எங்களை வழிகளை உமக்கு ஒப்பு வைத்து, உண்மையில் நாங்கள் நம்பிக்கையா இருக்க உதவி செய்யுங்க. மனப்பூர்வமாய் எங்கள் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்க அப்பா நீ கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீதியின் பலிகளை செலுத்தி தேவன் கேட்கும் பொழிகள் நொறுங்குண்ட ஆவிதான் என்று சொன்னீரே. நொறுங்குண்டது நறுங்குண்டமான இருதயத்தை எங்களுக்கு தந்து, நாங்கள் அப்ப நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அப்பா உம்மை நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதே போல உம்மிடத்தில் திரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்து உண்மையா இருந்து இடைவிடாமல் நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடந்தும் நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த வசந்தை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு மீது ராஜா உங்க குருபையின் கரம் இறங்கி வரும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற பிள்ளை எல்லாரையும் தயவாய் கிருபையாய் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளது நம்பிக்கை பெருக பண்ணுங்க இப்பொழுது கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளது நம்பிக்கை தயவாய் நீ தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை எப்படி உள்ளத்தில் வரும் என்று சொல்லி ரோமர் 15:13 சொல்லுகிறது. உங்களுக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்தாவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். இறுதியாக கடைசியாக நம்ம எல்லாம் ஜெபமான போறோம். பரிசுத்தாவியானவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும் ஐயா, எனக்குள்ளே ஒரு நம்பிக்கையை தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாம் பரிசுத்தாவியினுடைய வருகைக்காக வாஞ்சியோடு கேட்போமா?
0: அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க, தேவ பலத்தால் நடக்கட்டுங்க, மகிமையில மூடுங்க, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. தேவாதி தேவனை பலமாய் கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க கிரியை செய்தால் எங்களால் என்னப்பா முடியும்? ஒண்ணுமே முடியாது ஆண்டவரே. எங்க பலத்தினால் அல்ல, பராக்கிரத்தினால் அல்ல, தேவாதியில முடியும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் ஒரு நாள் ஊற்று ஆண்டவரே. அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுமையா, அபிஷேகம் பண்ணுமையா. வல்லமேல் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. உடைய அக்கினால் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. பலத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க ஆண்டவரே. உங்க வந்திருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பத்துத்தாங்க, நிரப்புங்க, பக்தி வேறத்தை தாங்க, யாதியை நீக்குங்க, நோய் நீக்குங்க, பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குழந்தை பாய் தரணும், சமாளம் மக்கள் சமாளம் தரணும், கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம் நீக்கிருங்க ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதி உயர்த்துங்க, சிவில சாட்சியில எழுப்புங்க ஆண்டவரே. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரச்சனை மூடி கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வியாதியை குணமாக்க, நோயை குணமாக்க, பலியண்ட குணமாக்க, மந்திரம் செய்வனை எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க. வேலை இல்லாத குடும்பங்கள் வேலை கொடுங்க, திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குழந்தை பாய் தரணும், சமாளம் மக்கள் சமாளம், கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாம் மாற்று மாண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, தொழில் செய்ய குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, கேஸ்ல இருக்கிற மக்களை வெட்டித்தாங்க, வாகனம் வச்சிரு மக்களை ஆசிரியங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, படிக்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்ணாய் பாஸ் பண்ண ஆண்டவரே. ஒருத்தர் கூட பெயிலா கூட நல்ல மதிப்பெண்ணாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, மே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். பிரிந்து குடும்பம் இணைக்கணும், சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும், ஆசீர்வாதத்தை அளவில்லாம கொடுத்துருங்க.
3: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்க வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம். கத்தெடுக்கிறார் இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவே மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாம் யூஸ் பண்றீங்க. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டீங்க எஸ்தர் ராணி பைபிள் நடிச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 3 0 7 8 0 1 9 மற்றும் 7 5 9 8 1 1 2 4 3 5. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andofjesus.com. God bless you.

0: கசாயின் புஸ்தகம் 61 அதிகாரம் 9 வசனம் அதுக்கு கேப்போமா?
1: அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுக்கு நிச்சயமா நம்மளே ஆசீர்வதிச்சிருப்பார். நிச்சயம் மற்றவங்களை நம்மளை பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் வருது? சங்கீத புஸ்தகம் 115 சங்கீதம் 15 வசனம்.
1: வானத்தையும்
0: பூமியையும்
1: படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: பாத்தீங்களா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாக்குற மக்கள் எல்லாம் இவங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியில் சொல்லி நம்ம பார்த்து அறிந்து கொள்ளுவாங்க. அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணுங்க தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக அன்னை மரியாளை பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 1:42 வசனம்.
1: ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்.
0: பாத்தீங்களா, அன்னை மரியாளை பார்த்து எலிசபெத்தம் சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவங்களை பார்த்து இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லத்தக்கதாக நம் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டுமானால் மரியாதை பண்ண நம்ம என்னெல்லாம் செய்யலாம் பார்க்க போறோம். தூதர் வந்து அன்னை மரியாதை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லூக்கான் சுவிசேஷம் 1:28 வசனம்.
1: அவள் இருந்த வீட்டில்
0: தேவதூதன் பிரவேசித்து
1: கிருபை பெற்றவளே
0: வாழ்க,
1: கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார்.
0: பாத்தீங்களா, அன்னை மரியாளை பார்த்து தூதர் அதைத்தான் சொன்னாரு. அவங்க எலிசபெத்தம்மா அதைத்தான் சொன்னாங்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். சுதன் சொல்றாரு, அன்னை மரியாதை பார்த்து கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தரோட மரியாதை என்ன செஞ்சாங்க? சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் தூதன் வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறான்னு சொல்லி. அருமையானவர்களே, நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லணும். அன்னை மரியாதை பார்த்து முதல் எலிசபெத்தம்மா சொன்னாங்க. ரெண்டு ஆறு யார் சொன்னா? தூதர் சொன்னாங்க. அதை பார்த்துதான் உங்களை என்னை பார்த்து மற்றவங்களை கத்துக்குள்ள கத்தரால் ஆசிரிக்கப்பட்டவங்களையும் சொல்லணும். அப்படியா மரியாள் என்ன செஞ்சாங்க? மரியாள் வாழ்க்கையில் என்ன நன்மை இருந்து பாருங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48 வசனம்.
1: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
0: அன்னை மரிய சொல்றாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. அதனாலதான் ஆண்டவராக இயேசுகிறது கூட பாருங்க, அந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக அன்னை மரியாள் வயிற்றுல பிறந்தாரு. அவங்க என்ன அந்த அளவுக்கு அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க. நம்மளும் கூட ஆண்டவரை இயேசுக்கு நம்ம உள்ளத்துல வர வேண்டும் சொன்னா நம்மளும் தாழ்மையா இருக்க வேண்டும். அதான் அன்னை மரியாள் சொன்னாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அதனாலதான் எலிசபெத்தம்மாவும் சொன்னாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி. தூதரும் சொன்னாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். தாழ்மைதான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எதுவும் பெருமை வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும், நம்ம தாழ்மையா இருக்கணும். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 4:10 வசனம்.
1: கர்த்தருக்கு முன்பாக
0: தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: உயர்வு அடைய வேண்டுமா? அதுக்கு ஒரு முதலாவது காரணம், நம்ம வாழ்க்கையில் தாழ்மையா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில உயர வேண்டுமா? தாழ்மைப்பட வேண்டும். நிறைய பேர் கொஞ்சம் வரங்களை பெற்றா கூட கொஞ்சம் அப்படியே உயர்த்திடுவாங்க, தன்னை உயர்த்துவாங்க. சில பாருங்க, பாட்டு தாழ்ந்து இருந்துச்சுன்னா தன்னை உயர்த்துவாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் அவங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா உடனே உயர்த்திடுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். உயர்வுக்கு வழி வேண்டுமானால் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். சிலர் சின்ன தாழ்ந்து இருந்தா கூட தன்னை உயர்த்தி உயர்த்தி பேசிட்டே இருப்பாங்க, அவங்களை உயர முடியாது. தாழ்மை உள்ளவங்களைதான் கர்த்தர் உயர்த்துவார். அன்னை மரிய தாழ்மையா இருந்தாங்க. அதனாலதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அன்னை மரியா வயிற்றுல பிறந்தாரு. அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்தாங்க. நீங்கள் நானும் கூட தாழ்மையா இருக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தாருன்னு சொன்னாங்க. அதனால நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. முதலாக பார்த்தோம், அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க. அதனால கத்திரால் உயர்த்தினர். ஆண்டவராய் இயேசுக்கு வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சர்வத்தை உருவாக்கின சர்வல்ல தேவனாய் கத்தர் அன்னை மரியாதை வயிற்றுல பிறந்தார். என்ன அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. நீங்கள் நானும் தாழ்மையா இருப்போமானால் நிச்சயமா நம்ம உள்ளத்துல பிறப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். ஒன்னு சாமுவேல் புஸ்தகம் 26:25.
1: அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி
0: என் குமாரனாகிய தாவீதே
1: நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
0: பாத்தீங்களா, ஒரு எதிரி. அந்த சவுல் வந்து தாவீத கொள்றதுக்காக எவ்வளவு நாட்கள் தேடிக்கொண்டே இருந்தார். ஆனா ஒரு நாள் தாவீது கையில சவுல ஆண்டு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து கூட அவர் என்ன செய்யல, அவர் ஒரு தீங்கும் கூட அவருக்கு செய்யல. அதெல்லாம் பார்த்ததுனால சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீது நீயே ஆசிரிக்கப்பட்டவன். யார் சொல்றா? தாவீதுக்கு எதிரியா இருந்த சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசிரிக்கப்பட்டவன். அருமையானவர்களே, நீங்கள் நானும் நம்ம கத்தரால் ஆசிரிக்கப்பட வேண்டும் சொன்னா நமக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கு எதிரியா இருந்தாலும் கூட நம்ம அவங்களுக்கு ஒரு தீங்கு அவங்களுக்கு செய்யக்கூடாது. அது ஆண்டவராக ஏசுக்கு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5:44.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்.
0: நம்ம என்ன செய்யும், சத்துருக்களுக்கு விரோதமா நம்ம வந்து எதிர்த்து நிக்க கூடாது, சத்துருக்களுக்கு நம்ம தீங்கு நினைக்க கூடாது. சத்துருக்களை என்ன செய்யணும், சிநேகிக்கணும். தாவீது அப்படித்தான் செஞ்சார். தாவீது கொள்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடி கொண்டிருந்தார். ஆனால் தாவீது கையில கத்தரு சவுளை ஒப்பு கொடுத்தும் கூட அவர் ஒரு ஒண்ணுமே அவர் செய்யல. அதனாலதான் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசிரிக்கப்பட்டனு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி இருக்கிறார். உன் சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்லி. நம்ம குரோதமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீ சிநேகிங்க, அன்பை காட்டுங்க, உங்களுடைய அன்பை காட்டுங்க. நீங்க அவங்களால உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் தாவீத ஆசீர்வதி தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர தாவீத்து இன்னொரு கோணம் என்ன கோணம் இருந்தது தெரியுமா? 34:1.
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்லி. நம்ம எப்பவுமே துதிக்க கத்துக்கணும், ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கணும். எக்காலத்திலையும் துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீன்மையானாலும் சரி, எல்லா நேரத்திலையும். அதான் சொல்றாரு, கர்த்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்திருப்பார், துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் அவரை துதிச்சுட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். அப்ப நம்ம ஆண்டவர் நம்மளை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். தாவீது ஆசீர்வதி தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறது உறுதி. மூன்றாவது தாவீதத்தில் என்ன நன்மை இருந்தது தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 109:4.
1: என் சிநேகத்திற்கு பதிலாக
0: என்னை விரோதிக்கிறார்கள்.
1: நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
0: சிநேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறாங்க. நானும் எப்போதும் என்ன செய்வேன், ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, தாவீது வாழ்க்கையில காணப்பட்ட நன்மைகள். அவர் கர்த்தரை எக்காலத்துக்கு சோத்தரித்தார். துதி எப்போதும் கர்த்தர் துதிச்சிட்டே இருந்தார். அது மாத்திரல, தாவீதை கொல்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடினார். தாவீது கையில சவுல உப்பு கொடுத்தும் அவர் ஒண்ணுமே செய்யல. அதான் நம்ம ஆண்டவராக ஏத்துக்கிட்டு சொன்னார், சத்துருக்களை சிநேகிகள் சொல்லி. நம்ம சிநேகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரல, செபிக்கணும், அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். கர்த்தர் நிச்சயமா தாவீது ஆசீர்வதி தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். சத்துரு தாவீதை பார்த்து சொன்னார், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லி. நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? தாவீதை போல கர்த்தரை சிநேகிக்கணும். இரண்டாவது இருந்த கூட கர்த்தரை எக்காலத்தில் சோதித்திருப்பார், துதி எப்போதையும் வாயில இருக்கும்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருந்தார், கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். மூன்றாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 26:26.
1: அபிமேலேக்கும் அவன் சிநேகிதனாகிய
0: அகுசாத்தும்
1: அவன் சிநேகாதிபதியாகிய
0: சேனாதிபதியாகிய
1: பீகோளும்
0: கேராலிருந்து
1: அவனிடத்திற்கு வந்தார்கள்.
0: ஈசாக்கு இடத்துல வந்தாங்க பாத்தீங்களா, ஈசாக்கு இடத்துல வந்தாங்க. அவங்க பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஆதியம் புஸ்தகம் 26:29
1: நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே.
0: ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் அறியாத ராஜா சொல்றாரு, நீ கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி ஈசாக்க பார்த்து சொல்றாரு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி, கர்த்தர் தெரியாத ராஜா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்மளை மற்றவங்க பார்த்து தேவனை அறியாதவங்க கூட நம்ம பார்த்து சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களையும் சொல்லி பாத்தீங்களா. அப்ப ஈசாக பார்த்து சொல்றாங்க, ஈசாக்கிட்ட என்ன குணம், நல்ல குணம் இருந்துச்சு. ஆதியம் புஸ்தகம் 24:63
1: ஈசாக்கு
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண
0: வெளியிலே போயிருந்து பாத்தீங்களா. தேவனை பற்றி தியானம் பண்ண எங்க போயிருந்தாரு, வெளியிலே போயிருந்தார். ஈசாக்கு தேவனை தியானிக்கிற ஒரு குணம் இருந்துச்சு. அது மாத்திரல, எபிரேயன் புஸ்தகம் 11:20
1: விசுவாசத்தினாலே
0: ஈசாக்கு
1: வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும்
0: விசுவாசம் அவருக்கு இருந்தது பாத்தீங்களா. அவருக்கு என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவருக்கு முதல் தியானம் பண்ற குணம் இருந்துச்சு, ரெண்டாவது விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அதான் மார்க்கு சுவிசேஷம் 9:23
1: இயேசு
0: அவனை நோக்கி,
1: நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்,
0: விசுவாசிக்கிறவனுக்கு
1: எல்லாம் கூடும் என்றார்
0: பாத்தீங்களா. ஈசாக்கு என்ன இருந்தது, தேவனை தியானம் பண்ண ஒரு குலம் இருந்துச்சு, அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அதனாலதான் தேவனை அறியாத சனங்கள் கூட சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லி. அன்னை மரியாளை பார்த்து சொன்னாங்க, எலிசபெத்து சொன்னாங்க, தூதரில் சொன்னாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருந்துச்சு. தாவியதை பார்த்து எதிரியான சவுல் சொல்றாரு, என் குமாரனா இங்க தாவியதை நீ ஆசிரிக்கப்பட்டேன்னு. தாவியத்தை என்ன இருந்துச்சு, கர்த்தர் துதிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய குணம் இருந்துச்சு, அவர் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு. அருமையானவர்களே, நம்மளும் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுமா, எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை கொடான குடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோமை, துதிக்கிறோமை, போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், அணுகிறோம் ஐயா. அப்பா, டிவி நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. கர்த்தர் தம்முடைய சனங்களை பலப்படுத்தி சமான் தேர்லி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்ன வார்த்தைபடி நீர் ஆசீர்வதிங்க, சமானத்தை தந்துடலும், சந்தோஷத்தை தந்துடலும் ஐயா. கர்த்தாவை நோக்கி பார்க்கிறோம், அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க முடியாச்சு வைக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீரே, ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சியை தாரு, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கர்த்தாவே, உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்த நபர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீரே, சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்க, ரச்சனையை சந்தோஷம் தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடியாது செவிக்கிறோம், உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உயிர்ப்பிச்சிடும், உயிர்மீச்சை தாரு, எழுப்பலை தாரு. சி உள்ள பிதாவே, உண்மை அறிந்து கொள்ள, உண்மை அண்டிக் கொள்ள, உண்மை சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா, எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க, கேன்சரை குணமாக்குங்க, எலும்பலி குணமாக்குங்க, தேஞ்சு போன எலும்பை சரிப்படுத்துங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. கண் பார்வை குறைவுள்ளவர்கள் கண் பார்வை தாரும் இயேசுவே, இயேசுவே. புதிய கண்ணை வச்சு கண் பார்வை தாரும் ஐயா. கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க சப்பா ஐயா. அப்பா மிஸ் தோத்திர அப்பண்டிஸ் குணமாக்குங்க ஆண்டவர். அல்சரை குணமாக்குங்கப்பா, பலவீனத்தை மாற்றுங்க, கஷ்டங்களை மாத்திருங்க, பழத்தை அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க சப்பா. தகப்பனே, தகப்பனே, அப்பாமி நோக்கி கெஞ்சுரம். காய்ச்சல் பலவீனங்களை மாற்றி போடுங்க, கஷ்டத்தை நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே, இறங்க முடியா கெஞ்சுகிறோமப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பயத்தை தாரும், சம்மா இல்லாத குடும்பங்களை சமாளித்து தாரும். கஷ்டங்களை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா, குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸில் இருக்க மக்கள் வெட்டி தாங்க. கத்தோடி நாம மட்டும்தான் மகிப்படணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனே, பெரியவராக இருந்து மணிநடத்தையும் காத்துக்கொள்ளும், ஓர் பேரின் போஸ்டர் எழுதி கொள்ளுங்க. தேவ கிருவை எல்லாரையும் சுழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னது ஞானத்தை கொடுங்க, தேவ கிருவை சுழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வாலிபர்லாம் செவிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க, தேவனை தேடக்கூடிய மனதை கொடுங்க. உசியா தேவனை தேட மனம் இணங்கியிருந்தாரேப்பா. அதே போல எங்கள் ஒவ்வொருவரின் தேவனை தேட மனம் இணங்கியிருக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, பொருட்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏஸ்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியின்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. நம்ம சேவத்தை தேவன் கேட்டாரு, கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராஃப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டிங் வெப்சைட்டை பாருங்க. உங்க ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் .in. God bless you.

0: ரெண்டு பேதின் புஸ்தகம் 1:19
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
0: விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற,
0: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற
1: விளக்கு போன்ற அவ்வசனத்தை,
0: விளக்கு போன்ற அவ்வசனத்தை
1: கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: பார்த்தீங்களா, வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். ஒரு வசனம் கூட நம்ம கவனிக்காம விடவே கூடாது. வசனத்தை போல வாஞ்ச தாகம் உள்ளத்துல பெருக்கெடுத்து ஓடணும். முதலாவது பார்த்த ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் விடுதலை பெற வேண்டும். நம்ம அந்த தேவனுடைய கோபாக்கியனுக்கு நம்ம தப்பி வைக்க முடியும். ரெண்டாவது வேதத்தை கபடிக்கணும், வேதம் மேல பிரிய வரணும். வேதத்தை பார்த்து ஏதோ வாஸ்தவம் விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனி

0: 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம் சொல்லுது. திருவசனமாகிய ஞானப்பெருமை எழுச்சிங்க, வாஞ்சியா இருங்க, வாசிங்க.
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரணும், உங்க ஆத்தம் வளரணும்னா, நீங்க வளரணும்னா என்ன செய்யுங்க, வளரும்படி.
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்யும், பாலுக்கு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கும் இல்லையா, அந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல,
1: திருவசனமாகிய,
0: திருவசனமாகிய,
1: கலங்கம் இல்லாத,
0: கலங்கம் இல்லாத
1: ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்க.
0: கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்தை மேல என்ன எப்படி இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும். தேவ கோபம் நம்ம வராது, அத கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி ஏறி அவர் அண்டி கொடுற மனுஷன் யாவரும் பாய்க்குவன். நம்ம மேல கோவம் வரக்கூடாது, நினைச்சு முதலாவது நம்ம பாவத்துல அறிக்கிட்டு கர்த்தர்ட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும், ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிற மாத்திரம் வேதத்து மேல பிரிய வேணும், தேவனுடைய வேதத்து மேல நமக்கு வாஞ்ச வேணும். நீங்க வளரும்படி என்ன செய்யணுமா, தேவ வசனத்து மேல வாஞ்சியா. சிறு குழந்தை எப்படி குழந்தை பால் மேல எவ்வளவு வாஞ்சிருக்கு, அதே போல வாஞ்ச உள்ளவர்களா இருக்கணும். அந்த வசனத்தை என்ன செய்யணுமா, கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பெருமையில எப்படி இருக்கணும், வாஞ்ச இருக்கணும். வாஞ்ச இருக்கா, பிரிய இருக்கா, தேவனுடைய வசனத்து மேல பிரிய இருக்கா, இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் பிரியமில்லாம வாழ்ந்துட்டப்பா, வேதத்து மேல வாஞ்சி இல்லாம வாழ்ந்துட்டப்பா, என்ன மன்னியும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நீர்க்கால போல நடப்பட்ட தன் காலத்தில் கண்கடிந்து இலையுதரார் மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும், கத்துடி கோபம் நம்ம மேல வராது. அல்லேலூயா. மொத்தம் என்ன செய்யணும், பாவத்திலிருந்து விடுதலை பெற. ரெண்டாவது தேவனுடைய வசனத்தோட நமக்கு வாஞ்சி வரணும். வசனத்தை என்ன செய்யணும், கவனிக்கணும், கவனிக்கணும். இருளுள்ள செலத்துல பிரகாசிக்கிற விளக்கு போன்ற இந்த வசனத்தை கவனிக்கணும், ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும், தாகத்தோடு கவனிக்கணும். அன்றைய எங்கூட பேசுங்க, அப்ப நான் இங்க இருக்கேன், காமிங்க சொல்லி நம்ம கேட்கணும். மூன்றாவதாக பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 22:29-31.
1: தேசத்தின் ஜனங்கள் இடுக்கம் செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி,
0: சிறுமியும் எளிமையும் பாருங்க, தேசத்துல என்ன செய்யறாங்க, இடுக்க செய்யறாங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்களா,
1: கொள்ளை அடிச்சு
0: மட்டும் மனிதனை கொண்டு போடுறாங்க. கொள்ளையடிக்கிற மாத்திர என்ன செஞ்சாங்க, மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளையடித்து
1: சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி,
0: சிறுமையும் எளிமையான யாரு நியாயம் செய்ய யாரு இல்லைன்னு சொல்லி ஒடுக்கி, அவங்க பெரியவங்க மாதிரி காமிச்சிடறாங்க இல்லையா, சிறுமியும் எளிமையான ஒடுக்கி.
1: அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள்,
0: அந்நியன் என்ன செஞ்சாங்க, அநியாயமாய் துன்பப்படுத்துறாங்க.
1: நான் தேசத்தை அழிக்காதபடி,
0: இப்படி காரியங்கள தேவனுக்கு என்ன செய்த பிரிமலாத காரியம் பாத்தீங்களா, அதான் சொல்றாரு, இப்படி காரியங்களா இருக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்.
0: திறப்பில் நிக்கிறோமா, ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம், யோசித்து பாருங்க அருமையானவர்களே, எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம், நாள்தோறும் எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம், நம்ம குடும்பத்துக்காக செவிக்கிறோம், அது இல்ல தேசத்துக்காக. தேசத்துல நடக்கிற காரியங்களா நியூஸ்ல டிவில நியூஸ் பார்த்து எத்தனையோ காரியங்கள் பேப்பர் படிப்பீங்களா பாத்துட்டு, தேசத்துல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற பாத்தீங்களா, நான் தேசத்தை அழிக்காத விடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக,
0: சுவரம் அடைக்கவும் தக்கதாக,
1: ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணே
0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிருமூலமாக்கி.
0: இன்னைக்கு ஆண்டவர் சொல்லு, இல்ல ஆண்டவரே, நான் செவிப்பாண்டவரே, என் தேசத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மாதிரி செவிக்கிறப்ப, என் தேசத்துக்காக செவிக்கிறோம், சபைக்காக ஒரு மணி நேரம் செவிக்கணும், தேசத்துக்காக ஒரு மணி நேரம் செவிக்கணும், எல்லாம் நம்ம ஒன்னா கலந்துடக்கூடாது. தேசத்துக்காக தனியா செவிக்கணும், சபைக்காக செவிக்கணும், நம்ம பக்கம் அக்கம் பக்கம் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் செவிக்கணும், நம்ம ஒவ்வொருவருக்காக செவிக்கணும், நம்ம குடும்பத்துக்காகவும் செவிக்கணும், தேசத்துக்காக செவிக்கணும். இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரையே நான் செவிக்கிறப்ப, தேசத்துக்காக செவிக்கிறோம், சபைக்காக செவிக்கிறோம், ஊழியர்க்காக நாங்கள் செவிக்கிறோம். முதல்ல என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும், வேதத்து மேல பிரிய வரணும். மூணாவது என்ன செய்யணும், தேசத்துக்காக செபிக்கணும். 31
2: ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி
0: மூர்க்கத்தின் அக்னியால் அவர் நிர்மூலமாக்கி
2: அவர்களுடைய வழியின் பலனை
0: அவர்கள் வழியின் பலனை

0: அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்.
1: அவர் வழியின் தலைமையில சுமர் பண்ண கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நானும் ரட்சிக்கப்படும், ஆண்டவரே வேதத்தை கவனமா வாசிப்பப்பா, வேதத்து மேல பிரியமா இருந்து ஒவ்வொரு நாளும் இரவும் போலும் தியானத்தை கொண்டே இருப்பேன், ஆண்டவரே வசந்தை கவனிப்பாண்டவர் சொல்லி ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக என் தேசத்துக்காக நான் செவிப்பப்பா, என் சபைக்காவை செவிப்பேன், என் நீலரி பகுதிக்காக செவிப்பேன் சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹலேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:23.
0: அந்நாட்களில்
1: கர்ப்பவதிகளுக்கும்
0: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
1: ஐயோ ஐயோ,
0: பூமியின் மேல்
1: மிகுந்த இடுக்கணும்,
0: இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும்,
1: அப்புறம் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்படிப்பட்ட கோபாக்கினி உண்டாகாத பூமி மேல் இடுக்க உண்டாக கூடாது ஆண்டவரே, நான் செபிக்கிறேன் சொல்லி ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். அதான் என்ன செபிக்கணும், 21:36.
0: ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
1: நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும், செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த பேதுரு எழுதுறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. 1 பேதுரு 4:7.
0: எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
1: இது எந்த எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து,
1: குழம்பிட்டுறாதீங்க, எப்ப என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து
0: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள்.
1: ஜபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் சமயமாயிற்று. இந்த காலத்துல செவிக்காம இருந்த கர்த்தர் என்ன சொல்றாரு, விண்ணப்பம் பண்ண ஒருவனும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாராம், ஆச்சரியப்பட்டார். ஏசாயின் புத்தகம் 59:16.
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
1: விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டார். நம்ம செவிக்க வேண்டும். நம்ம எவ்வளவு நேரம் செவித்தாலும் நமக்கு நேரம் போதாது. தேசத்துக்காக செபிக்க வேண்டும், சபைக்காக செபிக்க வேண்டும், நம்ம அக்கம் பக்கம் குடும்பத்துக்காக செபிக்க வேண்டும். நீங்க பாக்குறீங்க, எத்தனையோ பேர் பார்ப்பீங்க, நீங்க போறப்ப வர்றப்ப எத்தனை குடும்பங்கள் குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க, எத்தனை குடும்பங்கள் பாவத்துல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று தேசத்துக்காக கதிரி செவிக்கணும். தேசத்துக்காக, நம்ம மாநிலத்துக்காக, மாவட்டத்துக்காக, நம்ம எல்லா சபைகளுக்காக நம்ம செவிக்கணும். ஊழியக்காரங்களுக்காக செவிக்கணும், எல்லா ஊழியருக்காகவும் செவிக்கணும். ஹல்லேலூயா. நான்காவதாக பாருங்க, ரோமர்கள் நிருபம் 1:18.
0: சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: அநியாயத்திற்கும்
1: விரோதமாய்
0: தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
1: எங்கிருந்து வருமா தேவகோபம், எங்க இருக்கும், வானத்திலிருந்து வெளிப்படும். சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, அடக்கி வைக்க கூடாது. நம்ம போறப்ப ஒருத்தருக்காவது சொல்லணும், நடந்து போறீங்க வாரீங்க, வீட்டுல இருக்கீங்க, யாராவது காய் கரங்க வருவாங்க, வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், உங்க சாட்சியை சொல்லணும். இன்னொரு
0: சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற,
1: பாத்தீங்களா, சத்தியத்தை என்ன எப்படி வச்சிடறோம், அநியாயத்தால மற்றவங்க சொல்லட்டும், நான் எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்லி அடக்கி வைக்கிற
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: அநியாயத்திற்கும்
1: விரோதமாய்
0: தேவகோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, சத்தியத்தை சொல்லாம நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம பெற்ற இன்பத்தை என்ன வையவுமா பெறணும். நமக்கு எத்தனை செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லணும். ஐயோ சொல்லணுமே சொல்லக்கூடாது, வாஞ்சோட தாகத்தோட சொல்ல வேண்டும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நம்ம பாக்குறவங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும். அவங்க கேட்டாலும் சரி கேட்கட்டாலும் சரி நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அநியாயம் அடைக்க வச்ச மேல என்ன சொல்லுவோம், கோபம் வைக்கணும் வரும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9:16-17.
0: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது.
1: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என்னது, எப்படிப்பட்டது, நம்ம மேல விழுந்த கடமை. கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும். சுவிசேஷத்தை
0: நான்
1: பிரசங்காது இருந்தால்
0: எனக்கு ஐயோ,
1: எனக்கு ஐயோ.
0: நான் உற்சாகமாய் அப்படி செய்தால்,
1: உற்சாகமா அப்படி செய்தால்
0: எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது,
1: பாத்தீங்களா. சத்தியத்தை சொல்ற நம்ம மேல விழுந்த ஒரு கடமை, அதை எப்படி சொல்லணுமா, உற்சாகம் வச்சன அதுக்கே பலன் நமக்கு உண்டு. உற்சாகம் செய்ய நமக்கு பலன் உண்டு, இல்லாட்டி சொல்லாட்டா நம்ம உக்கிறார் உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் என் வாழ்க்கையில செய்த மற்றவங்களுக்கு சொல்லிதான் ஆகணும், அதை அடக்கி வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லி ஆக வேண்டும். கர்த்தர் நம்ம செய்த நன்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். நம்ம தெரிஞ்ச சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். எத்தனையோ பேர் பாருங்க, சமாதி இல்லாம கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஏச பத்தி சொல்லுங்க, உங்களை பத்தி எவ்வளவு பேசுறீங்க. கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரக்கூடாதுன்னு நினைச்சா இல்ல, தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ கிருபைகளை செய்திருக்கிறாரு. நம்ம செய்யாம நமக்கு ஐயோ. அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, சபை வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் சுவிசேஷத்தை சாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. வாசித்து பாருங்க, 2 தீமோத்தேயு 4:2.
0: சமயம் வாய்த்தாலும்
1: வாய்க்காவிட்டாலும்
0: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
1: திருவசனத்தை என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணு. ஒரு வசனமாவது சொல்லணும். உங்களுக்கு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும், ஒரு வசனமாவது சொல்லணும். அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அண்டி கொடுற யாவரும் பாக்கிய வேண்டும். முதல் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். நம்ம பாவத்திலே சீபிச்சுட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். பாவிகள் மேல் தேவன் சரணம் கொள்கிற தேவன். பாவி ரட்சிக்குதான் கிறிஸ்தேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ரெண்டாவதாக தேவனுடைய வசனத்து மேல நமக்கு என்ன இருக்கணும், கவனம் இருக்கணும், வாஞ்சம் இருக்கணும், பிரியம் இருக்கணும். அது கவனிக்காம இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரல்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சமய வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சாக்கிரதையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது.
2: கத்துக்கலான் பார்ந்தவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சார் வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க. தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்க தானப்பா சொன்னீங்க, கர்த்த நம்பர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும்னு சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்ப அந்த டிவி பாக்குற ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அக்கினுமெல்லாம் அது காத்துக்கோங்க. தேவை பிரசனத்தெல்லாம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலே வெளியிறங்கமா இருப்பது செய்ய முடியாது செபிக்கிறோம். சாபத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை தாங்கப்பா. பாவத்திற்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, கடன்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க அப்பா. அதிசயங்களா இருப்பது எங்களுக்கு வாழ்க்கையில செய்ய முடியாது செபிக்கிறோம். நீங்க தானே பச்சை, நீங்க காட்டையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கலாம் நீர் ஊற்றால் நிரப்பப்படும் சொன்னீங்களாண்டவரே. அப்படியாகும் பிள்ளைகளுடைய வேதனைகள் துன்பங்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்க. ஆத்தம கண்களை திறந்து விடுங்க. போய் பார்க்கக்கூடிய கிருபங்களை தர வேண்டும் செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் மக்களை சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா. நீ கலாபா சபாலபா ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை குணமாக்குங்க, குணமாக்க என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க, எந்த மந்திரம் செய்வனைகள் பெல்லீஸ்வரியங்கள் இருந்தாலும் என் தேவனாய் கருத்தர் உடைத்து நிர்மணமாக்க முடியாது செபிக்கிறோம். அப்பாமி ஸ்தோத்திரம், எந்த பலவீன இருந்தாலும் குணமாக்க முடியாது செபிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லீஸ்வரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் விடுவித்து காத்துக்கோங்க ராஜா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை தாங்க, திருமணமாக அது மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும், சாமான் இல்லாத மக்கள் சாமான் தரணும், கடனோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க அப்பா, தகப்பனே தகப்பனே உதவி செய்யுங்க. அப்ப எத்தனையோ குடும்பங்கள் பண கஷ்டத்திலான் இருக்காங்களப்பா, பண கஷ்டத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க, மன கஷ்டத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க, மனநோயோடு இருக்க மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம், தொழில் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க எஸ்தப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேசில் இருக்கும் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு வேண்டிய உன்னத ஞானத்தை தாங்கப்பா. ஐயாமை ஸ்தோத்திருந்த டீ பாத்துக்கணும், ஒரு குடும்பத்துல கூட பிள்ளைகள் பெயில் ஆகக்கூடாதுப்பா, எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ண கிருப தர முடியாச்சு வைக்கிற அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்கப்பா, உன்னத ஞானத்தால் நிரப்ப முடியாச்சு வைக்கிறோம் ஐயா, பரத்தில் உண்டான ஞானத்தால் நிரப்ப வேண்டும் செவிக்கிறோம், பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நீர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே இமை துதிக்கிறோம், உமை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க, நாம் மகிப்பிடட்டும், எல்லா துதிக நாம் மகிமுக்கு செலுத்துறோம், யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக ஜீரோம் பரமபிதாவே, ஆமே.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென் பிரிட்ஜ், குன்னூர், 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
5: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website, I love you.

0: கர்த்தர் தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 15:16.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, வானாதி வானவர் ராஜாதி ராஜர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். யார் நம்மளை தெரிஞ்சிட்ட? வானத்தின் பூமியை படைத்தவர் நம்மள அவர் பிள்ளையா தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சிட்டாரு. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க, 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிஞ்சு கொள்றாரு. யாரெல்லாம் கர்த்தர் பக்தியா இருக்கும், நிறைய நெருங்கி ஜீவிக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அந்த வாஞ்சி நம்மள அறியாமே வரும். ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாம இந்த வாஞ்சி வரும். செவிக்கணும். பக்தி உள்ள கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். நமக்குள்ள அந்த வாஞ்சி வருதா? ஐயோ செவிக்கணுமே, நம்ம செவிக்கிறோமா? நம்ம அறியாமே வரும். ஐயோ யாராச்சும் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டா நம்ம அறியாமே அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். ஐயோ அவங்க கஷ்டம் மாறணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும், அவங்களுக்காக செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாமே அந்த பாறை நமக்குள்ள வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூட சாக்கிரதையா இருக்க, பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிற காலம். யோவான் சுவிசேஷம் 6:70.
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ள எப்படி? இரவெல்லாம் பாச்சிங்க இருந்து ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் நினைச்சாரு. 12 பேரையும் கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு.
1: உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்
0: பாத்தீங்களா. கர்த்தர் என்ன செஞ்சாரு? இரவெல்லாம் செவித்து தான் தேவன கர்த்தர் என்ன செஞ்சாரு? சீசர்களை தெரிஞ்சு கொண்டாரு. அவங்களும் செஞ்சிருக்கா? பிசாசா இருக்கு. ஏன் பிசாச? அவனுக்கு என்னாச்சு? அவன் வந்து பொருளாசை, படம். அப்ப அது மாத்திர இவன் கர்த்தருடைய இருக்கிறப்ப தேவனோடு இருப்பான். தேவனை விட்டு பிரிஞ்சு போடப்ப உலகத்துல மக்கள்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே இருந்தா கொஞ்சம் யேசுபாவுக்குள்ளயும் இருந்தான். அதனால பிசாசு என்ன செஞ்சான்? அவனை முதல்ல என்ன செஞ்சான்? காட்டி கொடுன்னு உள்ளத்துல பேசினான். 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருன்னு சொல்லி பேசி கொஞ்சம் முதல் உள்ளத்தை தூண்டினா திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உள்ளத்துக்குள்ள பூத்துட்டான். அதான் நம்மளுக்கு பிசாஸ் முதல்ல நம்ம உள்ளத்துல பேசிட்டே இருப்பான். நீ ஏன் இப்படி இருக்க? நீ சும்மா நல்ல ஜாலியா இருக்கலாம். நீ ஏன் இப்படி இருக்க? நீ இப்படி இருக்க? நீ கடவுளுக்கு நல்லா நீ இருக்கிறதோட பேசாம உலகத்திலேயே இருக்கலாம்ல, என்ன கருத்துக்குள்ள இருந்தோ உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மள உள்ளத்தை என்ன செய்வான்? தூண்டுவான். நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் போது அவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன செய்யும்? நம்ம உள்ளத்துக்குள்ள பூந்துருவான். அதான் நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை கர்த்தருடைய வேதம் சொல்லி அவரு பிசாசுக்கு இடம் கொடாப்புல இருங்க, கொடுக்க கூடாது. அவன் என்ன தூண்டாலும் சரி, இயேசு தவிர அந்த உலகத்துல ஒதுவே வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இயேசுதான் என்ன வந்தாலும் சரி, இயேசு தவிர அவர் விட்டு வாழ்தரமும் நம்ம சாயக்கூடாது, அவர் விட்டு இடபுறமும் சாயவே கூடாது. அப்ப கடைசி நாள் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:24.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி கூடுமானால்
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
1: பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்க? உனக்கு அதை தர இதை தர தீர்க்க தர, உனக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இல்லாம மறந்து பேசுவாங்க. அது மாத்திரம் ஏமாந்து போற அளவுக்கு என்ன செய்வாங்க? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் நீ கேசுதான் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம இயேசுக்கு நம்ம உள்ளத்துல இருந்தாலே பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல நம்ம குழப்பம் வராது, சோறு வராது. சோறு வந்தாலும் அது மேற்கொள்ள தேவன் பலன் கொடுத்துருவார். அல்லேலூயா. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்துட்டு இருந்தா பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பிரச்சனையும் வரும், குழப்பம் வரும், ஆனால் வெற்றி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்துட்டே இருக்கும், சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு நாளும் நடச்சிருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அங்கு இது நடக்குது, அங்கு இது நடக்கு, அங்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. நம்ம இயேசு விட்டு ஒரு நாள் கூட வலதுறவு இடவரை சாயாத வடிக்கு நம்ம காத்துக்கலாதான். ஆண்டவர் சொல்றாரு உபாகம் புஸ்தகம் 5:32 வசனத்துல பாருங்க, அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுறவும் சாயக்கூடாது.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய
0: இருங்கள்.
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 Thessalonians 2:13
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே.
0: நான் ரட்சிப்படையா கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆதி முதலே தெரிஞ்சிட்டு. ஆதியில இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேத்து நம்ம தெரிஞ்சு கொள்ள எப்ப தெரிஞ்சிட்டாரு? ஆதி முதல். அதனால நம்ம சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது. நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துல நிறைய பேர் விசுவாசிக்க முடியும். இப்பெல்லாம் என்னன்னா கட்டுக்கதை, எங்க என்ன சொல்றாங்க அதை சொல்றாங்க. சத்தியத்து மேல நிறைய பேர் விசுவாசம் எல்லாமே விசுவாசம் வஞ்சிச்சுட்டு இருக்கிறான். ஆதி முதல் தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யற? தேவன் நம்மள ரட்சித்திருக்கிறாரு. ரட்சிக்கப்படாம இருப்போமானா? இன்னைக்கு ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்ன ரட்சிக்க பண்ணப்பா, இந்த ரட்சிப்பின் அருமை எனக்கு வேணும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டதான் கர்த்தத்தை உறுதியா நினைச்சிருக்க முடியும். நம்ம செவத்துக்கு வந்தனாலும் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கலாலும் இல்ல, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம் வாழ்க்கையில் ரட்சி பெறும். எபேசியன் புத்தகம் 2:5
1: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை, தேவனுடைய கிருபையினால என்ன செஞ்சாரு? ரட்சித்தறாரு. ஆண்டவரே எப்படியாவது ரட்சிக்கும் ஐயா, கிருபையினால என்னை ரட்சித்தள்ளும், நான் ரட்சிக்கணும் ஐயா, நீ முழுமையா என்ன ரட்சித்தள்ளும் கேட்கணும். 8 2:8
1: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
1: இது உங்களால உண்டானதல்ல,
0: உங்களால உண்டானதல்ல,
1: இது தேவனுடைய ஈவு.
0: தேவனுடைய ஈவு. நம்ம கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நமக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதான் தேவன் தந்த அது ஒரு ஈவு. நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாம ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தீத்தின் புஸ்தகம் 3:5 தீத்தின் புஸ்தகம் 3:5
1: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம்,
0: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம்
1: அவர் நம்மை ரட்சியாமல்,
0: அவர் நம்மை ரட்சியாமல்
1: தமது இரக்கத்தின்படியே,
0: தம்முடைய இரக்கத்தின்படியே
1: மறு ஜென்மம் ஒழுக்கினாலும்,
0: மறு ஜென்மம் ஒழுக்கினாலும்
1: பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும்,
0: பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும்
1: நம்மை ரட்சித்தார்.
0: நம்ம ரட்சித்தான். நம்ம நம்ம செய்த நீதினால, நம்ம அதை செய்த இதை செய்ய அப்படி இல்லை, அவரு கிருபினால அவர் என்ன செஞ்சாரு? மறுச்சன் விழுக்கினால நம்மளை கத்து என்ன செஞ்சாரு? நம்மள ரச்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்ப நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலையற்றிருப்போமால வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பு இழந்துடக்கூடாது. பட்டு புடவை கட்டிருக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த புடவை எத்தனை பாதுகாக்கிறோம் இல்லையா? அழுக்கொட்டாம அப்படி பாக்குறோம். நம்ம ஆத்தும ரட்சிப்பு மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். எபிரேயன் புஸ்தகம் 2:4
1: அடையாளங்களினாலும்,
0: அடையாளங்களினாலும்
1: அற்புதங்களினாலும்,
0: அற்புதங்களினாலும்
1: பலவிதமான பலத்த செய்கைகளினாலும்,
0: பலத்த செய்கைகளினாலும்
1: தம்முடைய சித்தத்தின்படி,
0: தம்முடைய சித்தத்தின்படி
1: பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்,
0: பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
1: தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, நாம் கவலை அற்றிருப்போமானால், தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: ரட்சிப்பா கேட்கணும். ஆண்டவரே நீ ரட்சிக்க மாட்டவரே, எப்படியாவது ரட்சித்தனும், எனக்கு முழுமையா பாவமன்னிப்பு நிச்சயம் வேணும். முதல்ல கர்த்தர் நம்ம சந்திச்சவளை முதல்ல ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. நம்ம ரட்சிப்பட்டிருக்கிறோமா படலையான்னு நம்ம உள்ள தலசி பார்த்தா நமக்கு தெரியும். பழைய பாவத்தில் வெற்றி இருக்கா, பரிசுத்தாண்டை பெற்றிருக்குமா இல்லைன்னு எப்படி தெரியும்? பரிசுத்தாண்டர் வந்து என்ன, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நாய்த்திருப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தார். பரிசுத்தாண்டை பெற்றிருக்கிறோமா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கா, நம்ம நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்தை ஆராய்ஞ்சி அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். இரண்டாவதாக ஒன்னு பேதின் புஸ்தகம் 2:9
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
0: வரவழைத்தவருடைய
1: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக
0: தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இரண்டாவது ஆண்டுடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டு செய்த நன்மைகளை, ஆண்டு செய்த கிருபைகளை, ஆண்டின் வாழ்க்கையில் செய்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்ச நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்றோமா, நம்ம வாழ்க்கையில செய்த அன்பு, நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாம நம்ம அமைக்க வைக்கவே கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை ரெண்டாவது முதல் ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது தேவனுடைய தேவனை பற்றி தேவன் செய்த நன்மைகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கன் சுவிசேஷம் 3:14-15 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோடு இருக்கவும்,
1: பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும்,
0: நம்மளை அனுப்பவும்,
1: வியாதிகளை குணமாக்கி,
0: வியாதி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், மற்ற வியாதிய குணமா கொடு. செவத்துல ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும்னு சொல்லி ஆண்டோட கேட்கணும். எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், வியாதியை குணமாக்கவும்,
1: பிசாசை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவெல்லாம் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்க, நம்மள அதிகாரம் உடையவுல இருக்கிறது தான் தேவன் நம்மள ஏற்படுத்தி இருக்கிறாரு. இதற்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்களை அன்பார் இயேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமே, துதிக்கிறமே, ஸ்தோத்திரிக்கிறோமே ஐயா. அன்பின் தகப்பனே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டிருந்த ஒரு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவி நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, ஜெபிக்க உதவி செய்ய, துதிக்க உதவி செய்ய, உம்மோடு இருக்க உதவி செய்ய, உண்மை அண்டிக் கொள்ள உதவி செய்ய, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யப்பா. தகப்பனே, கேட்கிற மக்கள் உள்ளத்துல விசுவாசி தாரும், பரிசுத்தை தாரும். தகப்பனே, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவர். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம், செய்வனைகள், பெல்லிசுனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. வேலை இல்லாத குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம், வேலையை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம், திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்காய் செபிக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவர. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்காய் செபிக்கிற, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிற, வேலை கன்ஃபார்மாகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை ஆக்குங்கப்பா. கடனால தவிக்கிற மக்கள் கடனடைக்கு உதவி செய்ய, கஷ்டத்தை மாத்துங்க. அன்பின் தகப்பனே, எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்க முடிவாக்கி எஞ்சுகிறங்க தாவே. சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய சப்பா, பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய சப்பா. தகப்பனே, உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. குடும்பத்துல பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. உண்மை அரியர் அறிவில் வளரணும் ஏசப்பா. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துக, பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க இப்படி செய்யப்பதுக்காய் கோடான கொடி நன்றி. எங்க செவத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி, கனா, மகிமையும், மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு மணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: இந்த பூமியில எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறவர் கடவுள். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார். கிறிஸ்டினா இருக்கிறவங்க, நான் கிறிஸ்டினா இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கிறார். எனக்கும் நான் முதல்ல நான் கிறிஸ்டினா தான் இருந்தேன், அப்பயும் ஒளி கொடுத்தாரு. ஆனா ஒரு நைட்ல நம்மளுக்கு கரண்ட் இருக்கு. ஒரு ட்ரூ கிறிஸ்டினா நம்ம இருக்கும்போது கடவுள் நைட்லயும் கரண்ட் கொடுக்கிறாரு. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டரா இருந்து அந்த டைம்ல நம்மளுக்கு கரண்ட் கொடுத்து எல்லா நாள் எல்லா நேரத்திலையும் நம்ம ஒளியோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. எல்லா எல்லா வழியிலையும் எங்களை முன்னேற்றினார் கடவுள். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
4: அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் முழுமையாக கல்யாணம் ஆனப்ப முழுமையாக ரசிக்கப்படல. வருஷத்தில் ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்தாரு. அப்புறம் வந்து நாங்கள் பெரியமாட்ட சொல்லி ப்ரே பண்ணோம். மாசத்துல ஒரு நாள் வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வார வாரம் சர்ச்சுக்கு போறாரு. அதுக்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் பிளஸ் டூ படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அசுதாயின் கிரிகை வந்துருச்சு, ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்யறது எனக்கு தெரியல, அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் என் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, எஸ்தர் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, பெரியமா இது மாதிரி இருக்கான சரி சொல்லிட்டு அப்பயே பெரியமா போன் மூலமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச வேலையில நான் கண்ணால பார்த்தேன், என் பையன் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சான். பெரியமா ப்ரேயர் தண்ணி அந்த அவங்க ப்ரேயர் கொடுத்தாங்க, அதுலயும் ப்ரே பண்ணாங்க. அந்த தண்ணியை தெளிச்ச வேலை சாத்தா உடனேதான் நான் பார்த்தேன். அவன் கீழே மயங்கி விழுந்து அப்புறம் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்ப நல்ல காலேஜ்ல படிக்கிறான். அதுக்காக நான் ஏசப்பாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து நாங்க வீடு கட்டும் போது வீடு கட்ட முடியாம பல தடைகள் வந்துச்சு. அப்ப இவங்கலாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ராஜா அண்ணன், எஸ்தர் பெரியமா, அவங்க கூட ஜபக்குழுவினரா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சு எங்க குடும்பத்திலேயே நாங்க தான் ஃபுல்லா வீடு கட்டி முடிச்சு எல்லா வீட்டையும் வாடகைக்கும் விட்டு வாடகை ஏசப்பா கிருபை செஞ்சாரு. அதுக்காக நான் ஏசப்பாவை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து என் பிரஸ்ட்ல வந்து கட்டி வந்துச்சு. அத போய் நான் பார்க்கும் போது இந்த கட்டி வந்து கேன்சரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கத்தியோட அளவையும் சொன்னாங்க. அப்புறம் நான் ப்ரே பண்ணிட்டு போய் திருப்பியும் போய் ஜெபிச்ச வேலையில உங்க கட்டி அளவே சின்னதாயிருச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச எஸ்தர் பெரியமாக்கும் வசந்தியாக்காக்கும் நன்றி. எனக்கு கிரியை செய்த இயேசுப்பாக்காக கோடான கோடி நன்றி.
5: கரலை தட்டி கதை நன்றி சொல்லாமா? நன்றியாவே ஸ்தோத்திரம். வேற யாராவது சொல்றீங்களா?
6: இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க வந்துட்டு எப்பவுமே சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க அப்பா அம்மாவும் தான் போவாங்க. அது கூட எங்களுக்கு ஒழுங்கான சர்ச்சு அமையல. இப்ப கர்த்தர் வந்துட்டு எங்களை நாங்க ஒரு நாள் கூடி ஜபிச்சோம், எங்க குடும்பத்தோட ஜபிச்சோம். கர்த்தர் இப்ப எங்களை வந்துட்டு எல்லா வாரமும் நாங்க தொடர்ந்து 2-3 மாசமா எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதை கிரியை செய்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
7: கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் நாங்க சென்னையில இருந்து வந்தோம். அப்ப என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னா, இப்ப 2 மணிக்கு நாங்க இங்க வரும்போதுதான் எக்ஸாம் எழுத போறோமான்னு போன் பண்ணி சொன்னா, இப்ப போன் பண்றேன், அம்மா நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். வீடு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனுக்கு எல்லா சுகத்தையும் அருளி அவனுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
8: பிரேஸ் தி லார்ட். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் பெரியமா வீட்டுக்கு. இப்ப 8-9 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன். லாஸ்டா வந்தப்ப எதுக்கு நான் ப்ரே பண்ணேன்னா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் எங்களை ஒரு ஊர்ல அதெல்லாம் சென்னையிலயாவது படிக்க வைக்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. அதுக்காக ப்ரே பண்ணிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இந்த வாட்டி வந்து ஸ்டேட் தேர்ட் எங்க பசங்க வந்திருக்காங்க டென்த்ல. அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். எங்க ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.
9: கத்தோட பஸ்ட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்புறம் பெரியமா வந்து ப்ரே பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போனாங்க. அடுத்த 10வது நாள்லயே ஆண்டவர் வந்து அங்க கடையை ஓபன் பண்ண கிருபை செய்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடையை. அது மாதிரி என் பையனுக்கு டெங்கு ஜுரம் வந்துச்சு, 102 டிகிரி ஜுரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரியமா ப்ரே பண்ணாங்க அவனுக்காக. அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த ஜுரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு ஜுரம்ன்றதே வரல. ஆண்டோட கிருபிக்காய் கொடான கோடி நன்றி.
0: கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்திறதுக்காக தேவனை அதி அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமா இருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் 3 மாசம் தங்கி இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடையும் இருக்கிறதுக்கு எனக்கு தேவனுக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம். இங்கு ஜெபித்த பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஜபக்குழுவுக்கும் இயேசுங்கிற ஊழியர்களுக்கும் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் தேவனையும் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றிலும் செய்ய எனக்கு பலம் கொடுத்த தேவனுக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
10: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
11: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கத்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
10: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
12: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம்பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவர இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைப்புக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறையை எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் இந்த ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பரியந்து நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும்ப்பா. இந்த வெள்ளிக்கிழமை மாசத்துல பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை இயேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை மாச கொடுத்து எழுப்பலை என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும். சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்கும் மக்கள் உறுதியாய் உண்மையிலே அப்ப வழி போகாமல் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு குருபையை தாரும். முடிவு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கிற பத்திரிகை ஒளித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்தை உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதன் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாக வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் எழுக்கப்படும் ஜபங்கள் அனை விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா. மாதந்தோறும் 2 லட்சம் ஆகிறது. அதன் பணத்தை சந்திப்பீனாக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பி பேராக ஆண்டவரே எழுப்புங்கப்பா. தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஏசப்பா குருபை கொடுங்க ஆண்டவரே. சண்டை கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியம் தடையில்லாமல் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களில் ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனுதினம் ஒரு 50 பேராவது கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக ஏடுக்கப்படும் ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி ஏசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிழ்ப்படணும், அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்குல பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்டு அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தரை கரம் இறங்கி வருவதாக. எடுத்து செல்லுங்க, எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தருளும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸ் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும். ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியும் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்க, பாரு, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களை மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்களும் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தினையும் கையில் இடுங்க. நாம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போவதற்காய் கோடான குடி சோத்து யாரெல்லாம் வந்து இயேசுங்க உள்ளதுக்காக ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்களை பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்களா எழுமணும் நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தள்ளான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போவதற்காய் கோடான குடி சோத்திரம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் தாழ்மை உண்டுகிற பிதாவே. ஹல்லேலூயா.

அதான் சொல்ற உங்க ஆத்மாக்கள் என்ன செய்யுங்க, பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிசாசு என்ன செய்வானே சொன்னா, நமக்கு பொறுமையா

0: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார்.
0: தாமதம் பண்ணார் பத்திக்கலாம் என்ன செய்யும், முதல் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். அப்படித்தான் வாஸ்தவம். எப்படியா வாழ்ந்துட்டோம், எப்படியா பரலோகம் போயிடலாம் யோசித்து செஞ்சிடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து
1: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு.
0: வாக்கு தத்தம் என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நானே ஆயத்தம் பண்ண போறேன் என்று சொன்னார். அது பெரும்படிக்கு
1: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கு.
0: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்.
0: வருகிற எப்ப வருவாரு, கொஞ்ச காலத்தில் வருவாரு.
1: தாமதம் பண்ணார்.
0: தாமதம் பண்ணார், கட்டாயம் வரப்போறார். சொன்ன ஒரு கட்டாயம் வருவார். நம்ம என்ன செய்யணும், ஆத்துமா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும், வாக்கு தத்தம் பெற்றுக்கொள்ளும் சொல்லி நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும். பிசாசு அந்த நம்ம பொறுமை இருக்காத வடிக்கு குழப்பம் சோர்வுகள்லாம் கொண்டு வரும். அதை பார்த்து ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பொறுமையோடு இருக்கணும். அன்றர் வருவார், அவர் வருகைக்கு நான் போய் அவர் மடியில உட்காருவேன். அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டு பேர் புஸ்தகம் 3:12
1: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு.
0: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள்.
0: ரெண்டாவது என்ன செய்யணும், முத எப்படி காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ரெண்டாவது எப்படி காத்திருக்கணும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். இப்ப நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம சகோதரர்களோ இல்ல யாரையாச்சும் வெளியே இருந்தாங்கன்னா என்ன செய்வோம், எப்ப வருவாங்கன்னு சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருப்போம். யாராவது நடந்து போனா வந்துட்டாங்களா, ஐயோ அவங்க குரல் மாதிரி கேட்டுச்சு எப்படி சொல்லுவோம் இல்லையா. இதே மாதிரி கத்ராக இயேசுக்கு வருகைக்கு முதல்ல பொறுமையோடு காத்திருக்கணும். ரெண்டாவது எப்படி காத்திருக்கணும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். எப்ப வருவீங்க ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும், உங்களுடைய முகத்தை பார்க்கணும், உங்களுடைய மடியில வந்து உட்காரணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல பாடுகள் எல்லா ஒத்தரங்களும் முடிஞ்சு உங்களுடைய மடியில வந்து நான் சந்தோஷம் உட்காரணும் ஆண்டவரே சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். எப்படி படிச்ச உள்ள வந்தாலும் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். ஆண்டவராக இயேசுக்கு சீக்கிரம் வரப்போறார். அல்லேலூயா. அவர் சொன்னதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அவர் வருகை நமக்கு எப்பன்னு தெரியாட்டாலோ அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு. மாவாவின் காலத்தில் எப்படி நடந்துச்சு அப்படியே மனசுக்குமார் வரும்போது நடக்கும். ரெண்டாவது என்ன சொன்னாரு, லோத்தின் காலத்தில் எப்படி நடந்துச்சு அப்படியே மனசுக்குமாரின் காலத்தில் நடக்கும்னு சொன்னாரு. கடைசி காலத்துல கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக சொன்னார். அது நடந்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. 8 குழந்தைய பாருங்க, எவ்வளவு பால் பண்ணி அப்படி கொண்டு போட்டிருக்காங்கன்னா மனசாட்சி அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா அந்த மாதிரி செய்ய முடியாது. அவங்களுக்குலாம் ஒரு கொடிய மனிதர்கள் தான் அப்படி செய்ய முடியும். இதான் பாருங்க, இதெல்லாம் சொல்லும் போது கத்தர் பாருங்க ரொம்ப சமீபம். மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மிகுந்த ஆவலோடு வாஞ்சோடு காத்திருக்க வேண்டும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது, பரலோகத்திற்கு. பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர.
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்ப வருவார் சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தாமதம் பண்ணார், வருவார். இந்த உலகத்துல வீடு மேல வீடு வாங்கினாலும் நிறைய காடு நல்லா நிறைய நிலம் எல்லாம் இருந்தாலும் இந்த உலகம் நமக்கு சொந்தமானது இல்லவே இல்லை. நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகத்துல இருக்கு. இந்த உலகம் நம்ம சொந்தமே இல்லை. இந்த உலகத்தின் பேச ஒரு நாள் கடந்து போகும். உலகத்தை நம்பி வாழக்கூடாது. இயேசு நம்பிதான் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை நம்பி வாழ வேண்டும். 1 Thessalonians 1:10
1: அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற.
0: கோபாக்கினைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிற
1: அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே.
0: எதுக்கு கோபாக்கில் நீங்களாக்கி நம்ம ரட்சிக்க நம்ம என்ன கூட்டிட்டு போவ வரப்போறாரு. அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஹலேலூயா. ஆயத்தத்தோடு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். என்னைக்கும் ஆயத்தம் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்ம கவலை நம்ம ஏற்கொள்ளக்கூடாது. அதான் ஆண்டு சொன்னார், உங்க கவலை இல்ல கத்திர மேல வச்சு. என் கவலை இதான் ஆண்டவர், என் பிரச்சனை இதான் ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கவலையும் அவர் இடத்துல சொல்லிடணும். நம்ம கவலை எல்லாம் அவர் இடத்துல வச்சிடணும். அதான் ஒன்றுக்கும் கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவை.

0: என்ன செய்யணும் தெரியப்படுத்தும். நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்ம கவலைப்பட்டாலும் ஒண்ணும் செய்ய முடியாது, நம்ம விடிய விடிய உட்கார்ந்து அழுதாலும் ஒண்ணும் செய்ய முடியாது, உடம்புதான் கெட்டு போயிடும். நம்ம கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் வர போறாரு, எங்க இருப்போம் நம்ம அவர் மடியில இருக்க போறோம். அல்லேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
0: அது அல்ல, அதில் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள்.
1: ஆகையால்
0: தேவன்
1: அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரம தேசத்தையே விரும்புவது தேவன் நம்மளை தேவன் சொல்ல அவர் என்ன செய்ய மாட்டாரு, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அல்லேலூயா. நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிருக்காரு. அந்த நகரத்துக்கு தான் போக போறோம். இந்த உலகம்லாம் ஒரு நாள் மாய எல்லாம் போயிரு. உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்து உலகத்துல ஒன்னும் கொண்டு போறதும் இல்ல. அவர் நமக்காக ஒரு ரக தாயத்தை பண்ணி வச்சிருக்கிறார். யோபான் சுவிசேஷம் 17:24. இப்படி எல்லாம் இருக்குமா இருக்க முடியுமா நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்க முடியும்.
1: நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
0: அவர்கள் என்னுடனே கூட
1: இருக்க விரும்புகிறேன்.
0: கர்த்தர் எங்க வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறார் நம்ம என்ன செய்ய போறோம்? அங்கதான் இருக்க போறோம். அல்லேலூயா. முதல்ல பொறுமையோடு காத்திருக்கிறோம். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவளோடு கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அவளோடு காத்திருக்க வேண்டும். 2 Corinthians 5:1.
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
0: தேவனால்
1: கட்டப்பட்ட
0: கைவேலையில்லாத
1: நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம்.
0: கர்த்தரத்துல குடியிருக்க எப்படி விரும்புறோமா? அதிகமா விரும்புகிறோம். அல்லேலூயா. அந்த வாஞ்சலா இருக்கா? கட்டாயம் விரும்பின அந்த பாக்கியத்தை தேவன் கட்டாயம் நமக்கு தருவார். கர்த்தர் வர போறார். அல்லேலூயா. பாவம் இல்லாம தரிசனம் ஆவார் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு. முத என்ன எப்படி காத்திருக்கணும்? பொறுமை. ரெண்டாவது அவளோடு காத்திருக்கணும். மூன்றாவதாக நம்ம எப்படி காத்திருக்கணும் பாருங்க. 1 Corinthians 5:7.
1: அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும்
0: குறைவில்லாதவர்களாய்
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள்.
0: நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு என்ன செய்யணும்? வரத்துல குறையில்லாதவர்களா இருக்க வேண்டும். வரங்களை பெற்றுக் கொள்ளணும். 9 வரங்கள், 9 கனிகள், தேவனுடைய வல்லமை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளதான் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும். வரங்கள் இல்லைன்னா ஆத்மக்களை ஆதாயப்படுத்த முடியாது. அதனாலதான் யாதொரு வரத்திலும் குறைவில்லாம அவர் வெளிப்படுறதுக்காக எப்படி காத்திருக்கணுமா?
1: யாதொரு வரத்திலும்
0: குறைவில்லாதவர்களா
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு
0: காத்திருக்கிறீர்கள். எப்ப கத்திருவாருன்னு சொல்லி வெளிப்படுறது காத்திருக்க. வரங்களை வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே 9 வரங்களை தாங்கப்பா, 9 கனிகளை தாங்க, தேவ வல்லமை களவுலாம கொடுங்க ஆண்டவர் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். கேட்ட ஆண்டு தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கணும். கேட்கணும். ஆண்டவரே 9 வரங்களை தாங்க, 9 கனிகளை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கேட்டா கட்டாயம் ஆண்டு தருவார். ரோமர் 1:10 வாசிப்போம். ரோமர் 1:10.
1: நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும்.
0: ஆவிக்குரிய வரங்களை சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். நம்ம ஆண்டுகள் ஸ்திரப்படணும் சொன்னா என்ன வேணும்? ஆவிக்குரிய வரங்கள் வேணும். கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படணும் சொன்னா ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக் கொள்ளணும். அப்பதான் ஆத்மாக்களை ஆண்டவர் ராஜ்யத்துக்கு கொண்டு வர முடியும். இப்ப நீங்க ஆண்டவருக்காக யார்ட்டையும் யாரோ ஒருத்தர் சிக்கா இருக்காங்க, நீங்க போய் ஆண்டவர் பத்தி சொல்றீங்க, சொல்லிட்டு அவங்களுக்காக செபிக்கும் போது அவங்களுக்கு சுகன ஆண்டிருக்கின்ற ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். வரங்கள் வேணும், வல்லமை வேணும். நாம் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலான்னு நம்ம இருக்கக்கூடாது. வரங்களை பெற்றுக் கொள்ளணும். நான் ஒரு காலம் வரங்களை பெற்றிருந்தேன், இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்றீங்களா? கத்த நிச்சயமா நமக்கு உங்க இழந்து போன வரங்களை கட்டாயம் கத்த தருவார். ராமர்கள் நிறுவம் 11:29.
1: தேவனுடைய கிருபை வரங்களும்
0: தேவனுடைய கிருபையின் வரங்களையும்
1: அவர்களை அழைத்த அழைப்பும்
0: அவர் அழைத்த அழைப்பும்
1: மாறாதவைகளே
0: மாறாதவைகளே அவர் கொடுத்த வரங்கள் நம்ம அழைத்த அழைப்பு மாறாதவர் மாறாதவைகள் தான் எத்தனையோ தர கத்தருடைய பின்வாங்கியிருக்கோம் எத்தனையோ பேர் அவரை விட்டு தூரம் போயிருக்கோம் அவர் விட்டு விலகியிருக்கோம் எனக்கு கத்தரே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம பழைய வழிக்கெல்லாம் போயிருக்கிறோம் ஆனாலும் கத்தர் இழைச்சிடறாரு நம்ம அழைத்த அழைப்போ கிருபையின் வரங்களும் மாறாதவைகள் கத்தர் திரும்ப உங்களுக்கு வரங்களை தருவார் அல்லேலூயா அல்லேலூயா கேட்கணும் கேட்டாதான் தருவார் கேட்காட்ட தரமாட்டாரு கேட்கணும் எலிசா என்ன செஞ்சாரு எலியப்ப பின்பற்றியே வந்தாரு அல்லேலூயா அப்ப நம்ம ஆண்டுக்குள்ள வரணும்னா கொஞ்சம் தடை வரத்தான் செய்யும் எரிய வரும் அவர்தான் தண்ணி நமக்கு தடை வரும் இன்னைக்கு உங்க எஜமான எடுத்துக்கொள்ளப்பட போறாங்க நீங்க என்ன செய்ய போற அப்படின்றங்க அதெல்லாம் தாண்டிட்டு தான் இவர் வந்தாரு அதனாலதான் அவருக்கு அந்த வரங்களை கிடைச்சது வாசித்து பாருங்க ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 2:9
1: அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு
0: அவர் அக்கறைப்பட்ட பின்பு
1: எலியா எலிசாவை நோக்கி
0: எலியா எலிசாவை நோக்கி
1: நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே
0: நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே
1: நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன
0: நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன
1: கேள் என்றான்
0: கேள் என்றான்
1: அதற்கு எலிசா
0: அதற்கு எலிசா
1: உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம்
0: உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம்
1: எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான்
0: எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார் அல்லேலூயா பாத்தீங்களா எத்தனை தடைகளை தாண்டி வந்தாரு அந்த தடைகள்லாம் தாண்டி வந்த போது அப்ப எலியா சொல்றாரு நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போனா என்ன வேணும் கேளுன்னு கேக்குறாரு அவர் சொல்றாரு உங்களுக்கு இருக்கிற வார்த்தை எனக்கு எப்படி வேணும் ரெட்டிப்பா வேணும் நமக்கு அந்த வார்த்தை மேல வாஞ்சிருந்ததா வார்த்தை மேல தாகம் இருந்துச்சா வரங்களை பெற்றுக்கொள்ள வர வாஞ்ச தாகம் இருக்கா இருந்தா கத்தவங்களுக்கு ரெட்டிப்பாய் தருவாரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா முதல்ல நம்ம ஆண்டு வருகைக்கு எப்படி காத்திருக்கணும் பொறுமையோடு ரெண்டாவது மிகுந்த அவரோடு மூணாவது வரங்களை பெற்று ஆண்டு வருகைக்காக காத்திருக்கணும் கடைசியாக நம்ம எப்படி காத்திருக்கணும் பாருங்க லூக்கான் சுவிசேஷம் 12:35-36
1: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்
0: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்
1: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்
0: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்
1: தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது
0: தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து தட்டும் போது
1: உடனே அவருக்கு திறக்கும்படி
0: உடனே அவருக்கு திறக்கும்படி
1: எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனசிற்கு ஒப்பாகவும் இருங்கள்
0: எப்படி காத்திருக்கணுமா எப்பொழுது வருவார் எஜமான் எப்பொழுது வருவார் காத்திருக்கிற மனுஷனுக்கும் ஒப்பாய் இருங்கள் சொல்றார் முதல் பொறுமையோடு ரெண்டாவது மிகுந்த அவரோட மூணாவது வரங்களை பெற்றுக்கணும் நாலாவது அவர் எப்பொழுது வருவார்னு சொல்லி அறைகளை முதல் அறைகளை கட்டியிருக்கணும் ரெண்டாவது நமக்குள்ள இருக்க விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்புறம் என்ன செய்யணும் எஜமான் எப்போ வருவான்னு சொல்லி காத்திருக்க ஒப்பான மனிதரை போல நீங்க காத்திருக்கணும் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார்னு சொல்லி எது அறை 1:13
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்தவர்களாயிருந்து தெளிந்து புத்தி உள்ளவர்களாயிருந்து
0: பாத்தீங்களா மனதின் அறையை கட்டணும் மனசுதான் அங்க இங்க அங்க இங்க உட்கார்ந்துருப்போம் வீட்டுல எப்ப ஐயோ என்ன முடியல எப்ப போறது வீட்டுக்கு எப்படி போய் தண்ணி எடுக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அங்க இங்க அங்க அப்படியே அலமோதிட்டு இருக்கும் மனதுதான் மனதின் அறையை கட்டணும் அறையை கட்டப்பட்டிருக்கணும் எந்த அறை மனதின் அறை மனிதனார கட்டப்பட்டிருக்கணும் கட்டப்பட்டிருக்கா பாருங்க இல்லட்ட அங்க அங்க யோசிச்சுட்டே உட்காந்துருக்கிறோமா யோசிச்சுட்டு உட்காந்து அந்த வாசனை நமக்கு ஒண்ணுமே தெரியாது எழுதுவீங்க ஆனா வீட்டுல போய் வாசிப்பீங்களான்னு தெரியல மனிதனார கட்டப்பட்டிருக்கணும் மனிதனார எப்படி கட்டணும் வாசித்து பாருங்க எபேசியர் புஸ்தகம் 6:14
1: சத்தியம் என்னும் கச்சையை
0: சத்தியம் என்னும் கச்சையை
1: உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்
0: சத்தியம் நமக்குள்ள வசனம் சத்தியம் என்னது வசனமே வாசிப்பாரு யோவான் சுவிசேஷம் 17:17
1: உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும்
0: வசனமே சத்தியம் வசனம் தான் சத்தியம் அந்த சத்தியத்தை மனசுல வச்சு கட்டணும் இல்லாண்டவரே நான் யோசிக்க மாட்டேன் தேவையில்லா சிந்தனை வேண்டாம் வீணான சிந்தனையை வெறுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க வீணான சிந்தனை வேண்டாம் எல்லாம் என்ன பாத்துக்கோங்க கஷ்டம்தான் என் மனசுல வாழ்க்கையில கஷ்டம்தான் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க வசனத்தை கவனிக்கணும் சொல்லி வசனத்தை மனதில் அறையில கட்டணும் வசனம் நமக்குள்ள இருக்கணும்
2: இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம் இப்ப நம்ம செவிக்க போறேன் கூட சேர்ந்து செவம் பண்ணுங்க எங்கள் அன்பை நேசித்து வழிநடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நம்பியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, தண்ணீரை தொடங்க, கவலையை மாற்றிருங்க, பிரச்சனை நீக்கிருங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமாக இருப்பதுங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கும், என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் சேவனைகள் உடைத்துப்படுங்க, பிசாசுக்கு அழித்துப்படுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க சப்பா. மந்திரம் சேவனைகள் உடைத்துப்படுங்க சப்பா, கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்குங்க சப்பா, கண்ணீரோடு வேதனோடு மக்களை விடுதலையாக்குங்க சப்பா. கடன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாத்திருங்க சப்பா, உள்ளத்திலேயும் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்கள் ஆசிரியங்க சப்பா, அப்பா மிஸ் ஸ்தோத்திரம். வியாபாரம் சிற குடும்பங்கள் ஆசீர்வதிங்க, பேசல இருக்க மக்களை விடுதலை தாங்க. தகப்பனையும் துதிக்கிறோம் அப்பா, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க தகப்பனையா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்க. வாலிபர்களாம் ஜெபிக்கணுமையா, சிறு பிள்ளைகளாம் ஜெபிக்கணும், பெரியவங்களும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. உங்களை துதிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க, முடி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க, உங்களை சந்திக்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க தகப்பனையும். முடி கிருபை தாங்கட்டும், ஆசீர்வதிங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சகர் யேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. யேசுப்பா நம்ம சிவத்தை கேட்டிருக்கா, கலங்காதீங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asmincaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.com. God bless you.

0: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம்பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலிபுக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் அவர் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறிந்து எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பறியந்து நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும்ப்பா. இந்த வெள்ளிக்கிழம மாசத்துல பங்கு பெறுகிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழம மாச கூட்டத்தை எழுப்புற என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும். சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்கும் மக்கள் உறுதியாய் உண்மையிலே அப்ப வழி போகாமல் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு குருவையை தாரும். முடிவு பிறந்து நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கிற பத்திரிகை ஒழித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்த உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதழ் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் 7 ஜெபங்கள் அனைவரும் விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா. மாதந்தோறும் 2 லட்சம் ஆகுறது. அதன் பணத்தேவை சந்திப்பீராக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பிக் கொடுப்பீராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா. தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஏசப்பா குருவை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியர் தடையெல்லாம் நடக்க அருள் தாரும். 6 ஜப கூட்டங்களை ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனிதினம் 50 பேராவது கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக 7 ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி ஏசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிழ பண்ணும். அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்கு பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தர் கரம் இறங்கி வருவதாக. தயவாக எடுத்து செல்லுங்க. எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தருளும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா. சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸை காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும். ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்புதல் உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியும் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்கப்பா, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களையும் மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்கள் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தினையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போதற்காய் கோடான குடி சோத்து. யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டு பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்களா எழுமணும் நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தள்ளான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போதற்காய் கோடான குடி சோத்திரம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மை உண்டுகிற பிதாவே. ஹல்லேலூயா.

0: எபிரேயர் புஸ்தகம் 9:28
1: கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார்.
0: முதல் ஆண்டவராக இயேசுகிறது நம்ம செய்த பாவங்களுக்காக அவர் என்ன செய்யினார், இந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்மளுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக என்ன செய்யினாரு, பலியானாரு. அல்லேலூயா. என்னன்னு சொன்னா, நம்ம ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு சொல்லித்தான் நமக்காக தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டு முள்ளு முடிச்சு ஊட்டப்பட்டார். முதுமெல்லாம் அப்படியே உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். எனக்காக, உங்களுக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக. அவர் வந்து அந்த 33 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது, ஆண்டவரே என் பாவங்களா மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, நான் செய்த பாவங்களா மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் செய்யணும், பாவத்தின் கட்டாயம் மன்னிப்பார். அல்லேலூயா. சின்ன வயசுல செய்த பாவங்கள், வாலி வயசுல செய்த பாவங்கள், இப்ப நம்ம ஒவ்வொரு வயசுலையும் செய்யற ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிப்பார். அவர் ரத்தத்தினால கழுவப்படும், மனசத்தோடு கண்ணீரோடு செபிக்கும் போது நம்ம பாவத்தை கட்டாயம் மன்னிப்பார். ஆமா, முதலாவது என்ன செஞ்சாரு, பாவத்தை மன்னிக்கிறதுக்காக, பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்காக என்ன, நமக்காக என்ன செஞ்சாரு, பலியிடப்பட்டார். ரெண்டாம் தரம் எப்படி வரப்படுறாரா, பாவம் இல்லாம தரிசனமாக. பாவம் இல்லாத இப்ப நமக்கு பாவம் இல்லாம வரப்படுறாரு. ராஜாதி ராஜாவா, கத்தாதி கத்தாவா, நியாயாதிபதியா வரப்போறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும், அவர் வருகைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோட தாகத்தோட காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரத்தத்தினால கழுவப்படணும். நம்ம இரவில் வருவாரோ, காலையிலயோ மாலையிலயோ, நல்ல இரவிலையோ, சேவலுக்கு ஒரு நேரத்திலேயே வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது, தெரியுமா யாருக்காச்சும், தெரியாது, குமாரனு கூட அறியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப யாரு எப்போ வருவான்னு தெரியாது, நம்ம ஏக்கத்தோடு காத்திருக்கணும். நம்ம வீட்டில் யாராவது ஊருக்கு போயிட்டா என்ன செய்வோம், எப்போ வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்போட காத்திருப்போம். அதே போல நம்மளை அழைத்து செல்ல வரப்போறாரு. ஹலேலூயா. இந்த உலகத்துல அழைத்து கர்த்தராகிய தேவன் நம்மளை அழைத்து செல்லும் போது, இந்த உலகத்துல பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் அவர் மடியில் போய் நம்ம உட்கார போறோம். அதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு எதுவுமே சொந்தம்ல, உலகத்துல ஒண்ணுமே கொண்டு வந்ததும் இல்ல, ஒன்னா கொண்டு போறது, ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. பிறக்கும் போது ஒன்னும் கொண்டு வரல, அதே மாதிரி இறக்கும் போது ஒன்னும் கொண்டு போக முடியாது. அதனால ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறாரு. அவர் வருகைக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். சரி, அவர் எப்போ வர்றாரு அப்ப பாத்துக்கலாம், அப்படி இருக்க கூடாது. எப்போ வர்றாரு நம்ம யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். அந்த ஆண்டவராக இயேசுக்கு சொல்ற முதலாவது நினைச்சிருப்பா, ஒரு தடவை பழியிட்ட எதுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக ஒரு தடவை பழியிடப்பட்டார். ரெண்டாவது எப்படி வரப்போறாரு, பாவம் இல்லாம தரிசனமாக போறாரு. அப்ப அவரை சந்திக்க நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டிய, எப்போ வர்றாரு தெரியாது. ஒவ்வொரு நாள் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். இன்னைக்கு வந்தாலும் வரலாம், நாளைக்கு வந்தாலும் வரலாம், எப்போ வந்தாலும் வரலாம். நம்ம ஆயத்தத்தோட தகுதியோட கர்த்தரை சந்திக்க தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாடுகள் நிந்தனைகள் அவமானம் வரத்தான் செய்யறது. ஆனால் அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பாவத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போய் நம்ம அப்படியே குழம்பிட்டோம்னா நம்ம என்ன செய்ய, ஆண்டு வருகைக்கு எதிர்பார்க்க முடியாது. இந்த சோர்வும் கவலையும் சோர்வும் துக்கமும் நம்மளை மேற்கொண்டோ. அதாவது ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போக எப்போதும் சோமனுக்கு சோர்ந்து போகக்கூடாது. எப்பவுமே சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் சரி சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாம எப்பவும் ஜெபிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர் வரும்போது நம்ம எப்படி இருப்போமா பாருங்க. 1 யோவான் 3:2
1: பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே,
1: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று, இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே, நாம் அவரை தரிசிப்பதனால்,
0: அவரை நம்ம என்ன செய்வோம்,
1: தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
0: எப்படி இருப்பா, நம்ம அவருக்கு ஒப்பாயிருப்போம், அவரை போல இருப்போம். அல்லேலூயா. அப்பெல்லாம் எனக்கு நல்ல கண் பார்வை தெரியும், அவரை நான் பார்ப்பேன். அப்படியே உங்களுக்கு ஒரு காரியங்களை நீங்க நினைச்சு பார்க்கணும். அவருக்கு ஒப்பாயிருப்போம். அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். இயேசுக்கு எப்போ வருவாரு என்னன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோட எதிர்பார்ப்போட இருக்க வேண்டும். எப்போ வருவார்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருக்க வேண்டும். நம்ம எதிர்பார்த்திருக்கணும் என்ன சொல்லி எப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லிரு பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 5:7-8.
1: இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள்.
0: எப்படி இருக்கணுமா கர்த்தர் வருமளவும் எப்படி இருக்கணுமா? நீடிய பொறுமையா இருங்கள்.
1: இதோ பயிரிடுகிறவன்
0: பூமியில் நற்பலனை அடைய வேண்டும் என்று
1: முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான்.
0: எப்படி இருக்கணுமா நம்ம? நீடிய பொறுமையோடு. எப்போ
1: நீங்களும்
0: நீடிய பொறுமையோடு இருந்து
1: உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள்.
0: நீடிய பொறுமையோடு நினைச்சு இருதயங்களை சிறப்படுத்துங்க.
1: கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது.
0: நீடி பொறுமை. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிச்சு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கணும் நம் உள்ளத்தை. ஒவ்வொரு நாள் நாளுக்கு நாள் நம்ம உள்ளங்கள் என்ன புதிதாக்கப்படணும். எப்பயோ நம்ம கழுவு போட்டோம், எப்பயோ நம்ம உள்ள தலைசி போட்டோம், அப்படியே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ள தலைசி பார்க்க வேண்டும். பாருங்க, ஒரு நாள் நல்ல புடவை கட்டுறோம், அப்புறம் அந்த புடவை விட்டுட்டு அப்படியே சரி அழுக்காலையில் இதே இன்னைக்கு கட்டிக்கலாம், கட்ட மாட்டோம் தானே. அப்புறம் வேற புடவை கட்டுறோம், வேற ட்ரெஸ் மாத்துறோம். அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வருகைக்காக நினைச்சு ஒவ்வொரு நாளும் நீடி பொறுமையோடு என்ன செய்யணும்? ஆண்டு வருகைக்கு காத்திருக்கணும். நீடி பொறுமையோடு காத்திருக்கணும். அது மாத்திரம் உள்ளத்தையும் சரிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எங்க குறை இருக்கு, எங்க குற்றம் இருக்குன்னு சொல்லி ஏசப்பாட கேட்டு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்த்தா நம்ம பரிசுத்தமா இருக்க மாதிரி இருக்கும். ஏசப்பாட கேட்கணும், ஏசப்பா எங்க எனக்கு குறை இருக்கு, எங்க குற்றம் இருக்குது, எந்த இடத்துல விழுந்திருக்கிறேன்றவரை என்னை சரிப்படுத்துன்னு சொல்லி அவற்றை கேட்டு சரிப்படுத்தி நீடிய பொறுமையோடு இருக்கணும். கர்த்தராகிய தேவன் கட்டாயம் வருவார். அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். லூக்கால் சுவிசேஷம் 21:19.
1: உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள்.
0: நம்ம பொறுமையில என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். ஆத்மா தான் பரலோகத்துக்கு போக போகுது. பொறுமையோடு நம்ம ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். நமக்குள்ள பாம் வராம காத்துக்கணும். எந்த குறை இல்லாம காத்துக்கணும். மாசி மறு இல்லாம காத்துக்கணும். ஆத்து அன்றை கேட்டு ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகணும். அதான் சொல்ற உங்க ஆத்மாக்கள் என்ன செய்யுங்க? பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிசாசு என்ன செய்வான்னு சொன்னா, நமக்கு பொறுமையா இருக்க முடியாதபடிக்கு குழப்பத்தை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான், எத்தனையோ பிரச்சனை. அதை நம்ம பார்த்து யோசித்து சோர்ந்து போக கூடாது. நம்ம ஆத்மாக்கள் எப்படி காத்துக்கொள்ளணும்? பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். ஆண்டோட வார்த்தை கேட்டனா இப்ப தேவன் நோக்கி நம்ம செவிக்க போறோம்.